இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நெல்லி மரம் திருமாலின் அம்சமாக கருதப்படுகிறது. ஹரிபலம் என்றும் இதற்கு பெயர் உண்டு. வீட்டில் நெல்லி மரம் வைத்தால் லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம். நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொண்டால் ஆரோக்கியம் கிடைப்பதுடன் புண்ணியமும் சேரும். ஆனால் இதனை இரவு நேரத்தில் உண்பது கூடாது என்கிறது சாஸ்திரம். நெல்லி மரத்தின் நிழலில் அன்னதானம் செய்வது சிறப்பு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் மறுநாளான துவாதசி அன்று நெல்லிக்காயை உணவில் சேர்த்து கொள்வர். நெல்லிக்காயை பச்சையாக சாப்பிடுவது நல்லது. வலம்புரி சங்கை பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் லக்ஷ்மி குபேரரின் அருள் கிடைக்குமாம். தொழில் செய்யும் இடத்தில் சங்கை வழிபட்டு வந்தால் தடை நீங்கி லாபம் பெருகும். வலம்புரி சங்கில் பால் வைத்து லக்ஷ்மியை வழிபட்டால் புதிய ஆடை ஆபரணம் சேரும். சங்கில் ஊற்றிய புனித தீர்த்தத்தை பூஜையில் வைத்து அருந்த தீர்க்க ஆயுள் உண்டாகும். வெள்ளியன்று வீட்டில் இத்தீர்த்தத்தை தெளித்தால் வாஸ்து தோஷம் அகலும். சங்கு வழிபாட்டால் ஏழு பிறவைகளில் செய்த பாவம் கூட நீங்கும் என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது.

மாயம் செய்வதில் வல்லவர் என்பதால் கிருஷ்ணரை மாய கிருஷ்ணன் என்பர். ஆனால் அந்த மாயனுக்கும் முந்தி மாயம் செய்தவர் வாமனர். குள்ளமாக வந்து குறுகிய கால்களால் மூன்றடி மண் தானம் கேட்ட அவர் திடீரென திரிவிக்ரமனாக உயர்ந்து பெரிய திருவடிகளால் உலகை அளந்தார். இதனால் மாயன் என்ற சொல் இவருக்கும் உரியது ஆனது. அவர் மகாபலி சக்கரவர்த்தியிடம் செய்த அதே மாயத்தை தன்னிடமும் செய்யும்படி வைணவ ஆச்சாரியாரான ஆளவந்தார் வேண்டுகிறார். சங்கு சக்குர அங்குச்ச ரேகைகள் கொண்ட உன் திருவடியே என் தலைமீது வைக்கும் பேறு எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார் அவர். திருமாலின் திருவடிகள் அந்த அளவுக்கு உயர்ந்தவை. எனவே பெருமாள் கோவில்களுக்கு செல்பவர்கள் முதலில் அவரது திருவடியை தரிசிக்க வேண்டும், பிறகே முகம் பார்க்க வேண்டும். திருமாலின் திருவடி பொறித்த சடாரியை நம் தலைமேல் வைப்பதும் இதனால்தான். தன் திருவடிகளில் சரணடைந்த அடியவர்களின் பாவங்களை போக்கி நல்வாழ்வு தந்து அருளுவார். ஜாம்பவான் என்ற பாத்திரம் இதிகாசங்களில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாமனராக வந்து திரிவிக்ரமராக உயர்ந்து உலகளந்த திருமாலை சுற்றி வந்து வணங்கியவர். திருமாலின் உயர்ந்த திருவடி கண்டு மகிழ்ந்த ஜாம்பவான் பறை ஒன்றை கொட்டியபடி அவரை வலம் வந்தார். ஆண்டாளும் வாமனரை பாராட்டி திருப்பாவையில் மூன்று பாசுரம் பாடியிருக்கிறாள். காரணம், மற்ற அவதாரங்களில் பெருமாள் யாரையாவது வதம் செய்திருக்கிறார் அல்லது அடக்கியிருக்கிறார். ஆனால் அசுரன் என்றாலும் மகாபலியை ஆட்கொண்டு சிரஞ்சீவியாய் வாழும் பேறு தந்தார். இதனால்தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று திருப்பாவையில் சொல்கிறாள் ஆண்டாள்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பிரான்சில் அசிசி என்ற துறவியை தேடி மூன்று பேர் வந்தனர். அவரிடம், துறவியாரே, நாங்கள் ஒரு மலையிலுள்ள குகைகளில் தனித்தனியாக வசிக்கிறோம். ஆண்டவரை காண வேண்டும் என்பது எங்களது ஆசை. அதற்காக கடும் பிரயத்தனம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் அவரை காண முடியவில்லை. தாங்கள்தான் ஆலோசனை கூற வேண்டும் என்றனர். அவர்களை பார்த்து சிரித்த துறவி, இருப்பதே மூவர். நீங்களே பிரிந்திருந்தால் ஆண்டவரை எப்படி காண முடியும்? நீங்கள் மூவரும் இனி ஒரே குகையில் தங்குங்கள். உங்களில் ஒருவரை தந்தையாகவும், ஒருவரை தாயாகவும், ஒருவரை குழந்தையாகவும் பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்து தந்தையாக இருந்தவர் தாயாகவும், தாயாக இருந்தவர் தந்தையாகவும் மாறிக்கொள்ள வேண்டும். பின்னர் குழந்தையாக இருந்தவர் தாய் தந்தையாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி எல்லோருமே மூன்று உறவுகளாக மாறி மாறி நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எப்போது ஒற்றுமையும் அன்பும் அதிகமாகிறதோ அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெரிவார் என்றனர். அன்பிலும் ஒற்றுமையிலும் மட்டுமே ஆண்டவர் வாழ்கிறார் என்பதை அந்த இளைஞர்களுக்கு எளிதாக புரிய வைத்தார் பிரான்சிஸ் அசிசி. உலகில் பிறந்த அனைவரும் தங்களை உறவுகளாக நட்பாக பார்க்கும் காலம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும், காண முடியும்.

ஆண்டவர் வெறுப்பவை ஏழு என்கிறது பைபிள். பைபிளில் இந்த வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. அவை அகம்பாவமான பார்வை, புழுகும் நாக்கு, தூய இரத்தத்தை சிந்த செய்யும் கை, தீய கற்பனைகள் வகுக்கும் சூழ்ச்சி உள்ளம், பொல்லாங்கை தேடி விரைந்து ஓடும் கால், பொய் புனைகள் உரைக்கும் கள்ள சாட்சி, சகோதரர்களுக்குள் சச்சரவு விதைவிப்போன். ஆண்டவர் வெறுக்கும் இவற்றை தவிர்த்து விடலாமே நாமும். கழுதை பொதியை சுமக்கலாம், ஆனால் கழுதையை பொதி சுமக்க முடியுமா? இது கடிஜோக் அல்ல, சீரியஸான விஷயம். ஒரு துறவியிடம் சீடர்கள், ஐயா, இந்த உடலை பாதுகாக்க குளிக்கிறோம், சாப்பிடுகிறோம், உறங்குகிறோம், வாசனை திரவியங்களை பூசுகிறோம், இதெல்லாம் எதற்காக என்று கேட்டனர். துறவி அவர்களிடம், இந்த உடல் கழுதை போன்றது, அது நமக்குள் கிடக்கும் உயிர் என்னும் பொதியை சுமந்து செல்கிறது, அதனால் உடலை பராமரிக்கின்றோம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சாப்பிடும் போதோ, கண்டதை உண்ணும் போதோ, குடிக்கும் போதோ, புகை பிடிக்கும் போதோ நாம் கழுதையை சுமந்து செல்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்றார். நீ உணவு ஆசைக்கு ஆளானவனாய் இருந்தால் உன் தொண்டையில் ஒரு கத்தியை வைத்துக்கொள் என்று பைபிள் கூறுகிறது. ஆம், தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் மனிதனை அழித்துவிடும். பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள் ரமலான் சிந்தனைகள். நோன்பின் நோக்கம். நோன்பு பொறுமையில் பாதி, பொறுமை இறை நம்பிக்கையில் பாதி என்கிறார் நபிகள் நாயகம். இஸ்லாமின் பல தூண்களில் நோன்பு தனித்துவம் பெறுகிறது. நோன்புக்கும் இறைவனுக்கும் தனிப்பட்ட தொடர்பு இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் மூலமாக இறைவனே கூறுகிறார். நோன்பை தவிர்த்து மற்ற நற்செயல்கள் ஒவ்வொன்றும் 10 to 70 மடங்கு கூலி பெறும். ஆனால் நோன்பு எனக்காக நோற்கப்படுகிறது, அதற்கு கூலி நானே கொடுப்பேன் என்கிறார். இறைவனே கூலி தருகிறான் என்றால் அதன் அளவை எதை கொண்டு மதிப்பிட முடியும்? எனவே இறைவனின் கட்டளையை ஏற்று நற்சிந்தனையுடன் நோன்பிருப்பவர் அடையும் பலனுக்கு அளவுகோல் இல்லை. நோன்பின் இந்த அரிய நோக்கத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நாம் நோற்போம். அதிக பலன் பெற வழி. ரமலான் மாதத்தில் தொழுகையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அதிக பலனை அல்லாஹ் அருளுகிறார். நீங்கள் அல்லாஹ்விற்கு அதிகமாக சஜ்தா செய்யுங்கள், அதாவது தொழுங்கள். நிச்சயமாக நீங்கள் செய்யும் ஒரு சஜ்தாவை கொண்டும் உங்களுக்கு ஒரு பதவியை அல்லாஹ் உயர்த்துகிறார். உங்களை விட்டும் ஒரு பாவத்தை அழித்து விடுகிறான் என்கிறார் நபிகள் நாயகம். மனிதன் தொழுத பிறகு அவனுக்காக தொழுகையின் 1/10 பதிவு செய்யப்படுகிறது. சிலருக்கு 1/9, சிலருக்கு 8/1, சிலருக்கு 7/1. இப்படியாக தொழுகைகளில் 1,00,000 பதிவு செய்யப்படுமானாலும் அதுவும் அல்லாஹ்வின் கிருபையே ஆகும். கியாம நாளில் முதலாவதாக கேட்கப்படும் கேள்வி தொழுகையை பற்றியது ஆகும். எனவே தொழுகையில் கவனம் பேணுங்கள்.

ஒவ்வொருவரும் தங்களது கடமையில் கவனமாக இருக்க வேண்டும். தங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்பை மிகுந்த அக்கறையுடன் செய்ய வேண்டும் என நபிகள் நாயகம் கூறுகிறார். ஒரு குடும்பத்தில் மனைவியையும் பெற்றோரையும் திருப்திப்படுத்தும் பொறுப்பை ஒரு ஆண் ஏற்க வேண்டும். பெற்றோரிடம் நல்ல முறையில் நடந்து உபகாரம் செய்பவர் அதே போல தன் மனைவிக்கும் உபகாரம் செய்ய வேண்டும். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் பொறுப்பு குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு தலைவர் நாட்டின் பொறுப்பாளர். அவர் தம் குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண் தனது குடும்பத்தின் பொறுப்பாளர். அவன் தன் பொறுப்புக்கு உட்பட்டவர்கள் பற்றி விசாரிக்கப்படுவான். பெண் தனது கணவரின் வீட்டிற்கு பொறுப்பாளர். அவள் அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவாள். பணியாளன் தனது எஜமானின் செல்வத்திற்கு பொறுப்பாளன். அவன் தனக்குரிய பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவான். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களே. தத்தமது பொறுப்புகளை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்கிறார். கனி வகைகளில் பேரீச்சையும் மாதுளையும் நபிகள் நாயகத்திற்கு மிகவும் பிடித்தமானவை. மாதுளையை அதன் உள்தோலுடன் சாப்பிட்டால் அது குடலை வலுப்படுத்தும். நாயகம் பேரீச்சையுடன் தர்பூஷணி பழத்தையும் சாப்பிடுவார். ஒன்றின் உஷ்ணம் மற்றதின் குளிர்ச்சியை சமமாக்கிவிடும் என்று இதற்கு அவர் காரணம் சொல்கிறார். மேலும் பேரீச்சம் பழத்துடன் வெள்ளரிக்காயையும் அவர் சேர்த்துக் கொள்கிறார். நாயகத்திற்கு சுரைக்காய் மிகவும் பிடிக்கும். இறைச்சி சமைக்கும் போது அதில் அதிகமாக சுரைக்காயை போட வேண்டும் என தமது துணைவியார் ஆயிஷா அம்மையாரிடம் அடிக்கடி சொல்வார். ஏனெனில் கவலை நிரம்பிய மனதிற்கு அது புத்துணர்வு ஊட்டும் மருந்தாக இருக்கும் என அவர் சொல்லியிருக்கிறார். இலந்தை, திராட்சை, அத்தி ஆகியவையும் நபிகள் நாயகத்தால் பரிந்துரைக்கப்பட்ட பழ வகைகள் ஆகும்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் எஃப்எம். நாம் இணைந்திருப்பது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். நமது சிந்தனைக்கு, ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாமெல்லாம் தொழிலாளி, சொல்கிறார் குருதேவர். உலகின் முதலாளியாக கடவுள் ஒருவரே இருக்கிறார். நாம் அவருக்கு பணிவிடை செய்யும் ஊழியர்களாக இருக்கவே இந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம். பூமியின் நான்கு திசைகளிலும் பயணம் செய்தாலும் உண்மையான தர்மத்தை எங்கும் காண முடியாது. இருப்பது எல்லாம் உங்கள் உள்ளத்திலேயே இருக்கிறது. வீடு கட்டும் போது சாரம் அவசியம். கட்டி முடித்த பின் அது தேவையில்லாமல் போய்விடும். அதுபோல பக்தியின் தொடக்கத்தில் சிலை வழிபாடு அவசியம். பக்தியில் பக்குவம் அடைந்த பின் அது தேவையில்லை. அன்றாட பணிகளில் ஈடுபட அதிகாலை பொழுது பொருத்தமானது. மனிதன் ஆன்மீக வழியில் மனதை செலுத்த இளமை பருவம் பொருத்தமானது. கடின உழைப்பும் முயற்சியும் உள்ளவனுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பண்புகள் இல்லாவிட்டால் உலகில் ஒன்றுமே கிடைக்காது. எல்லா மனிதர்களிடமும் கடவுள் இருக்கிறார். ஆனால் கடவுளிடத்தில் எல்லா மனிதர்களும் இல்லை. இதுவே வாழ்வின் துன்பம் உண்டாக காரணம். உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் ஆழ்ந்த பற்றும் நம்பிக்கையும் கொண்டிருங்கள். ஆனால் மற்றவர் மீது வெறுப்பு சிறிதும் கொள்ளுவது கூடாது. கடவுளை வெளியுலகில் தேட வேண்டாம். அவர் நமக்குள் இருப்பதை உணர்வதே அறிவு. இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் உலகத்தோடு ஒட்டி உறவாடி ஒற்றுமையை நிலைநாட்டுவர். பிறருடைய குற்றம் குறைகளில் மனதை செலுத்துபவன் காலத்தை வீணாக்குகிறான். தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்பவன் வாழ்வை பயனுள்ளதாக்கிக் கொள்கிறான். உலகம் மூலகமாக இருக்கும் ஒன்றை தெரிந்து கொண்டால் போதும், பிறகு எல்லாம் தெரிந்துவிடும். ஒன்று என்னும் இலக்கத்துடன் சேரும் பூஜ்யமும் மதிப்பு பெறுவது போல கடவுளை அறிந்தால்தான் மனிதனுக்கே மதிப்பு. பழுத்த மரம் கனிகளை சுமப்பதால் எப்பொழுதும் தாழ்ந்து நிற்கும். மனிதனும் மதிப்புடன் வாழ வேண்டுமானால் பணி உள்ளவனாக இருக்க வேண்டும். பணம் யாருக்கு அடிமையோ அவனே உண்மையான மனிதன். பணத்தால் உணவு உடைகளை பெற முடியுமே தவிர ஞானத்தை வாங்க முடியாது. அதிகம் படித்தவன் விவாதம் செய்வதில் ஈடுபாடு கொள்கிறான். மனதை கடவுளிடம் ஒருமுகப்படுத்தியவன் பேச்சை விட செயலையே மதிக்கிறான். கடவுள் மனிதனை எண்ணத்தின் அடிப்படையில் மட்டுமே காண்கிறார். அவரவர் எண்ணத்திற்கு ஏற்பவே கடவுளின் அருளும் வெளிப்படுகிறது. படிப்பதை விட கேள்வி கேட்பது சிறந்தது. கேட்பதை விட நேரில் காணும் அனுபவம் மிக உயர்ந்தது. தீர்த்த யாத்திரை சென்று திரும்பிய பிறகும் மனம் பக்தியில் ஈடுபடாவிட்டால் யாத்திரை சென்றதில் ஒரு பயனும் உண்டாகவில்லை என்றே பொருள். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். இத்தாலியின் தென்பகுதியில் உள்ள தீவு கேப்ரி. இங்கே கடலுக்கு நடுவே ஒரு குகை உள்ளது, ப்ளூ கிராட்டோ என்ற. இந்த குகைக்குள் நுழைந்தால் ரம்யமாக இருக்கும். வெளியே இருந்து வரும் சூரிய கதிர்கள் பட்டு நீரும் குகையின் மேல் பகுதியும் ஊதா நிற சாயத்தை ஊற்றியது போல இருக்கும். இதை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அலை மோதும். நம் ஊரில் இருந்து யாராவது போனால் ஊதா கலர் தண்ணி என கூட பாட்டு பாடலாம். வானவில் மரங்கள் பார்த்ததுண்டா? வாருங்கள் ஹவாய் செல்லலாம். ஹவாயில் உள்ள காவை என்ற தீவில் நிறைய யூகாலிப்டஸ் மரங்கள் உண்டு. இந்த மரங்கள் தன்மை காரணமாக இதன் பட்டைகள் உரிந்து பால் வடியும் பொழுது பல நிறங்களில் தோற்றம் அளிக்கும். பார்ப்பதற்கு வானவில் போன்று காட்சி அளிப்பதால் வானவில் யூகாலிப்டஸ் என்றே அழைக்கிறார்கள். பாண்டாவை பார்த்திருக்கிறீர்களா? நாம் அனைவருக்கும் தெரிந்த பாண்டா கரடிகளை போல சிலி நாட்டின் கடலோர பகுதியில் ஒரு எறும்பு இனம் உண்டு. இவற்றின் உடல் கருப்பாகவும் உடலில் உள்ள முடிகள் வெள்ளையாகவும் இருப்பதால் இவை பாண்டா எறும்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஜப்பானில் ஸ்பைடர் கிராப் என்பதுதான் உலகத்தின் மிகப்பெரிய நண்டு வகை. சிலந்தி போல காட்சியளிக்கும் இந்த நண்டு 12 அடி உயரம் வரை வளரும். ஜப்பானிய கடற்பகுதிகளில் அதிகமாக இவை காணப்படுகின்றன. பெல்வெஸ்டிகா என்னும் பாலைவனத்தில் வளரும் ஒரு செடி பிரதானமாக 2 இலைகளை மட்டுமே தோன்றி கிளைகள் போல மண்ணில் பரவும். 2 மீட்டர் நீளம் வரை பரவும் இந்த செடி சுமார் 1000 ஆண்டுகள் பாலைவன வெயிலை தாக்கு பிடித்து வாழுமாம். உயரமான விலங்கு எது என்று கேட்டால் ஒட்டகச்சிவிங்கி என உடனடியாக நாம் சொல்லிவிடுவோம். இதன் கழுத்தில் மட்டும் சராசரியாக 6 அடி இருக்கும். ஆனால் அவ்வளவு நீள கழுத்தில் 7 எலும்புகள் மட்டுமே இருக்கும். மனிதர்களின் சிறிய கழுத்திலும் 7 எலும்புகள் தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இணைந்திருங்கள், இது MTR FM.

0: இது நலம் பேணும் நேரம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் என்றால் என்ன? அது எவ்வாறு பரவுகிறது? அதற்கான அறிகுறிகள், சோதனைகள், தடுப்பூசிகள் உள்ளனவா? இந்த நோயை எவ்வாறு தடுக்கலாம் போன்ற விஷயங்களை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். கர்ப்பப்பையின் கீழ்ப்பகுதியில் பிறப்பு உறுப்பு இணைகின்ற இடத்தில் கர்ப்பப்பை வாய் உள்ளது. ஹியூமன் பாப்பிலோமா எனும் வைரஸ் இந்த இடத்தை தாக்கும் போது கர்ப்பப்பை வாய் பாதிக்கப்பட்டு புற்றுநோய் வருகிறது. பாதுகாப்பற்ற சுகாதாரமற்ற உடல் உறவு மூலம் இந்த வைரஸ் பரவுகிறது. இந்த வைரஸ் கிருமி கர்ப்பப்பை வாயில் உள்ள திசுக்களை தாக்கி புற்றுநோயை உருவாக்குகிறது. மாதவிடாயின் போது வலியுடன் கூடிய இரத்த போக்கு, கட்டி கட்டியாக இந்த இரத்த போக்கு, அடிவயிறு கனமாக இருப்பது போன்ற உணர்வு, தாம்பத்திய உறவின் போது அதிக வலி போன்றவை ஆரம்ப அறிகுறிகள். துர்நாற்றத்துடன் வெள்ளை வெளிப்படுதல் பாதிப்பு முற்றியுள்ளதற்கான அறிகுறியாகும். இதற்கான சோதனைகள் என்ன என்றால், பாப்ஸ்மியர் சோதனை, 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் 2 ஆண்டுகள் இடைவெளியில் இதை செய்து கொள்வது நல்லது. மாதவிடாய் முடிந்து 2 வாரங்களுக்குள் இதை செய்து கொள்ள வேண்டும். இதை தடுக்க முடியுமா என்றால், குவாட்ரிவேலண்ட், பைவேலண்ட் என 2 தடுப்பூசிகள் உள்ளன. இது வைரஸ் பாதிப்பிலிருந்து 70% பாதுகாப்பு தரும். குவாட்ரிவேலண்ட் தடுப்பூசியை 10 வயது முடிந்த சிறுமியர் முதல் தவணை ஊசி போட்டுக் கொள்ள வேண்டும். முதல் ஊசிக்கு பின் 2 மாதம் கழித்து 2 முறையும், 6 மாதங்கள் கழித்து 3 முறையும் போட்டுக்கொள்ள வேண்டும். பைவேலண்ட் ஊசியை போடுவதாக இருந்தால் முதல் ஊசிக்கு பின் 1 மாதம் கழித்து 2 ஊசியும், 6 மாதங்கள் கழித்து 3 ஊசியும் போட்டுக்கொள்ள வேண்டும். இது யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால், 1க்கு மேற்பட்ட நபர்களுடன் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்ளும் பெண்களுக்கும், சுய சுகாதாரம் இல்லாதவர்களுக்கும் வரலாம். கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முடியும் வரை இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ளக் கூடாது. ஆரம்ப கட்ட நோய் என்றால் அறுவை சிகிச்சை அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை மூலம் குணப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் முற்றிய நிலையில் கதிர்வீச்சு சிகிச்சையோடு அறுவை சிகிச்சையும் செய்ய வேண்டும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: சும்மா ஜம்முன்னு துள்ளி துள்ளி துள்ளி உணர்ந்துற போற சார், கொஞ்சம் எழுந்துருங்க.
2: ஏன்
1: சோபா புடிச்சு அப்படி போடுவோம், கொஞ்சம் பிடிங்க.

0: ஆரோக்கிய உணவு வகைகளை பற்றி காணலாம். கீரைகளில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதமான நன்மையை நமக்கு உடலுக்கு அளிக்கிறது. வெந்தயக்கீரை உடலுக்கு ஊக்கத்தை அளிக்கும், வயிற்று புண்களை குணப்படுத்தும், அதிக இரும்பு சத்து கொண்டது. அரைக்கீரை உடலில் உள்ள விஷங்களை முறிக்கக்கூடியது, தோல் சம்பந்தமான நோய்கள் குணமாகும், குடல் புண் வராமல் தடுக்கும். பசலைக்கீரை உடலுக்கு குளிர்ச்சியை தரும், தாய்ப்பால் பெருகும். முருங்கைக்கீரை உடலுக்கு சக்தி வல்லமையை அளிக்கக்கூடியது, இரும்பு சத்து அதிகம், ஆண்மையை அதிகரிக்க செய்யும், மலச்சிக்கலை கட்டுப்படுத்தும், இரத்தம் சுத்தம் செய்யும், மாதவிலக்கு வரும்போது ஏற்படும் வலியை குறைக்கும். சிறுகீரை மலச்சிக்கலை குறைக்கும், உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கும், உடல் தளர்ச்சியை போக்கும். மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண் குடல் புண்ணை குணப்படுத்தும். அகத்தி கீரை உடலின் வெப்பத்தை குறைக்கும், குடற்புழுக்களை அழிக்கும், பித்தம் தலைசுற்றல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், இரத்தத்தை சுத்தம் செய்யும். புதினா கீரை சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். வல்லாரை கீரை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்யும் தன்மை இதற்கு உண்டு. திராட்சை சாப்பிடலாமா? திராட்சை பழம் சாப்பிடுவதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன. ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் இதுவும் ஒன்று. இதில் விட்டமின் B1, B2, B3, B6, B12, C, இரும்பு சத்து, பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இரத்த சோகை, மலச்சிக்கல், ஜீரணக் கோளாறு, சிறுநீரக கோளாறு களைப்பு போக்கும் சக்தி திராட்சைக்கு உண்டு. திராட்சை சாப்பிடுவதால் உடல் வறட்சி பித்தம் நீங்கும், இரத்தம் தூய்மை பெறும், இதயம் கல்லீரல் மூளை நரம்புகள் வலுப்பெறும். ஜீரணக் கோளாறு இருப்பவர்கள் திராட்சை பழத்தை சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும். பசி இல்லாதவர்கள் அடிக்கடி திராட்சையை சாப்பிட வேண்டும், அது பசியை தூண்டிவிடும், குடல் கோளாறுகளை குணப்படுத்தும். திராட்சை பழத்துடன் மிளகை அரைத்து சாப்பிட்டு வர நா வறட்சி நீங்கும். உடல் அசதிக்கும் பயணத்தின் போது ஏற்படும் உஷ்ணத்திற்கும் திராட்சை பழம் மிகவும் ஏற்றது. இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: 1, 2, 3, 4, 5, 6, 7.

நீதி நூல்களில் நிர்வாகம். கோச்செவி குரலை காற்றுடன் நெருப்பு. சொல்லுவதை எல்லாம் கேட்டு அவற்றை நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். நம்புவதுடன் அல்லாது அவற்றை நாலு பேருக்கு சொல்லியும் விடுகிறார்கள். அந்த நான்கு பேர் இன்னமும் நான்கு பேருக்கு அதை சொல்லிவிடுகிறார்கள். இப்படியாக உண்மையாகவோ இல்லையோ அந்த செய்தி ஊரெங்கும் பரவுகிறது. பரப்புகிறவர்கள் பரபரப்பை விரும்பி கொஞ்சம் கைச்சரக்கையும் சேர்த்து விடுகிறார்கள். இந்த வழியில் தவறான செய்திகள் வெகு வேகமாக பரப்பப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த போக்கு கலவரங்களுக்கு காரணமாகிறது. வருவனவற்றை எல்லாம் வாங்கி போட்டுக் கொள்கின்ற காதுதான் கோச்செவி என்பது. குரலை என்பது பொய்யான செய்தி. எதையும் கேட்கும் காதுகளுக்கு பொய் செய்திகள் போய் சேர்ந்தால் அவை காற்றுடன் கூடிய நெருப்பு போல வேகமாக பரவும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அண்மை காலத்தில் கூட வதந்திகளே பல சமுதாய கலவரங்களுக்கு காரணமாக இருந்தன என்பது தெரிய வந்திருக்கிறது. தவறான செய்தி ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு செல்லும் பொழுது எப்படி புதிய புதிய பொய்களை சேர்த்துக் கொள்கிறது? ஒருவர் சொன்னார் என்று மற்றவர் சொல்லும் பொழுது பலர் உண்மையாக இருக்குமா என்று அதை யோசிப்பது இல்லை. பங்கு சந்தை வர்த்தகம் திடீரென்று விழுவதற்கும் எழுவதற்கும் கூட வதந்திகள் காரணமாக இருக்கின்றன. உண்மை எழுவதற்குள் பொய் ஊர் சுற்றப் போய்விடும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. பொய் அதிவேகமாக பரவுகிறது, உண்மை உடனே வெளிப்படுவது இல்லை. இதைத்தான் ஔவையார் கோச்செவி குரலை காற்றுடன் நெருப்பு என்றார். எதை கேள்விப்பட்டாலும் அது உண்மைதானா என்பதை சிரமப்பட்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும் நாம். நேரத்தே உணவு, பாலோடு ஆயினும் காலம் அறிந்து உண். உண்பது உயிர் வாழ்வதற்காக, அந்த உணவுக்காக உழைக்கிறோம். உண்பதற்கு கூடிய போதிய நேரம் ஒதுக்காது சிலர் உழைக்கிறார்கள், அது தவறு. அதுபோலவே உணவுக்கும் மட்டும் போதும் என்றபடி மிக குறைந்த அளவு உழைப்பதும் தவறே. யார் எப்படி எவ்வளவு உழைத்தாலும் காலத்தே உண்ண வேண்டும். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிடுவது என்ற பழக்கம் உடல் நலத்திற்கு கேடு. இதைத்தான் இந்த பழமொழி ஒரு உதாரணத்துடன் சொல்கிறது. பால் உடலுக்கு நல்லது. பலகாரங்கள் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது நல்ல பழக்கமே. எனினும் அதை நாம் காலமறிந்து செய்ய வேண்டும். அகால நேரத்தில் சாப்பிடும் பொழுது பண்டங்களுடன் பால் இருந்த போதிலும் கேடு கேடுதான். சிலர் சாப்பிடுவது எதுவாக இருந்தாலும் அதை குறித்த காலத்தில் தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் என்றும் நலமாகவே வாழ்கிறார்கள். விருந்தினராக சென்ற இடங்களில் கூட அகாலத்தில் ஏதாவது விருந்தோம்பல் கருதி தரப்பட்டால் அதையும் கூட விருந்தேற்பவர்கள் முகம் கோணாதபடி நயமாக நாகரிகமாக மறுத்து விடுவார்கள். அதிக உணவு உபாதை என்று அவர்களுக்கு தெரியும். ஔவையாரும் ஒரு இடத்தில் ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், இரு நாளைக்கு ஏலென்றால் ஏலாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதே என்கிறார். வயிறாகிய எனக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன் என்கிறாயே மனிதா என்று வயிறு பேசுவது போல ரமண மகரிஷியும் சொல்லியிருக்கிறார். அதுபோல கிராமப்புற சொல்வழக்கு ஒன்றையும் இங்கு நாம் நினைத்து பார்க்கணும். வயிற்றை கட்டி வாயை கட்டி வாழ்வது என்கிறார்களே, அதன் பொருள் பேசுவதிலும் சிக்கனம் காலமறிந்து பேசுதல், அதுபோல உண்பதில் சிக்கனம் காலமறிந்து உண்பது. ஆங்கில மருத்துவ முறையில் அடிக்கடி டயட் என்பார்களே, அது ஒத்துவரக்கூடியது. ஒழுங்காக அளவோடு சாப்பிடுவதே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது திருத்தலம் உலாவரும் நேரம். பண்டரிபுரம் யாத்திரை ஆத்ம சுகத்தை அளிக்கும் என்கிறார் நாமதேவர். பரபிரம்ம ஸ்வரூபமே பாண்டுரங்கன், அவனது நாமங்களை சொல்லி வழிபடுங்கள் என்கிறார் ஆதிசங்கரர். 24 மணி நேரமும் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் ஒலித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் பண்டரிபுரம். இங்குள்ள சந்திரபாகா நதிக்கரையில் விட்டலன் என்ற பாண்டுரங்கனும் ருக்மிணி என்ற ரகுமாயியும் குடிகொண்டிருக்கிற புராதனமான கோவில் அமைந்துள்ளது. ருக்மிணியுடன் கிருஷ்ணன் நிரந்தரமாக தங்கிவிட்ட இந்த பண்டரிபுரத்தில் எங்கு திரும்பினாலும் கிருஷ்ண கோஷம்தான். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகின்ற பண்டரிபுரத்தை பக்தர்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசித்துவிட வேண்டும். சந்திரபாகாவில் புனித நீராடுவது, விட்டலனை தரிசனம் செய்வது, ஆலயத்தை வலம் வருவது, நாம சங்கீர்த்தனம் முழங்குவது ஆகிய இவற்றையெல்லாம் பண்டரிபுரத்தில் செய்தால் பிறவி முழுமை பெறுகிறது, பாவம் விலகுகிறது என்கிறார் துக்காராம். கங்கையை விட பழமையும் புனிதமும் உடையது சந்திரபாகா நதி. விட்டலன் ஆலயம் வீற்றிருக்கும் வீதியில் நடந்தாலே நாம சங்கீர்த்தன ஒலி காதுகளை நிறைக்கும். ஆலயம் செல்கிற வழியில் நாம சங்கீர்த்தனத்திற்கு தேவையான வாத்திய கருவிகள், துளசிமணி மாலை, சந்தனக்கட்டை, பூஜை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். விட்டலன் ஆலயத்தை பிரம்மாண்டமானது என்று சொல்ல முடியாது, கச்சிதமான பழமையான ஆலயம். சரி, கிருஷ்ணன் இங்கே விட்டலனாக கோவில் கொண்டது எப்படி? புண்டரீகன் என்பவன் தன் தாய் மற்றும் தந்தையரை பராமரித்து வந்தான். எப்படிப்பட்ட பராமரிப்பு அது? அவர்களுக்கு அனைத்து விதமான உபச்சாரங்களையும் செய்து உணவு ஊட்டிவிட்டு படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தான். தாய்க்கும் தந்தைக்கும் கால்களை அமுக்கிவிட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது துவாரகையில் ஆட்சி புரிகின்ற கிருஷ்ணன் வாசலில் வந்து நிற்கிறான். அவன் நிற்கும் இடம் சேரும் சகதியுமாக இருக்கிறது. தாய் தந்தைக்கு எவன் ஒருவன் சேவகம் செய்து அவர்களை பராமரித்து வருகிறானோ அவன் என்னை தேடி வரவேண்டாம், அவன் இருக்கிற இடம் தேடி நானே வருவேன் என்று கிருஷ்ணன் அருளியிருக்கிறான். இப்பொழுது புரிந்திருக்கும் சேரும் சகதியும் நிறைந்த இந்த வாசல் பகுதியில் அவன் ஏன் நின்று கொண்டிருக்கிறான் என்று. தாய்க்கும் தந்தைக்கும் சேவை செய்கிற புண்டரீகனை ஜன்னல் வழியே பார்த்து ஏ புண்டரீகா என்று அழைத்தான். புண்டரீகன் எட்டி பார்த்தான். வாசலில் வந்து காத்திருப்பது ஒரு அவதார புருஷர் என்று தெரிந்தும் என் தாயும் தந்தையும் உறங்கிய பின் தான் உன்னை வந்து பார்க்க முடியும் என்றான். கிருஷ்ணன் அவனிடம், சரி, நீ வரும் வரை நான் எங்கே நிற்பது? இந்த இடமே சரியில்லையே. நான் வருகிற வரை இதன் மேல் ஏறினில் என்று ஒரு செங்கல்லை எடுத்து ஜன்னல் வழியே வீசினான் புண்டரீகன். பிறகு சேவையை தொடர்ந்தான். அந்த செங்கலில் ஏறி இடுப்பின் இரு பக்கமும் இரு கைகளை வைத்தபடி காத்திருந்தான் கிருஷ்ணன். பெற்றோர் நன்றாக உறங்க ஆரம்பித்த பின் வாசலுக்கு போய் கிருஷ்ணனை வணங்குகிறான். கிருஷ்ணன் நெகிழ்ந்து அவனை ஆசீர்வதித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, எனக்கு காட்சி தந்து அருளியது போல எல்லோருக்கும் நீ இதே கோலத்தில் தரிசனம் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான். அந்த பக்தனின் விருப்பப்படி பரந்தாமன் அதே கோலத்தில் அங்கே சந்நிதி கொண்டான். புண்டரீகனின் பெயரால் அந்த ஊருக்கு பண்டரிபுரம் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரு ஆடி மாதத்தில் தான் பண்டரிபுரத்தில் வந்து அமர்ந்தான் விட்டலன். எனவே ஆடி மாதத்தில், அதாவது ஜூலை, வருகிற ஏகாதசி ஆஷாட ஏகாதசியாக பக்தர்கள் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். சாதாரண ஏகாதசி என்றாலே பண்டரிபுரம் பக்தர்கள் கூட்டத்தில் தத்தளிக்கும் என்றால், ஆஷாட ஏகாதசி என்று எண்ணிலடங்கா மக்கள் வருவார்கள். நம் ஊரில் பழனிக்கு பால் காவடி எடுத்துச் செல்வது போல மகாராஷ்டிர பக்தர்களும் காவடி எடுத்து செல்கிறார்கள். காவடி கிளம்பியதில் இருந்து பண்டரிபுரத்தில் காவடியை கீழே இறக்கி வைக்கும் வரை விட்டல விட்டல பாண்டுரங்கா பண்டரிநாதா என்று விட்டலின் விட்டல நாமங்களை முழங்கிக் கொண்டே செல்வார்கள். முழுக்க முழுக்க பாத யாத்திரைதான். இங்கே பால் மற்றும் தயிர் காவடி மட்டுமே எடுக்கப்படும். இதை விட்டலவன் சந்நிதியில் பக்தர்கள் அர்ப்பணிப்பார்கள். செல்கிற வழியெல்லாம் காவடி சுமந்து வரும் பக்தர்கள் தங்க பெரிய பந்தல்கள் போடப்பட்டு உணவும் ஓய்வுக்கு இடமும் வழங்கப்படும்.
இதை அப்பகுதி பணக்காரர்கள் உபயமாக செய்து கொடுக்கிறார்கள். பண்டரிபுரம் விட்டலன் ஆலயத்திற்குள் காலடி வைத்ததும் இனம் புரியாத ஒரு பரவசம் நம்மை ஆட்கொள்ளும். ஆலயத்தில் அழகான சிற்பங்கள் நிறைந்த கல் தூண்கள் ஆண்டுகள் பலவற்றை கடந்தும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. கையெழுத்தினால் எழுதப்பட்ட மகாபாரத புத்தகத்தை ஒரு கண்ணாடி பேழைக்குள் பலரும் தரிசிக்கும் வகையில் வைத்திருக்கிறார்கள். இதை ஒரு பொக்கிஷமாக கருதுகிறார்கள். கருவறையில் அருளுகின்ற விட்டலனின் அருகே சென்று அவனது திருப்பாதங்களில் தலை வைத்து பிரார்த்திக்க பக்தர்களுக்கு அனுமதி தரப்படுகிறது. விட்டலனின் பாதங்களை பற்றுகிற ஒவ்வொரு பக்தரும் சாட்சாத் கிருஷ்ணனின் திருப்பாதங்களையே பற்றிவிட்டது போல மகிழ்கிறார்கள். தன் இரு கைகளையும் இடுப்பில் கொண்டு கம்பீரமாக நம்மை பார்த்து, என்னை தரிசனம் செய்ய வந்து விட்டாயா என்று கேட்பது போல தோன்றுகிறது தோற்றம். ஆலயம் முழுக்க துளசியும் சந்தனமும் நறுமணம் பரப்பி கோவிலின் தெய்வீகத்தன்மையை மேலும் மெருகூட்டுகிறது. விட்டலனை தரிசித்தால் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன் இன்பநேசன் காமரூபன் பத்மநாபன் தேவதேவன் ராஜராஜன் காளிதாசன்.

0: ஒரு குட்டி கதை காணலாமா? ஒரு நாட்டின் ராணி மிக சிறந்த ராமபக்தை. ஆனால் ராஜாவோ தேச விஷயங்களில் தான் கவனம் செலுத்துவார். ஒரு நாள் ராணி ராஜாவிடம், ஒரு நாளாவது என்னுடன் ராமர் கோயிலுக்கு வருவீர்களா என்று கேட்டாள். ராஜா மறுத்துவிட்டார். ராணி வருத்தத்துடன் கோவிலுக்கு போய் விட்டாள். அன்று இரவில் ராஜா உறக்கத்தில் ராமா ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். விழித்து கொண்ட ராணி ராஜா இப்படி ராமநாமம் சொல்வதை கேட்டு மகிழ்ந்தாள். மறுநாள் ஊரெங்கும் விழா கொண்டாட உத்தரவு போட்டு விட்டாள். காலையில் கண்விழித்த ராஜா இது பற்றி மந்திரியிடம் விசாரித்தார். மந்திரி ராணியின் உத்தரவை சொல்ல ராணியை அழைத்தார் அவர். மேலும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். ஒன்றும் புரியாத ராணி அவரிடம் காரணம் கேட்க, இத்தனை நாளும் என் நெஞ்சுக்குள் அந்த ராமனை பூட்டி வைத்திருந்தேனே, அவனது பெயரை சொன்னதன் மூலம் அவன் என் வாய்வழியாக வெளியேறிவிட்டானே, இனி அவனை எப்படி என் நெஞ்சுக்குள் மீண்டும் கொண்டு வைப்பேன் என்றார். கோவிலுக்கு போவது நல்ல பக்தி, அதைவிட உயர்ந்தது உள்ளத்துக்குள் எந்நேரமும் கடவுளை இருத்தி வைப்பது. சத்ரபதி சிவாஜியின் அரண்மனையில் வேலை செய்தவர்களில் ஒரு பணியாளருக்கு 50 ரூபாயும் இன்னொரு பணியாளருக்கு 100 ரூபாயும் சம்பளம். ஆனால் இருவருக்குமோ ஒரே வேலை. குறைந்த சம்பளம் வாங்கியவன் இது பற்றி சிவாஜியிடம் கேட்டுவிட்டான். அப்பொழுது வாசலில் ஏதோ சப்தம் கேட்டது. சிவாஜி அந்த பணியாளனிடம், வாசலில் சப்தம் கேட்கிறது, போய் பார்த்து வா என்றார். அவன் போன வேகத்தில் திரும்பி வந்தான். ராஜா, ஒரு யானை போய்க் கொண்டிருக்கிறது. அது என்ன யானை என்றார் சிவாஜி. இவன் திரும்பவும் போய் வந்து, ஆண் யானை மகாராஜ் என்றான். அதன் விலை என்னவாம் என்றதும் திரும்ப யானைக்காரனை பார்க்க ஓடினான் பணியாளன். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் ஓடி ஓடி சென்று பார்த்து வர வேண்டியது ஆயிற்று. சிவாஜி அடுத்த பணியாளனை அழைத்தார். வாசலில் ஏதோ சத்தம் கேட்கிறது, பார்த்து வா என்றார். அவன் சற்று நேரத்தில் திரும்பி வந்தான். மகாராஜ், அங்கே ஒரு யான் யானை போகிறது. மிகுந்த லட்சணமானது. தந்தத்தின் நீளம் மட்டும் 5 அடி இருக்கும். விலை 1000 பொன் பெறும் என்று விவரமாக எடுத்துரைத்தான். சிவாஜி முதல் பணியாளனை ஒரு பார்வை பார்த்தார். அதன் பிறகு அவன் அவரிடம் கூலி பற்றி வாய் திறக்கவே இல்லை. இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM.com. MTR FM சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான அதிகாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வரும் ஒரு மணி நேரமும் நான் உங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறேன். நான் உங்கள் நண்பன், தமிழகத்தின் கலையகத்திலிருந்து அப்துல் பாசித்.

என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமான மீண்டும் ஒரு அதிகாலை பொழுது உங்களுக்கு இதமான பொழுதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இனிமையான இந்த வேளையில் இனிமையான பாடல்களும் இனிமையான பல விடயங்களையும் எடுத்து வர இருக்கிறது. வழக்கம் போல பொதிகை தென்றல், பொதிகை தென்றலை ஆரம்பிக்க அற்புதமான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com. அதிகாலை பொழுதில் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது புதுகை தென்றல். இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விடயத்தை எடுத்து வருகிறது புதுகை தென்றல். நம்மில் பலருக்கு ஞாபக மருதி, ஞாபக மருதி என்றால் நிறையவே இருக்கிறது என்று சொல்கிறவர்களைத்தான் நிறைய பார்க்கிறோம். ஞாபக மருதி, இதை குறைப்பது எப்படி அப்படிங்கறதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சுவாரஸ்யமா சொல்ல போறேன் உங்களுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை தென்றல், வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்பு சொந்தங்களுக்காக.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். அதிகாலை தென்றலாக உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கும் இனிய பாடல்களோடு இனிய விடயங்களையும் கொண்டு வரப்போகிறது பொதிகை தென்றல் என்று சொல்லியிருந்தேன். பொதுவாக நமது வீடுகளிலே இந்த ஞாபக மருதி பழக்கம் நிறையவே உண்டு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஞாபக மருதி நிறையவே உண்டு. அதற்கு என்ன காரணம் என்று யோசித்தாமானால் சின்ன சின்ன விடயங்கள் தான் காரணமாக இருக்கும். முதலில் இந்த ஞாபக மருதி எப்படி வருகிறது என்பதையும் பார்க்கலாம். பொதுவாக ஒரு விடயத்தில் நமக்கு அதிகமாக நாட்டம் இல்லாவிட்டால் ஞாபகம் மருதி தொற்றிக்கொள்கிறது. அதனால் எந்த விடயத்தில் நீங்கள் ஞாபகம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விடயத்தின் மீது நீங்கள் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அதுதான் வந்து முதல் குறிப்பு. இந்த குறிப்போடு இந்த இனிமையான பாடல் உங்கள் செவிகளை சேர வருகிறது. இது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com.

நினைவில் நிற்கும் கீதங்களை வழங்கி இனிமையான அதிகாலையை அழகாக்கி கொண்டிருக்கிறது. இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது வானலைகளின் அரசன் MTRFM.com. 24 மணி நேர இடைவிடாத தமிழ் சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட அருமையான பாடல்கள், அருமையான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது. நிறைய பேர் இப்போ அலுவலகத்திற்கு, அலுவலக பணிகளுக்கு தயாராகிக் கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கு இன்றைய பொழுது இனிமையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறது MTRFM.com. அதே போல பயணங்களில் இருப்பவர்கள், உங்கள் பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது MTRFM.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com-இல். இது அதிகாலை வசந்தமாய் பொதிகை தென்றல் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் நினைவுகளிலும் ரீங்காரமிடும் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய விடயம் அதாவது ஞாபக மறதி, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இந்த ஞாபக மறதி முதல்ல வந்து நம்ம அந்த பத்தி அதாவது அந்த விடயத்தின் மீது நாம் ஈடுபாட்டை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக குறிப்பெடுத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது நாளைக்கு நம்ம என்னென்ன அலுவல்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதை குறிப்பெடுத்துக் கொள்வது. பொதுவாக மொபைல்களில் கூட இன்றைக்கு வந்து நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அதன் மூலமாக நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் நமக்கு முதல்ல வந்து பழகிக் கொள்வதற்காக அதை எழுதி பழகலாம், அல்லது இந்த நோட்ஸில் குறிப்பை எடுக்கலாம். அப்படி வைக்கும் போது அது தவறாமல் அது நமக்கு நினைவூட்டலாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு பாடல் பொதிகை தென்றலை அலங்கரிக்கி வருகிறது. இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com.

நினைவுகளில் ரீங்காடமிடும் பாடல்களையும் நினைவுகளை நினைவூட்டலை எப்படி அதிகரிப்பது என்கிற விடயங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. புதுகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு தலங்களிலிருந்தும் உங்களுக்காக இனிமையான பல சுவையான அம்சங்களோடு கூடிய நிகழ்ச்சிகளை படைத்து வருகிறது MTRFM. அந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் கேளுங்கள், உங்கள் நண்பர்களையும் இணைந்திருக்க சொல்லுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஞாபக மருதி எப்படி வந்து அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். முக்கியமாக அந்த ஞாபக மருதியை சரி பண்ணுவதற்கு ஒரு நாள் முன்னால், நாளை அலுவல் என்றால் ஒரு நாள் முன்னாலேயே திட்டமிடுதல் அவசியம் என்று சொல்லலாம். அந்த இரவு பொழுதே அதிகாலையில் என்னென்ன பணிகள் இருக்கிறது, எதை எதை நாம் அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், அல்லது பள்ளிக்கூடங்களுக்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ எந்தெந்த புத்தகங்களை எடுத்து செல்ல வேண்டும், எந்தெந்த ஃபைல்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கோப்புகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதெல்லாம் ஒரு அட்டவணையிட்டு முதலிலேயே நம்ம தயார் பண்ணிக்கொள்வது மிகச்சிறந்தது என்று சொல்லலாம். ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அவதி அவதியாக அவற்றை தேடும் போது நிறைய விடயங்களை நாம் வந்து மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இணைந்திருங்கள், இது MTRFM.com வழங்கும் அதிகாலை வசந்தம் பொதிகை தென்றல்.

அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் அதிகாலை வசந்தம் புதுகை தென்றல். ரம்யமான இந்த அதிகாலை பொழுதில் உங்களுக்கு இனிமையான பாடல்களும், அது மட்டுமல்லாமல் இனிமையான விடயங்களையும் நாம் சார்ந்த பல விடயங்களை பேசி வருகிறது புதுகை தென்றல். நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து நிகழ்ச்சிகளில் பாடல்களையும் உங்களோடு பல விடயங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றும் கூட நினைவூட்டல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பேசிட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமா மறக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன விடயங்களை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். ஏதாவது நம்ம சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் என்று சொல்லலாம். இன்னும் கூட பச்சை காய்கறிகள், குறிப்பாக பெரியவங்கலாம் சொல்லுவாங்களே இந்த வெண்டைக்காய் அது மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிறது, பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நமது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் என்று சொல்லலாம். இந்த பாடலை கேளுங்கள், தொடர்ந்து நம்ம பேசலாம். இது MTR FM.com வழங்கும் அதிகாலை வசந்தம் பொதிகை தென்றல்.

எம்டிஆர் எஃப்எம் இனிய சொந்தங்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
3: கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே, அந்த புதுமை பெண்களடி.
4: வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள். நான் உங்கள் மணிமேகலை. ஒவ்வொரு வாரமும் நாம சாதனைகள் புரிந்த பெண்களை பத்தி நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதே போல இந்த வாரமும் நாம ஒரு சாதனைகள் புரிந்த ஒரு வீராங்கனை அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இவங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு பின்னாடி அப்படின்னு ஒரு ஒரு இடைவெளியே இருக்குதுங்க. அதாவது இவங்க தான் முதன் முதலா அந்த விளையாட்டு தடகளத்துல வந்து சாதனை படைத்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பிறகு நிறைய வீராங்கனைகள் வந்தாங்க, ஆனா இவங்க வாங்கின அந்த பெயரை வந்து அவங்களால அந்த அளவுக்கு அவங்க வாங்கல அப்படித்தான் சொல்லணும். இவங்க தான் எல்லா விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு பிறகு அஸ்வினி நாச்சப்பா, அஞ்சு பாபி ஜார்ஜ், ஷைனி ஆப்ரஹாம், வந்தனா ராவ், வலசம்மா, கமல் பிரீத் கவுர், அன்னுராணி, மெஸ்ஸிக்குட்டன், பிரியங்கா கோஸ்வாமி, சாந்தி சவுந்தரராஜன், இவங்க எல்லாருமே வந்தாங்க. ஆனாலும் இவங்க மட்டும்தான் தங்கமங்கை அப்படிங்கிற பேரை வாங்கினாங்க. இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, கரெக்ட், உங்களோட யூகம் சரிதான். அவங்கள பத்தி தான் நாம இன்றைய புதுமை பெண் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு அவங்கள பத்தின விவரங்கள் நாம தெரிஞ்சுக்கலாம். பிகில் படத்திலிருந்து சிங்க பெண்ணே அப்படிங்கிற பாட்டை நம்ம கேட்கலாம்.

கீரல்கள் துணிவோடு, பாதங்கள் திமிரோடு, சீருங்கள் பாருங்கள் பாருங்கள். பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம், இனிமேல் உலகம் பார்க்க பார்க்க மனிதர்கள் வீரங்கள்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள். நாம இந்த நிகழ்ச்சியில வீராங்கனை சொல்லியிருந்தோம், தங்கமங்கைன்னு சொல்லியிருந்தோம். ஆமா, அதே தங்கமங்கை தான் பிடி உஷா. அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இப்போ பிடி உஷாவை பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, ஒலிம்பிக், ஒவ்வொரு ஒலிம்பிக் வரும்போதும் நாம பிடி உஷாவை கண்டிப்பா நினைவுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா அவங்க அவ்வளவு வீரமான ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை. அதனாலதான் இந்த ஒலிம்பிக் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அவங்கள உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து உஷாவை தேர்ந்தெடுத்தேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. இன்றைய விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அவங்க வந்து ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. அதனால அவங்கள கண்டிப்பா நாம நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு நான் பிடி உஷாவை நம்மளுடைய மொஞ்சியல் தமிழ் வானொலியில தெரிஞ்சுக்க போறோம். பிடி உஷா கேரளாவை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற இந்திய தடகள வீராங்கனை. 1985 மற்றும் 1986 ஆண்டில் நடைபெற்ற உலக தடகள விளையாட்டுகளில் முதல் 10 பெண் விளையாட்டர்களில் ஒருவராக விளங்கியவர். இந்த சாதனையை இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் வேறு எந்த இந்தியரும் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. சர்வதேச அரங்கில் தடகள போட்டிகளில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த இவரை இந்திய தடகளங்களின் அரசி எனவும் இந்தியாவின் தங்க மங்கை எனவும் பையொலி எக்ஸ்பிரஸ் எனவும் வர்ணிக்கப்படுகிறார். தனது அதிவேக ஓட்டத்தின் மூலம் விளையாட்டுத் துறையில் தனக்கென தனி இடத்தை பிடித்து இந்திய தடகள விளையாட்டுகளில் மாபெரும் சாதனையாளர்களில் ஒருவராக கருதப்படும் பிடி உஷா அவர்களை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரி, ஒரு பாடல் கேட்போம். கல்லூரி வாசல் படத்திலிருந்து என் மனதை கொள்ளை அடித்தவரே, அந்த பாட்டை நம்ம கேட்போம்.

இருக்கிறோம் நேயர்களே, இது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம இந்தியாவின் தங்கமங்கை என்று வர்ணிக்கப்படுகிற பிடி உஷா அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை, கல்வி, அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். பிடி உஷா என்று அனைவராலும் பிரபலமாக அறியப்படும் பிலாவுல்ல கண்டி தெக்க பரம்பில் உஷா அவர்கள் 1964 ஜூன் மாதம் 27 இந்தியாவின் கேரள மாநிலத்தில் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள பையொலி என்ற இடத்தில் பைத்தல் என்பவருக்கும் லக்ஷ்மி அம்மா என்கிறவங்களுக்கும் மகளாக பிறந்தாங்க. இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, பிடி உஷா ஏன் இவங்க பிடி உஷா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு அத யாராவது சொல்லுங்க, அவங்களோட விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நம்ம அழகா சொல்லலாம். பிலாவுள்ள கண்டி தெக்க பரம்பில் உஷா அப்படிதான், அதுதான் அதோட விரிவாக்கம். அப்புறம் பையொலி, அதான் அவங்க பிறந்த ஊரு, அதனாலதான் அவங்கள வந்து பையொலி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்ப வாழ்க்கையும் கல்வியும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறு வயதிலேயே விளையாட்டில் ஆர்வம் மிக்கவராக விளங்கினார் பிடி உஷா. தன்னுடைய பள்ளியில் நடக்கும் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொள்வார். அதே போல 1976 கேரள மாநில அரசு கண்ணூரில் பெண்களுக்கான விளையாட்டு பள்ளியை தொடங்கியது. அதில் கோழிக்கோடு மாவட்டத்தின் சார்பில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பள்ளியில வந்து அவங்க பயிற்றுவிக்கப்பட்டாங்க. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்போம், அதற்கு பிறகு மேலும் நிறைய விடயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கல்லூரி வானில் அப்படின்னு தொடங்கும் பாட்டை பெண்ணின் மனதை தொட்டு படத்திலிருந்து நம்ம கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம இந்தியாவின் தங்க மங்கை பிடி உஷா அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தடகள விளையாட்டில் புயல் வேகத்தில் திறமையினை வளர்த்து கொண்டு வந்த பிடி உஷா முதன் முதலாக 1977 தன்னுடைய 13 தேசிய அளவிலான தடகள விளையாட்டில் 100 மீட்டர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய முதல் தேசிய சாதனையை படைத்தார். பிறகு தொடர்ந்து பல தேசிய போட்டிகளில் பங்கேற்று பல பதக்கங்களை வென்றதோடு மட்டுமல்லாமல் அனைவரையின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார். அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா, அதாவது எளிமையா இருப்பாங்க, ஆனா வேகத்துல ரொம்ப மின்னல் மாதிரி ஓடக்கூடியவங்க. அவங்க அந்த நேரத்துல, அதாவது 1977 ஒரு சாதனை படைச்ச பிறகு உலகமே அவங்கள திரும்பி பார்த்தது. ஏன்னா ஒரு இவ்வளவு சின்ன பொண்ணா அவங்க தங்கம் வென்று ஒரு சாதனையை படைச்சாங்க. அது வந்து அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஓடுவது அப்படிங்கிறது வந்து ஒரு வியப்புக்குரிய விஷயம்தான். இவங்க சாதனை வேற புரிஞ்சிட்டாங்களா, ஸோ அதனால உலகமே அவங்க அவங்க பக்கம் திரும்பி பார்த்தது. அதுதான் அவங்களுடைய ஓட்டம் இன்னும் அதிகமான வேகம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக கூட அமைந்தது. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்போம். பருவராகம் படத்திலிருந்து வாலிப நெஞ்சங்கள், அந்த பாட்டை நம்ம கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம இந்தியாவின் தங்கமங்கை பி டி உஷா அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். தேசிய அளவில் பல தடகள போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் பலருடைய பாராட்டுகளையும் பெற்ற உஷா பின்னர் சர்வதேச அளவில் கால் பதிக்க தயாரானார். 1980 மாஸ்கோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் முதன் முதலாக சர்வதேச அளவில் கலந்து கொண்டார். இந்த போட்டியில் பங்கேற்று பதக்க வாய்ப்பை தவறவிட்டாலும் அதன் பிறகு 1982 டெல்லியில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் ஓட்டங்களில் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதுவே அவருடைய முதல் சர்வதேச பதக்கமாகும். பின்னர் குவைத்தில் நடைபெற்ற சாம்பியன் தடகள போட்டியில் 400 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்று புதிய சாதனையை படைத்தார். அதன் பிறகு 1984 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற 23rd ஒலிம்பிக் போட்டியில் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அரை இறுதியில் முதலாவதாக வந்தாலும் இறுதி ஓட்டத்தில் 100 இல் 1 நொடி வித்தியாசத்தில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார். இருந்தாலும் ஒலிம்பிக் போட்டியில் இறுதி போட்டிக்குள் நுழைந்த முதல் இந்திய வீராங்கனை என்ற சிறப்பை பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஓட்டப்பந்தயத்தில் அவரே இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தார். சரி, நம்ம ஒரு பாடல் கேட்போம். மறுபடியும் நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். மூன்று முகம் படத்திலிருந்து தேவாமிரதம் அந்த பாட்டை நம்ம கேட்போம்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம இந்தியாவின் தங்க மங்கை என்று அழைக்கப்படுகிற பிடி உஷா அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ஒலிம்பிக் போட்டியில கலந்துகிட்டாங்க, அதாவது 23வது ஒலிம்பிக் போட்டியில கலந்துகிட்டாங்க. ஆனா அவங்கள ஒரு சில நொடிகளில தன்னுடைய வெற்றியை தவற விட்டாங்க. ஆனாலும் அதற்கு பிறகு குவைத்துல போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க, தங்கம் வென்றுட்டு வந்தாங்க. பிறகு 1986 சியோலில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் 200 மீட்டர் ஓட்டம், 400 மீட்டர் ஓட்டம், 400 மீட்டர் தடை ஓட்டம் மற்றும் 400 மீட்டர் தொடர் ஓட்டம் என அனைத்திலும் முழு ஆதிக்கம் செலுத்தி தங்கம் வென்றதோடு மட்டுமல்லாமல் ஒரு வெண்கல பதக்கமும் வென்று வெற்றி வகை சூடினார். இச்சாதனையை பாராட்டி மத்திய அரசு அவரை ஊக்குவிக்கும் வகையில் ரூபாய் 5 லட்சம் பரிசு தொகை வழங்கியது. அதன் பிறகு சுமார் 5 ஆண்டுகளுக்கும் மேல் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் கொடி கட்டி பறந்த அவர்களுக்கு ஆசிய தடகள ராணி என்னும் பட்டம் சூட்டப்பட்டது. 1983 முதல் 1989 வரையிலான ஆண்டுகளில் பல்வேறு தடகள போட்டிகளில் பங்கேற்ற அவர் சுமார் 13 தங்கப்பதக்கங்களை வென்றார். பாருங்க, ஆரம்பத்துல அவங்களோட முயற்சியில நிறைய தடைகள் ஏற்பட்டாலும் அதன் பிறகு அந்த தடையை வந்து அவங்க தடையா நினைக்காம அதை ஒரு படிக்கற்களாக எடுத்து அதன் மேல் ஏறி வெற்றி வகையை சூடிட்டாங்க. நாம கூட அதே மாதிரி தான் முயற்சி பண்ணணுங்க. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்போம், மகிழ்ச்சியா கேட்போம். காதல் பரிசு படத்திலிருந்து கூ கூ என்று குயில் கூவாதோ அந்த பாட்டை நம்ம கேட்போம்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம இந்தியாவின் தங்க மங்கை பிடி உஷா அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவங்க இது வரைக்கும் 13 தங்கப்பதக்கம் பெற்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அதை பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுமார் 28 வயது வரை விளையாட்டு மட்டுமே வாழ்க்கை துணை என்று பயணித்த பிடி உஷா அவர்கள் 1991 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25 நாள் மலப்புரம் மாவட்டத்தில் வசித்து வந்த சீனிவாசன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சீனிவாசன் மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தார். திருமணத்திற்கு பிறகு சுமார் 3 ஆண்டுகள் விளையாட்டில் பங்கேற்காமல் இருந்த அவர் தன்னுடைய கணவர் அளித்த ஊக்கத்தின் காரணமாக மீண்டும் போட்டிகளில் பங்கேற்று பல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார். 1998 ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற தடகள போட்டியில் பங்கேற்று 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்டத்தில் வெண்கல பதக்கம் வென்றார். ஆசிய போட்டிகளில் மட்டும் 30 பதக்கங்களை வென்ற பிடி உஷா அவர்கள் அதுவரை அவர் பங்கேற்ற சர்வதேச போட்டிகள் மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார். சரி, நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். 1000 பூக்கள் மலரட்டும் படத்திலிருந்து இது இளமை எழுதும் கதை, அந்த பாட்டு நம்ம கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது எம்டிஆர் பண்பலையின் பெருமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம இந்தியாவின் தங்க மங்கையான பிடி உஷா அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். சர்வதேச போட்டிகளில் நிறைய போட்டிகள் அவங்க பங்கேற்று வெண்கல பதக்கம், வெள்ளிப்பதக்கம், தங்கப்பதக்கம் அப்படின்னு 100க்கு மேற்பட்ட பதக்கங்களை வந்து அவங்க வாங்கி குவிச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களோட காலில் வந்து தொடர்ந்து அவருக்கு வலி ஏற்பட்டதன் காரணமாக ஓய்வு எடுத்துக்கொள்ள முடிவு செய்த அவர் ஜூலை 25 அதாவது 2000 ஜூலை 25 தனது 36 வயதில் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். சுமார் 20 தடகள போட்டிகளில் பங்கேற்று பல சாதனைகளை படைத்து இந்திய விளையாட்டுத் துறைக்கு அரிய பங்காற்றிய அவரை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருதுகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்திய ரயில்வே துறையில் அதிகாரி அளவிலான பணியையும் வழங்கி கௌரவித்தது. இதை விட என்னங்க நம்ம பெண்களுக்கு ஒரு பெருமை வேணும்? பிடி உஷா, அதாவது இப்ப கூட கிராமங்கள்ல பெண்கள் நல்ல வேகமா ஓடுனாங்கன்னா இவங்க என்ன பெரிய பிடி உஷாவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவிற்கு பெண்களுக்கு புகழ் சேர்த்து தந்தவங்க வந்து பிடி உஷா. சரி, நம்ம ஒரு பாடல் கேட்போம். அதற்கு பிறகு அவங்க வாங்கின விருதுகளும் மரியாதைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதுநெல்லு புதுநாத்து படத்திலிருந்து பூ பூ பூ என்று வரும் பாட்டை கேட்போம் நம்ம.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது எம்டிஆர் தன்பலையின் புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில நாம இந்தியாவின் தங்க மங்கையான பி டி உஷா அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவங்க என்னென்ன விருதுகள் எந்தெந்த வருடங்கள்ல வாங்கினாங்க அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். 1984 மத்திய அரசிடம் இருந்து அர்ஜுனா விருதை அவங்க பெற்றாங்க. 1984 இந்திய அரசிடம் இருந்து பத்மஸ்ரீ விருதும் அவங்களுக்கு கிடைச்சது. 1985 ஜகார்த்தா ஆசிய தடகள மீட் மூலம் சிறந்த பெண் தடகள வீராங்கனை விருதும் அவங்களுக்கு கிடைச்சது. 1984, 1985, 1986, 1987 மற்றும் 1989 சிறந்த பெண் தடகள வீராங்கனைக்கான ஏஷியாட் விருது அதாவது ஆசிய விருதும் அவங்களுக்கு கிடைச்சது. 1985 மற்றும் 1986 சிறந்த தடகள விளையாட்டு வீராங்கனைக்கான உலக கோப்பையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. 1986 சியோல் ஆசிய விளையாட்டு கழகத்தின் மூலம் சிறந்த தடகள விளையாட்டு வீராங்கனைக்கான அடிடாஸ் கோல்டன் ஷூ விருது அதுவும் அவங்களுக்கு கிடைச்சது. 1999 கேரள விளையாட்டு பத்திரிகையாளர் விருதும் அவங்களுக்கு கிடைச்சது. இவ்வளவு விருதுகளை வாங்கி இன்னும் அமைதியா அவங்க நல்ல ஒரு கோச் பயிற்சியாளராக இப்போ இருக்காங்க. சரி, நம்ம பாடல் ஒன்று கேட்போம், மறுபடியும் அவங்கள பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே கோயில் படத்திலிருந்து பாட்டு தலைவன் பாடினால் அந்த பாட்டை நம்ம கேட்போம்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே, இது எம்டிஆர் பண்பலையின் புதுமை பெண்கள். நாம இவ்வளோ நேரம் பிடி உஷா அவங்கள பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வாங்கின விருதுகளை பத்தி எல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்துகிட்டோம். ஆனா அவங்க ஒரு சாதனை பெண்ணா ஆவரத்திற்காக எவ்வளவு போராட்டங்களை அவங்க சந்திச்சாங்க அப்படிங்கிறத ஒரு பேட்டியில அவங்களே சொல்லியிருக்காங்க. 1988 சியோல் ஒலிம்பிக்கில் பதக்க வாய்ப்பை இழந்தேன். அந்த காலகட்டத்தில் மீள முடியாத வழியுடன் ஒரு விபத்தை எதிர்கொண்டேன். என் வாழ்நாளில் நான் எதிர்கொண்ட வழியும் வேதனையுமான காலகட்டம் அது. இனி உஷா விளையாட்டுத் துறையில் ஜொலிக்க மாட்டார், அவரால் உத்வேகத்தோடு விளையாட முடியாது என்றெல்லாம் ஏகப்பட்ட விமர்சனங்கள். அத்தகைய பேச்சுக்கள் தான் என் உடல் வலியை விடவும் அதிக வேதனையை கொடுத்தது. ஒருவர் கீழே விழுந்தால் எழுப்பி விடுவதை விட அவரை எந்திரிக்கவே விடக்கூடாது என்பது போல் சிலர் செயல்படுவார்கள். அதை நான் கண்கூடாக உணர்ந்தேன். தோல்வி, வலி, புறக்கணிப்பு இன்றி சாதனை என்பது சாத்தியமில்லையே என்பதை நான் நன்கு உணர்ந்தேன். அதிக தோல்விகளை கண்டிருக்கிறேன். அப்போதெல்லாம் எனக்கான ஒரு பதக்கமும் வெற்றியும் பறிப்போய்விட்டதே என ஒருபோதும் நினைத்ததில்லை. இந்தியாவுக்கான வெற்றி பறிப்போய்விட்டதே என்றுதான் ஆதங்கம் கொள்வேன். பின்னர் தோல்விக்கான காரணம் மற்றும் என் தவறுகளை உணர்ந்து தோல்விகளை விட அதிகமான வெற்றிகளை பெற்றிருக்கிறேன். என் உழைப்புக்காக உண்மையான பலன் கிடைத்தது என்று கூறும் உஷாவின் வெற்றி தோல்விகள் பிறருக்கு பாடம். தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் 103 பதக்கங்களை குவித்து தனிப்பெரும் சாதனைக்கு உரியவராக இன்றளவும் திகழ்கிறார் பிடி உஷா. நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது எம்டிஆர் பண்பலை வழங்கிய புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில. நாம இந்தியாவின் தங்கமங்கை பிடி உஷா அவங்கள பத்தி தான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். உஷாவின் பேச்சுக்களில் அதிகம் இடம்பெறும் தன்னம்பிக்கை வரிகள் இவைகள் தான். தோல்வியை பெறாமல் பெரிய வெற்றிகளை ஒருபோதும் அறுவடை செய்ய முடியாது. வெற்றிக்கு இடைப்பட்ட காலங்களில் நிச்சயம் வலியும் புறக்கணிக்கும் இருக்கத்தான் செய்யும். அதை அந்த தடைகளை தாண்டி வந்தால்தான் வெற்றி கோட்டை அடைய முடியும். அதற்கு உழைப்பும் விடாமுயற்சியும் தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் நிச்சயம் தேவை. அப்படித்தான் முன்பு நாட்டுக்காக நான் ஓடினேன். இப்போது என் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்க ஓடுகிறேன். என் அனுபவத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் அடிக்கடி சொல்வேன், உண்மையான உழைப்பு என்றுமே வீண் போகாது, என் ஓட்டமும் நிற்காது. ஆமாங்க, இப்ப உஷா கோழிக்கூடு அதாவது கேரளாவில் ஒரு தடகள மாணவர்களுக்கான பயிற்சி பள்ளியை ஆரம்பித்து அதன் மூலம் ஓடுகின்ற மாணவர்களுக்கு தடகள

0: வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ரொம்ப சந்தோஷத்துக்கு வரலாம்.
1: கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.
2: உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது எம்டிஆர் எஃப்எம் தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக வண்டிக்காரன் மகன் என்ற படத்திலிருந்து மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை படைவர்கள் SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் நடந்ததாக கடவுள் அமைத்த மேடை என்ற படத்திலிருந்து மயிலே மயிலே உன் தோகை இங்கே, ஒயிலே ஒயிலே உன் ஊஞ்சல் இங்கே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜென்சி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தீபம் என்ற படத்திலிருந்து பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளை ரோஜா என்ற படத்திலிருந்து ஓ மானே மானே மானே உன்னைத்தானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் வாழ வைப்பேன் என்ற படத்திலிருந்து திருத்தேரில் வரும் சிலையோ சிலை பூஜை ஒரு நிலையோ அழகின் கலையோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக குங்கும சிமிழ் என்ற படத்திலிருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிக்காதவன் என்ற படத்திலிருந்து சோழி கிளி எங்கே சொல்லு சொல்லு சொந்த கிளியே நீ வந்து நில்லு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்துவதாக பைலட் பிரேம்நாத் என்ற படத்திலிருந்து இலங்கையின் இளங்குயில் என்னோடு இசை பாடுதோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், வாணி ஜெயராம். இலங்கையின்

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாச பறவைகள் என்ற படத்திலிருந்து தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பழையவர்கள் கே ஜே ஜெயசுதா, சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க சின்ன ராசா என்ற படத்திலிருந்து மாமா உனக்கு ஒரு தூது வீட்டில் அந்த மாலை காத்து வழியா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடாத தேனீக்கள் என்ற படத்திலிருந்து வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த கதையே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜெயசுதாஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக மௌனம் சம்மதம் என்ற படத்திலிருந்து கல்யாண தேநிலா காய்ச்சாத பால் நிலா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் KJ ஜேசுதாஸ், சித்ரா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜபர் சாதிக். இதுவரை நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர்

மாணவர்களே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து ஒலிக்கின்றது NTRFM ரேடியோ கனடா. வணக்கம் கூறிய நான், நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோம். முதலில் பஞ்ச கல்யாணி திரைப்பட்டு பாடல் ஒன்றை கேட்போம். ஆமணக்கு தோட்டத்திலே என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல். இன்று அந்த பாடலை தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் சிங்கார பூமியம் சிங்கப்பூரில் மகாலிங்கம் அவர்கள்.

மகாலிங்கத்தை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ள என்ற பாடல். ஹலோ பிரதர் திரைப்படத்து பாடலாக கேட்டு மகளை இருக்கின்றோம். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றார் அந்த பாடலை.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயவாணி தந்த பாடல். உயிரே என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர் கேட்க விரும்பும் பாடல். பூங்காற்றிலே உன் சுவாசத்தை என்று முதல் வரியை எடுத்து முழுமையை பாடுகின்றது.

கவிக்கரிய கீதங்களை கேட்டு மகிழ்வது மொண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி தந்திருக்கின்றார். மனசு கீத்த மகாராசன் திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலும் கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். மொட்டுவிட்ட புதுமலரே என்ற வரியை கொண்ட பாடல், அந்தோனி என்ற ஈழமணி திரு நாட்டினர் தயாரித்த திரைப்படுத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. மீண்டும் மொட்டுவிட்ட புதுமலரே, அந்தோனி திரைப்படுத்து பாடல்.

இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். கனடா உறவினரின் பாடல்கள் தொடர்கின்றது. வன்கூவர் மாநிலம் காஞ்சனா, உங்கள் பாடலை கேட்போமா? செம்பருத்தி பூ சேலை கட்டி என்ற ஒரு பாடல். அந்த பாடலை விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படுத்திருந்து நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: உங்களோடுதான் அடுத்த பாடலையும் உங்கள் ஊர் கனடா வன்கூவரிலிருந்து இளவரசி தந்திருக்கின்றார். சி போய்யா நீ ரொம்ப மோசம் என்று கூறும் வரியை கொண்ட பாடல் இளனியன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.
1: நீ ரொம்ப மோசம் என்ன தொட்டா உடம்பு கூசும்

அவரை தொடர்ந்து ஒலி கேட்கும் அடுத்த பாடலும் கனடா வன்கூவர் மாநிலத்து வசந்தி நீங்கள் தந்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். இவள் ஒரு இளங்குருவி என்ற வரியோடு பிரம்மா திரைப்படுத்த பாடலை பாடுகின்றது.

அந்த உறவுகளை நாங்கள் கேட்டு மறந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வரிசையிலே அடுத்து வரும் பாடல்களை ஆஸ்திரேலிய கண்டத்து நண்பர்கள் தருகின்றார்கள். அவர்களே முதலில் தருகின்றார் நீண்ட கால உறவு, மெல்போர்ன் மாநகரம், ஆஸ்திரேலிய கண்டம், கேரிஸ் அவர்கள். பாமா ருக்மணி என்ற திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்புகிறீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், நீ ஒரு கோடி மலர் கூடி என்ற முதல் வரியை கொண்டு.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் உங்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் தருகின்றார்கள். பாவை நீ மல்லிகை என்ற வரியை கொண்ட பாடல் தெய்வீக ராகங்களில் இருந்து பாடுகின்றது.

பாடல்களோடு பாடல்களாக அடுத்து வரும் பாடலை தருவதற்கு முன்பு இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம் என்பதை புரிந்து கொள்வோம்.

ஆங்கிலேய நாடு இங்கிலாந்து. அங்கிருந்து வளமை போல நின்றும் அருள்மோகன் ஓ பெண்ணே தமிழ் பெண்ணே என்ற பாடலை கேட்கின்றீர்கள். ஒலிக்கின்றது வானவில் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல்.

0: அடுத்து வரும் பாடல்கள் ஐரோப்பிய உறவுகளின் பாடல்கள். சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரோஷன், நீங்கள் தந்த பாடல் மூக்கு மீள மூக்குத்தி என்ற பாடல் தாய் கிளவி வாரா என்ற திரைப்படுத்து பாடலாக கேட்கும் வேளை அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோம் நாங்களும்.
1: கொஞ்சம்

0: என்னடா பெண்ணு குக்க, பொண்ணு பார்க்க போனி, என்னடா ஆச்சு?
1: பொண்ணு ஓடி போயிடுச்சா?
0: ஓடி போச்சா? இவளை கட்டிக்க, இன்னும் எட்டு பல் இருக்கா.

ஐரோப்பிய மண் என்றால் என்ன வழி வருவாள் தானே, உன் மார்பில் விழிமூடி என்ற வரியை கொண்ட பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒழிக்கின்றது அந்த பாடல் என்னவள் உங்களுக்காக.

நண்பர்களோடு இறுதியாக ஒரு பாடலை பலமை போல தந்து என்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. ஜானகி சபதம் திரைப்படுத்து பாடல்தான் நீங்கள் தந்த பாடல். ஒன்னு நினைச்சா இனிக்குது என்று பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் வளமை போல என்றும் தித்திக்கும் தேனான பாடல்களாக ஒளிபரப்ப கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

மோன்ட்ரியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நிறத்தின் முதல் பாடல் வழமையாக நீண்ட காலத்து உறவாக இருக்கும் எங்கள் ஜெகபிரசாதிக் அவர்கள் இன்றும் தருகின்றார். பூங்கொடியே பூங்கொடியே பூ இருந்தால் தருவாயா, இந்த பல்லவியை சரணங்களோடு ஸ்கூல் மாஸ்டர் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்க இருக்கும் அந்த பாடலை நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களோடு முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, விபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களும் உலகத் தமிழர்களும் கேட்டு மகிழ்கின்றார்கள்.

கை கொடுக்கும் கை என்ற ஒரு திரைப்படம், அதில் தாளம் பூவே என்ற ஒரு பாடல் அன்று கேட்டோம். இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தருகின்றார் அந்த பாடலை. அந்த பாடல் அவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, மேலும் ஆத்மநாபன், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள்.

அவர்களோடு உறவுகளாக இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் புதிய பறவை என்ற திரைப்படத்திலே 1964 ஆண்டு இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களினாலே பாடப்பட்ட பாடல். பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று, பருவ நாடகம் தொல்லையோ என்றும் கேட்கின்றது அந்த பாடல். அந்த பாடலை இன்று அன்போடு கேட்டு எழுதி அனுப்பி கேட்க இருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அனுஷியா கிருஷ்ணன், நீங்கள் இந்த பாடலை உங்களோடு இணைந்து அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடும் கேட்கின்றீர்கள், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளை, நாங்கள் கேட்டு மகளும் இந்த பாடலை மீண்டும் ஒரு தடவை புதிய பறவை திரைப்படுத்து பாடலாக சோகமாக பாடுகின்றார் இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்கள். அதையும் கேட்க வேண்டும் என்று பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ என்ற பல்லவியோடு கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் உலகத் தமிழ் மக்களோடு கேட்டு மகள விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் நேயர் நேரத்தை அலங்கரித்து கூலி என்ற திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். மோனிகா மோனிகா என்ற முதல் வரியை கொண்டு பாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகன் அவர்கள் வணக்கம் கூறி தரும் வேளையில் அந்த பாடலை நாங்களும் வணக்கம் கூறி அவர்களுக்கு ஒலிபரப்பி விடுவோம்.

தங்கத்தின் தங்கம் என்று ஒரு திரைப்படம், அதிலே செவ்வந்தி பூ மாலை கட்டு என்று பாடியது அன்று. இன்று அதை நீங்கள் நேரத்தில் கேட்டு மகள விரும்புகிறார் ரவிச்சந்திரன் அவர்கள். அது மட்டுமில்லாமல் அந்த பாடலை ஆஷா போஸ்லே அவர்கள் பாடியிருக்கின்றார்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். அவர் மட்டுமில்லாமல் காளிப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து அவரது நண்பர்களும் உறவினர்களும் கேட்கின்றார்கள்.

0: இது மொன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடாவிலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே 1-20 வரைக்கும் என்ற ஒரு அற்புதமான பாடல் நகைச்சுவையோடு கலந்த ஒரு தத்துவ பாடல், முதல் தேதி என்ற திரைப்படத்தில் அன்று ஒலித்த பாடல், மிகவும் பழைய பாடல் என்றாலும் தரமான ஒரு பாடலை அன்புடனே தந்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் திருவாரூர் மாவட்டத்திலே இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. சியாமலா பிரபா அற்புதமான பாடல்களை தரும் வேளையிலே அவரோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நட்பவி அவர்களோடு நரமுகையால் தமிழ் இனியாள் இவர்களும் இணைவார்கள். நாங்களும் இணைவோம் ஒலிக்கின்றது பாடல்.
1: பொதுவாக இந்த மாத சம்பளம் வாங்குற ஒவ்வொருத்த நிலைமையும்
2: பொன்னிலை இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி ஒன்னிலை இருந்து சம்பள தேதி ஒன்னிலை இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் 21 இருந்து

மனுஷன் படாத பாடு படுவது இருவர் தொன்னிலே முன்னே பட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே பின்னும் மூன்றாம் பேசு விழுந்தது போல முகம் தோன்றிடும் இருவர்.

தெருவில் எறிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும். இருபத்தொன்னிலே ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கொண்டவனும் கொண்டவளும் குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே. அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குத்திகளும் போட்டுக்கிட்டு கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே முகம் கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே தம்பிகளின் வா

தொடரும் நீ என் நிறத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் முதன் முதலாக என்ற வரியை கொண்டு பாடுகின்றது. சரணங்களை இணைத்து பாடும் அந்த பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று நீவேலி அறுதடி குப்பம் சரவணன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து வரதராஜபுரம் விஜயகுமார், கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் செவிமடுக்கின்றார்களும். நாங்களும் கேட்போமே.

அடுத்த ஒலிக்கு எதுக்கும் மிகுமையான ஒரு பாடல் மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் என்ற பாடல் உரிமை கீதம் திரைப்படுத்த பாடலாக கேட்டு மகள விரும்புகிறார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேத் சிலுவை சொந்தனராஜ் அவர்களும் உறவினர்களும்.

மேலும் ஒரு பாடல் கேட்போம். அந்த பாடல் அடியே அடி சின்ன புள்ள என்று சிந்து நதி பூ திரைப்படுத்தும் பாடல். இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஷ் தந்து காத்துக் கொண்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பேரும் கொடுத்த பாடலோடு நானும் ஒரு பாடல் தருகின்றேன், நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்பது போன்று அத்திப்படம் சிவப்பா என்ற வரி கொண்ட ராஜபாண்டி திரைப்படுத்த பாடலை வளைகுடாமன் குவைட் நாடு நீண்ட கால உறவு முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் ஜோஜ் உங்கள் காதோரம் ஒலிக்க வைக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்கின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்பம். இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்துக்காக முதலில் பாடும் ஒரு பாடல் கருச காட்டுப்பூவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. மாமரத்தில் ஊஞ்சல் கட்டணம் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாட வரும் வேளையிலே ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள்மோகன் காத்துக் கொண்டிருக்கின்றார். கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து தருகின்றார் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி. ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து எனது காணம் என்ற முதல் வரியை தொட்டு ஆரம்பித்து முழுவதையும் தருகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து நிஜராணி தருகின்றார். நீல நயனங்களில் என்ற முதல் வரியை தொட்டு நாளை நமதே என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் என்ன சுகம் என்று இட்லி கடை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. கனடா மொன்றியல் மாநகரத்து தனுஷன் உங்கள் பாடலாக.

மீண்டும் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலையும் கேட்போம். பேபி அண்ட் பேபி திரைப்படத்து பாடல் ஆரா அமுதே என்று முதல் வரியை தொட்டு பாடுகின்றது.

மீண்டும் ஒலிக்க இருக்கும் பாடல்களை கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து நிரந்தர உறவுகளாக இருக்கும் உறவுகளுள் காஞ்சனா தருகின்றார் ஒரு பாடலை. மன்னவனே மன்னவனே என்ற புலி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தெரிவு செய்தார்.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலத்து வசந்தியின் பாடலை கேட்கலாம். அநேகன் திரைப்படத்து பாடல் ஆத்தாடி ஆத்தாடி என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இது மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்பத்திலே பப்பரப்பா பப்பரப்பான் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு வேட்டை என்ற திரைப்படத்து பாடலை வன்கூவர் மாநிலத்து இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஐரோப்பிய கண்டத்திலிருந்து தொடரும் உறவுகளின் பாடல்கள் கேட்போம். நீண்டகால உறவு கேதீஸ் அவர்கள் எங்களோடு இசைப்பயணம் செய்யும் வேளையிலே இளங்காத்து வீசுதே என்ற இனிமையான பாடலை பிதா மகன் திரைப்படுத்திருந்து தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி பம்பரக்கண்ணு என்ற மதுரை திரைப்படத்து பாடலை தந்தீர்கள் அல்லவா, ஒலிக்கின்றது பாடல்.

அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா. எப்பொழுதும் ஜோடி குரலிலே ஜோடியாக வந்து பாடலை கேட்கும் வேளையில் சிறுவாணி ஆத்து தண்ணி என்ற வரியை முதல் வரியாக கொண்ட இரட்டை ரோஜா திரைப்படுத்து பாடலைத்தான் என்று கேட்டார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

சிங்காரபூமி சிங்கப்பூர் மகாலிங்கம் அவர்களும் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் கர்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து மகாராஜன் உலகை ஆளலாம் என்ற வரியை முதல் வரியாக தொடர்ந்து பாடுகின்றது முழுவதையும்.

ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகர் நிவேஷன் லப்பர் பந்து திரைப்படுத்த பாடலை கேட்க விரும்புகின்றார். சில்லான் சுரக்கியே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த திரைப்படுத்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து ஐரோப்பிய மன்னன்றால் என்னவளும் பெருவாள் தானே, என்னவள் ஆத்தி என்மேலே என்ற ஒரு அற்புதமான வரி கொண்ட பாடல் செம்பி என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் தெரிவித்து தந்தவளை ஒலிக்கின்றது பாடல்.

0: பிடிச்சிருக்கா?
1: ஏதுடி இது? ஆமா, இது வாங்க காசு. இது
0: நீ கொடுத்த காசு தான், உண்டி எல்லாம் உடைச்சிட்டேன்.
1: என்னடா இது, இந்த மாதிரி படப்படான்னு நான் கட்டவே மாட்டேன்.
0: நீ டாக்டரோட மச்சி தானே, இனிமே இப்படிதான் நீ கட்டணும்.
2: ஒரு பாடலை தந்து இன்றைய நேயர் நேரத்தை, சர்வதேச நேயர் நேரத்தை வளமை போல நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள். இந்த பாடல் ஈழமணி திருநாட்டில் படமாக்கப்பட்ட ஈழத்து தயாரிப்பான அந்தோனி என்ற திரைப்படத்திலிருந்து குத்து விளக்கொளியே என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. ஆவலோடு கேட்போம்.

கேட்டு மகிழ்ந்தது இதுவரை நேரமும் ஒன்றிய தமிழ் வானொலி காற்றாலையில் கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். டிக்கெட்டும் இசை பரப்பி மகிழ்வூட்டிச் செல்லும் இந்த பாடல்களை கேட்ட மகிழ்வோடு நாங்கள் மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திப்போம் என்று அன்புடன் கூறி விடைபெற்றுச் செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

0: தனியே அவர் பொறு குணம் உண்டு, தனியே அவர் பொறு குணம் உண்டு. அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

0: இன்றைய நீர் நிறுத்தி அலங்கரிக்க வேண்டும் என்று மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நீண்ட கால உறவாக இருக்கும் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் தன்னுடைய உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா ரிபாக, இம்ரான் ஷாகில் இவர்களையும் உலக தமிழர்களையும் இணைத்து ஒரு பாடலை தருகின்றார். உங்க பொன்னான கைகளில் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா என்ற பாடல். காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது, கேட்போம் நாங்களும்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாம்.

பழமை போல என்றும் ஒரே திரைப்படத்தில் இரண்டு பாடல்கள் ஒலிக்கும் வண்ணம் எப்படி என்பதை ஒப்பீடு செய்யும் வகையிலே 1977 ஆண்டு கவிக்குயில் என்ற திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் இருவர் பாடியதாக கேட்டு மகள இருக்கின்றோம். முதலில் பிரபல பின்னணி பாடகி இசை குயில் எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் ஒலிக்க கேட்கும் சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை என்ற பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து கி அனுஷ்ய கிருஷ்ணன் இந்த பாடலை கேட்கும் வேளை அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக அன்பு அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், திருபுவனத்து உறவுகளும் இணைகின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், சின்ன கண்ணன் அழைக்கிறான்.

அதே திரைப்படம் கவிக்குயில், அதே பாடல், ஆனால் பாடியவர் பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி எம் பாலமுரளி கிருஷ்ணா ஐயா அவர்கள். சின்ன கண்ணன் அழைக்கிறான் ராதையை பூங்கோதையை என்று வரியெடுத்து அவர் குரலிலும் கேட்டு மகள வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்க விரும்புகிறோம் என்ற வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இதுதானா கல்மணிகாதா நெஞ்சில் உள்ளாடும் ராகம்?

உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்கின்றோம். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே என்ற ஒரு அற்புதமான பாடல், உள்ளத்தை தொடும் பாடல், நூல்வேலி என்ற திரைப்படத்தில் பாடியிருந்ததல்லவா? அந்த பாடலை இன்று திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன் லட்சசாரா மற்றும் மதுசூரி சிவசங்கரன் நற்பவி இவர்களோடு நறுமுகையாள் தமிழ் இனியாள். இவர்களை மணித்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல். நூல்வேலி திரைப்படத்திலிருந்து மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது கனடா கலைகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

நீண்ட கால உறவு தினமும் அந்த பாடல்களை கேட்டு மகளும் அன்பு. மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். நானும் ரவுடிதான் என்ற திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். தங்கமே உன்னைத்தான் என்று வரி எடுத்து பாடும் வேளையிலே அவரோடு வளமை போல நின்றும் செவி மடுக்கின்றார்கள். அந்த பாடலை கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா இவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்

0: உன் கையை உடைச்சா மாதிரி நீ நடிச்சா போதும், அதை அவன் பார்த்தா போதும்.
1: இன்னும் நல்லா சிரி.
2: அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிற
1: டா புன்னகையே.
2: இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு அவன் கண்ணில் படுற மாதிரி சுத்து, அவன் பார்க்கும்போது கை வலிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடு.
1: எஸ் சிவா.
2: ஓகே போ.
1: ஏய், அவன் முன்னாடி போய் வணக்கம் வச்சு தொலையாத.
3: ஏங்க
2: சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல.
3: என் ஃபோன் எப்போ கிடைக்கும்?

0: மீண்டும் வாழ்த்துக்களோடு வணக்கம் கூறும் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன் அவர்களும் ஒரு பாடலை கேட்க விரும்புகின்றார். என் அண்ணன் என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல். கடவுள் ஏன் கல்லானார் மனம், கல்லாய்போன மனிதர்களால் என்ற தத்துவத்தோடு அவர் கேட்கும் அந்த பாடலை இன்று ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் வளமை போல செவிமடுக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.
1: கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்

ராஜநடை திரைப்படத்தில் பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார். தென்றலுக்கு தாய் வீடு பொதிகை அல்லவா என்ற பல்லவியை தாங்கி பாடுகின்றது மீண்டும் ராஜநடை என்ற திரைப்படத்தில் இருந்து.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் நேயர் நேரத்துக்கான பாடல் தித்திக்கும் தீனான பாடல்களாக எங்கள் செவியோரம் கேட்கின்றது.

தொடரும் ஒரு சிறப்பான பாடல் நேயர் மீரத்தை அலங்கரிக்க பாடுகின்றது. இவன் அவனிதான் என்று 1960 ஆண்டு திரைக்கு வந்த படத்திலே பாடிய பாடல் ஒன்று. இன்ப எல்லை காணும் நேரம் என்ற முதல் வரியோடு பல்லவியும் சரணங்களும் இணைகின்றன. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து நெய்வேலி அறதடி குப்பம் யாமிருக்க பயமீன் சரவணன் கேட்ட வேளையிலே வரதராஜபுரம் விஜயகுமார் கிருஷ்ணகிரி கனகராஜ் இவர்களும் இணைந்து செவியும் எடுக்கின்றார்கள். அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கு இருக்கும் அடுத்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகே சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். அவர் தரும் இனிமையான அந்த பாடலை செவி மடுக்க நாங்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். கிராமத்து மின்னல் திரைப்படுத்து பாடல் தான் நாங்கள் செவி மடுக்க இருக்கும் பாடல். நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானியே என்ற பாடலைத்தான் அவர் தந்தவேளை ஒலிக்க கேட்போம்.

வரும் பாடல் அன்புடன் தருகின்றார் பாலக்காடு ரதீஸ் அவர்கள். கேரள மாநிலத்திலிருந்து கோபக்கார கிளியே என்ற முதல் வரி எடுத்து

திருப்தியாக ஒரு பாடல் வந்து எங்களுக்கு நிறைவை தருகின்றது. நிகழ்ச்சிக்காக நூதனா நூதனா என்ற வரி கொண்ட நிறம் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலுக்கு காத்துக்கொண்டிருப்பவர் ஜோர்ஜ் வளைகுடா மண், நீண்டகால உறவு முன்னிலை.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். நேரம் 11:33 கனடாவில், மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் உங்களுக்கு நேரம் 9:03 தென்னகத்திலும் ஈழத்திருநாட்டிலும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கலையகத்திலிருந்து நேரம் கூறிய நான் இணைந்து கொள்ளும் வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான், இறைவன் இவர்களுக்கு முதல் வணக்கம் கூறி அன்னை தமிழே உனக்கும் வணக்கம் தந்து என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் வைத்து வருக வருக ஒன்று வரவேற்கின்றேன். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கே 6478746415 இலக்கங்கள் தந்திருக்கின்றேன். இந்த இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு நேரலை நேயர் நிகழ்ச்சியாக இன்று பொக்கிஷம் அறிவன் கிழமை புதன்கிழமை 2023 8வது மாதம் 16ஆம் நாள் என்று கண்டுகொண்டோம். அறிவன் கிழமையிலே வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம்.

வளமையாக 9 மணிக்கு ஆரம்பித்த நீர் நிற நிகழ்வுகள் நீரோடு நிகழ்வுகள் நிகழ்வு இடையிலே 8 மணியாக மாற்றிய வேளையில் அது அநேகருக்கு அசௌகரியமாக இருந்ததையும் நான் உணர்ந்து கொண்டேன். இன்று 9 மணிக்கு ஆரம்பிப்போம் என்று உங்களுக்கு அறிவித்தவுடன் உடனே அதற்கு பாய்ந்து விழுந்து பதில் போட்டார்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள் ஐயா என்று மிகவும் மகிழ்வாக இருந்தது. மகளோடு அதை பேசியிருந்தேன். அதை பற்றி உங்களுடைய அனுசரணை உங்களுடைய தேவைதான் எங்களுடைய சேவை. உங்கள் திருப்தியே எங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மகிழ்ச்சியே எங்கள் திருப்தி. இதுதான் எங்கள் தாரக மந்திரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடாவில் ஒலித்துக் கொண்டிருக்கும் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாங்கள் நேரொலியில் சந்திக்கும் நிகழ்வு இந்த நேர நிகழ்வு. இந்த நேரத்தில் மாறி மாறி நிகழ்ச்சிகளின் தலைப்புகள் மாறிக்கொண்டிருக்கும், வடிவங்கள் மாறிக்கொண்டிருந்தாலும் நேயர்கள் ஓடி வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டு சென்று மகிழ்வடையும் வேளை. அன்பு உறவுகளே, இன்று காற்றலை எங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. உடனே ஏனென்றால் ஆரம்பித்த உடனே இங்கே வருக என்று சொல்லி வரவேற்பு போட்டு அற்புதமான ஒரு படத்தை வரைந்து உங்கள் எல்லோருக்கும் புலனத்தில் பதிவிட்டிருக்கின்றார் ஜெகபிரசாதிக் அவர்கள். அந்த வகையில் நான் அறிந்து கொண்டேன், எங்கள் நிகழ்ச்சி என்னுடைய ஒலி உங்களுக்கு வந்துவிட்டது, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது, ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்று. வழக்கம் போல இன்று 30 பொக்கிஷம் எனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு சிறு ஆலோசனை கூட்டத்தின் பின்பு எங்கள் நிர்வாக சபை தீர்மானித்த வண்ணம் 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் என்றும், பொக்கிஷம் 30 பெட்டிகள் கொடுக்கப்பட மாட்டாது, 25 பெட்டிகளுக்கு அளவான நிகழ்ச்சியை கொண்டு வாருங்கள். அந்த பொக்கிஷம் நேயர் விருப்பம் என்று ஒன்று சொல்ல, நேயர் நேரத்தில் தான் நேயர்கள் தங்கள் பாடலை தர வேண்டும். அடுத்து தளத்திலே நேயர் நேரம் விடுமுறை விருப்பத்து பாடலை தருகின்றீர்கள், அதையும் கொடுக்கலாம் என்றால் நிகழ்ச்சிகள் நெருக்கமாக இருக்கின்றபடியால் அப்படியொரு நிகழ்வை நான் தான் அதை இடையிலே உருவாக்கினேன், அதை நிறுத்துவோம் என்றும், அந்த நிகழ்ச்சியிலே பாடல்களையும் கொடுத்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நியதி வந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, அன்போடு அதை தெரிவித்துக் கொண்டேன். இன்று 25 பெட்டிகள் வந்திருக்கின்றன, 50 புள்ளிகள் அதற்கு உண்டு. அன்பு உறவுகள், வளமை போல வந்து நீங்கள் பங்கு பெற்றி பொக்கிஷத்தில் கலந்து பொக்கிஷத்துக்குள் புதைந்திருக்கும் உங்கள் தமிழ் சொற்களை நாங்கள் கண்டுபிடித்து தமிழுக்கு சேவை செய்வோம் என்று கூறி காற்றலையில் வந்து கலந்திருக்கின்றேன். அன்பு உறவுகள், நீங்கள் விரைவாக வந்து இணைந்து உங்கள் புள்ளிகளை சேகரித்துக் கொள்ளலாம். எத்தனை உறவுகள் வருகின்றீர்கள் என்று பார்த்துக் கொள்வோம். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. வருக, கலந்து கொள்ளுங்கள், அள்ளுங்கள் புள்ளிகளை, வெற்றியை பெறுங்கள் என்று கூறி ஆரம்பிக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வளமை போன்ற இந்த பதமான இலக்கத்தில் நீங்கள் பக்குவமாக அழைத்து உலகின் எந்த பாகத்திலிருந்தும் தொடர்பு கொள்ளலாம்.

0: 25 பொக்கிஷத்துக்கான பெட்டிகளும் காட்டலைக்கு வந்து இங்கே மேசையிலே தளத்திலே அடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வந்து அழகாக உங்களுக்கு விருப்பமான இலக்கத்தை கூறி விருப்பமான பெட்டியை திறந்து அதனுள்ளே உள்ள பதத்தை கண்டுபிடித்து செல்லலாம். புள்ளிகள் வழங்கப்படும். காலநிலை எங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. 21 பாகை செல்சியஸ் என்று எங்கள் கலையகத்தை சுற்றி காணப்படுகின்றன. ஆனால் உணர்வு வந்து 21 பாகை போன்றுதான் இருந்தாலும் இது மெது படிப்படியாக உயர்ந்து 25 பாகை வரைக்கும் செல்லலாம். ஆனால் வெப்பம் அதிகம் எங்களுக்கு தெரியவில்லை. அதேவேளை சூரியனுடைய உதயம் இன்று 6:01 இருந்தது. உதித்து வந்தவர் மாலையாகி 8:05 மட்டும் வானத்தில் தோன்றுவேன் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவருடைய ஒளியை நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இல்லை, மப்பாக இருக்கின்றது, மந்தாரமாக இருக்கின்றது. ஆனால் மழை வரும் சூழல் தெரியவில்லை, மழை வருமோ என்று கூறவும் முடியவில்லை. வானம் தெளிவாக இருக்கின்றது. இனிமையான இந்த வேளையிலே முதலில் இணைந்து கொள்கிறார் எங்கள் அன்பு உறவு ராஜ்குமார் அவர்கள் தர்மபுரியிலிருந்து. வணக்கம், வணக்கம் தலைவர் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம் நல்லா இருக்கு. உடனே ஓடி வந்து போட்டு விட்டீங்களா? தான் நல்ல ஐயா, வணக்கம் ஐயா. 9 உங்களுக்கு வசதியானே
1: ஓடி வந்தேன்
0: ஐயா, வேலை சொன்னதுனால ஓடி வந்தேன். பணியெல்லாம் முடித்து விட்டு வந்தீர்கள், எப்படி இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க.
0: எல்லோரும் நலமா இருக்கின்றது. தர்மபுரி வெப்பம்
1: தானே,
0: எங்களுக்கும் வெப்பமான காலம் தான். ஆனால் 21 பாகை செல்சியஸ் என்று காட்டப்படுகின்றது. ஆனால் வெப்பம் அப்படி எங்களுக்கு உணரவில்லை. வெளியே சென்றாலும் சுமூகமாக இருக்கின்றது, மந்தமான காற்று. அடுத்து இன்று அந்த தொற்றுக்கள் அந்த ஒவ்வாமை ஒன்றும் ஏற்படாது, அலர்ஜியா ஒன்றும் வர மாட்டாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. புற்களிலே செடிகளிலே இருக்கின்ற பூச்சிகள், சிறு சிறு பூச்சிகள் எல்லாம் பரப்பனம் எல்லாம் குறைவாக இருக்கும் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மிருகங்களில் பிராணி அணில், முயல், மான் போன்றவற்றில், கரடி போன்றவற்றிலே ஒரு இலையான ஒரு ஈ ஒன்று மொய்ப்பது வழக்கம்தானே? அது வந்து அவற்றை சுற்றித்தான் இருக்கும், வெளியே பறக்க மாட்டாது. அது வனப்பகுதிகளிலே தான் அதிகம் காணப்படும். ஆனால் இங்கே மான்கள், அணில்கள், முயல்கள் எங்கள் அயல்களிலும் முயலாவுகின்றன. உணவிலும் அவற்றில் வாழும் அந்த ஈக்கள் எங்களுக்கு தொல்லை தராது என்று கூறப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்து காற்று மாசுபடிந்த காற்று தான், காற்றிலே மாசு இருக்கின்றது என்றும், இன்று காற்று அவ்வளவு வேகமாக இல்லை, மிகவும் குறைவாக தென்படுகின்றது. குறிப்பிட்ட சில இடங்களிலே அணிகின்றோம், மற்றும் எந்த நேரம் மாஸ்க் நாங்கள் போட வேண்டும் என்றது இல்லை, முக அங்கி அணிய வேண்டும் என்று இல்லை. மாசு படிந்திருக்கின்றது, சுவாசத்துக்கு மாசு படிந்து வருகிறது. ஆனால் நாங்கள் மாஸ்க் முக அங்கியை போட்டுக்கொண்டு சுவாசித்தால் அது கொஞ்சம் பொருத்தப்பாடு இல்லை தானே, அசௌகரியம். ஆனால் நாங்கள் அது முக அங்கி போட வேண்டிய இடங்களில் போடுகிறோம். இப்போ நாங்கள் இருக்கின்ற இந்த பகுதியிலே மாசு குறைவு. ஏன்னா பக்கத்திலே ஒரு பெரிய ஆறு, செல்லோரண்ட் ரிவர் என்று கூறப்படுங்க, அந்த செல்லோரண்ட் ஆறு, அது பெரிய நீண்ட ஆறு. அதில் ஒரு கிளை எங்களோட வீட்டிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை, ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றது, ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்போ கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அந்த ஆற்றை கடந்தால் அமெரிக்காவினுடைய மண்ணுக்கு கால் வைக்கலாம் நாங்கள். நல்லது, சரி. அப்ப இன்று நாங்கள் நலமாக இருக்கணும், பொக்கிஷத்தில் ஆரம்பிப்போமா?
1: ஆரம்பிக்கலாம்.
0: எந்த இலக்கப்பட்டியை நீங்கள் திறந்து படிக்க போகின்றீர்கள்?
1: 1 இலக்கம் 1.
0: ஆஹா, இலக்கம் ஒன்றை ஓடி சென்று எடுத்து கொண்டு வருகிறேன். ஆரம்ப இலக்கத்திலிருந்து அசத்த போகின்றார் எங்களது ராஜ்குமார் அவர்கள். அந்த இலக்கத்தை கொண்டு வந்து வைக்கிறேன். அந்த காகசும் அபு காகசும் திறந்துடு, சிசு என்று திறவுகோலை திறந்து விட்டு, திறந்தால் திறந்து விட்டது. வாழ்த்துக்கள். 5 எழுத்துக்கள் கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இந்த பதம் அற்புதமான ஒரு தமிழ் பதம், புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கூறப்பட்ட ஒரு பதம், பெரிய வரலாறு கண்ட ஒரு பதம். இது ஒரு பூவை குறிக்கின்றது. நாங்கள் வாழ்க்கையிலே அன்றாடம் காணும் பூக்களில் ஒரு பூ, அதுக்கு இந்த பெயர் உண்டு. சரியா? சரி, அந்த பூவை, அந்த பூவை கூறுகிறேன். சாதி மல்லிகை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா?
1: ஆமாங்க,
0: ஜாதி, அதை நாங்கள் ஜாதி மல்லிகை என்று கூறுவோம். உண்மையிலே அது சாதி மல்லிகை தான் சரியான தமிழ் சொல்லு. அந்த சாதி மல்லிகையின் மறு பெயர், இன்னும் ஒரு பெயர் அதுக்கு, புனிதமான பெயர் அந்த பேர். அடுத்து இந்த பூக்கள் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தது என்று கூறினாலும் நீங்கள் அதை சாதி மல்லிகையை கண்டிருக்கின்றீர்களா? இது சிவபெருமானுக்கு மட்டும் அபிஷேகத்துக்காக உபயோகிக்கப்படுகிறது என்று ஒரு குறிப்பு கண்டிருக்கின்றேன். ஏனைய தெய்வங்களை விட சிவனுக்குத்தான் உகந்தது என்று கூறப்படுகிறது. இதனுடைய இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றது ராஜ்குமார், அதை கூற முடியுமா? ஐந்து எழுத்துக்களால் ஆனது.
1: ஐந்து எழுத்துக்களானது.
0: இது கொஞ்சம் கடினமான பதம் தான், எல்லோருக்கும் தெரிந்த பதம் என்றே. அதனால் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டியை திறக்கும் அனுமதியை தர, இது நீங்கள் சிந்தித்து தான் வந்து கூற வேண்டும் போல் தெரிகின்றது. யார் வந்து கேட்டாலும் நான் இந்த சலுகை அவர்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் இன்னும் ஒரு பெட்டி, இது உங்களுக்கு உடனே தோன்றவில்லை, இது அதிகம் தோன்றாது, கொஞ்சம் கண்டுபிடிப்பது
1: கடினம்
0: தான்.
1: சரிங்க,
0: அடுத்த பெட்டி உங்களுக்காக, இது இல்லையென்றால் ஒரு பெட்டி திறந்து கூறவில்லை கொடுக்கப்பட மாட்டேன். இந்த பதத்துக்காக நான் உங்களுக்கு இன்னொரு பெட்டி தருகின்றேன், கூறுங்கள் வேறு ஒரு பெட்டி.
1: சரிங்க,
0: இரண்டாவது பெட்டி. சரி, இரண்டாவது பெட்டியை திறந்து விட்டு கொண்டு வந்து வைக்கின்றேன். சம்போ மகாதேவா ஓம் நம சிவாயம் என்று திறந்து விட்டது. இதற்குள்ளும் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பூவினுடைய பெயர், ஐந்து எழுத்து,
1: ஒரு
0: ஐந்து எழுத்துக்குள்ள பூ.
1: பூ
0: நாங்கள் பழக்கத்திலே பூக்கடைகளிலே சிறந்த ஒரு பூ, பூக்குள்ளே ஒரு சிறந்த பூ. பாடல்கள் நிறைய வந்திருக்கின்றது.
1: மல்லிகை பூ,
0: அதுலே அந்த மல்லிகையிலே ஒரு வகை, அங்கதான் நிக்கிறீர்கள். இப்ப நான் கூறிக்கொண்டு அதை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம், அதுக்குள்ளே ஒன்று ஐந்து எழுத்து மல்லிகைன்னு தான் வரும்.
1: ஐயா, முதல்ல சொன்ன பூவோட சேர்த்ததுங்களா?
0: அதோட சேர்ந்து வரலாம். அதுதான் நீங்க நினைப்பதுதான்
1: சாதி,
0: சாதி மல்லி. வாழ்த்துக்கள், சாதி மல்லி என்று குறிப்பு, சாதி மல்லி பூ இல்லையா? வாழ்த்துக்கள், சாதி மல்லி. உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. முடியும் என்றால் முதலாவது ஒரு தடவை முயற்சி எண்ணுங்கள். என்னையா
1: முதல் முதல்ல கேட்டீங்கல்ல, சந்தனமல்லின்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, சந்தனமல்லி.
0: எத்தனை எழுத்து அது? எத்தனை எழுத்து சந்தனமல்லி, எத்தனை எழுத்து வருகிறது?
1: அற்புதமான
0: ஒரு பெயர், நாங்கள் அதை இறுதியிலே தெரிந்து கொள்ளலாம் தானே, முயற்சிக்க வேண்டும். இப்படி ஒரு பதம் இருந்திருக்கிறதா நானும் எதிர்பார்க்கவில்லை. நானும் முன்பு அறிந்திருக்கவில்லை, இப்பொழுதுதான் அறிந்தேன் அதை நான் புராணத்திலே பார்க்கும் பொழுது. அது ஒரு வரலாற்றோடு கலந்த சொல்லு, புராண வரலாறு இதிகாசம். ஆனால் இன்றும் அந்த ஆலயம் இருக்கின்றது, இந்த பூ ஆரம்பித்த அந்த ஆலயம் இன்றும் இந்தியாவிலே இருக்கின்றது, அங்கே ஆரம்பித்தது அந்த பூ. சரி, நல்லது. வாழ்த்துக்கள். இரண்டு பெட்டியிலே ஒரு பெட்டியை கூறி இரண்டு புள்ளிகளை பெற்றுபடியால் நீங்கள் சென்று மீண்டும் பாருங்கள்.
1: நன்றி
0: ராஜ்குமார் அவர்களே, வாழ்த்துக்களோடு சென்று மீண்டும் பாருங்கள். இது மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம் காற்றலையில் நீங்கள் இணைந்து பொக்கிஷம் நிகழ்விலே கலந்து புள்ளிகளை பெறுங்கள்.

0: வந்து விட்டார் அன்பு உறவு. வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் கிருஷ்ணனா அனுசயாவா? கிருஷ்ணன் அவர்கள், வெளியே நிற்கின்றீர்கள் போல் தெரிகின்றது, காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது. எங்கே இருக்கிறீர்கள்? வீட்டில் நீங்கள் வீட்டில் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். வேளாங்கண்ணிக்கு சென்று கொண்டிருக்கின்றீர்களா?
1: இல்ல, வேளாங்கண்ணியில் நின்று பேசுகிறேன்.
0: நின்று பேசுகிறீர்கள். நலமா இருக்கின்றீர்களா?
1: ஆமா, நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: தனியே இருக்கின்றீர்களா? அனுஷியாம இருக்கின்றாவா? வாழ்த்துக்கள், சிறப்புகள். ஒரே உலா உங்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சு பதவி கொடுக்கலாம் ஐயா, கண்ண முடிக்க. வேளாங்கண்ணிலே காலநிலை எப்படி இருக்குது? இருட்டி விட்டதா வேளாங்கண்ணிலே? இப்பொழுது இருள் சூழ்ந்து விட்டதா? துல்லியமாக அழகாக தெரிகின்றது. சரி, வேளாங்கண்ணிக்கு சென்றீர்கள். உங்களுடைய பயணம் சிறப்பாக அமையட்டும் என்று நாங்கள் பொக்கிஷத்தில் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு விருப்பமான ஒரு பெட்டியை திறந்து பேசுவோமா, பார்ப்போமா?
1: பேசுவோம் ஐயா.
0: சரி, என்ன பெட்டி, எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: மூன்று.
0: இலக்கம் மூன்று. இலக்கம் மூன்று. இந்த இலக்க மூன்று பெட்டியை கொண்டு வருகின்ற அந்த காக்கசம், அபு காக்கசம் திறந்துட சிசு அன்னை வேளாங்கண்ணிக்கு போ என்று கூறிவிட்டு திறந்து விட்டு வந்து விட்டது. உங்கள்ட்ட நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். அங்க எப்படி வேளாங்கண்ணி சுத்தமாக இருக்கின்றதா?
1: தூய்மையாக வச்சிருக்காங்க.
0: சரி, இந்த
1: பதம்
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. இந்த பதமும் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். நீங்கள் சொன்ன தூய்மை என்பதுக்கு எதிரான பதம், சரியா? அநேகமாக நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உபயோகிக்க பல பதங்கள் வரலாம். அதிலே ஒரு பதம் நாங்கள் அடிக்கடி உபயோகிப்பது எங்கள் வீடுகளிலே. ஐயா, தூய்மைக்கு சுத்தம் எதிர் இல்லையே ஐயா? தூய்மை தானே சுத்தம். மாறி கூறுகிறீர்கள். தூய்மையும் சுத்தமும் ஒரு கருத்து தானே? இது எதிர்கருத்து.
1: ஒன்று
0: எதிர்கருத்து, எதிர்கருத்து. இப்ப கருப்பு என்றால் வெள்ளை போன்றது போல, இருள் இருப்பு என்றால் இருள் என்றால் வெளிச்சம். அதே போன்ற இது, நீங்க சுத்தம் தூய்மை என்று கூறிவிட்டீர்கள். அதுக்கு எதிரான பதம் நான்கு எழுத்துக்களை கொண்டது. சுத்தம் இல்லாததை நாங்கள் எப்படி கூறுவோம்? ஆடைகளிலே வரும், பாத்திரங்களிலே வரும். நீங்கள் பணிபுரிகிற இடத்திலே கூட இருந்தால் சுத்தம் செய்வீர்கள். அது என்ன? அது அதை எப்படி கூறுவோம்? ஏன் நீங்கள் குளிப்பீர்கள்? நாள் அந்த குளிப்பது தூய்மைக்காக. என்னத்துக்காக தூய்மை வேண்டும்? எப்படி இருக்கு குளிக்காது விட்டால்? வாழ்த்துக்கள். அழுக்கு, அழுக்கு என்ற பதம் தான் அந்த பதம். அப்ப அழுக்கு நாங்கள் ஊத்தை என்று கூறுவோம், அழுக்கு என்று கூறுவோம், வேற என்ன கூறுவோம்? தூய்மை இல்லை, சுத்தம் இல்லை, ஊத்தை படிந்திருக்கின்றது, அழுக்கு படிந்திருக்கின்றது. நான் கூறுவோம் இல்லையா, அழுக்கு என்பது சரியான பதத்தை தந்து கிருஷ்ணா நீங்கள் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். அந்த முதலிலே நான் ராஜ்குமார் வந்து திறந்த அந்த பெட்டியிலே அந்த பூவினுடைய பெயர் கூற முடியுமா? உங்களால் கூற முடியும் என்று எண்ணுகிறேன்.
1: பாரிஜாதம்.
0: பாரிஜாதம் ஐந்தெழுத்து வருகிறதுதான், ஆனா அது அல்ல. பாரிஜாதம் வேறு பூ ஐயா. நான் முதலிலே கூறினேனே, சாதி மல்லிகையின் மறுபெயர். அவை சாதி மல்லிகை குறிக்கிற பெயராக தான் இருக்கும். பாரிஜாதம் வேற பூ தானே? சாதி மல்லிகை வேற பூ, பாரிஜாதம் வேற பூ இல்லையா? சரி, நீங்கள் இன்னும் ஒரு பெட்டிக்கு செல்லுங்கள். அதையும் மனதில் வைத்து சிந்தியுங்கள். இன்னும் ஒரு பெட்டிக்கு செல்லலாம்.
1: இலக்கம் ஐந்து.
0: நாலாவது ஒன்றாம் ஐந்துக்கு போவோம். நாலுத்துக்கள் ஐந்தாவது இலக்கம். ஐந்து உங்களுடைய இலக்கத்துக்கு செல்வோம். அந்த இலக்கத்துக்கு சென்று பெட்டியை எடுத்து விட்டேன், உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். அதனால் இனி நீங்கள் மாற்ற முடியாது. என்னையா வியாபாரத்தில் வந்து அதை எடு இது எடு என்னையா நீங்கள்? வாழ்த்துக்கள். அந்த பெட்டியை கொண்டு வந்து ஓம் நமச்சிவாயா என்று கூறினேன், திறக்கவில்லை. என்ன காரணம்? சம்பவம் மகாதேவா என்று கூறினேன், திறக்கதில்லை, சாவி பொருந்தவில்லை. அடுத்த ஓ அதுதான் சங்கதி. ஓம் நமச்சிவாயம் சொல்லவில்லை. சம்பவம் மகாதேவா, சம்பூர்ண மகாதேவா என்றவுடன் திறந்து விட்டது. அது மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஐயா. இது ஒரு வாகனம் என்று கூறலாம், வாகனம் என்றால் என்ன? நாங்கள் எங்களை ஏற்றி செல்வது, நாங்கள் ஓட்டி செல்வது தான் வாகனம்
1: என்ன?
0: அது இது மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். ஆனா இந்த வாகனம் வீதியிலே வானத்திலேயே ஓடாது. கேள்வியில் வேணும்னா கேட்டுக்கொள்ளுங்க, நானே சொல்லக்கூடாதுதானே? நீங்கள் கேட்கலாம். சிறுவாளி கோவிந்தராஜன் ஐயாவின் பாடல் ஒன்று சுத்தமான பாடலில் இருக்கிறது இந்த பதத்தை வச்சு. என்னுடைய சுந்தராம்பாள் என்ற பாடலில் ஒன்றில் இருக்கின்றது, வாழ்க்கையை பற்றி கூறுகின்றது அது. இப்பொழுது நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும். முடிந்தால் அந்த சாதி மல்லி என்ற பூவினுடைய மரபெயரை கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி நன்றி நன்றி கிருஷ்ணா, நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
0: இல்ல, மல்லி முல்லை வித்தியாசம் தானே ஐயா? எப்படி நீங்க கூறுவீர்கள்? ஐந்து எழுத்துக்களை கொண்ட பேர். நன்றி, மீண்டும் பாருங்கள். அடுத்த உறவிடம் பாடல் நீங்கள் முடிந்த பின்பு யார் வெற்றி பெறுவார்களோ அவர்களுக்கு தான். நான் சொன்னேன், இதுல மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. 25 பட்டிகள் பாடல்கள் வந்து இந்த நேர்வு நேரம் என்று வராது பாடல்கள். நீங்கள் பாடல் முடிந்து நிகழ்ச்சி முடிந்து யார் வெற்றி பெறுகிறாரோ அந்த வழியிலே நேரம் இருந்தால் உங்களுக்கு வந்து பாடலை கேட்கலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி கிருஷ்ணா, நன்றி. எங்கே அடுத்த உறவாக வருகின்றார், எங்க மீண்டும் வருகின்றார். அழைத்தார் எங்களுடைய ராஜ்குமார். அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. கிருஷ்ணன் வந்து 2 பட்டிக்கும் பதிலை கூறி 2-4 புள்ளிகளை பெற்றுக் கொண்டு சென்ற பொழுதே மீண்டும் ராஜ்குமார் அவர்கள் அழைத்தார்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். அன்பு உறவு இன்னும் ஒருவர் அழைத்திருந்தார். அவர் விஜயராகவனாக இருக்கலாம், அவருடைய அழைப்பு கிடைக்கவில்லை. கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். பொக்கிஷம் நிகழ்வு வித்தியாசமான முறையில் அல்ல, அதே வகையில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த பாடல் கேட்பது, அந்த பொக்கிஷம் நேயர் விருப்பம் என்ற ஒரு நிகழ்வை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். என்ற ஏனைய நிகழ்வுகளுக்கு நேரம் பற்றாக்குறை இருக்கின்றபடியால் இருக்கின்றது. பொக்கிஷத்திலே நீங்கள் கலந்து உறவாடிவிட்டு நாங்கள் பொக்கிஷத்தை விரைவாக முடித்துக் கொண்டால் நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் பாடல்கள் கேட்டால் ஒலிக்கப்படும். வணக்கம் வணக்கம். ராஜ்குமார் கண்டுபிடித்து விட்டீர்களா? நீங்களே வந்து கூறினால், நீங்கள் திறந்த பெட்டி தானே, உங்களுக்கு 2 புள்ளிகள் உண்டு இன்னும். சரி, இப்பொழுது எந்த பெட்டி திறக்க போகின்றீர்கள்? அழுக்கு என்ற 4 எழுத்து சொற்கள். அழுக்கு என்று கூறினார், ஊத்தை அழுக்கு சுத்தமின்மை.
1: அதன்பு 4
0: இல்லை, உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும். 4 நான் எடுக்கின்றேன் உங்களுக்காக. 4 எழுத்து பெட்டி, ராஜ்குமாரின் பெயரில் பதிவு செய்து கொண்டு வரப்பட்ட 4 எழுத்துக்களை கொண்ட பெட்டி. அந்த பெட்டி என்னவென்று பார்த்தால், அதை கொண்டு வந்து வைத்துவிட்டு சம்பவம் மகாதேவா சஞ்சலம் இல்லை எங்கே எங்கே ஓம் என்று கூறிவிட்டேன். கூறியவுடன் அந்த பெட்டி திறந்து விட்டது. அந்த பெட்டி திறந்தபடியால் அதற்குள்ளே 2 எழுத்துக்களை கொண்ட பதம் இருக்கின்றது. அந்த 2 எழுத்துக்களை கொண்ட பதம், உலகில் உள்ள உயிர்கள் அத்தனைக்கு தோன்றும் ஒரு விடயம் இது. தோன்றுவது இப்ப நன்மை தீமை போன்று, இதுவும் ஒன்று. எங்கள் உயிர்கள் உயிரினங்கள் அத்தனைக்கும் ஏற்படுவது ஒன்று. இது விலக்கி யாரும் இந்த உலகில் வாழ்ந்தது இல்லை. 2 எழுத்துக்களை கொண்டது.
2: இதனால தாங்க எல்லாம் பரபரப்பா இருக்க இல்லைங்களா?
0: தெரியாது. உலகம் முழுக்க வியாபித்திருக்கின்றது இது. அது தானாகவும் வரும், எங்களாலும் வரும்.
2: தானாக வரும்,
0: தானாகவும் ஏற்படலாம், எங்களாலும் ஏற்படலாம். இந்த உலகத்தில் உள்ள 3 நிரந்தரமான விடயங்களில் ஒன்று. அந்த 3 நிரந்தரம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஞானியே அழைத்திருக்க சொல்லியிருக்கின்றார்.
2: ஐயா பசின்னு சொல்லுவாங்க, ஏன் பசி?
0: பசி வந்து தோன்றும், நாங்கள் உண்ட உணவருந்தியவுடன் அடங்கிவிடும் தானே.
2: 2 எழுத்து. தானாக தோன்றும், தானாக தோன்றும் அடுத்தவங்களாலும்
0: இல்ல, தானாகவும் தோன்றும் எங்களாலும் எங்கள் நடவடிக்கை பண்பாடு பழக்க வழக்கங்களினாலும் தோன்றும். அது தானாகவும் தோன்றும். விளைந்துவிடும். வாழ்த்துக்கள். சரியான பதம் பிணி, நோய் பிணி, அதுதான் பிணி. இதைத்தானே பகவான் புத்த பகவான் கூறியிருந்தாரே, உலகத்தில் நிரந்தரமானது மூன்றே மூன்று தான், வயது முதிர்தல், பிணி நோய் வருதல், சாவு இறப்பு. இந்த மூன்றும் தான் உலகத்தில் நித்தியமான நியமம். இந்த பிணி தானாகவும் எங்களுக்கு ஏற்படும், எங்களுடைய பழக்க வழக்கங்களாலும் ஏற்படும் தானே. பிணி தீர்ந்தும் போகும், தீராமலும் போகும். பசி வந்து வரும், நாங்கள் நேரத்துக்கு சாப்பிடாது என்றால் பசி வரும், சரியா? அது சாப்பிட்டவுடன் தீர்ந்து விடும் தானே. பிணி என்பது சரியான பதம் தந்த இரண்டு புள்ளிகள் ராஜ்குமார் மீண்டும் பெற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அடுத்த பட்டிக்கு போகலாம். நான் அழகாக தூக்கி கொண்டு வந்து வைத்து விட்டேன். அதை திறக்க போகின்ற அண்ட காகசம் அபூ காகசம் திறந்து இல்லை, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி என்று திறந்தேன், திறந்து விட்டது. எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அது ஒரு ஆண் மகனின் பெயர், ஒரு யோகி ஞானியின் பெயர். எட்டு எழுத்துக்களை கொண்டது. இவர் ஆதிபராசக்தி திரைப்படத்திலே இந்த பாத்திரத்துக்கு நடித்தவர் பிரபல்யமானவர். இந்த பாத்திரம் தான் அந்த திரைப்படத்தில் வருகின்றது, ஆதிபராசக்தி திரைப்படத்திலே. அவருடைய பாடல்கள் இன்றும் நாங்கள் சரஸ்வதி பூசைகளில் எல்லாம் பாடுகின்றோம். சரஸ்வதி தோத்திரத்திலே சரஸ்வதியை உபாசித்து வந்தவர் அன்னை அபிராமியை, அதனால் அவருக்கு இந்த பெயர் வந்தது. இவ்வளவு தரவும் தந்து விட்டேன், கூறுங்கள். எட்டு எழுத்துக்கள்,
2: எட்டு எழுத்துக்கள் இல்லையா?
0: எட்டு எழுத்துக்கள் அகரத்திலே துவங்கும், அகரத்திலே ஆரம்பிக்கும். இங்க ஒருவர் அவளோடு வர இருக்கு வருகிறார் கூறுவதற்கு அவர்களை நீங்கள் கூறிய உங்கள் புள்ளியை பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: ஆதிசங்கரர்
0: அது ஆல்லோ, அது நெடில் அல்லவா? ஆதி சங்கரர் நெடில், ஆ இது குரில் அ என்று பெயர்.
2: சரி சரிங்க, சரிங்க, அடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கறேன், அடுத்தது நான் வந்து கலந்துக்கிறேங்க.
0: இது ஒரு தடவை ஒரு பதில் தானே தந்தீர்கள்?
2: ஆமாங்க.
0: இன்னும் ஒரு பதில் தரலாம், இரண்டு சந்தர்ப்பம் இருக்கிறது தானே. ஆதிபராசக்தி திரைப்படத்தில் இருக்கு ஐயா அவருடைய பாடல். அவர் ஆரவர் நிலவை பகல்ல நிலவு காட்டியவர், பகல்ல நிலவை காட்டியவர் அல்லவா?
2: ஆமா ஆமாங்க. ஒரு
0: கம்பர் பையன் இதுக்கு வராது ஐயோ.
2: சொல்றீங்களா?
0: அந்தாதி பாடலை பாடியவர். சரி, மற்றவர்கள் வருவார்களா என்று பார்ப்போம். நன்றி, மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் அழைத்ததோ தெரியவில்லை. வணக்கம், இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. யார் சொல்வது? பதிலை கேட்போம். பொக்கிஷத்திலே வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். மயிலாப்பூர் மயிலாட்டத்தோட வந்திருக்கின்றார் என்று. மயில் மயிலாடும் மயில் மயில் மயில் உறவாடும் உறவாடும் ஊர்ல இருப்பவர் அப்படித்தானே? சிவபுரியில இருந்து எங்கள் மயில் வாகனம் கொஞ்சம் வந்திருக்கு. எப்படி இருக்கு இந்த மயில் கூட்டம் எல்லாம்? உணவருந்துட்டு சென்று விட்டு அவர்கள் தூக்கத்துக்கு சென்று விட்டு. நீங்க நீண்ட நாள் வரவில்லை, என்ன காரணம்? ஊரில் இல்லையா இல்ல வளைத்தவரை விட்டு உங்கள் பெயரை உரத்து கூறுங்கள். சிவபுரி சோமசுந்தரம் அவர்கள் நான் மயில் மயில் மயில் வந்து விளையாடும் ஊர் என்று கூறி ஒரு குழு கொடுத்திருந்தேன், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். உங்கள் குரலை நாங்கள் நீண்ட நாட்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். சுகமாக நலமாக நீங்கள் இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் நாங்கள் வந்து இணைந்ததற்கு நாங்கள் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இப்பொழுது பொக்கிஷத்திலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம் சோமசுந்தரம். அபிராமிப்பட்டர் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் அபிராமிப்பட்டர் என்ற சரியான பதத்தை தந்திருக்கிறார் சோமசுந்தரம். உங்களுக்கான ஒரு புள்ளி. நான் இதை இவ்வளவு தூரம் விவரமாக கூறுவேன். இந்த ராஜ்மார்க்கு திடீரென்று தோன்றவில்லை, அவருக்கு தெரியும், இருந்தும் விட்டுவிட்டார். சரி, அபிராமிப்பட்டர் என்பது சரியான பதிலை தந்து ஒரு புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். கெட்டிக்காரன் என்ற பெயரையும் கேட்டு புகழடைய. அந்த வேளையிலே இங்கே முதலாவது இலக்க பெட்டியை திறந்து அதற்கு பதில் கிடைக்காமல் இருக்கின்றது. ராஜ்குமார் திறந்த பெட்டி, இந்த சாதி மல்லிப்பூ இருக்கிறதுவா, சாதி ஜாதி மல்லிப்பூ, அதனுடைய மறு பெயர், இன்னும் ஒரு பெயர் அதற்கு இருக்கின்றது. அது என்ன பெயர் அது கூறினால் உங்களுக்கு ஒரு புள்ளி, ராஜ்குமார் கூறினால் ரெண்டு புள்ளி. அபிராமி பட்டர் என்பது அற்புதமான பதில். சரியா புரிந்தது உங்களுக்கு இல்லையா? சரி, இப்ப ஜாதி மல்லி பூவுக்கு இன்னொரு பெயர், அது வரும் பொழுது அந்த ஜாதி மல்லிகை பூவுக்கு இந்த பெயர் இருந்தது, புனிதமான பெயர்.
3: ஹலோ,
0: கூறுங்கள்.
3: பாரிஜாதம்
0: இல்லையா? பாரிஜாதமும் ஜாதி மல்லியும் ஒன்றா இல்லை தானே? உங்களுக்கு ஒரு பெட்டி தருகின்றேன். எந்த பெட்டி வேணும்? எந்த இலக்கம்? ஏழாவது இலக்கத்திலிருந்து தொடர்ந்து போகலாம். உங்களுக்கு பத்தாவது இலக்கம் அற்புதமான பதம். சரி, பத்தாவது இலக்க பெட்டியை சென்று சோமசுந்தரம் உங்கள் பெயரில் பதிவு செய்து கொண்டு வருகின்றேன். கொண்டு வந்து வைத்துவிட்டு அந்த காகசும் அபூ காகசும் திறந்துடுச்சு. சு என்று திறவுகோல் போட்டு திறந்தேன், திறந்து விட்டது பெட்டி அழகாக. அங்கே நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தெரிகின்றது. அந்த நான்கு எழுத்துக்கள் கூறும் பதம் இந்த திருவார திருவாசக பாடல்களை கூறும் ஒரு பதம். இப்படி கூறுவார்கள், தேவாரம் நான்கு எழுத்துக்களை கொண்டது, தேவாரத்தை இப்படி அது அது ஒரு தேவாரம் என்று சொல்வது போல இப்படி சொல்லலாம். மறுபெயர், இன்னும் ஒரு பெயர் உண்டு அதுக்கு. ஐயா, உங்களுடைய தொலைபேசி துல்லியமாக இல்லை, விட்டு விட்டு வருகின்றது ஒலி. கொஞ்சம் திரும்பி ரெண்டு பேர் எங்களுடைய ஒலி இந்த பேர கொஞ்சம் ஒரு திரும்பி நின்று பேசலாமா, இல்ல ஒரு இரண்டடி தள்ளி நின்று பேசலாம், விலை நின்று பேசுங்கள். எப்படி கூறலாம்?
3: தேவாரம் திருப்புகழ் வராது.
0: திருப்புகழ் ஐந்து எழுத்து, புகழ் ஆறு எழுத்துலாம் வருகின்றது. அதே போன்றுதான் தேவாரம் திருவாசம் இது எல்லாவற்றையும் சேர்த்து இருக்கிற வடிவத்தை கூறுவது. அநேகமா நான்கு வரிகளில் வருவதை இப்படி கூறுவார்கள். நான்கு வரிகளில் வரும் தேவாரங்கள் அதை இப்படி கூறுவார்கள். மந்திரமாவது நிறு அப்படியான தேவாரங்கள் எல்லாவற்றையும் இப்படி திருப்பாவை இல்லை, அது அது ஒரு அது ஒரு பாடல் இல்லை, அது ஒரு பாடலின் பெயர் தான், ஒரு ஒரு தொகுப்பின் பெயர் தானே ஐயா. தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருப்பாவை இதெல்லாம் ஒரு தொகுப்பின் பெயர். இவற்றையெல்லாம் சேர்த்து இப்படி கூறலாம், வடிவத்திலே வருவதை கூறுவார்கள்.
3: பத்து பாட்டிலையும் வராது. அதுலயும் வராது,
0: வரவில்லையே.
3: சரிங்க, அது என்னன்னு தெரியல.
0: கொஞ்சம் சிந்தித்தால் வரும். அந்த பூவை நினைத்து கொண்டு வாருங்கள் மீண்டும். நன்றி ஐயா, நன்றி. குறிப்பிட்ட நேரத்தை நாங்கள் தாண்டி விட்டோம், மீண்டும் பெறணும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கின்றது, மீண்டும் பாருங்கள். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும். ராஜ்குமார், இரண்டு புள்ளிகளை இழந்து விட்டீர்களே. அவ்வளவு தூரம் முறித்து கொடுத்தும் அபிராமி பட்டர் உங்களுக்கு தெரியும். உடனே வரவில்லை, உடனே வரவில்லை அபிராமி. சரி, இப்பொழுது அவர் திறந்த பிள்ளை.
2: இந்த ஜாதி மல்லிக்கு 100 பேர் வந்து பிச்சிப்பூ.
0: இல்ல, பிச்சிப்பூ வேறு. பிச்சி என்பது 3 எழுத்து, பிச்சி பூ என்றாலும் 4 எழுத்து தானே வருகின்றது. பிச்சி பூ வேறு, ஜாதி சாதி மல்லிகை வேறு.
2: சரி சரிங்க, சரிங்க. இவருக்கு என்ன கேள்வி கேட்டீங்க?
0: இவருக்கு கொடுத்தேன் 4 எழுத்து சொல் பதம். இந்த தேவாரங்கள் அதையெல்லாம் இன்னும் ஒரு சொல்லாலே சொல்ல, இன்னொரு பதத்தாலே அறிய கூறுகிறார்கள். என்ன வடிவத்திலே 4 வரிகளிலே வருகிற தேவாரங்களை வடிவத்தில், இந்த வடிவத்திலே வருகின்றது. அவரை சிலர் கதையாக கூறுவார்கள், வாசகமாக கூறுவார்கள், இந்த வடிவத்திலும் கூறுவார்கள் என்று கூறப்படுகின்றது.
2: திருமுறை
0: வந்து எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லுவதுதான் திருமுறை. அந்த அதுல வருகிற தேவாரங்களினுடைய வடிவத்தை கூறுவது தேவாரங்கள் எல்லாவற்றையும் இந்த இதுலேயும் கூறலாம். அநேகமாக புனிதமான தேவாரம் திருவாசகங்களுக்கு தான் இந்த பதத்தை உபயோகிப்பார்கள். இப்ப சினிமாவில் வருகிற பாடல்களை இப்படி சொல்ல மாட்டோம். இப்ப கவிஞர்கள் எழுதுற சாதாரணத்தை கவிதை என்று கூறுவோம். அதே போன்று இந்த தேவாரங்களை இப்படி கூறலாம். பக்திமயமான ஒரு பதம். சரிங்கய்யா,
2: சரிங்க.
0: யோசனை பெட்டியை திரவங்களேன்
2: ஐயா.
0: 7வது இலக்கப்பட்டி அடுக்காக ஒன்றிலிருந்து வந்து கொண்டிருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 7வது பெட்டி ராஜ்குமாரின் பெயரில் பதிவு செய்து கொண்டு வந்தேன். சம்பூர்ண மகா சௌக்கியம், மகா சௌக்கியம். ஓம் குருமாரி, ஜலமாரி, ஜலமாரி, கருமாரி. திறந்து விட்டோம், திறந்து விட்டு 5 எழுத்துக்களை கொண்ட எங்களுடைய நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் மொழியை கூறும் ஒரு பதம். 5 எழுத்துக்களை கொண்டது. திரைப்படத்துக்கு வந்திருக்கின்றது, முதலாக பாடல்களே முதலாக வந்திருக்கின்றது. நாங்கள் பேசுகின்ற மொழியை இப்படி கூறலாம் 5 எழுத்துக்களால்.
2: பேசுகின்ற மொழியை
0: நாங்கள் இப்ப பேசிக்கொண்டிருக்கின்றோம். என்ன மொழி பேசுகிறோம் அந்த மொழியை இப்படி கூறலாம். இப்போ இந்தியர்கள், இந்தியாவிலே கர்நாடக மொழி இருக்கின்றது, ஆந்திர தெலுங்கானா மொழி, தெலுங்கு மொழி, இந்தி மொழி என்றெல்லாம் இருக்கிறது தானே. அதே போல எங்கட மொழியை இப்படி கூறலாம். அற்புதமான ஒரு பதம், உங்களுக்கு தெரியும். பாரதியார் பாடல் எல்லாம் இருக்கின்றது. செல்வன் என்ற ஒரு திரைப்படமும் வந்ததுக்கு முதல் இந்த பதத்தை போட்டு செல்வன் என்ற ஒரு படமும் வந்தது, ஒரு திரைப்படமும் வந்தது. செல்வி என்றும் கூறலாம். எங்கள் தமிழை கூறும் பெயர், தமிழை இப்படியும் கூறலாம். இப்படி அழைக்கிறார்கள், அழைக்கிறோம், பேசுகிறோம். நல்ல தமிழ்
2: என்றது
0: இல்லை, நல்ல இந்த தமிழுக்கு ஒரு பெயர் ஐயா. தமிழ் செல்வனா, அதுல ஒரு திரைப்படம் வந்து எப்படி வந்தது? அப்படி என்ன தமிழ் செல்வன் ஒன்று வந்தது, ஒரே என்னன்னு வந்தது
2: தமிழ் செல்வன் வந்ததுங்க.
0: சரியா, சரி, யோசிங்க. நான் கடுமையாக குழப்பவில்லை, நீங்களே யோசிங்க. என்ன தமிழ்? இந்த தமிழை 5 எழுத்திலே கூறுவோம். என்ன தமிழை, என்ன மாதிரி, எப்படி இருக்கு? எங்கள் தமிழை சிறப்பாக கூறும் பொழுது எங்கள் தமிழை எப்படி கூறுவோம், இப்படி கூறுவோம்.
2: சரிங்க, நான் வரங்கய்யா, அடுத்த நேருக்கு வழிவிடுறங்கய்யா.
0: என்ன ராஜ்குமார், நீங்கள் இன்று நீங்கள் ஆர்வத்தோடு வந்த நீங்கள்
2: செந்தமிழ்,
0: செந்தமிழ் சரியான பதம், செந்தமிழ் என்று கூறுவோம். வாழ்த்துக்கள், நல்ல வேலை. செந்தமிழ் என்பது சரியான பதம், இரண்டு பதத்தை கூட பார்த்தீர்கள், நல்ல வேலை. செந்தமிழ் என்று கூறுவோம், நாங்கள் கூறுவோம் தான் அருந்தமிழ், செந்தமிழ், நற்றமிழ் என்று கூறுவது போல செந்தமிழ் சுத்தமான சிறந்த தொன்மையான அருந்தமிழ் அல்லவா செந்தமிழ் என்று. செந்தமிழ் செல்வன் திரைப்படம் வந்தது தானே. செந்தமிழே வணக்கம், செந்தமிழ் நாடனும் போதுநிலை பாரதியார் பாடல் பார்த்தீர்களா? செந்தமிழ் அடுத்த பட்டிக்கு செல்லுங்கள். ஏழுதான் செந்தமிழ், அப்ப எட்டாவது வருகிறீர்களா? ஆறு அபிராமி பட்டர், ஏழு செந்தமிழ், இப்பொழுது எட்டாவது பதத்துக்கு வந்து விட்டோம். உங்களோட பேர்ல சரியா எட்டாவது பதம் வந்து கொண்டு வந்து விட்டேன். எட்டாவது பதம் இலகுவாக கொண்டு வந்து விட்டேன், கொண்டு வந்து வைத்து விட்டு கையை தட்டுகிறேன், கை தட்டின சத்தத்துக்கு திறந்து விட்டது அந்த பெட்டி, சரியா? அதற்குள்ளே இரண்டு எழுத்து, இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இரண்டு எழுத்து தான் அதுல இருக்கின்றது. இது எங்களுடைய முகத்துக்கும் சிலருடைய பெயருக்கும் வானத்திலே இருக்கின்ற ஒருவருக்கும் இது உதவுகிறது. இந்த அழைக்கலாம் இந்த இந்த சொல்லாலே, இந்த சொல் இரண்டு சொல்லு
2: முகத்திற்கும்
0: முகத்தையும் இப்படி கூறலாம். சில பெயர் சிலரை நாங்கள் இந்த சொல்லிலே பெயர் வைத்திருக்கின்றோம். இது வானத்திலே இருக்கும் ஒருவருக்கும் இந்த பெயர் இருக்கின்றது. வான்மதி, வெண்மதி என்று கூறுவதில் மதி அழகன், மதி என்று கூறுவோம். முகம், முகம் முழு முகமது முழுமதி என்று கூறுவோம். மதி முகத்துக்கு மருந்தானே. வாழ்த்துக்கள், சிறப்பான பதம் தந்து இரண்டு புள்ளியை மேலும் பெற்றுக்கொண்டு வாழ்த்துக்களோடு சென்று மீண்டும் பாருங்கள்.
2: நன்றி, நன்றி.
0: சரியா, ரெண்டு பதம் தந்து விட்டீர்கள், ரெண்டு குறிப்பிட்டீர்கள். கடிகாரம், கடிகாரம் எங்கே? என்னுடைய மகள் சியாமலா அழைத்திருந்தாள். சியாமலாவுடைய

ஸ்ரீமலா, நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். இன்னொரு இணைப்பில் இருந்தபடியால் உங்களை எடுக்க முடியவில்லை. ஓடி வர வேண்டும், அழைக்க வேண்டும், சொற்களை பெட்டிகளை திறக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், புள்ளிகளை பெற வேண்டும்.

நேரம் சரியாக 12:17 நண்பகலை தாண்டிவிட்டது எங்களுக்கு. உங்களுக்கு நேரம் 9:47, அதே போன்று ஈழத்திரு நாட்டிலும் இருக்கின்றது. 5:17 என்று இங்கிலாந்து நாட்டிலே காட்டும் வேளையிலே அடுத்த உறவு வந்து விட்டார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் சோமசுந்தரம் அவர்களே, வணக்கம் சோமசுந்தரம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது ஐயா, மீண்டும் அலையுங்கள். இது முன்றியல் தமிழ் வானொலி 24 தமிழ்ச்சவை. வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிசம் மலர்கின்றது.

0: கிடக்கும். பாலக்காட்டில் இருந்து அன்பு பிரபு அவர்கள் வணக்கம் வைத்திருக்கின்றார்கள். வணக்கம் என்று நானும் கூறுகின்றேன் பிரபு. வந்து இணைந்து கொள்ளுங்கள், புள்ளிகளை கண்டுபிடியுங்கள், வெற்றி பெறுங்கள்.
1: சின்ன ஒளி தட்டி தட்டி எழுப்பும் அது கல்லின் தோல்வியா இல்லை.
0: வேளாண் கண்ணிலிருந்து மீண்டும் எங்களோட கிருஷ்ணன் அவர்கள் அழைக்கின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். அப்படி
2: பேருந்து ஏறிவிட்டோம் ஐயா, திருபுவனம் பஸ்.
0: ஆஹா, பேருந்தில் ஏறி திருபுவனத்தை நோக்கி பயணம் செய்கிறீர்கள். சரி, அந்த வழியிலே பங்கு பற்றி கொண்டீர்கள். கட்டி காரன், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அந்த ஒரு பதம் ஒன்று கடக்கு கொண்டு இருக்கின்றது. ராஜ்குமார் அவர்கள் தந்த அந்த பூ கண்டுபிடிச்சீர்களா?
2: நாகலிங்க பூ.
0: என்ன ஐயா, நான் மல்லிகை பூனுடைய மரம் மரபேருன்னா நாகலிங்க பூவே நண்டு பெறும் ஐயா. நாகலிங்க பூ போல மாதிரி. என்ன ஐயா,
2: சிவனுக்கு உகந்த பூன்னு
0: சொன்னீங்களா? பூ பூக்கள் சிவனுக்கு உகந்த பூ, அது மட்டும் நாகலிங்க பூ மட்டும்தான் சிவனுக்கு உகந்ததா? இத்தனை பூக்கள் அவருக்கு உகந்ததா இருக்கின்றது, அதுல இதுவும் உண்டு. நான் உங்களுக்கு குறிப்பாக தந்துவிடேன், சாதி மல்லி பூவின் மரபெயர். அதை விடுவோம். இப்பொழுது ஒரு பதம் தந்திருந்தார்கள். இந்த திருவாரம் திருவாசகம் எல்லாவற்றையும் கூறுவேன். இன்னும் ஒரு பதம் இருக்கின்றதா? இப்படி இருக்கின்றது, திருஞான சம்பந்தர் இந்த தேவாரத்தை பாடினார் என்பது போல இப்படி பாடினார். அந்த அந்த தேவாரத்துக்கு இன்னொரு மறு பெயர் இருக்கின்றது, நான்கு எழுத்துக்களை கொண்டது. அதை அவர் கூறவில்லை, நீங்கள் முடிந்தால் கூறலாம் அல்லது ஒரு பெட்டி திறக்கலாம். திருமுறை என்பது, திருமுறை என்று வர திருமுறைகள், அது வந்து எல்லாவற்றையும் சேர்த்து கூறுவது. திருமுறை சரி வரவில்லை, பொருந்தவில்லை. உங்களுக்காக இங்க பல பெட்டிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. எந்த இலக்க பெட்டி வேண்டும்?
2: இலக்கம் 23.
0: அதுதானே உங்களுடைய இலக்கம், அதிர்ஷ்டமான இலக்கம் இல்லையா? சரி, 23 சென்று நான் எடுத்துக்கொண்டு வருகின்றேன். எடுத்துக்கொண்டு வரும் பொழுது கொண்டு வந்து வைத்து விட்டேன். உங்கள் பெயரிலே கிருஷ்ணா, உங்களுடைய பெயரை நாமம் சூட்டி வைத்திருக்கிற அந்த பெட்டிக்கு எல்லா பொறுப்பும் உங்கள் தான். பெட்டியின் பொறுப்பு உங்களை பொறுத்தது. அந்த பெட்டியை திறப்பதற்காக நான் அண்ட காகசும் அபூ காகசும் திறந்துடு சேசு என்றேன். திறந்து விட்டது. திறந்து விட்டால் அங்கே ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. அந்த பதம் ஒரு மிருகத்தை குறிக்கின்றது. அந்த மிருகம் எங்கள் வீடுகளிலே இருக்கின்றது. அதை ஆனால் அதை பிரத்யேகமான மிருகமாக இருக்கும். அது ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்கள் வீடுகளிலேயும் இருக்குன்னு காணலாம், வீடு எல்லா வீடுகளிலேயும் ஊர்களிலே காணலாம் அந்த மிருகத்தை. அதுக்கு எல்லாவற்றை போல நான்கு கால், ஒரு வால், இரண்டு கண், இரண்டு காது, முடி, எல்லாம் பல்லு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த இது ஒரு வளர்ப்பு பிராணி என்றும் கூறலாம், வளர்ப்பு மிருகம் என்றும் கூறலாம். ஆனால் அதற்கு இது விசேஷமாக இருக்கும், விசேஷமான மிருகம் எதுவாக இருக்கும்?
2: வீட்டுக்குள்ள வளர்க்கிறது ஐந்து எழுத்து மிருகமாக.
0: வீட்டுக்குள்ள வளர்க்கலாம். இந்த அதுல இந்த பிரத்யேகமான எல்லா மிருகங்களும் இதை செய்யாது. அந்த வீட்டு பிராணி தான், அந்த பிராணிகள் எல்லா மிருகங்களும் இப்படி செய்யாது. இது பிரத்யேகமானது, விசேஷமானது, விசேஷ குணம் உள்ளது. என்னது யோசிக்கிறது? அப்படியே யோசிக்க வேண்டும். சிந்தனை செய், நாலு கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, பல் இருக்கு, கண் இருக்கு, தலை இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. வீட்டில் நாங்கள் வளர்க்குற பிராணிகள்லையும் ஒன்று. ஆனால் அந்த வளர்க்குற மிருகத்துக்குள்ளே விசேஷ குணம் உள்ள ஒரு மிருகம். அந்த மிருகத்துக்கு விசேஷ குணம் இருந்தால் இப்படி கூறுவோம். இப்ப பூனை, பூனை இருக்கிறது, பூனையை அடிக்கடி களவெடுத்தா என்ன கூறுவோம்? கள்ள பூனை என்று கூறுவோம் இல்லையா, திருட்டு பூனை என்று. அதே போன்று இந்த இந்த மிருகமும் ஒரு பிரத்யேகமான குணம் உண்டு. அது எது? சரி, இன்னும் சுற்று சொல்லுங்க. இந்த மிருகம் வேடுவர்கள் அநேகமாக உபயோகிப்பார்கள், இவரை பழக்கி வைத்திருப்பார்கள் வேடுவர்கள்.
2: என்னையா,
0: ரெண்டு
2: பசுமாடுன்னு சொல்ற
3: பசுமாட்டுல என்ன விசேஷ தன்மை? மாடு

0: மாடு எல்லா மாடு முழுமா உழவு சத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதோ
1: மீண்டும்
0: வர வேண்டும் சிந்தித்துக் கொண்டு வாருங்கள் வாருங்கள் வந்து நீங்கள் மீண்டும் சொன்னாலும் ரெண்டு புள்ளி இருக்கின்றது வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் நன்றி.

இவரது நாகப்பன் வந்திருந்தால் அடித்து கொளுத்தி கொண்டு போவார். எல்லாம் எடுத்தவுடன் பதங்களை தந்து கொண்டு செல்வார். நீங்களும் அதுபோல தரக்கூடியவர்கள் தான், கட்டிக்காரர்கள் தான், வழக்கமாக வந்து இணைந்து கொள்பவர்கள். புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுங்கள், எங்கே கொண்டு வாருங்கள்.

0: மொன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் பொக்கிஷம் நிகழ்கின்றது. பொக்கிஷத்தில் கலந்து கொள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவளோடு வர துடிக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். பாடல்களை மட்டும் கேட்டு நாங்கள் ரசித்துக் கொண்டிருப்பதை விட எங்கள் சிந்தனையையும் தூண்டிக்கொள்ள வேண்டும். வேகம் விவேகம், நாங்கள் பழகும், நாங்கள் பேசும், எங்களை வளர்க்கும், நாங்கள் வளர்த்த தமிழ் தானே பேசுகிறோம், தமிழில் தானே பேசுகிறோம், தமிழ் சொற்களைத்தானே கண்டுபிடிக்க எண்ணுகிறோம். ஏன் முயற்சி செய்ய முடிவதில்லை? உங்களால் வர வேண்டும். இணையுங்கள், இணைந்து உங்கள் சிறப்பினை காட்டுங்கள். வந்துவிட்டார் ராஜ்குமார், வந்துவிட்டார். வணக்கம் ராஜ்குமார், வணக்கம். கண்டுபிடித்தீர்களா?
1: ஐயா, ஒரு வேடர்கள் பழக்கம் இருக்கும், அது வீட்டை வளர்க்கறதுங்களா ஐயா?
0: ஆமா, வீட்டிலே வளர்க்கலாம். ஆமா, அது குறுநேன் வீட்டிலேயே வளர்க்கணும் என்று.
1: ஐயா, வேட்டை நாய்.
0: வாழ்த்துக்கள், சரியான பதம், வேட்டை நாய். அவருக்கு வரவில்லையா? மூன்று எழுத்தினால மாடு என்றெல்லாம் குறிக்கொண்டு போனார். இது வேட்டை நாய், நாய்களுக்குள்ளே விசேட தன்மை உள்ளது. வளர்ப்பார்கள் வேட்டைக்கு உதவுது. வேட்டை நாய் என்ற சரியான பதத்தை தந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அவர் தந்த பெட்டி, நீங்கள் கூறிய பதில் ஒரு புள்ளி கிடைச்சிருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ராஜ்குமார் உங்களுக்கு. அந்த தேவாரத்தை எப்படி கூறுவது கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: யோசனை,
0: யோசியுங்கள். அந்த பூ, பூவை கண்டுபிடித்தீர்களா? உங்களுக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறது ஒன்பதாவது இலக்கம். நீங்க ஒன்பதா? ஒன்பது விருப்பமா?
1: இல்லைங்க, எனக்கு பிடிக்காது.
0: வாழ்த்துக்கள் ராஜ்குமார், வருகின்றேன், எடுத்துக்கொண்டு வருகின்றேன், உங்கள் பெயர் கை தட்டுகின்றேன், திறக்கின்றது. இலக்கம் வந்தபடியே கையை தாட்டி விட்டேன். ஒன்பதாவது இலக்கம் தானே திறந்து கை தாட்டினால் தான் அதுக்கு பொருத்தமா இருக்கும். கை தட்டு திறந்து விட்டது. சரியா? சரியா? அது வந்து எங்களுடைய நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் ஒரு இலக்கத்தை கூறுவது, ஒரு இலக்கத்தை கூறுவது கூறுகின்றது. 500, 100, 200, 300 இலக்கங்கள் இருக்கின்றதுல, அதிலே ஒரு இலக்கத்தை குறிக்கின்றது நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். பத்து எழுத்துக்குள்ளே இருக்கின்றது, பத்து எழுத்துக்குள்ளே ஒரு இலக்கத்தை குறிக்கின்றது. குறிப்பாக கொண்டு வந்து உங்களை சேர்த்து விட்டேன் இந்த இடத்திலே. இப்பொழுது கூறுங்கள், நான்கு எழுத்துக்களால் அழைக்கப்படும் பெண்.
1: ஐயா, இலக்கம்ன்றது வந்து நான்கு எழுத்து, இலக்குன்னு கூட சொல்லாங்களே ஐயா?
0: இல்ல, ஒரு இலக்கம், 1, 2, 3, 4 இருக்குல்லவா, அந்த இலக்கங்களுக்குள்ளேயே ஒரு இலக்கத்தை அழைக்கும் பொழுது நான்கு சொற்களிலே வரும். இப்ப 1 சைபர், சைபர் எப்படி அழைப்பீர்கள்?
1: 100
0: என்று கூறுவது போல இந்த இலக்கத்தை இப்படி கூறுவோம். இப்ப இலக்கத்திலே காட்டுவதை எழுத்திலே கூறினா நான்கு எழுத்திலே கூறலாம். இப்ப புரிந்ததா? பத்து எழுத்துக்குள்ளேதான் அது இருக்கின்றது. சொன்னாலே 2

0: உங்களுடைய இலக்கம் கைதட்டி திறந்த பெட்டி
1: 9
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் 9 9 நம்பர் 9 தானே உங்களுக்கு இலக்கம் பொருத்த 2 புள்ளிகள் அப்படியா அப்படிங்கிறீர்களா கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். இதுதான் விவேகம் விவேகம் என்று கூறுவது. ஒன்றை கூறிவிட்டு அதுல இருந்து பிடித்துக் கொள்ள வேண்டும். விவேகமாக கட்டிச்சமா எங்கள் தமிழ் தானே, நாங்கள் பாவிக்கும் சொல் தானே. சரி, அடுத்து ஒரு பெட்டி திறக்க உங்களுக்கு அனுமதி உண்டு.
1: 10
0: தான் சோமசுந்தரம் அவர்கள் திறந்த தேவாரத்தை கூறுகின்ற சொல். அடுத்து
1: 11
0: உங்களை மயக்கும் ஒரு பதமாக இருக்கலாம். ஏன்டா படம் அப்படித்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. எடுத்துக்கொண்டு வருகின்றேன். ராஜ்குமார் என்ற பெயரில் பதிவு செய்து வைத்து விட்டு இருந்த பெட்டியை நான் அத்தனை திருப்பி கொடுக்க வேண்டிய பெட்டிகள் அங்கே வந்து அந்த காகசம் அபூ காகசம் திறந்துடுச்சு. சு என்று திறப்புகளை போட்டவுடன் திறந்து விட்டது. மகிழ்வாக திறந்து நல்ல குலுங்கும் குலுங்கும் சத்தம் கேட்கின்றது. இந்த பெட்டியை பார்த்தால் 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். இந்த 4 எழுத்துக்களை கொண்டது இரு பாலாரும் அணிகின்ற ஒரு அணிகலன். ஆனால் பெண்கள் அதிகமாக அணிவார்கள். இந்த அணிகலனை எந்த நிறம் அணிந்திருப்பார்கள்? சரியா, சத்யா திரைப்படத்திலே இந்த இதுக்கு ஒரு பாடலே இருக்கின்றது. சரியா, 4 எழுத்துக்களை கொண்டு ஆபரணம். அது தங்கத்தில் இருக்கலாம், பிளாஸ்டிக்கில் இருக்கலாம், தகட்டிலே இருக்கலாம், தகரத்திலே இருக்கலாம், பித்தாளையிலே இருக்கலாம். சின்ன குழந்தையிலிருந்து முதியவர் வரை அணிந்து கொள்வார்கள். ஆண்களும் அணிகின்றார்கள், பெண்களும் அணிகின்றார்கள். ஆனால் பெண்கள் தான் அநேகமாக அணிகின்றார்கள். பெண்கள் அணிந்தால் உங்களை மயக்கும் அது, எந்த நேரமும் அது அந்த ஓசையும்.
1: வளையல் வளையல்
0: வளையல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கல்யாண பொண்ணு கண்ணான கண்ண கண்டாடி வரும் வளையல் இல்லையா, வளையோசை கலகல கலவன. சத்யா திரைப்படத்திலே அந்த பாடல் வளையல். சிறப்பான பதில். 2 புள்ளிகளை இன்று சேர்ந்து நாயகனாக திகழ்கின்றார் ராஜ்குமார் அவர்கள். 2வது பட்டியை திறக்க போகின்றார். 2வது பட்டியை திறவுங்கள் ராஜ்குமார். ராஜ்குமார் உங்களுக்கு இன்னொரு பட்டி இருக்கிறது இல்லவா? ஐயோ, இல்லை, 2 கூறுவிட்டீர்கள். சரி சரி சரி, வாழ்த்துக்கள். மீண்டும் வருகின்றார். வணக்கம் ராஜ்குமார். பன்னிரெண்டாவது பட்டியும் ராஜ்குமார் உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். கொண்டு வந்து சம்பூ மகாதேவ சம்பூர்ண ஹரிச்சந்திர ஓம் சுக்லாம் பலதரம் சசிவண்ணம் திறந்து விட்டது. அற்புதமான ஒரு பதமைய 4 எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த உறவு முறைகளுக்குள்ளே ஒரு உறவை குறிக்கும் பதம். இந்த உறவு சொந்தங்கள் இருக்கிறது அல்லவா, அப்பா அம்மா அண்ணான் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அந்த சொந்த அப்படியான சொந்தங்களை அழைக்கும் அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு அச்ச ஒரு ஒரு உச்சமான பதம். அது பாடல்கள் கூட இருக்கின்றது. ஆனால் அந்த உறவு முறையை பெண்கள் அதிகமாக பாவிக்க மாட்டார்கள். ஆனால் பாவித்தால் பாவித்ததுதான். அந்த முறை ஆண்களை குறிக்கும் பதம். இப்ப முறைகளில் அப்பா என்ற ஆணை குறிக்கும், அம்மா என்றால் பெண்ணை குறிக்கும். அதே போன்று இதுகும் ஒரு பாடலும் அற்புதமான பாடல். அந்த நேரத்தில் பி சுசீலா அம்மா என்ற பாடல் என்று கேட்டாலும் இனிக்கும் அந்த பதம்.
1: உறவு முறைகளா?
0: ஆமா ஆமா.
1: ஆண்கள்
0: கணவன் மனைவியை அழைக்கும் பதமாக இருக்கலாம். அற்புதமான பதம். கணவனை மனைவி அழைக்கும் பதம்.
1: இப்போ
0: இப்போ உள்ளவர்களும் அழைக்கின்றார்கள், அப்ப உள்ளவர்களும் அழைக்கின்றார்கள். வாழ்த்துக்களாடேங்க அப்போ அத்தான் உடனே ராஜ்குமாருக்கு வந்து விட்டது ஓசை கேட்டு கேட்டு இல்லையா. அத்தான் கூப்பிட்டவுடன் அவன் செத்தான் ஐயா. சரியா, அற்புதமான பதம், அற்புதமான பதம் அத்தான். ஓகே, இன்னும் ஒரு பதம் திறக்கலாம், பெண்கள் பற்றி திறக்கலாம் நீங்கள்.
1: சரிங்க,
0: 13 ஓடி சென்று எடுத்துக்கொண்டு வைத்து விட்டேன் ராஜ்குமார் உங்கள் பெயரிலே. இன்றைய நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கும் நீங்கள் அதிக புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பெட்டியை நான் கைதட்டி திறக்கின்றேன். திறந்து விட்டது பெட்டி, அங்கே 2 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருக்கின்றது. இது வந்து ஒரு நீர் தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட ஒரு பதம். இது நிற்காது, ஓடிக்கொண்டு இருக்கும். பல பதங்கள் இருக்கின்றது இதிலே, அதிலே ஒரு பதம் என்னிடம் இருக்கின்றது. எப்பொழுதும் இது பள்ளத்தை நோக்கித்தான் செல்லும், உயரத்தை நோக்கி செல்லாது.
1: நிறைய
0: வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுதான் எங்களை நோக்கம்.
1: நதியில் சொல்லலாங்களா?
0: நதி தான், ஆனால் அது நதி கொஞ்சம் பெருசீத விட, இது கொஞ்சம் சின்ன. நதியிலிருந்து பிறப்பவர் தான் ஓடை, நதியிலிருந்து பிறப்பவர் தான் இவர். ஓடை, ஓடை,
1: ஓடை நதியாக, ஓடை நதியாக,
0: ஓடை சென்று நதியாக போய் கலக்கும். அது நதியிலிருந்து பிரிந்து சின்ன இடத்துக்களால் ஓடும். ஓடை என்பது சரியான பதம. ஓடை சரியான பதம். மீண்டும் 2 புள்ளிகளை பெற்று வெற்றியை தேடி நகர்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் பெறலாம். நன்றி, நன்றி ராஜ்குமார். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சியாமலா, நீங்கள் அழைத்தீர்களம்மா, மீண்டும் அழைக்க வேண்டும். அழைக்கும் பொழுது இன்னொருவர் இருந்தார். அங்கே உடனே அழையுங்கள், இது நல்ல சந்தர்ப்பம், வர வேணும். அழைப்பவர்கள் ஓடி வரலாம். இது 3 தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. 12:35 எங்களுக்கும் உங்களுக்கு 10:05 காட்டுகின்றது. இனிமையான இந்த வேளையிலே நீங்கள் இதமாக வந்து கலந்து உங்கள் எண்ணக் கிடக்கைகளில் இருக்கும் சொற்களை தெரிந்தெடுத்து எங்கள் சிந்தனையை தூண்டும் வகையிலே வேகம் விவேகமாக இணையுங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ என்று கூறுகின்றது இந்த பதம். வணக்கம், வணக்கம் சாந்தி, வணக்கம். நீண்ட நாட்கள்,
2: வணக்கம்.
0: வணக்கம் சாந்தி, எந்த ஊரில் இருந்து? நீண்ட நாட்கள் என்ன நடந்தது? அழகி குடும்பம் அப்படி இருக்கு, அதைத்தான் கேட்க முன்னுக்கு வந்தேன். அழகி குடும்பம் அப்படி இருக்கு.
2: அழகியோட போட்டி, அழகிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தேன்.
0: என்ன நடந்தது?
2: அநேகமாக
0: இவர்களை வளர்ப்பவர்கள் நண்பர்கள் உறவினர்களோடும் அதிகம் சேரவிட மாட்டார்கள். ஏனென்றால் வருபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான், ஆனால் அவர்கள் அந்த இனம் கண்டுபிடிக்க மாட்டார்கள். இப்போ சரியான, இப்போ நான் உங்களுக்கு வந்து பழகும் போது என்னை நன்றாக பழகி இருக்கும். அப்போ என்னை கண்டவுடன் அது வாலாட்டி வரவே இருக்கும். அதே நேரத்தில் நான் உங்கள் வீட்டிலே ஏதாவது தீயது செய்ய வந்தேன் என்றால் கூட என்னை அதுக்கு தெரியாது, புரியுறதா? கண்டுபிடிக்கிறதுக்காக அதனால தான் அப்படி. சரி, வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் பொக்கிஷத்தில் இணைகின்றோம், நீங்களும் நலமா இருக்கின்றீர்கள்.
2: மீரம்மா நல்லா இருக்காங்களா?
0: அவ அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கேன் வானொலி. அவ இருக்கின்றா, நலமா இருக்கின்றா? இன்னும் அந்த உற்சாகம் காணாது, கொஞ்சம் ஓய்வு, கொஞ்சம் பலம் குறைந்திருக்கின்றார் மருந்துகளாலே.
2: கொஞ்சம் கொஞ்சம் உடல்நிலை?
0: நான் இருக்கின்றேன், இருக்கின்றேன், தேறி வந்து விட்டேன். அவ வந்து மீண்டும் காற்றலைக்கு வந்து உங்களோட கும்மாடம் அடித்தால் அவ சுகம் வந்துவிடும். பதங்கள் சொல்லப்படாமல் இருக்கின்றது, முடிந்தால் கூறலாம். ஒன்று வந்து ராஜ்மா திறந்த பெட்டி, ஜாதி மல்லி என்ற பூவின் மறுபெயர். 5 எழுத்துக்களை கொண்டது. அடுத்தது தேவாரங்கள், திருவாசகங்கள். தேவாரங்களை இந்த சொல்லாலும் கூறலாம், தேவாரங்களுக்கு கூறும் இன்னும் ஒரு பதம் ஆலயங்கள்.
2: எத்தனை எழுத்துங்க?
0: அதுக்கும் 4 எழுத்துக்களை கொண்டது.
2: பாசுரம்,
0: பாசுரமும் நல்ல பதம் தான். ஆனால் பாசுரம் வந்து தேவாரங்களுக்கு வராது, அது வந்து ஆண்டாள் ஆழ்வார்களுடையது தானே அம்மா பாசுரம் இல்லையா? பாசுரம் நல்ல பதமா நான் எனக்கு பொருந்தவில்லை அம்மா, தேவாரங்களுக்கு தான் நீ அம்மா கூறப்படுகிறது இது.
2: அங்கே
0: சென்று சில ஊர்ல போய் பாரிஜாதம் என்றால் ஜாதி மல்லியை கொடுப்பார்களா?
2: சில ஊர்ல அப்படிதாங்க.
0: நீங்க இரண்டு பூவையும் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? ஜாதிமல்லியும் பாரிஜாதம் ஒரே மாதிரியா? எனக்கு தெரியாது. மாறி
2: சில இடங்கள்ல கூற அந்த மாதிரி சொல்றாங்க.
0: எங்க சில இடங்கள்? தர்மபுரி இல்லையா? தகடூர்ல
2: இல்லையா? தர்மபுரி இல்லைங்கய்யா.
0: அப்ப தகடூர் இல்லையா?
2: தர்மபுரி
0: பாரிஜாதம் என்று கேட்டால் ஜாதி மல்லியை விற்பார்கள், ஜாதி மல்லியை கேட்டால் பாரிஜாதத்தை கொடுப்பார்களா? இல்லையே, பொருந்தவில்லையடா அந்த பதம்.
2: நாங்கதான் விளக்கம்
0: சொன்னோம். ஓ, கெட்டிக்காரி கெட்டிக்காரி, அது பொருந்தவில்லை மகளே. இன்னும் ஒரு பெயர் இருக்கம்மா, முடிந்தால் கூறுங்களடா. மற்றது தேவாரத்தை இப்படி தோடுடைய செவியன் என்ற தேவாரத்தை திருஞான சம்பந்தர் பாடினார் என்றும் கூறலாம். தோடுடைய செவியன் என்ற இதை இப்படி பாடினார் என்றும் கூறலாம். அந்த தேவாரத்துக்கு இன்னும் ஒரு பதம் இருக்கு மகள், நான்கு எழுத்துக்களை கொண்டது. முடிந்தால் கூறுங்கள், சிந்தியுங்கள். நீங்கள் இப்பொழுது ஒரு பெட்டி திறக்க உங்களுக்கு தகுதி உண்டு. பெட்டியை திறவுங்களேன்.
2: என்ன இலக்கம்
0: இப்பொழுது? என்னிடமிருந்து 14 இருந்து தொடர்ந்து போகின்றது. மேலேயும் 13 வரைக்கும் சென்று விட்டது. அதிலே இரண்டு பெட்டி சொல்லாமல் இருந்ததை கூறினேன். இப்போ முதலாவது இலக்கம் பூவினுடையது, 10வது இலக்கம் தேவாரத்தினுடையது. இப்போ நீங்கள் திறக்கலாம் ஒரு பெட்டியை. 14, 15, 16 என்று செல்கின்றது.
2: சரிங்க அப்பா, 17ங்கய்யா.
0: 17? அடேங்க அப்பா, இது 17 நான் சென்று உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன் என்று நீண்ட நாட்களுக்கு பின்பு சாந்தி பதிவு செய்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன், வைத்து விட்டேன். சுக்கலாம் பலதரம் சதிவஷ்ணம் சதுப்புஜம் என்றவுடனே திறந்து விட்டது. அங்கு அடுத்த சுவாகாவுக்கு போகும் முந்தைய பெட்டி திறந்து விட்டது அம்மா. திறந்தால் அங்கே 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் காணப்படுகின்றது. இந்த 5 எழுத்துக்களை கொண்ட பதமும் எங்கள் நாங்கள் உண்ணும் உணவுகளிலே ஒரு உணவை கூறுகின்றது. எங்கள் சாப்பாட்டில் உள்ள எங்கள் சாப்பாடு, அதில் ஒரு சாப்பாட்டை இப்படி கூறுகிறது உணவு. சாந்தி கேட்கிறதா? நான் கூறுவது கேட்கின்றா? என்ன கூறுனேன்?
2: இல்லைங்க, இப்போ
0: உணவு வகையிலே ஒரு உணவை குறிப்பிடுகின்றது. இது ஒரு உணவு, 5 எழுத்துக்களை கொண்ட உணவு அம்மா. நல்ல சத்துள்ள உணவு. ஆனால் இதை இப்பொழுது யாரும் விரும்பி உண்பதில்லை, அதிகம் குறைவு. உணவு திரவம், திரவமா இருக்கலாம், கட்டியாயும் இருக்கலாம், திரவமா இருக்கலாம். உணவு சாப்பாடு, நீராகாரமாக உண்ணலாம், நீரோடு உண்ணலாம், நீர் இல்லாம உண்ணலாம்.
2: கம்பங்கூழ்,
0: கம்பங்கூழ் எத்தனை எழுத்துக்கள் மகளே?
2: கம்பங்கூழ்,
0: கம்பங்கூழ் எத்தனை எழுத்துக்கள் பார்ப்போம், எண்ணி
2: பார்ப்போம்.
0: காகும்பங்கூழ் 7 ஏழு எழுத்து. இது வந்து 6 எழுத்தம்மா, இல்ல 5 எழுத்தம்மா. 5 எழுத்து,
2: 5 எழுத்து சொன்னீங்க.
0: 5 எழுத்துடா, 5 எழுத்து. என்ன குழப்பிக்கிறீங்க? 5 எழுத்து. ஆனால் இந்த சாப்பாட்டை உங்களோட அழகி குடும்பம் சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக கிராமப்புறங்களிலே நாட்டுப்புறங்களிலே நம் மூதாதையர்கள் விவசாயிகளுக்கு இது விருப்பமான உணவு, முக்கியமான உணவும் கூட. எங்களுக்கும் தான், ஆனால் நாங்கள் இதை உண்பதற்கு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. எங்களுக்கு ஒரு திரைப்பட பாடல்லே பாடல்லேயும் வருகின்றது. இது அண்மையிலே வந்த திரைப்பட பாடல், அண்மை என்றால் நான் 5-6 வருஷத்துக்கு முன்பு வந்த திரைப்பட பாடல்.
2: ஐந்தெழுத்து
0: வந்து விட்டது, ஆனா அது பொருந்தவில்லை மகளே, எனக்கு பொருந்தவில்லை. எப்படியாவது ஒரு பூவை கொண்டு பொறிஞ்சு கொண்டு வச்சு விட்டாள் மகள் சாமி. சாந்திக்கு பூ கடை
2: தான்.
0: அது பிச்சி பூ அல்லம்மா, பிச்சி பூவும் ஜாதி மல்லியும் ஒன்றும் அல்ல அம்மா. நான்
2: ஓரளவுக்கு
0: தெரியும், அது ரெண்டு ஒன்றும் இல்லை சாந்தி. முயற்சி பண்ணுகிறான், ஒரு புள்ளி எடுப்புறாங்க. மீண்டும் பாருங்கள், கெட்டிக்காரி வந்து விட்டார் ராஜ்குமார், தன்னுடைய புள்ளியை காப்பாற்ற வந்து விட்டார் ராஜ்குமார். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வணக்கம். கொண்டு வந்தீர்களா பூவினுடைய பெயரை? உங்க ஊருக்காரம்மா வந்து கம்பம் கூடையும் பெரு என்ன கூளை கூறி விட்டு போற, அது பொருந்தவில்லை.
1: பழைய சோறு பச்சை மிளகா,
0: சாரியான பதம் சாந்தி கட்டுவியா. பழைய சோறு அவ சொன்னோடும் பெரிதா எல்லாம் வேண்டிக்கொண்டு நான் பழைய சோறு சரியான பதிலை தந்தீர்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கின்றது. இது மகள் சாந்தி சொல்லியிருந்தால் அவளுக்கு ரெண்டு புள்ளி கிடைச்சிருக்கும். சரி, அந்த பூ அந்த தேவாரம் கண்டுபிடிச்சீர்களா? பழைய சோறு பச்சை மிளகாய், பழைய சோறு கருவாட்டுக்கிழமை எப்படி இருக்கு, நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள், சிறந்த ஒரு சாப்பாடு பழைய சோறு. சரி, எங்கே அடுத்து என்ன பதம் உங்களுக்கு வேண்டும்?
1: ஐயா 17 சொல்லிட்டாங்க,
0: 14க்கு முன்பு 14, 15, 16 இருக்கின்றது. அவர்கள் எடுத்து வைத்து விட்டார்கள் உங்களுக்கு ராஜ்குமார் என்ற பெயரில். சரி, இந்த பாத்தம் கொண்டு வந்து வைத்து விட்டேன் விவசாயத்தோடு சேர்ந்த படமாக இருக்கின்றது. எங்கே அடித்து திறந்து பார்ப்போம். கண்ட காகசம் அபூ காகசம் திறந்தெடுத்து சூ திறந்து விட்டது பெட்டி அப்படிங்கப்பா. 7 எழுத்துக்களை கொண்ட பதம், நாகப்பனுக்கு கண்ட மலாதி விருப்பமா இருக்கு. பத சொற்கள் கூடினால் அவருக்கு பெரிய சந்தோஷம். சரி, 7 எழுத்துக்களை கொண்ட பதம் விவசாயத்துக்குள்ளே சம்பந்தப்பட்டது, விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது. விவசாயத்திலே இது ஒரு முக்கியமான நேரம், முக்கியமான விடயம், முக்கியமான செயல். விவசாயத்தை வளர்ப்பதற்கு இது முக்கியமானது. ஆனால் இப்பொழுது அரசியலில் பேசுவார்கள், அங்கங்கு செய்தால்தான் இது சரியா இருக்கும், துரோகிகளை அழித்தால்தான், துரோகிகளை அழிக்க வேண்டும், எதிரிகளை அழிக்க வேண்டும் என்பதற்கும் இந்த பதத்தை உபயோகிக்கிறார்கள் திரைப்படங்களிலே. ஆனால் இது உண்மையாக உபயோகிக்கப்படுவது விவசாய பகுதியிலே, விவசாயிகள் உபயோகிப்பார்கள். நாற்று நடுதல் போன்றது போன்ற இதுவும் ஒரு செயல் விவசாயத்திலே சம்பந்தப்பட்டது. கானாவிலே ஆரம்பிக்கிறது, குரல் க அதிலே ஆரம்பிக்கின்றது.
1: களை எடுத்தல்,
0: வாழ்த்துக்கள், சரியான பதம், சரியான பதம். களை எடுத்தல், இந்த அரசியல்வாதிகள் சொல்ற களை எடுக்க போறோம், இவர்களை களை எடுத்தால் தான் நல்ல நிமித்தலாம், துரோகிகளை அழித்தால் தான் துரோகிகளை பார்த்து களை எடுக்க வேண்டும் என்று வசனங்கள் எல்லாம் பேசுகிறார். களை எடுத்தல் விவசாயத்தில் மிகவும் முக்கியமான விடயம். களை என்றால் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? புற்கள். நாங்கள் களை இல்லை, களை எங்கள் மத்தியிலேயும் களைகள் உண்டு, களைய வேண்டும் அவர்களை. சரி, அப்ப அடுத்து 16வது பதம் ஒன்று இருக்கின்றது, அது இல்ல 18க்கு எது எது வேண்டும்?
1: 16
0: எடுத்துக்கொண்டால் அதையும் கொண்டு வரவிட்டேன், உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன், வந்து விட்டது 16. 16 கொண்டு வந்து அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சிசு திறந்து விட்டது, பெட்டி பெட்டி திறந்து விட்டால் அங்கு மீண்டும் 5 எழுத்துக்களை கொண்ட விவசாயத்துக்குள்ளே உள்ள ஒரு பதம் தான் பெறுகின்றது. விவசாயிகளுக்கு இந்த இடம் மிகவும் முக்கியமானது. ஒரு விவசாயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த இடம் தேவை, இதிலிருந்து தான் விவசாயத்தை ஆரம்பிக்க வேண்டும் அவர்கள். 5 எழுத்துக்களை கொண்டது.
1: 5 எழுத்துக்களாங்க?

0: ஐயா,
1: குறிப்பாக நெல்லுக்கு மிக முக்கியமானது, நெற்செய்கைக்கு இது மிக முக்கியமான இடம். இதில் இருந்து தான் ஆரம்பிக்கும். கட்டாய ஓய்வில் செல்கின்றார். சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. ஷியாமலா அடிக்கடி அழைத்துக் கொண்டிருக்கின்றார், வருவதற்காக முயற்சிக்கின்றார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது போல் தெரிகின்றது. நேரம் சரியாக 12:50 காட்டுகின்றது. 10:20 உங்களுக்கு காட்டுகின்றது. இன்னும் சில பெட்டிகள் இருக்கின்றன. பெட்டிகள் இன்னும் ஓடி வாருங்கள், உங்களுடைய சிறப்பினை தெரிந்து காட்டிக்கொள்ளுங்கள். எங்கே இது? மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. இது பொக்கிஷம். யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஓடி வாருங்கள், சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்றுங்கள், உங்களுடைய திறமையை காட்டிக்கொள்ளுங்கள்.

0: பல தடவைகள் அவளோடு அழைத்த என் அன்பு மகள் சியாமலா வந்து விட்டாள். மகளே சியாமலா வணக்கம். இவ்வளவு தூரம் தொல்லியை கொடுத்து விட்டது மகளுக்கு, என்ன அழைக்க அழைக்க இணைப்பு கிடைக்கிறது. இந்த அப்பா
1: நிறைய பதில் தெரிஞ்சு ஒண்ணு கூட சொல்ல முடியல,
0: ஒன்றுக்கும் சொல்லல. இந்த அப்பா எடுக்கிறாரு இல்லையே, என் புள்ளியலை பெருக்கலாம் என்று எண்ணலாம் என்று ஆதங்கமா.
1: யாராவது நீங்க எடுக்காம இல்ல, கூப்பிட்டுதான் இருக்கீங்க, ஆனா இடையில யாராவது புந்துடுறாங்க.
0: நீங்க வர கிடையாது,
1: வேற செல்லு கோளாறு பண்ணுது.
0: நீங்கள் ஒரு சிற்றூர்ல இருக்கிறீர்கள், பேரூர்ல உள்ளவங்க இப்ப ஹைவேல வந்து குறுக்கடுத்து எடுத்து கொண்டு போய் வந்துடுறாங்க. எப்படி இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் மகளே?
1: ஒரு மாவட்டத்தில்
0: நலமா இருக்கிறீர்களா? எல்லாரும் நலமா. இங்க திருவாரூரா தஞ்சிக்குடியா? என்னென்ன பதில் நீங்கள் தெரிந்து வைத்த பதில்கள் சொல்லுங்கள். அந்த பூவினுடைய வந்ததா
1: இல்லப்பா? அது அந்த தேவாரத்தை ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு திருப்பாட்டுன்னு வருமாப்பா தேவாரத்துக்கு.
0: திருப்பாட்டு நான்கழுத்து தானே மகளே? தீரு
1: நானு
0: திருப்பாட்டு வருவது
1: தேவாரத்தை மூணு பேரு பாடுறத மூணு மூணு மூணு பேரு பிரிச்சிருப்பாங்கல்லப்பா.
0: இல்லையம்மா, தேவாரத்தை இப்படி சொல்லுவோம். அவர் படித்த தேவாரம், அவர் படித்த அந்த தேவாரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு.
1: யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப வந்து
0: இறைவனை
1: நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருந்தேன்.
0: இறைவனை போற்றி பாடுவதை பாடல்களை இப்படி சொல்லுவோம். இந்த வடிவத்திலே இருக்கின்றது என்று கூறுவோம். சரி, இப்பொழுது நீங்கள் பெட்டியை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெட்டிக்கு வாருங்கள். இந்த பெட்டி என்னுடைய
1: 23
0: சென்று விட்டதுதான். வேட்டை நாய் கிருஷ்ணாதரந்த அது போயிருச்சு. இப்பொழுது என்னிடம் 14 இருக்கிறது. 18, 19, 20, 21, 14 ஆகா 14 வந்து விட்டீர்களா? கட்டிக்கார் உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன். 8 எழுத்துக்களை கொண்டு போறோம்மா, 8 எழுத்துக்கள். இது எங்களுடைய விளையாட்டுகளிலே ஒன்று. நாங்கள் பாடசாலை காலத்தில் அநேகமாக இளைஞர்களுக்கு ஒலிம்பிக் விளையாட்டில் கூட சென்று விளையாடுகிறார்கள். இது ஒரு ஒரு விளையாட்டு கூட சேர்ந்தது. ஒவ்வொரு விளையாட்டுகளுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்குதானே அம்மா? போட்டியிலே போட்டி விளையாட்டு இந்த விளையாட்டு 8 எழுத்துக்களை கொண்ட விளையாட்டு. இந்த எழுத்து விளையாட்டு பாடசாலை வாழ்க்கையிலே ஆரம்பிக்கிறது எங்களோடு. எங்கள் பாடசாலைகளில் உள்ளூர் பாடசாலைகளில் இருக்கின்றது இந்த விளையாட்டு. இல்லை விளையாட்டு போட்டிகளில் எல்லாம் இதை நடத்துவார்கள். நீங்கள் கேள்வி கேட்கலாம், நீங்கள் கேள்விகள் எப்படி பாட்டு எது அப்படி கேள்வி கேட்கலாம், 2 தரவு தரலாம். பாடசாலை விளையாட்டு நாங்கள் விளையாடுவோம், போட்டிகளாக நடைபெறும்.
1: ஆண்கள் பெண்கள் விளையாடுறதா?
0: ஆண்களும் விளையாடுவார்கள், பெண்களும் விளையாடுகிறார்கள். ஆனால் ஆண்களுக்கு தான் கூடுதலாக வரும். பெண்களுக்கு சின்ன பெண் கனிஷ்ட பகுதி தான் இருக்கும் அம்மா. சிரேஷ்ட பெண்களுக்கு இது வைக்க மாட்டார்கள்.
1: குத்து சண்டைப்பா?
0: குத்து மூன்றெழுத்து, சண்டை மூன்றெழுத்து, ஆறு எழுத்து தானே மகளே? அதே மாதிரி இது 2 சொற்களை சேர்ந்திருக்கு. 4 எழுத்துக்களே இருக்கிறது, 8 பதத்திலே இருக்கிறது. உலக சாம்பியனால் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். 2 தடியை நிறுத்தி நாட்டி விட்டு அதில் ஒரு குறுக்கி ஒரு கம்பு வைத்து விட்டு விளையாடுவார்கள் இந்த
1: விளையாட்டை. நீளம் தாண்டுதல்பா?
0: அது வந்து தடிக்கு மேல அலைய பாயிறது.
1: அது ஐயோ, அது போல் வாட்டு, அது தமிழ்ல தெரியலையே.
0: இல்லையம்மா, நீங்கள் சொன்னதை விட அடுத்த விளையாட்டு என்ன? ஒன்று நிலம் பாய்தல் கூறினீர்கள், மற்றது ஒன்று நீளம், மற்றது அதிகம் பேசாதீர்கள். உயரம் தாண்டுதல் சரியான பதம். உயரம் பாய்தல், நீளம் பாய்தல் நீளம் பாய்தல் கூறினீர்கள். பேசப்படுங்களேன், என்னையும் பேசப்படுங்களேன். நீளம் பாய்தல் கூறினீர்கள். அதே போன்று இன்னொன்றுன்னா அகலம் பாய்தல். அகலம் பாய்தல் இல்ல, உயரம் பாய்தல் சொன்னேன். ரெண்டு தடியை வைத்து விட்டு அதிலே கயிறு கட்டுவார்கள், தடியை வைத்து விட்டு மேல அலை பாரு. உயரம் பாய்தல் கட்டிக்காரை வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து விட்டீர்கள் கட்டிக்காரை. இரண்டு புள்ளிகளை பெற்று விட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் இன்னொரு பெட்டி திறக்கலாம் மகளே. அடுத்தடுத்து வருகின்றது. ஷியாமலாவின் பெயர்களை பதிவு செய்தாச்சு. கெடிக்காரை நீங்கள் சொல்லக்கூடிய ஒன்றுதான். இது வந்து அண்ட காகசம் அபூ காகசம் திறந்து திறந்து விட்டால் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் மகளே. ஆறு எழுத்துக்கள். இது வந்து உங்கள் அடுக்கலையிலேயும் இருக்கின்றது. இது பெரும் போரிலே என்கிற போராளிகளுக்கும் கிடைக்கின்றது. போரிலேயும் கிடைக்கும், சமையலுக்கும் நீங்கள் உதுப்பாய்வீர்கள். உங்கள் சமையல் அறையிலேயும் இருக்கின்றது, பாவிப்பீர்கள் சமையலுக்கு. இந்த ஒரு சொல், இந்த பதம் ரெண்டுக்கும் பொருந்தும். சமையல் அறையிலே இருக்கின்றது ஒன்று, ஒரு அந்த பதம். அந்த பதத்தை இன்னொரு வகையில் பெரிய ஆரழுத்து, பெரிய போர்லே போராளிகளுக்கும் கிடைக்கும். இது சமையல் அறைக்கே இருக்கின்றது. நீங்கள் அநேகமாக சமைக்கும் பொழுது இதை உபயோகிப்பீர்கள். நல்ல வாசமா இருக்கும். வாழ்த்துக்கள். சமையலுக்கு பெருங்காயம் உதவும். போரில் என்ன கிடைக்கும்? போராடுபவர்களுக்கு, போராடுபவர்களுக்கு பெருங்காயம் கிடைக்கும் இல்லையா? ஆறாத பெருங்காயம் காயம். வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பதம், அற்புதமான பதம். இந்த பதம் நுணுக்கமாக அறிந்து கொள்ளும் புத்திசாலித்தனமான பதம். கட்டிக்காரை இரண்டு பதங்களுக்கு, இரண்டு பெட்டி திறந்து இரண்டுக்கும் சரியான பதில் சொல்லி நான்கு புள்ளிகளை பெற்ற நீங்கள் இப்பொழுது
1: கட்டாயம்
0: சென்று உடனே திரும்பி வர வேண்டும். உடனே திரும்பி வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி மகளே. மீண்டும் வந்துவிட்டார் ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. ராஜ்குமார் ஐயா.
0: வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். எப்படி கொண்டு வாருங்கள்? ஏதாவது தட்டுப்பட்டதா? பூவும் திருவாரமும்
2: புதிய பெட்டி திறக்கிறேங்க. 20
0: 20 திறக்க போறீங்களா? 19 இருக்கிறது. நான் 20 கட்டபடியா 20 கொடுக்கின்றேன். 20வது பெட்டியை
2: எடுத்துக்கொண்டேன்.
0: அவங்க அது பெருங்காயம் என்று கூறிவிட்டார்கள். சரியாக சொல்லிவிட்டார்கள். ஒன்று பெருங்காயம், இன்னொன்று உயரம் பாய்தல். இப்ப உங்களுக்கு 20 நான் எடுத்து விட்டேன். அவர்கள் திருப்பி வாங்க மாட்டார்கள். 20 என்றபடியா 20 இது கம்ப்யூட்டர்ல தான், கணினியில நீங்கள் 20 என்ற அங்கே அவர்கள் எடுத்து வைத்து விடுவார்கள். உங்கள் பெயரில் பதிவு செய்யப்பட்டு விட்டது. அதை பார்ப்போம். சரி ராஜ்குமார் பேர். அடுத்த முறை 2வது வட்டியே 19 எடுக்கலாம், பரவாயில்லை. இது வந்து கொண்டு வந்து வைத்து விட்டேன் தான். அதை ததிங்கினதும் என்று சொல்லி பார்த்து திறந்து விட்டால் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம். தாத்தேன் ததிங்கினதும் என்று சொல்லித்தான் அதை எடுத்தேன். இது ஒரு ஆபரணம், ஆறு எழுத்துக்களை கொண்டது ஆபரணம். இப்பொழுது யாரும் இதை அணிவதில்லை. ஆனால் சில குல மாதர்கள் இதை அணிகிறார்கள். ஆனால் அன்று இது வந்து பெரிய இலக்கியத்தையே படைத்திருக்கின்றது. பெரிய இலக்கியத்தையே படைத்திருக்கின்றது இந்த இந்த ஆபரணம். அணிகிறார்கள் தானே ஒட்டியானம் திருமண வைபவங்களில் அணிகிறார்கள் தானே? கொஞ்சம் குறைவு தானே திருமணம் பெய்யறதுல அணிகிறார்கள். ஒட்டியானம் பவுனிலே இப்ப அணிய மாட்டார்கள், பவுனிலே செப்பிலே செய்ததுதான் நல்ல மினுங்க மினுங்க போடுவார்கள் கல்லுகள் வைத்து இல்ல ஒட்டியானம். இதிகாசங்கள்ல இருக்கின்றது அந்த கால பெண்களும் ஆண்களும் அணிந்தார்கள், ஆண்களும் அணிந்தார்கள் பெண்களும் அணிந்தார்கள். திரு பாடல்கள் எல்லாம் அந்த பக்தி பாடல்கள் எல்லாம் வரும் சிலப்பதிகாரத்தில் பெயர் பெற்ற ஆவரணம் பிடித்து விட்டீர்களா? சிலப்பதிகாரத்தில்
2: சிலம்பு
0: அது ஆறு எழுத்துல கொண்டு வாருங்க அந்த சிலம்பை.
2: சிலம்பு
0: சிலம்பு எங்கே அணிவார்கள்? காற்சிலம்பு. கண்ணகியின் காற்சிலம்பு கலீர் கலீர் என காவியம் பாடினான் இளங்கோ. என்னுடைய நாடக வசனங்கள், என்னுடைய நாடக வசனங்கள் காற்சிலம்பு என்று பெயர். காற்சிலம்பு சரியான பதம். மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டார் ராஜ்குமார் ஐயா அவர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் பட்டி பெயரில் பதிகின்றேன். அடுத்த பட்டி எதுவாக வேண்டும்? 19 விரும்பி எடுக்கிறீர்கள், விரும்பி எடுக்கின்றீர்கள், சிந்திக்க போகின்றீர்கள். வருகின்றது பதம் கொண்டு வருகின்றேன், வைத்து விட்டேன். அண்டகாஜம் அபு காகசம் திறந்தது சிசு திறந்து விட்டேன். திறந்து கொண்டவுடன் பார்த்தால் 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், ஒரு ஆணின் பெயர். இவர் வந்து அரிச்சந்திர புராணத்திலே இருக்கின்றார், தோன்றுகின்றார். இவர் யார்? சரி, அரிச்சந்திரத்திலே வந்து மயான காண்டம் அந்த காண்டத்துக்குள்ளேதான் இந்த கரெக்டர் வருகின்றது. அரிச்சந்திரன் சுடலையை விட்டு சுடலைக்கு போவதற்கு முன்பு இந்த சம்பவம் நடப்பதற்கு முக்கியமானவராக இருக்கின்றார். சந்திரமதியையும் லோகிதாசனையும் விலைக்கு வாங்குபவர், விலை கொடுத்து வாங்குபவர். அவர் யார் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு கிட்ட வாசல்ல விட்டுருக்கேன், முற்றத்திலே விட்டு விட்டேன். அவற்றை பெயரை கூறுங்கள். 7 எழுத்துக்களை கொண்டார்.
2: நல்ல பேர் தான். போன மாசம் கூட நீங்க சொன்னீங்க இந்த பேரு. நான் சொன்ன அம்மாங்கயா பேரு நல்ல பேருங்கயா.
0: நான் சொன்னேன் விரும்பித்தானே 19 அழைத்தீர்கள் ஓடி வாருங்கள். சேமலா, இது மொன்றில் தமிழ் வாரங்கள். சாந்தி, நீங்கள் அழைத்தீர்கள் ஓடி வர வேண்டும். சாந்திக்கு தெரியும் போல் தெரிகின்றது. ஓடி

0: யார் சொல்வதோ யார் சொல்வதோ என்று கூவிக்கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்வு. நண்பகல் ஒரு மணியை தாண்டி நான்கு நிமிடங்களையும் கூட்டிக் கொண்டோம். உங்களுக்கு 10:30 நான்கு நிமிடங்களையும் கூட்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். விரைவாக வாருங்கள், இன்னும் சில வெட்டிகள் இருக்கின்றது. விரைவாக உடவனும் வந்துவிட்டார் மகளே சாந்தி. வணக்கம் வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம் வணக்கம். கண்டுபிடிச்சிருக்கலாமா? கண்டுபிடிச்சிங்களா? ஏதாவது பதங்கள் தோன்றியதா? இந்த பூ வந்ததா? தேவாரத்தினுடைய மரபெயர் வந்ததா?
1: நீங்கள்
0: கூறுவது வேறு, இது வேறு. திருப்பாவை பாசுரம் எல்லாம் ஆண்டாள்கள் ஆழ்வார்கள் சம்பந்தப்பட்டது பாசுரம் அது. திருப்பாவை வந்து அதுவும் இல்லை. அது எத்தனை அடுத்து திருப்பாவை அம்மா? திருப்பாவை ஐந்து எழுத்து இல்லடா. தேவாரத்தை இப்படி இந்த இந்த சொல்லால் கூறலாம், தேவாரம் என்றும் கூறலாம், இப்படியும் கூறலாம். சரி, அதுக்கு மண்டையை போட்டு உடைக்க வேண்டாம். இப்போ நீங்கள் விருப்பத்தோடு வந்திருக்கீங்க. நீங்கள் தந்த பட்டி என்ன பட்டி? நீங்கள் ஒரு பட்டியை திறவுங்கள். இப்பொழுது ஒரு பட்டி திறந்தாரே, ராஜ்குமார் திறந்த பட்டி ஒன்று, இன்னும் ஒன்று இருக்கின்றது அம்மா. அரிச்சந்திர புராணத்திலே மயான காண்டத்துக்கு முதல் ஒருவர் வருகின்றார். இந்த சந்திரமதி லோகிதாசன் அவர்களை கொள்வனம் செய்வார் அவர் தான். அந்த அவருக்கு பேர் என்ன அரிச்சந்திர புராணத்திலே? தெரியுமா? ஏழு எழுத்துக்கள் மகள் அவற்ற பெயருக்கு. மகளே சாந்தி, உங்கள் பெயர்ல பதிவு செய்து வைத்து விட்டாவிட்டது. கொண்டு வந்து வைத்து விடு. அண்ட காக்கசும் அபூ காக்கசும் திறந்துடு சிசு என்று சொன்னேன். திறந்து விட்டது பெட்டி. உங்களுடைய சிறப்பான 8 எழுத்துக்களை கொண்ட சொல் வந்திருக்கின்றது. நீண்ட சொற்கள் என்ன விருப்பமா சாந்திக்கு? நீண்ட சொற்கள் எல்லோராலும் மதிக்கப்பட்டு மகிழ்வோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு தினம். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இதை கொண்டாடுவது உண்டு. என்ன தினம்? இப்பொழுது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிற தினமாக இருக்கலாம்.
1: புத்தாண்டு தினம்.
0: யோசிச்சுங்கள். அண்மையிலே உங்களை ஞாபகத்தில் இருக்க வேண்டிய தினம். இன்றைக்கு மறக்க மாட்டீர்கள் இந்த தினத்தை. வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் கொண்டாடி சுதந்திர தினம். ஒவ்வொரு நாடுகளும் கொண்டாடுகிற சுதந்திர தினம். 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. 2வது பெட்டி திறக்கும் வாய்ப்பும்
1: கிடைக்கும். எல்லா நாடுகளும் ஒரே நாள்ல
0: கொண்டாடுவாங்கன்னு நினைச்சேன். அது தை அது இல்லையம்மா, அது வராதம்மா. உங்கள் பெயரில் பதிவு செய்து விட்டேன், கொண்டு வந்து விட்டேன், பெட்டியை வைத்து விட்டேன். ஓம் சாந்தி ஓம் சாந்தி. அண்ட காகசும் அபூ காகசும் திறந்தது சிசு. திறந்து விட்டது பெட்டி. 4 எழுத்துக்களை கொண்ட பதம். மிகவும் ஒரு இனிப்பான உணவு. 4 எழுத்துக்களை கொண்டது. சொல்லவே வாய் உருவது. எங்களுக்கு எல்லாம் தரமாட்டார்கள் அதை. அதை எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டார்கள் என்றால் இனியவர் என்னோடு கூட உலாவுகிறார்.
1: உருண்டையா இருக்குமா தட்டையா இருக்குமா?
0: இது நீரா? நீர் ஒரு நீராளமாக இருக்கு. சரியா? நீங்க உருண்டையா லட்டு போன்றவற்றை பாயாசம் கண்டிக்காரி. பாயாசம் பாயாசம் பாயாசம் நேற்று தினம் வந்தது பாயாசம் எல்லாரும். சரி, ஆடி அமாவாசைக்கெல்லாம் பெற்றிருந்தார்கள் பாயாசம். வாழ்த்துக்கள் அம்மா, ரெண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள், இரண்டு பெட்டியில் சரியாக கூறியிருக்கிறீர்கள். மற்ற சொற்களை வந்து சொல்லியிருந்தால் கிடைக்கும். அந்த பூ, அந்த தேவாரம் இன்னும் பெறவில்லை. அந்த அரிச்சந்திர புராணத்தில் அந்த பெரிய மனுஷன் என்ற பெயரும் பெறவில்லை. மீண்டும் வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. இப்பொழுது எங்கள் சாம்பலா அழைத்தவர் மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிறேன். வந்து விட்டாரா இல்லை? ராஜ்குமார் வந்து விட்டார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: காண்டத்து.
0: அவருடைய பெயரை கூற முடியுமா? நான் இல்ல,
2: விஸ்வாமித்திரர்.
0: விஸ்வாமித்திரர் புராணம் முழுவதிலையும் பெறுகிறார், இறுதி வரைக்கும் இருக்கிறார் விஸ்வாமித்திரர். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அரிச்சந்திர புராணத்துல விஸ்வாமித்திரருடைய படலம் இருக்கின்றது. இது வந்து மயான காண்டம் ஆரம்பிக்க போகின்றது. இவரில்தான் ஆரம்பிக்கும், இவருக்கு பின் தான் மயான காண்டம் ஆரம்பிக்கின்றது. அதாவது குறிப்பாக வீரபாகம் வந்து, வீரபாகம் அந்த மயானத்தின் உரிமையாளர். மீண்டும் ஒரு பெட்டியை திறக்கலாம் நீங்கள்.
2: சரிங்க ஐயா. 22 வரைக்கும் சொல்லிட்டாங்களா ஐயா?
0: இல்ல, 22 23 அந்த வேட்டை நாய் அதுவும் போய்விட்டது.
2: 24 25
0: நீங்க தான் சொன்னீங்க, அது அவரா திறந்தது கிருஷ்ணன். அப்ப 24 ராஜ்குமார் எடுக்கின்றார். ராஜ்குமாருடைய பெட்டியை கொண்டு வருகின்றேன், வைக்கின்றேன். அது வந்து நான் திறப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஓம் சுக்லாம் பலதரம் சசிவரணம் சதுப்புயம் மண்டகாகசும் அபூகாகசும் திறந்துடு சிசு. திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. திறந்தவுடன் பார்த்தால் 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தெரிகின்றது. இந்த 6 எழுத்துக்களும் இந்த உலகத்தை கூறும், உலகத்தின் பகுதிகளை குறிக்கின்றது. இந்த உலகத்தின் பகுதிகள் குறிப்பாக இப்ப இந்த உலகம் இருக்கிறது இல்லவா, பூகோளம். பூகோளை பிரிப்பது, ஒவ்வொன்றாக பிரித்து வைக்கிற பதம். எத்தனையாக பிரித்திருக்கிறார்களோ அத்தனைக்கும் ஒரு பதம் இருக்கின்றது. அந்த பிரித்ததற்கு இப்படி பிரித்திருக்கின்றார்கள். புரிகிறதா நான் சொல்லுவது? இந்த பூகோளத்தை பிரித்து வைக்க, பிரிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி பிரிக்கப்பட்டிருக்கின்றது? அதுதான் சரியாக கூறிவிட்டது. கண்டங்களாக பிரிக்கப்படும், கண்டங்கள். அப்படிங்க அப்பா, மீண்டும் இரண்டு, மீண்டும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து என்று பெரிய பெரிய பெருங்கதாநாயகனாக வந்திருக்கின்றார். இறுதியாக ஒரு பதம் இருக்கின்றது. ராஜ்குமார், அதை கொண்டு சென்று சம்பூ மகதபா சம்பூர்ண மங்களம் மங்களம் என்று திறந்தால் 3 எழுத்துக்களை கொண்டாக, 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் வந்திருக்கின்றது. சரியோ? இது வந்து விலங்குகளின் தீவனங்களுள்ளே ஒன்று, விலங்குகளின் உணவுகளுக்கே ஒன்று. குறிப்பாக எங்கள் மாடுகளுக்கு, மாட்டு இனங்களுக்கு நாங்கள் கொடுப்பது உண்டு ஒரு உணவு. 3 எழுத்துக்களை கொண்டது. இந்த பதம் 3 எழுத்து வானொலியின் அதிபர் வான் அரசியினால் வழங்கப்பட்ட பதம். பொக்கிசம் நிகழ்வுக்கு 25வது பதம். நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவர் தான் கூறினார் இந்த பதத்தை. 3 எழுத்துக்களை கொண்டது.
2: ஐயா, இது வந்து தவிடுன்னு சொல்லாங்களா ஐயா?
0: வாழ்த்துக்கள். தவிடு, தவிடு பொடி ஆக்கி விட்டார் இன்றைக்கு எல்லாவற்றையும் எங்களுடைய ராஜ்குமார் வந்து. தவிடு தவிடு புண்ணாக்கு என்பது, தவிடு என்பது சரியான பதிலா இருக்கிறது. எங்கள் சியாமலா எல்லாத்துக்கும் பதில வைத்துக் கொண்டு ஓடி வந்து அழைப்பார். அளவுக்கு அழைப்பு கிடைக்கிறது இல்லை, பாவம். சரி, பெட்டிகள் எல்லாம் தீர்ந்து விட்டது, கூறி விட்டீர்கள் ஐயா. அப்படியா மூன்று பதங்கள் அப்படி இருக்கின்றன. முதலாவது பதம், அடுத்து பத்தாவது பதம், அதை தொடர்ந்து பத்தொன்பதாவது பதம். சரியா? முதலாவது பதம் உங்களுக்கு தெரிந்திருக்க சான்றுகள் இல்லை, இது அதிகம் பழக்கத்து புழக்கத்திலே இல்லாத ஒரு பதம். அந்த சாதி மல்லிகை என்ற பூவுக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, பிஞ்சலம். பி இஞ்சல எம் அறிந்திருக்கின்றீர்களா? பிஞ்சலம் என்ன? கணிக்கப்பட்டது ஜாதி மல்லிகை என்ற பூ என்ற பெயருக்கு இந்த பிஞ்சலம் என்ற பெயர் இருக்கின்றது. பிஞ்சலம் என்ற பெயர் சிவபெருமானுக்கு மிகவும் பொருத்தமாக வைத்து விசேஷமாக வைத்து வழிபடுவார். பிஞ்சலம் கண்டுகொண்டீர்களா? வாழ்த்துக்கள். இதுக்கு இரண்டு புள்ளிகள் எனக்கு வேணும்.
2: சரிங்க,
0: இந்த ரெண்டு புள்ளி எனக்கு தானே. எனக்கு எனக்கு எனக்கு கொடுக்கிறீங்களா? எனக்கு கொடுக்கிறீங்களா? நன்றி. அடுத்து பத்தாவது பதம், பத்தாவது பதம் நான்கு எழுத்துக்களை கொண்ட அந்த தேவாரம் என்பதற்கு கூறப்படுகின்றது. மிகவும் சுலபமானது ஐயா. நான்கு எழுத்துக்களை கொண்டது செய்யுள் என்று கூறுவார்கள். எல்லாம் கூறினீர்கள், எல்லாம் வந்து இருவர் மகளவையும் வந்து கூறினாள்கள், நீங்களும் கூறினீர்கள், கிருஷ்ணனும் கூறினார் தான், சோமசுந்தரமும் கூறினார் தான். ஆனால் செய்யுள் வடிவத்தில் இருக்கின்றது. செய்யுள் எங்களுடைய இறைவனுக்கு பாடுகின்ற தேவாரங்கள், தேவாரங்களை செய்யுள் என்றும் பதிகம் என்று கூறுவார்கள். பதிகம் பாசுரம், பாசுரம் வந்து தேவாரத்துக்கு வருது. பாசுரம் வந்து ஆழ்வார்கள் இந்த வைஷ்ணவ மதத்து கடவுள் பாடல்கள் தான் பாசுரங்கள். உங்களுடைய தேவார திருவாசக திருப்பல்லாண்டு திருவிசைப்பா போன்ற திருமுறைகள் அதிலே தேவாரத்தை செய்யுள் வடிவத்திலே அமைத்திருக்கின்றார்கள். நான்கு வரிகளில் வருகின்றது அநேகமாக செய்யுள் வடிவம் என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள். செய்யுள் என்ற பதம் என்று அறிந்து கொண்டோம். செய்யுள் வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது, அதுக்கு இரண்டு புள்ளி. அடுத்து பத்தொன்பதாவது பதம் அரிச்சந்திர புராணத்தில் எங்களுக்கு தெரிந்திருக்கணும், சிறு சிறு விடயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். அரிச்சந்திரன் எல்லாவற்றையும் இழந்து இறுதியாக தன்னுடைய கடனை அடைக்க முடியாமல் தன்னுடைய மனைவியையும் மகளை மகனையும் விற்பதற்காக கூவிக்கொண்டு வீதி வழியை சென்றபோது அதை ஒரு ஐயர் வந்து வாங்குகிறார், விலை கொடுத்து வாங்குகிறார் தாயையும் மகனையும். அவருக்கு பெயர் காலகாண்டையர். காலகாண்டையர் என்று கூறப்படுகிறது.
2: காலகாண்டையர் தான் தெரியுமா தவிர அவரோட முழு பேர் தெரியலீங்க.
0: அவருக்கு பெயர் வந்து காலகண்டர், காலகண்ட ஐயர் தான் அவர். காலகண்ட ஐயர் என்று அழைக்கப்படுவார். காலகண்ட ஐயர் மூன்றாவது. அது உங்களுக்கு தெரிய வராதுக்கு இப்பொழுது தெரிந்து கொண்டோம். சிறப்பு ஆறு புள்ளிகளை நீங்கள் வந்தவர்கள் இழந்து விட்டீர்கள். அந்த புள்ளியை அப்படியே வைத்திருக்கின்றேன். உங்கள் ஆறு பேருக்கும் ஒன்றாக தரலான் தான் அது வேண்டாம். அப்படி செய்தால் அது வஞ்சகம் அப்படின்னு அஞ்சு பேர் இருக்கிறார்கள். ஐந்து பேருக்கு ஆறு, ஐந்து பேருக்கு ஆறு புள்ளியை பிரிக்க முடியாது. சரியோ? அது விடுவோம். ராஜ்குமார் அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், சோமசுந்தரம் அவர்கள், சாந்தி அவர்கள், சியாமலா அவர்கள் வந்து பங்கு பெற்றீர்கள். அதில் இன்று விசேஷமாக சோமசுந்தரம் அவர்கள் வந்து பங்கு பெற்றீர்கள். வலைத்தளம் அவருக்கு சிறப்பாக இல்லை, பேசும் பொழுது கூட துல்லியம் இல்லாமல் இருந்தது. அப்படி இருந்து அவர் ஒரு பதில் கூறி புள்ளியை பெற்றுக்கொண்டிருக்கிறார். சோமசுந்தரம் அவர்கள் ஒரு புள்ளி பெற்றிருக்கின்றார். சாந்தி அவர்கள் நான்கு புள்ளி பெற்றிருக்கின்றார். சியாமலா, சாந்தியும் கிருஷ்ணனும் நான்கு நான்கு புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள். சியாமலா ஐந்து புள்ளியை பெற்றிருக்கின்றார். ராஜ்குமாருக்கு அதிகம் புள்ளிகள் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. அப்படியா ராஜ்குமார்? ராஜ்குமார் என்று கதாநாயகனாக இருக்கின்றார். இருபது புள்ளிகளை பெற்று வெற்றியை ஈட்டியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது சிறப்பான விளையாட்டை விளையாடிய உங்களுக்கு நீங்கள் வந்து விருப்பமான பாடல்களை கேளுங்கள். உடனடியாக ஒளிபரப்பப்படும். நேர் விருப்பம் என்று இல்லை இப்பொழுது, அது புதியதாக சட்டம் வந்துவிட்டது. இதுக்கு நான் நாட்கள் பெயரை கொண்டு சென்று ஒரு நேர் விருப்பம் தயாரித்து கொண்டு வந்து நிகழ்ச்சிக்கு தரும் பொழுது நிகழ்ச்சி நெருக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது இந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளேயே முடித்து விட வேண்டும் என்று கட்டளை. அதனால் முதலாவது பாடல், முதலாவது வெற்றியாளர் நீங்கள் ஒரு பாடலை தாருங்கள். முதல்ல ராஜ்குமாருக்கு என்ன பாடல் வேண்டும்? கிடைப்பதோடு மட்டுமல்ல உங்களுக்கு பிரபல்யம் விசேஷமான வாழ்த்துக்களை தருகிறேன். கெட்டிக்காரன் பேகம் விபேகம் என்ற வகையில நாங்கள் இணைந்து பாடல்களை கேட்டோம். புள்ளிகளை கேட்டவர்கள், பங்கு பற்றியவர்கள், நீங்கள் வந்து பாடல்களை இப்பொழுது கேட்கலாம். உங்கள் பாடல் ஒலிக்கப்படும். நன்றி ராஜ்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது ராஜ்குமார் அவர்களின் வெற்றி பாடலாக ஜாதி மல்லி பூச்சரமே பாடல் வருகின்றது. ஜாதி மல்லி பூச்சரமே என்ற பாடல், ஜாதி மல்லி பூச்சரமே என்று வர வேண்டும் அந்த பாடல். இதோ அந்த பாடல். ராஜ்குமார், உங்கள் பாடல் காற்றலையில்.

0: கேட்டுக்கொண்டு பாடல் இனிது நிறைவேறிய பாடலை கேட்டவர் ராஜ்குமார் அவர்களை தொடர்ந்து இப்போது ஷியாமலா இரண்டாவது இடத்தை பெற்ற ஷியாமலா வந்திருக்கின்றார். பாடலை கேட்பதற்கு ஆறு புள்ளிகள், நான் ஐந்து என்று கூறிவிட்டேன், மன்னிக்கப்படும், ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கின்றீர்கள், வந்து பாடல்களை தெரிந்து பதில் தெரிந்தும் வந்து கூற முடியாத ஒரு நிலையில் இருந்தீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன். சரி, இப்பொழுது வந்து விட்டீர்கள்.
1: நீங்க சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள்,
0: எதிர்கட்சிகளின் சதி சரி வந்தவுடன் குறுக்கை வந்து புகுந்து விடுகிறார்கள். வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்க போகிறோம்?
1: மாமியார் மெச்சிய மருமகள் படப்பா.
0: மாமியார் மெச்சிய மருமகள், அப்படி ஒரு மருமகள் இந்த உலகத்துல இருக்கிறாளாப்பா? மாமியாரால் மெச்சப்பட்ட மருமகள்
1: கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா.
0: ராயல் ஃபேமிலியிலே இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கு மகளே. ராயல் ஃபேமிலி எலிசபெத் மகாராணி கூட மாமி மருமகள் பிரச்சனை இருந்த இருக்கின்றது. சரியா? அப்ப இது சாதாரணமானதான். இப்ப உங்களுக்கு அது என்ன பாடல இருக்கு? விருமலம் வந்து விட்டது. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: மோகனரங்கா என்னை பாரடா, என்னை பாரடா, அந்த பாட்டுப்பா.
0: மோகன ரங்கா, மோகன ரங்கா என்னை பாரடா, நல்ல பாடல. மோகன ரங்கா என்ற பாடல் நல்ல பாடல் தான். இந்த பாடல் மோகன ரங்கா, இது யார் பாடிய பாடல்?
1: எம்
0: எல் வசந்தகுமாரி பாடிய பாடல். எங்கே பார்ப்போம் அந்த பாடல்? எம்எல் வசந்தகுமார் ரங்காண்டுதான் ஆரம்பிக்கும் என்ன? சரி, அந்த பாடல் தர வேணுமா? கேட்டு மகிழ்ந்துருவோம். இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை பொக்கிஷம் நிகழ்விலே பங்கு பெற்றிய உறவுகளுக்கான பாடல். எங்கே மோகன ரங்கா வருகின்றாரா? மோகன ரங்கா ஓடிவாடா? மோகன ரங்கா, ஓ மோகன ரங்கா என்னை பாரடா, இதுதானா அந்த பாடல்? கேட்டு பார்ப்போம். ஓ இல்லை இல்லை, இந்த பாடல் அல்ல. மோகன ரங்கா என்னை பாரடா, மோகன ரங்கா என்னை பாரடா என்ற பாடல் விமல் வசந்தகுமாரி அவர்கள் கேட்ட பாடலை சந்தீர்கள். அந்த பாடல் வேற இருக்கின்றது உங்களுக்காக. கேட்போமா? இங்கு பாடல்.
2: ரங்கா ரங்கா

சிறப்பான அந்த பாடல் மாமியார் மெச்சிய மருமகள் திரைப்படுத்த பாடலாக ஒலிக்க கேட்டோம். அன்போரவர்களே, பொக்குஷம் நிகழ்விலே பங்கு பெற்ற ஷியாமலா நீங்கள் கேட்ட பாடல். இன்று பொக்குஷம் நிகழ்வை வந்து அலங்கரித்த ராஜ்குமார், கிருஷ்ணன், சோமசுந்தரம், சாந்தி, ஷியாமலா, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 25 பொக்குஷம் பெட்டிகள் கிடைத்து 25 பதங்களை கண்டுகொண்டோம். பிஞ்சலம், ஜாதி மல்லி, அழுக்கு, பிணி, ஓடம், அபிராமி பட்டர், செந்தமிழ், மதி, ஒன்பது, செய்யுள், வளையல், அத்தான், ஓடை, உயரம் பாய்தல், களை எடுத்தல், நாற்று மேடை, பழைய சோறு, பெருங்காயம், காலகாண்டையர், காச்சிலம்பு, சுதந்திர தினம், பாயாசம், வேட்டை நாய், கண்டங்கள், தவிடு என்ற இனிமையான பதங்களை எங்கள் சிறப்பான தமிழ் சொற்களை கண்டுபிடித்து வெற்றிகளையும் பெற்று பாடல்களையும் கேட்டோம். நேரம் சரியாக 1:31, உங்களுக்கு 11:01 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே பங்கு பெற்றிய அனைவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க தமிழ் என்று கூறி, எல்லாம் வல்ல இறைவா, உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயின்றி வாழ வேண்டும். நோயற்ற செல்வமான அந்த செல்வத்தை அள்ளித்தர வேண்டும். குறைவற்ற செல்வம் அல்லவா? மேலும் அன்பு, கருணை, சாந்தம், மனித நேயம், அறம் தலைக்க அனுகூலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். நிறைவு பெற்றது பொக்கிஷம் நேரொளி 2023 8வது மாதம் 16 நாள். நன்றியும் வணக்கமும் என் நல்ல உறவுகளே.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் காற்றலையில் இணைந்து உங்களோடு கலந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம் தானா என்று கேட்டு நாங்களும் நலமென்ற நல்ல செய்தியை உங்கள் காதோரம் போட்டுக் கொள்கின்றேன்.

வணக்கம் என்று கூறிய வேளையிலே, நீங்கள் நலந்தானா என்று கேட்டுக்கொண்டு நலம் கூறிய வேளையிலே, இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் கேட்க இருக்கின்றோம் பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்கள். பொக்கிஷம் நிகழ்விலே வந்து கலந்து பொக்கிஷத்தை அலங்கரித்து சிறப்பித்து வெற்றி பெற்றவர்களும் புள்ளிகளை சேர்த்தவர்களும் தங்கள் மனதுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுச் சென்ற வேளையிலே அந்த பாடல்கள் இப்பொழுது அவர்களது விருப்பமாக ஒலிக்கும் வேளையில் நேயர்களாகிய நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

பொக்கிசம் நிகழ்விலே வேகம் விவேகம் என்ற அடிப்படையில் தங்களுடைய சிந்தையில் பொதிந்துள்ள தமிழை வெளியே கொண்டு வந்து புகுத்திவிடும் விதமாக தமிழை நாங்கள் அறிந்து கொள்ளும் வகையாக மறந்து போகாமல் நிலை நிறுத்துவதாக பல சொற்களை எல்லாம் கண்டுபிடித்து கொண்டு வரும் அரும் சொற்களையும் கண்டுபிடித்து கொண்டு வந்து வெற்றி புள்ளிகளையும் பெற்று கொண்டார்கள். அந்த வகையிலே ஒவ்வொருவரும் வந்து தங்கள் போட்டியிலே கலந்து தங்களுடைய வேகம் விவேகத்தை காட்டிக்கொள்ளும் வேளையிலே என்ன விருப்பமான பாடல் உங்களுக்கு என்று கேட்ட வேளையில் தங்கள் விரும்பும் பாடலையும் தந்து சென்ற வேளை அந்த பாடல்கள் தெரிவாகி இப்பொழுது பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றது.

காலநிலை கோளாறினால் ஏற்பட்ட தடங்கல்களினால் இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டிருந்தது நேற்றைய தினம். ஆனால் அதை இன்று உங்களுக்கு உங்கள் காதோரம் கொண்டு வருகின்றது முன்னியல் தமிழ் வானொலி. அந்த வகையிலே முதலாவது நேயராக வந்து இணைந்து பொக்கிசத்தை அலங்கரித்து சென்றவர் எங்களுடைய திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் அவர்கள் பாடலை தந்து செல்லவில்லை தான், அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இருப்பினும் அவருக்காக முன்னியல் தமிழ் வானொலி ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றது. இன்று அது ஒலிபரப்பும் வேளையிலே இன்று அவருக்கு ஒரு பொன்னான நாள், புனிதமான நாள், மகிழ்வான நாள். அவரும் அவருடைய அன்பு மனைவியும் கரம் பிடித்த திருமண நாள், 34வது திருமண நாள் என்றும் கூறியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. மீண்டும் அவருக்கு வாழ்த்து கூறி முன்னியல் தமிழ் வானொலி அவருக்காக இந்த பாடலை அப்படி ஒரு மகிழ்வான பாடலாக தர எண்ணி கொடுக்கின்றது. அவருக்கு விருப்பமாக இருக்கும் அவர்களுக்கு அந்த பாடல் தங்க பதுமை என்ற திரைப்படத்து பாடல். தங்க பதுமை திரைப்படத்தில் வரும் ஒரு அற்புதமான பாடல் அவருக்காக ஒலிக்க வைக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடலாக. அந்த பாடலை கேட்போமா? இதுதான் அந்த பாடல்.

இனிமையான அந்த பாடல் காற்றலில் கலந்து சென்றது பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடலாக. அடுத்து ஒரு பாடல் இரண்டாவது நேயராக வந்து இணைந்தவர் எங்கள் சிவபுரி சோமசுந்தரம் அவர்கள். சிவபுரி சோமசுந்தரம் அவர்களே, நீங்கள் ஒரு பாடல் தந்தீர்கள், உங்களுக்கு விருப்பமான பாடல் பண்ணை புறத்து பாண்டவர்கள் என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடல், அதை ஒலிக்க கேட்க விரும்புகிறேன், தாருங்கள் என்று கேட்டு சென்றீர்கள். அந்த பாடல் இப்பொழுது ஒன்றிய தமிழ் வானொலியின் பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே உங்களுக்காக ஒலிக்கும் வேளை நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்கிறோம். அந்த பாடலை கேட்போமா? வருகின்றது பாடல், பண்ணை புறத்து பாண்டவர்கள் திரைப்படத்து பாடல். பண்ணைப்புறத்து பாண்டவர் திரைப்படுத்த பாடலை தெரிவித்து உங்களுக்காக தரும் வேளையில் ஒன்றிய தமிழ் வானொலியும் மகிழ்கின்றது. கேட்போம் பாடலை.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து சென்ற வேளையிலே எங்களுக்கும் கேட்க ஆவலாக இருந்தது இனிமையான அந்த பாடலை. நீண்ட நாள் காற்றலைக்கு வரவில்லை தான், இருப்பினும் இன்று அந்த பாடல் எங்களுக்கு கலந்து சிறப்பித்து சென்ற வேளையிலே. இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் பொக்கிஷம் நேயர் விருப்பம். பொக்கிஷம் நேயர் விருப்பம் பொக்கிஷம் நிகழ்வினில் வந்து அற்புதமாக அரிய பதங்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து புள்ளிகளை சேர்த்து வெற்றி பெற்றவர்களும் புள்ளிகளை நிறைய அள்ளிக்கொண்டு சென்றவர்களுமாக இருக்கும் வேளையிலே அவர்கள் தங்கள் மனதுக்கு விரும்பின பாடல்களையும் கேட்டுச் சென்ற வேளை அந்த பாடல்கள் அவர்களுக்காக தெரிவு செய்து பொக்கிஷம் பங்கு பெற்றிய நேயர்கள் விருப்பமாக அந்த பாடல் ஒலிக்கும் வேளை அனைத்து நேயர்களாகிய நாங்களும் கேட்டு அந்த பாடலை மகிழ்கின்றோம் என்ற உறவுகளே. அந்த வகையில் இன்று பொக்கிஷம் நிகழ்வில் வந்து சிறந்த புள்ளிகளை பெற்று வெற்றியையும் எடுத்து முதலாவது ஆளாக இருந்தார் வளமை போல எங்கள் நாகப்பட்டினம் அல்ல எங்கள் கோவை மாநகரம் ஏ.ஆர். நாகப்பன் அவர்கள். அந்த பெயர் கூறுவதில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட செய்கிறது. அன்று தொட்டு இன்று வரை எனக்கு இருக்கின்ற பழக்கம் அது வழக்கமாகிவிடக்கூடாது என்பதற்காக திருத்தத்தை தந்தேன். கோவை மாநகரம் ஏ.ஆர். நாகப்பன் அவர்கள் எங்கள் தானாக வந்த சந்தனம் என்று நான் அடிக்கடி கூறிக்கொள்பவர். அவர் வந்து அழகாக விளையாடிவிட்டு என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டபோதே இன்றைய எனது விருப்ப பாடலாக சண்டி வீரன் திரைப்படத்திலிருந்து பாடலை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். அந்த பாடல் அதிகம் காற்றலைக்கு வராத ஒரு பாடல் தான். இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஏ.ஆர். நாகப்பன் அவர்கள் விருப்ப பாடலாக. அவர் இன்று முதலாவது இடத்தையும் பெற்றுக்கொண்டதால் அவருக்கு வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு அந்த பாடலை மூன்றில் தமிழ் வானொலி இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்புகின்றது.

புதிய வரவு பாடல்களில் தெரிவு செய்து தருவதில் வல்லவர் கேட்டு மகிழ்ந்தோம். சண்டி வீரன் திரைப்படத்து ஊடல் பாடல் ஒன்று. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம், நேயர் விருப்ப பாடல்கள்.

பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு. நீங்கள் நேயர்கள் அதிகம் வந்தால் அதிகம் பாடல்களும் கிடைக்கும். கூடுதலான நேயர்கள் வந்து பங்கு பெற்றும் பொழுது அவர்களுடைய விருப்பமா பாடல்கள், தனிப்பட்ட முறையிலே அவர்கள் விருப்ப பாடல்கள் நேயர் விருப்பம் போன்று ஒலிக்கின்றது. அன்பு உறவுகளை வந்து கலந்து கொள்ளுங்கள். பொக்கிஷன் நிகழ்வை அலங்கரியுங்கள். விருப்பமான பாடலை கேளுங்கள். அது உங்களுக்கு தனிப்பட்ட நிகழ்வாக நேயர் விருப்ப பாடலாக ஒளிபரப்பப்படும்.

பொக்கிஷம் நீர் நீளத்திற்காக பொக்கிஷத்திலே கலந்து புள்ளிகளை சேர்க்க வேண்டும். தன்னுடைய திறமையை காட்ட வேண்டும். வேகம் விவேகமாக வந்து கலந்து என் திறமையையும் காட்ட வேண்டும் என்று அழைப்புகளை தரும் வேளையிலே அன்பு உறவுகளுக்கு அழைப்புகள் இலகுவாக கிடைப்பதில்லை. அந்த வகையில் ஆரம்பத்திலிருந்து அழைத்து அழைத்து கலைக்காமல் ஓடி வந்து இணைந்து கொண்டவர் அன்பு மகள் ஷியாமலா அவர்கள். ஷியாமலா அவர்களும் இனிமையாக எல்லா பதில்கள் தெரிந்து கொண்டும் வந்து அதை முந்தி கொண்டு வந்து தருவதற்கு முடியாமல் இருந்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரிந்தது. நகைச்சுவையாக இருந்தால் அவர் நல்ல சிறப்பான கருத்துக்களை தரக்கூடியவர். அவர் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். கோவில் புறா என்ற திரைப்படுத்த பாடல் தனக்கு விருப்பமான பாடலை பார்த்து ஆருங்கள் என்று கேட்ட வகையிலே முன்னிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒலிக்கும் பல் சுவை நிகழ்வுகளில் ஒன்றான பொக்கிஷம் நேய விருப்பமாக அந்த பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. காது கொடுப்போம். இனிமையான ஒரு பாடல். வேதம் நீ, இனிய நாதம் நீ என்று பாடியும் காட்டி சென்றிருந்தார் அந்த பாடல் சியாமலா. உங்களுக்காக ஒலிக்கின்றது.

அண்டம் பகிரண்டம் உனையண்டும் வடிவந்தாய், அண்டம் பகிரண்டம் உனையண்டும் வடிவந்தாய். தண்டையுலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிதுமோ, தண்டையுலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிதுமோ. மனமும் விடிவும் தினமும் எழுதும் அழகே, மலையும் கடலும் நர

உண்மையான அந்த பாடல் உணர்வுகளோடு இசையோடு வெளிவந்த பாடலாக தோன்றினாலும் அற்புதமான ஒரு பாடல். சிறப்பான அந்த பாடலை தந்த அன்பு உறவை தொடர்ந்து இன்னும் ஒரு உறவு வருகின்றார். அவருக்கு முன்பு இது நீங்கள் ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் பொக்கிஷம் நேயர் நேரம் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

குறைவான நேயர்கள் வந்தாலும் நிறைவான நிகழ்வாக அலங்கரித்து சென்ற பொக்கிஷம் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்விலே அற்புதமாக வந்து இணைந்து புள்ளிகளையும் சேர்த்துவிட்டு சென்று தங்கள் நேரத்தில் நாங்களும் பங்களிக்க வேண்டும், நிகழ்ச்சியை அலங்கரிக்க வேண்டும், எங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும், எங்கள் சிந்தையை தெளிவடைய வைக்க வேண்டும், நாங்களும் எங்களை கூர்மையாக்கிக் கொள்ள வேண்டும் தமிழ் அறிவிலே என்று எண்ணிக்கொண்டு ஓடி வந்து அற்புதமாக மகிழ்வாக கலகலப்பாக இணைந்து சிறப்பித்தார்கள். சிரித்து மகிழ்ந்து 30 பொக்கிஷத்திலும் 30 பெட்டிகள் 30 சொற்களை கண்டுபிடித்த சந்தோஷத்தில் அடுத்த உறவு கலந்து கொண்டிருந்தார் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் சாதிக் அவர்கள். ஒவ்வொரு நிகழ்விலையும் கலந்து கொள்ளும் அற்புதமான ஒரு மனிதர். நல்ல நிகழ்விலே வந்து இனிமையாக மகிழ்வாக கலந்து சிறப்பித்து விட்டு புள்ளிகளையும் சேர்த்து கொண்டு அவர் தனக்கு விருப்பமான ஒரு பாடலை கேட்டிருந்தார். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட வகையிலே அன்போடு கூறியிருந்தார். புதிய பூமி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். புதிய பூமி திரைப்படத்திலிருந்து வெளியே வெளியே உனக்கென்ன வேலை நாளைக்கு வரவா விருந்துக்கு வரவா என்ற ஒரு வரியோடு வரும் இனிமையான அந்த பாடலை வந்து கேட்டிருக்க வேளையிலே அவருடைய காதுக்கு விருந்தாக இந்த வெளியே வெளியே உனக்கென்ன வேலை என்ற அந்த பாடலை கொடுக்கின்றது முன்னியல் தமிழ் வானொலி பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே. அந்த பாடல் இப்பொழுது காற்றலில் ஜெகபர் சாதிக் அவர்களே உங்கள் பாடல்.

முனையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கதம் நேயர் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். என் உறவுகளே, பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்களாக பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு நீங்கள் இணைந்து கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் அந்த கலந்து கொண்டவர்களுடைய விருப்பமான பாடல்களாக ஒலிக்கப்படும். நீங்கள் கேட்டு மகிழ்வது முனையில் தமிழ் வானொலியில் பொக்கிஷம் நேயர் விருப்பம்.

நீண்ட நேர இணைப்பின் அழைப்பின் பின்பு இணைப்பு கிடைத்து ஓடி வந்தார் கேரள மாநிலம் பாலக்காடு பிரபு அவர்கள். பிரபு அவர்களும் வந்து புள்ளிகளை சேர்த்து கொண்டு பதில்களை கூறிக்கொண்டு தமிழ் சொற்களை அறிந்து கொண்டு வேகம் விவேகமாக இணைந்த வேளையிலே அவருக்கு விருப்பமான பாடலை கேட்ட வேளை அவர் தந்த பாடல் ஒன்று. அந்த பாடல் வருகின்றது சகலகலா வல்லவன் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே கேரள மாநிலம் பாலக்காடு பிரபு உங்களுக்காக.

ஆறடி புள்ளே இப்ப புக்கி போட்டு எரடி புள்ளே நல்ல வண்டி பாரடி புள்ள புக்கி போட்டு எரடி புள்ள

மிகவும் கிளிக்கையான ஒரு பாடல், ஜாலியான ஒரு பாடல் என்று கூறுவார்கள். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இது முன்னில் தமிழ் வானொலி காற்றலை ஒழித்துக் கொண்டிருப்பது பொக்கிஷம் நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள்.

பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கின்றது ஒரு பாடல் பொக்கிஷம் நேயர் விருப்பத்திலே. பொக்கிஷம் நேயர் விருப்பத்து பாடலை கேட்பதற்கு பொக்கிஷம் நிகழ்ச்சியிலே வந்து கலந்து தங்கள் வேகம் விவேகமாக புள்ளிகளையெல்லாம் பெற்று தமிழையெல்லாம் கண்டு தமிழ் சொற்களை எங்களுக்கும் அறிமுகப்படுத்தி தாங்களும் கண்டுகொண்டு சென்றவர்கள் தந்த பாடல்களாக ஒலிக்கின்றது. நீங்களும் வேணும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள், பொக்கிஷம் நிகழ்வு வாரத்திலே புதன்கிழமை தோறும் காற்றலைக்கு வரும் நிகழ்வு, நீரொளி நிகழ்வாக பொக்கிஷம் நிகழும் வேளையிலே நீங்களும் நீரொளியில் கலந்து பொக்கிஷத்தில் சிறந்த புள்ளிகளை பெற்று வெற்றியாளர்களால் வரலாம். உங்கள் புத்தி கூர்மையை காட்டிக்கொள்ளலாம். திறமைகள் வேகம் விவேகமாக ஒலிக்க இருக்கும். அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு செல்லும் வேளையிலே அது ஒரு நிகழ்வாக இந்த நேரங்களில் ஒலிக்கப்படும் காற்றலையில். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடல் இறுதியான பாடலாக வந்து எங்கள் நேரம் பொக்கிஷத்தை அலங்கரிக்க வருகின்றது. தர்மபுரியிலிருந்து தகடூர் சாந்தி அவர்கள் வந்து இணைந்திருந்தார்கள். அற்புதமாக புள்ளிகளை சேர்த்துவிட்டு பல புள்ளிகளை பெற்றவர் அவரும் விவேகமாக விளையாடி எதிர்பாராமல் புள்ளிகளை எல்லாம் கிடைக்கும் வாய்ப்பு பெற்றவர் அவர். அதிர்ஷ்டமும் அவரிடம் இருந்திருக்கின்றது. அந்த வகையில் அவர் தந்த பாடல் நட்சத்திரம் என்ற ஒரு திரைப்படுத்து பாடலை கேட்டிருந்தார். நட்சத்திரம் திரைப்படுத்து பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது. வைகைக்கரையில் ஒரு புறா என்று ஆரம்பிக்கும் வரியை போல் இருக்கின்றது. அந்த பாடலை கேட்கும் பொழுது இனிமையாக இருக்கும் அந்த பாடல். அதிகம் காற்றலைக்கு வராத பாடல் சாந்தி உங்களுக்கான பாடல். பொக்கிஷம் நேயர் விருப்பத்தை அலங்கரித்து இப்பொழுது காற்றலையில்

இனிமையான அந்த பாடல் காற்றலை தந்தது சாந்தி சந்துரு அவர்கள். சாந்தி சந்துரு அவர்களின் பாடல் இன்றைய பொக்கிஷம் நேர் நேர் விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அன்பு உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகியது. இதுவரை நீங்கள் கேட்ட அந்த நிகழ்ச்சியை மீண்டும் அடுத்த பொக்கிஷம் நிகழ்விலே வந்து சந்திக்கும் உறவுகள் தரும் பாடல்களாக எடுத்து ஒளிபரப்பப்படும். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை. வாரம் ஒரு நாள் வந்த பொக்கிஷம் நிகழ்வில் வந்த நேயர்கள் விருப்பமாக அவர்கள் திருப்திக்காக அந்த பாடலை தந்தபோது அவர்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பார்கள். நாங்களும் திருப்தி அடைகின்றோம் என்று உறவுகளே. இங்கே பதிவுகளிலே வரவில்லை, ஆனால் இது நேரொளி நிகழ்வு என்றபடி அல்ல. நேரொளி நிகழ்வென்றால் உங்களுக்கு நேரங்கள் காலங்கள் எல்லாம் குறிக்கப்படும். இது வந்து காற்றலையில் ஒளிபரப்பப்படும் பாடல்கள், நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கான பாடல்கள். நேயர்கள் இந்த ஒலிபரப்புக்கு வர முடியாத ஒரு நிகழ்ச்சி இப்படியான நிகழ்ச்சி. இது மீண்டும் மறு ஒலிபரப்பாகவும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோமா?

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொக்கிஷம் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். பொக்கிஷம் நேயர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு பொக்கிஷம் நேயர் விருப்பத்தில் சந்திக்கும் வரை காற்றிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

இனிமையான காலை நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்திருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றிலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது கனடிய நேரம் சரியாக 10:57. இந்திய இலங்கை நேரம் சரியாக 9:28. முதல் கண் ஒரு கண்ணன் பாடலை கேட்கலாம். இன்று வந்து நான் எடுத்து வரும் சொல் உங்களுக்கு, இன்றைக்கு சனிக்கிழமை, எல்லாரும் நல்லா அழகாக தூங்கி கொண்டிருக்க போய் இப்போ யாரோட சத்தத்தையும் காணையில, நேர் நேரத்துக்குள்ள ஒருவருடைய வரவையும் காணல என்றுதான் நினைக்கிறேன். சரி, இருந்தா யார் முதல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கு நான் தரப்போற சொல் அழகு என்ற சொல்லோடு நீங்க வரணும். அழகு, அழகு அது முதல்ல வந்தா சந்தோஷமாக இருக்கும். அழகு என்ற சொல் வருகிற பாடல்களை நாங்கள் இன்று பார்க்கலாம். ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை காற்றலையில் இப்பொழுது எடுத்து வரப்போகிறேன். அந்த பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம்.

0: வாழ்த்திலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஆண்டாள், வணக்கம். என்ன ஆண்டாள், போயிட்டீங்களா? ஒரு ஹலோ சொல்லி பார்த்துட்டு உடனே ஓடிடுறதா? மீண்டும் அழைப்புக்கு வாங்கும். சரி, எங்கே ஆண்டாள் மட்டும் நம்ம நினைச்சேன் சனிக்கிழமையில எல்லாரும் தூங்கிட்டீங்களான்னு யோசிச்சேன். ஆண்டாள் மட்டும் முடிச்சிருக்கிறான், மற்ற எல்லாரும் தூங்கிட்டாங்க. என்ற வாட்ஸ்அப்பில் யாருடைய நடமாட்டமும் காணல, ஒரு ஹாய் கூட இல்லை. சரி, இருந்தாலும் வணக்கம் ஆண்டாள்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க ஆண்டாள்?
1: நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நான் உங்களை எதிர்பார்த்தவன்னு இருக்கிறேன். சொல்லோட வந்திருக்கிறாண்டால் நான். நீங்க என்ன பாட்டு கொண்டு வர போறீங்க? அழகுல
1: கூட
0: அப்பா
1: படம்
0: அழகு மலராட சொல்லுங்க.
1: இன்னொரு பாட்டு முருகன் பாட்டு கிட்ட இருக்கு. அழகென்ற சொல்லுக்கு முருகா, அந்த பாட்டு கிட்ட இருக்கு.
0: அழகென்ற சொல்லுக்கு முருகா, அப்படியா? அது இன்னொரு முருகன்ல நல்ல ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம். அது அழகன் முருகனிடம் ஆசை
1: வைத்தேன்.
0: பக்தி பாட்டு சொல்லுங்க, சினிமா பாட்டு. அழகு மலர் ஆட அந்த பாட்டு உங்களுக்காக நான் எடுத்து வர்றேன். சரியா?
1: சரிமா, பாத்தீங்களா
0: இல்லையா? நான் இப்பொழுது 11 மணி, இங்க நிகழ்ச்சி எல்லாம்
1: முடிச்சிட்டு
0: காப்பியோட வந்திருக்கேன். ஆமா, நிகழ்ச்சி முடிய அவ்வளவு நேரம் ஆகும், அதுக்கிடையில காப்பி ரெண்டு குடிச்சிடுவேனே
1: நான்.
0: இது வந்து சுக்கு காப்பி, சுக்கு போட்டது
1: காபி.
0: சுக்கு காபி,
1: சுக்கு தனியா மிக்சில அரைச்சி அப்படிதானே?
0: இல்ல, அது அதாவது மல்லி என்று சொல்லுவோமே, மல்லி சின்ன சீரகம் சுக்கு, அதோடு ஒரு கொஞ்சம் கோபி கொட்டு சேர்த்து கொள்வோம். கோபி சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து ஒரடியா அரைச்சு அதை பவுடர் பண்ணி அரைச்சு எடுத்து வச்சு தவிப்போம். அப்ப நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன், மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாரும் என்ன உடனே காணியில சனிக்கிழமை எல்லாரும் அவ்வளவு, அதாவது சனிக்கிழமையில தான் தூக்கம் வராது, அடுத்த நாள் லீவு தானே இல்லையா? எல்லாரும் இன்னைக்கு எங்க போயிட்டாங்க? சரி பாக்கலாம்.
1: மொத்த பேரும் வர போறாங்க பாடி கிடைக்கிறாம.
0: சரி பாக்கலாம்.
1: நேற்று அந்த மாதிரி தானே எல்லாருக்கும் சொன்ன பாட்டு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அப்புறமா வேற சொன்னாங்க இல்லையா?
0: நிச்சயமா, ஆனா இருந்தது இன்னும் நிறைய நிறைய பாட்டு இருந்தது, இருந்தாலும் நிறைய பேர் வந்திருந்தாங்க நேற்று.

0: நல்லது ஆண்டா.
1: வெண்ணிலா பாட்டு நல்லா இருந்துமா மத்தியானம். வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலான்னு ஒரு பாட்டு வந்தது, குயில் பாட்டு வந்தது, ரெண்டும் சூப்பரா இருந்தது மத்தியானம் கேட்டா
0: இருந்தது. யாருடைய நிகழ்ச்சியில் அதுல
1: இது குயில் வந்து இளவரசு
0: நினைக்கிறேன்.
1: இளவரசு வெண்ணிலா வந்து
0: வெண்ணிலா யாருலாம்
1: கவனிக்கல.
0: நிகழ்ச்சிகள் எல்லாம் நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்து கொள்கிறார். நாளைய தினம் புதிய அறிவிப்பாளர். இப்ப என்னுடைய நிகழ்ச்சிக்கு முன்பாக அவருடைய நிகழ்ச்சி வரும், புதிய அறிவிப்பாளர் நிகழ்ச்சி. இப்ப நான் காற்றிலைக்கு வர முதல் வரும் அவருடைய நிகழ்ச்சி.
1: முன்னாடி 9 மணிக்கு முன்னாடி
0: 9 மணிக்கு முன்னாடி அதாவது 8 to 9 மட்டும் வரும் அவருடைய. யாரு பாக்கலாம் இது இப்ப சொல்லாம
1: வாழ்க.
0: காற்றிலே இணைந்து கொள்ளும் உங்களுடைய முத்துவேலையை சந்திக்கலாம். என்ன முத்துவேல், இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப் நல்ல அமைதியா இருக்குது. சும்மா எல்லாரும் எல்லாரும் நல்ல அமைதி.
2: அது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க கடற்கரை போயிருந்திருக்கலாம்.
0: எல்லாரும் ஒட்டுமொத்தமா போயிட்டாங்களா முத்துவேல்?
2: அப்படி சொல்ல அப்படி சொல்ல முடியாது. இனிமேல் தான் வருவாங்க.
0: இனிதான் வருவாங்க. சரி, உங்களுக்கு நான் காற்றிலேயே வந்துட்டேன்.
2: இல்ல நான் இப்ப உங்களுக்கு நான் ரேடியோ போட்டு பார்த்தேன். நீங்க ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தீங்க.
0: பேசிட்டு இருந்தீங்க எங்க ஆண்டா கிட்ட?
2: ஆமா. அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தீங்க. நான் சரின்ட்டு கட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணேன். இப்ப லைன்
0: கிடைச்சிருச்சு. இன்றைக்கு நாங்க அழகோட போறோம். அழகு அழகு பிடிக்குமா உங்களுக்கு?
2: அழகு அழகு பிடிக்காதவங்க யார் இருக்கிறா?
0: யார் இருக்காங்க? இயற்கை அழகு பிடிக்குமா செயற்கை அழகு பிடிக்குமா உங்களுக்கு?
2: இல்ல, இயற்கை அழகு வந்து நிரந்தரமானது. செயற்கை அழகு வந்து ஒரு சில மணி நேரங்கள் மட்டும்தான்.
0: கலையை விட்டு போயிட்டோம் எல்லாம்.
2: ஆமா
0: பாருங்க எப்படி
2: கண்டி அழகுதான். இயற்கை அழகு நிரந்தரமானது. எந்த காலத்திலயும் கடல் அலையை ரசிக்கலாம், அருவிகளை ரசிக்கலாம், பூங்காக்கள் போகலாம். அது இயற்கையை வந்து எப்போதும் இயற்கையா இருக்கும். அது நல்ல அழகு. அது செயற்கை அழகு வந்து நம்ம செயற்கையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம புதுப்பிக்காம விட்டோம்னா அது அலங்கூலம் ஆயிடும்.
0: ஒரு பொண்ணு பாக்குற படலத்துல மாப்பிள்ள சொன்னாராம், எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லி எல்லாம் போக கூடாது, காலையில பொண்ணு எழுந்து காலையில எழுந்து ஒன்ன பாக்கணும்னு. என்னடா ஒண்ணுமே செய்யாம அவ அதெல்லாம் போட்டு வச்சு அப்படி எல்லாம் செய்யாம முதல்ல அவ எழுந்த உடனே அவட முகத்தை பாக்கணும்னு. எப்படி இருக்கு பாருங்க. அவர் என்னடா அப்பதான் அந்த மேக்கப் இல்லாம இருப்பாங்கன்றது அவரோட கருத்து.
2: முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, நடக்க விட்டு பார்ப்பாங்க, பேச விட்டு பார்ப்பாங்க, பாட விட்டு பார்ப்பாங்க. அந்த சமையல் வந்து அவங்களை செய்ய சொல்லி அவங்க கையால எப்படி குடுக்கறாங்க, பரிமாறுறாங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க. அப்புறம் வந்து குடிக்க தண்ணீர் இல்லாட்டி காஃபி டீ கொண்டாந்து குடுப்பாங்கல்ல.
0: ஆமா,
2: அந்த தண்ணீர் எல்லாம் அவங்க பாதி குடிச்சிட்டு பாதி வச்சிருப்பாங்களாம். அந்த தண்ணீர் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பாப்பாங்க. அது வந்து அதான் அது அவங்க அதோட பாவனை அதாவது எல்லாம் சுத்தி பார்த்தாங்கன்னா
0: சரி,
2: அவங்களோட குணாதிசயம் தான் தெரியும்.
0: சரி, அந்த தண்ணி அவங்க என்னதான் செய்யணும் எனக்கே தெரியாது, என்ன செய்யணும்?
2: இல்ல இல்ல இல்ல, அதாவது தண்ணீரை சிந்துறது வந்து அளவோட அளவோட சிந்துறாங்களா, இல்ல வந்து தண்ணீரை அது அளவுக்கு அதிகமாக விரயம் பண்றாங்களான்னு கவனிச்சிருவாங்க.
0: நடக்க விட்டு பாக்குறதுக்கு,
2: நடக்க விட்டு பாக்குறது அந்த பொண்ணு ஊனமா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த கால் எடுத்து வைக்கும் பொழுது இந்த தரையை வந்து அதிரக்கூடாது,
0: அதிரக்கூடாது பெண்கள் நடக்கும் போது.
2: பூ மாதிரி நடக்கணும் பாங்கல்ல, அந்த மாதிரி பூ மாதிரி நடக்கணும், தரையை அதிரக்கூடாது. அந்த குதிகாலை வந்து பதிய வைத்து நடக்க வேண்டும். அந்த நுனிக்கால் நுனிக்காலோடய ஹைக்கிள்ஸ் போட்டு போறாங்கல்ல, அந்த மாதிரி
0: நடக்கக்கூடாது. அது
2: மாதிரி கால் அந்த நடக்கும்போது கால் பின்ன கூடாது.
0: பின்னக்கூடாது. என் பின்னா என்ன, அவன் அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு போனான்.
2: இல்ல அது வந்து அதுக்கு ரொம்ப டீப்பா போனா அது என்னன்னு தெரியல எனக்கு. அந்த சாமுத்திரிகா லட்சணத்துல உள்ளது அது
0: பின்னக்கூடாது.
2: கால் வந்து கால் வந்து பின்னி நடக்க கூடாது அப்படிம்பாங்க.
0: அதாவது நீங்க பாருங்க, அப்படி இந்த படங்கள்ல எல்லாம் கதாநாயகிகள் அந்த பாடல்களுக்கு எல்லாம் நடந்து போகும்போது அப்படி பின்னி பின்னி போவோம், அப்படி ஆடி அவங்க அப்படி என்ன பார்க்கும் போது நல்லா அழகா இருக்கு. அப்ப நீங்க பின்ன கூடாது சொல்றீங்க, ஒரு பொன் நேரம் அப்படியே மாடலாது
2: இல்ல, சாதாரணமாக இயல்பாக நடக்கணுமா?
0: இயல்பாக
2: அது இயல்பாக நடக்கணும். இந்த கால் எடுத்து வைக்கிறது இருக்கு, அந்த ஒரு காலும் இன்னொரு காலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டுதான் வரணும். அதுக்கு நேர் நேரா கால் வைக்க கூடாது,
0: வைக்க கூடாது. ஆனா இப்ப அந்த பிறந்த சில சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, வளரும் போது ஒரு சின்ன ஒரு ஒரு நடக்கிற பருவத்துல நடக்க ஆரம்பிக்கிற பருவத்துல இருந்து நான் பாத்திருக்கிறேன், இந்த நுனிக்கால குதிய வச்சு நடக்க மாட்டாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு. அது இப்படி அப்படித்தான் ஓடுவாங்க, அப்படித்தான் நுனிக்காலே தான் இந்த குழந்தைகள் நடந்த. நான் எத்தனையோ குழந்தைகள பாத்துட்டேன், எங்க குடும்பத்துக்குள்ளே பாத்துட்டு சேர்ந்து ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க சரியா வச்சு நடப்பாங்க. அது ஏன்னு தெரியும், அந்த குதிய கீழே வைக்காம நடக்கிற பழக்கம் இந்த சின்ன குழந்தைகளுக்கு இருக்கு. அது
2: ஆமா, அது வந்து நம்ம தான் வந்து கையை பிடித்து கொண்டு நடைபெறிச்சு நம்ம தான்
0: கொடுக்கணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க கிடுகிடு, ஆனா அந்த நுனியில ஓடும் போது வேலை ஸ்பீடா விரைவாக ஓடுகிறார்கள் கிட்டுக்கிட்டு அந்த சின்ன குழந்தைகள்.
2: ஆமா
0: அப்படி.
2: ஆமா ஆமா.
0: அப்ப இதெல்லாம் நாங்க பழக்கி எடுக்கணும் பாக்கலாம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா இல்ல பாட வச்சு சிரிக்கிறீங்க?
2: நீங்க அது நான் சில சில விஷயங்கள்ல கவனிச்சேன். இந்த திருமணம் என்னுடைய திருமணம் நடந்த அன்று அந்த ஒரு குடத்துல ஃபுல்லா தண்ணி ஒரு முக்கால் வச்சு தண்ணி வச்சு அதுக்குள்ளார அந்த இந்த குழந்தைகளுக்கு பால் குடிக்கிற அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு பால் ஊட்டி விடுவாங்கல்ல வாயில வச்சு
0: அந்த என்ன சொல்றது அந்த மூக்கு மூக்கு கரண்டி மாதிரி அதான்.
2: ஆமா ஆமா ஆமா, இந்த மாதிரி இருக்காது. இன்னும் சில பொருள்கள் எல்லாம் உள்ளார இருக்கும். உள்ளார கிடந்தேன்னா எல்லாரும் சொன்னாங்க ரெண்டு பேரும் அது உள்ளார கையை விட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை எடுங்க
0: அப்படின்னு.
2: ஒரே ஒரே டயத்துல ஒரே டயத்துல அந்த ஒரே டயத்துல என்னன்னா நானும் கையை விடுறேன், அவங்களும் கையை விடுறாங்க. உள்ளார வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்பீடு ஸ்பீடா அங்க கிடக்கிறது பூரா தலைவி எடுக்கிறாங்க. நான் வந்து அத புரிஞ்சுக்கிட்டேன், சரி வந்து எல்லாத்துலயும் ஒரு பாஸ்டா இருப்பாங்க. நான் வந்து நான் எதையும் எடுக்கல, விட்டு கொடுத்துட்டேன், அவங்க வெளியில எடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு விஷயமும் ஒரு குணாதிசயமா கொண்டது. அது
0: உண்மைதான், அத பாக்குறதா? நாங்க வளர்ந்த காலத்துல இருந்து நான் பார்த்தது மோதிரம் கழட்டி போடுறது, மோதிரத்தை நினைக்கிறேன் அது மாப்பிள்ள தோழனுடைய மோதிரத்தை அதுக்கு கழட்டி போடுவாங்க. போட்டோன்னா
2: ஒரு நாலஞ்சு பொருள் வந்து இருக்கும் எனக்கு
0: ஒன்றுதான் போட்டாங்க. ஒரு மோதிரத்தை யார் எடுக்கிறது இப்ப யாருக்கு?
2: ஒரு அது மோதிரமா அதுல வரும், அந்த பாலடை
0: அது அதுவும் வரும்,
2: அந்த இது வரும், ரெண்டு மூணு பொருள் அதுல இருக்கும்.
0: அப்ப நீங்க ஒன்றுமே எதுக்கு எடுக்காம வந்தீங்க? அதுதான் இப்ப எந்த கேள்வி. சரி, ஒரு பொருள் விட்டு கொடுக்கலாம். நீங்க ஒரு ரெண்டு மூணு பொருள் இருக்கும் போது ஒன்று என்றாலும் எடுத்துருக்கலாம், நீங்க ஒன்றுமே எடுக்கலையே எதுக்கு?
2: அவங்க இல்ல, அது என்ன அது என்ன காரணம்னா, சரி அவங்க ஆசைப்படுறாங்க. சில பேருக்கு வந்து சில பேருக்கு வந்து தான் வெற்றி அடையணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சரி இருக்கட்டும். நான் என்ன சொல்லிட்டேன், நான் சின்ன பிள்ளையிலே நான் ஒரு 15 வயசுல என் மனசு பக்குவம் ஆயிடுச்சு.
0: பக்குவம் ஆயிடுது, அப்ப எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு தன்மையும்
2: எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். ஆமா, அந்த எல்லா விஷயங்களையும் நான் மனசு பக்குவம் ஆயிட்டு, அதனால நான் வந்து பொறுமையின் சிகரம் இந்த மாதிரி இருந்துட்டு.
0: வீட்டுல நீங்க தான் மூத்த பிள்ளையா?
2: அழகுல ஒரு பாட்டு சொல்லுங்க எனக்கு. உடனடியா வரும். நீ நடந்தால் நடை அழகு,
0: அழகு
2: நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருத்தன் தான் அழகு.
0: நடை அழகு, அது நான் என்ன பாஷா படம்.
2: பாஷா
0: அந்த படம் தான் எங்களுக்கு ஞாபகத்திலே இருக்குது. இப்ப இந்த விஷயத்த எல்லார்கிட்டையும் கேட்கலாம், யார் யாருக்கு விட்டு கொடுத்தேன் பாத்தீங்களா. எவ்வளவு ஒரு சில விடயங்கள் வந்து இப்ப எல்லாம் பார்த்தா ஒரு மோதிரத்தை போட்டு 3 தடவை எடுக்க சொல்லுவாங்க. எத்தனை தடவை கூட எடுக்கிறாங்கன்னு, சில நேரத்துல பெண்களையும் 3 எடுத்துருவாங்க, ஆண்கள் விட்டு கொடுப்பாங்க. சில நேரத்துல உள்ளுக்குள்ளேயே பெண்கள் எடுத்தாலும் ஆண்களோட கையில கொடுத்துருவாங்க. எந்த வழியில அவங்க எடுக்கும்போது அவங்க வெற்றி பெறணும் என்றதுக்கான சில பெண்கள் விட்டு கொடுப்பாங்க ஆண்களுக்கு. அப்படித்தான் அந்த அப்படி என்றா நல்லம், அதாவது மற்றவங்களை பாக்குறவங்களுக்கு நல்லம், குடும்பத்துல அவங்க வெற்றி பெறணும்ன்றதை காண்டி கொடுக்கற விட்டு கொடுப்பாங்க பெண்கள். சில இடத்துல பெண்களே 3 எடுத்துட்டு தங்களுக்கு தான் வெற்றி என்று சொல்லுவாங்க.
2: இன்னொரு விஷயமா அவங்கள்ட்ட பேசினேன், திருமணம் ஆன பிறகுதான்
0: பேசினேன்.
2: வீட்டுல ஒரு அந்த போட்டோ ஒண்ணு வச்சிருந்தேன் ரூம்ல, அதாவது ஒரு மான் ஆண்மான் ஒரு பெண்மான் வந்து ஓடையில தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுல ஆண்மான் வந்து தண்ணி குடிக்காது, வெறும் பவுலாதான், அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு வாய் வச்சுக்கிற மாதிரி பெண்மான் தண்ணி குடிக்கிற. ஆமா, அதே சமயம் பெண்மானும் அந்த ஒரு பொசிஷன்லதான் இருக்கும். அத வந்து ஒரு விளக்கம் கொடுத்தேன், அதாவது உனக்காக நான் எனக்காக நீ, ஒருவருக்கு
0: விட்டு கொடுத்து போக வேண்டும். நீங்க முதல்ல அவர் அடி போட்டுட்டீங்க கெட்டிக்கார. சூப்பர், அப்படிதான் இருக்கணும், அப்படித்தான் விளங்கப்படுத்தலாம். எடுத்தோடனே இப்படித்தான் நீ நடக்கணும்னு ராங்கியாக நான் அதிகாரத்தோட சொல்லக்கூடாது, அன்போட ஒவ்வொரு படத்தை உண்மையிலேயே ஒரு சில பேருக்கு சில விடயங்களை தமாஷாக நகைச்சுவையாக சொல்லி விளக்கம் கொடுத்தாத்தான் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அது மனசுல பாதிக்கிடும். நீங்க ராங்கியா சொல்லி பாருங்க, வெரிட்டி கடைசி மட்டும் அதுக்கு சம்மதிக்க
2: மாட்டேன்.
0: அதுதாங்க அரவாசி ஆண்களும் செய்யறது, அதனாலதான் பெண்கள் எல்லாம் இப்ப சண்டையோட இருக்கிறாங்க. உங்களை வீட்டுல மட்டும் சண்டை இல்ல சொல்லுங்க.
2: இல்ல எங்க வீட்டுல எப்படின்னா பிளஸ் மைனஸ் மாதிரி, அவங்க பிளஸ்ஸா இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க, சரி இருந்துக்க, அதனால என்ன ஒண்ணும் கிடையாது, இருந்துக்க, நான் மைனஸா
0: இருந்துக்கிறேன். அதுதான் குடும்ப வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை தான். இப்ப ஒரே அவங்களும் சாஃப்டா ஒரே இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்குங்க, கொஞ்சம் சண்டையும் வரணும் குடும்பத்துக்குள்ள.
2: அது சின்ன சண்டைகள் வரும். சின்ன சின்ன சண்டைகள்னா சத்தம் போடுவாங்க. எதுக்கு சத்தம் போடுவாங்கன்னா, அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவர்கள், ஒரு காரியத்தை வந்து நினைச்சாங்கன்னா உடனே முடிச்சிருவாங்க.
0: நீங்க சரியான,
2: எனக்கு வந்து அது அப்படி கிடையாது. நான் இன்னைக்கு நினைச்சேனா அதை செஞ்சு முடிக்கிறது 1 ஆகும்.
0: ஐயா சூப்பர்.
2: அதுல வந்து எங்களுக்கு உள்ளார சண்டை வரும், நான் சொன்னதை ஏன் செய்யல,
0: அப்படின்னு.
2: இல்ல நீ சொன்னதை நான் பரிசீலனை பண்றேன், செய்யறேன் மெதுவா செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க.
0: ஆனா ஒரு விடயம், அத ஒரு விடயத்தை அதாவது உடனே செய்யக்கூடிய விடயங்களை செய்யணும். சில விடயங்களை யோசித்து நாங்கள் செய்யலாமா இல்லையா, இப்படி செய்தா எப்படி இருக்கும் என்றதை சிந்திச்சு செய்வதுதான், செயல்படுவதுதான்
2: நிலையாக செயல்படுது. அது ஒரு டைப். அது நான் இப்ப சொல்றது வந்து ஒரு குடும்பத்துல உள்ள வீட்டு வேலைகள்னு
0: வச்சுங்களேன்.
2: வந்து எங்க கொள்ளையெல்லாம் கொள்ளை எனக்கு கொள்ளை கொஞ்சம் பெரிய கொள்ளை இடம் எனக்கு. அதை வந்து வந்து எல்லாம் புள்ள எல்லாம் செத்து இந்த எல்லாம் சுத்தம் பண்ணி மண்ணொட்டி எடுத்து எல்லாம் செய்யுங்க போங்க அப்படிம்பாங்க. நான் சரி பாக்குறேன் பாக்குறேங்க அவங்களுக்கு சில விஷயங்கள என்ன பண்ணுவேன், அவங்க சட்டப்படும் சத்தம் போடுவாங்க என்கிட்ட. எனக்கு எப்பயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு சில விஷயங்களை
0: சொல்லுவேன்.
2: சென்னையில வந்து என் மனைவியுடன் தங்கை ஒருத்தங்க இருக்கிறாங்க,
0: சென்னையில.
2: ஆமா, சென்னைக்கு போனேன்னா அவங்க வீட்டுக்கு
0: போவேன்.
2: நான் வந்து சமையல்னா அவ்வளவு பக்காவா செய்வாங்க, நல்ல டேஸ்டா.
0: மனைவியா
2: செய்வாங்க, அதாவது அவங்க வந்து அந்த யூடியூப்லாம் பார்த்து இந்த அந்த நியூ வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம்
0: செய்வாங்க.
2: ஆமா, என்னென்னமோ சொல்லுவாங்க, இந்த மஷ்ரூம் பன்னீர் பேடா, அது என்னமோ சொல்லுவாங்க,
0: காளான்,
2: அது என்னன்னா செய்வாங்க. ஆமா, அதெல்லாம் செய்வாங்க, டேஸ்டா இருக்கும்,
0: சாப்பிடுவேன்.
2: எங்க வீட்டுல வந்து அந்த நியூ வெரைட்டி எல்லாம் உங்களுக்கு தெரியாது,
0: தெரியாது, சேம்
2: தெரியாது,
0: ஒரே பாதையில தான் போற சாம்பார்.
2: ஆமா, வந்து வந்து நீ என்ன இப்படி இருக்கிற, அங்க தங்கை வந்து என்னமா செய்யறாங்க தெரியுமா,
0: ரெண்டு சொல்லுவீங்க நீங்க.
2: அவ்வளவுதான் அவ்வளவுதான், அன்னைக்கு பூரா சமைச்சிட்டு.
0: சரி, சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு வந்து பேசாம இருக்காம இல்ல, நீங்க இன்னொரு வேலை செய்யலாம், அங்க கட்டி கொண்டு குடுக்கலாம் இவருக்கு அந்த சுவைய. அப்ப
2: அவங்க என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு வீம்பு வந்து அவங்கள மீறி அடுத்தவங்கள புகழ்ந்து பேசினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது.
0: எந்த பெண்களுக்கும் பிடிக்காதா நீங்க, அது தெரியாது அவங்களுக்கு. எந்த பெண்கள்னா நான் சொல்றேன், எந்த பெண்களுக்கும் ஒரு ஒரு மனைவிக்கு கணவன், தன்னுடைய கணவன் எந்த வேற ஒரு பெண்ணை உயர்த்தி பேசினால் யாருக்கும் பிடிக்காது. அது அது இப்ப குழந்தைக்கும் அப்படித்தான், உங்களுடைய மகனுக்கும். நீங்க என்னம்மா நீ இப்படி இருக்கிற பாரு, பக்கத்து வீட்டு பொண்ணை பாரு, அவ விட சுறுசுப்பு, அவர் சொல்லி பாருங்க, கோபம் வரும், பிடிக்காது. அவ விட நீங்க நல்லா இருக்கிறம்மா, நீ நல்லா செய்யறான்னு சொல்லி பாருங்க, இன்னும் உற்சாகமா அவ செயல்படுவா உங்களோட மகள். எந்த பெண்களுக்கு இருக்கிற குணம் அதுதான், வர்றவங்கள்ட்ட கேட்கலாம்.
2: வேற யாரையும் நான் எதுக்கும் இது பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். சின்ன ஒரு நான் கொஞ்சம் டேஸ்டா சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன், நான் ஒன்னும்
0: அதிகமா. இது இது எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்கலாம். நீங்க டேஸ்டா சாப்பிடணும் வேண்டாம், நீங்க என்ன செய்யணும் வேண்டாம், அவ புலந்து புலந்து சொல்லக்கூடாது. அவ ஒரு ஒரு சாப்பாடு செய்து வச்சிருந்தா, அத என்ன சாப்பாடுன்னு எனக்கும் புரியல, நீ கேட்டு பார்த்து நீ அதை செய்து பார். உங்க சாப்பாடை விட சுவையா இருக்குன்னு சொல்லல, ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது, அத இன்னொரு தடவை சாப்பிடலாம், நீங்க செய்து கொடுத்தா சாப்பிடலாம்னு சொல்லி பாருங்க. அவ அங்க தங்கச்சிட்டு கேட்டு அதை செய்து கொடுப்பா. நீங்க அப்படி சொல்லல, நீங்க சொன்னது அப்படி என்றா, நீயும் இருக்கிறியே ஒரே சாம்பாரும் அது தான் செய்யற, அங்க தங்கச்சி செய்து கொடுத்தா பாரு, சூப்பரா இருந்தது, ஒரு வித்தியாசமா இருந்தது, எதுக்கு உனக்கு செய்ய தெரியாதான்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படி கேட்கலாமா நீங்க? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டது.
2: நான் வந்து ரொம்ப இயல்பானவன், யதார்த்தமானவன். அது என்னமோ அது சடச்சடன்னு ஏதோ வார்த்தைகள் வருது, பேசிடுறேன். அது வந்து யோசனை பண்ணி பேசணும் அப்படிங்கறதுலாம் இல்ல. மோர் குழம்பும் ரசமும் நல்லா செய்வாங்க. நேத்தி வந்து அது அவங்க நான் பேசிட்டு இருக்கும்போது கேட்டுட்டு இருந்தாங்க. நேத்தி வந்து எனக்கு மதியம் ரசம் வச்சு ஜவரிசி வத்தல் அது பொறிச்சு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. ஆச்சரியமா
0: போயிட்டேன்,
2: இப்படி எல்லாம் விஷயம் இருக்கு போல இருக்கு.
0: அப்ப பாத்தீங்களா, அதாவது புகழ்ந்து புகழ்ந்து சொல்றது என்ற அவங்க உங்களிலேயே அக்கறையா அன்பா இருக்கிறவங்க உங்களுடைய வார்த்தையை தான் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. ஏன் இவ நீங்க அதாவது அவங்க உடுக்குற அந்த அந்த புடவை கட்டுற விதத்தை கூட, என்னப்பா இன்றைக்கு புடவை இவ்வளவு அழகா கட்டிருக்க சொல்லி பாருங்க, அடுத்த நாள் அதை விட நல்ல அழகான புடவையை கட்டிக்கொண்டு சூப்பரா வந்து எனக்கு எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க. அப்ப அது அதுதான் தன்மை. ஒரு மனைவிய நீங்க எப்படி அவரோட வாழும் போது எப்படி நீங்க புகழ வேணும்ன்ட்டு இல்ல, உண்மையிலேயே நீங்களும் ரசிக்க வேணும், பொய்யக்கெல்லாம் சொல்லக்கூடாது, ரசிக்கவும் வேணும். ஆனா சில மனைவி சிலவி மன சில மனைவிமா இருக்கு, நீங்க கொஞ்சம் பொய்யும் சொல்லத்தான் வேணும், அல்லாட்டி வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம். பெண்களுக்கு
2: என் மனசுல என்ன அந்த நேரம் தோணுதோ அதை சொல்லிடுவேன். அது வந்து சில விஷயங்கள் என்ன அந்த மாதிரிதான்
0: சொல்லும் போது. இப்ப சில நேரம் நாங்க ஒரு விடயத்தை சொல்லும் போது ராங்கியோட இப்படி எல்லாம் செய்யாத, இப்படி செய்ய அப்படி செய்ய அப்படி சொல்லக்கூடாது, அம்மா நீங்க இப்படி செய்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நாங்களும் நேரம் பார்த்து கொண்டிருந்ததுல நீங்க சின்ன சின்ன தவறு விடுறீங்க, இப்படி நீங்க செய்து கொண்டா நல்லா இருக்கு, அப்படி தன்மையா சொல்லி பாருங்க.
2: என்னுடைய பேச்சு தான் சொல்றேன், என்னுடைய பேச்சு வந்து எனக்கு சமயத்துல கேட்காது, அவங்க வந்து சவுண்ட் பார்ட்டி,
0: சவுண்ட் பார்ட்டி. நீங்க மெதுவா பேசுவீங்க, அவங்க பெண்களுக்கு எங்கேயும் சவுண்ட், அவங்களோட பாக்ஸ் எல்லாம் நல்ல ஆம்பிளிஃபயரோட இருக்கு, நீங்க எதுக்கு, நீங்க அதுக்கு தெரியாதா, எந்த பெண் பேசினாலும் கணீர் என்று இருக்கும். இப்ப நான் எல்லாம் அமைதியா பேசினா உங்களுக்கு கேக்குமா, மெதுவா சொல்லுங்க, கேக்காது, அப்ப கொஞ்சம் சத்தமா தான் பேசணும், அதுதான் பெண்களுக்குரிய விடயம். அவங்களோட குரல் கணீர் என்ற குரல், நீங்க தன்மையா மெதுமையா நீங்க பேசுறீங்க. இப்ப
2: அடுத்து வந்து அவங்க அப்படியே படபட படபடன்னு பேசுவாங்க,
0: படபட
2: நாம அந்த சொல்லுவாங்களே அந்த கடுகு
0: வெடிக்கிற மாதிரி,
2: வெடிக்கிற மாதிரி வெடிச்சு தெளிவாங்க. ஆனா எனக்கு வார்த்தை வந்து நான் ஏதாவது சொல்லணும்னா நான் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுங்காட்டி அரை மணி நேரம்
0: ஆயிரும். ஆனா நீங்க திருமணம் செய்த நாள்ல நீங்க அந்த கடுகு வடிக்கிற மாதிரி பேசிய பேச்ச ரசிச்சுதான் இருப்பீங்க, இப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு என்ன இப்படி பேசுறான்னு யோசிக்கிறீங்க, அதனால நீங்க
2: எனக்கு இல்ல அது இல்ல, நான் அந்த மாதிரி நினைக்கல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் சரி அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கற ஒரு விஷயம் ஏதோ ஒரு மனசுல
0: உறுத்தும்
2: சரி நம்முடைய நடவடிக்கையில ஏதோ ஒன்னும் பிடிக்கல,
0: அதனால நீங்க அதை குறைச்சு கொள்ளணும், அதை புரிஞ்சுட்டா. இப்ப நீங்க பாத்து பாத்து பேசுங்க, நாளைக்கு உங்களுக்கு சமைச்சோரமா இல்லாட்டி சோறை இல்ல, இது நான் தமாசா சொன்னது அவருக்கு. சரி
2: நல்லது, மற்ற குடும்பம் சரி சரி
0: நல்லது முத்து, நல்லது முத்துவே,
2: நன்றி,
0: மற்றவர்கள் கேட்கலாம், நன்றி நன்றி. இவ்வளவு விடயம் உண்மையிலேயே இப்படியான விடயங்களை வந்து நீங்க சொல்லும் போதுதான் மற்றவர்களும் அதை யோசித்து அறிந்து கொள்வார்கள். சரி வாட்ஸ்அப் ஊடாக பாக்கலாம், யாரு இப்ப விழிச்சிருக்கிறாங்கன்னு பாப்போம். எங்களுடைய செல்வகுமார் புதுக்கோட்டை, வணக்கம் இரவு, வணக்கம் அம்மாண்டு போட்டுட்டாரு அவரு, ஆண்டாள் போட்டுட்டார், ரேவதி அம்மா போட்டுட்டா, முத்துவேல் போட்டுட்டார். சரி இவ்வளவு பேர் தான் இருக்கிறீங்க, எங்க மற்றவங்க எல்லாம் எங்க போயிட்டீங்க? பாடல் ஒன்றை கேட்டுக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 10 மணி. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 11:30. இங்கே என் அன்பு உறவுகள், காற்றலையில் அழைக்க நீங்கள் அடுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119 2379. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478746415. எல்லோரும் இந்த நேரத்துல எங்க போயிட்டீங்க வர்றவங்க எல்லாம்? சரி, காற்றலைக்கு வாங்க. முதல் பாடல் அழகு மலராட என்ற பாடல் காற்றலைக்கு வருகிறது. இது எங்களுடைய ஆண்டாளம்மா கேட்ட பாடல். ரேவதியம்மா, நீங்களும் காற்றலைக்கு வரலாம்.

0: நீங்க விரும்பி கேட்ட பாடல் அடுத்த காற்றில இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரேவதி அம்மா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன், நானும் நல்லா இருக்கேன். நீங்க முத்துவேல் கேட்டதெல்லாம், முத்துவேல் பேசினதெல்லாம் கேட்டீங்களா நீங்க?
1: சமய மழை மாதிரி கொட்டிட்டாரு
0: கொட்டிட்டாரு. சரி, பெண்களை பற்றி சொன்னாரு பாருங்க.
1: கரெக்டா சொன்னாரு அதான் போட்டிருக்கேன் நான்
0: வாட்ஸ்அப்ல.
1: கரெக்டா சொன்னீங்கன்னு நீங்கதான் முன்னாடி பொண்ணு பார்க்க வரும்போது பாட்ட சொல்லுவாங்க, வாய் ஊமையா என்னன்னு பாக்கறதுக்கு நடக்க சொல்லி பாப்பாங்க. அதான் அந்த தண்ணி எல்லாம் கொண்டு வர சொல்லுவாங்க. எப்படி இருக்காங்க, சிக்கனமா இருக்காங்களா, ஊதாரியா இருக்காங்களா,
0: அப்படி எல்லாம் பாப்பாங்களா? இந்த காலத்துல அதெல்லாம்
1: இப்ப இல்ல, இப்ப இல்ல. இதெல்லாம் எங்களோட காலத்துல 15-20 வயசு, எங்களோட 20 வயசுல. இப்ப எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல சந்திப்பாங்க, சொஜி பஜ்ஜிக்கெல்லாம் நாங்க ஏன் காசுறோம், நாங்களும் தான் சம்பாதிக்கிறோம், நாங்களும் தான் பண்றோம் சொல்லிடுவாங்க. பொது இடத்துல சந்திக்கலாம், பொண்ணு வீட்டுல தான் செலவு பண்ணமா. பொண்ணு பாத்துட்டு நீங்க பாட்டுக்கு கேசரி பஜ்ஜி காஃபி குடிச்சிட்டு போவீங்க. அதுக்கெல்லாம் பில்லு நாங்க தான் தரணுமா? அதனால நீ குடுக்கவானா நானும் குடுக்கவானா? கோயில்ல பாத்துக்கலாம், பீச்ல பாத்துக்கலாம், புடிச்சா கண்டினியூ பண்ணிக்கலாம், பிடிக்கலையா விட்டுலாம். ஆமா, அப்படி வந்துருச்சு. இப்ப யாரும் அந்த நமஸ்காரம் பண்றது, பொண்ணு பாக்குறது, இதெல்லாம் இப்ப கிடையாது. நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற. அதனால இப்ப என்னாச்சுன்னா, இப்ப ட்ரெண்டே மாறிடுச்சு. பொண்ணுங்க வந்து பாட்டு பாட தெரியுமா, சமையல் வேலை தெரியுமா, தனியா வந்துடணும், உங்க அம்மா அப்பா எல்லாம் விட்டுட்டு வரதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம்,
0: அம்மா அப்பா பாக்காம
1: எங்க வீட்டோட வரணும், எங்க வீட்டோட வரலாம், ஆனா உங்க வீட்டோட நான் வரமாட்டேன்,
0: வரமாட்டேன்.
1: இப்ப அதான், இப்ப அதான் ட்ரெண்ட்.
0: தனி குடித்தன போகணும்னு சொல்லுவாங்க. முதல்ல கண்டிஷன், பெண்கள் இப்ப எல்லாம் கண்டிஷன் போறா, முந்தித்தான் ஆண்கள் பாப்பாங்க நடை அழகா.
1: ஆமா,
0: இப்ப என்ன பெண்கள் சரியான ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. இப்ப என்னன்னா, தாய் தந்தையர் பேச முதலே பெண்கள் தாங்களே ஒரு டிசிஷன் எடுத்து சொல்லிடுறாங்க, அம்மா இப்படி இருந்தா தான் நான் கட்டுவேன் சொல்லிட்டாங்க.
1: அம்மா அப்பா
0: நீங்க பாருங்க, ஒரு ஆண் குழந்தைய அவங்க ஒரு கஷ்டப்பட்ட கொஞ்சம் குடும்பம் மிக கஷ்டப்பட்டு அந்த ஆண் குழந்தைய படிக்க வைப்பது, ஒரு கொஞ்சம் காலத்துக்கு தங்களையும் பார்க்கும் என்பதுக்காகத்தான் தாங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. வச்சு சரி, அவங்களுக்கு கல்யாண சீசன் வந்தோடன அதை செய்து வைக்கும் போது அந்த தங்களை பாக்குற தன்மை கூட இல்லாம போன அந்த தாய் தந்தையர் படுற அந்த அவஸ்தை, அது உண்மையிலே கடவுளுக்கே பொறுக்கார்.
1: ஆமா ஆமா,
0: அது அப்படி சில பெண்கள் அதை விட்டு கொடுக்கறது இல்ல
1: கிடையாது. இப்ப இருக்கிற என்ன பாதுனாக்கா, அப்பா அம்மாவே பையனோட அப்பா அம்மாவே அவங்க நல்லா வாழ்ந்தா போறோம், அவங்க டைவர்ஸ் இல்லாம அவங்க அனுசரிச்சு வாழ்ந்தாலே போறோம் ஒதுங்கிடுறாங்க.
0: அது உண்மை, அது அப்படித்தான் இருக்கணும்.
1: அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும் அப்படின்ட்டு இவங்களே ஒதுங்கிடுறாங்க. ஆமா, என்னக்கா அதுவும் சரிப்பட மாட்டேன்றது. ஒன்னா இருந்தா கூட அதுல நீ செய்யணும், நீ பாதி வேலை செய்யணும், நான் பாதி வேலை செய்யணும், நீ தான் வேலைக்கு போற, நானும் தான் வேலைக்கு
0: போறேன்,
1: நானு குழந்தை குளிச்சு விட்டேனா நீ தொடச்சு விடணும், நான் சாப்பாடு பட்டனா நீ தண்ணி குடுக்கணும். ஆமா,
0: அப்படியும்
1: இருக்கு, பார்த்தாலே சிரிப்பா இருக்கு.
0: அப்படியும் இருக்கிறாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பத்து ஆணா இருந்தார், கஷ்டப்பட்டு அந்த குடும்பமே கஷ்டம்னு சொன்னா பெண் பக்கத்துல பணம் இருக்குமா இருந்தால் அது நான்
1: நினைக்கிறேன்.
0: அதாவது வீட்டோட மாப்பிள்ளைன்னு வாங்குறாங்கல்ல சில நேரம், அப்படி பண்ணிடுவாங்க. அவன் சொல்றதுக்கெல்லாம் முதலே
1: சொல்லிடுவாங்க எங்க வீட்டு அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. என்ன கேட்டா ஆணுக்கு விருப்பம் இருந்தா ஓகேமா, விருப்பம் இல்லன்னா விட்டுடுவான். ஆனாக்கா பண்ணிக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க பாருங்க. எங்க வீட்டோட தான் இருக்கணும், எங்க வீட்டுலதான் எங்களுக்கு தான் சொல் பேச்சு கேக்கணும், எங்களுக்கு தான் நீங்க வேலை செய்யணும்.
0: அது மட்டும் இல்ல, அந்த ஆணை ஒரு ஒரு கை பொம்மை மாதிரி வேலை
1: தலையாட்டி பொம்மை,
0: தலையாட்டி பொம்மை அதை செய் இதை செய்ய அந்த அதாவது எப்படி என்றா இப்ப நான் என்ன பொறுத்த மட்டும் ஒரு சில சில விடயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் கண்ணூடாக பார்த்திருக்கிறேன். அந்த பெண் வீட்டாரிடம் சொத்து இருக்கும், நிறைய சொத்து இருக்கும், கார் இருக்கும், இல்ல ஆனா அந்த காரை கூட ஓட விட மாட்டாங்க மாமன. அந்த இப்ப நாங்க என்ன என்ன செய்வோம்டா, இப்ப என்னுடைய மருமகன் அவர் சரிக்கு சமனா எங்கள்கிட்ட வந்தா எங்களை எங்களை மாதிரியே இருக்கணும்னு அவரையும் உயர்த்தி வச்சிருவோம். நீ ஒரு கார வாங்க, இல்லாட்டி நீ இந்த காரை வா ஓடு எனக்கு வேணா, நான் சாதாரணமா நீ நீ ஓடுனா நான் உன் பக்கத்துல இருந்து வர்றேன்னு சொல்லுவாங்க. மற்ற வீட்டுல அப்படி சரி பாதியா மகளுக்கும் மருமகனுக்கும் அப்படியே எழுதி வச்சிருவாங்க வீட்டை ரெண்டு பேருக்கும். அப்பதான் அந்த சண்டையில ரெண்டு பேரும் இப்ப தனிப்பட்ட முறையா பெண் பக்கம் அப்படியே அந்த சொத்தை வச்சுக்கொண்டு இருக்குமா இருந்தா ஒரு சண்டை வரும்போது பெண்ணுக்கு ஒரு ராங்கி கூட
1: ஈகோ வரும், ஈகோ வந்துரும்.
0: இல்ல அது மட்டும் இல்ல, ராங்கி கூட அவ எடுத்தறிஞ்சுதான் பேசுவா தனது கணவன் என்னட்டதான் இருக்கண்டு. அப்படி இல்ல, சரிக்கு சமனா ஆக்கி விட்டுற வேணும். மருமகனிடம் இல்லாவிட்டாலும் அது சரி சமனா அவர்களையும் தங்களுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்துடணும். சரி சமனா அதுதான் உண்மையா, அந்த தன்னுடைய மகள் வாழ போற கணவன் தானே, தன்னுடைய மகன் போல தானே. அப்ப அதெல்லாம் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது, ஆனா சில பேருக்கு அது புரியாமல் இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இல்ல, அது புரியாம தான் அந்த பணத்தை எல்லாம் கட்டி ஆந்து கொண்டு. இப்ப பாருங்க, நாங்கள் இறந்ததுக்கு பிறகுதான் இந்த சொத்தும் இந்த காசு பணம் எல்லாம் உன்னட்ட வரும் என்று சொல்லி இருப்பார்களா இருந்தால் அவர்கள் இறப்பார்கள் 70, 78, 80 வயதுல. அந்த நேரம் இவங்களுக்கு வயசு போயிரு, அனுபவிக்கிற சந்தர்ப்பம் இல்லா போயிருமா மகளுக்கு மருமகன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா,
0: அதை புரிஞ்சு கொள்ள இல்ல ஏன்னா எழுதி கொடுத்துட்டா எங்கே இவன் விட்டுட்டு ஓடிடுவானோ, அல்லாட்டி கொண்டு ஏதாவது செய்திருவானோ என்ற ஒரு தன்மையோட தந்த மகளும் அனுபவிக்காம பாருங்க. மருமகன் கையில இருந்தா தானேங்க மகளையும் சந்தோஷப்படுத்தி எல்லா விஷயத்தையும் கொண்டே காட்டி அவளை அன்போட வச்சிருக்க உதவும். அந்த மகளுக்கும் சந்தோஷம் இல்ல, அந்த வீட்டோடய அடைஞ்சிருந்து இவங்க 80, 90 வயதுல சாகும் போது அப்பதான் இவங்க அப்பதான் நரவிழுந்து மெல்ல நடக்கிற பருவம் வரும் பிள்ளைக்கும் மருமகனுக்கும். அப்ப என்னத்தை அனுபவிக்க போறாங்க சொல்லுங்க பாப்போம்.
1: நீங்க சொல்றது கரெக்ட், அந்தந்த காலத்துல அதை அனுபவிக்கணும்.
0: நிச்சயம்
1: நிச்சயமாக, அப்புறமா இருந்தா அதனால ஒரு பலனும் கிடையாது,
0: பலனும் கிடையாது. அதை சிந்திக்காம அப்படியே பொத்தி பொத்தி வச்சிருந்து அது நாங்க இறக்கும் போது உனக்கு தரலாம் என்று இருந்தா மருமகன் காத்து கொண்டே இருப்பார். அவங்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு நான் பேர்ந்து இருக்கலாம்னு. அவர் சுகமா இருக்கிற காலம் எப்ப, அவருக்கு நட தளர்ற நேரம் தான் அவர் சுகமா இருப்பார். சரி, நீ ஒரு காப்பிய கொண்டாண்டு இருப்ப, அந்த நேரம் அந்த பொண்ணும் அனுபவிச்சிருக்காது, பையனும் அனுபவிச்சிருக்காது, அது அவர்களுடைய குழந்தைகளும் அனுபவிச்சிருக்காது.
1: நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு கொஞ்சம் சேஃப்டி பண்ணிட்டு
0: கொஞ்சம்
1: இவங்களுக்கு கொடுத்துடணும்.
0: அவங்களுக்கு
1: எதிர்காலத்துக்கு சேஃப்டி
0: பண்ணிக்கணும்,
1: யாரையும் எதிர்பார்க்க கூடாது.
0: ஒரு அளவை தங்களோட பக்கம் வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு தரலாண்டு இவங்களுக்கும் அந்த அனுபவிக்க கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து. இப்ப சரி, ஒரு மருமகனுக்கு வேலை இல்லாம வாற ஒரு சாதாரண வேலை, உண்டு வேலை சரியில்லை அப்படி என்று அவனை இகழ்ந்து அவனை மட்டம் தட்டுறதை விட்டு, சரி நீ இப்படி ஒரு வேலையை செய்ய, இப்படி ஒரு பிசினஸ் செய்யன்னு சொல்லி அதை உண்டு பண்ணி கொடுக்கணும் மாமன் மாமி. இது எடுப்பார் எடுப்பார் கைப்புள்ள மாதிரி, அதை எடுத்துக்கொண்டு வா, இதை எடுத்துக்கொண்டு வா, அங்க போய் இது வாங்கி கொண்டு வா, இத சரி எங்கேயாவது போறதுக்கு சாமான் தூக்குறதுக்கு பின்னாலேயே போனேவே, கார் எத்தனை ரெண்டு கார் இருந்தாலும் கார் கீ கையில எடுத்து பாத்துருக்க மாட்டாரு மருமகன். இல்ல இதெல்லாம் நான் கண்ணூடாக பார்த்தது பணம் என்றது தங்களிடம் தான் இருக்குன்னு சொல்லி அவர்கள் செய்யும் செயல் தன்னுடைய தன்னுடைய மாப்பிள்ளையை அந்த தன்னுடைய மகளுடைய கணவனைத்தான் அப்படி செய்கிறார். அதுக்கு மகளும் சேர்ந்து ஒத்து போகிறார். ஒரு மகளா இருந்தா இப்ப எங்களை மாதிரி நானண்டா என்ன செய்வேன்னு சொல்லுங்க பாக்கணும். நீங்க குடுக்கறத குடுங்க அவரோட கையில என்று சொல்லுவேன் உடனே. அப்படி இல்லாட்டி நாங்க எங்களை விட்டுடுங்க, எங்களை பாட்டுல நாங்கள் வாழ்றதுக்கு. ஏன்னா என்ன செய்தாலும் என்னுடைய கணவன் ஒரு மற்றவர்களுக்கு மரியாதையோட நிமிந்து நிக்கணும். தாய் தந்தையரிடம் கூட மாப்பிள்ளைய மதிக்கிற அளவுக்கு இருந்தா தான் ஒரு பொண்ணுக்கு அழகு.
1: நீங்க இத சொல்றீங்களே, பொண்ணே வந்து ஒன்னும் மாப்பிள்ளைய மதிக்கிறதா தெரியல.
0: இல்ல இந்த காலத்துல மதிக்கிறது இல்ல.
1: ஆமா ஆமா ஆமா,
0: அது
1: அதிகாரம் பண்றது.
0: எழுந்துக்கோ,
1: உட்காரு, நட, சாப்பிடு, சொன்னாதான் சாப்பிடணும், சாப்பிட கூடாதுன்னா
0: சாப்பிடக்கூடாது. நீங்க உங்களுக்கு உடம்பு பழதாயிரும், அவருக்கு சாப்பிடறதுக்கு ஆசையா இருக்கும், உங்களுக்கு உடம்பு பழதாயிரும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் கூடாது. சாப்பாட்டுலயே சனங்கள் இருக்குது. அதனால அதனால பையன் என்ன செய்யறான்டா, வெளியில போற நேரம் கலவா சாப்பிடுறான் பாவம், ஹோட்டல் வழிய இல்லையா? பாருங்க
1: சொல்லட்டுமா மேடம். இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வேலைக்கு போயிட்டு ஜென்ஸ் இருந்தாலும் பாவம் 40 வயசு ஆகி இப்ப அவங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு பொண்ணே குடுக்கறது இல்ல, கிடைக்கிறதும் இல்ல.
0: எதுக்கு அது?
1: எதுக்குன்னா அவங்க பெண்ணுங்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கே ஏதாவது அவங்களோட வேலை செய்யறவங்களை கல்யாணம் பண்ணின்றது. டியூட்டி பாக்கும்போது எல்லாம் பாவம். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து 100,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அவங்க வந்து 40,000 சம்பாதிக்கிறாங்க, எனக்கு அந்த பையன் தேவையில்ல. அப்படி ஒதுக்கி ஒதுக்கி இங்க என்ன ஆச்சுன்னா, இங்க கல்யாணம் ஆகாத ஆண்கள் தான் இருக்காங்க அதிகமா.
0: பெண்களுக்கு இரக்க குணம் குறைஞ்சு போச்சு சொல்லலாம் இல்ல?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆனா
1: நம்ம காலம்
0: இன்னொரு விடையா இருக்கிறது, மாமியாருக்குத்தான் அந்த அதிகாரத்தன்மை இருக்கும். மாமன் பாவமா இருப்பார் சில வீட்டுல, என்ன
1: செய்யறது?
0: அந்த மாமியார் தன்னை போலதான் தன்னை மகளையும் வளர்த்து வச்சிருப்பா.
1: ஆமா ஆமா, சொல்லுவாங்க பாருங்க, தாயை போல பிள்ளை,
0: சேலை போல போல சேலை என்று சொல்லுவாங்க.
1: தாயை பார்த்து பொண்ணு,
0: அத மாதிரி தான் பழக்கி வச்சிருப்பா. அங்க பார்த்தா மாமாக்கும் அங்க இடம் இல்ல. என்னங்க ரெண்டோடனே அவரே அப்படி துணி அவரே
1: முடிவாரு
0: இல்ல, அவரே மறுமனை சொல்லுவாரு, பொறுத்து போய்யா நானும் இப்படித்தான்.
1: நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன், நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன், நீ அந்த ட்ரிக்க கத்துக்கோ
0: கத்துக்கோ அப்படி சொல்லுவாரு. இல்ல இதெல்லாம் நடக்குது, உண்மையிலேயே நடக்குது. ஆனா வாழ்க்கை என்ன என்பதை சுவைச்சு வாழ தெரியாத மனிதர்கள் தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்றேன்.
1: 100% உண்மை.
0: அந்த காலத்துல அப்படி இல்ல, அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போற அப்படி இல்ல, வேலைக்கு அந்த காலத்துல போனாங்க, வேலைக்கு கஷ்டப்பட்ட வேலைகளுக்கு போனாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப வந்தாலும் தாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கணவனை ஐயோ இவரும் கஷ்டப்பட்டுட்டு வாரான் சொல்லி எவ்வளவு அன்பா உணவு பரிமாறிக்க கூட எவ்வளவு அன்பா கிள்ளி போடுவாங்க. இப்ப என்ன அப்படி இல்ல, எடுத்தோன்னு தட்டுல டங் சாப்பிடுறீங்களா? அந்த அந்த சொல்லுவாங்கல்ல, சூண்ட சத்தம் கேட்க கூடாது. இது
1: சத்தம்
0: கேட்க கூடாது. அவரோட கோப்பையிலே தட்டுவாங்க, இவ்வளவு போதுமா உங்களுக்கு? ரெண்ட உடனே அவருக்கு என்ன அஞ்சும் கெட்டு அரையும் கெட்டு, சரிம்மா வைக்கிறத வை நான் சாப்பிட, இத அவட ஜெயில சாப்பிடுற நான்
1: அங்கேயும் அடிச்சு மணி அடிச்சுதான் போடுவாங்க.
0: இல்ல அங்க கூட தண்ணியா வைப்பாங்க. இங்க அப்படி இல்ல. சரி, ஒரு இப்ப கணவன் வந்து ஒரு ஒரு வித்திய இத சொல்ற, என்ன மாட்டிக்கு உப்பு குறைஞ்ச மாதிரி இருக்கு, அப்படி கூட சொல்லையலா, நீங்க சாப்பிடறா சாப்பிடுங்க விட்டுட்டு போங்க, நாளைக்கு எனக்கு சேர்த்து நீங்க சமைச்சு வைங்கண்டுவா. அப்ப அதுக்கப்புறம் நீங்க என்ன தேவைங்க? அதனால
1: அப்படிதான் மாறிடுச்சு, காலம் மாறி
0: மாறிச்சு, ரொம்ப மாறிடுச்சு. ஆனா இந்த காலத்துல ஒரு சின்ன இன்னொரு உடையமும் இருக்குது. அது திருமணமானவங்கள கொஞ்சம் அவங்கள தனிப்பட்ட முறையா, ஒரு வீட்டுல இருந்தாலும் அவங்கள ஒன்று கூட விடணும், தனிய பேசி எல்லாம் பேசி. சில வீட்டுல தாய் தந்தையர் அப்படி விடுறது இல்ல, தங்களோடய வச்சுக்கொண்டு தங்களோட தாங்கள் பேசுறதையே கேட்டுக்கொண்டு அந்த இதுல தான் வச்சிருப்பாங்க. இப்ப பிள்ளைகள தனியா நீங்க ஏதாவது டிசைட் பண்ணி செய்யுங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஊக்கப்படுத்தி செய்யணும். அப்பதான் அந்த ஒற்றுமை நிலவும் ரெண்டு பேருக்கும். கூடி இப்படி அப்படி இல்ல, இது தாய் தந்தையே தான் சொல்ல, இல்ல இப்படித்தான் செய்யணும் ரெண்டு மகள்கிட்ட சொல்லிவிட்டா அம்மா சொல்றா இப்படித்தான் செய்யணும். அப்ப அவரும் அப்ப அந்த அங்க பரஸ்பரம் அன்பு பாசம் வராது. ஒரு கணவன் டிசைட் பண்ணி செய்யக்கூடிய குடும்பம், ஒரு ஒரு திருமணம் நடந்த உடனே ஒரு கணவன் டிசைட் பண்ணி செய்யக்கூடிய குடும்பம் அன்பா இருக்கும்
1: கண்டிப்பா.
0: அதுக்கெல்லாம் பெண்களுடைய தீர்மானங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். அவ சொல்லுவேன் இப்படி செய்யலாங்க, நீங்க சொல்றதை விட இப்படி செய்யலாம், ரெண்டு பேரும் பேசி செய்யும் அந்த தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும். இல்ல அம்மா அப்பா சொல்றதான் நாங்க செய்யணும் என்று சொன்னா அது குடும்பமாக இருக்காது, அதுல பிரிவுதான் வரப்பாங்க.
1: நிச்சயம் நிச்சயம் நீங்க அப்படியே இதுவா சொல்றீங்க, ரியலா சொல்றீங்க, உண்மை
0: அதெல்லாம் நாங்க
1: நடக்குது
0: கண்ணூடாக பாக்குறோம்.
1: நீங்க சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்.
0: கண்ணூடாக பாக்குறோம், அங்கதான் அன்பு நிலவும், அன்பு நிலவும். பெண்களால எது முடிஞ்சாலும் என்னங்க, நான் எவ்வளவு செய்தாலும் என்னால நீங்க எடுத்து நீங்க கொண்டு நடத்துற மாதிரி முடியலையென்று ஒரு ஒரு போடு ஆண்களுக்கு போட்டா,
1: ஒரு வார்த்தை போட்டா போட்டு செய்வாங்க
0: அவங்க சும்மா குழந்தை மாதிரி பாப்பாங்க பெண்களை.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அடடா நான் தான் அவ பாக்கணும், நான் செய்யறதுதான் அவளுக்கு பாவம், அவ சின்ன பிள்ளை என்று சொல்லு. அப்ப அதுல ஒரு அந்நியம் உண்ணியம் வரும், அது தெரியாது சில பேருக்கு. நாங்க என்ன என்ன செய்யறது, இவ்வளவுதான் பேருந்தெல்லாம் இல்ல ராஜ்குமார்கள்லாம் இது நாங்க புத்தியா சொல்லி கொடுத்துருக்கோம் இல்ல.
1: என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க
0: இல்ல, இப்ப நாங்க சொல்றது கேட்டாம இது அவருக்கு சரி வராது, ஏன்னா அவர் ஏற்கனவே அவருக்கா உடைக்கிறாரு.
1: நீங்க நிஜமாவே நீங்க எல்லாருக்குமே ஒரு இதுவா பயனுள்ளதா தான் சொல்றீங்க.
0: 15 நாளா அவரைக்கா உடைக்கிறாருங்க. இன்னும் முடிய நேற்று வந்துடல, லேட்டா வந்துட்டு இப்பதாங்க முடிஞ்சது அவரைக்கா உடைச்சு. நீங்க அதெல்லாம் கேட்க வந்துட்டீங்க
1: கேட்ட நடு கொஞ்சம் 11.5 மேலதான் போயிட்டேன்
0: போயிட்டீங்க
1: 11.5.
0: சரி,
1: அதுக்கப்புறம் டிபி ஒரு ஆன்சர் எல்லாம் போட்டு வாட்ஸ்அப்ல
0: கேட்டுக்கிறது. நீங்க கேட்கக்கூடிய பாடல் என்ன ரேவதியம்மா?
1: அந்த பாடல் இப்ப சொன்னே அனுபவி ராஜா அனுபவி,
0: அதுல அழகி இருக்குது மனசிலே அந்த பாட்டு.
1: ஆமா,
0: ஆசை இருக்குது அப்படி வர
1: வயசிலே
0: நாளைக்கு பாடுவோம் நிகழ்ச்சி. நாளைக்கு
1: எத்தனை மணிக்கு?
0: நாளைக்கு இந்த நேரம் பாடுவோர், அதாவது 9 மணிக்கு உங்களுடைய இரவு நேரம் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி.
1: ஓகே, கண்டிப்பா தயார் பண்ணி ரிஹர்சல் பண்ணி
0: பாடுறதுக்கு ஆயத்தமா வாங்க. இன்னைக்கு ஒரு தடையும் காணிற, நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க பாடன்னு பாக்கலாம்.
1: வருவாங்க வருவாங்க.
0: நாளைக்கு ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார் நாளைக்கு.
1: அப்படிங்களா?
0: என்னுடைய கலமை நிகழ்ச்சிக்கு முன்பாக அவருடைய நிகழ்ச்சி வரும்.
1: அப்படியா?
0: நிச்சயம்
1: நாளைக்கு தான் சொல்வீங்களா?
0: நாளைக்கு தான் சொல்லுவோம், புதிய அறிவிப்பாளர் நிகழ்ச்சி வரும்போதுதான் நீங்க பாக்கலாம் யாருண்டு.
1: சரி சரி, காவலுடன் எதிர்பார்க்கிறேன்.
0: நிச்சயம் நிச்சயம். நன்றி நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. எங்கே காற்றலையில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். வணக்கம் ராஜ்குமார், சொன்னோடனே ஓடி
2: வந்துட்டீங்க. என் தலை உருண்டு
0: அவரைக்காய் அவரைக்காயோட உருளுதுங்க உங்களோட தலை.
2: இன்னைக்கு சூப்பரா இருந்தது, இன்னைக்கு வந்து அவரைக்காய் குழம்பு நல்லா இருந்தது.
0: அது யார் வச்சது? நீங்களா? அவங்களா?
2: பட்ட உழைப்பு வீண் போகல இன்னைக்கு, பட்ட உழைப்பு வீண் போகல, எல்லாம் பாராட்டினாங்க வீட்டுல. நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், ஒரு வாரம்
0: ஒரு வாரமா உடைச்சது இன்னைக்குதான் பல நாளைக்கு.
2: அந்த லைன்ல யாருக்குறா
0: அம்மா? இப்பதான் விடுபட்டு போனா ரேவதி அம்மா. உங்களை பத்தி சரியா எல்லாரும் துக்கப்படுறாங்க.
2: ரேவதி அம்மாங்களா?
0: ரேவதி அம்மா
2: பத்திங்களா? அவங்களுக்கு கஷ்டம் தெரியும் உரிக்கிறதெல்லாம்.
0: அவருக்கு 15 நாளா உரிக்கிறாங்க அப்படியா? கையுக்கு ஏதாவது நீங்க உரிக்கிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, உண்மையிலேயே அவருக்கு அந்த உரிக்கும் போது கை ஏதும் கஷ்டமா இருக்குமா? இல்ல
2: கஷ்டம் இல்ல, லேட் ஆகும், தாமதம் ஆகும், உரிக்கிறது அதாவது
0: நினைக்கிறாங்க
2: உங்களுக்கு சாப்பிடாம நான் உங்களுக்கு அத பத்தி பேசிக்கிறேன். காலையில என்ன டைம் பாத்துங்களாங்க? காலையில பாத்து
0: இங்க 11:57 மதியம் ஆகுது. பாக்க தெரியுதுங்க குரல் சும்மா அவரக்கா அவரக்கா குரல்
2: மாதிரி வந்துடும்.
0: நீங்க தானே உண்டு பண்ணி கொடுத்துட்டீங்களே அவருக்காய. எங்க பார்த்தாரு? நான் நேற்று யூடியூப்ல எடுத்து பார்த்தேன் அவருக்கா. அந்த அவருக்கா சாதியிலேயே இங்க ஒரு பீன்ஸ் இருக்குது, ஒரு ஒரு விதம் அந்த சப்பையா இப்படி அகலமா ஒரு பீன்ஸ் இருக்குது, சரியான சுவைங்க. அது வந்து உங்களுக்குள்ள விதைய நினைக்க முத்துனாலும் அந்த விதை இருக்காது, சின்ன சின்ன விதைகள் இருக்கு. அந்த பீன்ஸ் வந்து சும்மா எண்ணெயில வதக்கி கொஞ்சம் அப்படி பிரட்டி எடுத்தாலே அவ்வளவு சுவை அந்த பீன்ஸ். அந்த பீன்ஸ் சரியான விலை இங்க நல்லா இருக்கும். இங்க நீங்க
2: சீசன்ல தான் பாத்தீங்கன்னா பனிக்காலத்துல தான் விளையிற பயிர் இது.
0: அது நீங்க
2: எங்க ஊருக்கு வாங்க
0: இல்ல, அதாவது நீங்க தோட்டம் செய்யணும் இல்ல
2: விலைக்கு வாங்கிக்கலாம். இருக்கும் தோட்டத்துல ஏகப்பட்டதான். இந்த வாட்டி மழை கொஞ்சம் நல்லா, மழை பொழிவு நல்லா இருந்தது, பனியும் நல்லா இருக்குது, அதனாலதான் நல்ல விளைச்சல் அதிகம்.
0: வீட்டுல ஒரு இடம்
2: குறைஞ்சு போச்சு
0: இல்ல, வீட்டுல ஒரு இடம் இருந்தாலும் நீங்க போட்டு எடுக்கலாம். இல்ல அதை முளைக்க
2: போடலாம் போடலாம் போடலாம், அது என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அது பண்ணலாம். பொடி இதுதானுங்களே, அது பயிர் தானே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, போட்டுக்கலாம். நல்லா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர். சரி,
2: என்ன தலைப்பு
0: கொடுத்தீங்க? நேற்று நீங்க வரல, உங்களுக்காக ஒரு பாட்டு நான் எடுத்து வந்திருந்தேன்.
2: என்ன பாட்டு கொடுத்தீங்க?
0: அது என்னவளே என்ற படத்துல இருந்து இருந்தது நேற்று. சின்ன சின்ன
2: அது என்னவளே
0: என்ற படத்துல அந்த பாடல் இருந்தது. அப்ப நான் அதை எடுத்து உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்தேன். நல்ல ஒரு பாடல் அது, சின்ன சின்ன.
2: நன்றி.
0: சரி, அப்ப இன்னைக்கு அழகுக்கு என்ன தர போறீங்க நீங்க? அழகு
2: அழகு நீ நடந்தால்
0: அது அது சொல்லிட்டாங்க.
2: அழகே உன் ஆராதிக்கிறன் படம், பழைய படம் அதுல வரும் நினைக்கிறேன். பாருங்க ஏதாச்சும்
0: நீங்க இப்படி பையெல்லாம் சொல்ல இருக்கு. அழகே உன்னை
2: ஆராதனை
0: செய்கிறேன் அந்த

0: நண்பர்கிட்டையும் சொல்லி சிரிச்சேன். நான் பட்ட கஷ்டத்தை பிரேரத்தை சந்தோஷமா பயிர்ந்துகிட்டேன்.
1: பயந்தாலும் பாருங்க எத்தனை நாளா ஓடுது அந்த சீசன், முத்துவேல் வந்திருந்தார், மற்றது எங்களுடைய ரேவதி அம்மா, நீங்க இன்னைக்கு யாரையும் காண இல்ல வாட்ஸ்அப் குரூப்புகளையும், கொஞ்சம் அமைதியா இருக்குது, பாக்கலாம் இன்னித்தான் மெல்ல மெல்ல வருவாங்க. சனிக்கிழமை இல்ல எங்கேயாவது போயிருப்பான் படம் பார்க்க, அப்படி இப்படி போயிருப்பான். நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி, முழுமையா பாடுற நிகழ்ச்சி காட்டிலைக்கு நீங்க
0: இரவு
1: 9 மணிக்கு பாடவே முடியாது.
0: என்ன வழி
1: இந்த வாட்ஸ்அப்ல பாருங்க, ஹாய் போட்டு எப்படி இருக்கிறீங்க கேட்டு வாங்க பேசலாம். நாங்க கூப்பிட்ட சொல்லுவோம், பக்கத்துல எல்லாரும் தூங்குறாங்க அங்க பார்த்தா எல்லாரும் விழிச்சு எல்லாரும் தனித்தனியே தான் தூங்குவாங்க ஒரு ரூம்ல, ஆனா பக்கத்துல எல்லாரும் தூங்குறாங்க எழும்பிடுவாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சாட்டா போச்சு எல்லாருக்கும்.
0: யார் பேசினாலும் நமக்கு தூக்கமா கலையவே கிடையாது, தலையில பக்கத்துல இடி விழுந்தாலும் சரி தூங்கிட்டு.
1: அப்படியா, தூக்க நேரம் என்ன சத்தம் கேட்டாலும் எழும்ப மாட்டீங்களா?
0: ரொம்ப டயர்டா இருக்கிற பட்சத்துல எங்கேயாச்சும் டிராவல் கேவல் பண்ணிட்டு வந்து படுத்தா போதும்,
1: படுத்தா போதும். அது அப்படித்தான் நீங்க எல்லாருக்கும். சரி, அப்ப உங்களுடைய பாடலை நான் எடுத்து வர்றேன் ராஜ்குமார்.
0: நன்றி,
1: வணக்கம். இங்கே வாட்ஸ்அப் ஊடாக வேற யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு பாக்கலாம். நீங்க எல்லாரும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு சனிக்கிழமை வரதராஜன், ஆஹா சரி, எங்கே நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க வரதராஜன். ராஜவேல் இருக்கிறார், இங்க ஆர் வி பாஸ்கர் இருக்கார், நானும் இருக்கிறேன் சொல்லியிருக்காருங்க ஆர் வி பாஸ்கர். நல்ல சந்தோஷம். சரி, என்ன இன்றைக்கு எங்களுடைய மாமாவை காணையில பரவாயில்ல, அவர் எங்கேயோ ஷாப்பிங் போயிட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாங்க அடுத்த பாடல், யார் பாடல் என்றால் எங்களுடைய முத்துவேல் கேட்ட பாடலை காட்டலையில் எடுத்து வரலாம்.

0: எங்கே அழகுக்கு, அதாவது அந்த பாடல் வருவதற்கு முன்பாக செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் வணக்கம். என்ன நடந்தது செல்வகுமார்? மீண்டும் அழைப்புக்கு வர வேண்டும். நீங்கள் எங்கே பட்டாபியானா, நீங்களும் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க. காட்டிலைக்கு நீங்கள் வரவோனும். ஓ, சந்திரராஜ் மாமா, நாங்கள் ஒரு திருமணத்துக்கு ஊருக்கு போறோம் சொல்லிட்டாங்க. பட்டாபி அண்ணா வணக்கம். பட்டாபி
1: அண்ணா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறேன். இப்பொழுது சரி, இப்பொழுது செல்வகுமார் பக்கத்துல இருக்கிறார். அவர் பேசுறது கேக்குதாண்டு பாருங்க. பட்டாபி அண்ணா, அவர் வணக்கம் சொல்லிருங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் கேக்குதுங்களா?
0: வணக்கம்.
2: இப்ப கேக்குது பாத்தீங்களா?
3: அருமை அருமை அருமை. எப்படி இருக்கீங்க? நண்பர்கள்லாம் எப்படி இருக்காங்க? உற்சாகமா இருக்காங்களா? நான் கேட்டேன்னு சொல்லுங்க
0: எல்லாரையும்.
3: சொல்லுங்க மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எங்க வீடு அருகில பட்டினி பக்கத்துல லாச சர்ச்சுன்னு இருக்கு ஒரு சர்ச்சு. அங்க லாச சர்ச்சு நச்சினி அம்மாவோட தேரோட்டம் இன்னைக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தேரோட்டம் எல்லாம் நிறைய மக்கள் மயிலாப்பூர், மந்தவெளி, ஆழ்வார்பேட்டை இந்த மாதிரி பல இடங்கள்ல இருந்து வெளியூர்ல இருந்து கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு இன்னைக்கு தேரோட்டம் ரெண்டு தடவை நடந்தது. அதே போல நாளை காலையிலயும் திருப்பி மாலையிலயும் நடைபெறும். எல்லா ஊர்ல இருந்தும் அருட்தந்தை எல்லாம் வராங்க, வந்து அந்த தேரோட்டத்தை பங்கு பெறாங்க. அந்த ஒரு விழா கோலமா இருக்கு, ரொம்ப அற்புதமா நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து சின்ன வயசுல இருந்து இத பாக்குறேன். இப்ப எனக்கு கிட்டத்தட்ட நான் என்னோட அந்த திருவிழா பாக்குறது வந்து 45 ஆண்டு காலம் நான் பாக்குறேன்.
0: பாக்குறேன். அப்பா
3: ஆமா,
0: எத்தனை அருமையான வர வர வர அண்ணா அண்ணா, எத்தனை வயதுல பாக்க தொடங்கினீங்க நீங்க?
3: 8 வயது.
0: இப்ப எத்தனை வருடம் பாத்தீங்க? 45 வருடம் பாத்துட்டீங்களா?
3: ஆமா பாத்துட்டேன்.
0: 45 கூட்டுங்க. அப்ப அண்ணா வயத கண்டுபிடிங்க.
3: அதாவது நீ என்ன சொல்ல, நாங்க என்றும் 16 தான்.
0: என்ன 16?
3: ஆமா, மனதுல மனதுல மகிழ்ச்சி இருந்தும் மற்றவர்களோட அன்பா பழகினாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இளமை அப்படியே இருக்கும்.
0: அதுதான். சரி, பட்டாபி என்ன இன்னைக்கு அழகு என்ற சொல்லுல சொல்லுங்க பாக்கலாம் ஒரு பாட்டு.
3: அழகா? நீ நடந்தால் நலைய அழகு.
0: அது சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க.
3: அப்புறம் வந்து நிலவு நிலவு அந்த பாட்டு வருமா? அது அழகு
0: அழகு வரணும்
3: வரணும் இல்லையா? அழகுக்கு அழகுக்கு மல் பெயர் பெண்ணா அந்த அது பழம் பெயர் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். அது
0: நல்லா இருக்கும்.
3: நல்ல ஆமா. அப்புறம் வந்து அழகோவியம் அப்படின்னு ஒரு இப்ப வந்து ஆமா இப்ப வந்து. அப்புறம் அழகு ஞாபகம் இருக்கு படம் அது சட்டினி. எனக்கு நீங்க கேட்கும்போது எப்பவுமே நானும் எல்லா போட்டிகளும் கலந்துப்பேன். அது முன்கூட்டியே அந்த விலை எல்லாம் தெரியும். அந்த பழம்பெல்லாம் நம்மளுக்கு நல்ல லாபம் நம்ம முன்னு போன் பாடுவோம். ஆனா யாராவது கேட்டு நேரடியில வரும்போது அந்த எப்படி அது தாட்டு எப்படி மறையுதுன்னு தெரியல எனக்கு.
0: தெரியும். நல்லது பட்டாபி, பாடலை எடுத்து வர்றேன்.
3: நன்றி நன்றி நன்றி. நாளை சந்திக்கிறேன்.
0: நாளைக்கு வரீங்க? பாடுவோடு பாடலாம் நிகழ்ச்சி நாளைக்கு.
3: நன்றி நன்றி.
0: எங்கே செல்வகுமார் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. நீங்க விடுபட்டு கொண்டீங்கள் என்றால் நான் அண்ணாவோடு பேசும்போது. சரி, எங்க நீங்க காட்டளிக்க வாங்க செல்வகுமார். உங்களுடைய பாடலையும் கேட்டுக்கொண்டு நாங்க நிகழ்ச்சி பாடலுக்குள் போகலாம் என்றால் அல்லாடி பாடல் தடங்கள் தடங்களாக வரும். சந்தனராஜ் மாமா சதிகா, நாங்கள் தற்போது ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறோம் திருமணத்திற்கு. அடடடா, அது கீழே எழுந்த மன்னிக்க வேணும் மாமா, நான் தெரியாம நான் அதை சொல்லிட்டேன். கீழே எழுந்திருக்கிற குறிப்பு பாருங்க. நேரம் அறிவிக்க வேணாம், அதை வாழ்த்து கொண்டு போய்க்கனானே தெரிஞ்சது. அப்ப எவ்வளவு ஒரு சின்ன பிள்ளையா இருக்கன்னு பாருங்க. நீங்க மன்னிச்சு கொள்ளுங்க மாமா, தெரியாம நான் அதை சொல்லிட்டேன். உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன்.
2: சரி, நீங்க ஒரு பாடலும் அனுப்பி இருக்கிறீங்க, அந்த பாடலையும் எடுத்து வரலாம். இந்த பாடலையே சரம்படிக்கட்டுக்கீங்க, நீங்க போறத சொல்லுவேன்னு சொல்லிட்டீங்க. சின்ன பிள்ளை எப்படி மாமா சொல்லாம இருக்கும், சொல்லி போட்டு ஒரு சாட்டு சொல்லத்தானே வேணும். சரி செல்வகுமார், வணக்கம். செல்வகுமார் வணக்கம். அது உங்களுடைய பக்கமா எந்த பக்கமா
1: கட்டாய பக்கம் போயிட்டு போயிட்டு வரும்.
2: சரி சரி, உங்களுடைய அழகு பாட்டை சொல்லுங்க முதல்ல. முதல்ல அழகு அழகு
1: அழகு பாட்டா
2: ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
1: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து
2: வைத்ததோ,
1: தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல. அதுக்கு மேல தெரியலமா.
2: அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல. நல்ல பாடல் இல்லையாது.
1: அந்த பாடல்.
2: இப்ப நான் நேற்று உங்களோட குரல் வளத்தை பத்தி சொல்லி இருந்தேன், உங்களோட குரல் வளம். அதாவது நீங்க சொல்றீங்க ஒரு நலிவு சொல்லி இல்லாம பேசுறோம்னு. ஆனா இப்படி பேசுறதுலயும் ஒரு, அதாவது ஆண்களுக்கு இப்படி பேசுறது தான் அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா.
2: கம்பீரமா
1: கம்பீரமா. எனக்கு கம்பீரம் கம்பீரம் இருக்குன்னு தோணல. ஏதோ ஒரு கீச்சு குரல் மாதிரி கேக்குது என்னுடைய குரலை கேக்கும்போது.
2: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் குரல் அழகு, சரியா? இனிமையா இருக்கும் எல்லாருடைய குரலும் கடவுள் படைக்கும் போது. அது நீங்க பேசுற தன்மையில இருக்குது. ஆனா இப்படி கம்பீரமா பேசுற போது, நீங்க எங்களுடைய சந்தன்ராஜ் மாமா பாத்தீங்களா, வந்தோன்ன வணக்கம்மா எப்படி இருக்கீங்க அப்படிதான் கேப்ப. சும்மா இருக்கிறீங்களா? அது அதுல ஒவ்வொரு ஒரு ஒருவர் பேசும்போது அதுல ஒரு அழகு இருக்குது. அதனால உங்களோட குரல் நெளிவு சுழிவு தேவையில்ல, இப்படியே பேசுங்க. நெளிவு சுழிவா பேசுங்க. உங்களுக்கு அப்படி பழகி விட நீங்க பேச வராமலே நின்றுவீங்க, அதனால இது நல்லாவே இருக்குது.
1: அது வேற எனக்கு அப்படியெல்லாம் இல்ல, நான் பேசி பேசிட்டு தான் இருப்பேன்.
2: சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த பெண் பார்க்கும் படலம், அதை இப்பொழுது நாங்க பேசிக்கொண்டிருந்தோம், அது எப்படி உங்களுக்கு எப்படி நடந்தது? நீங்க
1: இந்த டிராபிக் வந்தனாலதான் மக்கள் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல உள்ள வரவே மாட்டேங்கிறாங்க போல தெரியுது.
2: உங்களுக்கு நடந்தானே நடக்காட்டியே ஏதோ ஒன்று நீங்க சொல்ல வேண்டியதானே. நீங்க நாங்க பார்த்தோம், எங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க இப்படி ஒன்ற பார்த்தோம் சொல்ல
1: வேண்டியதானே. ஒருத்தருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க.
2: பொண்ணு
1: கிடைக்கிறதே பெரிய விஷயம், பிரச்சனையா இருக்கு.
2: கேப்பா அவ கேப்பா, வந்துட்டா எனக்கு, நீ வந்துட்டா நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு, முதல்ல எழும்பி போயா
1: அப்படின்னு.
2: வந்துட்டா நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு, நீ முதல்ல எழும்பி போயான்னு
3: சொல்லிருவான்.
1: போ, வேற மாப்பிள்ள பாத்துக்குவோம், போயான்டுவாங்க.
2: சரி, அப்ப எல்லாம் பாவம் பெண்கள் இருந்து வீணை வாசிச்சு காட்டணும் பாடணும்,
1: அதெல்லாம் ரொம்ப கொடூரமான செயல் வந்து. அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு மாடு விலகி பேசின மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஏதோ வந்து மனுஷனை மனுஷன் மதிக்கணும்.
2: அதாவது அதெல்லாம் செய்யறது உங்களுக்கு ஒரு வகையில என்னண்டா, ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது தான். அவ வைக்கப்படுவா, இவங்க பாப்பாங்க, அவ பாடும்போது வைக்கப்பட்டு பாடுவா, அப்படி அதுக்குத்தான் செய்யறாங்க ஒழிய. ஆனா அது வேற வேற மருவி,
1: அது உண்மையான நிகழ்வு தான். அந்த வந்து இயற்கையா நடக்கக்கூடிய சில அந்த இதெல்லாம் பாக்குறோம். ஆனா அதுவே வந்து டிராமா போட்ட மாதிரி செஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்குதான்.
2: அதான் உண்மை. எங்கட ஊர்ல எல்லாம் பொண்ணு பாக்குறேன்டா, பொண்ணும் ஆணும் பாக்குறாங்கன்னு தெரியாம தான் பாக்க சொல்லுவாங்க. சில நேரம் பிடிக்காட்டி வேணா ஆண்டு முன்னாள் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எங்கேயாவது ஒரு ஒரு கோயில்ல சில சில சில குடும்பத்தார் அப்படித்தான் செய்வாங்க. நான் பாத்துருக்கிறேன், நான் அப்படி நானும் போயிருக்கிறேன் அந்த குடும்பத்தோட பாக்குறதுக்கு. அப்ப கோயில் பெரிய கோயில் திருவிழா நடக்கும், அந்த கோயில் திருவிழால போய் அங்கங்க அவங்க ஒவ்வொரு கீழே மறந்து கீழே நாங்க அந்த கடலை கொட்டையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு நிப்போம். ஒரு பக்கத்துல அவங்க தூரத்துல பொண்ணு நிப்பா, ஒரு பார்க்கக்கூடிய அளவுல பொண்ணும் ஆணும் ரெண்டு பேரும் அத ரெண்டு குடும்பத்திலையும் காட்டி கொள்ளுவாங்க. இந்த கிட்ட கிட்ட பார்த்து வேணான்னு சொல்றதை விட தூரத்துல நின்று பார்த்துட்டு அப்ப கொஞ்ச நேரம் அவங்களோட செய்கைகள் சீப்பு அழிதுகளை எல்லாம் பார்த்துட்டு தான் பேருந்து அப்படி எடுப்பாங்க. சில நேரம் முகத்தை முறித்து கொள்ளாமல் சரி என்று சொல்லி அந்த குடும்பம் பேருந்து வாழாம விட்டுடும். அதனால அவங்க அப்படி எடுத்துக்கொள்றது இல்ல. மனசுக்கும் கஷ்டம் முன்னுக்கு முன்னுக்கு வந்து பாத்துட்டு. ஐயா, ஆனா இந்த காலத்துல ஆணும் பெண்ணும் தாங்களாவே காஃபி ஷாப்புக்கு வாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பிடிச்சது பிடிக்கல சரிப்போம், உன்ன எனக்கு பிடிக்கல, பூவை கொண்டு போய் கொடுத்து பாத்துட்டு பாக்கலாம், எனக்கு அவ்வளவா பிடிக்கல நேரைய சொல்லிட்டு வராங்க. அது
1: நேர்லயே
2: சொல்றாங்க
1: பொண்ணு பாக்க போய் குடுத்துட்டு வந்துடுறாங்க. பூவை குடுத்துட்டு
2: இருந்து பேசிட்டு சொல்றாங்க, எனக்கு பேசின அளவுல எனக்கு உங்களுக்கு ஒத்து வராது, சரி வராது, சரி சரிங்க போயிட்டு வரேன் சொல்லிட்டு ஆணும் பெண்ணும் தாங்களே டிசைட் பண்ணிடுறாங்க.
1: இது வந்து சரிங்கிறீங்களா? இது நல்ல செயல்
2: இல்லை. ஏனண்டா இதனாலதான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் போய் டிசைட் பண்ணி வார, இதனாலதான் தாய் தந்தையர ஒரு மூலையில ஒதுக்கப்பட்டு அவர்களை பார்க்க முடியாத நிலை ஆணுக்கு வருகிறது, பெண்ணுக்கும் வருகிறது. ஒரு தாய் தந்தையர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பேசி வந்து இருந்து அவர்களும் ஒருவரொரு புரிந்துணர்வு புரிந்து, இப்ப பெண் வந்தாலும் இப்ப நீங்க பாருங்க, எனக்கு ஒரு மருமகள் வர்றா, ரெண்டோன்னு அவ கிட்ட பார்த்து அழகா என்னமா இப்படி இருக்கிறீங்கன்னு ஒரு அன்னைய போல அணைச்சு பேசி அவருக்கு செய்யும் போது அவருக்கு அந்த அன்பு பிறக்கும். இவருக்கும் புரியும். அப்ப அது ஒன்றுமே இல்லாம அவங்க டிசைட் பண்ணிட்டு வந்தா மாமிய பிடிக்காது மருமகளுக்கு, சில நேரம் அப்படியான பிரச்சனைகள் வரும், பார்க்க முடியாது, நாங்க சொண்டா சேர்ந்திருந்து வாழ முடியாது அவங்களோட, அட இப்படி இருப்பான்னு நான் பார்க்கலேண்டுவா மனைவி உங்களோட அம்மா, அப்படியான வார்த்தைகள் எல்லாம் வந்துடும். அதனால பொண்ணு பாக்குறது ஒரு குடும்பமா இருந்து ரெண்டு குடும்பம் வந்து பார்த்து செல்வதுதான் வேண்டாம் என்றது என்னுடைய தீர்மானம். அப்பதான் தெரியும்.
1: அதுதான் நல்லது. அங்க நாங்க பொண்ணு பார்க்க போகும்போது மிஸ்ஸஸுக்கு ஃபீவர் காய்ச்சல் அடிச்சு அதோட மேக்கப் எல்லாம் போட்டு வந்து நின்னது. எனக்கு பாக்க சரி காய்ச்சல் அடிக்கிற அந்த ஃபீலிங்ஸ் ஒரு ஏதோ டயர்னஸா இருக்கு, நின்னவொடனே சரி பாத்தாச்சு போ சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டேன். அவங்க முக்கியமா உள்ள போ சொல்லுங்க, ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்க வேணாம்
2: அப்படின்னு.
1: அது மாதிரி நம்ம அந்த தோணணும் இயற்கையாவே
2: தோணணும் நிச்சயமா.
1: மத்தவங்க கூட்டத்துல வந்து சங்கோஜப்பட்டு நின்னுகிட்டே இருக்கணும்ல,
2: மொத்தம்
1: 10-20 பேர் இங்கிட்டு அவங்க நம்ம சைட்ல ஒரு 10-20 பேர், அவங்க சைட்ல ஒரு 10-20 பேர் எல்லாரும் பார்க்கும்போது அந்த இது ரொம்ப நேரமா நிக்க வச்சுட்டு இருந்தா அது ஒரு மாதிரி தோணும்.
2: அதுதான் அப்பவே உங்களுக்கு அவ மேல இரக்கம் வந்துருச்சு. பாருங்க எப்படி ஒரு கணவர் பாருங்க. பாவம், நீங்க போங்கம்மா உள்ளுக்குல போயிருங்க, நீங்க
1: உள்ள போனா ரிலாக்ஸ் உட்காந்துக்கோ.
2: நிச்சயமா சரி, நீங்க தனியா பேசணும்னு சொல்ல இல்லையா, இப்ப அந்த ஃபேஷன் வந்துருச்சு இல்ல, அப்படி
1: பாத்தா சில நேரம் சில மேரேஜ் வந்து சில பேர் வந்து சும்மா பாத்துட்டு வந்த உடனே போன்ல பேசுறாங்க.
2: ஆமா,
1: பிரச்சனையாயி சண்டை போட்டு அது மூணாவது நாள் நாலாவது நாள் இந்த பொண்ணிய வேணாம்
2: போயிடுறாங்க.
1: பேசவே வேணாம், மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கோன்னு விட்டுட்டேன்.
2: அதாவது என்னடா சரி, அதுக்கப்புறம் விசப்பரிச்சிய பேர்ந்து
1: அனுபவிக்கலாம்.
2: என்னுடைய தலையெழுத்து இப்படி இருந்தா ஒன்றுமே செய்ய முடியாது. சரி கட்டுவோம், நடக்கிறது நடக்கட்டேன்னு துணிஞ்சு கட்டிட்டீங்க
1: நீங்க.
2: சூப்பர், நல்லது. நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் செல்வகுமார். நன்றி.
1: அப்புறம் நீங்க நம்ம சொல்றோம்ல இந்த அன்பு உறவுகள், அன்பு உறவுகள் நம்ம சொல்லு அடிக்கடி சொல்லு சொல்லுதான், அந்த உறவுகளுக்கும் ஒரு அன்பான ஒரு இது கிடைக்குது.
2: நிச்சயம். இன்னொரு
1: இந்த வார்த்தைகள் எல்லாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க.
2: இல்ல இன்னொரு விடயம்,
1: நல்ல வார்த்தை.
2: இல்ல இல்ல, நான் அதுக்கு நான் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன்னா, இந்த வானொலி ஆரம்பித்த காலத்துல நாங்கள் பேசும்போது நான் எப்பொழுதும் அன்பு உறவுகள் என்று தான் சொல்லுவேன், என் அன்பு உறவுகள் என்று தான் சொல்லுவேன். அப்ப உடனே ரெண்டு மூன்று பேர் இங்க, அதாவது கனடால இருக்கிற அன்பு உறவுகள் எனக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. நேரடியா யாருலயே வந்து அட்வைஸ் கொடுத்தாங்க, நீங்க இது வந்து வானொலி நேர்கள் என்று சொல்லுங்க, அவர்களுடைய பேரை சொல்லுங்க, மற்றது முறை சொல்லி பேசாதீங்க. மாமா எப்படி இருக்கிறீங்க, மாமா மச்சான் நாங்க சொல்லி பேசுறோம் இல்ல, அன்போட முறை சொல்லக்கூடாது எனக்கு வந்து சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க கேட்கிற வானொலி எல்லாம் வியாபாரத்துக்காக, அது ஒரு உறவோடு சேராமல் வருகிற வானொலி, அது அவர்கள் வந்து வியாபாரத்துக்காக நேர்கள் என்று வானொலி சேவையை தான் நடத்துகிறார்கள். இந்த வானொலி அப்படி இல்லை, நாங்க உறவையும் அன்பையும் எதிர்பார்க்கிறோம், அதனால அன்பு உறவுகள். இது நான் கடைசி மட்டும் மாற்றப் போவதில்லை, வருபவர்களும் நீங்க அப்படித்தான் பேசணும் என்று சொல்லிட்டேன். அது சில பேருக்கு அது பிடிக்க என்ன, வராமலே இருந்தாங்க சில பேர் அந்த ஆரம்ப காலத்துல, திரும்பி பின்பு பார்த்தா அவங்களுக்கே அது பிடிச்சு போச்சு, அவங்களும் அன்பு உறவுகள். அதுதான் ஒரு நாங்க இது ஒரு நல்லதை சொன்னா கேட்க மாட்டார்கள், அதை நாங்கள் கொண்டு நடத்தி பார்த்தால் தான் அந்த வழிக்கு வருவார்கள். நாங்க இப்படி இப்ப நான் உங்களை வந்து செல்வகுமார் நேயர் வந்திருக்கிறார், செல்வகுமாரை சந்திக்கலாம், நேயர் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா, நீங்க ஏதோ ஒரு எங்கேயோ தள்ளி இருக்கிற ஒரு உறவாகத்தான் இருக்கிறீங்க, அதாவது ஒரு சும்மா ஒரு ஹாய் என்று சொல்லி பேசிட்டு போற மாதிரி. எங்களோடையே இந்த வீட்டிலேயே குடிகொள்ளக்கூடிய, கலை குடும்பத்துல குடிகொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு வராது. அப்ப
1: எனக்கு ரொம்ப பிடித்தமா இருக்குது அந்த வார்த்தைகள்லாம்.
2: எத்தனை நேயர் வந்து தங்களுக்கு பிடிக்கலை என்று முகமுறிச்சு போனாலும் திரும்பவும் இங்க வருவாங்க, என்னண்டா அந்த அன்பும் உறவும் எப்படி அந்த மனசுல அவர்களுக்கு பதிந்த வண்ணம் தான் இருக்கும். அவர்கள் எப்படின்னு போறாங்க வராங்க போறாங்க, இதை பற்றி நான் கவலைப்படையில, இந்த ஒரு புள்ள போறார் வழியில திரும்பி வருவேன், இதைத்தான் நான்
1: சொல்லுவேன்
2: வருவேன். மற்றது இது இங்க வந்து எல்லாரையும் தங்களுடைய திறமைகளை உருவாக்கி அவர்களையும் ஒரு நிலைப்படுத்தி இதுல ஈடுபட வைக்கத்தான் எங்களுக்கு விருப்பம். ஒரு மட்டமா சொல்லுவார்கள் இல்ல, என்னை விட நீ மேல வரக்கூடாதுன்ற ஒரு மட்டத்தோடைய, நீ படிக்கிற பையனா இருந்தா அப்படியே இரு, நான் வாத்தியாரா இருக்கிறேன்ற தன்மையோட இருக்கக்கூடாது. என்ன அளவுக்கு உங்களையும் கொண்டு இப்ப உங்களோட நான் பேசுறேன்னு சொன்னா, உங்களை ஏதோ ஒன்று நான் எதிர்பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறேன்றது செல்வகுமார். அது மற்றவர்களுக்கு புரியுதோ இல்லையோ, உங்களோட நிறைய பேசுறேன்னா இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க ஒரு அறிவிப்பு செய்யலாம், இவங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தலாம், நீங்க ஒரு ரெண்டு நிகழ்ச்சி நடத்தி போட்டு விட்டுட்டு போனாலும் அது எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நீங்க அந்த தரத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க ரெண்டு நிகழ்ச்சி நடத்திட்டீங்க, திரும்பவும் நீங்க நிகழ்ச்சி எங்கேயாவது செய்யத்தான் இருப்பீங்க, அதை விட்டு போக அந்த ஆசையை தூண்டன உங்களுக்கு அதுல. அப்ப உங்களுடைய திறமை வழிபடுது, அது என்ன எங்களுடைய வானொலியில வழிபட்டாலும் சரி, வேற வானொலிகளுக்கு போய் நிகழ்ச்சி எடுத்து வந்தாலும் சரி, எந்த கவலையும் இல்லை.
1: இல்ல அந்த வேட்ஸ் நல்ல வார்த்தையா இருக்குமா, அதே மாதிரி அந்த காலத்துல அந்த போன் இல்லாத காலத்துல தபால் எழுதுவாங்கல்ல, அப்ப அன்புள்ள மகனுக்கு அன்புள்ள மகளுக்கு இந்த மாதிரி எது எடுத்தாலும் அன்புள்ளன்னு எடுத்துதான் எழுதுவாங்க.
2: அன்புள்ள
1: இந்த வார்த்தை அந்த குடும்பத்துல அன்பு தன்னால வரும்.
2: நிச்சயமா
1: அந்த குடும்பத்துல அன்புள்ள அம்மாவுக்கு அன்புள்ள அப்பாவுக்குன்னு இப்படிதான் எழுதுவாங்க தபால். இப்ப இந்த தபாலும் எழுதுறது இல்ல, பூரா போனு எடுத்த உடனே பேசுறோம். அந்த அன்புங்கிற வேர்ஸே இல்லாம போச்சு பாருங்க. அது இப்ப நம்ம இதுல கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அது இன்னைக்கு இப்ப பேசுறது, நாளைக்கு பேசுற வரைக்கும் எனக்கு அந்த மைண்ட்ல நின்னுகிட்டே இருக்கும். அந்த சார்ஜ்ல நின்ன மாதிரியே இருக்கு. பரவாயில்ல, நாளைக்கு எப்படா பேசுவோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்குமா?
2: நிச்சயம் சந்தோஷமா இருக்கிறது. எப்பொழுது நாங்க எல்லாரும் அன்பு உறவுகள் தான். ஒரு குடும்பத்தோட முதலே சொல்லிட்டேன், இது ஒரு குடும்பம். நீங்க வர்றீங்க நிச்சயமா. இது வந்து நீங்க இப்ப வந்து நீங்க பாருங்க, வானொலியாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தால் நீங்க வரும்போது எப்படி பேசுவோம்? நானே சில வானொலியில பேசியிருக்கிறேன். மனம் விட்டு வந்து நாங்க பேச மாட்டோம். எத்தனையோ விடயங்களை ஒழித்து வைத்துக் கொண்டு எங்களுடைய உண்மையான தன்மையை நாங்கள் மறைத்து வைத்துக் கொண்டு எப்படி போவோம்? வணக்கம், நான் கனடால இருந்து பேசுறேன், இப்படிதான் சொல்லுவோம். எனக்கு ஒரு நான் பாட்டு கேட்கப்படுறேன். இது இது பேச்சு இல்ல, ஒரு ரியலா பேசணும். ரியலா மனசோட எப்படி இருக்கீங்க? அப்ப சில குறைநிறைகள் குறை உங்க மனசுல ரொம்ப வாட்டி கொண்டிருக்கிற விடயம் கூட நீங்க இங்க வந்து பேசும் போது இல்லாம போய்விடும். அது
1: ஆமா ஆமா, அது உண்மைதான், அது உண்மைதான்.
2: அதைத்தான் நாங்க இந்த வானொலியை நாங்க எடுத்து வர்றோம். இதை அந்த நேரத்துக்கு அந்தந்த டைமுக்கு அதே மாதிரி எடுத்து வர்ற தன்மை, அந்த அந்த வல்லமை என் உடலுக்கு தேவை என்று நான் கேட்டுக்கொண்டு நன்றி செல்வாக்குமார், உங்கள் பாடலை எடுத்து வர்றேன் நான். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா, நீங்கள் காற்றலைக்கு இணைந்திருந்து போனீர்கள். நீங்கள் காற்றலையில் அழைப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு யார் யார் வாட்ஸ்அப்ல வந்திருக்கிறீங்கன்னு பாக்கலாம். மீண்டும் ராஜவேல் இருக்கார், ஆண்டாள் முத்துவேல், அவங்கதான் சரி சரி. மற்றது சந்தன்ராஜ் மாமா, நீங்களும் பாடல்களை அனுப்பி இருக்கிறீங்க. விதம் விதமான பாடல்கள் அனுப்புறீங்க. இப்ப எந்த பாடலை நாங்கள் எடுத்து வரணும் என்று தெரியவில்லை. சோனியா சந்திரசேகர், நீங்க இணைய முற்பட்டிருக்கீங்க, நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க, காற்றலையும் இணைந்து பேசலாம். இப்பொழுது நாங்கள் சிந்தன் செல்வன் அவர்களை சந்திக்கலாம். வணக்கம்ப்பா.
4: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிற, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் சுகமாக இருக்கின்றேன். வானொலி சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது. நல்ல தலையங்கங்களை எடுத்து கருத்தாடி கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
4: அங்கே வந்து கருத்து கூறியிருந்தவர்கள் மிகவும் துல்லியமாக தங்களுடைய உள்ள கணக்கை வெளிப்படுத்துவது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார்கள். நீங்களும் அதற்கு பல கருத்துக்களை கொடுத்து கருத்தாடல் செய்து கொண்டிருந்தது வானொலி சிறப்பாக இருந்தது கேட்பதற்கு. அதிலும் சிந்தனை செல்வன் சிந்தனையில் ஒரு கேள்வி பிறந்து விட்டது.
2: என்ன கேள்வி அப்பா?
4: என்னவென்றால், இந்த வரன் தேடும் விடயத்தில் ஆண்கள் தானே பெண்கள் வீட்டுக்கு சென்று பெண் பார்க்கின்றார்கள், ஏன் அந்த பெண் ஆண்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஆணை பார்க்க கூடாது? ஏன் அந்த பெண் வீட்டார் ஆணினுடைய தராதரத்தை அறியக்கூடாது? ஏன் அந்த பெண் வீட்டார் தன்னுடைய மகளை கொடுக்கும் ஒரு தலைவனுக்கு தலைவனுடைய குணாதிசயங்களை எதிர்பார்க்க கூடாது? இப்படியான கேள்வி எழுந்த வேளையிலே அந்த ஆண் பெண் பார்க்க போவது பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு பருவ பெண் இருந்தால் அதை சென்று பெண் பார்க்கின்றார்களா? இல்லை, தூர இடத்தில்தான் சென்று அந்த பெண்ணை பார்க்கின்றார்கள். தூர இடத்துக்கு இவர்கள் செல்லும் பொழுது அந்த தூர இடத்து பெண் விட்டார் நினைக்க மாட்டார்களா? என்ன, இவர் பிறந்த இடத்திலே இவர் இருக்கும் இடத்திலே இவருக்கு பெண் இல்லையா, ஏன் இங்கு வருகின்றார் என்று கேள்வியை போட்டு பார்க்கலாம். இப்படியான கலந்துரையாடல்களை நீங்கள் எடுத்து வந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். மற்றது வீட்டோடு மாப்பிள்ளை என்று ஒரு பெயர், ஒரு கருத்து அங்கே ஆடப்பட்டது. வீட்டோடு மாப்பிள்ளை ஆயிரத்தில் ஒன்று. எல்லாரிடத்திலும் வீட்டோடு மாப்பிள்ளையாக யாரும் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆணன்றவன் அங்கே சென்று பெண்ணை தேடி, நான் ஒரு ஆண்மை உள்ள நான் என் பெண்ணை காப்பாற்றுவேன், கடைசி வரை நான் என் வாழ்க்கையை கொண்டு செலுத்துவேன் என்ற உறுதியுள்ள உறுதி படைத்த ஒரு ஆணுக்கு தான் ஒரு பெண்ணை கொடுக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆண் எதற்காக வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும்? என்னை பொறுத்தவரையில் ஒரு ஒரு கருத்து ஒன்றிருக்கின்றது என் மனதுள். அந்த வீட்டோடு மாப்பிள்ளையாக அவரை வைத்திருப்பது ஏனென்றால் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று கூறப்படுகின்றது. அரசாங்க உத்தியோகத்தை நான் குறிப்பிடவில்லை. அவருக்கு ஏதோ ஒரு தொழில் இருக்க வேண்டும். அந்த வருவாயை கொண்டு தன் குடும்பத்தை கடைசி வரை காப்பாற்றக்கூடிய தன்மை இல்லாதவர்தான் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்து அந்த வீட்டை கவனித்துக் கொள்வார். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கும் வேளை இன்னும் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அந்த நீங்கள் கூறிய கருத்தின்படி அந்த பெண்ணின் பெற்றோர் இல்லாத காலத்தில் அந்த இந்த பிள்ளைகள் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தானே அந்த சொத்துக்கள் போகும். அந்த வேளையில் இவர்களுக்கு வயதாகிவிடும், அனுபவிக்க மாட்டார்கள். அதற்கு நான் முரண்படுகிறேன். ஏனென்றால் வீட்டோடு மாப்பிள்ளையாக எடுத்து வந்த பொழுது அந்த வீடு 10% நல்லா இருக்கும் பொழுது அதை 20% ஆக்குறது தான் இந்த ஆணின் கடமை. அவர்கள் அனுமதித்தார்களோ அனுமதிக்கவில்லை, அந்த வீட்டினுடைய நன்மையையும் வீட்டினுடைய வளர்ச்சியையும் அந்த பொருளாதார உயர்ச்சியையும் காட்டக்கூடிய வகையில் இவர் நடந்து கொள்வாராக இருந்தால் அவர் அவர்களுடைய எதிர்பார்ப்பு தேவையில் தன் மனைவியையும் பிறந்த குழந்தைகளையும் தானே பார்த்துக் கொள்ளுவார். அனுபவிக்க வேண்டிய வயது குழந்தை பெறுவது மட்டும்தான் அனுபவிப்பது அல்ல, ஆடை ஆபரணங்களை சரித்துக் கொண்டு வெளியே சென்று வருவதுதான் அனுபவிப்பது அல்ல. நான் முடிக்கவில்லை. அவர் தனக்கென்று தன்னுடைய காலில் நிற்கக்கூடிய வகையிலே ஒரு பொருளாதார வருவாயை காட்டிக்கொள்வாரா இருந்தால் அங்க வீட்டோடு மாப்பிள்ளை என்ற பெயருக்கு இடமே இல்லை. நீங்கள் கூட வருவது எனக்கு தெரியும். அவர் ஒரு வசதி படைத்தவர் அல்ல, அவருக்கு உத்தியோகம் ஒன்றும் இல்ல நான் கொஞ்சம் கொடுத்து உதவி செய்வோம் ஒன்று பெற்றார் விரும்பக்கூடாது. என்னால் அவர்கள் ஊக்குவிக்கின்றார்கள் பல வழியால இவரை எப்படியும் மேலே கொண்டு வர வேண்டும்.
2: அதுதான்
4: மேல் வர வேண்டும்.
2: இல்ல, இதுக்கு நான் ஒரு முரண்பாடு என்னண்டாப்பா, இப்ப உங்கள்ட்ட இப்ப நான் உங்களை வச்சு நான் கேக்குறேன். உங்கள்ட்ட உங்களோட மகளை நீங்க ஒரு மருமகனுக்கு கொடுத்திருக்கீங்க. அவருக்கு வசதி இன்மை, ஆனால் அவரும் நல்ல பிள்ளை. ஆனா அவருக்கு அவர் செய்யற தொழில் ஒரு சின்ன கைத்தொழில்லாம் இருக்கிறது, ஒரு சின்ன கைத்தொழில். அப்ப அந்த அதோட வருமானம் குறைவு. அப்ப நீங்க ஒரு தந்தை சார்ந்த மாமன் என்று சொல்ல முடியாது, நீங்க கட்டி கொடுத்துட்டா நீங்கள் அவருக்கும் தந்தை தான். நீங்க உங்களுடைய மகனை, சரி, அவரை பார்க்கும்போது அவர் உங்களுடைய மகன், சொந்த உங்களுடைய மகனை எப்படி நீங்கள் முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவு செய்து இப்படி போகலாம் இப்படி போகலாம் என்று வழி நடத்தி செல்கிறீர்களோ, அதே மாதிரி வந்த மருமகன், அவர் உங்களுக்கு மகன், அவர் ஒரு சின்ன கைத்தொழில் செய்து கொண்டிருக்கிறாரப்பா. அப்ப அவரை தன்னுடைய மகள் நல்லா வாழ வேண்டும், அவருக்கு ஊக்கம் கொடுத்து கொஞ்சம் உதவி செய்து அவரை ஒரு ஒரு ஸ்தாபனமோ அல்லாட்டி ஏதாவது ஒரு தொழிலை பெருசாக செய்யக்கூடியதாக மெல்ல மெல்ல ஊக்கம் கொடுத்து வழி நடத்த. அதாவது சில ஆண்களுக்கு கையில பணம் இல்லாதால பயமா இருக்கும், கடன் வாங்க பயமா இருக்கும், தான் கடன்காரனா அப்படியான கொள்கை உள்ளவர்கள் இருக்கிறார். நல்லவர்கள், நான் கடனை வாங்கி ஒரு தொழில ஆரம்பிச்சு அதுல லொஸ்டா போனா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, என்ன செய்வேணும், அதனால எத்தனையோ பேர் தற்கொலை செய்தும் இருக்கிறார்கள்ப்பா. அப்ப மாமனிடம் பணம் இருக்கும் தருணத்தில் அவர் தன்னுடைய மருமகனை, மகனா தன்னுடைய மகனை எவ்வளவு தூரம் நீங்க படிப்பிச்சு நீங்க பெருசாக்கணும், எந்த பிள்ளைகள் நல்லா வரணும் என்று நினைக்கிற நீங்க மகளை கட்டி கொடுத்த இடத்துல அவருக்கு நீங்க உதவி செய்து அவரை முன்னேற்றி விடாமல் நீங்கள் அப்படியே வச்சிருக்கொண்டிருந்து நீ இந்த சின்ன சிறு தொழிலோலே இது உனக்கு இவ்வளவு தான் உன்னால உழைச்சி கொண்டு வரையலாம், அது எந்த பிள்ளைய பாக்குற அளவுக்கு எந்த பிள்ளைய லிப்ஸ்டிக்கு கூட உண்ட காசு காணாது, இப்படி எல்லாம் மட்டம் தட்டி வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கலாமோப்பா, அதிலும் பார்க்க மாமா எப்படி இருக்கணும், உங்களோட மகனை பாக்குறது போல மருமகனையும் மகனாக நினைத்து அவனுக்கு உங்களிடம் இருக்கிற சொத்து, உங்கள்ட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது, அதுல ஒரு கொஞ்சம் கொடுத்து அவரை முன்னேற்றி பார்க்கலாம். முதல் ஒரு தரணம் முன்னேற்றி பார்த்து அதுல சக்சஸ் இல்லாட்டி நீங்கள் அதை விட்டு கொடுக்கலாம், விடலாம், இவரால ஒண்ணும் செய்ய இல்லாத இவர்த்த முன்னேற மாட்டாரு. அதனாலதான் கேக்குறேன், நீங்க அப்படி செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, அப்படி செய்வது தவறு என்று நீங்க சொல்லக்கூடாது.
4: வளரும் பயிரை முளையில் தெரியும்.
2: அப்ப முளையில தெரியும், முதலே முதலே பார்த்தோன்னு நீங்க கட்டி கொடுக்க கூடாது அப்பா. அப்படி
4: என்ன பிரஸ்தாவித்து அதற்குரிய காரணத்தைங்கள் சொல்லி முடிவுரைக்கும்
2: வந்துவிட்டீங்க.
4: வளரும் பயிரை முளையில் தெரியும். சிறு பிள்ளைகள் பின்னுக்கு நல்லா இருக்கும் பெண் குழந்தைகள் மண்சோறு கரை காட்சி விளையாடும் பக்குவத்தில் தெரியும். அங்கே கூறப்பட்டிருக்கின்றது, ஒரு கணவன் அல்லது ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கும் அவனுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு பெண் தான் காரணம். பின்பு அங்கே கூறப்பட்டிருக்கின்றது, ஒரு கணவன் அல்லது ஒரு ஆணின் முன்னேற்றத்திற்கும் அவனுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு பெண் தான் காரணம், பின்புலத்தில் பெண் தான் இருக்கின்றாள். அந்த ஆணை கட்டி கொடுக்கும் பொழுது அந்த ஆணின் பெண்ணின் தந்தைக்கு தெரியும், அவர் வசதியற்றவர், அவருக்கு தொழில் வாய்ப்பு அற்றவர், ஆனால் வல்லமை உள்ளவர் என்று தெரிந்து தன் மகள் விரும்பி விட்டாளே என்ற ஒரு காரணத்துக்காக, ஒரே ஒரு மகள், அவளுக்கு நாளைக்கு வருத்தம் வந்தோம், அவளை இழந்து விடுவோம் என்ற பட்சத்தில், சரி வீட்டோடு மாப்பிள்ளையா இருக்கட்டும், நான் சாப்பிடறது இல்லையே அவருக்கும் கொடுத்து வாழ வைக்கணும் என்ற பொழுது, அவருக்கு அந்த மாமன் பணங்க உதவியை செய்தோ அல்ல வேறு வசதியை செய்து அவரை உயர்த்தி விட்டால் எங்கே பெயர் போகின்றது? மனைவி வீட்டுக்காரன் இருந்துதான் இவர் இந்த உதவியை பெற்று வாழ்கின்றார் என்ற பெயர் பெறும். அவராக அங்கே எதுவும் செய்யவில்லை. அவர் ஒரு மனைவியை ஒரு பெண்ணை திருமணம் செய்ய புறப்பட்டு விட்டால் சகலதும் தான் பொறுத்துக் கொள்வேன் என்ற அந்த ஆதங்கம் இருக்க வேண்டும். அவர்கள் எடுத்து கூறும் விடயத்தில் கூட எத்தனை பேர் என் கண்கூடாக இருக்கின்ற இளைஞர்கள் பலரை பார்த்திருக்கின்றேன். அஞ்சு சேரத்துக்கு முதல் வீதி வழியை தெரிந்தவனை ஒரு விரும்பி விட்டால் கடைசியாக அவனுக்கு கட்டி கொடுத்த போது அவன் தன் மாமன் வீட்டிலிருந்து இந்த ஒரு மூக்குத்தி இந்த கொண்டு சென்று அவளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தவன்றதான் காரணம். அந்த பெண் அவனை அரவணைத்து தந்தை தாய் வேண்டாம் எனக்கு நீதான் வேணும் என்று வந்தவள் கஞ்சி குடித்தாலும் பாயாசம் குடித்தாலும் அவனோடு தான் என்று அவள் இருப்பாளா என்றால் அவன் அந்த பாசத்திலே முன்னர் வருவான். இங்கே குறைபாடு அந்த பெண்ணில் தான் இருக்கின்றது. அவர்கள் ஒன்றுக்கும் இல்லாதவன் வந்துவிட்டால் என் மகனுக்கும் ஒரு வருவாய் இல்லை, மருமகனுக்கும் வருவாய் இல்லை, என்னிடம் இருக்கின்றதையே கொடுத்து கொடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் யோசிப்பார். இவர்கள் இப்படியே இருந்தால் இந்த இளைஞர் இந்த குடும்பம் அந்த மூதாதையர்களாக வரும்பொழுது அவர்களை எப்படி இவர்கள் ஓம்பி வளர்ப்பார்கள்? அதற்காக தான் சொல்லுவது அந்த ஒரு ஆண் ஆணித்த என்னுடைய வாழ்க்கையிலே நானும் பார்த்திருக்கேன். உதவி என்னுடைய குடும்பத்திலே எனக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஒரு தடவை அவருக்கு தேவை, ஒரு தடவை ஒரு விடயம் தேவை என்று கேட்கும் போது அவரால் அது முயற்சித்தால் முடியும் என்று நான் தெரிந்து, நான் ஒரு உளவியல் ஆசிரியர், தெரிந்து கொண்டு அவரை அந்த இடத்துக்கு தூண்டிவிட்டேன். ஆனால் அவர் அதை பிடித்துக் கொண்டு முன்னோர் வேற ஒன்றாக இல்லை, மேலும் எதிர்பார்த்து தான் அங்கே இருக்கின்றது. அதெல்லாம் அப்படியே கை கழுவி விட்டேன் அந்த உதவி செய்வதை. ஆனால் அங்கே என்னுடைய அந்த அவளுடைய மனைவியினுடைய மகள் புத்திசாலி சாமர்த்தியவாளி என்றபடியால் அந்த குடும்பம் நன்றாக ஓகோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர் அங்கே தலைமுறிந்துதான் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. காரணம், பெண்ணின் கையினால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒன்றில் மாமன் மாமியினுடைய உதவியோட வாழவனும் அல்ல பெண்ணின் கையினால், அது பிழைச்சது. அது அப்படி செய்வது வழக்கமில்லை. ஒருவனை நாங்கள் இன்னும் கீழே போக பண்ணுவது போன்ற நாங்கள் உதவி செய்தார். ஆசிரியராக இருக்கிற நாங்கள் கற்பிக்கும் பொழுது கூட ஒரு மாணவனுடைய உள்ளே இருக்கின்ற உள்ள கிடக்கை அறிவை வெளியே கொண்டு வரும் வகையில் வினாக்களை கொடுத்து அவனுக்கு ஊக்க சக்தியை கொடுத்து அவனை கொண்டு தொழிற்பட வைக்கிறது.
2: சரி, இப்ப நீங்க
4: இருங்கள், எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அவனை ஒரு பெரிய உயர்வதையை கொண்டு வருவதில்லை. அவன் தானாக முயற்சிக்க வேண்டும், தானாக செயற்பட வேண்டும், தானாக தேட வேண்டும். முட்டு முழுத்தமாக ஒரு ஆணனப்படுபவன் தனக்கு ஒரு மனைவியை தேவையாக்கும் பொழுது தன் காலிலேயே தான் நின்று வந்தவளை கடைபிடிப்பேன், காத்துக்கொள்வேன், இந்த எங்கள் தமிழ் பண்பாடும் மரபுகளை எல்லாம் கடைபிடித்துக் கொண்டு செல்வேன் என்ற மன உறுதியோடு தான் அவன் சென்றுகிறான். கண்டவன் காதல் தேவதான மற்ற பாப்பனம் தானே என்ற ஒரு காலம் இருக்கக்கூடாது. வாழ்க்கை என்பது நீண்ட பயணம், அந்த நீண்ட பயணத்துல முழுட பள்ளம் எல்லாம் இருக்கின்றது. ஒரு தடவை சிந்திக்க வேண்டும். சரி, அவர் அப்படி செய்கின்றார் என்றால் ஏன் இவர் சிந்தித்து தன்னுடைய அந்த வருவாயை பெருக்கக்கூடாது?
2: சரி, அப்பாட்டு
4: வழிகள் இருக்கு, எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. முதல் போட்டு தான் செய்ய வேண்டும் என்றது இல்லை.
2: அப்பாட்டு இப்ப நீங்க சொன்ன பேச்சுல ஒரு தடவை கூட உங்களோட மருமகனுக்கு, மருமகன் சொல்லக்கூடாது மகனுக்கு, அவர் மருமகனா வந்துட்டு அவர் உங்களுக்கு மகன் தான், அந்த மகனுக்கு ஒரு தடவை கூட நீங்க உதவி செய்து ஊக்கம் கொடுத்து பார்க்க மாட்டீங்க அப்படித்தானே?
4: இல்ல, நான் முதல் குறுனன் இல்லவா, அவருக்கு கொடுத்தால் அது கொடுக்க வேண்டிய என்ற மகனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் சரி, அவருக்கு ஒரு தேவை ஏற்படும் போது அந்த தேவையை அவரால் பூர்த்தி செய்ய முடியும், முடியும், முடியாமல் இல்லை. அப்படி ஒரு தேவை வந்து போறதில்லை. அப்படி வந்தால் அவராக செய்ய வேண்டும், முடியாத பட்சத்தில் அவர் கேட்க வேண்டும். அப்பொழுது அந்நியோன்யமாக நாங்கள் அந்த உதவியை செய்து கொண்டு அறிவுரையும் சொல்லிவிட்டு அவரை வைத்து விடுவோம். இதே செய்தா என்ன, மாமா இதை பார்த்தால் என்ன, அப்பா இதை பார்த்தால் என்ன, அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இப்படி அவர் நல்லபடியே காட்டல. அவர் வந்து என்னோட மகன் ஒரு தடவை சொன்னா தான் பெரிய ட்ரக் எடுத்து கொம்பனியோட போறேன். அப்பறம் நான் கேட்டேன், அவருடைய நண்பன் தீமைகள் எல்லாம் உனக்கு தெரிகிறதா? நண்பன் தீமைகள் எல்லாம் உனக்கு புரியுமா? அவரே உன்னுடைய காலையே வச்சு மற்றவர்களை எதிர்பார்த்து செய்யாதே. அதன்படி போனார்களும் புத்தி சாதுரியமா வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் யாருக்கும் வீட்டோடு மாப்பிள்ளை என்ற பொருள் இதுதான். ஒன்றில் பழைய சினிமாக்களில் திரைப்படங்களில் பார்க்கலாம், நீ உன் எண்ணத்தில் கட்டுற மகளே இங்கே ஒன்றுமே எதிர்பார்க்க கூடாது. வேணுமென்றால் அவர் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதே. நான் வெளியேது என்பது தெரிஞ்சு அடாவடித்தனங்கள் பண்ணி பல இடையூறுகள் மற்றவர்களுக்கு செய்து கூடாத பழக்க வழக்கங்கள் போறவர்களையும் வீட்டோடு மாப்பிள்ளையா கட்டுப்பாடாக இருக்கட்டும், மகள் விரும்பி விட்டாளே என்பது. அவர் வந்து கொடுக்கவே சாப்பிட வேண்டியதான். அங்கே அவர் ஒன்றும் தள்ளி நின்று பேச முடியாது. வீட்டோடு மாப்பிள்ளையா போகும் பொழுது ஜெயிக்க வேண்டும். அந்த போற மாப்பிள்ளையோ போற வேண்டிய பெற்றார்களோ கஞ்சியை குடித்தாலும் பச்சை தண்ணியை குடித்தாலும் இன்னொருத்தர் வீட்டுக்கு நான் அடிமை மாறி போக கூடாது என்ன வேண்டும். அந்த வீட்டோடு மாப்பிள்ளை என்பது பிழையானோரு கருத்து, பிழையானோரு வழக்க வழக்கம். அந்த வீட்டோடு மாப்பிள்ளை வருபவருக்கு இவர்கள் செய்ய வேண்டும் என்ற கடமை. ஏன்னா அந்த பத்திரம் எழுதப்பட்டது போல் வீட்டோடு மாப்பிள்ளை என்பதற்குரிய சாந்திரிய லட்சணங்கள் சட்டத்திட்டங்கள் இதுதான். இவர் ஆணித்தரமாக திராணியற்றவராக இருந்தாலும் எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியாதம்மா.
2: ஆனா இந்த காலத்துல அப்படி ஒரு ஒரு எவ்வளவுதான் இல்லாமல் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாலும் ஆண்கள் இந்த காலத்துல அப்படி வாழ விருப்பப்பட மாட்டார்கள். அப்பா
4: அடுத்த கருத்தை கூறுவேன். வீட்டோட மாப்பிள்ளையா வாழ்ந்து என்னோட பெரிய வியாபார நிலையம் இருக்கிறது, பெரிய அந்தஸ்தோடு நான் இருக்கிறேன், அவரை கூப்பிட்டு என்னுடைய பாருங்கள், ஒரு பெண் பெறும் பொழுது மாமியார் ஆகப்பட்டு தன்னுடைய இடத்துல இருக்கின்ற சாவி கொத்தை நல்ல மருமகள் என்று கையிலே கொடுக்கின்றார். அவள் அந்த வீட்டை நன்றாக நடத்தி நிர்வாகப்படுத்துவாள் அந்த நம்பிக்கை. அதனால் தான் பெண்களுக்கு ஒரு 10-12 வயதிலே ஒரு சொல்லி இருக்கின்றது, சாமர்த்தியப்பட்டு விட்டால், பக்குவம் அடைந்து விட்டால், பெரியவளாகி விட்டால், ஆளாகி விட்டால், பெரிய மனுஷி ஆகிவிட்டால் என்ற நல்ல பதங்கள் உபயோகிக்கப்படுது. அங்கே சாமர்த்தியப்பட்டு விட்டால் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த சாமர்த்தியம் அது பெண்களுக்குத்தான் வரும். ஆண்களை எதேச்சியாக எல்லாம் செய்து கொண்டு செல்வார்கள். அந்த எப்படி செல்லுங்கிற ஆணையும் சாமர்த்தியமாக அவள் தன் முந்தானையிலே முடித்து அந்த மாமி மாமன்களை ஓம்பி அந்த வீட்டு நிர்வாகம் வீட்டினுடைய கௌரவத்தை காத்து நடப்பவளும் கையில் தான் கொடுக்கப்படுகிறது. அவள் அந்த இடத்திலே அதை விரிவுபடுத்துகிற அளவு என்றால் எங்கேயும் ஒன்று அப்படி நடந்திருக்கிறான். ஆனால் ஆணை எடுத்து பாருங்கள், 175% ஆண்களை நான் கவனித்து என்னுடைய வாழ்க்கையிலே கவனித்திருக்கின்றேன். நல்ல பிள்ளை நல்ல மர்மம் வந்து விட்டார் என்று அவருக்கு அந்த சொத்துக்கள் எல்லாம் எதையும் உங்களுக்கு நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் பிள்ளைகள் என்றெல்லாம் அப்படி கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் 4 நாளிலே 4 மாதத்திலே 4 வருடத்திலே அவருடைய குணங்கள் மாறுகின்றது. விட்டு விட்டு சுட்டு அதே அவர் தன்னுடைய கேளிக்கை எல்லாம் சேர்ந்து அப்படி இப்படி எல்லாம் சேர்ந்து விரயம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள். 20-10% அந்த முதலை பெருக்கி அந்த செல்வத்தை பெருக்கி பொருளை பெருக்கி பெயரை காத்து புகழை காத்து அந்த சந்ததியினுடைய மேன்மையை காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு நானும் ஒரு ஆண் தான், வசதிகள் எல்லாம் வாய்ப்பு. அம்மா ஒரு பக்கம் தருகின்றார், அப்பா ஒரு பக்கம் தருகிறார்கள், நான் என்ன அறியாமல் ஓடி
2: திரிவேன்.
4: ஆனா பெண்கள் அப்படி அல்ல. அதனால் தான் சென்று அந்த பெண்ணை பார்க்கின்றார்கள், இவள் எங்கள் வீட்டுக்கு பொருத்தப்பாடு உடையவர். அதை நாங்கள் நகைச்சுவைக்காக வேறு விதமாக மாற்றிக் கொள்ளுகின்றோம். பெண்களும் சில பேர் அதை பிடிக்காமல் பெண்ணுரிமை இல்லை என்று கூறுகிறார். இல்லை, அவருக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பெண்ணை அந்த வீட்டுக்கு வந்த மருமகள் என்று அழைத்து வருகின்றது. அந்த வேளையில் அது ஒரு நல்லவளாக இருக்க வேண்டும். நல்லவள் என்று கூறுவது நல்ல குணாம்சம், பொறுமை, பெருந்தன்மை, தகைத்து தன்மை எல்லாம் இருக்கும் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று தேர்வுக்காக சொல்கின்றார்கள். ஏனென்றால் ஆண்களை ஏன் பார்ப்பதில்லை என்றதும் இந்த இடத்தில் கூறுகிறேன். ஆண்கள் பல இடத்தில் வந்திருக்கும் போது எல்லோரும் பார்த்து எல்லோருடைய வாயினாலும் ஒரு ஆணை பற்றிய விமர்சனங்களை கிடைக்கும். ஆனா ஒரு பெண்ணை பற்றிய விமர்சனம் கிடைப்பது அறிவு என்று அவள் வெளியே வருவதில்லை. வீட்டுல இருப்பால் அடக்க ஒடுக்கம் வாழும், அச்சம் மடம் நாணம் பயப்பட வாழும் நம்குல பெண்கள். ஆதலால் தான் நாங்கள் சென்று அதை பார்ப்பது உண்டு. மற்றது இதை வேறையாக வேற என்னுடைய கருத்தை நான் தெரிவித்து விட்டேன். இதில் யாரையும் புண்படுத்தவோ அல்லது என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த பெற்ற இதை கூறியிருந்தேன். நேர்மறை நல்ல கருத்தாடல் இப்படியான கருத்தாடல் கொண்டு வாருங்கள். அடுத்து நீங்கள் இருந்து கேட்கும் பாடல் அழகு என்ற ஒரு பாடல்.
2: அழகு
4: என்ற கண்ணதாசன் அவர்கள் ஒரு அழகை வர்ணிக்கின்றார், ஒரு பெண்ணிந்திய அழகை. அதுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கின்றார். கே ஜே ஜேசுதாஸ் டாக்டர் அவர்கள் அந்த பாடலை பாடியிருக்கின்றார். ஒரு கண் பார்வை அற்ற ஒருவன், அவன் ஒரு கலைஞன். கலைஞனுக்கு கலை உணர்வு மானசீகமாக கிடைக்கும். அந்த ஒரு அழகான பெண் அவனோடு பழகுகிறாள். அவனுக்கு அந்த முதல் கருணை, அதன் பின்பு அவனுடைய நல்ல பழக்க வளங்களில் அன்பு ஏற்பட்டு வந்து அது காதலாக மாறுகின்றது. அந்த இடத்திலே அவனிடம் அந்த பெண் கேட்கின்றால், அழக பெரிசொல்ல அழக என்றால் எப்படி இருக்கு நீ வர்ணிச்சு பையன். அவன் கண் பார்வை தெரியாது, பார்த்தா தான் அழகு தெரியும். மனக்கண்ணிலே அவன் பார்க்கின்றான். அதுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிய கவிஞர் பெருந்த கொடுத்த சொற்களை உள்ளடக்கிய ஒரு பாடல் ராஜ பார்வை திரைப்படத்தில் வருது. அந்த திரைப்படம் வெற்றி படமோ அல்லது ஹூண்டோண்டு படமோ நான் கூறவில்லை, அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அந்த பாடல் என்னை கவர்ந்தது. ஒரு கண் பார்வை உள்ள கற்றறிந்த புலவன் வர்ணிப்பதற்கும், ஒரு கண் பார்வை அற்ற ஒரு கலைஞன் கலை கண்ணோடு தான் பெற்ற அந்த கலை அறிவுகளை கொண்டு தான் கேள்விப்பட்ட செவிப்புலனாக வந்த அழகை வர்ணிக்கும் விதமாக அந்த பாடல் வருகின்றது. அழகே அழகு ஆயிரம் தேவதை, அழகே அழகு தேவதை ஆயிரம் கவிஞர்களின் கற்பனையில் வந்த அப்படி போகுது அந்த பாடல். அங்கே பின்பு அந்த அழகை வர்ணித்துக் கொண்டு வருகின்றார். முடிந்தால் அந்த பாடலை இந்த காட்சலைக்கு தாருங்கள். உங்களுடைய கருத்தாடல் நன்றாக இருந்தது, எனக்கு சில சந்தர்ப்பம் கொடுத்து விட்டீர்கள். நன்றி. மேலும் மேலும் வந்து கருத்தாடலை செய்ய சொல்லி செல்லுங்கள். அப்பொழுதுதான் இன்னும் வந்து கூற மறந்து இறுதியாக வந்து நேயர், எனக்கு முன்பு வந்து அன்பு நேயர், அன்பு உறவுகளே என்ற ஒரு நீங்கள் பேசிக் கொண்டீர்கள். உண்மையிலே வானிலைக்கு வரும் பொழுது முதலில் வருபவர் ஒரு அறிமுகமானவர்தான் வருவார். அப்பொழுது அவர் நேராக கூட இருக்க மாட்டார். ஒரு தடவை வந்து பேசிவிட்டால் இந்த வானொலியை பிடிக்கிறது அவருக்கு, மீண்டும் வர வேண்டும் போல ஒரு எண்ணம் தோன்றுகின்றது. அதற்கு அந்த அறிவிப்பாளரோ அல்லது நிகழ்ச்சி தயாரிப்பாளரோ அந்த கலை நிகழ்வுகளோ அல்லது அந்த வானொலியின் சட்டத்திட்டங்களோ அல்லது வானொலி வர நிகழ்வு பல காரணங்கள் இருக்கலாம். அவர் இரண்டாவது முறை வரும் பொழுது நேயர் ஆகுகிறார். ஏனென்றால் முதல் தடவை வந்து நெஞ்சத்தில் நேயம் கொண்டு விட்டார் இந்த வானொலியை, நேயராக வருகின்றார். திரும்ப அவர் வந்து பழகும் பொழுது முகம் தெரியாத உறவாக இருந்தாலும் அவர் உள்ளத்திலே ஒரு அன்பு விளைகின்றது இந்த வானொலியிலும் வானொலியார கலைஞர்களிலும். அடுத்த முறை வந்து அவர் பேசும் பொழுது ஒரு அன்போடு பேசுகின்றார். ஏன் அவரை இந்த அறிவிப்பாளர் நேயர்களுக்கு நேரையும் பிடித்து விட சில நேரம் வந்தா ஏன் இவர் வந்தார் என்று நினைக்க வேண்டியிருக்கின்றது. அவரை பிடித்து எங்களை அறியாத ஒரு பரஸ்பரம் ஒரு ஒரு ஒன்றுபட்ட ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு எங்கள் வானொலி பல நேயர்களை உறவுகளாக வைத்திருப்பது இவரும் ஒரு உறவாகின்றார். இந்த வானொலி உறவுகள் என்பது ஒரு குடும்பம். வானொலியும் வானொலி கலைஞர்களும் வானொலிக்கு வரும் நேயர்களும் வானொலிக்கு வந்து நிகழ்ச்சியில் தரும் கலைஞர்களும் தயாரிப்பாளர் இவர்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இணைந்து ஒத்து அன்பு என்ற அந்த பாசப்பிணைப்பிலே செல்கின்றபடியால் தான் வந்தவுடன் நீங்கள் அவரை கண்டவுடன் உங்களை அறியாமல் அன்பு ஏற்படும். அடுத்து என்னுடைய அன்பு நேயரை சந்திக்க
2: அன்பு உறவை
4: சந்திக்கின்றோம் என்று கூறுகின்றோம். அதுதான் அந்த அன்பு உறவாட வலிக்கிட்டு அந்த அன்போடு உறவா அந்த அன்பு என்ற பாசப்பிணைப்பிலே வந்து
2: நல்ல
4: உறவாடுகள் இந்த அன்பு நீடிக்க வேண்டும்.
2: நிச்சயமாப்பா நல்ல
4: அந்த அன்பு என்று வந்தபடியால் அதை நீடிக்க வேண்டும் என்று ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் அதன்படி நீங்கள் எல்லோரையும் 23 வருடங்களாக அன்பினாலே கட்டி ஆழ்ந்து கொண்டு வருவது வாழ்த்துக்கள் மேலும் வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி.
2: எத்தனை கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டாலும் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு ஒரு கருத்துக்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் என்னுடைய கருத்து, அதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு ஒருத்தர் வருகிறார் என்றால், ஒரு பிள்ளைக்கோ ஒரு மருமகனாகவோ மருமகளாக வருகிறார்கள் என்றால், அவர்களுக்கு எங்களிடம் எது இருக்கிறதோ அதை பகிர்ந்து கொடுத்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இப்ப அப்பா என்னண்டா விட்டு பாப்போம் அவர் முன்னேறாரா இல்லையா என்றது ஒரு ஒரு டெஸ்ட் ஒன்று வச்சுதான் ஒரு தடவை முன்னேற்றி விடுவேன், அதுக்கு பிறகு ஏலாட்டி ஏலாது. அப்படியெல்லாம் நாங்கள் அடம் பிடிச்சு கொண்டிருந்தா என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை தான் பிள்ளையாகவும் பாவம் கஷ்டப்பட்டு விடும் என்பதுதான் ஒரு தாயோ தந்தையருக்கு இருக்க வேண்டிய மனநிலை. எனது பிள்ளை எனது பிள்ளை நான் இல்லா காலத்தில் கஷ்டப்பட்டு விடும் என்பதற்காகத்தான் வருபவரை ஒரு மகனாக நினைத்து முன்னேற்றி அவருக்கும் சிலவற்றை ஒரு நண்பராக நினைத்து நாங்கள் பழகி அவருக்கு ஊக்கம் கொடுத்து நாங்கள் தான் முன்னேற்றி விட வேண்டும். ஏனால் அவர் வாழ்ந்த இடத்தில் பணம் இல்லை, அவருக்கு முன்னுக்கு வர கஷ்டத்தின் சரியான கஷ்டத்துல வாழ்ந்திருப்பார். எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன், நிறைய கஷ்டத்துல, நான் சாப்பாட்டு கூட இல்லை, நான் உடை கூட சரியாக ஒரு இதோட உடைய திரிந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம். ஆனால் அவர்களுக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்கும் போது முன்னேறத்தான் நினைப்பார்களே என்று அழிப்பதற்கு நினைக்க மாட்டார்கள். கஷ்டத்தில் பிறந்தவன் தான் முன்னேறி பணத்தை எப்பவோ சேர்த்து வச்சு முன்னேறத்தான் நினைப்பானே ஒழிய அழிக்க நினைக்க மாட்டார். ஆனா உதாரித்தனமாக ஒரு இடத்துல இருந்து வேற அப்பா சொன்ன வகையில இப்போ ஒரு தாய் தந்தையரிடம் ஒரு குழந்தை அவர்களுடைய சில வழியே இருந்து ஊதாரித்தனமாக திரிந்த பிள்ளை தான் இன்னொரு குடும்பத்துக்கு போனாலும் தன்னையும் பார்க்காம மனைவியையும் பார்க்காம அவர்களுடைய சொத்திலே வாழ்ந்து இல்லாமல் போவது. கஷ்டத்திலேயே வளர்ந்து உடைக்கு கஷ்டம், உணவுக்கு கஷ்டம், இதுல இருக்கும் ஒரு ஆண் மகன் இன்னொரு இடத்துல ஒரு காசு பணம் இருக்கும் இடத்துல ஒரு பெண்ணை விரும்பி போய்விட்டானா இருந்தால் அந்த குடும்பத்தை தான் பட்ட கஷ்டம் எனது மனைவிக்கும் அந்த குடும்பத்துக்கும் எனது பிள்ளைகளுக்கும் வரக்கூடாது என்று முன்னேறத்தான் நிற்பான். அவனுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் முன் வர வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து. வருகிற மாப்பிள்ளையிலேயும் ரெண்டு விதம் இருக்கு. கஷ்டத்துல வளர்ந்தவன் எப்பொழுது முன்னேறத்தான் நிற்பான், காசு பணத்துல அருமை தெரியும், தான் பட்ட கஷ்டம் மனசுலேயே நிலைச்சு நிற்கும், அதை மறக்கிற ஆளாக இருக்க மாட்டார். உண்மையே எந்த ஒரு மனிதனும் இருக்க மாட்டார். சிறு வயதிலேயே நாங்கள் கஷ்டப்பட்டிருந்தோம், நாங்கள் நல்ல அம்மா அப்பாட்டு சந்தோஷமாக நன்றாக கலகலாண்டு எல்லாம் கிடைக்க சரி அம்மா செய்வா அப்பா செய்வான்னு வாழ்ந்த ஒரு ஆண்மகன் அல்ல ஒரு பெண் குழந்தை ஊதாரியாகத்தான் இருக்கும். அதுல அந்த பணத்துல இருந்த மாதிரி தான் இன்னொரு வீட்டிலையும் போய் வாழ நிற்கும். தனது வீட்டில் எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறாரோ மற்ற வீட்டிலேயும் அந்த கஷ்டம் வரக்கூடாது அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எனது மனைவிக்கும் என்று நினைச்சு அதுதான் என்னுடைய கொள்கை. அதனால உதவி செய்ய வேண்டும். எந்த ஒரு மருமகனுக்கோ ஒரு தொழிலை ஏற்படுத்தி சரிசமனா தங்களுடைய நிலைக்கு சரிசமனாக எங்களுடைய மருமகன் அல்லது மருமகளை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என்று சொல்லிக்கொண்டு, கிருஷ்ணா நீங்க அடிக்கடி இணைந்து கொண்டிருந்தீங்க, அப்பா பேசிக் கொண்டிருக்கும் போது இணைந்து கொள்ளுங்கள், பேசலாம் என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம். முத்துவேலோட பாடலோடு இருக்கிறது, எடுத்து வருவோம்.

0: அலைச்சலையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய மஜித். வாங்க மஜித், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கேங்க. உங்களை உங்களை குரல கேட்டாலே ஒரு இப்ப இன்றைக்கு நீங்க பேசுனா ஒரு கிழமைக்கு நீங்க பேசாட்டி அந்த உற்சாகத்துல நான் பேசுறேன். அது தெரியுதா உங்களுக்கு என்ன
1: சிரிக்கிறீங்க? மாப்பிள்ளைய பத்தி
0: மாப்பிள்ளைய பத்தி சொன்னது பாத்தீங்களா?
1: மாப்பிள்ளை பத்தி நல்லாவே சொன்னீங்க.
0: உங்களுக்கு எல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். எந்த பிள்ளைகளை கட்டி கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவங்களை முன்னேற்றி வச்சிருப்பீங்க, அப்படித்தானே?
1: உண்மையிலேயே உண்மையிலேயே, அதாவது சின்ன வயசுல கஷ்டப்பட்டவன் அந்த இடத்துக்கு போனா அவன் அதை சேர்க்கறது தான் நினைப்பானே தவிர அழிக்கிறதுக்கு நினைக்க மாட்டான்.
0: அழிக்கிறதுக்கு நினைக்க மாட்டான். அதுதான்.
1: ஆமா ஆமா, அந்த ஊதாரியா இருந்தாக அவன் எங்க போனாலும் அந்த வேலை தான்
0: செய்வான். அதைத்தான் செய்வான். என்னட்ட தந்தை தாய் தாப்பன்டையும் அப்படியே இருந்தவன் அங்கேயே போனாலும் அங்கேயே சொத்து இருக்கா கொண்டா நான் அழிச்சிட்டு போறேன்னு போவான். கஷ்டத்துல கஷ்டத்துல வளர்ந்தவன் எப்பவும் அந்த கஷ்டத்தோடயே அது மனசுல திரும்ப திரும்ப வரும். அப்ப எந்த மனைவி மக்களையும் நல்லா வச்சிருக்கணும். ஒரு ஒரு பணம் கொஞ்சம் கிடைச்சாலும் அதற்கு சேகரிச்சு வச்சு முன்னேறணும். அப்ப அந்த அப்படி முன்னேறும் என்று நினைக்கும் போது மாமா நீங்க போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இப்படி வாயான்டோன்னு உண்மையா பெரிய ஒரு ஆளா வந்து விடுவார். அதையும் செய்து கொடுக்காமல் தன்னுடைய பணத்தை பொத்தி வச்சிருக்கிற மாமா மாமா இல்ல. அதுதான் என்னுடைய கருத்து. உண்மைதானே நான் சொல்றேன் இல்லையா?
1: நிச்சயமா 100% உண்மை.
0: சில மாமாக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? மறுபடியும் ரொம்ப கஷ்டமா கைய கட்டி கொண்டு நிப்பார். என்னப்பா இப்படி நிக்கிறேன்? தான் கார் கீய கிளிக்கி கொண்டு போய் கார்ல ஏறி கொண்டு போறதும் நீ பக்கத்துல இரு, அங்க ஏதாவது சாமான் வாங்கிட்டு வரைக்கும் அதை தூக்கணும், அந்த கூடைய தூக்கணும், அதுக்கு அதுக்கு கூட்டிக் கொண்டு போவாங்க. அப்படி எல்லாம் மருமக்களை செய்யக்கூடாது. மருமக்களுக்கு நாங்க அன்பையும் பாசத்தையும் கொடுத்து மரியாதை மரியாதை என்றது அன்போடு கொடுக்கணும் என்று தன்னை மகளை வச்சு பார்க்க போறாருல்ல, அவருக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தா தானுங்க அவருடைய மனசுல விடும். அட மாமா இவ்வளவு மதிப்பு தராரு எனக்கு. அப்ப அவங்களுக்கு நான்
1: நிச்சயமா நாம எந்த அளவு மரியாதை கொடுக்கமோ அந்த அளவு அவரும் மரியாதை கொடுப்பாரு.
0: மரியாதை கொடுப்பார். அப்ப முன்னேறக்கூடிய
1: நாம எந்த அளவுக்கு அவரோட அன்பால நடந்து கொடுக்கறோமோ அந்த அன்பு அவருக்கூட இருக்கிறோம்.
0: இப்ப ஒரு உதாசீனமா நடத்தினா அந்த மருமகனுக்கே ஒரு சலிப்பு வரும். என்ன என்ன இப்படி வச்சு செய்யறாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழணுமா, எனக்கு இந்த பொண்ணே வேணான்னு சொல்ற அளவுக்கு வரும். அப்ப அதனால நாங்க மதிப்பு கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும். நீ எந்த மகன் ஐயா, நீ என்ன என்னை விட நீ பெரிய ஒரு ஆளா வரணும் என்று சொல்லி அவருக்கு ஊக்கத்தை கொடுக்கணும். அப்பதான் அவருக்கு நினைப்பாட எந்த மாமா எப்படி நினைக்கிறார் பாருங்க என்று நினைப்பார். எனக்கு இவர் மாமா இல்ல அப்பா என்ற ஸ்தானத்துக்கு இருக்காருதான். இப்ப பாருங்க இந்த காலத்துல மாமா மாமி என்று கூப்பிடுறது இல்ல யாரும். அப்பா அம்மா அப்படித்தான் கூப்பிடுறாங்க மாமா மாமியையும்.
1: ஐயோ நீங்க வேற என் வீட்டுல ஒரு மருமக வந்திருக்கா, அவ அப்பான்னு தான் கூப்பிடுற, அம்மா தான் கூப்பிடுறான்.
0: பாத்தீங்களா அப்படித்தான் கூப்பிடுறாங்க. அந்த பாசத்தை தான் எதிர்பார்க்கறாங்க அவங்க. அவங்க மாமா மாமி
1: அந்த வார்த்தை தான்
0: உண்மை. இந்த காலத்துல அப்படிதான் கூப்பிடுறாங்க, அப்பா அம்மா கூப்பிடுறாங்க. மாமா மாமி என்ன பிரிச்சு வைக்கல இவங்க. மாமா மாமி மாமி என்று கூப்பிட்டாலே மாமி மாமி மாமி தான் இருக்க நிக்கிறா. ஏய் எப்படி இருக்கிறாங்க அந்த தன்மைக்கே அப்படித்தான் வருது. அதனாலதான் அந்த காலத்துல அந்த சண்டை மாமா மாமி மருமகள் சண்டை எல்லாம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் அப்பா அம்மான்ற
1: என்னன்னே நானே என் வாயால கெட்டுட்டதோ.
0: ஏ நீங்க மாமியை கூப்பிட்டீங்களா அப்படி? நீங்க
1: இல்ல எனக்கு ஒரு மருமக இருக்கான்னு
0: சொல்லிட்டு இவ்வளவு நாளா நீங்க ஒரு 16 வயசு
1: நீங்க கனெக்ட் பண்ணுவீங்கல்ல?
0: இல்ல நாங்க கனெக்ட் பண்ண முடியாதுங்க. இந்த காலத்துல சின்ன வயசுலயே மருமகள் எல்லாம் வந்துருதுங்க, மருமகன் மருமகள். அதனால நாங்க வயசு அப்படி பாக்க முடியாது. இப்ப உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு ஒரு இப்ப ஒரு 25 வயசா இருக்கு. நீங்க ஒரு 16 வயதுல கட்டி இருந்தா உங்களுக்கு
1: 25 கூட இல்லை.
0: சரி சரி சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்களுடைய அழகு என்ற பாடல் என்ன?
1: என்னுடைய பாடல் வந்து இனி நான் கேட்கக்கூடிய பாடல் ஒளி விளக்கு. எம்ஜிஆர் எடுத்த 100வது படம். அந்த படத்துல டிஎம் சவுந்தரராஜன் தனித்து பாடின ஒரு பாட்டு.
0: என்னது ஒளி விளக்குல?
1: அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: ஒளி விளக்குல
1: டிஎம் சவுந்தரன் தனித்து பாடின ஒரே ஒரு பாட்டு தான் அதுல.
0: இடையில ஒரு வரி கொடுங்க பாக்கலாம்.
1: இடையில ஒரு வரி கொடுக்கவா?
0: இங்க கொடுங்க பாக்கலாம்.
1: மானைப்போல் என்றாய்.
0: என்னண்டு?
1: மானைப்போல் மானம் என்றாய். நீயே என்றாய். வேங்கை போல் வீரம் என்றாய். அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய்.
0: அது ராகமா சொல்லுங்க பாக்கலாம். அது வருது
1: ராகமா சொன்னாதான் எல்லாரும் கண்டுபிடிக்க.
0: வருது வருது ஆனா மானை போல் என்றாய். நீங்க தைரிய மண்டலியா நீங்க கொண்டு வந்து அழகுலதான் பாட்டு கேட்கிறேன். அழகு
1: தைரியமா சொல்லுங்க.
0: அழகு என்ற சொல்லுல கொண்டு வாங்க. நீங்க தைரியத்தை கொண்டு வந்துட்டீங்க. நான் கேட்டது அழகு என்ற சொல்லு வரணும் பாட்டுல.
1: அழகு அழகுன்னு கேக்குறீங்க நீங்க.
0: அழகு என்ற சொல்லு வரணும்.
1: அழகுன்ற அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு படகோட்டி படத்துல கண்ணெடுத்து பைங்கிலி சரோஜாதேவி பாடுற ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டு?
1: அழகு ஒரு ராகம்.
0: நல்ல பாட்டு அது.
1: ஆசை ஒரு தாளம்.
0: சூப்பர்.
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.
0: நல்ல பாடல் அது.
1: போறீங்களா?
0: நிச்சயமா நிச்சயமா எடுத்து வர்றேன் உங்களுக்காக. சரியா?
1: ஓகே ஓகே.
0: நன்றி நன்றி நன்றி மஜித். அடிக்கடி இணைந்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு உங்களுடைய பாட்டும் பதமும். நாளைக்கு உங்களுடைய நாளைக்கு பாட்டும் பதமும் சரியா காலை 9 மணிக்கு வருகிறது. 9 to 10 வரையும்.
1: ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: காட்சியில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா நீங்க மீண்டும் காட்சியிலைக்கு வர வேண்டும். இணைப்புக்கு வந்தீங்க, நீங்க துண்டித்து போய்விட்டீங்க. மீண்டும் நீங்கள் காட்சியிலைக்கு வர வேண்டும். எங்கே பாடலை தொடரலாம்?

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போறேன். வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு இப்ப என்ன நேரம்? 11 மணி. என்ன இன்றைக்கு புது இன்றைக்கு மன வரப்போகுது பாருங்க. 11 மணி 11:30 நீங்க முழிச்சிருக்கிறீங்க அப்படியே அப்பா.
1: இல்ல, நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருந்தேன், கிடைக்கல. அப்பா சொன்னதெல்லாம் கேட்டாச்சு. நல்லது. அப்பா அழகுதான் பாட்டு.
0: அழகுதான்
1: அழகா இருக்காங்க பொண்ணுங்க, அழகா இருக்காங்க.
0: எங்க என்ன படத்துல
1: பாட்டு
0: எங்க இருக்காங்க?
1: பாட்டு கேட்டிருக்கா யாராவது?
0: கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம். என்ன படம் அது? எடுத்து வரையில அழகா இருக்காங்க. திருடா திருடி இல்ல? அழகா அனுப்பி வச்சிருங்க.
1: திருடா திருடினு டைப் பண்ணாலே உடனடியா உங்க
0: முன்னாடி
1: அழகா இருக்காங்க.
0: பொண்ணுங்க அழகா இருக்காங்க. திருடா திருடி
1: கேட்டிருக்கோமே அந்த பாட்டு.
0: கேட்டிருக்கோம் கேட்டிருக்கோம். திருடா திருடியில அழகா இருக்கிறாங்க பொண்ணுங்க, அழகா இருக்கிறாங்க. ஏங்க ஆண்கள் ஆண்கள் அழகா இல்லையா?
1: ஆண்களை அது வந்து அந்த படத்துல வந்து அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு எழுதின பாட்டு.
0: சரி, இப்ப நான் கேக்குறேன்னா பொண்ணுங்களை மட்டும்தான் அழகழகுன்னு சொல்றீங்க, எதுக்கு?
1: அடுத்த ஒரு பாட்டு வருது, ஆம்பளை பத்தி அழகா இருக்கிறான்னு ஒரு பாட்டு வருது.
0: எதுல வருது?
1: அதுல வந்து அதுல வந்து ஹீரோ நான் தான் நடிக்க போறேன்.
0: சூப்பர். இப்படி எல்லாம் இருக்கணும், அப்பதான் நீங்க முன்னுக்கு வரலாம். ஏதாவது கற்பனைகள் தான் உண்மையாக உருவாகிறது இல்லையா? ஆனா ஆண்களை அழகு என்று சொல்ற ஒரு பாட்டு, இப்ப அந்த நீ நடந்தான் நடை அழகு அது இருக்கு. வேற பாட்டு இருக்குதா ஆண்களை அழகு என்று சொல்ற பாட்டு?
1: இல்ல, அது ஆண்கள்ல நீ நடந்த நடை அழகு மட்டும் வருது. ஆனா அந்த பேர் சொல்லி ஒரு ஆம்பளையோட பேர் சொல்லிட்டு அழகுன்னு சொல்லறது இல்ல. பொம்பளைங்களை வந்து இருக்குது கண்ணழகு அப்படி எல்லாம் இருக்கு.
0: அது கண்ணழகு அதுகளெல்லாம் இருக்கு. ஆனா ஆண்களை அழகுன்னு சொல்ற பாட்டு குறைவு, அப்படித்தானே?
1: குறைவு. அது வந்து என்ன தெரியுமா, இந்த பாடல்கள் எல்லாம் எழுதுறது யாரு? ஆம்பளைங்க தானே.
0: அப்படி சொல்லக்கூடாது. உண்மையா நல்லா வர்ணிச்சு அவர் சொல்லி இருக்கிறார் அதுல. நிச்சயம். சரி, அந்த பாடல அதை நான் என் விருப்பமா எடுத்துக்கொண்டு வரைக்கும் நீங்க கேளுங்க. நான் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் திருடா திருடியில. சரியா?
1: நன்றி
0: நன்றி ரதேஷ். ஆஹா கிருஷ்ணா, நீங்க மீண்டும் அழைப்புக்கு வந்தீங்க கிருஷ்ணா. அந்த நேரம் நீங்க வர்றது வாட்ஸ்அப்பா இருந்தா உங்களுக்கு தெரியும், நீங்க வைபர்ல வர்றீங்க. அதனால நீங்க மீண்டும் இணைஞ்சு கொடுங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய அழகன் வாராருங்க, திருப்பக்குழி அழகன். வாங்க அழகா வாங்க. விஜயகுமார் எப்படி இருக்கிறீங்க?
2: எத்தனை நாட்கள் தான் தங்கள் வரவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தேன். பொங்கல் முதல் நானும் ஊருக்கு கோயில் ஸ்தலங்கள் அங்கங்க சென்று விட்டு நேற்று கூட இணைப்பை ஏற்படுத்தி பார்த்தேன். கட்சியில் வந்தீர்களா? இல்லை,
0: வந்தேன் வந்து நான் அழைப்பும் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு வாங்குவோண்டு. ஆனா நீங்க இப்ப இந்த ரெண்டு தரம் அழைச்சு பார்த்துட்டு போயிட்டீங்க. முதல் கண் உங்களுக்கு
2: அதே நான் அந்த மெசேஜ காலையில தான் பார்த்தேன்
0: நானு. முதல்
2: வந்து இந்த சோகத்திலேயே இருக்கீங்க போல இருக்கு. பாவம் அம்மா சரி, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அப்படியே இருந்துட்டேன் நானும். சோக நிகழ்வு நடந்தது
0: இல்லைங்களா?
2: அது மனதில் வச்சுதான் சரி போவோம், கொஞ்சம் சரி நாள் பயிற்சி போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இன்னைக்கு காமராஜ் பேசிட்டே இருந்தாரு, இவ்வளவு நேரம் பேச கட் பண்ணாரு. பார்த்தா உடனே உங்க

0: குரல் ஒழியுது. அந்த இது அந்த ஆப்ப ஆஃப் பண்ணவே நான் அவர்களே பேசிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பழைய ஏதாவது பழைய ப்ரோக்ராம் வருதா இல்லையான்ட்டு சரி போட்டு பாக்கலாம் போய் வாட்ஸ்அப்ல போட்ட உடனே எடுத்துட்டீங்க. உடனடியாக எடுத்து
1: விட்டீங்க. நாங்க எடுத்துட்டோம். முதலுக்கா உங்களுக்கு உங்க குடும்பத்தார எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு தாய் திருநாள் வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்றோம். சரி, இன்றைக்கு நீங்க அழகு என்று சொல்ற ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
0: என்னமா
1: அழகு என்று வருகிற ஒரு பாட்டு? அழகு என்ற சொல் வரணும்.
0: அழகு ரதம், அழகு ரதம் பிறக்கும் அது செய்து ஒரு பாடுறது சுபதினமா.
1: அழகு ரதத்தை கொண்டது
0: அழகுதா ஈரம் அப்படின்னு ஒரு உல்லாச பறவை பாடல் இருக்கு. அழகுதா ஈரம் அப்படின்றது அழகன் அழகன் ஆண் அழகன் ஒரு பாட்டு இருக்கு.
1: அதத்தான் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆண்களை அழகு சொல்றது அழகன் அழகன் அழகன் அள்ளி மலராடும் அந்த பாட்டு
0: நிறைய இருக்கும். அது எனக்கு ஞாபகத்துக்கு வரல. அதனால அழகுன்ற கேக்கலாங்களா?
1: நிச்சயமா இந்த பாட்டு அழகு ரதம் பிறக்கும் அந்த பாடல எடுத்து வரோம். யாரும் கேட்கல. அந்த பாடல் காற்றடிக்கு வருகிறது குறைவு. அழகு ரதம் பிறக்கும் நடக்கும் இல்லையா? அது எடுத்து
0: அதே பாடலே எங்களுக்கு.
1: நிச்சயமா எடுத்து
0: என்றால் அழகி உன்னை ஆராதிக்கிறேன் ஒரு சாங் வரும்.
1: உன்னை அது கேட்டுட்டாங்க. அது யாரு கேட்டாங்கன்னா அழகே உன்னை வந்து ராஜ்குமார் கேட்டார். ஆராதனை செய்கிறேன் அந்த பாட்டு அது கேட்டுட்டாங்க. நான் உங்களுக்கு அழகு
0: நிறைய பாடல்கள்
1: அழகு ரதம் நான் உங்களுக்கு எடுத்து
0: அதே பாடலை கொடுத்துருமா. ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.
0: உடனடியாக கால் எடுத்து முடுக்க பேசியதற்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. நல்ல
1: நன்றி நன்றி.
0: பழைய மாதிரி தங்கள் குரலை கேட்டது மகிழ்ச்சி. அனைத்து அன்புறவங்களுக்காகவும் அந்த பாடலை கட்டளையில் தவிடுங்கள். அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
1: நாளைக்கு நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. மறக்காம வாங்க 9 மணிக்கு சரியா இரவு நேரம்.
0: சரி மேம்.
1: நன்றி.
0: இந்திய நேரம்
1: 9 இரவு நேரம். ஆமா
0: எங்களுக்கு 9 மணி ஆகுமா? டைம் சரியா தெரியல.
1: இரவு 9 மணி
0: எங்களுக்கு டைம். என்ன
1: இந்தியா இந்தியா நேரம் இரவு 9 மணி.
0: ஓகே ஓகே அப்ப கலந்து.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: நன்றி
1: நன்றி. இங்க பாடலை கேட்கலாம். எங்களுடைய கிருஷ்ணா நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. கிருஷ்ணா

0: காட்டலை இணைந்து கொள்ளும் எங்கள் அன்பு உறவு. வணக்கம் கிருஷ்ணா, லண்டன்ல இருந்து.
1: வணக்கம் மீரா. வணக்கம் மீரா, சோமா இருக்குங்களோ?
0: நல்ல சோமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க அழைக்கும் போது இன்னொரு அன்பு உறவு இந்த வானிலையில அந்த இணைப்புல இருந்தா அவங்க வாட்ஸ்அப்ல இருப்பாங்க, தெரியும் எனக்கு. ஆனா எடுக்க முடியாது, எடுத்தால் அவங்க கட் பண்ணி போயிருவாங்க. அதுக்கு மேனிப்பை
1: கேட்டு அப்பா வந்து நல்ல அறிவு எல்லாம் கேள்வி, சுத்த தமிழ் அறிவு, அதுதான் அறிவு. தமிழ் இருக்குல்ல, சுத்தமான தமிழ், அந்த என்ன இலக்கணங்களை சேர்ந்த தமிழ்ல நல்ல விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாலு அதை பத்தி என்ன கிடைக்கிறது, என்ன என்ன என்ன டொப்பி, என்ன விஷயம்?
0: அது வந்து நாங்க இப்ப வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறது, வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறது, அதை பத்தி பேசியிருந்தோம். பெண் பார்க்கும் படதளத்துல இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போற நேரம் பாடி காட்டு, நடந்து காட்டு, வீண வாய்ச்சு காட்டு. சரி, நேர்லயே நடக்குது அது, உங்களோட காலத்துல இருக்கே இல்ல. நீங்க நேர போய் ஹாய்,
1: இல்ல
0: இலங்கையிலயும் பெண் பாக்குற படலம் இருந்தது, இருக்கு.
1: நடந்து காட்டு கவுண்டர் பண்ணி படம்
0: இல்ல இல்ல, எங்க ஊர்லயும் அது பெண்ணை வந்து பாப்பாருகள், உண்மையா வீட்டுல வந்து பாப்பாரு.
1: இல்ல அது அது நான் ஏற்றுக்கொள்றேன், அது அது இருக்குது. அதனால வந்து என்ன பாடிக்காடு ஆடைக்காடு என்ன பேசிக்காடு என்ன படிப்பாறையோ செல்ல காதுன்னா
0: இல்ல, அது ஆசைக்கு. இப்ப ஆசைக்கு தன்னுடைய வர்ற மருமகள் பாடுவாரான்னு கேக்குறது அது இயற்கை. இருக்க பாட தெரியுமா பாடுங்க. இப்ப நீங்க கணக்க வேணாம், நீங்க காற்றலையில வந்தோம்னு நான் கேட்க இல்லையா, உங்களுக்கு பாட தெரியுமா பாடுங்கன்னு அது
1: கேக்குறேன். நீங்க இப்ப கலைக்கிற வந்து இலங்கையில வந்து எங்க தமிழகத்துல வந்து அப்புறம் வடக்கு கிழக்குல வந்து நான் கேள்விப்படல, பாடிக்காட்டு அப்படி ஒன்று நான் இன்றைய நான் கேள்விப்படையில. அது வந்து
0: சீதனத்தை கேட்பார்கள், தலைமுடி நீளமா
1: இருக்கான்னு தலைமுடி முழங்காலன்றது இப்ப எல்லாம் களத்துக்கு வந்தது, பின் களத்துக்கு
0: அது அவரோட ஸ்டைலுக்கு வெட்டிடுவாங்க. நீங்க ஒரு பக்கத்தால இப்ப
1: இல்ல இல்ல, இந்த மாதிரி வந்து இப்ப வந்து 43 வயசு கொஞ்சம் நினைக்கிற நாடி, இப்ப ஆரம்பிச்சுதான் கொஞ்சம் வெட்டி கொண்டு போனாலும் டை அடிக்க போறது மேல காத அடிக்க கொண்டு போனா சுகமா இருக்குமல்ல,
0: டை அடிக்க சுகம் இல்ல.
1: ஓ, அதுக்கா இப்ப கலத்துக்கு அந்த என்ன சொல்றது, பின்னுக்கு அந்த டண்டு நெஞ்சுக்கு அந்த முதுகுக்கு பின்ன டண்டு அந்த அந்த டண்டு அந்த ஏரி இருக்குமல்ல, அந்த ஏரி
0: அதோட நிக்குது, அதோட நிக்குது.
1: நீங்க
0: பொண்ணு போய் பாத்தீங்களா முதல்ல முதற் கேள்வியா தான்?
1: இல்ல இல்ல, நான் பண்ண பார்த்த லவ்
0: மேரேஜ்லயே முதல்ல ரோட்ல வச்சே மடக்கிட்டீங்க.
1: மடக்கையில வந்து
0: என்னன்னு அவ சொன்னதா காதல முதல்ல
1: அவன் கண்ணு என் கண்ணு சொன்னது முதல்ல
0: அப்படி போய் சொல்ல கூடாது. முதல்ல யார் சொன்னது? இப்ப நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நேரத்துல டக்குனு காதல் வரா, நீங்க வந்து பேச்சு கொடுத்த அப்புறம் அவங்க
1: காதல்
0: போய் சொல்லிட்டீங்க. எப்படி சைக்கிள் கிரண்டு கொண்டு போய் முன்னா நிப்பாடிட்டு டக்குன்னு இப்படி இறங்கி ஏ நான் உன்ன காதலி அப்படி சொன்னீங்க?
1: அது மட்டும் கூட மாமா சவுதி இரவு இல்லாத அப்ப அந்த அந்த சாலி மோட்டர் சைக்கிள்
0: அதுல கொண்டு போயிருக்கேன்.
1: அவிட்ட மோட்டர்சைக்கிள்ல போய் நான் நல்ல நல்ல இன்னொரு மாப்பிள்ள கூட சாராம நல்ல சேட்டம் போட்டு அன்னைக்கு அவன் மயங்கிட்டா. இவர் கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிற கூட கொஞ்சம் வசதியா இருக்க கூட அவன்
0: மயங்கிட்டா. மற்ற பைக்ல
1: அப்ப இப்படி திடீர் கொஞ்சம் மாமா வந்து சைக்கிள் தெரியும் மாமா அவரு தெரியுதான் சைக்கிள் அவன் கொஞ்சம் பெரிய தாலி சைக்கிள் அந்த இப்ப இல்லாம அதுவும் இல்லாம ஊர்ல வந்து கொடைக்கு முன்னாடி
0: கட்டி வச்சிருக்கேன். இல்ல நீங்க அவரோட சைக்கிள வாங்கி கொண்டு அவரோட பைக்க வாங்கி கொண்டு நீங்க போய் ஒரு ஒரு ஸ்டைல் காட்டி இருக்கிறீங்க. என்ன பயம் உங்களுக்கு?
1: என் அம்மா தங்கச்சி தம்பியின் மகள்.
0: அப்ப என்ன பயம் உங்களுக்கு? அப்ப
1: பயம் என்ன, அவ வந்து அந்த இடம் வந்து ஒரு
0: பாடசாலையில படிக்கிற படிப்பு இல்ல கிருஷ்ணா, படிப்பு ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை பாடம் தான் படிப்பு. அதுதான் நிரந்தரமா நிற்கும், அதுதான் உங்களை முன்னேற்றம். சரியா? சில பேர் வந்து சொல்வார்கள், அஞ்சாம் வகுப்போட நீ படி, நான் ரெண்டாம் வகுப்போட நீங்கிட்ட, எனக்கு படிப்பறிவு இல்லை, என் மனைவி நல்லா படிச்சிருக்கலாம், இதுக்கெல்லாம் நான் உண்மையிலே ஆமாண்டு தலையாட்டவும் மாட்டேன், ஒத்துக்கொள்ளவும் மாட்டேன். மனைவி எவ்வளவு படித்திருந்தாலும் படிக்காத ஆண், வாழ்க்கை பாடம் படித்திருக்கிற ஒரு ஆண், தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய குடும்பத்தையும் கொண்டு நடத்தி செல்லும் தன்மைதான் படிப்பு.
1: இருந்தாலும் இப்ப நாங்கள் வந்து, நான் வந்து இங்கிலாந்துல இருக்க, நீங்கள் கேனடால இருக்க, இருந்தாலும் வந்து எங்கட அறிவுகளுக்கு பொறுத்த எங்க பிரச்சனை படிப்பு தான் முக்கியம் படுது. இப்ப நாங்கள் எங்கட நாட்டுல வந்து எங்களுக்கு சாதாரண தெரியும், இந்த நாடுகள்ல வந்து படிப்பு தான் முக்கியம் தெரியும்.
0: என்ன ஒன்று உங்கள்கிட்ட கேக்குறேன், நாங்கள் அறியாத, இப்ப நீங்க பாருங்க பிரான்ஸுக்கு போறார்கள், அந்த பாஷையை தெரியாது, ஆனா எங்கட மக்கள் போனோம்னு அந்த பாஷையை எப்படியும் அதை கற்றுக்கொண்டு அதை பேசுறதுக்கு, அவர்களோட சேர்ந்து பேசுறதுக்கு எவ்வளவு ஒரு பிரில்லியண்டா, அதாவது எவ்வளவு ஒரு கெட்டிக்காரத்தனமா அவர்கள் அதை கண்டுபிடிச்சு இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய தன்மைக்கு படித்து அந்த பாஷையை படித்து நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்கள். வயசானவர்கள் நீங்க அப்படி எடுத்துக்கொள்ள, சின்ன வயதுலதான் படிக்கலாம் இல்ல, எந்த வயதுலயும் மனிதன் ஒரு
1: அது வந்து நீங்க சொல்ற சரி. இப்ப எந்த நண்பர் வந்து பிரான்ஸ்ல இப்ப இருக்க, இப்ப வயசு வந்து இப்ப 50 வயசு என்னக்குன்னு, அவர் வந்து 25 வயசுக்கு முள்ள போனவர், அவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்க வந்து ஒரு இண்டிபெண்டா இருக்க வந்து சொல்லணும் என்றால், அவரால் வந்து அந்த போற உதவி கேட்கிறார்களுக்கு ஒரு சொல்லி தவறுனாலே வந்து அந்த ஆபீசரே வந்து அவர் தப்பா எழுதிடுவார். இப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து வேற, இப்ப மொன்றியல்ல இருந்தே இப்ப ரெண்டோ சினிமா நிறைய மாறி போனது, அதுக்கு வந்து என்ன பிரெஞ்சு பிடிக்கல, இங்கிலீஷ் தான் பிடிக்க முடியாது. அது உண்மையா பையோ உண்மைதானே?
0: இல்ல இல்ல, அதாவது பிரெஞ்சு காலனியில பிரெஞ்சு தான் முக்கியத்துவம், பிள்ளைகள் வந்து ஆங்கில, அது வந்து அது அவர்களுடைய அறிந்து கொண்ட தன்மை குறைவு என்றுதான் நான் சொல்லணும். தாய் தந்தை என்னண்டா பிரெஞ்சு இப்ப அவர்கள் வந்து முந்தி வந்து மொன்ட்ரியல்ல இருந்து ஒன்டாரியோவுக்கு கொஞ்ச நாள் வந்து ஒன் இயர் வந்து பிள்ளைகள படிக்க விட்டு கொண்டு போவார்கள் என்றால், அங்க வந்து மொன்ட்ரியல்ல வந்து பிரெஞ்சு அதாவது இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு, இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு இவர் வந்து 1 இயர் இங்க ஒன்டாரியோல படிச்சிருக்க வேணும், இங்க அதனால இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க விடுவார்கள். அங்க அந்தாட்டி அந்த ஸ்கூல்ல இடம் கிடைக்கும், அதுக்காகத்தான் வருவார்களே அன்றி மற்றது. ஆனா பொதுவாக ஒரு பிரெஞ்சு ஸ்கூல்ல இங்கிலீஷும் ஒரு பாடம், அதே மாதிரி இங்க ஒன்டாரியோல இங்கிலீஷ் ஸ்கூல்ல பிரெஞ்சு ஒரு பாடம். ஆனா பிள்ளைகள் இப்ப இரண்டு லாங்குவேஜையும் தரவா பேசுகிறார்கள், ரெண்டும் தெரியும்.
1: புள்ளிழங்கு இருந்தாலும் மொழி வந்து சிந்தனை இருந்த சிந்தனை உண்டா தான் மொழி வந்து மொழிதான வேறு.
0: ஆமா, ஆனா அது வந்து
1: லண்டனை பாருங்க, லண்டனுக்கு வந்து மன்ச் இட்டாலி அங்க எல்லா கண்டிகள் நாடு இருந்து எல்லா யூரோப்ல இருந்து லண்டனுக்கு தினம் நிறைய தினம் வந்துருது. ஏன் வரணும்
0: இங்கிலீஷ்
1: அது சாட்டு வந்து புள்ளிகள்
0: புள்ளிகள் சாட்டு அவர்கள்
1: புள்ளிகளுக்கு அறை ஒன்றுதான் இருக்கும்.
0: நிச்சயம், மற்றது இப்ப ஜெர்மன் பாசையெல்லாம் பிள்ளைகளை என்ன மாதிரி பேசுகிறார்கள் அது வந்து எங்களுடைய தாய் தந்தையின் மடமைத்தனம். அவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாத்திக் கொண்டு பிள்ளைகளை ஒரு ஒரு காரணம் காட்டி கொண்டு போகிறார்கள் என்றதான் அர்த்தம்.
1: சில பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து யூரோப்பா மற்ற யூரோப்பா நாட்டுல வந்த பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகள் வந்து மன அழுத்தங்கள் கூடிடுது.
0: நிச்சயம்,
1: அந்த பிள்ளைகள் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்து 15-16 வயசு மட்டும் அந்த ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல ஜெர்மனியோ வேற லாங்குவேஜ்ல படிச்ச இளைஞர் கொண்டு வந்தா அந்த பிள்ளைகள் திரும்ப ஒரு அந்த பிள்ளைகளுக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் தெரியும் ஓரளவு.
0: நிச்சயம்,
1: அந்த பிள்ளைகள் இங்க வந்து அந்த லோயரை பிடிச்சு இந்த லோயரை பிடிச்சு இங்க வந்து அதே மாதிரி புதுசா
0: படிப்பையும் கெடுத்துக் கொள்ளுவார்கள். ஆனா பிள்ளைகள் வந்து
1: நாங்கள் ஊர்ல சொல்லணும் ரெண்டு காலையும் அகல வைக்கிற மாதிரி
0: இரண்டு தோணியில ரெண்டு காலை வச்சு கொண்டு போறமா இரண்டு
1: அங்க வைக்கிற மாதிரி
0: பெற்றோருடைய மடமைத்தனம் என்றுதான் நான் சொல்லுவேன். அது வந்து இப்ப டொரண்டோ பக்கம் ஏன் மூவ் பண்றாருன்னா அவர்களுடைய வேலை வாய்ப்பு வசதி வாய்ப்பு அங்க வந்து நிறைய சனத்தொகை ஏனென்றால் எல்லாம் இங்க இப்ப நீங்க பாருங்க இப்ப நான் இருக்கிற சிட்டில சில பேருக்கு இருக்க விருப்பம் இல்லை இந்த கோன்வால்ல என்ன குறைஞ்ச
1: நீங்கள் வந்து கொண்டால் வந்து டொரண்டோலேக்கும் மொண்டியலுக்கும் கீழ் முக்காவாசி பாதிக்கிறேன்.
0: டொரண்டோல இருந்து இங்க 3.5 மணித்தியாலம் மொண்டியல்ல இருந்து 1 மணித்தியாலம் இந்த சிட்டில இருக்க விரும்ப மாட்டார்கள். என்னென்னா சில பேருக்கு ஆடம்பரம் பாட்டி வேணும், பெரிய கடதெருவுகள் வேணும், மற்றது கொஞ்சம் கலகலன் இருக்க வேணும். இப்ப பெரிய சிட்டில இருந்தா பெரிய பெரிய இதுகளை பார்க்கலாம், லைட்ஸ் அது இது கடைகள் நெடுக துறந்திருக்கும், இது வந்து அமைதியாயிரும் ஒரு டைமோட எல்லாம் அப்படி அமைதியாயிரும். அப்ப இதுல இங்க இருக்க சில பேருக்கு பிடிக்காது. இங்க வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கிறவைக்கு மற்றது இங்க வந்து யாரெல்லாம் ஹெல்த்தி என்று சொல்லலாம், வாகனங்கள் கூட ஓடாது, மற்ற இடங்கள் எல்லாம் கிட்ட கிட்ட கடைகள் எல்லாம் கிட்ட கிட்ட டொரண்டோல ஒரு தடவை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு 1.5 மணித்தியாலம் செல்லும், ஒரு ஒரு வீட்டை போறதுக்கு 1 மணித்தியாலம். இங்க அப்படி இல்ல, இப்படியே நினைச்ச உடனே கடைக்கு போலாம் மற்ற வீட்டை போலாம் ஹாய் என்று சொல்லலாம், அது கிட்ட கிட்டவே இருக்கு எல்லாம். அப்ப அந்த
1: எங்கடையாக்கள்
0: கூடுதலாக எத்தனையோ 150 குடும்பம் இருக்கும் இங்க. இல்ல இல்ல இங்க சிங் குறைய இங்க வந்து பங்களாதேஷ்காரர் மற்றது எல்லா இனத்தவர்களும் சரிக்கு சமனாக இருக்கிறார்கள் இங்க. படிக்கிறதுக்கு கூட இங்கதான் வந்து படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இந்தியாவில இருந்து வருகிறவர்கள் வேலையும் படிப்புமாக இங்க வந்திருக்கிறார்கள் நிறைய. கேரளா
1: நெருக்கடி கூட்டமே இருந்தால் அது வந்து பெருமையான இடமா இருக்கும் பார்க்க வரைப்பிலவர்களுக்கு வந்து கவுன்சிலும் கூடுதல வந்து கவனிச்சு கொள்ளும் குறைவுதான்.
0: சரி, அப்ப கிருஷ்ணா இன்றைக்கு என்ன அழகு பாட்டு கேட்க போறீங்க?
1: நீங்கள் ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, நான் கேட்கவே இல்லை. அழகு என்ன அழகி அழகு எல்லாம் அழகு என்ன அந்த பாட்டை போடுங்க.
0: அழகு அழகி அழகி சின்ன பிள்ளை பாடின பாட்டு உன்னிகிருஷ்ணன் மகள் பாடு.
1: இல்ல இல்ல உன்னிகிருஷ்ணன் மகள் இவர் எழுதுன எங்கட யார் எங்கட என்ன எங்கட கவிஞர் மறந்தவர் என்ன என்ன முத்து வருதுட்டார் நீ வந்து முத்துக்குமார்
0: முத்துக்குமாருடைய கவிதை வரிகள்ல
1: சீதனங்கள் எதிர்பார்க்காமல் திருமணம் செய்யணும்.
0: நிச்சயம்
1: மற்றது வந்து என்ன நம்பிதான் ஒரு பெண்ணை நான் ஏற்றுக்கொள்ளணும்.
0: நிச்சயம் ரெண்டு
2: மற்றது மாமியார் வீட்டுல வந்து மருமகன் குடியிருக்க
0: கூடாது,
2: குடியோட மகள் போய் வரலாம் கொள்ளல, எங்களுக்கு வந்து அந்த கௌரவ குறைவா இருக்கும். முடிஞ்சால ஒரு ஆம்பளை வந்து ஒரு மாமியார் பித்தக்குள்ளே ஒரு மகளை கல்யாணம் செய்ய, அம்மளுக்கு என்ன மகள் இருந்தாலும் நீங்க மச்சால் இருந்தால் அவளுக்கு நான் ஜீதனம் கொடுத்து அந்த பொம்பளைய நான் வாழ இருக்கேன். அந்த எந்த மனுஷி இந்த தங்கச்சி வந்து எனக்கு சௌகரியம் நினைக்கணும்.
0: மகளா ஒரு நீங்க தான் அதை முன்னேற்றி விடணும். மருமகன் ரெண்டு காலடி எடுத்து வச்சுதான் அந்த குடும்பத்தை நீங்க தான் பார்க்கணும்.
2: அந்த குடும்பத்துக்கு அவைக்கு நானும் மூத்த புள்ள மாதிரி ரெண்டாவது புள்ளைய கல்யாணம், நானும் மட்டும் அவருக்கு ஒரு அவையின் குடும்பத்துல நானும் ஒரு புள்ள.
0: சூப்பர்.
2: அந்த எந்த தங்கச்சி எந்த மனுஷி இந்த தங்கச்சி வந்து இந்த தங்கச்சி வந்து எனக்கும் தங்கச்சியா நினைக்கணும். அவளுக்கு வந்து என்ன நான் உண்மை படி நான்
0: நீங்க தான் சீதனம் கொடுத்து கட்டி
2: வைக்கணும். ஓ இந்த மனுஷி தங்கச்சிக்கு வந்து ஏழாம் ஆண்டு வீட்டுல வந்து இந்த காணியே எனக்கு தந்த வீடு இங்கே அந்த மனுஷி காசு வீடு கட்டணும் இந்த காணிக்கு அது பெரிய அந்த வீட்டையும் கொடுத்து இந்த மனுஷிக்கு சொன்னான் இந்த தங்கச்சி நீ சீரண்டு அவ வந்து இந்த தங்கச்சி இந்த மனுஷி மனுஷி வந்து தண்ட தங்கச்சி காணி வந்து மாணிப்பேல வேண்டிய மாணிப்ப இல்ல அச்சுவேலி அச்சுவேலி அச்சுவேலி வேண்டி அதுக்கு வச்சுட்டாங்க. சித்து மாதிரி எல்லாம் கட்டி நல்லா இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும்னா தென்ன அந்த பூ எல்லாம் எல்லாம் கட்டி வீடு காணத்தை அப்படி பிரிச்சு போட்டு எல்லாம் செய்து அப்ப நீயும் நான் செய்யற இருந்தாலும் இந்த மச்சாவது மச்சாவது சாப்பிடா மனித மனுஷன் தங்கச்சி எனக்கும் ஒரு சௌகரியம் இருந்தாலும் மாமியார் வீட்டுல இருக்கிறது மருமகனுக்கு சிறப்பா இல்ல
0: இல்ல இல்ல அது உண்மை வீட்டுல மருமகள் போய்
2: மாமியார் வந்து இந்த வீட்டுல மருமகன் வீடு இருந்தா இந்த பிள்ளை இந்த வீட்டுல மாமகள் வீடு மருமகனும் மாவாக்குற பிள்ளையதான் இருக்கும்
0: நினைச்சா. இதை எல்லா ஆண்களும் கருத்துல கொள்ளணும். ஆனா உண்டு இப்ப மாமி வீட்டுல இருக்கலாம் அவர்கள் மருமகன ஒரு மகனா மதிச்சு இப்ப சில நேரம் ஒரு மகளை பெற்றிருப்பாங்க. அது நான் அது அதுக்கு நான் ஒரு மகளை பெற்று மருமகனும் அங்க வந்திருந்தா அவர்கள் பாசத்தோடு தான் இருப்பார்கள், ஒரு புறம்பு காட்ட மாட்டார்கள். அது எனக்கு மகன் எனக்கு
2: அதுதான் பாசத்தை இருந்தாலும் போற மருமகன்
0: வேறாரு அது உண்மை. ஆனா இந்த காலத்துல
2: ஒரு மாளகு மனுஷியின் வீட்டுல போய் இருந்தாதான் அந்த பிரச்சனை என்ன மனுஷியின் சொந்தக்காரர் வரவுணம் மாமியார் இருப்பா என்ன மருமகன் வேலைக்கு போறவிலையோ
0: அது நீங்க சொல்றது நல்லது. அவருடைய சொந்தக்காரர்களுக்கு
2: நான் எந்த சொந்த வாழ்க்கை நான் ஒரு வீட்டுல எந்த வீட்டுல இருக்கிறேன் மாமி வாரா மாமியின் சௌரம் வருது எனக்கு ஒரு கௌரவத்தை நாங்க
0: பாத்துலாம் அது உண்மை. அவரோட சொந்தக்காரர்களுக்கு ஒழிக்க தேவையில்லை. இது என்னடா சொந்தக்காரர் வரையணும்னா மருமகன வழியில அனுப்பிடுறது ஓடி ஓடி போய் ஒளி பேர்ந்து வேலைக்கு
2: போயிட்டாரு
0: போயிருக்கலாம் வேலைக்கு போயிட்டாரு அவர் என்ன வேலை எங்கேன்னு பார்த்தா அவர் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில மேனேஜரா இருக்கிறாரு அதெல்லாம் போய் அப்படி இல்லை. சாதாரணமா ஒரு தொழில் செய்யற ஒரு ஒரு மருமகனை அவர் இந்த தொழில் செய்கிறார் என்று சொல்ல வைக்கப்படுகிற மாமா மாமிகள் இருக்கிறார்கள் அது பிழை அது பிழை அதெல்லாம் அதெல்லாம் தவறு.
2: என்ன மட்டும் சொல்றேங்க அந்த சீதனம் பண்ற ஆம்பளை எல்லாம் உண்மை தமிழ்ல சொல்றேன்னா அந்த நல்ல அந்த உதய வந்து அந்த கேவலமா சொல்ல விரும்புற உண்மைப்படி சீதனத்தை வேண்டி வாழ்ற ஆம்பளை எல்லாம் ஆம்பளையே கிடையாது. அதை வந்து அப்படி அப்படியே வந்து திருமணம் இல்லாம அப்படியே சும்மா பொது வாழ்க்கையை செய்து போட்டு நினைக்கலாம் மட்டும் ஒரு பொம்பளைய வந்து சீதனம் தான் ஏன் சொல்லுங்க தமிழ்நாட்டிலேயே வந்து சீதனத்தை எத்தனையோ லட்சம் மணி போட்டு திரும்ப மனசு புள்ளைய அடிச்சு கிடக்க மனசியே புள்ள பிறந்தாலும் அடிச்சு கிடக்கிறது இன்னும் சீதனத்தை போய் மணிகிட்ட வாங்க உண்டு
0: அது இன்னும் அந்த இதுகள் வழக்கம் ஆனா இப்ப குறைஞ்சிட்டுது. ஆனா சீதனம் இப்ப வந்து சீதனம் வந்து யாருமே கேட்கறது இல்ல எங்கட ஊர்லயும் கேட்கறது தானா பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்கறார்களே.
2: நீங்க சொல்லலாம் இப்ப நாங்க எத்தனையோ நேசப்படுகிற எங்க நாட்டுல வந்து அப்படி இல்லாம இருக்காது தமிழ்நாட்டுக்காரன் அந்த எங்க அவங்க இதை தொடர்றதுதான் இருந்தாலும் வந்து தமிழ்நாடுல கூட பெரு புள்ள பிறந்தா பிறகுமே தண்ட மனசி அடிச்சு கிளவுண்டி அம்மாட பையனு சீதன கனவு பண்ணிட்டு வாண்டு
0: நடக்கிறது உண்மையாக அப்படியா எல்லாம் நடக்கு. அது வந்து அது மாப்பிள்ளையின் அவருடைய செயல்பாடு இல்ல அவரை சார்ந்தவர்களுடைய செயல்பாடு. அங்க மற்ற பிள்ளைகள் கூட இருந்தாலும் அவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். என்ன செய்யறது இதை நாங்க பேசலாம் இதை திருத்துறதுக்கு எங்களால முடியாது அவர்களாத்தான் திருந்தோம்னு சொல்லி உங்களுடைய அழகு பாடல எடுத்து வர்றேன் கிருஷ்ணா ஆனா இப்படி ஒரு கதை இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? மனைவி மனைவி கேட்டாவாம், என்னங்க முந்தாஜ் செத்தோன்னு தாஜ்மஹாலை கட்டி வைத்தார் அவர், நீங்க என்னங்க எனக்கு கட்டி வச்சுக்க வைக்க போறீங்க? உடனே கணவன் சொன்னாராம், நான் உண்டு தங்கச்சி
2: கட்டேன்.
0: இதுக்கே இன்னைக்கு அவ்வளவு பண்ண, நான் உண்டு தங்கச்சி நேரம் சரியாக இப்பொழுது 1:31 இது கரண்டிய நேரம், இந்திய இறங்கி நேரம் சரியா 12:01. என் அன்பு உறவுகள், நீங்க நிறைய பாட்டு கேட்டிருக்கீங்க. இது அன்பு உறவுகள், நீங்க இணைய கூடியவர்கள் இணைந்தா இந்த பாடல்கள் அனைத்தையும் நான் உங்களுக்கு பதிவு செய்து எடுத்து வரலாமன்று இருக்கிறேன். அது நாளைக்கு உங்களுடைய காலை நேரம் 11:00 குரல் முரசு வருகிற அந்த நேரத்தில் இந்த பாடல் அனைத்தையும் பதிவு செய்து எடுத்து வரலாமன்று இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க, ஆனால் எல்லாரும் விழிச்சிருந்து கேட்பீங்கன்ட்டு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் நீங்க விழித்திருந்து கேட்கறீங்க? ஒரு கையை உயர்த்துங்க பாக்கலாம், எங்க பாக்கலாம் கையை உயர்த்துன்னு அவங்களுக்கு அந்த பாட்டை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா ரேவதி அம்மா, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீங்க. உங்களுடைய பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது. முத்துவேலோட பாடல் கூட அரவாசியில அப்படியே நின்றுடுச்சு. சரி, இருந்தாலும் அந்த உங்களுடைய பாடல் அனைத்தும் நாளை காலை 11:00 இந்த கதம்ப நிகழ்ச்சியில் வந்த பாடல் அனைத்தும் காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது இணைந்து கொள்ளும் எங்களுடைய கணபதி அண்ணாவை சந்திக்கலாம். வணக்கம் கணபதி அண்ணா. அண்ணா வணக்கம். எல்லா வாழ்த்துக்களும் என்னுடைய அன்பு அண்ணாக்கு மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்றேன். நலமா இருக்கிறீங்களா அண்ணா? நீங்க
2: எப்ப வரும் தெரியுமா? ஓடி ஓடி வந்தோம்மா.
0: இரவு 9:00 நீங்க எதிர்பார்க்கலாம் அண்ணா.
2: நீங்க
0: அழகுல ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம். அழகு என்று சொல்லுதான் கொடுத்திருக்கேன், அதுல ஒரு பாட்டு சொல்லுங்க
2: பாப்பா. கேட்டு பண்ண தெரியலையே, கமல் பாட்டு ஒண்ணு, கண் தெரியாத பாட்டு.
0: அப்பா கேட்டுட்டாரு.
2: மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிடும் ராமன் பரவை எண்ணி பார்வையில் அவள் காத்திருந்தால் பார்வையில் அவள் காத்திருந்தால் அன்னை
0: அன்னை படத்துல
2: பாடுது
0: அது
2: பாட்டு.
0: உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன்.
2: அப்புறம் வந்து அழகு என்ன பாட்டு சொல்லா, அழகி அது பாட்டு சொல்ல, அழகிய தமிழ் மகள் இவள் சிறு விழகி மகள் படைப்பார் அடிக்கும் தனி போல் இருக்கும் தட்ட தட்ட தட அந்த மஞ்சுளா எம்ஜிஆர் ரிஷகரன் மறக்க முடியாத படம் அதெல்லாம். அதெல்லாம் 1970 ஆச்சு படம் வந்து 69 50 பொன்விழா படம் அதெல்லாம் அதெல்லாம் படம் வராது. அருமையான கனவு காட்சி எம்ஜிஆர் மஞ்சள் சூப்பர் பாட்டு ஞாபகம் இருக்கா?
0: நல்ல பாடல். ஆமா
2: அருமையா பாடு பாட்டு கனவு காட்சி.
0: இந்த பாட்டை பாடுங்க பாக்கலாம். அழகு ரதம்
2: அழகும் அது அசைந்து அசைந்து நடக்கும் தமிழை போல இனிக்கும் தகப்பன் போல சிரிக்கும் அழகு அழகு தாரபுரம் சுந்தரன் ரொம்ப ரேர். அந்த அவர் பாட்டு ரொம்ப ரேர், ஒன்றிணைப்பட்டா பாடுவார், ரொம்ப பாட மாட்டார் தாரபுரம் சுந்தரராஜன். அந்த அதே எதுவும் பாட்டு பாடுறது தாரபுரம் சுந்தரன் சிவாஜி ஒரு பாட்டு பாடுவார் பாத்தீங்கன்னா தாரபுரம் சுந்தரன் ஒரு சோகமான பாட்டு சாந்தின்னு நினைக்கிறேன். தாரபுரம் சுந்தரன் யூ நல்ல படத்து உனக்காகவா
3: உனக்காக அதே கார்ல ரேடியோ ஆரஞ்சு ரேடியோ மாதிரி கார்ல சிவாஜி வாடி ஓட்டிக்கும் போது ரேடியோல பாடுறோம் யாரோ பாடுற மாதிரி. ஆனா அந்த பாட்டு சிவாஜி சட்டம் சிச்சுவேஷன்
0: அழகு ரதம் பிறக்கும் அது கற்பூரம் படமா
3: கற்பூரமா நான் நெட்ல பார்த்து பதில்
0: சொல்றேன்
3: நெட்ல பார்த்து உடனே ரிப்ளை
0: பண்றேன் எழுதி விடுங்க எழுதி விடுங்க உங்களுடைய அழகிய மிதிலை அது உங்களுக்காக எடுத்து வர்றேன்னா விழித்து இருக்கிறவர்களுக்கு மட்டும் இப்ப பாட்டு அப்புறம் விழித்து இல்லாதவர்களுக்கு நாளை பாட்டு
3: நாளைக்கு
0: இரவு 9 மணிக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி மறக்க வேணாம் அண்ணா இணைஞ்சு கொள்ளுங்க நன்றி
3: சார் பேசி 3-4 மாசம் கண்டிப்பா வருவேன் கண்டிப்பா வருவேன்
0: நன்றி நன்றி அண்ணா நன்றி
3: ஒரு 10:30 மணிக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறேன் சூரியன் லைட் மியூசிக் போறேன் போயிட்டு ஒரு 10:30 மணிக்கு வந்து
0: பாடுவேன்
3: இதே நேரத்தில் 11:30 போடுவேன் 11:30
0: சரி அண்ணா
3: நன்றி ஓகே நன்றி மிக்க நன்றி
0: நன்றி. இங்கே வேற யார் நீங்க பாடலை கேட்க போறீங்கன்னு பாக்கலாம். இப்பொழுது திருப்புக்குடி விஜயகுமார் அழைச்சிருந்தார் அவர் சரி விழித்திருக்காங்க. இப்ப செல்வகுமார் நீங்க விழிச்சிருக்கீங்க சரி. இப்பொழுது திருப்புக்குடி விஜயகுமாருடைய பாடல் கையை உயர்த்தின உங்களுக்கு பாட்டு சரியா உங்களுடைய பாடல் வருகிறது திருப்புக்குடி விஜயகுமார்.
4: ஆஹா 3 மாசமா அப்போ இன்னும் 7 மாசம் போனா
5: அழகிரதம் பிறக்கும்.

இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவேன், தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காட்டுவேன், தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காட்டுவேன். அழகு ரதம்.

அடுத்த பாடல் எங்களுடைய கணபதி அண்ணா உங்களுடைய பாடல் அழகிய மிதிலை நகரினிலே. அந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. இப்ப தமிழன் பாரதி நீங்க கேட்ட பாடல் இன்னொரு அன்பு உறவு கேட்டுக்கிறார். அவருடைய பாடலையும் நான் பட்டாபி அண்ணாவோடு அந்த பாடலை சேர்த்து உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். அழகுக்கு மறுபெயர் பெண்ணா. இந்த பாடல் கணபதி அண்ணா நீங்கள் கேட்ட பாடல்.

அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. தமிழன் பாரதி எங்களுடைய பட்டாபி அண்ணா கேட்ட பாடல். இருவருக்குமாக இந்த பாடல். இன்னும் பாடல் கேட்டவர்கள் யார் யார் விழித்திருந்தால் கையை உயர்த்தினா தான் பாடல் காற்றலைக்கு வரும்.

நேரம் சரியாக 1:53 இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:24. அடுத்த பாடல் லண்டனில் இருந்து கிருஷ்ணா, நீங்க கேட்ட பாடல் காட்சி அளிக்க வருகிறது.

0: 喂，能够有些什么？
1: 嘿，吴夏，啊，吴夏大奶奶，
2: 阿妈，
1: 你那在这里呀？那比奇，
2: 嘿，也不离开，哪里离开？He is my husband, Kumaran.
0: Hello.
2: என்னோட UG friend, Vijayalakshmi.
0: Hi.
3: Hello.
0: Hello.
2: இவர்தான் என் husband, Murthy.
0: Hello.
2: என் classmate, Usha.
0: Hello.
2: அவர் husband. இதான் என் பையன், Suresh.
3: Oh. Hi.
2: ஆமா, உனக்கு எத்தனை பசங்க? எனக்கு...
4: அம்மா, சீக்கிரம் வாங்க.
5: நீங்கள் கேட்ட பாடல் அழகே அழகே, அது கிருஷ்ணாவுடைய பாடல். அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. எங்களுடைய ராஜவேல் ஒரு பாட்டு கேட்டிருந்தார். ராஜவேல், நிறைவாக வரும் பாடல் எனக்கும் பிடித்த பாடல். அந்த பாடல் உங்களுக்கும் அந்த பாடலை எடுத்து வருகிறேன். மற்றவர்கள்லாம் தூங்கிட்டார்கள், அதனால நீங்கள் கேட்ட பாடல்கள் அனைத்தும் நாளை காலை 11 மணிக்கு சரியாக உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த பாடல் அனைத்தும் காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு, இப்ப எங்களுடைய சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. ராஜ பாடல் படத்திலிருந்து

இப்ப கேட்ட பாடல் எங்களுடைய சிந்தன செல்வன் அவர்களுடைய பாடல். அடுத்த பாடல் எங்களுடைய செல்வகுமார், நீங்கள் தூங்கி இருக்க மாட்டீங்க செல்வகுமார், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல.

மாத மலை மகளோ.

0: இந்த பாடலை கேட்டவர் எங்களுடைய செல்வகுமார். ஆனால் அழகிய பாடல். சரி, அடுத்து எங்களுடைய சந்தனராஜ் மாமாவும் கேட்டுக்கொண்டிருப்பாரு நினைக்கிறேன். அவர் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது. மாமா, இதோ உங்களுடைய பாடல். நேரம் சரியாக 12:39.
1: Buckley's Complete Plus Mucus provides
0: அவரும் ஏதோ எல்லாம் பேசுறாருங்க. சரி, கேட்கலாம்.

சுந்தரராஜ் மாமா கேட்ட பாடலை கேட்டீர்கள். இப்பொழுது வேற யார் விழித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. மஜித், நீங்கள் விழித்திருக்கிறீங்களா? அடுத்த பாடல் ராஜவேல், நீங்க விழித்திருக்கிறீங்கன்னு தெரிகிறது. உங்களுக்காக ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். லவ் டுடே படத்திலிருந்து இது, என்ன அழகு எத்தனை அழகு, கேட்போமா? இது எங்களுடைய ராஜவேல் விமனர் ராஜவேலுக்காக இந்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

நல்லது. என் அன்பு உறவுகளே, இவ்வளவு நேரமும் நீங்கள் இணைந்து சிறப்பித்த என் அன்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நிறைய பேருடைய பாடல் இன்னும் கொடுக்கல, அது சரியா நாளைக்கு 11 மணிக்கு காற்றடைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு, அது பதிவில் வந்தாலும் சரி சில நேரம் நேரடியாகவே நான் இந்த பாடல்களை மீண்டும் உங்களுக்கு நாளைய தினம் எடுத்து வருவேன். சரியா 11 மணிக்கு உங்கள் காலை நேரம் 11 மணிக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று இணைந்து கொண்டவர்கள் ஆண்டாள் முத்துவேல், ரேவதி அம்மா மற்றும் ராஜ்குமார், பட்டாபி அண்ணா, செல்வகுமார், சிந்தனை செல்வன், மஜித், ரதீஷ், விஜயகுமார், திருப்புக்குழி விஜயகுமார், கிருஷ்ணா, எங்களுடைய கணபதி அண்ணா மற்றும் மணிகண்டன், தமிழன் பாரதி, ராஜவேல், சந்தனராஜ் மாமா, எல்லோரும் இணைந்து கொண்டீர்கள். எங்களுடைய சந்திரசேகர் சுவனியா அவரும் இணைந்து கொண்டார், ஆனால் அவருக்கு கிடைக்கவில்லை. காற்றலையில் இப்ப நேரடியாகவே இல்லாவிட்டாலும் எழுதி கேட்டவர்கள் எல்லோருக்கும் அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு ஒருவர்களுக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் வந்துவிட்டது. அழகு என்று வருகிற பாடலில் எனக்கு பிடித்தமான பாடல் இரண்டு பாடல்களை எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அழகு அதுல முதல் பாடல் என்னன்னு பார்ப்போம். எனக்கு பிடித்த பாடல்ல எடுத்து வச்ச பாட்டு ஓடிடுச்சு, அதனாலதான் இப்ப அழக தேட வேண்டி இருக்குது. சரி, முதல் பாடல் இதை

இன்று இணைந்து சிறப்பித்த உறவுகளின் பெயரை நாங்கள் எடுத்து வந்துவிட்டோம். சரி, என் நண்பர்களே, நிறைவாக வரும் இந்த பாடல் என் விருப்ப பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்ப நிகழ்ச்சி. நாளைய தினம் உங்களை சந்திக்கலாம் என்று நாளை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நீங்கள் காற்றலைக்கு வந்து சிறப்பிக்க தயங்க வேண்டாம், தாமதிக்க வேண்டாம் என்று சொல்லி நாளைக்கு சரியாக 9 மணிக்கு உங்களுக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். உங்களுடைய அந்த கதம்ப நிகழ்ச்சியில் கேட்ட பாடல் அனைத்தும் 11 மணிக்கு காலை, உங்களுடைய காலை 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த பாடல் அனைத்தும் உங்களுக்கு காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு, என் விருப்பமாக வரும் அழகு என்ற பாடலில் நிறைவான பாடல். ஆண்களை அழகு என்று சொல்வதில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆண்களையும் அழகு அழகு என்று எழுதிய கவிதை வரிகளோடு பொருந்திய இந்த பாடல் மிக அருமையான பாடல். பழைய பாடலாக இருந்தாலும் இந்த பாடலை கேட்ட வண்ணம் நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம். உங்களிடமிருந்து அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். இந்த பாடலோடு விடைபெற்றுக் கொள்ளலாம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு நலம்தானே. எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களோடு இப்பொழுது காற்றலையில் இணைய வந்திருக்கிறேன். எல்லோரும் நலமா இருக்கிறீர்கள் என்று மட்டும் தெரிகிறது, நலமா இருப்பீர்கள் என்றும் தெரிகிறது. சில அன்பு உறவுகளை காணவில்லை என்றால் நாங்கள் ஏதோ நலக்குறைவோ ஒன்று நினைச்சு விடுவோம், அடிக்கடி தேடுகிறோம். அப்படி நீங்கள் நாங்கள் தேடும் போது அழைக்கும் போது ஒரு சிம்பிள் போடுங்க, ஹாய் நலம் அல்லாட்டி ஏதாவது ஒரு பூ, அப்ப சரி அப்ப நீங்க இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். சரி, ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாமா?

0: நாட்டிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போறேன். சற்று வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு காதுக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஏதோ ஒன்று வித்தியாசமாக படுகிறது, பார்க்கலாம் என்ன. எனக்கும் தெரியவில்லை. வணக்கம் லெனின். வணக்கம் லெனின். வணக்கம்.
1: வணக்கம் இனிய நள்ளிரவு. வணக்கம் அம்மாவுக்கு, எப்படி இருக்கீங்க?
0: உங்களுக்கு நல்ல, எனக்கு நள்ளிரவு, உங்களுக்கு பகல் இல்லையா? நேரம் சரியாக 10:16, அது காலை நேரம். இன்றைக்கு 3rd month, 25th 2022 என்று அல்லாட்டி நான் லைவ் இல்லையன்னு நினைச்சு கொள்ளுவார்கள், அதனால தான் சொன்னேன். சரி, நான் பேசும் போது உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரிகிறதா? இப்படித்தான் அப்பா? எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகிறது போல தெரிகிறது, காதுக்குள்ள எல்லாம் அப்படிதான் கேக்குது. ஒருவேளை
1: ரொம்ப நாள் வந்து வரதுனால
0: அப்படி தெரிகிறது. நீங்க உடல்நல குறைவா இருக்கிறீங்க போல இருக்கிறது.
1: ஆமாமா, எனக்கு கொஞ்சம் ஆமாமா.
0: கவனமா இருக்க வேண்டும். உடனே வைத்தியம் செய்து கொள்ளுங்கோ, மருந்து எடுத்துக் கொள்ளுங்கோ. இது கதம்பத்தில் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க, கதம்பத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் அடுத்தடுத்து வந்து இணைந்து, இது பாட்டு கேட்கற மாதிரி அல்ல. கேட்டுட்டு அப்பா பாட்டை போடுவார், நீங்க கேட்டுட்டு கையை எழுதி சூப்பர் அப்பாண்டு கை தட்டுற மாதிரி இல்ல. இது நேர் நேரம் இல்ல, இப்பொழுது கதம்பமாக மாறிவிட்டது. நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் டாங் டாங் டாங்னு அடுத்தடுத்து வந்து சொல்லலாம். யாருக்கு புள்ளி பாப்போம். சில நேரம் முடிந்தால் நாங்கள் பரிசு அளிப்போம். சரியா?
1: சரிம்மா.
0: சரி,
1: இப்ப நான் இன்னொரு விண்ணப்பம். முதல் நேருக்கு ஒரு பாட்டு
0: குதிக்கும். அது கிடைக்காது, அது இதுல பழக்கம் இல்ல. நான் நடுக எல்லாத்துலயும் நாங்க பாட்டு தானே கேக்குறீங்க. முதல் இப்ப பாட்டு காட்டி நீங்க என்ன நாளையில இருந்து வர மாட்டீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, பாவம் தானே மற்ற நேர்கள். எல்லாரும் முதல்ல வர்றவங்க டக்கு டக்குன்னு பாட்டு கேட்டு போனா மற்றே பாவம் தானே. அப்பாதானே தாராளமா உங்களுக்கு பாட்டு தருகிறார். இனி குரல் முரசு வரப்போறது, அதுல நீங்க பாட்டு கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்பது கேட்கும் கேள்வி, அதாவது உங்கள்ட்ட தான் முதல்ல ஆரம்பிக்க போறேன். உயிர் இல்லாதது வாழ், வால் உள்ளது, வாழ்ண்டா தெரியும் தானே, பின்னுக்கு இருக்கு ஆட்டுறது, அந்த வால் உள்ளது, உயிர் இல்லாதது, அது எது? உயிர் இல்லாதது வால் உள்ளது, அது எது? அதுல எத்தனையோ இருக்கிறது. இப்ப நான் ஒன்றுக்கு கொடுத்த மற்றவங்கள பொருந்தாது, எத்தனையோ இருக்கிறது. உயிர் இல்லாதது வால் உள்ளது, வால் இருக்கு, வால். லெனின், லெனின எழுதிடுவோம், நான் மறந்துடும். லெனின் ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடி காட்டுங்க பாப்போம். ரெண்டு வரி டக்குனு பாடணும், டக்குனு
1: பாட. இல்லம்மா, பாட முடியாதுமா, தொண்ட சரியில்லம்மா.
0: சரி சரி, சரியா சொல்லுங்க. நல்ல காலம், நீங்க வேலை ஒரு பாடகரா வந்தா என்ன திடீர்னு பாட சொன்னா
1: என்ன?
0: உயிர் இல்லாதது வால் இருக்கும், வால் இருக்கும், அதுல நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது, அது என்ன? சரி, உயிர் இல்லை, கால், கால்கள் இருக்கு, கால் இருக்கு, அது என்ன?
1: உயிர்கள் இல்லை, கால் உள்ளது.
0: உயிர் இல்லை, கால்கள் இருக்கிறது அல்லது கால் இருக்கிறது, அது என்ன? அது என்ன? சரி சரி, நன்றி. நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க, ஞாபகம் வந்துட்டா கண்டுபிடிச்சிட்டா. நன்றி நன்றி நன்றி. இங்கே வணக்கம், எங்களுடைய விஜய ராகவன். வணக்கம் விஜய ராகவன், எப்படி இருக்கிறீங்க ஐயா?
2: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: அம்மா இல்ல ஐயா இல்ல.
2: வணக்கம் வணக்கம்மா.
0: இந்த குரல் அவ்வளவு அப்படி வந்துருச்சா இப்ப சேஞ்சா?
2: ஆமாமா
0: ஐயா மாதிரி.
2: ஆமாமா,
0: உண்மை ஐயா மாதிரி கேக்குதா?
2: இல்லம்மா இல்லம்மா, 16 பொண்ணு தெரிஞ்சு குரல் கேட்கும்போது 16 பொண்ணு தெரிஞ்சு வாழ்க்கை, அதான் ஐயா. இந்த
0: இது 16 பொண்ணு மாதிரி தெரிஞ்சு ஐயாண்டுவீங்களா நீங்க? என்ன நீங்க இது என்ன சொல்ற பொய்ய? சரியா போய் சொல்லணும், புடிவிட சொல்றீங்களே.
2: அந்த இது குளோல வந்துச்சு அப்படியே.
0: வந்துருச்சு வந்துருச்சு. சரி, நலமா இருக்கீங்க தானே? எப்பவும் நலமா இருக்க
2: வேண்டும். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கு
2: ஐயா. நான் லைவ்ல சொல்லிட்டு நாங்க வந்துருவாங்க வருவாங்க வருவாங்க.
0: பல் போனா சொல் போயிரும் சொன்னாங்கல்ல? ஒன்றுதான் போயிருக்கு பல். இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த உடம்புல இருந்து ஒரு உறுப்பு போச்சு. போங்க. கவலையா இருக்குது. போனாலும் பரவாயில்ல. வேதனையை தந்துருச்சு.
2: அது வந்து கிரகம் பெயரும் போது இந்த சுக்கிரன் சுக்குரு சுக்குரு மாறும் போது அந்த பல்வழி வருமாமா? அது அதான் சொல்றாங்க.
0: கிரகம் மாறும் போது பல்லு வலி வரும்.
2: உடல் உறுப்புகள் வந்து சில உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும் போது இந்த கிரக நிலை மாறும் போது பல்லு வலி எல்லாம் வரும்னு சொல்றாங்க. அது ஜோசியர் சொல்றாங்க.
0: ஓ, பல்லு வலி வந்தாப்பா? பல்லு எடுக்க வேண்டி வந்துருச்சேன். அவ்வளவு வலி
2: அதுக்கு சொல்லல ஜோசியர். ஆனா பல்லு வலி வரும் இது மாதிரி எல்லாம் வரும்னு அவங்க ஜோசியர் சொல்றாரு.
0: நீங்க ஜோசியர் நம்புறீங்களா நீங்க? விஜயராக
2: நான் நம்பலம்மா.
0: அதெல்லாம் நானும் நம்பல. நடக்கிறது நடந்து கொண்டுதானே இருக்கு. நடக்கிற நேரம் எது நடக்கணுமோ அது நடந்து கொண்டுதானே இருக்கு.
2: காலையில சாப்பிடுறோம், மத்தியானம் சாப்பிடுறோம், நைட்டு சாப்பிடுறோம், தூங்கி போறோம். அதான் போயிட்டு விட்டு தெரியா போச்சு. அப்புறம் தான் ஜோசியம் இருக்கு.
0: அதுல ஜோசியம் இல்லையே. அப்ப அதுக்கிடையில அப்ப இப்ப நீங்க சொன்னீங்களே
2: நம்ம சிக்கன் சாப்பிடுவோம், மட்டன் சாப்பிடுவோம், ஜோசியம் சொல்றேன் சொல்ல முடியாது.
0: நான் சொல்லவே இல்ல. நீங்க சொல்றீங்க உங்களுக்கு ஒரு புள்ளி. ஒரு வணக்கம் சொல்லுங்க பாப்போம். நீங்க பேசுறது வருதான்னு பாப்போம். ராஜேந்திரன் ஒரு நிமிஷம் தாங்க ஐயா. எங்க இப்ப பேசுங்க ராஜேந்திரன், பேசுங்க. ராஜேந்திரன் வாரன் இப்ப பேசுங்க ராஜேந்திரன் பாப்போம். ஒரு நிமிஷம். இப்ப இப்ப இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. இல்ல என்னிடம் தான் பிள்ளை இருக்கிறது. ஒரு நிமிடம் தாங்கும், சரி செய்திடலாம். இப்ப பேசுங்க. எங்க இப்ப வருதான்னு பாப்போம். வணக்கம் சொல்லுங்க அம்மாக்கு. வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம். இப்ப பேசுங்க. இல்ல ஒரு நிமிஷம் தாங்க ராஜேந்திரன், ஒரு நிமிஷம். உங்களை வச்சுதான் இதை சரி செய்யலாம். என்ற நீண்ட நாட்களுக்கு பின்பாக அந்த இணைப்பு நாங்கள் உபயோகிக்கவில்லை இல்லவா. எங்க இப்ப பேசுங்க ராஜேந்திரன். இப்ப ஒரு தடவை, இன்னொரு தடவை பேசுங்க. குறை நினைக்க வேண்டாம். இப்ப பேசுங்க. சரி, அடுத்த இணைப்புக்கு வாங்க. நீங்க இருக்கா? அப்ப அடுத்த இணைப்புக்கு. நேரம் சரியாக இப்பொழுது 12:54 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:25. காற்றில இணைந்து கொள்ளும் ராஜேந்திரனை சந்திக்கலாம். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக இருக்கிறம்மா.
0: நல்ல சுகமா இருக்கணும். நல்ல சுகமா நலமா இருக்கணும். நோயற்ற வாழ்வு இருந்தாலே போதும், அதுதான் முக்கியம் இல்லையா மனிதனுக்கு?
3: நல்லா இருக்கிறம்மா. நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். சரி சரி. இப்ப ராஜேந்திரன், நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். எங்க
3: பட்டம்? பட்டம் அம்மா.
0: ஒன்று பட்டம். வேற என்ன உங்களுக்கு தோணுகிறது? வேற ஏதாவது?
3: வேற எதுனா வேற
0: வாழ் இருக்கும், உயிர் இருக்காது.
3: வாழ் இருக்கும், உயிர் இருக்காது. ஒண்ணுதாமா உயிர் இருக்காதுன்னா அது ஒண்ணுதான், வாழோட இருக்கு, பறக்கும். ஆனா உயிர் இல்ல.
0: வேற ஒன்றுக்கு உயிர் இல்லையா? வேற ஒன்றும் இல்லையா? வாழ் இருக்கும், உயிர் இருக்காது. சரி, கால் இருக்கும், உயிர் இருக்காது. அது என்ன? கால் இருக்கும், உயிர் இருக்காது.
3: கால் இருக்கும் நாற்காலி
0: நாற்காலி கட்டிக்காரன் ஒன்று ஒன்று
3: முக்காலி மாதிரி
0: சரி சரி கட்டிக்காரன் ஓ ஓ நான் லெனினுக்கு கொண்ட போட்டுட்டேன் ராஜேந்திரன் போடுறதுக்கு லெனின் நீங்க ஒரு மா இது எடுக்க பாத்தீங்க பாருங்க தெரியாம ராஜேந்திரனுக்கு உண்டு ஒரு புள்ளி நன்றி நன்றி ராஜேந்திரன் மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம் நன்றி நன்றி நன்றி நேரம் சரியாக இப்பொழுது 10:26 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் செய்ய 12:56. அன்பு உறவுகள் நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். என்னுடைய தொலைப்பு அதாவது 514-519-2379 அதுக்கும் வந்து நீங்கள் ஒரு தடவை பாருங்க அது சத்தம் வராமல் இருக்கிறது என்னன்னு பார்ப்போம் தயார் பண்ணி பார்ப்போம் சரி நீங்க இணைஞ்சு கொள்ளலாம்

தளத்திலே லெனின் வணக்கம், விஜயராகவன் உங்களுக்கு வணக்கம், அடுத்தது யார் ஜார்ஜ் உங்களுக்கு வணக்கம், ராஜேந்திரன் கரூர் உங்களுக்கு வணக்கம், ஃபாரூக் குட்டி பையனுக்கு வணக்கம், வடலூர் ஆனந்தனுக்கு வணக்கம், எங்களுடைய சந்தன ராஜ் மாமாக்கு வணக்கம்.

0: ஆற்றலை இழந்து கொள்ளும் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
1: அம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறம்மா. ஐயா நல்லா இருக்காரா?
0: அப்பா நல்லா இருக்கா? அது என்ன சோகமா அப்பாட நிகழ்ச்சி இந்த நேரம் வரையில நின்னு சோகமா போச்சு.
1: எப்படி எப்படிமா உள்ளுணர்வுலாம் தெரிஞ்சுக்கிறீங்க?
0: அந்த உணர்வு தெரியும் இல்ல, பிள்ளைகள் இருந்தா எப்படி எங்களுக்கு
1: அடிச்சு புடிச்சு வருவாங்க, அடிச்சு புடிச்சு ஏறி செவரு இருந்துச்சு.
0: இப்ப பாருங்க, இப்ப யாரையும் காண இல்ல. மற்ற நாட்கள் அடிச்சு புடிச்சு வாரங்க இன்னைக்கு வரையில
1: எனக்கு போன் பண்ணி 10 ரூபா குடுக்கறேன், நீ 10 நிமிஷம் கழிச்சு வான் கூட சொல்லி இருக்கிறாங்க நேயர்கள். பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கி போய் முன்னாடி வந்து இருக்கிறாங்க.
0: 10 நிமிஷம் கழிச்சு வாண்டா எதுக்கு?
1: ஐயா கிட்ட நேரடி முதல் நேரா பேசுறதுக்குதான்.
0: மாளிகையா வளத்துக்களை போட்டிருக்க. வணக்கம். சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? நான்
1: கேளுங்கம்மா.
0: ஒவ்வொரு நாளும் சரியா 24 மணித்தியாலத்துக்குள்ள சரியா இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை இணைந்து பின்பு பிரிந்து விடும், அது என்ன?
1: ஒவ்வொரு நாளும் இணைந்து பிரிந்து விடும். உயிர் இருக்கா இல்லையாமா?
0: உயிர் இல்ல.
1: உயிர் இல்லைன்னா லவர்னு சொல்லலாம்னு பார்த்தேன்.
0: இரண்டு தடவை இணைந்து பிரிந்து விடும் ஒரு நாள்ல 24 மணி.
1: எனக்கு நேரம் சரியில்லைமா, எனக்கு நேரம்
0: சரியில்லை.
1: கடிகாரம்
0: நேரம் சரியாக இப்பொழுது 1 மணி, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:31. எங்கே அன்பு உறவுகள் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

வளருவது எது? கதம்பத்தில் இங்க பார்க்கலாம், பலதும் நாங்கள் கலந்து எடுத்து வருகிறோம். வெட்ட வெட்ட வளருவது எது?

0: வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்க எது எந்த கல்வி?
1: வணக்கம்மா.
0: எதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க? வெட்ட வெட்ட வளருவது.
1: வெட்ட வெட்ட வளருவது காதல்.
0: பொறுங்க, தண்ணி குடிச்சிட்டு வேண்டாம்.
1: அந்த பக்கமும் எதிர்ப்பு, இந்த பக்கமும் எதிர்ப்பு, அதே மாதிரி தானே காதல் நடக்குது.
0: என்ன எங்க விட்டுறோம் நாங்க? விட்ட இல்லையே. அத
1: சரிமா, வெட்ட வெட்ட விளையாடுவது நகம்.
0: நகம் அது சரியான ஒன்று. சரி சரி சரி, மற்றவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். நன்றி நன்றி. இன்னொன்று கேட்டனல்ல, கண் இருக்கிறது, கண் இருக்கிறது, மணி இல்லை. அது என்ன?
1: கண் இருப்பது
0: மணி இல்லை, மணி இல்லாத கண் இருக்கு.
1: சரிமா, தெரிஞ்சிட்டு வர.
0: எங்க அடுத்து ராஜேந்திரன் இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க வணக்கம் எங்களுடைய விஜயராகவன், சொல்லுங்க எது கண்டுபிடிச்சிட்டீங்க?
2: வெட்ட வெட்ட வளர்வது நகம், தலைமுடி.
0: தலைமுடி உங்களுக்கு ஒரு புள்ளி, அவருக்கு ஒரு புள்ளி, விஜயராகவனுக்கு. சரி, கண் இருக்கிறது மணி இல்லை, மணி இல்லாத கண் இருக்கிறது.
2: நன்றிமா நன்றிமா
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க பாக்க. அங்க கண் இருக்கிறது மணி இல்லை,

0: கொஞ்சம்
1: வணக்கம். எங்கே? வணக்கம் ராஜேந்திரன்.
2: வணக்கம். வணக்கம்.
1: என்னத்த கண்டுபிடிச்சிட்டீங்க?
2: ஒன்னு வந்து முடி நகம். அம்மா,
1: முடி நகம் ரெண்டு பேர் ரெண்டும் சொல்லிட்டார்கள். வட்ட வட்ட வளர்வது. நன்றி. அப்ப உங்கள்ட்ட இன்னும் முடி உள்ளது, அது என்ன? முடி உள்ளது என்ன?
2: தேங்காய். அம்மா,
1: தேங்காய் கட்டிக்காரன் ராஜேந்திரனுக்கு. ராஜேந்திரன் ரெண்டு புள்ளி எடுத்துட்டீங்க.
2: கண்ணு இருக்கு, முடியும் இருக்குமா? தேங்காய்க்கு.
1: அப்ப உங்களுக்கு இன்னொரு புள்ளி, அந்த கண் இருக்கு மணி இல்லை என்றதுக்கு அது தேங்காய், கண் இருக்கு அதுக்கு கட்டிக்காரன். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் விஜயராகவன், சொல்லுங்க.
1: வணக்கம்மா. அது வந்து ஒண்ணு தேங்காய், ஒண்ணு நிழல்மா.
0: நிழல் என்பது சரி, அது அதாவது கூட வரும் உயிர் இல்லை, கூட வருவது நிழல்.
1: நிழல்
0: சரி சரி. உயிர் இல்லை, மூக்கு இருக்கு, எங்க அதை கண்டுபிடிங்க பாப்பா. மூக்கு மூக்கு
1: மூக்கு இருக்கு,
0: மூக்கு இருக்கு. சரி, அப்ப யோசிச்சு கொண்டு வாங்க. வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் ஜார்ஜ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி, நல்லா இருக்கிறேன் அம்மா, நல்லா இருக்கிறேன்.
0: அதாவது அப்பாட நேரத்தை மாத்திட்டோம், அதுக்காக யாரும் குறை விளங்க வேண்டாம். என்னண்டா அப்பா வந்து இந்த நேரத்துல
2: நல்லது அம்மா, இனிமே நோன்பு வேற தொடங்க போகுது. அப்ப காலையில அதாவது கூப்பிடுறவங்களும் கம்மியாகும். அப்ப சாயந்தரத்துல அப்ப கண் நிறைய பேர் வருவாங்க நேயர்கள்.
0: அது மட்டுமில்ல அப்பா, இது இப்ப வந்து ஒரு மணி பாருங்க. அப்ப இப்ப இவ்வளவு ஒரு மணித்தியாலம் மாறுபட்டது இல்லமா, அப்ப அவருக்கு கொஞ்சம் பாவம் சிரமம்மா. அதனால அவர் 8 மணிக்கு வேண்டாம், இங்க எங்களுக்கு வந்து 10:30 அப்ப காலையில, அப்ப கொஞ்சம் உற்சாகமா பார்த்து வருவார். இது இது ஒரு 2 மணித்தியாலம் தானே, அது கடகடன்னு நான் ஏதாவது ஒரு கதம்பன் நிகழ்ச்சி, இப்ப பாடுவோர் பாடலாம், அல்லாட்டி இப்படி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து முடிச்சு கொள்ளலாம். சரி, மூக்கு இருக்கு உயிர் இல்லை, மூக்கு இருக்கு அது என்ன?
2: மூக்கு இருக்கு உயிர் இல்லை,
0: மூக்கு இருக்கு
2: மூக்கு இருக்கு
0: உயிர் இல்லை, மூக்கு இருக்கு. இதுதான் கடைசி மட்டும் போகும்போது நினைக்கிறேன். நல்லது, சூப்பர்,
2: சென்று வருகிறேன்.
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி. நேரம் சரியா 1:09 கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:39.

0: நேரம் சரியாக இப்பொழுது 1:10 அது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியா 10:40. நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இங்கே பார்ப்போம் கெட்டிக்காரர் யார் என்று பார்ப்போம். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மாக்கு வணக்கம். அம்மா
1: மீரம்மா
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? நலமா இருக்கு
1: மாங்காவா? நலமா இருக்கு
0: கிளிமுக்கு மாங்கா. இது கடிக்க
1: இருங்க மீரம்மா.
0: சரி சரி
1: மீரம்மா வர இருங்க.
0: சரி நிப்பாட்டிட்டு வாங்க.
1: கிளிமூக்கு
0: மாங்காய் மூக்கு இருக்கா? அதுல
1: அத மூக்கு மாதிரி ஷேப் இருக்கும். மூக்கே இருக்குமா?
0: ஷேப் இருக்கு. இது மூக்கு மாதிரி இதுல ஷேப் இருக்கு. சரி உங்களுக்கு ஒன்று போட்டுறேன். கிளிமூக்கு மாங்காய் எல்லாரும் பயமுறுத்துறாங்கம்மா. அந்த பல்லு எடுத்த உடனே குழி விழ போது, கன்னத்துல குழி விழுது, கழி விழ உங்களுக்கு என்று சொன்னாங்க.
1: அது வந்து ஒண்ணு இல்ல மீராமா, சிரிச்சா குழி விழுந்தாதான் அழகா இருக்கும்.
0: சிரிச்சா குழி
1: சிரிச்சா
2: வணக்கம்
1: எனக்கு
0: நல்லா கேக்குது.
1: இப்ப கொஞ்சம் அதிகமா கேக்குது.
2: எப்பவுமே அப்படிதான் கேக்குது மேடம்.
0: எப்பவுமே அப்படிதான்
1: இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல.
0: கொஞ்சம்
2: மகாலிங்கமா இருக்குமா? ஒருவேளை
0: உயிர் இருக்கு இல்லையா?
2: உயிர் இருக்குதா? ஓகே
0: இது உயிர் இல்ல.
2: உயிர் இல்லாத
1: ஒரு
2: பாட்டு இருக்குது. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி.

0: எல்லாரும் ஒரே வட்டத்துக்குங்க. இவரும் ராஜ்குமாரும் ஒரே வட்டத்துக்கு இருக்கிறாங்க, மாலிங்க ஐயாவும் ஃபாரூக்கும் ஒரே வட்டத்துக்கு
1: இருக்காங்க,
0: ஒரே வட்டத்துக்கு
2: இருக்கிறாங்க,
0: செட் செட்டா இருக்கிறாங்க. நாங்க மட்டும் தான் தனியா தனியா வீட்டில் இருக்கிறது சரியா, காட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கும், காற்று வந்தால் பறந்து செல்லும், அது என்ன?
1: காற்று வந்தா பறந்து செல்லும்.
0: காட்டிலும் இருக்கிறது வீட்டிலும் இருக்கிறது, காற்றடித்தால் பறந்து செல்லும், அது என்ன? காற்றடித்தால் கிளி பறக்குமா? கிளி சும்மாவே பறக்குமே. என்னமா
2: கிளி? கிளி அடைய வைக்கிறார் நம்ம, கிளி அடைய.
1: காற்றிலும் காற்றிலும் வீட்டிலும் இருக்கும்,
0: காட்டிலும் இருக்கும், காட்டிலும் இருக்கும் வீட்டிலும் இருக்கும், காற்றடித்தால் பறந்து செல்லும். வீட்டுல தலகாணி இருக்குது, இதுல காட்டுல மரமா இருக்கு, பருத்தி மரம். காட்டு அடிச்சா பறக்கும் தானே சொன்னேன், காட்டுல இருக்கு தானே பருத்தி, இல்லையா? அது காட்டிலையும் இருக்கு. நீங்க நிச்சயமா நீங்க
2: அடுத்தது மூக்க கண்டுபிடிக்கணுமா?
0: மூக்கு, மூக்கு உயிர் இல்லை, மூக்கு இருக்கு, உயிர் இல்லை,
1: மூக்கு இல்லைங்க, கண்ணாடி, மூக்கு கண்ணாடி,
0: உயிர் இல்லை, மூக்கு கண்ணாடிக்கு எங்க இருக்கு மூக்கு? அது மூக்கு இந்த மூக்கு கடைசி மட்டும்
2: வார்த்தைகள் இருக்கு, வார்த்தைகள்ல மூக்கு இருக்கு, வார்த்தைகள்ல சொல்லுல
1: மூக்கு இருக்கு. அப்படியா? சொல்லுல மூக்கு இருக்கு.
0: என்னதுல இருக்கு? ஆமா ஆமா, சொல்லுல
2: மூக்கு கண்ணாடி, அந்த சொல்லுல
0: சொல்லுல மூக்கு இருக்கு, உண்மையா மூக்கு இருக்கு, மூக்கு மாதிரி ஷேப் இருக்கு. அம்மா வந்து
1: மூக்கு இருக்கு,
0: அம்மா சொல்றா இல்ல, அம்மா இப்ப கிளிமாங்க
1: மூக்கு இருக்குது, ஆனா உயிர் இல்ல,
0: உயிர் இல்ல
1: புளிப்பா இருக்கு ரொம்ப, அதனால சாப்பிட முடிப்பாங்க.
0: இல்ல இல்ல ஐயா, எங்க பாக்கலாம் கட்டிக்காரன், கட்டிக்காரன் தான் பாப்போம். சரி, ஞாபகப்படுத்திக்கொண்டு ஓடியா சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி நன்றி. சரி, எங்க விஜயராமன் நீங்க வந்தீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். எங்க பாக்கணும், மூக்கு தான் இப்ப கடைசி மட்டும் நிக்க போகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இத கடைசி மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போலாம். இங்க கட்டிக்காரர் யார் அத கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். எங்க நேரம் சரியாக 1:18. அது கனடிய நேரம், இந்திய இளைஞர் நேரம் சரியா 10:49. கதம்பம், கதம்பத்தில் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

0: அடியே.
1: நாலெழுத்து சொல், இது நாலெழுத்து சொல். இது நல்லது கெட்டது, அதாவது நல்ல விடயங்களுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் பாவிப்பார்கள். இது ஒரு திரவம், நாலெழுத்து சொல். எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நாலெழுத்து சொல் நல்ல விடயங்களுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் பாவிக்கப்படும் ஒரு திரவம். இது நாலெழுத்து சொல்.

0: சொல் கொடுக்கிறேன். நான் இப்ப ஒரு சொல் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு, நல்ல விடயங்களுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் பாவிக்க கூடியது. அதாவது கல்யாண வீடு அப்படி நல்ல நல்ல விடயங்களுக்கும் சற்று இறந்த வீடு அதுகளுக்கெல்லாம் பாவிக்க கூடியது. ஒரு திரவம், ஒரு திரவம் நான்கழுத்து சொல், நான்கழுத்து சொல் அது. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நான்கழுத்து சொல் கேட்டிருந்தீங்க, நல்லதுக்கும் பயன்படும் அமங்கலத்துக்கும் பயன்படும். பன்னீர்
0: கட்டிக்காரன், ராஜ்குமார் கட்டிக்காரன். அடுத்தது
1: நன்றி.
0: உங்களிடமே கேட்கிறேன், நீங்க கேட்டுட்டு நீங்க விடைபெறலாம், சொல்ல முடியாது. சரியா? அடுத்தது
1: சரி சரி சரி.
0: வெயிலுக்கு இது உதவும், வெயிலுக்கு ஒதுங்கி நிக்க அல்ல வெயிலுக்கு வெயில் சுடாமல் நீங்க நிற்பதற்கு உதவும் நான்கழுத்து சொல் இது. இது நல்ல விடயங்களுக்கும் பாவிப்பார்கள், கெட்ட விடயங்களுக்கும் பாவிப்பார்கள். ஆனா வெயிலுக்கு வெப்பத்தையும், வெப்பத்துக்கு நீங்க ஓடி போய் அது நிக்கலாம். நாலு எழுத்து சொல். சரியா?
1: வர வர.
0: நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பன்னீர்
0: அவர் சொல்லிட்டார். பன்னீர் சரியான விடை, நீங்களும் சரியா சொல்லிருக்கீங்க. பன்னீர்
2: இன்னொன்று பேர் கிடையாது. பன்னீர் பேர்ல சொல்லுங்க.
0: பன்னீர் பன்னீர் பன்னீர் திரவம்
2: பேர். திரவம் அது பேர், மனுஷன் பேர்
0: இல்ல. அப்படி ஒரு பேரும் இருக்கு, பன்னீர் செல்வம், பன்னீர் பன்னீர் ரெண்டு பேரும் இருக்கிறது. இது வந்து திரவம், திரவம். இது
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 1:24. இங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா அம்மா ரேவதி அம்மாக்கு வணக்கம். ரேவதி அம்மா, அம்மா வணக்கம்.
3: மீரம்மா
0: வணக்கம். வணக்கம்.
3: நான் மீரம்மா, இப்ப ரெண்டாவது சொன்னது கேக்கல. கோமியம்மா அது, கோமியம்
0: இல்லையம்மா.
3: நல்லதுக்கு கெட்டு, சாரி, இப்ப ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்க அது கேக்கல. என்னமோ
0: கோமியம் இல்ல, கோமியம் இல்ல, அது பன்னீர் அம்மா சொல்லி.
3: சரி ஓகே.
0: ரெண்டாவது நான் இப்ப சொன்னது அதுவும் நாலெழுத்து சொல் அது.
3: சரி.
0: வெயிலுக்கு, அதாவது வெயில் நாட்கள்ல நீங்க இங்க போய் நிக்கலாம்.
3: சரி
0: சரியா? நல்லது கெட்டது விடயங்களுக்கு இதை பாவிப்பார்கள். இது இந்த இடம் தேவைப்படும். இது இது தேவைப்படும்
3: தேவைப்படும்
0: நாளுக்கு.
3: வெயில் நாளுக்கு வெயில் நாளுக்கு பாவிப்பாங்க. நல்லது கெட்டதுக்கு
0: நிழலுக்காக பாவிப்பார்கள், நல்லது கெட்டதுக்கும் பாவிப்பார்கள். இது நாளெழுத்து சொல்.
3: சரி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே ஃபாருக் ஓடி வாங்க பாக்கலாம், ஓடி வர்றீங்க. வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சத்தமா பேசுங்க ராசா. ராஜேந்திரன் இளநியா? இளநீர், அது நீங்க குடிக்கிறதுக்கு சொல்றீங்க, பரவாயில்லையா? அதுவும் பரவாயில்ல. இளநீர் நல்லது கெட்டது பாவிக்கலாம், திரவம். ஆனா இது குடிக்க கூடியது என்று நான் சொல்லல. இது இத சரியா? பன்னீர் அவர்கள் சொல்லிட்டாங்க. பன்னீர் நல்லது கெட்டதுக்கு
4: பாவிப்போம். சொன்னீங்களா?
0: அந்த நிழலுக்கு, நிழலுக்கு பாவிப்போம், நிழலுக்கு பாவிப்போம், நல்லது கெட்டதுக்கும் பாவிப்போம். நான் கழுத்து சொல். சரியா?
4: தென்னை மரம்
0: இல்லை இல்லை இல்லை. நிழல், நிழல், சின்ன மரத்தில் நிழல் இருக்காது ஐயா. இது அவ்வப்போது நல்லது கெட்டதுக்கு உருவாக்குவார்கள். இதை உருவாக்குவார்கள். நீங்க நிழலுக்கு இப்படி உருவாக்கி சொல்லுங்க ஐயா. பந்தல் என்ன சொன்னீங்க? என்ன இல்ல மடிவா சொல்லுங்க. என்னண்டு என்னொருக்க சொல்லுங்க. பந்தல் கட்டிக்காரன். உங்களுக்கு ஒரு இன்னொரு பிள்ளை. பந்தல், பந்தல் போடுவது, நல்ல விடயம் கெட்ட விடயத்துக்கும் போடுவது, நிழலுக்கு வெயிலை குறைப்பதற்கு பந்தல் கட்டிக்காரன். கட்டிக்காரன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆனா அந்த உயிரில்லை மூக்கு இருக்கு, அத மட்டும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க.

0: அடுத்து இன்னும் ஒரு விடயம் என்னோட கேட்க போறேன். உருவம் இருக்கும் உயிர் இருக்காது, உருவம் இருக்கும் உயிர் இருக்காது. வணக்கம், எங்களுடைய வடலூர் ஆனந்தன், ஆனந்தமான ஆனந்தன். எப்படி எப்படி இருக்கிறீங்க ஆனந்தன்? வரவு நல்லா இருக்கும், பல்லு போன வரவு இருக்காது. அப்படி நீங்க சொல்லி நீங்க ஆறுதலுக்கு சொல்றீங்க, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றதா? நீ பரவாயில்ல சாதி, ஐஸ்கிரீம் கீழே விழுந்துட்டா சொல்றது இன்னொன்று வாங்கி வாங்கிக்கலாமா, பொட்டியோடு வாங்கிக்கலாம், நீ பரவாயில்லையா சொல்ற மாதிரி. இது ஐஸ்கிரீம் வந்தாலும் பரவாயில்ல வாங்கலாம். இது பஞ்சு வச்சுக்கொண்டு தான் இருக்கிறேன். அவ கேட்டா உனக்கு பல்லு வேணுமாண்டு புடுங்கி கொண்டே கேட்டா.
1: அந்த நேரத்துல பல்லு வேணாம் தோணுமா?
0: இல்ல பல்லு இல்ல புடுங்கின பல்லு வேணுமான்னு கேட்டா. ஐயா புடுங்கின பல்ல அப்பா சிரிச்சு சொன்னாரு, எதுக்கம்மா போய் நம்மளுடைய கைய சையெல்லாம் காட்டினார். இல்ல இல்ல அவ அவ புடுங்கும் போதே கேக்குறான், அதான் எனக்கு நான் யோசிச்சேன். அப்ப நான் உடனே
1: முடியாது.
0: அது நான் படத்து இருக்கும் போது சும்மா இருக்கும் போது அதை யோசிச்சு எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. பாருங்க அவ புடுங்குறான், அதே ஆண்டு விட மனம் இல்ல இந்த பல்லண்டு.
1: நான் கூட கொஞ்ச நேரம் பல்லு கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன், என் அப்போ எனக்கு ரொம்ப உழைச்சேன் தேஞ்சு தண்ணிட்டு அப்புறம் தேஞ்சு போட்டேன்னா.
0: சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன். மூக்கிற்கு உயிர் இல்லை, மூக்கிற்கு உயிர் இல்லை, மற்றது உருவம் இருக்கு உயிர் இல்லை, அது என்ன? உருவம் இருக்கும் உயிர் இல்லை, அது என்ன? உருவம் இருக்கும் உயிர் இல்லை, மூக்கிற்கு உயிர் இல்லை, அது என்ன?
1: மூக்கிற்கு உயிர் இல்லை,
0: உருவம் இருக்கு உயிர் இல்லை, வடலூர் ஆனந்தனும் வந்துட்டு போயிட்டார்.

0: வணக்கம்
1: அம்மா.
2: மீரம்மா
1: ஆ சொல்லுங்க.
2: உருவம் இருக்கும், உருவம் இருக்கும் சொன்னீங்க இல்லையா?
1: உயிர் இருக்காது.
2: அது கண்ணாடி, கண்ணாடியில பிம்பம் சொல்லலாம், நிழல் சொல்லலாம், ரைட்டா? சரியா?
1: சரி, அது ரெண்டும் இன்னொன்று இருக்கிறது. உருவமா இருக்கும்,
2: ஒன்று இருக்கா?
1: இன்னும் ஒன்று. உருவமா இருக்கும்,
2: ஒன்று,
1: ரெண்டு எழுத்து சொல். இது
2: ரெண்டு எழுத்து சொல்ல. உருவமா இருக்கும் ஆனா உயிர் இருக்காது. புகை, புகை.
1: தொட்டு பாக்கலாம், உருவம் இருக்கும், உயிர் இருக்காது. இன்னும் ஒரு இரண்டு எழுத்து சொல்லு. இன்னும் ஒன்று தருகிறேன், இரண்டு எழுத்து சொல்லு. எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும். எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும். ரெண்டு எழுத்து சொல்லு. எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும். ரெண்டு எழுத்து சொல்லு. எங்க நான் இப்ப நீங்க சொல்லாம இருக்கிறது வந்து உயிர் இல்லை, உருவம் இருக்கும். மற்றது மூக்கு இருக்கிறது, உயிர் இல்லை. அடுத்து எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும், அது என்ன?

0: வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்க.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: ரெண்டு எழுத்து சொல்லு. நீங்க ரெண்டு எழுத்து சொல்ல சொன்னீங்க. உருவம் இருக்காது, உயிர் இருக்காது. நீங்க சிலை
0: கட்டிக்காரன். கட்டிக்காரன் நீங்க
1: சொல்லிட்டாங்களா? யாராவது சொல்லிட்டாங்களா?
0: சொல்லல சொல்லல. சிலை சிலை தொட்டு பார்க்கலாம் சொன்னேன். தொட்டு சரி.
1: நன்றி.
0: எந்த ஒரு எந்த ஒன்றையும் ரெண்டாங்க பிரித்தால் இது வரும். இது ரெண்டு எழுத்து. எந்த ஒன்றையும் ரெண்டாக பிரித்தால் இது வரும். இது ரெண்டு எழுத்து.
1: பாதி
0: கட்டிக்காரன் ராஜ்குமார்.
1: நன்றி.
0: கட்டிக்காரன். இந்த மூக்கிற்கு உயிர் இல்லை, அதை மட்டும் கண்டுபிடிக்கல யாரும் இல்ல.
1: அது மூக்கிற்கும்
0: உயிர் இல்லை.
1: உயிர் இல்லை.
0: உயிர் இல்லை. கண்டுபிடிச்சிடுவாங்க.
1: ஈபி கோபுரம் சொல்லலாமா?
0: இல்ல.
1: ஈபி டவர்.
0: இல்ல இல்ல. வணக்கம் மாமாக்கு. வணக்கம் மாமா. வணக்கம்
2: வணக்கம்மா.
0: வணக்கம் மாமா. எப்படி இருக்கிறீங்க?
2: எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிற மாமா. நல்லமா இருக்கிறேன்.
2: சரி.
0: நீங்க நல்லமா இருக்கணுமா?
2: ஏதா கண்டு எடுத்துருக்கீங்க
0: மாமா? அதேமாமா சொல்லி சொல்லி எல்லாரும் இப்ப அந்த குரூப் போட்டு பேசுக கூட எல்லாரும் அதத்தாமா அடிக்கடி சொல்றாங்க. அதனால இந்த குரூப்புக்கு போகவே மனம் இல்லாம இருக்கு எனக்கு.
2: எல்லாருக்கும் பயமா இருக்குல்லமா, பல் போனாலும் சொல் போகுன்றாங்களா? அது பயமாயி போச்சு.
0: இப்ப சொல் போன மாதிரியா மாமா இருக்கு இப்ப?
2: இல்ல இல்ல, கரெக்டா தான் இருக்கு.
0: இல்ல இல்ல. சரி. அப்ப சரி. அப்ப சரி. சொல் போனாலும் பரவாயில்ல, குழி விழுமன்றாங்களே மாமா. இப்ப இருக்கிறவங்க அம்மா உங்களுக்கு குழி விழும். அம்மா உங்களுக்கு குழி விழ போதாது.
2: குழி அழகா இருக்குங்க எல்லாரும்.
0: அது மனதில் ஒரு சாந்தி காண்டி சொல்றேன் மாமா. ஒரு அக்க தூக்கப்படாம இருக்கட்டும், குழி இருந்தா தான் அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க. மாமா எதை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? அங்க என்ன காலநிலை மாமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன காலநிலை?
2: இங்க என்ன வெயில் இல்ல, அப்படியே இருக்கு, மந்தாரமா இருக்கு.
0: எங்களுக்கு பகல் முழுக்க நல்ல வெயில். நல்ல வெயில்.
2: அது ரெண்டு எழுத்து. அது ரெண்டு எழுத்து. சிலையா?
0: சிலை. அது யார் சொன்னாருன்னா எங்களுக்கு ராஜ்குமார் சொல்லிட்டார். அந்த எதையும்
2: சொல்லிட்டாரா? பாருங்க,
0: எதையும் ரெண்டாக பிரித்தால் இது வரும் சொன்னேன். அதையும் சொல்லிட்டார். பாதி
2: பாதி
0: பாதி பாதி பாதி வரும் சொல்லிட்ட.
2: தலைவர் மிஞ்சிட்டாரு. போட்டு பாருங்க.
0: இந்த மூக்கு உள்ளத மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க இல்ல மாமா?
2: மூக்குள்ள எத்தனை எழுத்து மாது?
0: மூக்குள்ளது பொருங்க. மூக்குள்ளது அது எழுத்து வந்து பொருங்க.
2: ஒரு எழுத்தா சொல்லுங்க, கண்டுபிடிச்சிரும். கூட்டி சொல்லிடுறோம். நாங்க கூட்டி
0: சொல்லிடுறோம். எப்படி சொல்றேன்னு எனக்கு வருது இல்ல மாமா. கொஞ்சம் பாருங்க. ஒரு நிமிஷம்.
2: இல்லம்மா இல்ல. அது எத்தனை எழுத்து மொத்தத்துல கூட்டுங்க அப்படி.
0: அது ரெண்டு மூன்று விதமா
2: சொன்னோம்.
0: ரெண்டு மூன்று விதமா. மாளிகையா வாங்க. மாளிகையா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா.
0: வணக்கம். இந்த மூக்கு மூக்கிருக்கு மூக்கிருக்கு உயிர் இல்லையா? கண்ணன் சொல்ற மாளிங்க ஐயா.
1: இல்ல ஊக்குமா. ஊக்கு ஊக்கு.
0: என்னது
1: ஊக்கு? ஊக்கு
2: என்ன
0: பின்னும்
1: ஊக்கு ஊக்கு
2: அத சொல்றாரு போட்டுக்காரு.
1: ஆமா மூக்கு இருக்கும்ல அதுக்கு குத்துனா வலிக்கும்.
0: எங்க இருக்குது
1: வியாபாரம்? வராது.
0: அவர் வியாபாரம் பாக்கட்டும். நீங்க சொல்ற பிள்ளைய இல்ல, அது ஊசிய போய் நீங்க
1: அதுதான் நறுக்குன்னு குத்தோன்னு பார்த்தேன்.
0: இல்ல இல்ல
1: இல்ல. நறுக்கண குத்தனா ஒரு ஆள் இருக்கு திருவாளூர்ல.
0: மாமா
1: உயிர் இருக்கு அதுக்கு.
2: சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. கேக்குதா?
0: எட்டு எட்டு எழுத்த கொண்டு.
2: அது எட்டு எழுத்த கொண்டு இருக்காது. ஆ சரி சரி சரி.
1: எட்டு எழுத்து கொண்டதாது. மூக்கு மூக்கு இருக்கும் உயிர் இருக்காது. எட்டு எழுத்தா?
0: எட்டு எழுத்து. எட்டெழுத்து சரியா? எட்டெழுத்துல இருக்குது, மற்றது இன்னொன்று இருக்குது பாக்கலாம். அதை நான் சரியா அந்த எழுத்தை கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க. சரி, எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கம்மா, நான் அதுக்கு சொல்றேன்.
0: உங்களுக்கு சரி மாமா, சரி மாமா, என்ன சொல்லுங்க சொல்லுங்க. மாளிகைக்கு ஏதாவது ஒன்று தர சொன்னீங்களா உங்களுக்கு?
2: வேற கேள்வி, வேற கேள்வி,
0: வேற கேள்வி ஒன்று தாரேன் பாருங்க.
3: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். எங்களுடைய கலை வாணன்,
2: தமிழ் வாணன்,
0: தமிழ் வாணன்,
2: தமிழ் வாணன், கலைவாணன் மேல எவ்வளவு அன்பு.
0: நல்லா இருக்கிறேன், நல்லா
3: இருக்கிறேன். நல்லா இருக்கமா, நல்லா இருக்கு. ஒரு சிறு சிறு இது அதுல முடிச்சு நல்லா ஆயிட்டோம், ஜம்முன்னு ஆயிட்டோம், நல்லா இருக்கும்.
0: என்ன நடந்தது, உடல்நல குறைவு வந்ததா உங்களுக்கு?
3: அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு மூணு நாள் இன்சிடென்ட். நான் வண்டிய ஸ்டாண்ட் போடுறேன்னு போடாம நிப்பாட்டினா கீழே விழுந்துட்டேன் வண்டியில இருந்து. வீட்டுல படிக்கட்டுல இருந்து தடுக்கி விழுந்துட்டாங்க. என் பொண்ணு வண்டி பிரேக் பிடிக்காம ஏத்த வண்டியில கொண்டு விட்டுருச்சு. ஒரு மூணு நாலு
2: நாளா
3: இது அதே பேர்ல. ஆனா சும்மா சின்ன சின்ன விஷயம், சரியாச்சு, நல்லா இருக்கும்.
2: ஆமா, ஸ்டாண்ட் போடாமயே நம்ம இறங்குறது வந்து ரொம்ப கீழே விழுற மாதிரி இருக்கும், ரொம்ப இதா இருக்கும்.
0: எதுக்கு நீங்க இது இது கன்சிஸ்டி சுத்தி போடுங்க குடும்பத்துக்கு.
2: ஏமா, ஆமா, ஏன்னா மூணு பேருக்கு
3: தொடர்ந்து மூக்கு இருக்கும், உருவம் இருக்கு, உயிர் இருக்காதுன்னு.
0: சொல்லுங்க, அது என்ன
3: குக்கர் கொட்டையா இருக்கும்.
0: என்னது என்னது
3: பாதி பாதி ஆக்கினா இது வரும். அவரு வந்து பாதின்னு சொன்னாரு, நான் வந்து அரைன்னு நினைச்சேன்.
0: இல்ல, ரெண்டாக அரைன்னு தான் சொல்ல பார்த்தேன். அரை அதாவது அரையா பிரிச்சா சொல்ல பார்த்தா அது டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எதையும் ரெண்டா பிரித்தால் இது வரும் சொன்னது. அதுக்கு
3: தான் அவரு பாதின்னு சொன்னாங்க, நான் வந்து அது அரை அரை அப்படின்னு சொல்லணும்னு
0: நினைச்சேன். ரெண்டு எழுத்து தான், அதே ரெண்டு எழுத்து தான், அது உண்மை. அப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒன்று கொடுக்கலாம், அரையும் சரி.
3: அப்ப சில தொண்டர் அதிகம் ஒன்று நாங்க எல்லாரும்
0: நிச்சயம் நிச்சயம். நல்லது நல்லது ஐயா, நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
0: எங்கே மாளிகை ஐயாக்கு ஒரு இது கொடுக்கலாம், ஒரு சுலபமா ஒன்று கொடுக்கலாம். வணக்கம் விஜயராகவன், வணக்கம் விஜயராகவன், வணக்கம் விஜயராகவன் வந்தார், ஓடிவிட்டார். சரி, வரட்டும் மீண்டும். உங்களுக்கு சுலபமா கேக்குறீங்க என்ன, உங்களோடு உங்களோடு கிட்டமா தெரிஞ்ச மாதிரி கேட்கணும். வணக்கம் விஜயராகவன், கண்டுபிடிச்சிட்டீங்களா மூக்க? மூக்க
4: கண்டுபிடிச்சிருக்கா? அரிவாள் கத்தி,
0: அரிவாள் கத்திக்கு மூக்கு இருக்கா?
4: இருக்கு.
0: மூக்கு கத்தி என்ன சொல்றதா? அது எங்க
4: அருவாள் கத்தி கிட்ட மூக்கு சொல்லுவாங்க.
0: என்னன்னா மாளிகையா மூக்கு இருக்கா அருவாள் கத்தி?
2: ஆமா, மொனை இருக்கிறது அது மூக்கு. அதெல்லாம்
0: நீங்க வந்து அந்த கூரை பார்த்து சொல்றீங்க இல்ல, அதனாலதான் இவர் ஊசியும் சொன்னீங்க இல்ல, அத சொல்ல. இது மூக்கு மாதிரி இருக்குங்க, மூக்கு மாதிரி இருக்கு, மூக்கு
2: மூக்கு மாதிரி.
4: இளமா இளமா
0: சொல்லுங்க.
4: கனடாவில பனி பொடிக்குது, காரைக்கால மழை பெய்யுது, எப்படி இருக்கு பாருங்க.
0: இங்க பனி இல்ல, இங்க நல்ல வெயில் அடிச்சு பனி எல்லாம் கலைஞ்சு போச்சு.
4: இங்க வந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, காரைக்கால தேசம் மழை தூரிட்டு.
0: நேற்றெல்லாம் சொன்ன அட மழை அப்பா நிகழ்ச்சி செய்யும் போது எல்லாம் காட்டும் மழையும் இங்க நல்ல
4: கனடாவிலயா?
0: அது பனி கலைஞ்சு போச்சு எல்லாம், அது மழை பெஞ்சா
4: எடுத்து வைக்க முடியாதுமா கையில?
0: அதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது, அதை எடுத்து வைக்க முடியும் மட்டும்தான். எல்லாரும் எடுத்து சேர்த்து வச்சிருவாங்களே, வித்து போடுவாங்களே முதல்ல, இந்த மணல் வித்த மாதிரி.
4: ஆமா, ஐஸ் வாட்டர் வித்துருவாங்க,
0: வித்துருவாங்கல்ல, அதெல்லாம் சேகரிக்க முடியாது. அது அது அது
4: அப்படி
0: சும்மா தண்ணி மாதிரி தான் இருக்கும், அதை எடுத்து உருக்கி பார்த்தாலும் சும்மா.
2: ஆமா, மூக்கு இருக்கும், உயிர் இருக்காதா?
4: செடி மரங்கள்லாம் வளருதுல,
2: பாவை விளக்கு, பாவை விளக்கு,
0: பாவை விளக்குல எங்க இருக்கு மூக்கு?
2: மூக்கு இருக்கு, பாவை விளக்குல சிலை, அது ஒரு சிலை,
0: சிலையில மூக்கு,
2: அதுக்கு பொம்மை மூக்கு இருக்கும். பாவை விளக்கு மூணு,
0: அது இல்ல அது இல்ல, அப்படி வராது. அப்படி அப்படி என்ன சிலை எல்லாத்துக்கும் மூக்கு இருக்கு இல்லையா?
2: இல்ல அது ரெண்டு எழுத்து எல்லாம் வந்துருது சிலை. இது வந்து எட்டு
0: குத்து விளக்கு இல்ல இல்லையா ஐயா?
2: மூக்காவே இருக்கும் மாம்ல
0: மூக்கு இருக்கு. மூக்கு மூக்கு
2: உயிர் இருக்காது.
0: ஜோஜோட வாங்க ரெண்டு பேரும் சரியா? எங்கே நேரம் சரியாக இப்பொழுது 11:46 மன்னிக்க வேண்டும், சரியா 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துவிடும். கதம்பம் நிகழ்ச்சி கனடிய நேரம் சரியா 1:46.

0: ராஜேந்திரன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? மூக்கு இருக்கும்.
1: அகல் விளக்கு.
0: அகல் விளக்கு இல்லை ஐயா, இல்ல. அகல் விளக்குக்கு மூக்கு, நீங்க அந்த திரி போடுற இடத்த சொல்றீங்கல்ல?
1: ஆமாம்மா.
0: இல்ல இல்ல இல்ல, தூண்டாமணி விளக்கு அதெல்லாம் அதுல மூக்கு மாதிரி இருக்கு, அது திரி போடுறது இல்லையா? அது இல்ல, அது இல்ல. நன்றி நன்றி ஐயா, நன்றி. எங்கே நேரம் சரியாக இப்பொழுது 11 மணி 17 நிமிடங்கள்.

அடி. அந்த மூக்கு இருக்கு உயிர் இல்லையே என்று சொன்னவா, அது வந்து மூன்று எழுத்துல இருக்கு உண்டு, சரியா? மூன்று எழுத்துல இருக்கு, மூன்று எழுத்துல இருக்குது, ஒன்று இருக்கிறது, எல்லோருக்கும் தெரிந்தது, பார்க்கலாம்.

இன்னும் ஒன்று இருக்கிறது, ஏழு எழுத்தில் இருக்குது, ஏழு எழுத்தில் இருக்கிறது, மூன்று எழுத்தில் இருக்கிறது, அடுத்து ஆறு எழுத்தில் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த பொருள் தான் அது, தெரிந்த பொருள் தான். பார்க்கலாம். ஒரு பொருள் குழந்தைகளுக்கு உதவும். சரி, நான் சுலபப்படுத்தி இருக்கிறேன். குழந்தைகளுக்கு உதவும் ஒரு பொருள், குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கும் உதவும், ஆனா குழந்தைகளுக்கு தான் முக்கியமா உதவும். மூன்று எழுத்து, அது மூக்கு இருக்கு, உயிர் இல்லை. பெரியவர்களுக்கு உதவும் அது. பெரியவருக்கு உதவுவது ஆரெழுத்து சொல், அது இன்னொரு விதமாயும் சொல்லலாம். அது ஒரு ஒரு பொருள் தான். நீங்க எப்படி சொல்றீங்களோ தெரியாது. நான் ஆரெழுத்திலையும் வைத்திருக்கிறேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏழு எழுத்திலையும் வைத்திருக்கிறேன்.

0: ராஜ்குமார் சொல்லுங்க.
1: அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அம்மா சொல்லிட்டாங்களாம்மா?
0: இல்ல சொல்ல இல்ல.
1: மூக்கு
0: இல்ல.
1: வான் விமானம். வான் விமானம்.
0: வான் விமானமா? இல்ல, இது குழந்தைகளுக்கு உதவும் சொல்லிக்கிறேன். மூன்றெழுத்து சொல் குழந்தைகளுக்கு உதவும். இது குழந்தை பருவத்துல நீங்க கண்ணு நீங்க அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மற்றது அடுத்தது பெரியவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு ஆரணத்துல இருக்குது. மற்றது உங்களோட இடத்துல இப்படித்தான் மட்டமாயி சொல்லுவாங்க போல இருக்குது. அது ஏழு எழுத்துல சொல்லி இருக்கிறேன். ஏழு எழுத்து.
1: குழந்தைகளுக்கு உதவுமா?
0: குழந்தைகளுக்கு உதவும். வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
2: வணக்கம்மா. அது என்னமா பொம்மையா?
0: அதுக்கு
2: குழந்தைகளுக்குள்ள பொம்மை
0: இல்ல மாமா. இல்ல மாமா. இல்ல மாமா. குழந்தைகளுக்கு உதவும். குழந்தைகளுக்கு உதவும். இது உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு பெரியாக்களுக்கும் உதவும். இன்னொரு விதமா இருக்கிறது அது. பெருசாக சின்னவர்களுக்கு சின்ன வயதுல தேவைப்படும் மாமா. உங்களோட கடையில எல்லாம் இப்ப இருக்குமே நினைக்கிறேன். அது
2: அப்படியா?
0: சரி, லோகத்தால் ஆனது. சரி சொல்லி இருக்கு. ரெண்டும் லோகத்தால் ஆனது. பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் ஒரு லோகத்தால் ஆனது.
2: அது அந்த இது கைத்தடி மாதிரி இருக்குமா? அது அதுல ஒன்று கோலன்னு சொல்லுவாங்களா?
0: இல்ல இல்ல மாமா.
2: பெரியவங்களுக்குள்ள
0: இல்ல இல்ல இல்ல.
2: சரிம்மா சரிம்மா.
0: நன்றி
2: நன்றி நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. எங்க ரேவதி அம்மா? ரேவதி அம்மா
3: மீரம்மா பாட்டை
0: ஆளாடை கட்டிக்காரி.
3: ஆமா
0: கட்டிக்காரி. ரேவதி அம்மா ரேவதி அம்மா கட்டிக்காரி. அடுத்தது பெரியவர்களுக்கு பாவிக்கிறது இன்னொன்று இருக்குது மூக்குள்ளது. அது என்னது? அது சரி அது சரி. நீங்க சொன்னது ஒன்று சரி. ரெண்டாவது மூக்கு இருக்கு உயிர் இல்ல. இன்னொன்னு சொல்லுங்க. பெரியவர்கள் பாவிப்பார்கள். அதுவும் லோகத்தால் ஆனது.
3: பெரியவர்கள்
0: பழமை வாய்ந்தது. இப்ப இருக்கா தெரியல. இப்ப இருக்கும் அங்கேயும். லோகத்தால் ஆனது.
3: உலோகத்தால் ஆனது. மூக்கு பொடி டப்பாவா?
0: இல்ல அது இல்ல இல்ல
3: டப்பா. இல்ல இல்ல
0: இல்ல இல்ல இல்ல.
3: உலோகத்தால்
0: தேநீர். தேநீர்
3: குடிக்கிற
0: தண்ணீர். தேநீர் எல்லாம் குடிக்கிறாங்க.
3: சரி சரி சரி. தண்ணீர் அது ஜாடி மூடியா? ஜாடியா? இருங்க இருங்க. லோட்டாவா? லோட்டா.
0: அது எப்படி சொல்லுவாங்க? தண்ணீர் தேநீர் குடிக்கிறது மூக்கு இருக்கும்.
3: மூக்கு இருக்கும். அதுக்கு கரெக்ட். அதே மாதிரி ஒரு என்ன குடிப்பாங்க அதுல? ஒரு பானை சொல்லுவாங்க. டீ பாட்டுன்னே சொல்லுவாங்க. இதுல என்ன தெரியல. குடிப்பாங்க தண்ணி குடிப்பாங்க இல்லையா? ஜக்கு சொல்லுவாங்க. ஜக்கு
0: இல்ல இல்ல. அதுக்கு மூக்கு இருக்குதான். ஜக்கு எல்லாம் மூத்துற மூக்கு இருக்கு. அந்த நீங்க தண்ணி எடுத்து ஊத்துற இதுக்கெல்லாம் மூக்கு இருக்குது.
3: ஆமா ஆமா.
0: அந்த மூக்கு இல்ல. இதுக்கு இதுக்கு அந்த பேரைத்தான் சொல்லுவாங்க. அது தேநீர் அதை குடிக்கும் போது அதை எடுத்துட்டு வர சொல்லி சொல்லும் போது அதோட பேரை அப்படித்தான் சொல்லுவோம். இப்ப ஜக்குக்கு நாங்க அப்படி சொல்ல மாட்டோம்ல. ஜக்குக்கு மூக்கு சொல்ல மாட்டோம். இது இந்த மூக்க சொல்லி சொல்லுவாங்க இந்த பொருளை. நன்றி அம்மா.
3: பிடிக்கிறோம்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன் சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. மூக்கு கண்ணாடி இல்ல. மூக்கு கண்ணாடிக்கு மூக்கு இல்ல. அது மூக்குல போடுற வடிவா மூக்கு. நீங்க தேநீர் குடிப்பீங்க தண்ணி குடிப்பீங்க. இதுல
1: தேநீர் தண்ணீர் குடிப்பீங்க.
0: பழங்காலத்துல நீங்க கண்டிருப்பீங்க.
1: ஜக்கா
0: இல்ல. உங்களோட ஊர்ல இல்லையோ தெரியல எனக்கு.
1: மடக்கு மடக்கு மடக்கு மடக்குன்னு சொல்லுவாங்க.
0: மடக்கு இல்ல. மடக்கு மூக்கு இருக்குமா அதுக்கு?
1: இருக்குமா.
0: அது எப்படி இருக்கு ஷேப்?
1: குடுவையில இருக்கும். குடுவைன்னு சொல்லுவாங்களா?
0: குடுவை. தேநீர் ஊத்தி குடுப்பாங்களா? புடிச்சு ஆத்துவாங்களா அந்த மூக்குல புடிச்சு?
1: ஆமா ஆமாமா.
0: மூக்குல புடிச்சு அந்த தேநீரை ஆத்துவாங்களா? முன்னுக்கு மூக்கு மாதிரி இருக்கு. மூக்கு பேணி என்று நாங்க சொல்லுவோம். மூக்கு பயணி.
4: உங்க நாட்டுல ஒரு மாதிரி எங்க நாட்டுல ஒரு மாதிரி
0: அந்த தேநீர் வாத்து கொடுப்பாங்க. மூக்கு பயணி என்று சொல்லுவோம். தேநீர் கப் மாதிரி இருக்கு, முன்னுக்கு மூக்கு இருக்கும். கப்புல அந்த புடி இருக்காது, புடி இருக்காது கப்புல. நீங்க புடி இருக்காது, மூக்கு தான் இருக்கும். நீட்டா இருக்கும், அது பெருசா இருக்கும் மூக்கு. அதுக்கு அத மூக்கு பேணி நீங்க மூக்கு குவளை அல்லாட்டி மூக்கு கோப்பை என்று சொல்றீங்களோ தெரியாது. நீங்க ஒரு உங்களோட ஊர்ல நீங்க கண்டு இருக்கிறீங்களா? இருக்கா? லோகத்தால் ஆனது அது. அது செப்புல இருக்கும், அது அல்லாட்டி பித்தளையில இருக்கும் அந்த கோப்பை. அது சரி. நல்லம் நல்லம் நல்லம் விஜயராகவன், நன்றி நன்றி
4: நன்றி நன்றி.
0: அப்பா மூக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா.

சரியாக இப்பொழுது 11:30 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:00. சரி, அடுத்த சொல் ஒன்று தருகிறேன் நான். அடுத்த சொல் மூன்றெழுத்து சொல். வாழுவதற்கு உகந்த இடம் இது. வாழக்கூடிய ஒரு இடம். அதாவது மனிதர்களுக்கு இது தேவை. வாழுவதற்கு உகந்த இடம் இது. மூன்றெழுத்து சொல் வாழுவதற்கு உகந்த இடம் இது. எங்கே?

0: வணக்கம், எங்கேயே விஜயராகவன் சொல்லுங்க. வாழுவதற்கு உகந்த இடம் இது, இது வாழக்கூடிய ஒரு இடம், அதாவது குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு இடம், பணம் உள்ளவனும் பணம் இல்லாதவனும் வாழக்கூடிய ஒரு இடம், தேவையான ஒரு இடம். மூன்று எழுத்து சொல்.
1: மூன்று
0: வாழுவதற்கு, வாழ வாழ வாழ, அதாவது வாழ்க்கை வாழுவதற்கு. நீங்க இப்ப வாழ்றதுக்கு என்ன, உடை, உணவு, உறையுள், இந்த மூன்று முக்கியம் தானே? அதுல உண்டு, அதுல உண்டு.
1: இருப்பிடம், இருப்பிடம் சொல்றீங்க.
0: மூன்று எழுத்து, மூன்று எழுத்து. இது பணக்காரன், ஏழை, இருவர் எல்லோரும் இதை அமைச்சு கொள்ளலாம்.
1: ஓஹோ, அப்படியா? கோயம்புத்தூர் நாகப்பன் தொடர்பு வருவாருமா?
0: வருகிறார். ஓடி வாங்க பாக்கலாம். வாழ்றதுக்கு உகந்த இடம் சொல்ல வாரீங்க என்னன்னு பாப்போம். எங்கே வணக்கம் ராஜேந்திரன், நீங்க சொல்லுங்க. எங்க மூன்று எழுத்து சொல். ராஜேந்திரன்,
2: வயல், வயல்,
0: வயல். அது வாழ்றதுக்கு உதவுமா? அது உணவுக்கு உதவும், உணவுக்கு உதவும். இது இந்த மூன்றுல உண்டு. எங்க பாக்கலாம். அது இல்ல, வயல் அல்ல, வயல் அல்ல. கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. எங்கே ஃபாரக் வந்து இங்க ஓடி வாங்க. மூன்று எழுத்து சொல். மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த இடம், பணக்காரன், ஏழை, யாராக இருந்தாலும் இதை அமைச்சு கொள்ளலாம், இதனுள் வாழலாம். இப்ப நாங்க பணம் இல்லாட்டி அமைக்க முடியாதுல்ல, சில நேரம் சில விஷயங்கள். இது வந்து பணம் இருந்தானே இல்லாட்டியான அமைச்சு கொண்டு வாழலாம். எங்கே பாக்கலாம். ஃபாரூக் வாங்க. வணக்கம், வணக்கம் ஃபாரூக். வாங்க
3: சின்ன
0: பையன். நேற்றில இருந்து கொஞ்சம் நல்லா குறைவன். சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கீங்க நீங்க? எப்படி குடிசை கட்டி காரன் அட்டே அப்பா, என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? கட்டி காரன் நேரம் சரியாக இப்பொழுது 2:05, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:35. நீங்க கதம்பம் சரியா 12 மணிக்கு நிறைவு பெறும். கதம்பத்தை தொடர்ந்து காட்டிலைக்கு வருகிறது எங்களுடைய ஜெகவசாதிக்கண்ணாவுடைய நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து நீங்க இன்றைய நேரம் வந்து சரியாக 8:00 அப்பா அடுத்து வருவாங்க. சொல்லுங்க.
4: மூன்று எழுத்து சொல் சொல்லிட்டாங்களாமா? குடிசை,
0: குடிசை.
4: சரியா தவறாமா?
0: சரியானது. இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். அப்படி வாழக்கூடிய ஒன்று
4: எதுங்க?
0: மூன்று எழுத்து. இன்னொன்று சொல்லுங்க.
4: மாளிகை, மாளிகை.
0: சரி, மாளிகை. அது வசதி படைத்தவர்கள். இது இன்னொன்று சொல்லுங்க பாப்போம். வசதி இல்லாதவர்களும் இதை அமைச்சு கொள்ளலாம். குடிசை மாதிரி உண்டு.
4: சரி, தெரிஞ்சிட்டு வரமா. அடுத்த நேர் கழிவு.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இன்னொரு சொல்லி இருக்கிறது இந்த குடிசைக்கு, அதே மாதிரி தான் வாழக்கூடியது. எங்க பாப்போம். கட்டிக்காக யாராவது வாழ்ந்து சொல்லுங்க பாப்போம்.

இவையிடம் இந்த குணம் இருக்கிறது. ரெண்டு எழுத்து. கழுதையிடம் இந்த குணம் இருக்கிறது, இந்த செயல்பாடு இருக்கிறது. ரெண்டு எழுத்து. எங்க பாப்பா கெட்டிக்காரர் யாரு? உடனே யாரு வந்த கழுதைய நல்லா பார்த்தவங்க தான் ஓடி வருவீங்க. எங்க பாப்போம், கழுதையிடம் இந்த செயல்பாடு இருக்கிறது. ரெண்டு எழுத்து.

0: ராஜேந்திரன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராஜேந்திரன், ராஜேந்திரன் வணக்கம், கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராஜேந்திரன், ராஜேந்திரன், ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உதய் கட்டிக்காரன், ராஜேந்திரன் கட்டிக்காரன், உதய், உதய் கலதையிடம். நீங்க கலதைய பாத்துருக்கீங்க போல இருக்குது.
1: அப்புறம் குடிசைக்கு குடில்,
0: குடில் கட்டிக்காரன், கட்டிக்காரனா இருக்கிறீங்க ஐயா. அட்டே நாகப்பனுக்கு அடுத்தவரா இருக்கிறீங்க நீங்க. குடில், குடில் என்றதும் சரி, உதய் என்றதும் சரி.
1: அப்புறம்
0: நன்றி. எங்க வணக்கம் ராஜ்குமார், எங்க என்ன
2: கண்டுபிடிக்கலாம் என்ன?
0: அதுல கட்டிக்காரன் ராஜேந்திரனா? எங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்க
2: சொல்லிட்டாரா
0: நீங்க? இல்ல சொல்லுங்க பாக்க.
2: கழுதைக்கு வந்து உதயா, உதய்,
0: உதய, உதய, உதய் கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன், உதய், உதய். நன்றி
2: நன்றி நன்றி.
0: எங்க விஜயராகவன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோ? எங்க விஜயராகவன்?
3: வணக்கம்மா.
0: செயல்பாடு எப்படியும் உதைக்கும். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி.

எந்த ஒரு பொருளையோ சொத்தையோ சொத்து அல்லது பொருள் எந்த எதுவா இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் 20 பேர் இருந்தாலும் அதை பிரித்து கொடுப்பதை இப்படி சொல்லுவர். பிரித்து கொடுக்கும் போது இப்படி சொல்லுவர். பிரித்து கொடுப்பதுக்கு இப்படி சொல்லுவர். இப்ப ஒரு பொருளையோ அல்லாட்டி சொத்தையோ அல்லாட்டி எதுவா இருந்தாலும் இப்ப 10 பேருக்கோ 2 பேருக்கோ 3 பேருக்கோ எத்தனை பேருக்கு இருந்தாலும் பிரித்து சரிசமனாக பிரித்து கொடுப்பதை இப்படி சொல்லுவர். மூன்றெழுத்து சொல் எங்கே.

0: நீங்க விஜயராகவன் ஓடி வருகிறீங்க, வாங்க பாக்கலாம். விஜயராகவன் வணக்கம். விஜயராகவன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? விஜயராகவன் எங்க?
1: பாகம். பாகம் பாகம்
0: பாகம் பாகம் நீங்க சொல்றதும் சரி, உங்களுக்கு கொண்டு கொடுக்கறேன். பாகமா பிரிச்சு கொடுக்கறது சரி. உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று விஜயராகவனுக்கு கொடுக்கறேன். ஆனா இன்னொன்று இருக்கிறது எங்கே,
1: இன்னொன்று
0: சரியா? நன்றி நன்றி. எங்கே ராஜ்குமார் நீங்க வந்து இங்க ஓடி வாங்க பாக்கலாம். இங்க வணக்கம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
2: வணக்கம்மா. சொல்லிட்டாங்களாமா பிரிச்சு குடுக்கறது?
0: நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னது ரெண்டு மூன்று சொல்லி இருக்கு, நீங்க எதை சொல்றீங்கன்னு பாப்பங்க சொல்லுங்க.
2: மூன்று எழுத்து தானம்மா?
0: மூன்று
2: எழுத்து. பாகம்
0: பாகம்ன்றது அவர் சொல்லிட்டார். பாகம் சொல்லிட்டார். பாகம் சரி. இன்னொன்று இருக்கிறது. இப்ப நான் இப்ப என்னட்ட ஒரு குவியலாக உறைஞ்சி இருக்குது சாத்துக்குடி. அத நான் ஒரு 10 பேருக்கு இப்படி செய்து கொடுக்கறேன்.
2: 10 பேருக்கு?
0: 10 பேருக்கு இல்ல 3 பேருக்கு 2 பேருக்கு எனக்கு உங்களுக்கும் நான் பிடிக்கிறேன். அத என்ன சொல்லுவாங்க?
2: மூன்று எழுத்தா மாதம்.
0: மூன்று எழுத்தா.
2: சமம் சமம்
0: சமனாக பிரிக்கிறது. அது சமனாக பிரிக்க சொல்லி சொல்லுவோம் இல்லையா? இப்ப நான் இப்படி குவிச்சு வைக்கிறத காட்டி சொல்லுவேன்.

0: ராகவன் வணக்கம்.
1: விஜயராகவன்
0: சமமாக அது அது அல்ல, அது அல்ல சமமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அல்ல. இப்படி இப்படி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றோம் நாங்க. அதை காட்டி ஒரு குவியல இல்லாட்டி ஏதாவது ஒன்று உங்களுக்கு சரி சமனாக பிரிச்ச பாகம் பிரிக்கிறது பாகத்துக்கு எங்க பாக்கலாம். எங்களுடைய தமிழ்வாணன் வருகிறார், பாப்போம். வணக்கம் தமிழ்வாணன். எங்க
2: பங்கு பிரிச்சு
0: பங்கு கெட்டிக்கார் பங்கு உங்களுக்கு உண்டு தமிழ்வாணனுக்கு. ரெண்டு முள்ளி எடுத்துட்டீங்க நீங்க பாருங்க. அப்படியாப்பா பங்கு பிரிக்கிறது, பங்கு பிரிக்கிறது அது வந்து நாங்க மட்டன் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் இல்ல. மட்டன் பங்கு போடுறது
2: பங்கு நாங்க பாக பிரிவினை என்ன அப்படின்னாக்கா பங்குதான்
0: பங்கு பங்கு பங்கு பிரிக்கிறது.
2: ரெண்டாவது நீங்க வந்து அந்த இது சொன்னீங்களா காய்கறிகள் அந்த பழம்
0: கூறும் அப்படி சொல்லுவாருங்க. அது மீன் தான் கூறு கூறு கூறு கட்டி வைக்கிறது மீன் இல்ல.
2: இல்லமா இப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க நம்ம மீன் அதே பொருள் வந்து சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கொய்யா பழம் இந்த பழம் வகைகளை பார்த்தா ஒரு ஒரு 20 பழத்தை ஒன்னா வச்சு கூறு கட்டி
0: வச்சிருப்பாங்க.
2: அத குடுப்பாங்க அத வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி சாப்பிடுறது.
0: சரி சரி நன்றி ஐயா. எங்கே ராஜேந்திரன் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்க ராஜேந்திரன்? நன்றி ஐயா. நன்றி

ஒரு பொருளையும், அதாவது உணவிலும் சரி உணர்விலும் சரி உணவிலும் சரி எங்களுக்கு ரசிக்கக்கூடியதாக அனுபவிக்கக்கூடியதாக இருந்தால் இப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம். மூன்று எழுத்து சொல்லு.

சரி, உணர்விலும் சரி, உணர்விலும் அதாவது காட்டு வீசும் போது அல்லாட்டி நல்ல குழுக்குழன் இருக்கும் போது எல்லாம் உங்களுடைய நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா? உணர்விலும் சரி, உணவிலும் சரி, நல்ல சுவையாக இருந்தால் அதை அனுபவிச்சா நீங்கள் இப்படி சொல்லலாம், இப்படி சொல்வார் மூன்று எழுத்து, இப்படி சொல்லலாம் மூன்று எழுத்து, மூன்று எழுத்து எங்கே கூடுதலாக சரி, உங்களை உங்களை சுத்தி நல்ல இதமா ஆஹா காற்று வீசும் போது உணர்வு உடலிலே உணர்வு ஏற்படும் போது அல்லாட்டி நல்ல குளிர்மையாக இருக்கும் போது அல்ல உணவு சமைச்சு சாப்பிடும் போது இந்த சொல்லு மூன்றெழுத்து சொல்லு எங்கே கண்டுபிடிச்சோன்னு வாங்கும் எண்ணம் சரியா பத்து நிமிடங்கள் தான் இருக்கிறது.

0: அதாவது உணர்விலும் உணவிலும் இது இருக்கக்கூடியது. அதாவது நன்றாக இருந்தால் இப்ப உங்களுக்கு ஒரு காட்டு வீசும் போது, அல்லாட்டி ஒரு குளிர்மையாக இருக்கும் போது, அல்லாட்டி சரி ஒரு சுகத்தை அனுபவிக்கும் போது இந்த சொல்லு வரும். அதே மாதிரி உணவிலும், உணவு நீங்க சுவையாக இருக்கும் போது அதை நல்ல ரசித்து நீங்க சாப்பிடும் போது. வணக்கம் விஜயராகவன், சொல்லுங்க இந்த மூன்றெழுத்து சொல்லு, அது என்ன?
1: சுகம்.
0: சுகம், சுகமா இருக்கிறது. சரி, அப்ப சாப்பாட்டுல எப்படி சொல்லுவீங்க?
1: சாப்பாட்டு
0: சுகமும் சுவையும் வேற சொல்லுதானே, இந்த இந்த சொல்ல ரெண்டுக்கும் சொல்லலாம்.
1: பிப்ரவரி 19 கான்பரன்ஸ்ல பேசணுமா? நம்ம பேசி 36 நாட்கள் ஆகுதுமா. என்னோட
0: யாரு?
1: நீங்க எல்லாம் நாங்க நம்ம நேயர்கள் எல்லாம் பங்கு பெற்ற நிகழ்ச்சி பிப்ரவரி 19 அந்த இரவு பேசணும்.
0: பேசணும், அதுக்கு பிறகு பேசல, அதுக்கு பிறகு தான் பல்ல புடிங்க.
1: நீங்க என்ன 36 நாள் ஆகுது? ஆமா,
0: அதுக்கு பிறகுதான் இந்த பல்ல புடிங்கிட்டாங்களே ஐயா, இந்த பல்ல புடுங்க.
1: நாங்க இல்லம்மா டாக்டர் புடிக்க போயிருக்கு.
0: நன்றி. ராஜேந்திரன், நீங்க இணைஞ்சு கொண்டீங்க, எங்க பாக்கலாம் எங்கே?

0: ராஜேந்திரன் வணக்கம். ராஜேந்திரன்
1: வணக்கம். வணக்கம். வாசனை,
0: வாசனை அது வந்து காட்டு உங்கள காட்டு மோதி செல்லும் போது வாசனையா இருக்குமா இல்லையா?
1: ஆமாம்மா, ஆமாம்மா.
0: சரி, காட்டு வாசனை இருக்கும் சொல்றீங்களா? இல்ல அது அல்ல. உணவு, உணவும் வாசனையா இருக்கும் சொல்றீங்களா? இல்ல. இப்ப அதாவது உணர்வு அது ஒரு சுகமாக இருக்கும்போது அது இப்ப நல்ல பட்டு மெத்தேன்னு நீங்க படுக்கிறீங்க, அப்ப இந்த சொல்ல இதம் என்று சொல்லி நாங்கள் சாப்பிடும் போதும் சொல்லுவோம். இதமா இருக்கு இதம் பதம், அந்த பதமும் வரும் அதுல இல்ல, பதமாக சொல்லி செய்திருக்கிறார்கள். இதம் கட்டிக்காரன், கட்டிக்காரன். நன்றி, நன்றி. ஒரு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு புள்ளி. நன்றி. வணக்கம் தமிழ்வாணன். வணக்கம் தமிழ்வாணன். தமிழ்வாணன் வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? தமிழ்வாணன் உங்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன்.
0: மகிழ்ச்சி இல்ல, அவர் சொல்லிட்டாரு இதம் இதம்
2: இதம்.
0: மெத்த நல்ல சாஃப்டா இருந்தா இதமா இருக்குங்க, காட்டு வீசனா இதமா இருக்குங்க, சாப்பிடும் போது நல்ல இதபதமா இருக்கு. இதம் நல்லா சமைச்சு மனைவி போடைக்கு அப்படி இருந்து ஒரு வட்டு வட்டி இதமா
2: இருக்கப்பா.
0: அல்லது உப்பு காணே இல்ல, எங்க என்ன சமைச்சிருக்கு. நன்றி ஐயா, நன்றி, நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. நேரம் சரியாக 11:55. இன்றைய கதம்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி கொண்டவர்கள் லெனின். அவர் புள்ளி எடுக்கவில்லை, இருந்தாலும் அன்போடு ஓடி வந்து விட்டார். முதல் புள்ளியாக ஓடி வருவார் அவர். சரி, லெனின், விஜயராகவன், ராஜேந்திரன், ராஜ்குமார், ஜார்ஜ், எங்களுடைய ரேவதி அம்மா, கண்ணன், ஆனந்தன், சந்தனராஜ் மாமா, மற்றது மகாலிங்கம் ஐயா, தமிழ்வாணன், ஃபாரூக், இவ்வளவு பேரும் இணைந்திருக்கிறீங்க. அதுல வந்து அதுல விஜயராகவன் 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். அடுத்து ராஜ்குமார் 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். ரேவதி அம்மா 3 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. தமிழ்வாணன் 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். ஃபாரூக் 1 புள்ளி எடுத்திருக்கிறார். எங்களுடைய ராஜேந்திரன் 7 புள்ளிகளை எடுத்திருக்கிறார். கெட்டிக்காரன் ராஜேந்திரன் உங்களுக்கு 7 புள்ளிகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க. ராஜேந்திரன் கெட்டிக்காரன் நீங்க உண்மையிலேயே. இன்றைக்குதான் நான் இப்படி கொடுக்கும் போது கடை கடண்டு நாகப்பெண்ணுக்கு அடுத்தபடியாக நீங்க இருக்கிறீங்க கெட்டிக்காரன். எல்லாரும் கெட்டிக்காரர்கள் தான் இணைந்து கொண்டவர்கள். சரியாக 12 பேர். உண்மையிலேயே கதம்பம் நிகழ்ச்சி நாளைய தினம் வேறொரு நிகழ்ச்சி வரும் உங்களுக்கு. இதில் பாடுவோர் பாடலாம் வர இருக்கிறது. மற்றது கவிதை நிகழ்ச்சி மகளிர் மட்டும் என் விருப்ப பாடல் ஒரு அன்பு உறவை எடுத்து அவரும் அவருடைய விருப்ப பாடலோடு இணைஞ்சு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது. அப்படி பல நிகழ்வுகள் இந்த நேரம் வரும். நல்லது என் அன்பு உறவுகளே அடுத்த நிகழ்வாக எங்களுடைய ஜெகவர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காட்டளைக்கு வருகிறது. கதம்ப நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுதும் நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, சரியா உங்களுக்கு 8 நேர் விருப்பம் காற்றலைக்கு வரும். நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுக்கு நலந்தானே எல்லோரும் முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா. நலம்தானே என் அன்பு உறவுகளே, எல்லோரும் நலம்தானே, நலமா இருக்கிறீர்கள் தானே, நலமாக இருக்கிறீர்கள் தானே. சரி, இப்பொழுது புதையல் நிகழ்ச்சி, இன்று கதம்பம் நிகழ்ச்சியில் புதையல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சற்று கொஞ்சம் தடுமாற்றம் வந்தால் வார்த்தைகள் எல்லாம் தடுமாறிவிடும். எல்லோருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். நலமாக இருக்கிறீர்களா? எத்தனை பேர் இப்ப வகுப்புக்கு வந்திருக்கிறீர்கள் தெரியாது. இருந்தாலும் ஒரு பாடல், கண்ணன் பாடலை எடுத்து வருகிறேன். அந்த கண்ணன் பாடலை கேட்ட வண்ணம் நீங்கள் காட்டலைக்கு வரலாம், சரியா? ஒரே போட்ட கண்ணன் பாடல் தான் எடுத்து வந்திருக்கிறேன். இருந்தாலும் பாப்போம், எத்தனை தடவை கண்ணன் பாடலை எடுத்து வந்தாலும் அழுக்காது கண்ணனுடைய பாடல். அதுக்கு முன்பாக இங்கு வகுப்பறைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? முதல்ல நான் வடலூர் ஆனந்தன் வணக்கம் போட்டுட்டார். அவர் அந்த மாணவன் மட்டும் பங்க்சுவாலிட்டியா இருக்கிறார், அதாவது நேரத்துக்கு டைமுக்கு வரார் என்பது தெரிகிறது. மற்றது இன்றைய நாள் 10 மாதம் 20 தேதி 2021. இதை சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் இது நேரடி ஒளிபரப்பு. நேரம் சரியாக 9:59 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:29. மீண்டும் சொல்லுகிறேன், இது மறுபொழிப்பு அல்ல. எனக்கு அதுவும் வருதில்லை, மறுபொழிப்பு அல்ல. அதனால இன்றைய தேதி வந்து 10 மாதம் 20 தேதி 2021. சரியா? இங்கே பார்க்கலாம், முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம்.

இங்கே முதல் சொல்லுக்குள் போகலாம். முதல் சொல்லுக்குள் போகலாம். இது பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது. மூன்றெழுத்து சொல் எங்கே பார்க்கலாம்? காட்டிலைக்கு வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5141932374786745. புதிய நிகழ்ச்சி இது பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது. எங்கே பார்க்கலாம்?

0: சீதனங்கள்.
1: இன்னும் ஒரு சொல், மனிதர்களிடையே மரியாதை ஏற்பட்டால் இதை நாங்கள் செய்வோம், கடவுளுக்கும் செய்வோம், அன்பு கொண்டாலும் செய்வோம். இது ஐந்தெழுத்து சொல், ஐந்தெழுத்து சொல். சின்ன பிள்ளைகளுக்கும் செய்யலாம், எல்லாருக்கும் செய்யலாம். மனிதர்களிடையே அன்பு, பாசம், மரியாதை இருந்தால் இவற்றை நாங்கள் செய்வோம், கடவுளுக்கும் செய்வோம். எங்கே ஐந்தெழுத்து சொல், இரண்டு சொற்கள் கொடுத்திருக்கிறேன். எங்கே கட்டளைக்கு வந்து நீங்க என்னட்ட கேள்வி கேட்கலாம். நான் ஒன்றுமே உங்களோட பேச மாட்டேன், பாட்டேன். அதாவது நான் நல்ல ஒரு டீச்சர் உங்களுக்கு.

0: சந்தனராஜ் மாமாக்கு வணக்கம். நீங்களும் நல்ல அச்சா பிள்ளைன்னு சொல்லுவார்கள், நல்ல பிள்ளை நீங்க. நீங்களும் சரியா வந்துட்டீங்க. வடலூர் ஆனந்தன் சரியா சொல்லி இருக்கிறீங்க. 10/10/2021 கலம்பத்தில் புதையல் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு வைத்து சூப்பர். இல்லாட்டி எழுதுக்குமே தெரியவும் மாட்டேதுல்ல. இப்படி போட்டாதான் பிள்ளைகளுக்கு விளங்குது. எங்க பாக்கலாம், யார் வாரீங்கன்னு பாப்போம். பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது மூன்றெழுத்து சொல் இது. சில நேரங்களில் அது இப்ப அந்த விளக்கத்தை கொடுக்க விரும்பவில்லை, இன்னும் விளக்கங்கள் கொடுக்கலாம் அதுக்கு. எங்கே பெண்களின் ஒரு பருவத்தை குறிப்பது மூன்றெழுத்து சொல். அடுத்தது வந்து மனிதர்களிடையே மரியாதை அன்பு பாசம் இது இருக்கும் போது இப்படி நாங்கள் செய்வோம், இப்படி செய்வோம், கடவுளிடமும் செய்வோம். எங்கே
1: எனது சொப்பனம்
0: ஐந்து எழுத்து சொல்.
1: போக போக காண வேண்டும்
0: வந்து நீங்க கேட்கணும். வந்து உங்களோட பாட்டு நாளே பாட்டு தரலாம், நீங்க கேட்டுட்டு போகலாம். அழைத்து சொன்னா லேட் ஆயிட்டு தான், 10 மணி என்ன செய்யற, ஒரு ஒரு மணித்தையாலும் கொஞ்சம் கட கடன்னு வந்தீங்கன்னா டக்கு டக்குண்டு ஒவ்வொரு தடையும் எடுத்து எடுத்து பேசி சொல்லி போட்டு பேர்ந்து நாங்க தூங்குறவங்க தூங்கலாம், பேசுறவங்க பேசலாம். ஓகே.

0: கட்டிக்காரங்க ஓடி வாங்க பாக்கலாம். என்ன நடக்குது எல்லாரும், என்ன என்ன தூங்கிட்டீங்களா? அடடி அழைப்பு வரைய இல்லையா? எங்க பாக்கலாம், அமைதியா இருக்கிறீங்க. புதிய நான் சாக்லேட் தாரணா ஓடி வருவீங்க பாக்கலாம். எங்க ஓடி வாங்க வந்து சரி சொல்லாட்டியும் பரவாயில்ல. எங்க என்னோட நான் சொன்னேன், மஞ்சுளாமா கெட்டிக்காரி. அம்மா வாங்க, மஞ்சுளாமா எப்படி இருக்கிறீங்க? மஞ்சு
1: வணக்கம். அம்மா நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் மேடா. என்ன எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: ஓவரா தூக்கம் வருதுமா, அப்படியே கண்ண முடினு பேசுவீங்க.
0: ஏன் அப்படி இப்ப என்ன தூக்கம் வருது? உங்களுக்கு வேலை அசதி இல்ல?
1: மழை வர வந்துச்சு இன்னைக்கு, ரொம்ப ஆளுங்க வர வந்துட்டாங்க. ஒரு அஞ்சாறு பேர் எப்படி ஒரு முக்கவாச்சி ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குது
0: உங்களுக்கு. உடல்ல தென்பும் பலமும் நல்ல சௌபாக்கியமும் கொடுக்கட்டும் கண்ணன். எங்க எங்க உங்களோட நாளையா பாடல சொல்லுங்க.
1: பாட்டு யோசிக்கலமா, அந்த பதில் சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
1: பதில். கண்ணி பருவம்
0: கண்ணட்டும் கண்ணி கெட்டிக்காரன் கெட்டிக்காரி. நீங்க சரியா மற்றது நீங்க வணக்கம். அது போல கண்ணி என்பது சரி. முதலாவதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க கட்டிக்காரி. பாட்டை வந்து சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: கட் பண்ணிடுங்க.
0: சரி கட் பண்ணிடுங்க. அம்மா மற்ற இரண்டு பேர் அழைக்கிறார்கள், நீங்க கட் பண்ணிடுங்க. சரி, எங்கே ரேவதி அம்மா ஃபாரூக் வாரீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். எங்க அடுத்த இணைப்புக்கும் வரலாம், வந்தீங்கன்னா சுலபமா இருக்கும். இந்த இணைப்பு மட்டுமல்ல, அடுத்த 5, 1, 4 வரலாம். வணக்கம் ரேவதி அம்மா, வணக்கம். எங்கே ஓடி வாங்க.

0: மக்களை பார்த்தால் பெரியவர்களிடம் அன்பு பாசம் எல்லாம் இருந்தாலும் இங்க பாக்கலாம். எங்க பாருக்கு வாங்க, எங்க மன்னர் வாங்க, வாங்க சிங்கக்குட்டி, சிங்கக்குட்டி அங்க வணக்கம். மைனர் சிங்கம் சொன்னாதான் பேசுவாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி இருக்கு, நீங்களும் தூங்கிட்டீங்களா? ஐயா இல்ல தானே பாரோ. பாரோ கேக்குதா?
1: முதலாவது
0: தெரியும் தானே சொன்னது கேட்டா உங்களுக்கு? நன்றி. பாட்டு வந்து சொல்லுங்க. எங்க ரேவதி அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்.
2: மீரம்மா வணக்கம். மீரம்மா
0: வணக்கம்.
2: வணக்கம் மீரம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மீரம்மா. இன்னைக்கு உங்கள் குரலை கேட்டவொடனே ஓடி வந்தேன்.
0: ஓடி வந்துட்டீங்க? எங்க நீங்க எதை கண்டுபிடிச்சீங்க? அதுல ரெண்டு சொல்லு.
2: நான் இப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன், இப்பதான் கேட்க ஆரம்பிச்சேன். மஞ்சுளா அம்மா வந்து ஏதோ பதில் சொன்னாங்க.
0: பதில் சொல்லி
2: கண்ணின்னு சொன்னாங்க. ஆனா என்ன தெரியாது கேள்வி.
0: கண்ணி அதாவது பெண்களின் ஒரு பருவம் என்று சொல்லியிருந்தேன். அதை மூன்றெழுத்து அவர் சொல்லிட்டா. இரண்டாவது சொல்லு, பெரியவர்களை பார்த்தால் அல்லாட்டி மனிதர்களை மனிதர்கள் பார்த்தா பார்க்கும் போது அன்பு பாசம் பரிவு இவையெல்லாம் இருக்கும் போது நாங்கள் இப்படி செய்வோம். அது ஐந்தெழுத்து சொல். கடவுளுக்கும் நாங்கள் இப்படி செய்வோம். ஐந்தெழுத்து சொல்.
2: கடவுளுக்கும் இப்படி செய்வோம்.
0: இப்படி செய்வோம். கடவுளுக்கும் செய்வோம், மனிதனுடைய அன்பு பாசம் பரிவு இவை எல்லாம் இருந்தால் நாங்கள் இப்படி செய்வோம். ஐந்தெழுத்து சொல். சரியா? இன்னும் ஒரு மூன்றெழுத்து சொல் உங்களிடமே
2: சொல்லுங்க.
0: உயிரினத்துக்கு இது இருந்தால்தான் வாழலாம். உயிர் இனங்களுக்கு இது இருந்தால்தான் வாழலாம். மூன்றெழுத்து சொல்.
2: மூச்சு மூச்சு மூச்சு.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. அம்மா மீண்டும் உணஞ்சு கொள்ளுங்க. பாட்டு சொல்லுங்கம்மா. நாளையான் பாட்டு
2: சிந்திச்சு கொண்டு சொல்லிட்டு உங்ககிட்ட பாட்டு சொல்ல.
0: சரி சரி அம்மா, சரி அம்மா. நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள் நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க வடலூர் ஆனதெல்லாம் ஜோதிச்சு கொண்டிருக்கீங்களா? ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. நான் இப்ப ரெண்டு சொற்கள் என்ன இருக்கிறது சொல்லாமல் அங்கே பாப்போம்.

இங்கே நான் சொல்லி இருக்கிறேன், அதாவது கன்னி என்ற சொல்லு வந்து விட்டது. அது பெண்களின் ஒரு பருவம் என்று சொல்லி கன்னி, அது எங்களுடைய மஞ்சுளா அம்மா சொல்லிட்டா உண்டு. இரண்டாவது வந்து மனிதர்களிடையே அன்பு பாசம் பரிவு இவை எல்லாம் இருக்கும் போது இல்லாவிட்டாலும் கூட ஒரு கண் துளைப்புக்காக கூட இதை செய்வார்கள். ஐந்து எழுத்து சொல் கடவுளிடமும் இதை செய்வோம். ஐந்து எழுத்து சொல். இன்னும் ஒன்று உயிரினங்களிடையே இது இருந்தால்தான் வாழலாம். எங்கே சரி, இன்னும் ஒரு சொல், இரண்டு எழுத்து சொல் மனிதர்களிடையே எல்லோரும் கூடக்கூடிய ஒரு இடம், கூடக்கூடிய ஒரு விடயம், அதை இப்படி சொல்லுவார். எல்லோரும் கூடுகிற இடத்தை இப்படி சொல்லுவார். இரண்டு எழுத்து சொல் எங்கே

இன்றைக்கு நான் இந்த பாட்டு, இந்த நிகழ்ச்சி முடியும் வரையும் இந்த பாட்டு மாற்ற மாட்டேன். அதை ஏனென்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நிகழ்ச்சி முடியதான் இந்த பாட்டு மாத்துவேன், சரியா? அது திரும்பவும் சொல்லி இருக்கிறேன். ஓகே.

0: சரி, இப்ப அதாவது நாங்கள் ஒன்று இரண்டு மூன்று சொற்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், நாலாவது சொல்லையும் கொடுக்கிறேன். நாலு சொற்களிடையே நீங்கள் கண்டுபிடிச்சோண்டு வாங்க. இப்படி கொடுத்தா கொண்டு வரலாம் தான் நினைக்கிறேன். எங்க பாப்பா வடலூர் ஆனந்தன் வரார். வணக்கம். வணக்கம் ஆனந்தமான ஆனந்தன், வாங்க.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சிக்கு கடைசி வரை இருக்க போது, அதன் காரணம் கடைசியிலதான் சொல்லுவேன். நான் இப்ப சொல்ல மாட்டேன், நான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன். நல்லா அதை மனசுல ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த பாடல் தான் இந்த நிகழ்ச்சிக்கு கடைசி வரை இருக்க போகிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சரியா? அத கடைசியில நான் சொல்லுவேன். பாப்பா கெட்டிக்கார பிள்ளைகள்னா நீங்க அதை என்னன்னு யோசிங்க. இப்ப எல்லாரும் டக்குண்டு அதை யோசிப்பாங்க. அதாவது நான் ஒரு சொல்லி சொல்லிட்டாங்க, கன்னி என்றது அது பெண்களின் பருவம் சொல்லியாச்சு. சரி, வேவதி அம்மா வருகிறா. அம்மா வணக்கம். அம்மா எந்த சொல்லு கண்டுபிடிச்சீங்க? அம்மா
2: வணக்கம். மீராமா வணக்கம். மீராமா வந்தனம்மா. வந்தனம்
0: வந்தனம் எப்படி அம்மா கண்டுபிடிச்சீங்க? எப்படி
2: இந்த பாடல்லையும் வந்தது? இந்த பாடல்லையும் வந்தது.
1: பாட்டுல காப்பி வச்சிருக்காங்க பாருங்க.
0: ஆனந்தனும் அப்படித்தான நினைச்சு கொண்டு வந்தீங்க? சரி, அப்ப
2: என் பாடல் சொல்றேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: ஆனா படம் தெரியல, படம் தெரியல. விழிகளின் அருகில் வானம் வெகு தொகுல், தொலைவனில் தொலைவனில் தூக்கம், இது அதிசயமோ. அந்த படம் படம் வந்து சப்போர்ட் சொல்றேன். விழிகளின் அருகில் வானம் வெகு தொலைவனில் தொலைவனில் தூக்கம்
0: தூக்கம் பாக்கலாம். வர்றவங்க
2: அவள் நட்பேன்.
0: சரி, வர்றவங்க அத சொல்லட்டும். அம்மா மீண்டும் அழைஞ்சு கொள்ளாமா? நன்றி நன்றி நன்றி. எங்கே ஆனந்தன்? நான் அம்மா ரெண்டு சொல்லு போய்விட்டது, அடுத்த சொல்லு. உயிர்களிடையே இது இருந்தால் தான் வாழலாம். இது இருக்க வேணும் உயிரினங்களுக்கு, சரியா? மற்றது எல்லா மக்களும் அது. இது வந்து மூன்று எழுத்து சொல், சரியா? மூன்று எழுத்து சொல். மற்றது எல்லா மக்களும் கூடியிருக்கும் இடத்தை இப்படி சொல்லுவார், இப்படி சொல்லுவார். ரெண்டு எழுத்து சொல், அதாவது எல்லா மக்களும் கூடியிருக்கும் இடம். இது ரெண்டு சொல்லுக்குரியது. நான் முதல் சொல்லு.
1: ஆமா ஆமா ஆமா, ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டு கேள்விகள் இருக்காமா. இது வந்து எல்லாரும் கூட வந்து சபைங்களாங்க? சபை
0: இல்ல இல்ல இல்ல. சந்தோஷமாக இருக்கிற இடங்களை, சந்தோஷமாக கூடும் இடங்களை இப்படி சொல்லுவார்.
1: விழா விழா
0: விழா. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் இருக்கிறது. நீங்க நான் சொல்றேன் கேட்டுக்கொண்டு வாங்க, சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, இன்னும் ஒரு சொல்லு சொல்லி இருந்தேன். உயிர்களிடையே இது இருந்தால்தான் வாழலாம். அது மூன்று எழுத்து சொல், மூன்று எழுத்து சொல், சரியா? மூன்று எழுத்து சொல் எங்க, அதை கண்டுபிடிங்க பாக்கலாம்.

0: தஜும் தஜும்
1: எங்கே மன்னிக்கணும் ஜெகபர் சாதிக்கண்ணா அண்ணா
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் எந்த அண்ணாவுக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க அண்ணா
2: நலமா இருக்கும் நலமா இருக்கும் நீ நல்லா இருக்கலாம் அப்பா நல்லா இருக்கலாமா
1: நல்ல சோமா இருக்கிறேன் அண்ணா நானும் அப்பாவும் நல்ல சோமா இருக்கிறோம் நாங்கள் பாக்கும்போது எப்ப பாக்கும்போது அது சந்தோஷமா இருக்கு உங்களுடைய அந்த படம் அதுல
2: நிச்சயமா
1: எங்க நாளைக்கு பாட்டு சொல்லுங்கண்ணா என்ன பாட்டு
2: நாளைக்கம்மா எனக்கு வந்து செல்வ மகள் அப்படிங்கிற படத்துல வந்து குயிலாக நான் இருந்தேன்னா குரலாக நீ வர வேண்டும் அப்படிங்கிற பாட்டுமா
1: நல்ல பாட்டு இது அண்ணா நெட்வொர்க் அப்படிங்க நீங்க விருப்பம்
2: எனக்கு இப்படி மிகவும் பிடித்தமான பாடல இது ஒண்ணுமா
1: நெட்வொர்க் அப்படிங்க
2: ஆமா ஆமா
1: புயலாக நான் இருந்தேன் சரி அண்ணா நீங்க என்ன சொல்ல கண்டுபிடிச்சீங்க அண்ணா நீங்க
2: அதாவது அந்த அனைத்து மக்களும் ஒன்று சேரும் சொன்னீங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து விடை வீடு நினைக்கிறேன்
1: இல்ல அது விடை வந்து விட்டது அண்ணா விழா
2: என்னமா
1: விழா விழா என்று வந்து விட்டது
2: சரி
1: எல்லா உயிரினங்களுக்கும் இது தேவை மூன்று எழுத்து சொல் எல்லா உயிரினங்களுக்கும் இது தேவை மூன்று எழுத்து சொல் அப்பதான் உயிர்
2: வாழும்
1: இல்ல இல்ல இது முக்கியமா தேவை இப்ப நீ ஒரு அன்பு அன்பு காண்டாட்டியும் வாழலாம் ஒரு மூலையில இருந்து அழுது வந்து இது தேவை எங்கே
2: உயிரினங்களுக்கும் இது தேவை
1: இது தேவை
2: உணவு உணவு
1: இல்லை இல்லை இல்லை அண்ணா யோசிச்சு கொண்டு வாங்க நன்றி அண்ணா நன்றி
2: நன்றிமா நன்றிமா
1: எங்கே காட்டிலையில எங்களுடைய மஞ்சுளா அம்மா ஃபாரூக் வந்தீங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க

0: நூதனம்.
1: எங்க மஞ்சுளா அம்மா, வணக்கம் சொல்லுங்க.
2: நமஸ்காரம்மா.
1: நமஸ்காரம். எது எதுக்கு சொல்றீங்க நீங்க? அஞ்சலித்து சொல்லலாம். அது அம்மா அம்மா சொல்லி அம்மா சொல்லிட்ட வந்தனம் வந்தனம். அம்மா சொல்லிட்டா
2: மூண்டு சொல் உணவு உணவு
1: உணவு இல்ல இல்ல உணவு இல்லாட்டியும் கொஞ்சம் தண்ணிய குடிச்சு கொண்டு இருக்கலாம் இல்ல, ஏதாவது கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு. இது இல்லையா உடனே வாழ்வே இல்ல, மனிதர்களும் இல்ல, உயிரினங்கள் எதுவுமே இல்ல. எங்கே ஓடி ஓடி வாங்க. நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஜெகவர் சாதிக்கண்ணா அண்ணா.
3: அனைத்து உயிரினங்களுக்கும் தேவை சொல்லுமா? காற்றுலாமா? காற்று
1: இல்லை இல்லை அது இல்லை அது இல்லை.
3: மூச்சு
1: மூச்சு ஒரு விதமா சிந்திச்சு பாருங்க. மூச்சு
3: நிச்சயமா அது இல்லைன்னா உயிரினங்கள் வாழ முடியாதுமா?
1: மூச்சு இல்லாட்டி வாழ முடியாது. இது
3: உயிர் சரிங்களா? உயிர்
1: உயிரும் இல்லை. இன்னொரு விடயம் என்ன, இந்த பாட்டு நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து மாற்ற மாட்டேன் நிகழ்ச்சி முடியும் வரையும். ஏதோ ஒரு விவகாரத்துக்கு சொல்றேன், கடத்தில சொல்றேன், அதனால நீ எல்லாரும் மனசுல
3: சொல்லுங்க.
1: வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
4: காதல் அம்மா, காதல் அம்மா. காதல்
1: காதல் இல்ல காதல் இல்ல இல்ல இல்ல காதல் இல்லாம இருக்கலாம் தானே. நல்லா இருக்கு நீங்க உங்களுக்கு பாருங்க. யாராவது இவரை பாருங்க என்னன்னு பாருங்க. காதல் இல்லாமல் உயிர் வாழவர் உயிரே இருக்காதன்ற, அதாவது ஜீவன்கள் உயிரோடு இருக்காது இது இல்லாட்டி. ஐயோ ஐயோ
4: சரி
1: வணக்கம் செல்வகுமார். வணக்கம் வணக்கம் செல்வம்
5: அண்ணா. வணக்கம்.
1: வாங்க எப்படி இருக்கீங்க செல்வம்?
5: நலமா இருக்கமா?
1: நல்ல சுகமா இருக்கணும்.
5: சுகமா இருக்கணும்.
1: கம்பீரமா இருக்க.
5: அந்த இது உயிர் உயிர் மூன்று எழுத்து சொல் வந்து உயிர்
1: உயிர் உயிர் நீ உயிர் சொல்லி அது பிள்ளையாண்டு
5: சொன்ன
1: பிள்ளையாண்டு
5: சொல்லிட்டு
1: பாட்டு சொன்னாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
4: அம்மா தண்ணி தண்ணிமா தண்ணி
1: தண்ணி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ண குட்டி இந்த பாருக்கு வலிக்கு ஏனோ ஏனோ ஏனோ சாராயத்தை நன்றி ஐயா நன்றி. எங்க ஓடிவாங்க ஓடிவாங்க எங்க

சொல் ஆறு எழுத்து, இன்னொரு சொல் அதாவது கன்னி வந்து விட்டது, வந்தனம் வந்து விட்டது, புலா வந்து விட்டது. இன்னொரு சொல் இருக்கிறது, அதுதான் சொன்னேன், உயிர் உயிர் உள்ள எல்லாத்துக்கும் உயிர் இது தேவை. இது இல்லாவிட்டால் உயிர் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. சரி, அது மூன்று எழுத்து சொல். இன்னும் ஒன்று ஆறு எழுத்து சொல், தனக்கும் இல்லாமல் கொடுப்பதை இப்படி சொல்வர். தனக்கும் இல்லாமல் தன்னையே கொடுப்பதையும் இப்படி சொல்லுவர். எல்லாவற்றையும் கொடுப்பதை இப்படி சொல்லுவர். ஆறு எழுத்து சொல் இங்கே.

0: பணம்.
1: இங்கே வணக்கம் பாரோ.
2: அம்மா அம்மா, அர்ப்பணிப்புமா? அர்ப்பணிப்பு,
1: அர்ப்பணம், அர்ப்பணம், அர்ப்பணிப்பு. அத நன்றி நன்றி. அவரிடம் கொடுப்பது உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு புள்ளி எல்லாம் ஒரு புள்ளி ஒரு புள்ளி இப்பதான் சொல்லி இருக்கிறீங்க. கட்டிக்காரன் கட்டிக்காரன். சரி, அப்ப என்னோட சொல்லி இருக்குது அந்த
2: சரியா?
1: உடல் அல்ல,
2: இல்ல உடல் உடல்
1: இல்ல இல்ல.
2: பக்கத்துல பக்கத்துல இருக்கணும்.
1: பக்கத்துல உடல் இருந்தா உயிருள்ள அத்தனைக்கும் இது தேவை. உயிரினங்களுக்கு இது இருந்தால்தான் அது உயிர் உள்ளது என்று சொல்லுவோம். அப்ப உடல் தேவைதான் உயிர் இல்லையா? உயிரை வச்சு கொண்டிருக்கிறதுக்கு அது நீங்க அப்படி திங்க் பண்ணது சரிதான். இருந்தாலும் உடல் இருந்து இது இல்லாமல் வாழ முடியாது. கெட்டிக்காரன் என்னது கண்டுபிடிச்சீங்க? என்னது கண்டுபிடிச்சீங்க? யாரோ ஒரு அன்போடவும் சொல்லி
2: கொடுக்கிறார். ஜீவன் ஜீவன் தமிழ் வார்த்தையா?
1: ஜீவன் ஜீவன் தமிழ் வார்த்தை. ஜீவன் ஜீவன்
2: ஜீவன் இல்ல ஜீவன் சும்மா
1: ஜீவன்
2: வேற மொழி
1: இல்ல இல்ல இல்ல இல்ல ஜீவன் எனது ஜீவன் ஜீவன் ஜீவனை உன்னிடம் கொடுக்க. அந்த பாட்டிலே வருதே, பாட்டுல பாட்டுல வருதே இந்த பாட்டிலேயே. அம்மா வணக்கம். பாப்பா ரேவதி அம்மா
3: என்ன அம்மா? ஜீவனா?
1: ஜீவன் ஜீவன் ஜீவன் கண்டுபிடிச்சு வந்துட்டோம்.
3: அவருக்கு அவரு காதல் அர்ப்பணம் இல்லையே? அவர் காதல் காதல்
1: அவர் காதல்
3: அவருக்கு காதல் அர்ப்பணம் நல்ல
1: காதல்
3: வந்தனம்
1: வந்தனம்
3: அதனால அவர் காதல் காதல்
1: காதல் என்றார் அம்மா. தண்ணி தொட்டி தருமா வித்து நடத்தது. நன்றி அம்மா, நன்றி. வணக்கம் உமையாளம்மா. உமையாளம்மா வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா. ராஜராஜன்
1: ராஜராஜன் ராஜராஜ சோழன் அம்மா இனியாலும் ஜீவனா
2: இனியாலும் காதல் தேசம்
1: நீதான்
2: காதல் நீவே என்னோடு தங்களேற்றும் கற்பூர தீபமே நினைத்தும் ஒரு பாயும் மின்சாரமே உல்லாசமேடு மேலே உறங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் சித்தாயகம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் ராஜராஜன் கட்டிக்கார் கட்டிக்கார். அங்கால பேசுறாங்க கொஞ்சம் இங்கால விலகி வாங்க. என்னடா அவங்க பேச்சு டிவியை நிப்பாட்டிட்டு வரேன். டிவியை நிப்பாட்டி வரேன். அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கு.
2: என்ன சீரியல் பூவே உனக்காக அருமையான ஒரு சீரியல் போய்கிட்டு இருக்குமா?
1: நீங்க பாப்பீங்களா
2: சீரியல்? அம்மாவும் அம்மாவும் அம்மாவும் பாத்துட்டு இருக்காங்க.
1: அம்மாவும் பாத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. நீங்க என்ன
2: சொல்லி உனக்காகவோ பூவிலி வாசல் இல்லாமல் தெரியல
1: பூவை உனக்காக பாருங்க பாருங்க.
2: சன் டிவி சன் டிவி
1: இந்த சன் டிவி எல்லாம் இந்த நேரத்துக்கு ஒரு கண் நிப்பாட்டி வைக்கணும் கொஞ்ச நேரம்
2: கண்டிப்பா.
1: பாட்டு சொல்லுங்க. நாளையான் பாட்டு உண்டு, நல்ல பாட்டு உண்டு உங்களுக்கு.
2: இதே பாட்டு பாடின பாட்டு போட்டு
1: ராஜன் அல்ல
2: எனக்கு
1: ரெட்டை வாழ்க்குருவியில. சரி சரி ராஜராஜ
2: மோகன் படம் நினைக்கிறோமா? இது
1: ராஜ சோழன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரி எங்க நான் சொல்ல சொல்ல எது கண்டுபிடிச்சீங்க நீங்க?
2: அம்மா காற்று
1: கையில அதுல வந்துட்டு ஐயா அந்த விட சொல்லிட்டாங்க ஜீவன் என்று.
2: சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா. அப்பதான் நானே உள்ள வந்த வீட்டுக்கு. இன்னைக்கு ஒரு பெயில் அப்ளிகேஷன் ஒண்ணு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பர்த் சர்டிபிகேட் ஒண்ணு இருந்தது. எல்லாம் முடிச்சிட்டு லேட்
1: ஆயிடுச்சு. வந்தீங்க வந்தீங்க. இன்னைக்குதான் இந்த குரல் திரும்பவும் உங்களுடைய குரல் கேக்குற அப்பாட்ட வந்திருந்தீங்க. அப்ப இந்த
2: என்னட்ட வந்து நேற்று மிளாடி நம்பிங்க அதனால.
1: சரி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு எழுத்து சொல்லு கொடுக்கறேன். சரியா சரியா
2: சொல்லுங்கம்மா.
1: தற்பாதுகாப்புக்கும் தற்பாதுகாப்புக்கும் இதை இதை பாவிக்கலாம். சரியா? இது ரெண்டு எழுத்து சொல். தற்பாதுகாப்புக்கும் இதை பாவிக்கலாம். எங்கும் இருக்கும்.
2: சரிங்கம்மா சரிங்கம்மா,
1: எல்லா இடமும் நாங்க நினைச்ச நேரம் இதை எடுக்கலாம் எங்கேயும். சரியா?
2: சரிங்கம்மா.
1: தற்பாதுகாப்புக்கு திடீரென்று எங்களுக்கு தேவைப்படும், எங்கேயாவது இப்ப எங்களை காப்பாற்றிக் கொள்றதுக்கு இந்த இதை எங்களுக்கு எடுக்கலாம், எங்க எந்த இடத்திலையும் எடுக்கலாம்.
2: சரிங்கம்மா.
1: மற்றது இது ரெண்டு எழுத்து சொல்.
2: சரிங்கம்மா.
1: என்னவா இருக்கும்?
2: தற்பாதுகாப்பு நம்ம உடல் உறுப்பாமா? அது
1: இல்ல இல்ல இல்ல. இப்ப இப்ப பாருங்க, தற்பாதுகாப்பு துப்பாக்கி வச்சிருக்கிறோம். சரியா? அன்பு அம்பு வச்சிருப்போம், அல்லது கத்தி எடுப்போம். தற்பாதுகாப்புக்கு எங்களுக்கு
2: எங்கேயாவது எங்க
1: வேணாலும் நீங்க உங்களுக்கு எந்த இடத்திலையும். இப்ப நான் எங்கேயும் போய்கொண்டிருக்கேன், என்ன யாரும் பார்க்க வராங்கன்ற தற்பாதுகாப்புக்கு எனக்கு இதை நாங்க பாவிச்சு கொள்ளலாம். ரெண்டு எழுத்து சொல்.
2: முதல் எழுத்துக்கா ரெண்டாவது எழுத்து இல்லாமா? எங்குமே இருக்கும் யோசிச்சாச்சு. தற்பாதுகாப்பு யார வேணாலும் எடுக்கலாம்.
1: கெட்டிக்கா
2: எனக்கு நாய்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நம்ம நாய்தான் மிரட்ட மனுஷங்க கூட அவ்வளவு மிரட்ட
1: மாட்டாங்க. கல்லு, இந்த காலத்து நாய் கல்லுக்கும் ஓடாதுங்க. நீங்க ஒரு பக்கத்தால, நான் இங்க ஒரு நாள் இப்படித்தான் அப்பாவும் நானும் வந்து ஒரு ஈவினிங் போல ஒரு 5 o'clock 6 o'clock கொஞ்சம் மம்மலா இருட்டுது. எங்கட முன்வே ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு வீடு தள்ளி இப்படி பாக்க நேர தெரியும், அவங்க ஒரு புல்டாக் மாதிரி ஒரு நாய் வளர்க்கறாங்க அவங்க.
2: அப்ப
1: ஆனா அது இங்க இருக்கிற நாயெல்லாம் கடிக்காது, ஆனா அவங்க கட்டித்தான் வச்சிருப்பாங்க. கொண்டு போய்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அவர் கொண்டு போய் வர, அந்த வெளியில கொண்டு போய் வர்றது. ஆனா எங்களுக்கு அவ்வளவு பழக்கமும் இல்ல, அவங்களையும் பழக்கம் இல்ல. காரால நானும் அப்பா இறங்கிட்டோம். இறங்கி அப்பா போய் டோரை திறந்து டோருக்கு போயிட்டார். நான் காரால இறங்கி பின்பக்கத்தால இப்படி ஃப்ரண்ட் பக்கம் அப்படி சுத்தி கொண்டு வீட்டுக்கு போக மாட்டேன் வர்றதுக்கு இல்ல. அந்த முன் வீட்டுல அவங்க அவுட்டு விட்டுட்டு நின்றுருக்காங்க போல. ஓடி வந்தது அந்த வீட்டுல அது பெரிய பெரிய நாய். எனக்கு ஓடும் இது இப்ப ஒரு 4-5 ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் நடந்தது. அப்பா வீட்டுக்குள்ள போயிட்டேன், அப்பா ஓடி வாமா ஓடி
2: வாமா. அவங்க வளர்க்கறவங்க சூன்னு சொன்ன தக்கு நின்னுடுமா?
1: ஓ, அவங்க அவங்க கூப்பிடுறாங்க அப்படி இருந்தும் அதை நிக்கல.
2: ஆமா
1: நிக்கல, அது ஓடி வேண்டிய நான் காலை சுத்தம்

0: யாருங்க
1: அனுபவிக்கிறது, நாம தான் அனுபவிக்கணும்.
0: அது அந்த நேரம் எங்களுக்கு அது இருட்டுக்குள்ள சரியா தெரியவும் இல்ல. அது பெரிய ஒரு நாய், அந்த ஒரு கலர், ஒரு பிரவுன் கலர் ஓடி வர்றது மட்டும் தெரியுது. குளிச்சு கொண்டாங்க, அப்பா கத்துறாரு, பாவம், வாமா வாமா வாமா, கதவு நேர இருக்கா, நான் கதத்தான் சித்துறேன், அவ்வளவு பயம்.
1: என்ன
0: செய்யறன்னு தெரியும் அந்த நேரத்துல எங்களுக்கு, எங்க மனம் வந்து அந்த கதவுக்குள்ள ஓடணும். அப்பா கதவு திறந்து வச்சு வாங்க, அது அங்க ஓட முடியா போச்சு எனக்கு. நான் கார சுத்தத்தான் கத்திக்கொண்டு அப்பா அப்பா, அதாவும் வந்து புடிச்சுட்டாங்க. சரி, நன்றி நன்றி ஐயா, நீங்க மீண்டும் நினைச்சு கொள்ளுங்க. கல்லோட ஒரு கதையும் வந்துருச்சு பாத்தீங்களா, கல்லோட எங்க பாக்கலாம். நான் எல்லா சொற்களும் வந்துட்டு இன்னொரு சொல்லு கொடுக்கறேன்.

நான்கழுத்து சொல், நான்கழுத்து சொல் இது நாள்தோறும் வந்தால்தான், ஒரு மனிதனிடையே வந்தால்தான் அவருக்கு விமோச்சனம். இப்ப அதே போல காலங்களில் வந்தா, அதாவது ஒவ்வொரு நாளும் வர்ற ஒரு விடயம், ஒவ்வொரு நாளும் வர்ற விடயம் காலங்களில். இப்ப உங்களுக்கு மாலை இரவு அப்படி வருகிறது அல்லவா, அப்படி ஒவ்வொரு நாளும் வருகிற ஒன்று. இது வந்தால்தான் சுவாரஸ்யமா இருக்கு, வராத நாளே இல்லை, வருகிறது. அதே போல மனித வாழ்க்கையிலும் இந்த சொல்லை பாவிப்பர். இது வந்தால் உனக்கு நல்லது, உனக்கு இப்படி ஒன்று வரும் என்று சொல்லுவார்கள். நான்கழுத்து சொல் எங்கே பார்க்கலாம், நான்கழுத்து சொல்.

0: தாண்டி செல்லும் அம்மா எனது சொப்பனம்.
1: இன்னொரு சொல், நாலெழுத்து சொல், எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விடயம், நாங்கள் பார்க்காத ஒரு விடயம், ஆச்சரியமான ஒரு பொருள். இதை பார்த்தால் இப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம். வணக்கம், எங்களுடைய நாகப்பன் வாங்க, நாகப்பன் வாங்க. வணக்கம் நாகப்பன், நாகப்பன்
2: அம்மா நல்லா இருக்கீங்களா?
1: இவ்வளவு தூரம் கத்தி கத்தி பேசுறேன், என்ன பார்த்து நல்லா இருக்கு நாகப்பன்.
2: அம்மா சொல்லுங்கம்மா.
1: அதாவது நான் இவ்வளவு தூரம் சிரிச்சு கத்தி பேசுறேன், நீங்க என்ன பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. சில முறை நீங்க இப்படி நீங்க நீங்க கேக்குறதுலயும் நியாயம் இருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பாப்போம்.
2: அதாவது சம்பிரதாய முறைப்படி முதல்ல பேசும்போது கேட்கணும், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும்.
1: உங்களுடைய பேசும்போது எனக்கு என்ன குறை? நோய் இருந்து நாங்க டாக்டர்கிட்ட போனா எனக்கு எல்லாம் அப்படித்தான், சரியான ஏழாம இருப்பேன். டாக்டர்கிட்ட போய் அவரோட பார்த்து எப்படி இருக்கு அப்படியே கண்ண மூக்க வாய எல்லாத்தையும் பார்த்து மூச்ச பார்த்துட்டு விட்டுட்டாரண்டா சில ஸ்டெடி ஆயிருவேன். அது என்னன்னு தெரியா, கைராசி. அது எங்களுடைய மனநிலை அப்படி சொல்லுது. நான் டாக்டர்கிட்ட வந்துட்டேன் சுகமாயிரன். அத மாதிரி உங்களுடைய எல்லாம் பேச தொடங்குனா ஒரு நாளைக்கு ஒருக்கா பேசினாலே சுகம்தான். என்ன யோசிக்கிறீங்க, கலகலாண்டு இருக்கேங்க? என்ன புதையல் எந்த சொல்ல கண்டுபிடிச்சீங்க நீங்க நாகப்பன்?
2: இப்ப நாலு எழுத்து சொல்ல சொன்னீங்கல்லம்மா,
1: அது என்னன்னு சொல்லுங்க.
2: நான்கு எழுத்து சொல்.
1: என்ன? ஒவ்வொரு நாளும் வரும். இல்ல நான் சொன்னேன், இல்ல இரவு பகல் வரும், இரவு வரும், மாலை வரும், காலை வரும்,

0: அப்படின்னு ஒரு சொல்லு இது மக்களிடையே கூட இதை சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையோட ஒன்றி சொல்லுவோம். நாங்க உங்களுக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று சொல்லுவோம். நான் கழுத்து சொல் இது வரவே வேண்டும், ஒவ்வொரு நாளும் வருகிறது, வராமல் இல்லை. நான் கழுத்து சொல் மற்ற இன்னொரு சொல்லு சொன்னேன், இன்னும் ஒரு சொல்லு நான் கழுத்து சொல்லு, அதுவும் ஒரு அதிசயமான ஒரு பொருள், அதிசயமான ஒரு விடயம் நாங்க பார்த்தோன்னு இது என்ன இப்படி இருக்கு என்று கேட்போம். இந்த சொல்ல சொல்லி நாங்கள் காணாததுண்டே,
1: காணாதது
0: இல்லை, அது சொல்லோடு வரக்கூடும். அதாவது இது என்ன இப்படி இருக்கு என்ற அந்த சொல்லுக்கு ஒத்து வர வேணும். வியப்பாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இது என்ன இப்படி இருக்கு, ஒரு விதமாக இருக்கிறது, அப்படி அந்த அதை அப்படி சொல்லுவார். நான் கழுத்து சொல்
2: இரண்டுமே
0: நான் கழுத்து சொல் உங்களோட சொல் உங்களோட எனக்கு பேசுங்க ஐயா, உங்களோட குரல் வரல. நாங்க ரெண்டுமே நான் கழுத்து சொல்
1: சொல்றேன்.
0: இந்த பாடல் கடைசி வரை இந்த பாடல் தான் ஓடும், இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சி இருக்கும் வரை. அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பாடல் தான் இருக்கும், கவனமா கேட்டுக்கோங்க சரியா. நன்றி ஐயா,
1: நன்றி
0: நன்றி. எங்கே வணக்கம் ராஜராஜன், ராஜராஜன்
1: அம்மா, இந்த நான் சொல்லுக்கு சொல்லு சொல்லிட்டாங்களாம்மா?
0: இல்ல இல்ல சொல்லுங்க
1: அம்மா. விடியல்,
0: விடியல் கட்டிக்காரன், கட்டிக்காரன்
1: விடியல்.
0: இன்னொரு சொல்லு சொல்லியிருந்தேன், அது ஒரு அதிசயம்
1: சொல்லுங்க.
0: அதிசயமான ஒன்றை நாங்கள் காணாத ஒன்றை காணும் போது அப்படி சொல்லுவோம். எங்களுக்கு தெரியாத ஒரு காணாத இப்படி ஒன்று நாங்க கண்டிருக்க மாட்டோம். அத அப்படி ஒரு இல்ல இல்ல பொருள் இல்ல, அப்படி ஏதாவது ஒன்றை பொருளோ என்னவோ அல்லாட்டி நீங்க உங்களோட செயல்பாடுல கூட அப்படி இருந்தால் கூட இந்த சொல்லை பாம்பிப்போம். இப்ப இப்ப நான் இப்ப நித்தமும் நாங்கள் உணவு கைகளால் சாப்பிடுறோம், கரண்டியால் சாப்பிடுறோம், இப்படி எல்லா விதமாயும் சாப்பிடுறோம். அத மாதிரி நீங்க வேற மாதிரி ஏதாவது விவரத்தில் சாப்பிடுவதை பார்த்தால் நான் அப்படி காணவில்லை தானே. உங்களை பார்த்து இப்படி சொல்லு, என்ன இவர் இப்படி என்று அந்த சொல்லை சொல்லி
1: சொல்லுங்க.
0: இல்ல இல்ல எங்கே கண்டுபிடிச்சு கண்டு
1: இல்ல, அந்த மாதிரி வர சொல்லுகிற நீங்க சொல்றீங்க.
0: அந்த அப்படி அந்த எங்கே
1: கண்டிப்பா சொல்றேன்.
0: எங்கே இந்த ஒரு சொல்லுதான் இருக்கிறது, மற்றது நாங்கள் இப்ப கண்டுபிடித்தது கன்னி, வந்தனம், அர்ப்பணம், இல்ல எங்கே ஜீவன், விழா, சீதன், விடியல் வந்துவிட்டது, ஒன்றை சொல்லிட்டு கல் வந்துவிட்டது, இப்போ ஒன்று இருக்கிறது, எங்கே பார்ப்போம்.

0: சொல் ஐந்தெழுத்து சொல் ஒருவரை ஒருவர் ஒருவரை ஒருவர் அதாவது அடிக்கடி பார்க்கக்கூடியவர்களாக இல்லாமல் திடீரென்று பார்க்க போக முதல் அல்லாட்டி விருப்பமானவர்களை பார்ப்பதற்கு நாங்கள் முயலும் போது இது கிடைக்காதா என்று கேட்போம். கடவுளையும் பார்த்து இப்படி கேட்போம், இது கிடைக்காதா என்று ஆசையாக. இப்ப நான் தூரத்தில் இருக்கிறேன், இப்ப எனக்கு ரேவதி அம்மாவை பார்க்கணும். ரேவதி அம்மா, எனக்கு உங்களோட இது கிடைக்காதா என்ற ஒரு எண்ணத்தோடு இருப்போம். எங்கே பார்க்கலாம். வணக்கம், எங்களுடைய காதல் தலைவன், காதல் தலைவன், வாணிப சங்க தலைவன்
1: இளங்குமரன். வணக்கம்
0: வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்?
1: நலமா இருக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. ஐயா கிட்ட நேற்று பேசினேன், சுகம் தானே?
0: சுகம் சுகம், நல்ல சுகமா இருக்கிறோம் நாங்க, நல்ல சுகம்.
1: நன்றி நன்றி.
0: நீங்க நீங்க ரெண்டு மூணு நாள் வராதால இது கிடைக்காதா என்று ஏங்கினேன். நான் அதை எங்க அஞ்சு எழுத்து சொல், அஞ்சு எழுத்து சொல், அதை கண்டுபிடிங்க. அஞ்சு எழுத்து சொல் நீங்க
1: சொன்னீங்க.
0: இல்ல
1: ஒன்று
0: இல்ல, அது வந்து நாலு எழுத்து சொல். காணாதது ஒன்றை எங்களுக்கு இப்ப நான் இப்ப ஒரு வித்தியாசமான ஒன்றை பார்த்தால் இப்படி சொல்லுவோம், இது என்ன இப்படி இருக்கிறது என்று இந்த சொல்லை சொல்லி சொல்லுவோம். இந்த சொல்லை சொல்லி நாங்க சொல்லுவோம்.
1: அதிசய அதிசய அதிசய
0: இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை
1: ரொம்ப அதிசய கிரியா இருக்கிறானே.
0: இல்லை. நன்றி நன்றி நன்றி நன்றிங்க. மீண்டும் வந்து பாட்டு வந்து சொல்லுங்க. பாட்டு என்ன பாட்டு?
1: பாட்டு பாட்டு இப்ப திருப்பி வந்து கேக்குறாருங்கம்மா. திருப்பி அடிக்கிறேன்.
0: வணக்கம் நாகப்பன். வணக்கம்
2: நாகப்பன். வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அஞ்சலுத்து சொல் சொல்லுங்களா?
0: இல்ல சொல்லுங்க. அஞ்சலுத்து
2: தரிசனம்.
0: தரிசனம் கிடைக்காதா நாகப்பன், என்மேல் கரிசனம் கிடைக்காதா? உண்டு நாகப்பன் உண்டு. ராஜராஜன் ரெண்டு, ஃபாரூக் ரெண்டு, நீங்க உண்டு, எல்லாரும் ஒன்று ஒன்று எடுத்திருக்கிறாங்க. சரியா? எங்க பாப்பா
2: அந்த முதல் இது வந்து சரியா தெரியல, இதுக்கு சரியான
0: கொஞ்சம் நில்லுங்க.
1: ஐந்தெழுத்து சொல்லுவோம், நான்கு
0: சொல்லுவோம், என்ன சொல்ல அது ஒரு வியப்பான ஒன்றை, ஒரு வித்தியாசமான ஒன்றை உங்கள்ட்ட பண்ணி. இப்ப இப்ப நான் உங்கள்கிட்ட வரும்போது நெத்தியில ஒரு தண்ணி இருந்தா நீங்க அப்படி சொல்லுவீங்க, என்ன இப்படி இருக்குது இந்த சொன்ன பயந்துடா எங்க நெத்திக்கு. சரி நன்றி நன்றி நன்றி அண்ணா. எங்க இன்னொரு அன்பு உறவு நினைக்கிறான். வணக்கம் வணக்கம். எங்களுடைய உமையாள்
3: நாலு எழுத்து சொல்லு. நம்ம வியப்புமா?
0: இல்ல வியப்பு இல்ல, வியப்பு இல்ல.
3: அதான் வேற மாதிரி சாப்பிடுறது அதிசயம் ஒரு மாதிரியா பாப்போமீங்களே?
0: இல்லை அதான், அதாவது நீங்க காணாத உண்டு. இப்ப நான் உங்கள்ட்ட வரைக்க என் நெத்தியில ஒரு கண்ணு இருந்தா நீங்க அதை அப்படி சொல்லுவீங்க, இது என்னப்பா என்கிட்ட அந்த சொல்ல சொல்லி சொல்லுவீங்க. எடுத்து சொல். சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி நாகப்பன். என்ன யோசிச்சீங்களா?
2: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வியப்பு தாங்கமா வருது, நீங்க சொல்ல வேற யோசனை செஞ்சுட்டு
0: என்ன. இப்ப இப்ப ஒரு பிள்ளை தவழுகிறது, தவழுது சரியா? தவழும் போதும் அது இப்ப சில பிள்ளைகள் வந்து பின்னால போகும், நீங்க தவளைக்கு.
2: ஆமா, அது
0: முன்னால தவள மாட்டார்கள். ஆளு பின்னுக்கு
2: ஆச்சரியம் ஆச்சரியம் நாளுக்கு சொல்லல
0: இல்ல. அப்ப அது வித்தியாசமா இருக்கிறத நீங்க இப்படி சொல்லுவீங்க, இது என்னடா அண்டு மூன்று காலோட ஒரு நாய்க்குட்டி பிறந்தீங்க இப்படி எல்லாம் சொல்ல.
2: சரியான தமிழ் சொல் டக்குன்னு வரமாட்டேங்குது.
0: எங்க பாக்கலாம் கேட்டிக்காரு நினைச்சு கொண்டு ஓடியாங்க. சரியா
2: யோசனை செய்ய.
0: நன்றி நன்றி நன்றி. திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த பாட்டு தான் கடைசி வரை வரும் பாக்கலாம். யார் அந்த கட்டிக்காரன்? எங்க அம்மா வணக்கம். அம்மா ரேவதி அம்மா, ரேவதி அம்மா, அம்மா
3: மீரம்மா. வினோதம் வினோதம்
0: வினோதம் இல்லை, வினோதம் இல்லை, வினோதம் இல்லை.
3: சரி மீரா, சரி மீரம்மா.
0: எங்கே எங்கே எங்கே எங்கே அம்மா நெருங்குகிறார் இருந்தாலும் பாக்கலாம்.

லட்சம் காதலுக்கு மறுபெயர். இதை பாருங்க, பாருங்க தான் ஓடி வந்து சொல்ல போறேன், அங்க பாக்கலாம். 3 லட்சம் காதல் காதலுக்கு மறுபெயரா சொல்லி சொல்லிட்டேன், சொல்ல விட்டுலாங்க. பாருக்குட்ட கதை எடுத்தோன்னே சொல்லு சொல்லு வந்துருது.

0: எங்கே வணக்கம் உமையாள், உமையாள் திகைப்போ இல்லை இல்லை அம்மா இல்லை இல்லை இல்லை
1: சரிங்கம்மா சரி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி

0: வணக்கம் ராஜராஜன்.
1: அம்மா மலைப்பு மலைப்பு
0: மலைத்தல் இல்ல இல்ல இல்ல மலை. நீங்க ஆச்சரியப்படுறீங்க, நீங்க ஆச்சரியப்படுறீங்க, இது ஆச்சரியம் இல்ல. இப்ப உண்ட கண்ட உடனே அது ஒரு வித்தியாசமா
1: வினோதம்
0: வினோதமும்
1: வினோதமா
0: வினோதமும் அல்ல
1: வினோதமும்
0: வினோதமும் அல்ல.
1: அதே
0: மாதிரி ஒரு சொல்லும் நீங்க உண்டோட வித்தியாசமா. இப்ப நீங்க நீங்க வந்து இப்ப நீங்க போடுற ஷர்ட்ட எல்லாத்தையும் சின்ன சின்னன்னா ஓட்ட ஓட்டையா வெட்டி போட்டு போட்டீங்களா? அதை பார்த்துட்டு நான் இப்படித்தான் சொல்லுவேன். என்ன ராஜராஜன் இப்படி ஒரு இதா போட்டிருக்காருன்னு அந்த சொல்ல சொல்லி சொல்லுவேன்.
1: வித்தியாசமா அதான் வித்தியாசமா தான் நீங்க கேக்குறீங்க.
0: இல்ல வித்தியாசமா அது ஒரு ஒரு அந்த சொல்ல அப்படியும் வரும் சொற்கள்ல வரும் நீங்க பேசும் போதும்
1: பேசும்போது.
0: சரி சரி சரி சரி எங்கே

0: ரேவதி அம்மா வணக்கம். ரேவதி அம்மா வணக்கம். வியப்பு
1: அம்மா வணக்கம்.
0: இல்லை ஃபாரூக்
1: வணக்கம்.
0: ஃபாரூக் வணக்கம்.
1: அம்மா அந்த நாளை எடுத்து சொல்ல அந்த ஆச்சரியப்பட்டு சொல்ற வார்த்தையம்மா ஐயோ
0: ஐயோ
1: ஐயோ
0: ஐயோ
1: ஐயோரா
0: அது என்னோட பாடல் ஐயோ என்ன பாட்டுல அந்த குங்கில வருது அல்ல ஐயோ சொல்லி புட்டானே சரி
1: அது இல்லையா
0: இன்னும் ஒன்று கிணற்றில் மனித உடலில் இது ஏற்படும் கிணற்றில் கூடுதலாக கிணற்றில தான் நான் பார்த்திருக்கிறேன் குளத்துல கடல்ல எல்லாம் இல்ல கிணற்றில் மனித உடலிலும் ஒரு இடத்தில் இது ஏற்படும் மூன்று எழுத்துச்சொல் பாடல
1: பாடல்
0: கிணற்றுக்குள்ள மனித உடலிலும் இது ஏற்படும் மற்றது கடற்கரை பக்கங்கள்ல சில இடங்கள்ல ஏற்படும் இல்ல நிலத்தில ஏற்படும் நிலங்கள்ல நிலத்தில ஊற்று கட்டிக்காரன் ஊற்று மனிதனுக்கு எங்க ஏற்படும் சொல்லுங்க பாரு என்ன திரிக்கிறீங்க
1: சொல்றீங்க
0: ஊர்ந்து திரிகிறது அதல்ல ஊறும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு கால ஊறும் என்ன கால சின்ன பூச்சி ஊறும் நீங்க என்னங்க ஐயோ பாருங்க
1: பூவே கொஞ்சம் சற்று பூவே சற்று ஓய்வெடுங்கள்
0: பூவே
1: பூவே சற்று இல்ல பூக்களே
0: பூக்களே ஓய்வெடுங்கள்
1: ஓய்வெடுங்கள் அதில் வந்துட்டா பூக்களே சற்று
0: ஓய்வெடுங்கள் ஓய்வெடுங்கள் நன்றி
1: நன்றி
0: இல்ல இல்ல அது என்ன படையல அது என்ன யாருமே சொன்ன நான் கழுத்து சொல்
1: ஐயோ தப்பு அம்மா
0: ஐயோ தப்பு ஐயோ தப்பு அது தப்பு தப்பு தப்பு நீங்க இனி எல்லாத்தையும் தான் சொல்லுங்க
1: நன்றி
0: நன்றி எங்க

0: சேர்ந்தன் காடோ.
1: வாங்க தாத்தா, நீண்ட நேரத்துக்கு அப்புறம் வாரீங்க தாத்தா, வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க.
2: வணக்கம் வணக்கம்மா, வணக்கம்மா வணக்கம்மா.
1: எங்க தாத்தா போயிட்டீங்க, மகாலிங்க எங்க போயிட்டீங்க?
2: இன்னைக்கு அண்ணா அபிஷேகம் ஐபிசில சிவங்கோயில்ல.
1: அதனால அங்க போயிட்டு வந்தீங்க.
2: அண்ணா அபிஷேகம் வருஷத்துல ஒரு நாள், மூட்டை மூட்டையா சாதம் அடிச்சு லிங்கம் சிவலிங்கத்து மேல சாத்தி அத வந்து எல்லாருக்கும் தீபாரதனை காட்டி எல்லாருக்கும் கொடுப்பாங்க.
1: ஒரு நிமிஷம் அப்படியே,
2: பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி
1: பௌர்ணமி அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. வணக்கம் உமையா, உமையா ராஜராஜன், ராஜராஜன் சொல்லுங்க. ராஜராஜன்
3: அம்மா
1: சொல்லுங்க. ராஜராஜன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது நாலு எழுத்து.
3: அம்மா கேக்குதாம்மா?
1: கேக்குது, நல்லா கேக்குது, கேக்குது ஐயா.
3: அம்மா வேடிக்கை,
1: வேடிக்கை இல்ல தவறு ஐயா, தவறு.
3: வேடிக்கை ட்ரெஸ் போட்டிருக்கிறான்னு சொல்லுவாங்க.
1: வேடிக்கையா இருக்கிறது பாத்தா இது என்ன இப்படி வேடிக்கையா இருக்குன்னு சொல்லுவாங்க.
3: சரி,
1: ஒரு செய்ய முடியாத காரியத்தை, ஒரு செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒருத்தர் செய்து விட்டார், ஒரு விடயத்தை. அதாவது சில நேரத்துல நீங்க பாருங்க, சில பொருட்களை சரி கட்டி எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப இப்படியான சொல்ல பாவி பாருங்க, இத பாவிச்சு செய்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். எங்கே நான் எழுத்து சொல்றேன், சரியா?
3: வினோதமும் இல்லன்ட்டீங்களா?
1: வினோதமும் இல்லை. வணக்கம் மகாலிங்கம், மகாலிங்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: சரி, எங்க என்ன நீங்க நல்லா சாப்பிட்டீங்களோ அண்ணம்?
2: அதுதான்
1: கலகரண்டு பேசுவீங்க. இன்றைக்கு நல்ல ஒரு புடி புடிச்சிட்டீங்க போல, ஒரு புடி பிடிக்கலாம்.
2: நான் பிடிக்கிறதுக்கு
1: தனியா தனியா அண்ணம் மட்டுமா அது?
2: ஆமா, வெறும் வெள்ள அண்ணம் மட்டும்,
1: வெள்ள அண்ணம் அது மட்டும்
2: சாத்துறது மேலேயே.
1: ஓ, மேல சாத்தி நான் பாத்துருக்கேன், சாத்திட்டு அத மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஏதாவது
2: நம்ம வீட்டுல வேணா வந்து குழம்பு வச்சிருந்தா ஊட்டி சாப்பிடலாம், இல்ல அப்படியே வெறுச்சா கூட சாப்பிடலாம். ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்குன்னா வாயில போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு பெரிய கை அளவுக்கு சாப்பிடுற மாதிரி இருந்தா அது குழம்பு ஊத்தி சாப்பிட்டேன்.
1: சாப்பிட்டீங்க, அதுதான் மாமியா இருக்குது.
2: தந்துருங்க, இங்க வந்துருங்க.
1: அந்த அந்த எண்ணத்துக்கு தயிர் போட்டு சாப்பிட்டா
2: நல்லா கிடைக்கும். ஆமா, தயிர் போட்டு சாப்பிட்டா அது பச்சரிசி சாதம் தான். அது கொஞ்சம் குழைவா அதை வடிப்பாங்க, ஏன்னா அது கிரிப்பா பிடிக்கணுங்கிறதுக்காண்டி. இதை விடமா தஞ்சை பெரிய கோயில்ல வந்து 108 மூட்டை, அது அதே மாதிரி அவரு பையன் செஞ்ச இது வந்து கங்கை கண்ட சோழபுரம்னு சொல்லிட்டு மீன் சுட்டி எங்க முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊர்ல இருக்கு அந்த கங்கை கண்ட சோழபுரம். நம்ம சின்ன வளையம் பிரகாஷ் ஊரு, கலைவாணன் மெர்சி இருக்கிற ஊரு, அந்த ஜெயங்கொண்டம் பகுதியில இருக்கு கங்கை கண்ட சோழபுரம்னு. அங்கேயும் வந்து அந்த தஞ்சை விட ஒரு அடி கூட உள்ளது. அங்க வந்து 12 அடினா இது 13 அடி, 1.5 அடி கூட உள்ள அகலம் நீளம். அந்த வெளியும் அந்த அன்னப்படையில் செஞ்சு அதை வந்து மக்களுக்கு விநியோகப்படுவாங்க. ஐப்பசி பௌர்ணமிக்கு வருஷ வருடம் செய்வாங்க.
1: நாளைக்கு என்ன பாடல் சொல்லுங்க?
2: நாளைக்கியா
1: நினைச்சு கொண்டு வாங்க. இது புதிய
2: கனவுகளே கனவுகளே கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறாயோ. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் பாராயோ. கனவு கனவு காண்றதுங்கிறது எல்லாமே ஒரு முடியாத இயலாத காரியத்திலாம் கனவு காண்டு அதை ரசிச்சுக்கலாம். நிகழக்கூட இப்படி நிகழணும் அப்படின்னு நினைக்கிறத கனவு காணலாம். அப்துல் கலாமே கனவு காணுங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்ன கதை முன்னேற்றத்துக்கு சொன்னாரு, நானும் வந்து முன்னேற்றத்துக்கு தான் இந்த கனவு காணணுங்கிறது சொன்னேன்.
1: சரி, உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் நான், சரியா?
2: சொல்லுங்கம்மா.
1: ஆரணத்தி சொல், ஆரணத்தி சொல். மனிதனுக்கு மனிதனுடைய மனிதனுக்கு வந்து செல்லும் இது. இது அப்படியும் வர அது விழித்திருந்தாலும் வரும், தூங்கும் போதும் வரும். மனிதருக்கு மட்டுமில்ல, மிருகங்கள் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அது மிருகங்களுக்கு வருதா இல்லையான் அதுதான் சொல்லணும் எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு வாரதான் நாங்க சொல்லலாம். அது விழித்திருக்கேக்கையும் வரும், தூங்கும் போதும் வரும். இத ஆரழுத்து சொல், ஆரழுத்து சொல் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி, நன்றி மகாலிங்கம்.
3: நீங்க
1: அண்ணன் கைய கழுவிட்டீங்க, அது கழுவுனா அப்புறம் கண் செருகும், அதனால கண்ண கழுவுங்க.
3: லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு, பத்தேமுக்கால் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பதினோரு மணி ஆயிடுச்சுமா?
1: நீங்க மூன்று மணி மட்டும் இருந்த காலம் இருக்குல்ல, நிகழ்ச்சிகள் கேக்குறீங்கல்ல, ஒரு நாள் மறுபடி வரப்போ கேட்டு பாருங்க எப்படி எல்லாம் பேசிருக்கீங்க. ஒரு நாள் பகல்ல போன மூன்று நாள் மட்டும் ஆறு மணிக்கானவும் இருந்த நிகழ்ச்சி இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தீங்க. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி,
3: நன்றி.
1: எங்கே அன்பு உறவுகளே, எங்கே விழித்திருந்தாலும் வரும், தூங்கினாலும் வரும். மனிதருக்கு மட்டுமல்ல உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வரும். ஆனா அதுக்கு வருதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆரழுத்து சொல், அதையும் கண்டுபிடிச்சு வாங்க. ஒரு வித்தியாசமான விடயத்தை இப்படி ஒன்றை நீங்கள் கண்டுட்டீங்கன்னா இந்த சொல்ல பாவிப்பீங்க. அது நாலெழுத்து சொல், எங்கே பார்க்கலாம்?

0: வணக்கம். அங்க ஃபாரூக்
1: அம்மா சிந்தனைகள்
0: எதுக்கு சொல்றீங்க? கற்பனை கற்பனை என்ற ஒரு சொல்லல ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
1: கற்பனை
0: அதை விட அது பக்தி பாட்டுங்க. அத கற்பனை
1: கற்பனை
0: இன்னொரு பாட்டு மற்றவர்கிட்ட விட்டுடலாம். கற்பனை என்று தொடங்குற ஒரு பாட்டு கொண்டு வாங்க பாக்கலாம். யாராவது கட்டிக்கார எங்க பாரு குட்டி பாருங்க தெரியல அவருக்கு காதல் மற்றது வேற என்ன அந்த வித்தியாசம் இருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு. மற்ற இது மட்டும் தெரியாது. நன்றி ஐயா. தரவு கொடுக்கிறேன். இது விழித்திருக்கும் போதும் வரும், தூங்கும் போதும் வரும், உயிரினங்கள் எல்லாத்துக்கும் வரும். ஆனா எங்களுக்கு தெரியாது, மனிதர்களுக்கு வர்றது எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க பேசிக்கொள்றோம். இப்ப இது மிருகங்களுக்கும் வரும், மிருகங்கள் பறவைகள் எல்லாத்துக்கும் வரும். பாப்போம் ஆரழுத்திச்சோம். சரியா சரியா?
1: நன்றி.
0: எங்கே பார்க்கலாம்?

0: மூன்றாம் பாலில் முன்னோர் சொன்னபடி
1: கண்ணனுக்கு காதல் வந்தனம்.
2: என்ன நாகப்பன் என்னத்துக்கு வருவீங்க? ஒன்று மட்டும் எடுத்துட்டு போயிட்டீங்க போல இருக்கு. எங்க பாப்பா நாகப்பன் எத்தனை எடுத்துருக்காண்டு? ஒன்றே ஒன்று மட்டும் நாகப்பன் எடுத்துட்டு போயிருக்கீங்க, வர்றீங்க இல்ல? ஜெவர் சாதிக்கண்ணா வணக்கம் சொல்லுங்கண்ணா. அண்ணா சொல்லுங்க.
3: அம்மா அந்த பாட்டு கட்டிக்கிறமா? அந்த பாட்டுமா?
2: என்ன பாட்டு?
3: பாத்துங்க,
2: சூப்பர். அண்ணா கட்டிக்கா, நான் நினைச்சேன் நீங்க தான் வந்து சொல்ல போறீங்க. நன்றி நன்றி நன்றி அண்ணா, நன்றி
3: நன்றி.
2: கற்பனையில பாத்தீங்களா அந்த பாட்டு?
1: கற்பனையோ கை வந்ததோ காணாத சுகமோ சுகம்.
2: அந்த சொல்லுண்டு தெரியல எனக்கு. எங்க பாக்கலாம்? எங்க நான் சொன்ன சொல்லு ஆறெழுத்து சொல்லுண்டு, நாலெழுத்து சொல்லு அப்படியே இருக்கிறது. எங்கே

0: ராமண்ணா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதாவது ஒரு வியக்கத்தக்க ஒரு விடயத்தை செய்தால், ஒரு வியக்கத்தக்கதை பார்த்தால் நாங்கள் இந்த சொல்ல சொல்லி சொல்லுவோம்.
1: நூதனம், நூதனம்,
0: அத பாட்டுல வருது நூதனம். இது கண்டுபிடிக்கல தேவர்சாதிகள் உண்டு உண்டு.
1: அம்மா அம்மா நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே இந்த பாட்டுலயே இருக்குமா?
0: எல்லாம் இந்த பாட்டுலயே இருக்குது. இந்த பாட்டை பலன் சொன்ன இந்த பாட்டுமா
1: நிச்சயமா யோசனை பண்ணல.
0: அடிக்கடி சொல்றேன் இந்த பாட்டு கடத்தி வரையும் வரும், நெடுக வரும். அதுல எல்லாமா ஒரு அதுல இருந்து எடுத்தது 2, 4, 6, 8, 10, 12, 13 சொற்கள் நான் எடுத்திருக்கேன் அதுல அந்த பாட்டுல. அப்ப சரி, இந்த மற்ற இன்னொன்றும் அதுல இருக்கு. நான் சொன்னேன் விழித்து விழித்து கொண்டிருக்கும் போதும் வரும், தூங்கும் போதும் வரும் என்ற அந்த சொல்லும் இருக்கும். பாப்போம் யார் கண்டுபிடிக்கிறாங்க. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. மகாலிங்கம் தாத்தா வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கற்பனைகள், கற்பனைகள்,
0: கற்பனைகள் இல்ல. நீங்க பேசும் போதே தான் நீங்க சொன்ன ஒரு சொல்ல மாட்டி நான் இதை சொல்லி இருந்தேன். ஆரம்பித்து சொல், அது பாடல்ல வருது அந்த சொல்.
1: தடவுகளா?
0: நீங்க பேசும் போது என்னோட சொன்ன ஒரு வார்த்தை மாட்டு இன்னொரு விதமாக அதை சொல்லப்படுகிறது. அது அந்த பாடல்லையும் வருது. அதை சொன்ன, அதை கண்டுபிடிக்கல நீங்க. அப்ப பேசும்போது நீங்க சொன்னீங்க, நீங்க அதை கண்டுபிடிக்கல. கிட்டிக்காரன்டா கண்டுபிடிச்சிக்கலாம். என்னோட பாட்டை கேட்டா உங்களுக்கு தெரியும். பாருங்க என்னத்தை பற்றி. ஃபாரூக் கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. வணக்கம் ஃபாரூக்.
1: என்ன
0: வணக்கம்
1: ஃபாரூக்?
0: சொப்பன சுந்தரி நான் தானே. அது சொல்லி இந்த மாலிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் சொல்லி இருந்தாருங்க சொற்பணம். இருவரணம்
1: சொற்பணம்
0: சொற்பணம் இவருக்கு பாருங்க. இப்படி சொல்லியிருந்தோமா நீங்க கண்டுபிடிச்சார். சொப்பன சுந்தரி நானே.
3: இல்லம்மா, நான் சொற்பணம்னு காதல் சொற்பணம்னு பாடுனது வந்து நான் 5 எழுத்தா நினைச்சிட்டேன். அதனாலதான் சொல்ல
0: சொற்பணம். அப்ப ஃபாரூக் கொண்டு இல்லையா? செல்வகுமார் ஒரு முகத்துடைப்புக்கு ஒருக்கா வந்தார், அம்மா ஆண்டார் போயிட்டார். பாட்டும் சொல்ல இல்லையாக்கா? பாட்டும் சொல்ல இல்ல. மற்றது நாகப்பன் என்ன டயர்டா வந்தார். ஒருக்கா வந்து ஒரு எத்தனை புள்ளி எடுத்துட்டான்னு பாப்போம். நாகப்பன் ஒரே ஒரு புள்ளி எடுத்துட்டு போயிட்டார். இந்த பாட்டிலேயே தான் பாட்டு தான் அதான் இந்த பாட்டு தான் வரும், இந்த பாட்டு தான் வரும் சொன்னேன். இனி அந்த பாட்டுல எடுக்க முடியாது உங்களுக்கு. நான் சொல்லு அதான் இனி உங்களுக்கு சொல்லு கொடுக்கறதுலயும் பிரயோசனம் இல்ல. புதிய புதையில இப்ப முடிச்சு கொண்டு உங்களோட பேசலாம். ஆனந்தனே எல்லாரையும் காணவே இல்லை ஒரு தரையும் இங்க. கற்பனைக்கு ஒரு பாட்டு சொல்லுங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெகபர் சாதிக்கன்னு அவன் சொல்லிட்டு போறேன். கற்பனை கற்பனை கற்பனையில இன்னொரு பாட்டு தெரிஞ்சா இன்னொரு ஆள் சொன்னா கட்டிக்காரர் யாராவது வந்து கற்பனை. கற்பனையில இன்னொரு பாட்டு
1: சொன்னும் கற்பனை
0: இல்ல, கற்பனை என்று தொடங்கணும் கற்பனையில. அதுக்கு தொகையாறு கொஞ்சம் வரும் அந்த பாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டுக்கு தொகையாறு வரும். அதை விட பாடல் தொடங்குறது கற்பனை என்று தொடங்கும். எங்க பாப்போம் யார் கட்டிக்காரன்னு பாப்போம். ஒரு நல்ல பழைய பாடல் அல்ல அதுவும். ஜெயபர் சாதிக்கண்ணா சில நேரம் பிடிக்கலாம், எடுத்து வருவார் கண்டுபிடிச்சிருவார். கற்பனை கட்டிக்காரன் யாருன்னு பாப்போம். எங்கே
1: கற்பனையோ கை வந்து
0: அதுதான் அண்ணா தந்துட்டு போற. அதுதான் அண்ணா தந்துட்டு போற. எங்கே இன்னொரு கற்பனை, நல்ல ஒரு பாடல் அது. அந்த பாடல் டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடல், தேவர் சாதிகண்ணா மட்டும்தான் அதை கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு மகாலிங்கத்துக்கு தெரியும்,
4: கற்பனையில் மிதந்தபடி
0: அப்படி ஒரு பாட்டும் இருக்கு. கற்பனையில் மிதந்தபடி கனவுகள் நடி கண்ணு, அது அது கற்பனையில் மிதந்தபடி என்றா வருது அது. அது பிள்ளையா நீங்க சொல்றீங்க போல, கற்பனை என்றுதான் வருகிறது. ஆமா,
4: கனவுகள்
1: கனவுகளே காலம் இல்லாம
0: இல்ல. கற்பனை என்று மகாலிங்கம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு. இத கேட்டா இப்ப எங்கட நாகப்பன் சொல்லுவாரு, எல்லாம் பழைய பாட்டை கொண்டு வாரீங்க அம்மாண்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, நல்ல ஒரு பாட்டு. செல்வகுமாருக்கு பிடிச்ச பாட்டா இருக்கும் சில நேரம். எங்க பாக்கலாம் பாருக்கு, நான் உங்களை திருப்பி இணைக்கிறேன் நான். வணக்கம் உமையாள். உமையாள்
5: அம்மா, கனவே கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும்
0: அது அவர் சொல்லிட்டார். அது முருகன் பாட்டு. கற்பனை என்றாலும் கற்சலை என்றாலும் கந்தனே
5: கந்தன்
0: உன்னை மறவேன். அது இல்லையா அந்த பாட்டு?
5: அது இல்லைங்க.
0: அது இல்ல, அது
5: கற்பனை இல்ல.
0: இல்ல, இது சினிமா பாடல் ஒன்று. சினிமா பாடல் டிஎம்எஸ் பாடிய பாடல் அங்க பாப்போம். மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க அம்மா. எங்கே வணக்கம், எவர் சாதிக்கண்ணா அண்ணா?
1: அம்மா, கற்பனைகள் பிறந்த படி கனவுகள் வளர்ந்த படி அன்று நான் குற்றாலத்தில் அந்த பாடலம்மா.
0: அது கற்பனை வேண்டா அண்ணா, தொடங்குது அந்த பாட்டு.
1: ஆமாமா ஆமாமா,
0: அந்த தண்ணியில போய் குளிக்கிறது அந்த ரெண்டு பொண்களும்
1: கற்பனை என்றாலும்
0: அது பக்தி பாட்டு. மற்றது நீங்க சொன்ன கற்பனை, இன்னும் ஒரு டிஎம்எஸ் பாடின பாட்டு. முன்னுக்கு தொகையாறு ஒன்று வரும், அத நான் சொல்லிட்டேன். அது வேறு பாடல் வந்து டிஎம்எஸ் பாடின பாட்டு, நல்ல ஒரு
1: பாடல்.
0: ஜெயிச்சு கொண்டு வாங்கண்ணா. நன்றி நன்றி. என்ன மாலிங்க உங்களோட காலத்து பாட்டு உங்களுக்கு தெரியலேன்னு சொல்லிட்டீங்களே, இத எப்படி என்ன சொல்றது? இத மாலுங்க மீட் போட்டு இருந்தா சரி வராது, நீங்க வந்து சொல்லணும். இப்ப எங்களுக்கு ராஜ்குமார் நீங்க பாட்டு சொல்லல, நாகப்பன் நீங்க பாட்டு சொல்லல, உமையாள் அம்மா பாட்டு சொல்லல, மற்றது ஆனந்தன் பாட்டு சொல்லல, மஞ்சுளா அம்மா பாட்டு சொல்லல. மஞ்சுளா அம்மாக்கே இந்த கற்பனையில வர அந்த பாட்டு தெரியலையா உங்களுக்கு? எங்கே கட்டிக்காரர் ஓடி வாங்க பாக்கலாம். யார் அந்த கற்பனையில நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன், கற்பனை என்று தொடங்குற பாட்டு.
3: கற்பனையில் கலந்தபடி அப்படின்னு வர்றது
0: அதான் முதல் சொல்லியாச்சு. அது ஒரு ஆள்
3: சொல்லியாச்சா?
0: கண்ணு
3: போய் கேட்டு
0: கற்பனை வந்து ஆப்பிட்டுங்க சொல்லுங்க. கற்பனை நாகப்பன் நினைக்கிறேன், இல்லாட்டி அவர் தூங்கிடுவார்.
3: கற்பனையோ கற்பனையோ
0: கற்பனையோ கை வந்ததோ சொல்லியாச்சு. அது சொல்லியாச்சு, நான் தானே சொல்றேனே. அது வந்து ஒரு பழைய பாடல் டிஎம்எஸ் பாடின, நல்ல பழைய பாடல் இல்ல, டிஎம்எஸ் பாடிய பாடல் அது. எங்கே டிஎம்எஸ் பாடிய பாடல் கட்டிக்கா என்ன சொல்லுங்க? நாகப்பன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கற்பனையில பழைய பாடல்.
4: எனக்கு வந்து இந்த ஆறுல இருந்து 60 வரை படம் தான் தெரியுமா. கண்மணியே காப்பல் என்பது
0: கற்பனை,
4: அதுவும் முதல் வரியதான்மா வருது.
0: ரேவதி அம்மாவுக்கு தெரியும் ஆனா
4: கற்பனையில தொடங்கல.
0: முதல் வரையில வருது அது, அதில் முதல் சொல்ல வர வேணும். ஒரு தொகையாறு வரும் இந்த நான் சொல்ற பாட்டு, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சு
4: பழைய கால தாழ்கள் பத்தாம
0: ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா.
5: மீரம்மா வணக்கம். மீரம்மா
0: கற்பனையில ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு,
5: மீரம்மா
0: டிஎம்எஸ் பாடின பாட்டு எங்க கெட்டிக்காரன்டா சொல்லுங்க பாக்கலாம்.
5: டிஎம்எஸ் பாடினது நீங்க சொன்னதுல இருந்து யோஜனை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன தொகையரா வரும், அது
0: தொகையாரு அது சொன்னதான் நீங்க சொல்லிடுவீங்கல்ல.
5: அப்புறம் ரெண்டு கண்டுபிடிக்கணுமா, ஒன்னு கண்டுபிடிக்கணுமா,
0: எல்லாம் கண்டுபிடிக்கலாம். பாட்டுல வந்தது அம்மா, அந்த பாட்டை எடுத்து
4: வரும்போதான் சொற்பணம்னு சொல்றீங்கல்ல.
5: சொற்பணம்
4: நாங்க சொற்பணம்னு சொல்ல மாட்டோம்மா, சொற்பணம்னு தான்
0: சொல்லணும். அப்ப அஞ்சு எழுத்தாது
4: உடனே
0: சொல்லிருப்பாங்க.
4: தரவு குடுக்கறதுலயும் வித்தியாசம் வருதுமா, அதனாலதான் நம்ம யோசனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு வேற ஒண்ணு இல்ல.
0: சொல்லாதுக்கு ஒரு சாட்டு சொல்லிட்டு போங்க. இந்த
5: சொப்பனை
0: பொதுவான
4: பழக்கத்தை தான், பொதுவான வார்த்தை சொன்னீங்கன்னா வந்துருவான். இப்ப சொப்பனம்னு சரி அஞ்செழுத்து வருது, இது என்ன ஆறு எழுத்து வருமான்னு யோசனை.
5: நான் கூட அதான் நிறைய கேட்டேன், அதனாலதான் நான் வரல
4: சொல்றது இல்ல.
3: அவங்க இவங்க வேணும் நீங்க வேணும், அதனாலதான் அந்த பாடல் போட்டா கூட நாங்க சொல்ல முடியல.
4: ஆர்வத்தையே தேடிட்டு இருக்கிறோம், அஞ்சலுத்து வராது. அஞ்சலுத்து
5: ஒரு ஒரு வரி வரும்போது எது ஆறு வரி வருதுன்னே ஆறு எழுத்து வருதுன்னே பாத்து
3: அப்படின்னு பார்த்தா கற்பனைன்னு வந்துருமே, கற்பனைகள்
0: இல்ல
4: வராதுக்கு காரணம் அதுதானே தவிர வேற ஒண்ணும் இல்ல.
3: அதுக்கு அதுக்கு தண்டனை. அப்ப இந்த கற்பனை பாடல நீங்க சொல்லி
0: அதை சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிக்கண்ணே கற்பனை.
4: இல்ல உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்ல இல்ல
1: பாடல வந்துருச்சு சொப்பன சுந்தரி நீதான் பாட்டே வந்துருச்சு
4: இல்லீங்க.
1: வணக்கம்
4: நம்ம வழக்கத்துல என்ன
3: சொல்லுவோம், வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மகாலிங்க குரலை கேட்டு ரொம்ப நாளாச்சு. நான் பேசி அவர்கிட்ட நீங்க நேரலைக்கு வரீங்க, நான் இருந்தாலும் நீங்களும் பேசி ரொம்ப நாளாச்சு. அம்மா ரேவதி அம்மா நலமாமா?
5: வணக்கம், நலமா இருக்கேன். வருத்தப்படாத வாலி பிரசங்க தலைவரே நலமா இருக்கேன்.
1: ரொம்ப நாளாச்சு மூணு பேருக்கிட்டையும் பேசி சந்தோஷம்.
0: நாங்க கற்பனைக்கு கேட்க நீங்க சொப்பன சுந்தரிய கொண்டு வர பாருங்க, அவர் அதுலயே
1: சொப்பனம்
0: சொப்பனம். சொப்பனம் என்பது சரி, இது வந்து அவர் டிஎம்எஸ் பாடிய பாடல் சரியா? இது பாட்டம் பாட்டம்
5: சொல்லுங்க சொல்லுங்க.
0: படம் எனக்கு தெரியா, படம் எனக்கு தெரியாது.
5: எதுல ஆரம்பிச்சு எதுல முடியும்?
0: கற்பனையில ஆரம்பிக்கும்.
5: கால ஆரம்பிச்சு நைல முடியுமா?
4: அது அந்த வார்த்தை
6: டிஎம்எஸ் போட்டா இந்த பாட்டு தான் வருது, கற்பனை என்றாலும் பக்தி பாடல் தான் வருது.
3: அந்த அது இல்ல அந்த இத போட்டாலே அந்த யூடியூப்ல போட்டாலே அதுதான் வருது.
6: பாருங்க வேற பாடல் 1000 கற்பனை அது அது
5: பாடல் 1000 பார்வை இல்லையா
6: அது வந்து
5: அதுல இல்ல இல்ல
6: 1000 கற்பனை ஏதோ ஒரு பாடல் வருது.
5: நான் அந்த பாட்டு 1000 கற்பனை 1000 சிந்தனை அடிச்சு பாத்துட்டார் பாருங்க
6: பாத்துட்டான் வந்த இப்போ
5: நானும் அந்த பாட்டு எடுக்கிறேன் டிஎம்எஸ்
7: கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடும்
8: பாட்டை ஒளிபரப்புங்கம்மா நாங்க சொல்லி
5: சொல்லுங்க இடைவெளி சொல்லுங்க இடையில நிறை விழுந்தாலும் நெஞ்சில் நிறை
7: பிரிவு கற்பனை கேட்டு இந்த பாட்டு அந்த சிவாஜி கணேசன் ஜெயலலிதா கற்பனை கேட்டு காதலி
5: ஆமா பாருங்க நிறைய நெஞ்சில் திரை உளவில்லை
7: தெய்வத்தின் பேரெடுப்பு தேவிக்கு தூது தேவிக்கு தூது செல்ல தன்றலே ஓடு
5: அது வந்து முதல்ல
7: கற்பனைங்கள் ஆமா கற்பனை பேரெடி வரும் ஆமா மேடம்
5: கற்பனைக்கு மேனி தந்து சலங்கையோட விட்டேன் அப்படி ஏதோ வர இல்ல அது
7: கம்பனை கூப்பிடுங்க காளிதாசின் அவன் சகுந்தலை என்பான் அப்படின்னு வரும்
5: அது என்ன படம் பண்ணி ஜெகபர் சாதி கண்ணாண்ட கேட்டாதான் தெரியும்.
7: நான் சொல்றேன் மீராம்மா அந்த இந்த படம் மீராம்மா உங்களுக்கு பிடிக்குமே நடனம் ஆடுவாங்களே
5: பாட்டும்
3: பாட்டும்
5: ஜெயலலிதா அதுல அதுல அந்த படத்துல கற்பனைக்கு மேனி தந்து அது எப்படியோ
7: கற்பனை பாட்டும்
8: பரதமும் ஒரு மாதிரி கலரா இருக்கும் இப்போ
7: கலரையும் அதேதான் பாட்டும் பரதமும் தான் மீராம்மா படம் தெய்வத்தின் பேரெடுத்து தேவிக்கு தூது தேவிக்கு தூது சொல்ல தன்றலே ஓடுனரும்
6: பரதமும்
5: பாட்டும் பரதமும்
8: மகளுங்கய்யா பாட்டும் பரதமும் அடிங்க படத்தை
5: பாருங்க பாட்டும் பரதமும் பாட்டும் பரதமும் இவர் மகளிங்கம் அவருக்கு தெரியல பாத்தீங்களா
6: கால்கலங்கை போட்டு
7: விட்டேன்
6: ஆரம்பித்து தெய்வத்தின் தேரெடுத்து தேவியை தேடு தேவிக்கு தூது செல்ல தென்றலே ஓடு திரைப்படம் 1975 பாடியவர் டி எம் சவுந்தரராஜன்
5: அதான் பாட்டாண்டு பாப்போம்
8: இருக்காங்க
6: பிறக்கவே இல்லீங்க அந்த படம் வரும்போது
5: நீங்க பிறக்க இல்லையா
6: 1947 வந்த படம் தான்
5: என்ன மாளிங்க அமைதியா இருக்கிற தான் புறக்கையில இந்த மாதிரி இருக்காரு மாளிகம் மாளிங்கம் அண்ணம் சாப்பிட்டு வந்தாரு

அவள் இல்லை என்ன

கேள்வி.

0: சொல்லி இருப்பார் அம்மா உண்மையாக.
1: நீங்க
0: சொன்னீங்க கணபதி அண்ணா சொன்ன உடனே சொல்லி
2: இருப்பாரு. புதுசா வந்தவங்கெல்லாம் வணக்கம் ஆனந்த
0: வணக்கம்
2: அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் கண்ணன். வணக்கம் கண்ணன்.
2: வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். இந்த பாட்டுல ஒரு வரி மாலிங்கத்துக்கு மட்டும் பொருந்தோம்னு நினைக்கிறேன். இதுல யாருக்கும் அது இல்ல. நிறை விழுந்தாலும் நெஞ்சில் திரை விழவி.
2: உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த பாட்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க?
0: இதுக்காக கேள்வியா கண்ணா நீங்க?
3: ஆனா ரசிச்சு பார்த்த படமா இது? இது
0: வந்து
3: பாட்டு மருதமும் ஒண்ணு ரொம்ப ரொம்ப ரசிச்சு பல வாட்டி பார்த்த படம் தான். அது அது அத்தோட மறந்து போச்சு.
0: ஆனந்தனுக்கு தெரியுதல்ல இந்த பாட்டு?
2: தெரியுதுமா, தெரியுது.
3: இதெல்லாம் 75க்கு அப்புறம் வந்த, 75க்கு அப்புறம் வந்த, 76க்கு அப்புறம் வந்த படம்.
0: இத கேளுங்க, இந்த பாட்டு எல்லாம் தெரியும் சொல்ல கூட பயப்படுறாங்க. எங்க தங்கட வயசு தெரியும்? எங்க பாட்டு எந்த வயதையும் கேட்கலாம் இல்ல. கேக்கலையா? ஒரு கொஞ்சம் போடுறேன்
2: முன்னுக்கு,
0: ஒரு கொஞ்சம் போடுறேன்.

0: கண்ணன்,
1: இந்த பாட்டு வந்து எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தெரியுது. இந்த பாட்டை பொறுத்த அளவுக்கு கேட்டோம்னா சொல்லுங்க. ஒன்னு இந்த பாட்டு டிஎம் சௌந்தரராஜன் குரல், இன்னொன்னு இது ஒரு சோக பாட்டு மாதிரி அந்த மியூசிக் கேட்டு
2: புதிய பாடல் தான் இது. இளமையா பாடி கட்டுறது பாருங்க.
0: இந்த பாட்டாவது தெரியும், இந்த பாட்டு தெரியுதான் பாப்போம் இவங்களுக்கு. முதல்ல இது தெரிஞ்சா பாப்போம், அங்க பாப்போம். போடுங்க இந்த
1: பாட்டு,
0: இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டு யாரும் தெரியுதான்னு பாப்பா. உங்களை நீங்க சின்ன பிள்ளைங்க, இப்ப இன்றைக்கு நேற்று பிறந்தவங்க தானே பாப்பா. சரியா இந்த பாருங்க, இத கேளுங்க.
3: கண்ணன் பாடல்.

0: யார் சொன்னது? இது படத்துல வந்த பாட்டு, ஜெமினி கணேசன் நடிச்ச படத்துல வந்த பாட்டு.
1: நமக்கு சினிமா பாட்டு தெரியாது, சினிமா பாட்டுன்னு தெரியாது.
2: இல்ல கொஞ்சம் தெரியாது, எனக்கே தெரியாதுன்னு பாத்துங்களேன்.
0: ஐயோடா கடவுளே, அம்மா இத எங்கேயம்மா சொன்னீங்க? யோசிச்சு பாருங்க அம்மா.
3: படம் பாடல், படம் பாடல் தான்
0: அம்மா. மகாலிங்கத்துக்கே தெரியாதாம் அம்மா. அம்மா நான் நேர்த்தி
2: முடிக்கிறேன். அம்மாவுக்கு தெரியுதுன்னா என்னோட பெரியவங்கிறது தெரியுது பாருங்க.
1: நாட்டாமை கூட்டு போய் ஆனா போடுவான். இது ஆனா தெரியுதா? தெரியல. புருஷ இன்னும் பெருசா போடும், தெரியல. இன்னும் போட பக்கத்தை விட்டு காட்டலாம், தெரியல. தெரியல, தெரியவே இல்ல, தெரியவே இல்ல. அது மாதிரி தெரியல,
2: தெரியல.
4: அவங்களை திருச்சிட்டே சொல்லல,
2: தெரியல.
1: என்ன ஆனா தெரியாதா? ஓ, இதுக்கு பேரு தான் ஆனாவா?
0: அவன்
1: நாங்க இந்த பாட்டு பாருங்க, இது எந்த வருஷம் தெரியாது. அந்த படம் கேட்டுக்கிறோம், தெரியும் சொல்றோம்ல நாங்க.
0: பாட்டு பாட்டு தான் தேர்றேன் அம்மா. அது இந்த படத்தை தேர்றேன்.
2: நந்தனார் தான்
0: அந்த படம். இது ஜெமினி கணேசன் நினைக்கிறேன்.
3: தெரியல, தெரியல மேடமா. நான் நினைக்கிற படம் நந்தனார்.
1: இருக்க கூகுள் தெரியுது, இருக்கு. நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன
0: பாடம்? பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல் போட்டிருக்காது. மற்றது தில்லியம் எழுதியது. படம் படத்தை மட்டும்
1: பாக்குறீங்க
0: அம்மா? சௌபாகியவதி.

0: சாவித்ரி ஜெமினி கணேஷ்
1: எனக்கு முன்னாடி வந்த படங்க
0: சௌபாக்கியவதி. நாங்களா மட்டும் எப்படி பாத்துப்போம்? எங்க அம்மா அப்பா காலத்துல
2: யாரு? நாங்களா யாரு? எங்களுடைய ராஜ்குமார். ராஜ்குமார்
3: மேடம், மேடம் மோகனம்னு போட்டிருக்கு இதுல யூடியூப்ல.
2: மோகனம் வந்து ராகம்.
0: சௌபாக்கியா? சௌபாக்கியவதி
1: ராகமா? சொல்லுங்க, கூட்டினீங்க அம்மா சொல்லுங்க.
2: இந்த இத எங்கட உமையான இருக்காங்க எங்க ஐயா உங்கட பக்கம். அவ நான் அந்த உமையான பெயர் எழுதி வச்சிருந்த, அதனால எனக்கு அது தெரியுது இல்ல. அல்லாட்டி உங்களை இங்க நினைச்சிட்டு உமையான கேட்டா நான் ராஜ்குமார் பாடல சொல்லுங்க. ராஜ்குமார் நீங்க தூங்க நான்
1: பாடல் சொல்லுற பட ஃப்ரெண்ட்ஸ் பாடல் வரி வந்து மஞ்சள் பூசும் ஆரம்பிக்க வரி பாரு.
2: மஞ்சள் பூசும், மஞ்சள் பூசும், அதான்
1: மன்னிக்கணும். தென்றல் ஒரு வழியை பூக்கள் அறியாதா?
2: தென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா?
1: மஞ்சள் மஞ்சளும்
2: தலைவர்
3: வந்தாரு.
2: தென்றல் சொன்னார்,
3: மஞ்சள் வரும் வழியை பூக்கள் அடியாக.
0: தென்றல் வரும் நேரத்தில் லாலா லாலாவா?
3: அள்ளி கொடுத்தேன்.
0: அந்த பாடல் தான்
2: எங்கே
3: செல்வம் இல்லையா? இல்ல
2: நினைச்சாலும் வருவோம், ஆனா நாங்க தூங்குவோம்.
1: யார் அணைச்சாலும் வருவீங்களா?
3: புத்தி போகுது பாருங்க.
1: யார் அணைச்சாலும் வருவாங்க
3: அழைக்கிறதுங்க ஐயா, அழைக்கிறது.
1: யார் அணைச்சாலும்
3: அழைத்தால், யார் அழைத்தாலும்
1: அழைக்காத யார்
2: அழைச்சாலும்.
0: பாட்டு வந்து சொன்னீங்களா பிள்ளை நாடராஜர், அதே போட்டுடுங்க. அதான் கண்டுபிடிச்சிட்ட சொல்லிட்டாங்க சௌபாக்கு
2: அப்படின்னு. நீங்க அந்த பாட்டு விருப்பமா?
1: அம்மா சொன்னதுதான், அம்மா சொன்னது. பாடல் வந்து
2: நில்லுங்க நீங்க இப்பவே பாட்டு சொல்லி போட்டு நீங்க கொரோட்டா விட வேணா அப்படி நில்லுங்க. கடைசியில பாட்டு சொல்லலாம். நில்லுங்க நில்லுங்க. சரியா?
0: சரி,
2: உங்களே இல்லையம்மா, நீங்க சாப்பிடல. நான் செல்வகுமார் வருட்டினர்.
1: என்ன இல்லையாமா? சரி,
2: உங்களை
3: செல்வகுமார் உங்க பாட்டு சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க.
2: ஒரு விடுதலை சொல்லுங்க இவங்களுக்கு.
1: வணக்கம்மா, நன்றி.
2: ஒரு விடுதலை சொல்லுங்கம்மா.
1: இனி இது வணக்கம்.
2: அழைக்காதே
1: மணாலின் மங்கையின் பாக்கியம் படத்துல
3: இந்த பாடல்.
2: சரி, அடுத்து ஒரு சொல்லும் அணைக்காது. அடுத்தது இல்ல
1: நினைக்காது.
2: செல்வம் வடிவாச்சல் செல்வம்
1: சொல்லு.
2: செல்வம் செல்வம்
3: சொல்லுங்கம்மா.
2: நீங்க அழைக்காதே மட்டும் சொல்லுங்க, அடுத்த சொல்லு என்ன?
1: அழைக்காதே
3: சபைதனில
1: சபைதனே
3: அவைதனிலே ராஜா.
2: என்ன
4: ஏ ராஜா ராஜா
1: ஓ ராஜா அவைதனிலே ராஜா
2: ஒரு
1: இவ்வளவு டவுட் ஒரு தடவை போட்டு பாத்துக்கோ.
2: நான் போடுறது இருக்கட்டும், எனக்கு இப்ப தேவை. யார் சரியா சொன்னாங்க? முதல் அழைக்காம எத்தனை தரம் வரும்?
3: நான்
2: சொல்றேன். ராஜ்குமார் சொல்லுங்க நீங்க.
1: அழைக்காதே ஒரு தடவை வரும்.
2: சரி, அடுத்தது கண்ணன் சொல்லுங்க.
3: நான் சொல்றேன், அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வர்றான்? அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே என்னையே ராஜா.
2: ஆறு அடுத்தது யார் சரியா சொல்றாங்கன்னு பாப்போம். அடுத்தது எங்களுடைய வடலூர் ஆனந்த.
4: அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே என்னையே ராஜா ஆருயிரே மறவே
2: அப்படிதான். அடுத்தது செல்வகுமார்
1: நினைக்காதே அவைதனிலே எந்தங்கே ராஜா
2: ஒரு பாட்டு கேட்க வாழ குழப்பம் ஒரு சொல்லோட போன. சரி, அடுத்தது எங்களுடைய நாகப்பன்.
3: அவரு கண்ணன் வந்து யூடியூப்ல ஏற்கனவே கேட்டுட்டாருல்ல, அவர் சொன்ன
2: கண்ணன் ஒரு அழைக்காத நீ சொன்னீங்க. நீங்க என்ன யூடியூப்ல கேட்டாலும் அண்ணனும் பிள்ளையன்னு நான் நினைக்கிறேன். சரி உமையா நீங்க சொல்லுங்க. உமையா உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா? அழைக்காதே
0: என்ன தெரியாதுமா? விடுகதை சொல்லி விடுகதை.
2: சரி, ஒரு நிமிஷம் தாங்கம்மா, விடுகதை ஒரு நிமிஷம். ராஜ்குமாருக்கு என்ன, நீங்க ஒரு அழைக்காததான் சொன்னீங்க.
1: ஆமாமா, ஒரு அழைக்காது. நான் ரெண்டு சொன்னம்மா.
2: அடுத்த வரிய சொல்லுங்க. ரெண்டு அழைக்காது, அதுக்கப்புறம் என்ன
1: நினைக்காதே ஓராஜா அதுதான் வரும்.
2: அப்ப அழைக்காதே அழைக்காதே நினைக்காதே ஓராஜா உங்களுக்கு, நீங்க அப்படிதான் சொல்றீங்க. சரி, ஒரு உமையானம்மா அமைதி. எனக்கு உமையானம்மா ஒரு நிமிஷம் எனக்கு தாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த பாட்டை ஒரு ரெண்டு வரி
3: கேட்டுட்டு
2: ரெண்டே ரெண்டு வரி ரெண்டே ரெண்டு வரி அந்த பாடலை எடுத்து வந்துட்டு. ஏண்டா இந்த புத்திசாலிகள் எல்லாம் பாட்டு கேட்க வந்தவருக்கு ரெண்டு குட்டு போடணும் நான் இப்ப. சரியா?

0: அடுத்த வரிகள் புல என்றாலும் கண்ணன் சரி அழைக்காதே நினைக்காதே என்று சொல்லியிருந்தார் கண்ணன்.
1: சமயதான சொல்லுவாரு
2: கிடையாது, நான் பாட்டை எடுத்து பாடுறேன் அதுல இருக்கலாம் வரும்.
1: சரி சரணத்துக்கு அப்புறம் எழில் ராஜான்னு வரும் பாருங்க.
0: இல்ல வர வராது.

0: பாடல் வரி
1: போடுறாஜான்னு வந்தது செல்வா சும்மா எல்லாரையும் குழப்ப கூடாது சொல்லிட்டேன் சரியா.
2: ஏ ராஜா,
1: ஏ ராஜா,
2: என்ன ஏ ராஜா,
1: என்ன ஏ ராஜா என்று சொல்றா அவ. சரி இப்ப எங்க விடுகதை சொல்லுங்க உமையால் நீங்க உங்களை விடுகதைய கொடுத்துவாங்க. அதுக்கு செல்வம் ஏதும் பிள்ளையா
3: சொல்லுங்க. உலகம் முழுகம் சுற்றும் ஆனால் ஒரே இடத்தில் இருக்கும். உலகம் முழுகம்
0: சுற்றும்
3: என்னமா
1: சூரியன் என்று சொல்றான்.
3: உலகம் முழுகம் சுற்றும் ஆனால் ஒரே இடத்தில் இருக்கும்.
1: இருக்கும்
3: என்ன
1: உலகம் முழுதும் சுத்தம் ஆனா ஒரே இடத்தில் இருக்கும். ஒரே இடத்துல இருக்குமாமா அது அந்த இடத்துல இருந்து போகாது போகாது ஆனா உலகம் முழுக்க சுத்தம் அப்படித்தானே. டெலிபோன் ஆமா
3: இல்லம்மா
1: இல்ல
3: பேப்பர்ல தான் இருக்கும்.
1: தபாலா
0: வானொலி வானொலி
1: அம்மா அம்மா தபாலா
3: காகிதத்துலதான் இருக்கும்.
1: காகிதத்துல இருக்கும்
0: தந்தி
1: உலகம் முழுக்க சுத்தம் அதான் தபால் என்று சொன்னே கடிதம்
3: தபால் கடிதம் சுத்தது அது வந்து
1: என்ன சுத்துதா என்னது முத்திரை
3: எல்லாருமே
1: முத்திரை
3: தபால சீல் குத்துனா கூட எல்லாம் போகும் வேர்ல்டு கூட போகும்.
1: முத்திரை யார் சொன்னது இந்த ஸ்டாம்ப் சொன்னது ஸ்டாம்ப் சொன்னது யார் முத்திரை நான் சொன்னது ஸ்டாம்ப் சொன்னது
0: அம்மா நான் தான்
1: ஒருத்தனுக்கு
0: வந்து உடம்பே இல்ல அவனுக்கு 10 சட்டை
1: வெங்காயம்
0: எப்படி சொல்லி போட்டீங்க
1: மரியாதையில் வெங்காயம் சொன்ன வெங்காயம் சொல்றேன் பாருங்க நீங்க சரியில்லை நீங்க இப்படி நீங்க இல்லையன்னு சொல்றது சரியில்லை.
0: சரி
1: சொல்லுங்க
0: நீங்க 1000 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான மலை அது என்ன தேன்கூடு
1: தேன்கூடு
0: மகாலிங்கம் சொன்ன தேன் கூடு
1: செல்வக
0: செல்வகுமார் சொன்னாரு மகாலிங்கம் சொன்னாரு மகாலிங்கம் தான் முதல் என்னாரு
1: மகாலிங்கம்
0: சரி விடுங்க மகாலிங்கத்துக்கு வந்த போட்டு
1: என்னண்டே
4: அம்மா அப்புறம் பாத்தீங்களா அது செல்வகுமாரா அந்த நாகப்பனுக்கு
1: வெங்காயத்தை விட்டு மாமா வந்துருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க மாமா. சந்தனராஜ்
4: வெங்காயத்தை விட்டு மாமா
5: வந்திருக்காரு. இல்லங்க உறுப்பினர் தலைவர் ஒரு உறுப்பினர்ல ஒரு ஆள் இல்ல தலைவர் வித்துட்டு வந்துட்டாரு.
1: மாமா வித்துட்டு வந்துட்டாருங்க. வெங்காயம் வித்துட்டு வந்துட்டாரு மாமா. அவ்வளவுதான் மாமா. உங்களோட பாட்டு சொல்லுங்க மாமா. நாளையான் பாட்டு
5: நாளையான் பாட்டு எல்லாம் திருப்பதிலிருந்து போடுது வந்து காதல் சொல்லியது.
1: என்ன பாட்டு மாமா? என்ன மாமா
4: இது
1: என்ன பாட்டு? என்ன பாட்டு? கண்ணோடு காண்பது எல்லாம்
5: திரைப்படத்திலிருந்து தாஜ்மஹால் வந்து வந்து காதல் சொல்லி
1: காதல் சொல்லியது.
5: ராஜ்குமார் ஐயா வேற டிஜிட்டல் ஐயா வணக்கங்க ஐயா. செல்வ
4: வணக்கம். ராஜ்குமார் ஐயா வணக்கம். வணக்கம் மாமா.
5: வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம்.
1: மாமா வந்தது கருணையத்துக்கு பிறகுதான் இப்ப வணக்கம் சொல்றீங்க. மாமா வணக்கம் சொல்லி
4: கேக்கல. அவங்க பேசுறீங்களா? கேக்கல.
1: உங்களுக்கு கேக்கல இல்லையா?
4: கேக்கல.
1: அது எப்படி
4: கேக்கல?
5: நீங்க
4: கேளுங்க சொல்லுவாரு.
5: உங்களுக்கு கேக்கலன்னாலும் அம்மா சொல்றாங்களே மாமா வாங்கன்னு சொன்னாங்களே
4: அதுங்க. திருப்பி அவங்க பேசுறதுக்கு சொல்ல முடியும்.
5: நான் பேசுறது கேட்டுதான். நான் பேசுறது கேட்டுதா எல்லாருக்கும்
1: கூப்பிடுங்க. அப்ப எல்லாரும் கேக்கும்
5: பாக்கலாம். மாமாவை இங்க கூப்பிடலாம்.
1: இல்ல இல்ல
5: இல்ல கண்ணன் அங்க கூப்பிட்டு கேக்கு. கண்ணன் குரல் கேச்சதா இல்லையா டெஸ்ட் பண்றாங்க.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல நீங்க
4: கேக்குதா?
5: கண்ணன் குரல் கேக்குது. கண்ணன் குரல்
1: கேக்குது.
4: கேக்கும் பாருங்க.
1: நாகப்பன் போங்க.
5: குரல் கேக்குது. நாகப்பன் குரல்
4: நாகப்பன் குரல் வர மாதிரி
5: செல்வகுமார் கண்ணன் குரல் கேக்குது. நாகப்பன் குரல் கேக்குது.
1: அழைச்சிருக்கிறேன்.
5: ராஜ்குமார
4: விட்டு வந்தா
1: ராஜ்குமார போடுங்க. போட்டுட்டு இப்ப வேற யார் அங்க இடம் இருக்கா? அங்கால
4: எட்டு பேர் தட்டா போச்சுங்க.
1: நான்
5: நிக்கிறேன்.
1: இல்ல மகாலிங்க
5: விட
1: போயிடுறேன். மகாலிங்கத்தோட அது மட்டும்
5: சொல்லிட்டேன்.
1: அதாவது
6: மூன்று பெண்கள், மூன்று பெண்களுக்கு ஒரே முகம், மூன்று பெண்களுக்கு சுண்ணாம்பு கண்ணா வெத்தலை பார்த்து
1: சுண்ணாம்பு
6: அல்ல அல்ல
5: பள்ளி முதல போன
6: பள்ளி பள்ளி
5: தப்பு பள்ளி
6: முதல
1: போன
6: முதல் பெண் ஆற்றிலே நடுப்பெண் காட்டிலே கடைசி பெண் வீட்டிலே
5: அதாங்க பள்ளிங்க போனான் முதல
6: போனான் போனான் தப்பு முதல
1: பள்ளி
6: நம்ம இவரு
5: அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு
7: உடம்பு கண்டுபிடிச்சா முதல்ல
5: சொல்லணும்
6: கண்டுபிடிச்சா மாலிரங்காத கிணற்றிலே இந்த ஆட்டத்துக்கு நான் மாலி இறங்காத உங்களுக்கு தான் மாலிங் ஐயாவுக்கு
1: தான்
6: ஆளு இறங்காத கிணற்றிலே மரம் இறங்கி கூத்தாடுது அது என்ன இல்ல அம்மா சொன்னது
1: துலான்னு சொல்லுவாங்க. அதாவது கிணத்துல கிணத்துல தண்ணி எழுறதுக்கு அந்த பனைமரத்துல அந்த மரத்தை நீட்டா அப்படியே வெட்டி அதை நல்லா செதுக்கி அதுல ஒரு கப்பம்மா அந்த ரெண்டு தூண் மாதிரி எழுப்பி அந்த வச்சு அதுல
5: ஊற்றுவோம்.
1: என்ன
6: நல்லா மாத்தி சொல்லுங்க. அத மோரும்போது தயிரா சொல்லு,
5: தயிர் மோர்மத்து எல்லாம் மத்துதானே நல்லகுமார் அந்த செல்குமார் செல்லகுமார்
1: சரி அடுத்த சொல்லுங்க.
6: சரி அடுத்து
5: அடிவாளிய
6: பாத்தா கல்லு பல் பட்டா நீர் அது என்ன?
5: ஐஸ் கட்டி
6: ஐஸ் கட்டி
5: பனிக்கட்டி
1: அப்ப யாருக்கு ஜோ
5: கொடுக்கறது
1: ரேட்டுதான் ஐஸ் கட்டி ஆனா தமிழ்ல தானே பனிக்கட்டி
6: சரி ஒரு குருவிக்கு ஒரே கால் நாலு இறக்கை அது என்ன? நாலு ரெக்க உள்ள ஃபேன் நாலு ரெக்க உள்ள
1: ஃபேன்
6: இல்ல இல்ல விரைவு சொல்லாம
1: உங்களுக்கு
6: மறுபடியும் சொல்றேன். ஒரு குருவிக்கு ஒரே கால் நாலு இறக்கை. குருவியை விட்டுட்டீங்களே இறக்கை மட்டும் தெரியுங்க. ஒரே கால் வேணும். அது வந்து இயற்கை இயற்கை
1: ஓ இயற்கை இயற்கை
6: நாலு நாலு வெக்கிற மாதிரி என்ன இருக்குது?
1: உன்ன சாப்பிடலாம், உடனே சாப்பிடலாம்.
3: என்ன சொல்றாரு?
8: பால்ல இருந்து மோர், தயிர், வெண்ணெய், நெய்.
3: இல்ல இல்ல இல்ல,
6: ரெண்டு நாட்டுக்கோழி.
3: ரெண்டு நாட்டுக்கோழி தாவர வகை. ரெண்டு தாவரத்துல
8: தாவர வகையா?
1: ரெண்டு
6: நாட்டுக்கோழியா? நாலு ரெக்க வந்துருமையா?
8: ஒரே கால் நாள் ஒரே காலம்
3: மூணு
7: கதிர. சோழ கதிர்
3: இல்ல இல்ல, கீரை வகை. கீரை வகை, கீரை வகையில ஒரு கீரை. கீரை வகையில ஒரு கீரை.
6: கீரை
7: வெந்தய கீரை. வெந்தய கீரை
3: இல்ல. அரைக்கிறே அரைக்கிறே அரைக்கிறே. ஓகே,
1: அரைக்கிறே.
6: பாருங்க, இத்தனை முழுக்கிற சொல்ற அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அரைக்கிறதுக்கு ஒத்துக்கிறீங்க, என்ன அர்த்தம்?
1: அரைக்கிறே
3: எப்படிங்க நாலு இருக்கும்?
1: அரைக்கீரை இல்ல நாலு இருக்காது.
6: ஆராய்ச்சி
7: பண்ணுவீங்க.
6: இரவில் கிடைக்காது. அது என்ன? இரவில் கிடைக்காது. இரவில் கிடைப்பது.
1: இரவில்
6: கிடைக்கிறதா? இரவில் கிடைக்காது. அதாவது ஓசு வாங்க முடியாது, ஆனா இரவில் கிடைப்பது. அது என்ன?
1: இரவில் கிடைக்காது.
3: நிலா வெளிச்சம். நிலா
1: வெளிச்சம்.
6: தவறு தவறு.
1: இரவு
6: அமாவாசை.
1: நிழல்.
6: தவறு தவறு.
1: இரவு
3: மறுபடியும் சொல்லுங்க.
6: அதாவது இரவில் கிடைக்காதது, இரவில் கிடைப்பது. அது என்ன?
1: தூக்கம்.
6: அதாவது
1: இல்ல இல்ல, அப்படி போய் சொல்லக்கூடாது.
6: பாருக்கு ஒரு விடுகதா. பாருக்கு ஒரு
3: விடுகதா சொல்லுங்க.
6: அதாவது அடியில அடியில பூக்கு, நுனியில பூக்காது.
3: அடியில பூக்கு, நுனியில
1: பூக்காது.
3: என்ன
1: கண்ட மாதிரி அடியில பூக்க, நுனியில பூக்கா?
6: ஆமா,
3: மஞ்சள். மஞ்சள் மஞ்சள்
6: அல்ல. தவறு தவறு.
7: எதுக்கடியில எங்க பூக்கும்? அடியில
1: பூக்கும். இது இவருக்கு என்ன?
6: அடியில பூக்கும். அது என்ன?
7: தேங்காயா?
1: உள்ளி. அதாவது வெள்ளப்பூண்டு. வெள்ளப்பூண்டு
6: அல்ல. அல்ல. தவறு தவறு.
1: அடியில பூக்கும், நுனியில
6: பூக்காது.
1: தாவரமா?
6: சமையலுக்கு பயன்படுத்துவோம். இல்ல, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்.
1: வெங்காயம். வெங்காயம். வெங்காயம்.
6: வெங்காயத்துல பொரியல் செய்ய மாட்டோம்.
1: பொரியல் செய்வேன். கிழங்கு. உருளைக்கிழங்கு.
6: கிழங்கு அல்ல. தவறு தவறு.
7: வாழைப்பழம்.
6: வாழைப்பழம். அதாவது இது நிலத்துக்கு மேலதான் வளரும். நிலத்துக்கு அடியிலேயே சொல்றீங்க நீங்க.
7: வாழைப்பூ. வாழைப்பூ. வெள்ளைக்காரன்.
6: வாழைப்பூ. அடியில பூக்கு நுனியில பூக்காதுன்னு சொன்னில எங்க பூக்குது உங்களுக்கு.
1: நீங்க எதுக்கு நீங்க ஆயில அடிங்க, நீங்க ஒரு அளவு
5: அடிங்க, அடியுறீங்க.
1: கொஞ்சம் பாருங்க, இது மரபுடைய சொல்லுங்க அப்பா, ஏதோ புத்திசாலி தனமா சொல்ல
5: போறாங்க. குளம் கலங்கி விடும் அது என்ன
1: கண்
6: கண்ணு கண்ணு
1: விடைய
6: சொல்றவங்க யாரு முதல்ல சொல்றாங்க பாக்குறதுக்கு ஒரு ஆள் போடணும் மாட்டேங்குது.
8: வெளியில வரல போல
5: சவுண்ட்
8: அது நல்லா இருக்கும், அது நல்லா கொஞ்சம் காமெடி இருக்கும். அது
6: ரைட்டு. சரி, நீங்க விடை வந்து தலைமுடின்னு வந்து எப்படி சொல்லுவீங்க?
8: பாருக்கு
5: தலைமுடி சொல்லுவோம்.
1: தலைமுடிதானே
8: சொல்ல போறோம்,
6: தலைமுடிதா?
8: சரி நான் சொல்றேன், விடுகதை சொல்றேன் கரெக்டா. விடையோட சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும் பேரு. உச்சி கிளையிலே ஒரு முளை குச்சி ஊஞ்சல ஊசலாடுது. உச்சி கிளையிலே ஒரு முளை குச்சி ஊசலாடுது.
6: பழங்காலத்துல கடிகாரம், பழங்கால கடிகாரம் அடியில ஆடி இருக்கு.
8: குச்சி ஊசலாடு.
5: முருங்கைக்காய், முருங்கைக்காய்
6: ராஜகுமார்,
8: முருங்கைக்காய் ராஜகுமார்.
1: சொல்லுங்க
8: பேர் சொல்லாரு, ஏதா
1: சொல்றாரு
8: சொல்ல. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி முருங்கைக்காய் என்ன முருங்கைக்காய்
5: அவருக்காச்சா
1: சொல்லிருக்காங்க. கொஞ்சம் பாருங்க ராஜ்குமார், ராஜ்குமார் அந்த செல்வகுமார், இந்த முருங்கைக்காய் சொன்னா என்ன, அதுல என்ன விற்கும் எடுக்குது? அது இங்க
5: கிடைக்கும் இல்லாம ராஜ்குமார் முருங்கைக்காய் அப்படின்னா அப்படி ஒரு முருங்கைக்காய் எங்க இருக்குது?
1: நல்லா இருக்கு. அவரே பெருமையா எடுத்துக்கொண்டா நீங்க எதுக்கு
5: கவனப்படுறீங்க?
6: ராஜ்குமார் முருங்கைக்காய் இருக்குது உங்களுக்கு. அவர் வீடு தோட்டத்தில் ராஜ்குமார் முருங்கைக்காய்
8: கரெக்டா வருமலாம் குச்சி
6: இல்ல அவங்க வீட்டு, அவங்க வீட்டு முருங்கை தோட்டத்துல
1: சொல்லுவோம். செல்வகுமார்
5: முருங்கைக்காய் கேட்டுப்பா. மூன்று மூன்று எழுத்து பெயர் முற்றிலும் வெள்ளை நிறம், அது என்ன?
6: வெள்ளை
8: பஞ்சு பஞ்சு பஞ்சு பாருக் பஞ்சு.
1: பாரத் பஞ்சு இந்த பயத்திலே மாமா பதில் சொல்லாம என்ன மாமா என்ன சொன்னீங்க முட்டையா மாமா
9: கட்டுப்பை நிறைய பவுன் காசு அது
10: என்ன
9: மாமா காய்ந்த மிளகாய் மாமா காய்ந்த மிளகாய்
1: மாமா
9: காய்ந்த மிளகாய் சந்தன்ராஜ் காய்ந்த மிளகாய் மாமா காய்ந்த
1: மாமா முட்டை உன்னுக்கு வந்தா மாமா உன்னால முட்டை வந்தா என்னண்டு மாமா என்றது நீங்க என்ன மாமா
9: முள்ளுக்குள்ளே முத்து குவலாம் அது என்ன முள்ளுக்குள்ளே முத்து குவலாம் அது
10: பழுதளக்கீரை தூதுவளக்கீரை
1: பழம்
9: பேரோட சேர்த்து சொல்லுங்க
1: மாமா பழம்
9: பழம்
1: மாமா பழம் மாமாக்கு ரெண்டு
10: மாமா பலா பழம்
1: பலா பழம் முள்ளு முள்ளு மாமா மாமா
9: ரெண்டு
1: சொன்னாலும் மெண்டு கொண்டு போறாங்க பாருங்க நீங்க சொல்லுங்க
9: அதான் விழுந்தால் விழுந்தால் படுக்காது எழுந்தால் நிற்காது அது என்ன
1: விழுந்தால் படுக்காது
9: தலையாட்டி போக்கும் தலையாட்டி பொம்மை செல்வகுமார் தலையாட்டி பொம்மை பேரோட சொன்னா சரிதான் பேரோட சொன்னா
1: சரிதான்
9: கோணலாக இருந்தாலும் குணமும் சுமையும் குன்றாது அது என்ன கோணலாக இருந்தாலும் குணமும் குணமும் சுவையும் குன்றாது அது என்ன
10: கொடுத்தாப்புலை கண்ணன்
9: ராஜ்குமாரி கரும்பு செல்வகுமார் ஓகே கரும்பு செல்வம்
10: கரும்பு
1: செல்வகுமார் நீங்க செல்வகுமாருக்கு நீங்க சொல்லி வச்சிட்டு வாரீங்க அது மட்டும் நல்லா தெரியுது இவ்வளவு இவ்வளவு என்ன நாளும் நீங்க செல்வகுமார் அங்க
9: குடியிருக்கும்
1: ராஜ்குமார் ஏதோ சொல்றாரு போறங்க ராஜ்குமார்
9: இருந்தாலும் சுவையிட்டுக் கொள்ளாது கோணலாக குணமும் சுவை
1: குன்றாதுன்னே
9: குடியிருக்கும் குருவியும் அல்ல விளைந்து செல்லும் புலியும் அல்ல எதிரியை கொல்லும் வீரனும் அல்ல அது என்ன
10: உள்ள அன்பு உள்ள அன்பு உள்ள அன்பு
1: என்ன சத்தம் சொல்லுங்க மகானிங்க ஓடி
9: அழகான பெண்ணுக்கு வியாதி
1: என்ன
9: அழகான பெண்ணுக்கு அதிசயமான அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி பாதினால் குறைவாள் பாதினால் வளர்வாள்
10: வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலா கண்ணன்
9: கண்ணன் கண்ணன் வெண்ணிலா இல்ல நிலா நாகப்பட்டம்
10: நான் நாலாவது பாயிண்ட் எடுத்துருக்கேன்
1: கடவுளே போட்டுக்கொண்டே சொல்ல
9: ஒருவனுக்கு உறவளித்தால் ஊரையே கூட்டுவான் அவன் யார்
10: அதுதான்
11: காக்கா மாமா
1: மாமா
11: காக்கா காக்கா மாமா காக்கா
1: மாமா
11: காக்கா நல்லா இருக்கு. வண்ணப்பட்டு சோலைக்காரி நீலப்பட்டு ரவுக்கைக்காரி
12: ராஜகுமார்
11: வாண ராஜகுமார் இல்ல பொன்வண்டு நாகப்பனும் இல்லை
1: வண்ணப்பட்டு
11: பட்டாமச்சி கண்ணனும் இல்ல
1: இல்ல மாமா என்ன சொல்றேன் மாமா எதை சொல்றேன்
11: வண்ணப்பட்டு சேலைக்காரி நீலப்பட்டு ரவுக்கைக்காரி
1: கடல் கடல் மீரா
11: இல்ல கடல் மீரா இல்ல
12: சாந்தகம் மீரா
11: பறவை
1: ஒரு பறவை மீரா
11: மயில் மயில் மீரா மயில் மீரா ஓகே மயில் மீரா ஓகே
1: சொல்லுங்க
12: சொல்லுங்க ஒரே வயிற்றுல போறதுனால ஒருத்த ஓடுவா ஒருத்த நடக்கும் ஆயாரு
1: பெரிய முள்ளு சின்ன முள்ளு
12: அதேதான்
1: செல்வகுமார்டுங்க இந்த அம்மை குழவை ஓடும் அம்மி நடக்குமா
12: கேக்குறேன்
1: அம்மி குழவை ஏண்டிங்க நீங்க எதுக்கு நீங்க
11: அம்மா சொல்லி சொல்லு சொல்லி பாத்திருக்காரு
12: சொல்லி பார்த்தேன்
11: சொல்லுங்க இதை சொல்லுங்க இதை சொல்லுங்க விடிய விடிய விடிய வேலை செய்பவனுக்கு ஒரு கை சின்னதாம் நாகப்பன் வெரி குட்
12: நாகப்பன் அதாவது தொடாம அழுவா தொட்டா
1: பேசுவான்
11: சேற்றுக்குள்ளேயே வாழ்பவனுக்கு ஆகாசத்தில் அன்பனா மாமா தாமரை
12: அதாவது இவனோட வாழ்க்கை வையகமே நடுவும் அவன் யார்
11: கிண்ணம் போல் பூ பூக்கும் பானை போல் காய் காய்க்கும் ஈஷா
1: அம்மாவுக்கு
11: சொல்றேன் ஏதும் இல்லை அரைத்து விட்டால் சிவந்து விடுவார்
1: மிளகாய்
11: மருதாணி
1: காஞ்ச மிளகாய் ஐயோ மருதாணி மருதாணி
11: அவர்தான்
1: தொட்டு விட்டா
11: மருதாணி ஜான்னது அவர்தான் சரி
1: நானும்
11: மருதாணி தொட்டு விட்டால் ஏதும் இல்லை அரைத்து விட்டால் சிவந்து விடுவான் அதான் மருதாணி
1: ஐயோ அந்த ஆனந்தனுக்கு வந்து கொடுங்கப்பா அவர் உண்டு எடுக்கட்டு
12: எல்லாரும்
11: மண்ணுக்குள்ளே கிடப்பான் ஆனந்தன் மட்டும் சொல்லுங்க
12: மங்களகரமானது
1: ஆனந்தன்
12: குரலே காணும் இருக்கு மஞ்சள் குரல் இருக்கு பாருங்க
1: ஆனந்தன்
13: ஆனந்தம்
14: தூங்கி அரை மணி நேரம்
13: மஞ்சள் மஞ்சள்
14: அதுக்கு முன்னாடி கண்ணன் பதில் வந்துருச்சு.
15: மஞ்சள்
13: சொல்லிட்டீங்க
16: உபயோகிக்கல, ஆனா உபயோகிச்சவனுக்கு அத பத்தி தெரியல அது என்ன. இல்ல அது உபயோகிக்க தெரியும் தானே அதை பத்தி.
14: இல்ல என்ன சொல்றீங்க, கண்டுபிடிச்சவனுக்கு
16: அத கண்டுபிடிச்சவனும் அதை வச்சுக்கல, வாங்கினானோ அதை உபயோகப்படுத்தல, அதை உபயோகப்படுத்தினவன் அத பத்தி தெரியல.
13: ஒரே விடுதான இருக்கு,
16: ஒரே விடுதான் மாமா. ஆனா எல்லாத்துக்குமே அது உபயோகப்படுத்துறதுதான். அதாவது எல்லாரும் எப்படி அதுல ஒரு கடைசி அது என்ன சொல்ற, எல்லாத்துக்கும் அது தேவைப்படும். கண்டுபிடிச்சவனா வச்சுக்கல, வாங்கினவனா உபயோகப்படுத்தல, உபயோகப்படுத்தினா எனக்கு அதை பத்தி தெரியாது. யோசிக்கிறீங்களா? ஒருத்தர் லெவல் இல்லையா?
13: வாங்கலி பத்தியா பயன்படுத்தலாம்.
16: இல்ல வாங்கலி பத்தி இல்ல.
14: வாகனம் வாகனம்
16: மாமா வந்து சொன்னதுல பாதி விடை இருக்குது. அதாவது என்னன்னா ஒரு பாதி விடையில வரும், ஒரு பாதி வராது.
14: அவரு வானொலி பெட்டினாரு, அது பெட்டி வரும் நினைக்கிறேன்.
16: அதுல ஒரு பாதி இடையில வரும், ஒரு பாதி வராது.
13: வானொலி
16: ஒரு பாதி அது வரும். ஆமா, என்ன ஒரு பாதி வரும்?
15: பெட்டி
16: பெட்டி சரி, பெட்டி சரி. அதுக்கப்புறம் சவப்பட்டி கரெக்ட்.
15: சரியா?
16: அதை கண்டுபிடிச்சா சரி, அதை கண்டுபிடிச்சு வச்சுக்க மாட்டான். வாங்கினவனா அதை உபயோகப்படுத்த மாட்டான். வேற ஒருத்தனுக்கு தான் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா அதுல உபயோகப்படுத்தவனுக்கு தெரியாது. சவப்பட்டியில் இருக்கிறது
13: உனக்கு
16: செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு, ஆனால் குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது. அந்த குற்றம் என்ன குற்றம்
14: என்ன சொல்லுங்க முதல்ல.
16: ஒரு குற்றத்தை செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு, ஆனால் அந்த குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது.
13: ஒரு
16: குற்றத்தை செய்ய முயற்சித்தால் தண்டனை உண்டு, ஆனால் அந்த குற்றத்தை செய்தால் தண்டிக்க முடியாது. அக்குற்றம் என்ன குற்றம்?
15: தற்கொலை.
16: தற்கொலை
15: எங்க
17: இருக்கிறீங்க கல்யாணம் சொல்ல மாட்டேங்கிறீங்க.
16: சாப்பிடறதுக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான், ஆனா தண்ணியை கொடுத்தோம்னா செத்து
13: போயிடுவான்.
15: மாமா நெருப்பு,
16: மாமா நெருப்பு.
15: நான் இப்ப தாண்ட போறோம் நாங்க.
17: என்ன தாண்டிருப்பாரு செல்வகுமார்ல?
15: இல்ல மாமா தாண்டல.
13: ஒண்ணு போட்டு ரெண்டு சைபர் போடுங்க.
17: உங்களுக்கு எந்த பக்கம் போடுறாங்களோ அந்த பக்கம் எனக்கு.
16: சரி, பேசாத வரைக்கும் நான் இருப்பேன், பேசினால் நான் ஒழிந்து விடுவேன். நான் யார்?
13: பேசாத வரைக்கும்
16: நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன். நான் யார்?
15: பேசினால் உடைந்து விடுவேன்.
17: பேசினால் உடைஞ்சிருமா?
16: உடஞ்சா வெடிவா உடஞ்சா உண்மையில உடையாது.
17: அதான் உடைந்து விடுவேன் சொல்றேன்.
16: உடந்தா இல்ல
17: கண்ணாடி
15: இல்ல பேசுனா பேசாம
16: பேசுனா உடஞ்சிருமா? பேசாத வரைக்கும் நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன். நான் யார்?
13: நேருக்கு முடியாது.
17: பொய்யே பொய்யே பண்ண பொய்
16: பொய் இல்ல போய் அல்ல, ஆனா அது மாதிரிதான் வரும்.
15: விடை
16: அது மாதிரி வராது.
15: விடை
16: விடை அல்ல,
13: அங்கதான் நிக்கிறோம். அதுதானே
17: எனக்கு தெரிஞ்சு பொய் தான்.
16: பொய்யல்ல, பொய்யல்ல.

0: மறுபடியும் சொல்லுங்க.
1: பேசாத வரையும் நான் இருப்பேன், பேசினால் நான் உடைந்து விடுவேன், நான் யார். ஆனா பேசாத வரைக்கும் பேசாம இருந்தாருனா அவர் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஆனா பேசிட்டாருனா அவர் சொல்ல மாட்டோம் தானே.
2: சாட்சி
1: நான் பேசுவோம் சொல்லுவான், பேசிட்டா சொல்லுவோம். அது மாதிரி
2: சாட்சி
0: ரகசியம்
1: இல்ல,
2: ரகசியம்
1: அல்ல அல்ல.
2: இது தெரியுமா கண்ணுக்கு?
1: தெரியாதுமா? தெரியாது. இது உணரலாம், உணர்றது உணரலாம், உணரலாம், உணரலாம், சொல்லலாம், கேட்கலாம். அது மாதிரி அதுதான் போய் மாறி மாமினல்.
2: எத்தனை எழுத்து?
1: மூன்றே மூன்று எழுத்து.
2: மூன்றரை எழுத்தா?
0: உண்மை
1: மூன்று. உண்மைக்கு ரெண்டு எழுத்து தானே வரும்.
0: இல்ல உண்மையா?
1: உண்மைக்கு அல்ல,
0: பொய்ய உண்மையும் இல்ல,
1: ரெண்டு இல்ல.
2: இப்ப நாங்க பேசும்போதெல்லாம் தெரியுதா? இப்ப நாங்க பேசிக்கொண்டு இருக்கோம்ல,
1: நீ பேசாத வரைக்கும் இருக்கும், பேசினா அது உடஞ்சிடும்.
2: மௌனம்
1: தவறு. மௌனம் அதை ஒத்து வந்துட்டீங்க.
2: மௌனம் அமைதி. அமைதி
1: அமைதி
2: அமைதி. வீராகுண்டிக்கு அமைதி.
1: அமைதி
0: அம்மா. அமைதி அமைதி புயல் அம்மா.
2: ஐயோ
0: அவரை அடுத்து நான் அடுத்து வாரேன், அடுத்து அடுத்து வாரேன். முதுகெல்லாம் முதுகெல்லாம் கூணல், வயிறெல்லாம் பல், உள்ளே வேலியும் தாண்டி மூங்கில் வேலியும் தாண்டி உள்ளே சென்று பார்த்தால் ஒளிந்து

0: வயிற்றுல பண்றது என்னது
1: முத்தான் முத்தான்
0: குடமுழக மாதிரி வரும் நினைக்கிறேன்.
1: சாப்பிடுறதா ஃபாரூக்
0: செல்லகுமார் தெரியும், செல்லகுமார் தெரியும், சாப்பிடுற பொருள்
1: தான்
0: இல்ல, சாப்பிடுற பொருள் இல்ல, சாப்பிடுற பொருள் இல்லையா? நானே மாறி வாங்கிட்டு அப்படின்னு அமைதியா இருக்கேன். சிறுநாக்காலும் இல்ல இல்ல, மனித உடல் இல்ல, இது ஒரு ஆயுதம். ஆயுதமா?
1: ஆயுதம்
0: துப்பாக்கியா? இல்ல துப்பாக்கி குண்டு இல்ல, இல்ல ரவா இல்ல, துப்பாக்கி ரவா.
1: உள்ளுக்குள்ள ஒரு பையன் ஒடுங்கிருப்பானப்பா, அத பாருங்க.
0: உள்ளே சென்று பார்த்தா ஒழுங்கிருப்பான் சின்ன பையன்.
1: இவன் இந்த என்ன சின்ன பையனும் இந்த துப்பாக்கி குண்ட நேச்சுதான் இவங்க சொல்றாங்க துப்பாக்கி.
0: இரும்பும்
1: மரமும் சேர்த்து
0: அருவாள் தான். ஆனா அதுக்கு இல்லையே பல்லு
1: இல்லையே,
0: கண்ணன் கருத்தருவா, கருத்தருவா கண்ணன்.
1: என்னது உள்ளுக்க குட்டி பையன் எங்க ஒளிஞ்சிருக்காங்க?
0: அதுதான காய் கதி கைப்பிடி
2: கதிர கதிர அந்த
0: கருக்கருவா. ஆமா அது கதிரா இருக்கும்போது ஒட்டி இருக்கணும்.
2: ரொம்ப அழைச்சு
0: பண்ணக்கூடாது.
1: செல்வகுமார், செல்வகுமார்ட்ட ஒரு கேள்வி. செல்வகுமார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஆயுதம் என்று சொல்ற, நீங்க வீணைய சொல்றீங்க, அது ஆயுதமா? அது
0: அதாவது அதாவது இசை கத்துக்கிட்டவங்களுக்கு அது
2: இதனால் சரி
1: கருவி
0: ஆயுதம் ஆயுதம்
1: பாருங்க.
0: சரி அடுத்து வரேன், அடுத்து அடுத்து வரேன். பாய் பாய் பட்ட வட்ட பாய், வாழ்வு தரும் பாய், ஊரெல்லாம் சுற்றும் பாய், ஒவ்வொருவரும் விரும்பும் பாய், அது எந்த பாய்?
1: வீதி வீதி ரவுண்ட்
0: மறுபடியும் சொல்லுங்க பாரு. வட்ட வட்ட பாய், ஒவ்வொருவரும் விரும்பும் பாய், அது என்ன பாய்? மறுபடிக்கு சொல்ற வட்ட வட்ட பாய், அதுலயே கண்டுபிடிச்சு.
2: வட்டப்பாயா?
0: வாழ்வு தரும் பாய், அதுலயும்
2: கண்டுபிடிச்சு.
0: பாய் வாழ்வு தரும் பாய், ஆமா ஊரெல்லாம் சுற்றும் பாய்,
1: சூரியன்
0: ஊர்வரும் விரும்பும் பாய், எல்லாருக்கும் விருப்பம்
1: சூரியன்.
0: இல்ல பாயின்னு வரணும், பாயின்னு வரணும்.
2: பாரு பாரு
0: பாயிரியன் பாயந்தளம் அது இல்ல, அது இல்ல. சித்தாயா? சித்தாயா? வட்டமா
2: பாயன் பாய்,

0: தாய்க்கு பக்கத்துல ஒரே ஒரு எழுத்து தான் பாவனாக்கு மேல, மூணு எழுத்து சொல்லுதான். துபாயா துபாயா
1: முன்னாடி
2: ஒரு அர்த்தம் மட்டும் சேருங்க.
0: பாவுக்கு முன்னால அந்த துபாயின் பின்னாரில் பூ எடுத்துட்டு வேற போட்டுக்கோங்க.
1: மறுபடியும்
0: சொல்ற வட்ட வட்ட பாய் அதுல கண்டுபிடிச்சிருக்கலாம். வட்டமா இருக்கும், வாழ்வு தரும் பாய், ஊரெல்லாம் சுற்றும் பாய். நமக்கு வாழ்வு தரவே அதான், ஊரெல்லாம் சுற்றுது உலகம்லாம் சுற்றுது அப்படின்னு சொல்லுதுதான். ஒவ்வொருவரும் இருந்து எல்லாருக்கும் ஒரு பாட்டு, சின்ன பிள்ளை இருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் இருக்கும்.
1: எந்த வீட்டுல இருக்கா
3: அப்பளம்? அப்பளம் பாயா
0: அதான் சொல்லுங்க. உலகமே விரும்பி
1: அப்பளம்
0: பாயா ஒரே ஒரு எழுத்துதா, ஒரே ஒரு எழுத்துதா இவ்வளவு தரவு
1: நான் தான் எடுத்து
0: வெள்ள குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடும், பிடிக்க முடியாது. யாராவது வெள்ள குதிரையும் கருப்பு குதிரையும் மாறி மாறி ஓடிட்டே இருக்கும், யாரும் பிடிக்க
3: முடியாது.
0: யாரும் சொல்லுங்க.
1: ஒழுங்கு
0: இல்லீங்க அதான் பகல்
2: நாளுக்கு சம்மந்தம் வராது. இது கருப்பு குதிரை வெள்ள குதிரையில எப்படி நாள்ல சொல்லுவீங்க
1: நீங்க?
2: சரியான பதில யோசிச்சு சொல்லிடணும்
4: அவ்வளவுதான்.
2: சரி எனக்கு ரெண்டு மார்க் போடுங்க.
4: சரி நீங்க எப்படித்தான் சொன்னாலும் மார்க் போடுறது நான் தான்.
2: நாலு சொல்லி அஞ்சு சொல்லிருந்தா தப்பு.
4: அடுத்த அடுத்த விடுங்க.
2: அடுத்த வாயை பிள்ளை பிடித்தால் இல்ல மறுபடியும் சொல்றேன் சாரி. வாளை பிடித்தால் வாயை பிளப்பான், நெருப்பை விழுங்குவான், விழுங்கி கக்குவான், அவன் யார்? வாழை வாழை பிளப்பான் அதுல வாழை பிடிக்க வாழை பழத்தா வாழை பிடிக்கணும் நெருப்ப ஒழுங்கி கத்துவா
4: லைட்டர்
2: கேஸ் சிலிண்டர்
4: லைட்டர்
2: இல்ல இல்ல அதுல எங்க இருக்கு வாழு வாழை பிடிச்சா வாழை பிழப்பான் அதான் மெயின். அதுல வாழை பிடிச்சா வாழை பிழக்கிறவன் யாரு? வாழை பிடிச்சா வாழை பிழப்பான் அவன் யாரு?
3: மாமா
2: ஆராய்ச்சி பண்ணதா வாயை அதோட நிறுத்திடலாம். அதுக்கு அதோட
4: நிறுத்திடணும். எல்லாம் அதுதான் வருது அவ்வளவுதான். நீங்க எல்லாத்தையும்
2: சொல்லக்கூடாது. ரெண்டாவது வார்த்தையும் சொல்லக்கூடாது. எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சொன்னா சொன்னா குழப்பம் வந்துடும். அதுக்குதான் சொல்லுவாரு. அதான் விடுதலை குழப்பணும். சரி அடுத்தது வண்ணன் வெளுக்காத வெள்ளை, கொல்லவன் பண்ணாத பாண்டம், மழை பெய்யாத தண்ணீர், அது என்ன? பாண்டம் சொல்லிட்டு மழை பெய்யாத தண்ணீர் எழுக்காத வெள்ளை, குயவன் பண்ணாத பாண்டம், பாண்டம் மழை பெய்யாத தண்ணீர், என்னது
1: தண்ணீரா?
2: தேங்காய் சரியான சரோகுமார
3: பூமருதான்.
2: அடுத்து முன்னும் பின்னும் போவான், ஆனால் ஒற்றைக்காலில் நிற்பான்,
3: கதவு கதவு
4: மாமா
3: கதவு
4: மாமா
2: கதவு கண்ணன் இல்ல கதவு கண்ணன் கதவு
4: கண்ணன்
2: எனக்கு முதல்ல கேட்டது கண்ணன் தான். ரெண்டாவது
4: சொல்லிட்டேன்
2: பார்க்க முடியல.
3: நிகழ்ச்சி போட்டு போறாங்க
4: இன்னைக்கு. நான் உங்கள் பகல் நேரம் எடுத்த நிகழ்ச்சி முதல் முதல் கலைச்செல்வி அம்மா வந்து பாடுன அந்த நிகழ்ச்சி முதல் முதல் மாமா கொண்டு அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அதை எடுத்து போடும்போது அந்த நிகழ்ச்சி வந்தது. நாங்க முதல் கேட்கல, சும்மா எடுத்து போடுறது தானே. அது அந்த தூக்கத்துல எனக்கு அந்த எல்லாம் கேட்டது. அப்ப கேட்டு கொண்டிருந்தேன். சொல்லுங்க
2: சார். தொட்டு பாக்கல எட்டி பார்க்க முடியாது. அது என்னது?
4: சின்ன
2: மச்சா என்ன புண்ணிய வச்சோம் சின்ன பொண்ணு சேந்தி கட்டின மாலை அது சிக்கில்லாம அழுத்தவருக்கு தென்னப்பட்டினம் பாதி.
1: குருவி கூடு
2: கல்லு
3: பஞ்சு
0: இல்ல இல்ல
4: இல்ல
0: இல்ல
2: குளம் குளம் குளம்
4: குளம் இல்ல கொக்கு நிக்க
0: இல்ல
4: நீங்க
0: வட்ட வட்ட கொக்கு நிக்க நிக்க குளம் வட்ட வட்ட
4: வட்ட வட்ட
0: அது என்ன கொக்கு நிக்க நிக்க குளம் வட்ட வட்ட கொக்கு நிக்க நிக்க குளம் வத்தி பேர்
4: சாப்பிடுறதா
0: இல்ல
4: இல்ல
0: ரெண்டு பதில் சேர்ந்து வரணும் அதுல கொக்கு நிக்கும் ஒரு பதில் வருது குளம் வற்றதுக்கும் ஒரு பதில் வருது ரெண்டு சேர்ந்துதான் அது வினை தெரியும் ரெண்டு இருந்தாதான் அது வினை நடக்கும் வினை பிடிக்கும்
4: கொக்கு நிக்க நிக்க குளம் வத்த வத்த இத
2: சொல்லிட்டேன்
4: அடிச்சு
3: பாத்துட்டேன்
4: கொக்கு நிக்க நிக்க பனைமரமா
3: ரெண்டு
0: சேர்ந்து வரும்
4: யார
0: அடிச்சு
2: அப்பா
4: தத்தி தத்தி வந்து சொல்லிட்டு
3: போறேன்
0: ஐயாவுக்கு மார்க்
3: வந்துருக்கு
0: யாரு நம்ம யாரும் வச்சுக்கிற மாட்டோம் அதனால சரி நன்றிமா நன்றி
4: நன்றி சரி இப்ப நாங்க இப்ப என்னலாம் சரியா அது கிடையில நீங்க ஒவ்வொரு தர பாட்டுகளை சொல்லுங்க எந்த பாட்டை தேர்வு பண்றேன்னு பாக்குறேன்
2: பாட்டு
4: சொல்லாமலே போயிட்டேன்
2: சொல்லுங்களுக்கும்
4: ஒரு பாட்டு
2: சொல்லுங்க இந்த படத்துல கதை சொல்ல போறேன் விடுகதை சொல்ல போறேன் பாட்டை போடுங்க
4: கதை சொல்ல போறேன்
2: கண்மணியே காதல் என்பது கற்பனையா
4: ஆமா
2: அதே
4: பாட்டு
2: இப்ப நான் படத்தை சொன்னேனே அவர் பாட்டை சொல்லிட்டு வருவாருமா கண்ணன் இப்படித்தான் இருக்கு அது நம்ம தெரிஞ்சதுனால தெரியும்
4: அரைச்ச முழமாய் வச்சு அரைச்ச பாட்டு அது கண்மணியே காதல் என்பது அந்த பாட்டு மற்றது என் கண்மணி காதலி அதுவும்
2: ஆனந்தனுக்கு
4: ஒரு பாட்டு
2: ஆனந்தனுக்கு
4: ஒரு பழைய பாட்டு பழைய நல்ல பாட்டு
0: பழைய பாட்டு அவருக்கு வந்து செந்தமிழ் தேன்மொழியால்
4: செந்தமிழ் தேன்மொழியால்
2: மாலை இப்ப மங்கைமா அவருக்கெல்லாம் அவரோட பழைய பாட்டா போடலாம் கேப்பாரு வந்து
4: நானே சொல்றேன்
2: பாட்டு இந்த பாட்டு வேணும்னு அனுப்பிருப்பாங்கல்ல போட சொல்லு.
4: இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க சொல்லுங்க?
5: அம்மா வந்தது வந்து 13 ஆளா வந்திருக்காரு.
2: சாமத்தில் பூத்தமல்லி
4: அது பழைய பாட்டு இல்லையா? நீங்க ஒரு பக்கத்தார
2: உங்களில் ஒரு தீங்க படத்துல
4: சாமத்தில்
5: பூத்தமல்லி கேட்ட பாட்டு சொல்றீங்க
4: கண்ணா?
2: கேட்டாங்களா?
4: மாமாவை விட்டுட்டு என்ன 15 16 மாமா பேரை எழுதல அவர்கிட்ட பாட்டுக்கு விளக்கம் சொல்றதுல அந்த ரசனையில அத மாதிரி போயிரும். இப்ப 13 பேர் இணைஞ்சிருக்கலாம். அண்டைக்கு
5: சந்தனராஜ் அன்னைக்கு இப்ப சொன்னீங்கல்ல சர்மாலயம் படம்,
3: அன்னைக்கு
5: உங்க பேரையே விட்டுட்டாங்க.
2: நீ இல்லாத போது எங்கும் நெஞ்சம் இளமை கோலம் அந்த பாட்டு போடுங்க.
4: இளமை கோலம்
5: இளமை கோலங்கள்
2: கோலம் தான் இருக்குது. இளமை கோலம்
5: இல்ல இளமை கோலங்கள் படத்து பேரு
4: இல்லாத
2: இளமை கோலம் தான் இருக்குது.
5: போது இயங்கும்
2: அனுமதி
5: சொல்லாத கதை 100
2: இல்லாத போது எங்கும் நெஞ்சம்
5: சொல்லாத கதை 100
4: பாட்டே தெரியுது பாருங்க. பழைய பாட்டு முழுக்க தெரியுது பாருங்க இவருக்கு.
5: அம்மா இது பழைய பாட்டு கிடையாது, இப்ப வந்து புது பாட்டு, இடைக்கால பாட்டு. மோகன் படம்
2: நான் சுமனா
5: மோகன் மோகன் அந்த ஈரமான ரோஜாவின் ஒரு பாட்டு வருங்கல்ல என்னை
2: பாருங்க
5: அந்த படம்.
4: அடே அப்பா
5: யாரு கரெக்டாது
4: செல்வா உங்களோட மரியாதை போகுது செல்வா. கர்றீங்க செல்வா, ஏன் இப்படி
2: செய்யறீங்க?
5: செல்வகுமார் மியூட் போட்டிருக்காரு.
4: விருப்ப பாட்டையும் சொல்லுங்க, அப்பதான் நான் உங்களுக்கு சரி மார்க் சொல்ல போறேன். சரியா? ஆனந்தனுக்கு 0.
2: நல்ல மார்க் வாழ்த்துக்கள்.
4: ராஜ்குமாருக்கு 1.
2: மாராத்துக்கள் ராஜ்குமார் போயிட்டாரா?
5: ராஜ்குமார் அப்பவே
4: போயிட்டாரு. நல்லா அவருக்கு யோசிச்சு பாருங்க. மீராவ 2 இடத்துல எழுதி வச்சிருக்கேன். இது எப்படி இருக்கு? மீராவ 2 இடத்துல என்னடா 2 மீரா? சரி கொஞ்சம் பாருங்க. ராஜ்குமார் 1, ஃபாரூக் 2, மகாலிங்கம் 1. மகள் செல்வம் 8, செல்வகுமார் 8, மாமா 9, கண்ணன் 6, நாகப்பன் 10. சரியா? மீரா குட்டி
5: சொல்லுங்க சொல்லுங்க.
4: மீரா குட்டி எங்க தெலுங்கு பாபா
2: யாராவது 6 6 6 தான் இல்ல 2
4: மீனா குட்டி?
2: 12
4: சரியா சொன்னா கட்டிக்காரன். மீனா குட்டி
2: எத்தனை? அது நீங்க போட்டதை ஒன்னு வேற யாரும் சொல்ல முடியாது. சரியா சொல்றது நாங்க சொல்றது எப்படி வேற? அதுல
4: மீனா குட்டி 15.
2: அதுல 10 கழிச்சிருங்க.
4: இல்ல அதுல 6 கழிங்க. அதுல
2: அப்ப மாமாவும் நீங்களும் ஒண்ணு,
4: நானும் மாமாவும் 9, நீங்க தான் 10, ரெண்டு கூட நீங்க. மற்ற அவர் 8, செல்வகுமார் 8, கண்ணன் 6,
2: நானே மார்க் எப்படி இருந்தா உங்களை வாங்க விட்டு
4: சரி. எல்லாரும் பாட்டு சொல்லுங்க, என்னென்ன பாட்டு? பாட்டு நீங்க சொல்லுங்க, நான் அதுல உண்டு நான் சூஸ்
2: பண்ணேன். அம்மா எனக்கு காவல்காரன் திரைப்படத்துல நினைத்தேன் வந்தாய்,
4: நினைத்தேன்
2: வந்தாய். போட்டுங்க எல்லாத்துக்கும்.
4: சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஆமா நான் வந்து கதை போமா
4: பாவம்.
3: என்ன
4: பாட்டு மாமா?
3: மல்லிகை பூ போடுதே மாறாக்கும் அப்படின்னு ஒரு
2: பாட்டு.
3: ரஞ்சனி
2: நடிச்ச உடன்தான தாய் மேலான
4: சொல்றது
2: போடுதே
3: மாறாப்பு.
2: இது
4: பாப்பா மல்லிகைப்பூ போடுதே மாறாப்பு. அது படம் வந்து அது மல்லிகைப்பூ போடுதே ரேகா, ரேகா நடிச்சிருக்கிற அதுல.
2: அதான் ரேகா நடிச்சது. நம்ம ஊர் நல்ல ஊராங்க.
4: அது நம்ம ஊரு நல்ல ஊரு. கட்டிக்காரன் நீங்க
2: எப்படி வந்தாலும்
4: சரியா மாமா வாங்க.
2: அப்ப நீங்க எந்த பாட்டு போட்டாலும் ஓகேமா?
4: ஓகே பாருங்க. சரி அப்ப எல்லாரும் விட பாருங்க, விட பாருங்க, விட பாருங்க. நான் பாட்டை போட்டு முடிக்கிறேனுங்க. என்ன அங்க குறைஞ்ச சத்தம் பாவம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் ஒன்றியல் தமிழ் வானொலி. கனடா கழகத்தில் இருந்து 24 மணி நேர தமிழ் சேவையில் இதுவரை தாங்கள் கேட்டு நேர்ந்தது கலம்பும் நேர நிகழ்ச்சியில் பொக்கிசம் மற்றும் விடுகதையில் கேட்டு நேர்ந்தீர்கள். இந்நிலை சிறப்பித்த அனைத்து அன்புறவுகளுக்கும் உலகம் முழுவதும் இருந்து கேட்டு பேசிக் கொண்டிருக்க மேய நெஞ்சங்களுக்கும் என்னோடு இதுவரை இருந்து இயல்வினை சிறப்பித்த மீரா அம்மா அவர்களுக்கும் இயல்வினை கேட்டு கொண்டிருக்கும் அப்பா சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரூக் சௌதரி. நன்றி வணக்கம்.
4: கட்டிக்காரன் கட்டிக்காரன். சூப்பர்
3: சூப்பர் வணக்கம் நேர்களே. இதுவரை நிறுவம் உங்கள் கேட்டு மகிழ்ந்தது கதம்பம் நேரலையில் பொக்கிசத்தோடு உடுவதைகளும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுவரை நிறுவம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பர்களுக்கும், செவிமடுத்த அத்தனை அன்பர்களுக்கும், நிகழ்ச்சியை சுவைப்பட நிறைவுபடுத்திய இயக்குநர் மீரா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை இடையிலே வந்து கலகல போட்டு தெரியாத விடுகதைகளுக்கு விடையளித்து சென்ற எங்கள் ஐயா சந்தனை செல்வன் அவர்களுக்கும் நன்றிகளை கூறி மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்திரராஜ். நன்றி, வணக்கம்.
4: கட்டிக்காரன் அப்பா மாமா. சரி, அடுத்து யார்? அடுத்தது எங்க
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பொக்கிசமான விடுகதைகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள். கதமம் நேரலையில் நிகழ்ச்சி மேற்பட நெறிப்பட நிகழ்த்திய மீரா அம்மா அவர்களுக்கும் சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் விடுகதையில் பங்கேற்று விடுகதைகளை கூறிய மாமா மற்றும் கோயம்புத்தூர் ஏ நாகப்பன், ஃபாரூக் ஆனந்த் மற்றும் நண்பர் செல்வகுமார், மல்லிய மகாலிங்கம் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் பெரிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று பண்புடன் உங்கள் எம்மா கண்ணன். நன்றி, வணக்கம்.
6: பொக்கிசம் மற்றும் விடுகதை நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய மீராம்மா அவர்களுக்கும் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகப்பன். நன்றி அம்மா.
4: கட்டிக்காரங்கள் எல்லாரும் கட்டிக்காரர் நல்லது என் அன்புறவுகளே. இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த என் அன்புறவுகளுக்கு நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக்கொண்டு என்னோடு கூட இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி நிகழ்ச்சி சிறப்பித்த இதுவரை நேரமும் இருந்த என் அன்புறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எல்லா உறவுகளுக்கும் கண்ணன் அருள் வேண்டுகிறேன், கிடைக்க வேண்டும் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லாரிடமும் நீங்க கேட்ட பாட்டு மல்லிகைப்பூ போடுதே மாறாப்பு என்ற பாட்டு காற்றிலைக்கு வருகிறது. நான் இன்றைக்குதான் அந்த பாட்டு கேட்க போறேன். இதுல வாரக்கு உங்களுக்கும் வாரத்துக்கும் ஒரு விடுகதை சொல்லி அனுப்புறோம், அதை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. சரியா சரியா கட்டிப்பிடிப்பான், கலட்டி விட்டால் சின்னனாவான். அடுத்த உட வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சு கட்டிப்பிடிப்பான், கலட்டி விட்டால் சின்னனாவான். யாருண்டு
2: சீட் பெல்ட், சீட் பெல்ட்
4: கட்டி நல்லது. அன்பு உறவுகளே, இது பொழுது சந்திரராஜ் மாமா கேட்ட பாடல், எல்லோருடைய எல்லோருக்கும் விருப்பமான பாடல் இந்த காற்றில் வருகிறது. இந்த பாடலை தொடர்ந்து நீங்க மறு ஒளிபரப்பு மற்ற நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக கேட்கலாம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: உலகம் தமிழ் பேசும் மக்களின் இடத்தரமான வானொலி MTR.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு பாருங்கள், இப்பொழுதுதான் 2021 பிறந்தது. புது வருடம் என்று எண்ணிக்கொண்டு எங்களுக்கு புது வருடம் என்ன, தீபாவளி என்ன, வருஷம் என்ன என்று தெரியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கிக் கொண்டு பொருளாதார சிந்தனையோடு எல்லாம் ஓடி திரிந்து கொண்டு கலாச்சார விழுமியங்களை கடைபிடிக்க வேண்டுமே என்று ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலே காலம் இல்லாது அவரும் ஓடிக்கொண்டே இருந்திருக்கின்றது. மணிக்கூடு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. மணிக்கூண்டுக்குள்ளே நேரம் காட்டி அந்த முள்ளுக்கள் நிற்கவில்லை, ஓடிக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுதுதான் 2021 பிறந்தது என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே 7 மாதங்கள் ஓடி சென்று விட்டன. 29 நாள் என்றால் இன்னும் 1 நாள் 2 நாள் இருக்கின்றது மாதம் முடிவதற்குள். அடுத்த ஆகஸ்ட் மாதம் வருவதற்கு இந்த உலகெல்லாம் கணக்கெடுக்கும் கணக்குக்காக, பொருளாதார ரீதியிலே கணக்குக்காக ஒரு நேரத்தை நியமித்திருக்கின்றார்கள். அது இந்த கால அளவு 24 மணி நேரம். காலை மாலை எங்கும் மாறலாம், இரவு பகல் எங்கும் மாறலாம் போகலாம், நேரம் மாறாது. பாருங்கள், 7 மாதங்கள் 29 நாளை கழித்து விட்டோம். என்னத்தை சாதித்தோம்? நாங்கள் ஒன்றுமே சாதிக்கவில்லை. அந்த கொரோனா வைரஸ் தான் சாதித்துக் கொண்டிருக்கின்றது பல வழியாலும் எங்களை அடக்கி வைத்து. அன்று ஒரு உறவு எழுதியிருந்தார், ஹொலண்ட் நாட்டிலிருந்து எங்களை எல்லாம் அடக்கி ஆள வந்தது இந்த கொரோனா தான் என்று கூறினார். எங்களை ஆட்சி செலுத்திக் கொண்டிருப்பது இப்பொழுது அரசியலும் அல்ல, விஞ்ஞானங்களும் அல்ல, இந்த கொரோனா என்ற கிருமிதான் என்று அழகாக எழுதியிருந்தார் என்னுடைய பாலிய நண்பர். அவர் சொன்னது முற்று முழுக்க உண்மை என்றுதான் நானும் ஏற்றுக்கொண்டேன். பாருங்கள், பருவ காலங்களெல்லாம் மாறிக்கொண்டு போகின்றது. முன்பு காலம் இன்ன காலத்தில் இன்னது வரும் என்றால் அது அப்படியே நடைபெற்றது. ஆடிப்பெருக்கு அந்த நாளையில பெருக்கெடுத்து ஓடி வரும் என்றால் அது அப்படியே ஓடி வரும். அந்த நேரத்தில் அவர்கள் தேடிச் சென்று நெல்லுகளை விதைப்பார்கள். விதைத்த நெல்லுக்கு பருவ மழை பொழிந்து கொடுத்து அது நல்ல விளைச்சலை தந்து எங்களுக்கு உணவாக பயன்பட்டு வந்த காலம் ஒன்று உண்டு. இந்த மாதத்திலே இந்த மாமரம் பூர்க்கும் என்று எண்ணினால் அது அப்படித்தான் நடக்கும். பருவங்கள் மாறவில்லை, காலங்கள் மாறவில்லை, நாங்கள்தான் அதை விட்டுவிட்டோம். எங்களுடைய பழக்க வழக்கங்கள், நாங்கள் பின்பற்றி வந்த முறைகள் எல்லாம் பிழை. ஆனால் முன்னேறத்தான் வேண்டும், அபிவிருத்தி வேண்டும். பூமி என்ற இந்த பெட்டகத்தின் மேலே எங்களை இறைவன் நிறுத்தி இருக்கின்றார். இந்த பெட்டகத்துக்குள்ளே நிறைய இருக்கின்றது. இந்த பூமியிலே நீ செய்கிற கர்மம் பல உண்டு. பெருமையான அந்த பூமியை நாங்கள் வெட்டி திறந்து எத்தனை மாற்றங்களை செய்திருக்கின்றோம். இயற்கை வளம் பொருந்திய காடுகளை எல்லாம் அழித்திருக்கின்றோம். அந்த காடுகளை தூர கொண்டு போய் விட்டுவிட்டபடியால் மலைகளை காண முடியாமல் இருக்கின்றது. மலைகளை வெட்டி சரித்திருக்கின்றோம். மிருகங்களுக்கெல்லாம் எவ்வளவு உபபாதையை கொடுத்து அவர்களெல்லாம் தூர விரட்டிவிட்டோம். பறவைகள் எல்லாம் சுதந்திரமாக வானத்தில் பறக்க முடியாதவாறு வானத்தை எல்லாம் நச்சூட்டி விட்டோம். எங்கு பார்த்தாலும் விமானங்கள் ஓட்டம், எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்புகள், எங்கு பார்த்தாலும் நச்சு புகை மேலே பறந்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் மின்சார கம்பங்கள் தொங்குகின்றது. பறவைகளுக்கு கூட சுதந்திரம் இல்லை. அவற்றையெல்லாம் விரட்டி அடித்து இந்த பூமியில நாங்கள் தான் புத்திசாலிகள், அறிவு ஜீவிகள் என்று சொல்லி அறிவியலின் கண்டுபிடித்து அறிவியல் வழியிலே சென்று பல முன்னேற்றங்களை கண்டிருக்கின்றோம் தான். ஆனால் உள்ளத்தாலும் உடலாலும் எந்த முன்னேற்றத்தையும் நாங்கள் காணவில்லை. தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்கிறது. தேவை எப்படி வருகின்றது? ஆசையினால் வருகின்றது. ஆசை அதிகரிக்க அதிகரிக்க தேவையும் அதிகரித்து பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அட்டூழியங்கள் செய்திருக்கின்றோம். பஞ்சம பாதகங்களை செய்திருக்கின்றோம். அன்பு, கருணை, சாந்தம், நேசம், ஜீவகாருண்யம், மனித நேயம் இவற்றையெல்லாம் மறந்துவிட்டோம், இழந்துவிட்டோம். ஒரு சிலர் ஒரு சாரார் தான், 10% தான் இருக்கின்றது என்று கூறலாம். 90% அப்படித்தான். எங்களை ஆண்டு ஒரு நாட்டை நல்ல நிலைக்கு உருப்படியாக கொண்டு வர வேண்டும் என்று வர புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர
கோல் உயரும், கோல் உயர்ந்தால் கோல் உயர்வான் என்று அந்த வெள்ளைத்தலை பாட்டி கூறியிருக்கின்றார் ஔவையார். பரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும். அரசு கோல் உயர்ந்தார் கோன் அரசன் உயர்வான், அவனுக்கு அப்பொழுதுதான் புகழ் கிடைக்கும். இது இங்கே அப்படி அல்ல, இப்ப தலைகீழாக மாறிவிட்டது. கோன் தான் உயர வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் தாங்கள் உயர வேண்டும் என்று எல்லா தில்லுமுள்ளுக்களையும் செய்து கொண்டு ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு அந்த கோல் அந்த அரசு நல்ல பெயரை பெற வேண்டும் என்று எண்ணம் இல்லாமல் தங்கள் கட்சிக்காக தங்களுக்காக தங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தார்கள் அவர்களுக்காக நன்மையையும் தீமையும் அவர்களுக்கே செய்து கொண்டு உயிருக்கெல்லாம் உழவுக்கெல்லாம் உயிர் கொடுக்கும் இந்த உத்தமர்களாக இருக்கின்ற உழவு தொழிலாளர்கள் தரும் இந்த விவசாயம் வரப்புயர நீர் உயரும், இங்கே வரப்புயர்ந்தது வெட்டி சரித்து எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள். நல்ல நல்ல விளை நிலங்களுக்கு உள்ளாலே எல்லாம் ரசாயன குழாய்களையும் வாயுக்களையும் கொண்டு செலுத்துவதற்காக எல்லாம் எத்தனையோ செய்தார்கள். பெரிய பெரும் தெருக்களை அமைத்தார்கள், எல்லாம் தலைகளாக மாறிவிட்டது. அதனால்தான் சின்ன இதயத்தோடு அன்பு செலுத்தும் ஆன்மாக்கள் இந்த பூமியில் வாழ முடியாமல் என்று தவிக்கின்றோம். இதை யார் கேட்டார்கள்? இவற்றையெல்லாம் செய்யும்போது இந்த ஆசை அடங்காமல் இந்த நாட்டு அரசுகள் என்ன செய்தார்கள்? மக்கள் நலன், மக்கள் சுகாதாரம், மக்கள் பசி, மக்கள் குடியிருப்பை பற்றி எண்ணாமல் அதற்கு நாட்டில் வந்த பணங்களை கொண்டு சீர்திருத்தம் செய்யாமல் தாங்கள் வல்லரசுகளாக வர வேண்டும் என்று நாட்டுக்கு நாடு போட்டி போட்டுக்கொண்டு சந்திர மண்டலத்தையும் செவ்வாய் மண்டலத்தையும் தேடிச் சென்று செலவழித்தார்கள். அதால் யாருக்கு என்ன லாபம்? சந்திர மண்டலத்தையும் செவ்வாய் மண்டலத்தையும் கண்டுபிடித்து யாருக்கு என்ன லாபம்? மக்களுக்கு அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று அந்த ஆய்வுக்கு செலவழித்த மூளை, அந்த ஆய்வுக்கு செலவழிக்கின்ற பணம், அந்த ஆய்வுக்கு செலவழிக்கின்ற மனித சக்தி, அந்த ஆய்வுக்கு செலவழிக்கின்ற பணம் நேரம் இவற்றையெல்லாம் மக்கள் பாதுகாப்புக்காக செலவழித்தால் மேலானது அல்லவா? அவர்கள் செய்வார்கள் என்றுதானே நாங்களும் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களும் தங்கள் தங்கள் நாட்டுக்கு ஒரு அரசு என்று இருக்கிறது. மக்களுடைய அரசு, மக்களாலே இந்த மக்களை மக்களால் ஆளப்பட வேண்டும், மக்களுக்கு தேவையானதை மக்களே செய்ய வேண்டும். மக்களுள் ஒருவராக ஒரு தலைவரை தெரிவு செய்து அங்கே அனுப்பிவிட்டால் மக்களுள் உள்ள தலைவர் அவர் மாக்கள் போல் நடந்து கொள்கின்றார், மறுபக்கம் திரும்பி பார்ப்பதில்லை. உலக நாடுகள் அத்தனையும் அந்த தலைவர்கள் தான் நாட்டு மக்களின் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கவில்லை, நாட்டுக்கு நாடு போட்டி போட்டு யாரோட பலம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். காலங்கள் மாறவில்லை, காலங்கள் மாறுகின்றது, பருவகால மாற்றங்கள் என்று உச்சி மாநாடுகளை கூட்டுகின்றார்கள். இதெல்லாம் யாருடைய பணத்திலே சென்று செய்கின்றார்கள், தேவையில்லை. தன்னுடைய நாட்டை வளம் பெற்ற நாடாக உயர்த்தி கொண்டு வந்தால் அந்த கோல் அதாவது அந்த அரசும் உயரும், அதை ஆளுபவனும் உயர்வான், மக்களும் நன்மை பெறுவார்கள் என்று அதெல்லாம் இல்லை. இப்பொழுது நுண்கிருமி வந்துவிட்டது போய்விட்டது என்றெல்லாம் மக்கள் மனதிலே பீதியை ஏற்படுத்திவிட்டு தடுப்பு மருந்தை போடுங்கள் சரிபெறும் என்று கூறினார்கள். தடுப்பு மருந்து ஏற்றினவர்களே அங்கே எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு மீண்டும் வந்திருக்கின்றது. ஆனால் நோயை விரட்ட முடியவில்லை, மக்களை தனாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நோயை இன்னும் இவர்கள் விரட்டி அடிக்க உலகில் யாரும் வெற்றி பெறவில்லை அந்த நுண்கிருமியை. இதுதான் நூற்றுக்கு நூறு சரியான உண்மை. மனதிலே ஒரு துணிவு, மனதிலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி எனக்கு ஊசி போட்டு விட்டேன், நான் எனக்கு வராது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள் அல்ல. அது 100% உத்தரவாத 90 நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் கூட அந்த தடுப்பூசி போட்டவர்கள் ஒரு வருட பாதுகாப்பு கூட இல்லை. உடனே இரண்டாவது இப்பொழுது 3வது போட வேண்டும் என்று கூறுகிறார்கள். இங்கே 107 நாங்கள் எங்களுடைய அங்காடிகளுக்கு சென்று பார்த்தபொழுது அங்காடிகளுள் தடைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் எல்லோரும் முகாங்கி போட வேண்டும். என்ன தடைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது? அந்த போக்குவரத்து ஒரு வழியால் போய் ஒரு வழியால் வர வேண்டும் என்று எழுதி போட்ட அந்த அடையாளங்கள் மாற்றப்பட்டிருக்கிறதே தவிர அங்கே காசாளர்களுக்கு முன்னாலே பெரிய கண்ணாடி மறைப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. காசாளர்கள் முகாங்கி போட்டிருக்கின்றார்கள், நாங்களும் முகாங்கியோடு தான் தெரியும், அங்கே எதுவும் மாற்றம் இல்லை. வியாபாரிகள் வருவார்கள், பாவனையாளர்கள் வருவார்கள், இப்ப தடை எடுத்தாய்த்து எல்லோரும் வருவார்கள் என்று அவர்கள் உள்ள அதே வாடின, அதே காய்ந்து போன, அதே நாள்பட்ட
அந்த பொருட்களுக்குத்தான் நேற்று விட்ட விலையை விட இன்று $2 கூட வைத்து விற்கின்றார்கள். இதுதான் இங்கே நடக்கின்றது. விற்பனையின் வரியலை அந்த அரசாங்கம் எடுத்துக் கொள்ளுகின்றது. எல்லோரும் வேலைக்கு திரும்ப வேண்டுமென்றால் வேலையில சென்று முன்பு போல் வேலை செய்ய முடியாது யாராலும். மிகவும் கடினமான ஒரு காலம் இந்த காலம். இது தீர்ந்து விட்டது என்று யாரும் இதுவரை கூறவில்லை. எந்த நாடும் ஒரு தடவை ஒரு நாடு எல்லாம் முற்றாக எடுத்து விட்டாய்த்து நாங்கள் இங்கே முகாங்கி பாவிக்க தேவையில்லை, வைத்தியசாலைக்குள்ளும் முகாங்கி இல்லாமல் செல்லலாம் என்றார்கள். ஒரு வாரத்தால் திரும்ப அங்கே 3000 பேருக்கு வந்துவிட்டது. மீண்டும் லாக்டவுன் என்ற வார்த்தையை உபயோகித்து நிறுத்தினார். இப்பொழுது ஆசிய நாடுகளிலும் பல இடங்களிலே ஓரளவு குறைந்து விட்டது என்று கூறினால் ஓரளவு இருக்கின்றது தானே, அங்கே முற்றாக குறையவில்லை. அது மக்கள் கையில் என்று கூறினால் மக்கள் தங்களால் முடிந்தவரை போராடித்தான் பார்த்தார்கள். அவர்களாலே தான் இருக்கு. அன்னைக்கு ஆரம்பித்த நாடு என்று கூறினார்கள் சைனாவை. அந்த சைனா நாட்டிலே என்ன நடக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. அங்கு இன்னும் முற்றாக குணப்படவில்லை. ஆனால் அவன் அங்கிருந்து எந்த செய்தியும் பெறவில்லை என்றால் ஊடகங்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஊடகங்கள் எல்லாம் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது. வேறு நாட்டு ஊடகங்கள் அங்கே செல்ல முடியாதவாறு அந்த அரசு அரண் போட்டு வைத்திருக்கின்றது. எங்கள் நாட்டிலே தேவையில்லை அரண். ஒரு வார்த்தை வெளிவந்தால் போதும் அதை வைத்து பூதாகரமாக செய்திகளை பல விதத்திலே பல தரப்பானவர்கள் பலவிதமான விடயங்களை எழுதிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வருடத்துக்கு முன்பு வந்த ஒரு செய்தியை கூட இன்று புதுப்பித்து அதை வேறு மாதிரி வியாபித்து எழுதுகிறார்கள். எங்களை நாங்கள் ஏமாற்றுவது போல ஆகிக்கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையும் துணையும் தான் முக்கியம். இறைவா நோயற்ற வாழ்வை கொடு என்று நாங்கள் விண்ணப்பிப்போம். நடப்பதை காண்போம். என்ன மாற்றம் வருகின்றதோ மாற்றத்தை நாங்கள் அனுசரித்துத்தான் செல்ல வேண்டும். இன்று வியாழக்கிழமை 21 ஆண்டுகள் அம்மாதம் 29ஆம் நாள் என்று கூறியிருந்தேன். இன்று வழக்கமாக கலம்பத்திலே வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வது உண்டு. 2-3 வாரங்களை தடைப்பட்டு வந்தது. இங்கே புனருத்தாரண வேலை நடைபெறாத இன்றும் நடைபெறுமா என்ற கேள்வியோடு இருந்து நிலை நடைபெறுகின்றது. அதனால் அன்பு உறவுகள் காற்றலைக்கு அழைத்து வாருங்கள். 6478-7464-1 என்ற இலக்கத்தோடு வந்து இணைந்து சொல்லுக்கு 5 பாடல். நான் ஒரு பதம் தருவேன், அதற்கு 5 பாடல்கள் தர வேண்டும். உங்கள் ஞாபக சக்தி எப்படி இருக்கின்றது? எவ்வளவு தூரம் பாடல்களை உள்வாங்கி இருக்கின்றீர்கள் என்ற முதல் வரியை கூறலாம், பாடலாம். 5 பாடல்கள் தர வேண்டும். உங்களுக்கு தெரிந்த நிகழ்வுதான் மீண்டும் காற்றலைக்கு வந்திருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள், இணைந்து சிறப்பியுங்கள் நிகழ்ச்சிகளை என்று கூறிக்கொண்டு முதலாவது உறவு யார் வரப்போகின்றார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை இந்த பாடல் ஒன்றை கேட்போமா? ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டே காற்றலைக்கு வாருங்கள். இங்கே என்னுடைய காற்றலையில் தொழிற்படை சந்திக்கு நடந்த இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம். இது முன்னியல் தமிழ் வானொலி தரும் பாடல், கேட்டுக்கொண்டு வாருங்கள். இது முன்னியல் தமிழ் வானொலி. எனக்கு தெரிந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இதுதான் சட்டம் அல்லது நான் சொன்னதுதான் சரி, இதுதான் நியாயம் என்று அல்ல. நீங்களும் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அன்பு நேனஞ்சுங்களே, பாடலை கேட்போமா?

0: அன்பு உறவு அன்பு மகள் ஷியாமலா முதலாவதாக வருகின்றார். வணக்கம் மகளே ஷியாமலா. வணக்கம் மகளே.
1: வணக்கம் பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லமா இருக்கின்றீர்களா? அங்க மழை வந்து விட்டதா? இல்லையா? வேண்டாம், மழை வந்தது போதும் இல்லையா? எந்த மழை போதும். சரி, என்ன கருத்து கூற போகிறீர்கள்? அப்பா என்னவோ கூறிக்கொண்டிருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், இப்ப அது சரியா பிழையா உங்களுக்கு என்ன கருத்துப்படுகின்றது?
1: அரசுலாம் இந்த மாதிரி போட்டா கூட அவங்க அது மட்டுமே பண்ணிட்டு இருக்க முடியாது தானே? எல்லா விஷயத்திலயும் அரசாங்கத்தை எதிர்பார்த்திருக்க முடியாதுல்ல?
0: எல்லாவற்றிலும் அரசாங்கத்தை எதிர்பார்க்க முடியாது. நான் எல்லாவற்றையும் அரசாங்கம் எதிர்பார்க்க வேண்டும். அரசாங்கம் எல்லாவற்றையும் எதிர்பார்க்க வேண்டும். அதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் சொல்ல முடியாது. இது
1: அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம வந்து அவர் நாம நம்மளை தான் சரி பண்ணிக்கணும்.
0: ஆமா, எங்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மூட நம்பிக்கைகளை பலமையான பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்து சுகமாக இருப்போம். நல்லது. சரி, சரி, உங்களுக்கு கிடைத்திருக்கிற பதம் கண். கண் என்ற பதத்தை வைத்து ஐந்து பாடல்கள் தர வேண்டும். பாடியும் காட்டலாம் முதல் வரியை.
1: கண்மூடும் வேளையிலும் கலை கண்டு.
0: கண்மூடும் வேளையிலும் கலை என்ற கலையோ. நல்ல பாடல். முதலாவது பாடல். இந்த ஒரு பாடல் தந்திருக்க. அடுத்த பாடல்.
1: கண்ணோடு காண்பதெல்லாம் கலைவா, கண்களுக்கு சொந்தங்கள் கண்ணை புகழ்ந்து கருத்தில் கலந்த மொழியே
0: நோனம். கண் வழி புகுந்து, கண் வழி புகுந்து இல்லையா?
1: ஆமா, கண் வழி புகுந்து தூக்கி தூக்கி.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். இங்கே மூன்று பாடல் தந்து விட்டீர்கள்.
1: கண்கள் எங்கே செந்தனங்கே. அந்த பாட்டு.
0: அடுத்து ஐந்தாவது.
1: கண்களின் நிலவே உல்லாச காதல் தரும் மதுவே. அந்த பாட்டு.
0: அற்புதம், அற்புதம். கண் என்ற வார்த்தை கிடைத்தவுடன் முதல் முதல் பாடல்கள் கோர்வையாக வருகின்றது. அதுதான் ஞாபக சக்தி என்றது.
1: நன்றி, நன்றி.
0: எல்லா பாடல்களும் நீங்கள் உள்வாங்கி இருந்தபடியால் மலை மலர்ந்து கூறுகின்றீர்கள். வாழ்த்துக்கிழமை சிரமம் இல்லாமல் அந்த பாடல்கள் ஞாபக சக்தி நிறைவாக இருப்பவர்களுக்கு இந்த பாடல்கள் நன்றாக உள்வாங்கி இருக்கின்றீர்கள். அதான் எண்ணத்தில் உடனே வருகின்றது. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். ஐந்து பாடலை தந்து மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் வந்து அடுத்த அடுத்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கின்றது. இரண்டாவது தடவையும் வரலாம் நீங்கள். இது மஞ்சு ஷியாமலா அவர்கள் வந்து ஐந்து பாடலும் மழை மிரண்டு கொடுத்தார்கள். அவ்வளவு தூரம் ஞாபக சக்தி இருக்கின்றது என்பதுதான் அர்த்தம். இங்கே அடுத்த உறவு யார் வரப்போன்ற ஓடி பாருங்கள், பாடலை தாருங்கள்.

0: காதல் கொள்வதில்.
1: சந்தன்ராஜ் அவர்களும் வடலூர் ஆனந்தன் அவர்களும் வரவேற்று இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வந்து இணைந்தார் அன்பு மகள் ஷியாமலா. ஐந்து பாடல்களை விடுபுரண்டு வந்துவிட்டு சென்றார் ஞாபக சக்தி. எப்படி எங்கே அடுத்தவர் யார் வரப்போகின்றார் என்று எதிர்பார்க்கின்றேன். ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு ஓடி வாருங்கள்.

0: அதுல முக்கியமா நம்பிக்கையும் தைரியமும் சொல்லி சொல்லிருக்கீங்க இந்த காலகட்டத்துக்கு உள்ள ஒரு நேரத்துக்கு.
1: நிச்சயமாக
0: அது ஒரு சுருக்கமா அழகா சொல்லிருக்கிறீங்க.
1: நல்லது.
0: அச்சமா தான் இருக்குது, கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும்.
1: ஆமா,
0: யாரை குறை சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியல. எப்படியாவது சரி பண்ணிடுவாங்களாங்கறதுதான் இப்ப நம்ம நோக்கமா இருக்கு. யாரு சரி பண்ண போறாங்க, எப்படி சரியாக போகுதுன்றது கேள்வியா இருக்கு.
1: அது ஒரு கேள்விக்குறிதான் ஆனந்தன். இது சரி பண்ணுற அளவுக்கு அல்ல. இது உலகம் முழுக்க மூளை முழுக்கெல்லாம் காற்று போற திசையெல்லாம் இது பரவியது. சின்ன சிறிய தீவுகள் முதற்கொண்டு கடல் முதற்கொண்டு சென்று விட்டது. இவர்கள் கணக்கெடுத்து விட்டு கூறுகிறார்களே தவிர உண்மை அது அல்ல என்பதுதான் என்னுடைய. நாங்கள் இப்பொழுது அபாயகரமான நிலையில் தான் உலகத்தில் மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஒரு அபாயகரமான நிலையிலே இருக்கின்றோம். அந்த நிலையை உருவாக்கி விட்டார்கள் இவர்கள். முன்னேற்பாடு இல்லாமல் வேறு வேறு செயல்களை இவர்கள் சிந்தனைகளை செலுத்தி மற்ற கட்டுப்பாடுகளையும் இந்த அரசாங்கங்கள் ஒருநிலைப்பாடான கட்டுப்பாடுகளை தரவில்லை. திறக்கிறது ஒரு பகுதியை, மூடுறது ஒரு பகுதியை திறக்கிறது. இது காற்றோடு பெறப்பட முடியும், காற்றுக்கு தடை போட முடியுமா இவர்களுக்கல்ல? அதற்கு இவர்கள் கடும் உழைப்பு உழைத்து சரியான மருந்தை கண்டுபிடிக்க, இந்த நோய் வந்த குணப்படுத்துற மருந்தை கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது பெரிய நிமோனியாவோடு தான் சம்பந்தப்பட்ட, இது சுவாச பையோடு தான் இது தாக்குகிறார் என்றால் அதற்கு வந்தால் அதற்கேற்ற மருந்தை இவர்கள் கண்டுபிடிக்க மாட்டாமல் தடுப்பூசியை போட்டு என்ன செய்ய முடியும் ஐயா? தடுப்பூசியை போட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நோயை அழிக்க முடியாது. தடுப்பூசியால் அழிக்க முடியாது. மக்களுக்கு தடுப்பூசியை போட்டு விட்டால் வராது என்று எண்ணுகின்ற புதிதாக வருவதை இவர்கள் என்ன செய்ய முடியும்? முடியாது தானே. நீங்கள் என்ன அதை பற்றி நினைக்கிறீர்கள்? மக்களுக்கு மட்டும் தீர்வு காண இவர்களால் முடியாது. அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. அதனால்தான் அதிலே உள்ள அறிவாளிகள் தான் அங்கே இருக்க வேண்டும். அதாவது தேசிய பற்று அறிவாளி உள்ளவர்கள் அறிவாளிகளா இருக்கும். இப்ப நான் முன்பு ஒரு தடவை கூறியிருந்தேன் ஆனந்தன், இப்ப எங்கள் வீட்டிலே ஒரு இடத்திலே நிலத்திலே நடு அறையிலே ஒரு ஒழுக்கு விழுந்து தண்ணீர் வருகின்றது. அந்த தண்ணீரை நாங்கள் அதை சோப்பு போட்டு சவக்காம் போட்டு கழுவி அல்லது துடைத்து எல்லாம் எடுத்து விட்டா போய்விடுகிறது. மீண்டும் அதிலே ஒழுக்கு விழுகிறது. அந்த நிலத்திலே உள்ள ஒழுக்கை அழிப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்வதா, எங்கிருந்து ஒழுக்கு வருகிறது, அந்த ஒழுக்கு ஒழுகிற அந்த கூரையை சரி செய்வதா புத்திசாலித்தனம்? இதை என்று நீங்க நினைக்கிறீர்கள்? நான் கேட்கிற கேள்வி என்னென்றால், வீட்டுக்குள்ளே ஒழுக்கு மழை பொழிகின்றது, நீர் கூரையிலிருந்து கீழே ஒழுக்கு விழுந்து கொண்டிருக்கின்றது, அதை துடைத்தால் போகின்றது. அதிலே ஒரு பாத்திரத்தை வைத்து அந்த தண்ணியை எடுத்து வெளியே ஊற்றுகிறார்கள். சரி, அதை நிறுத்துவதென்றால் என்ன செய்ய வேண்டும்? துடைத்துக் கொண்டு தண்ணியை எடுத்து ஊத்திக் கொண்டு தான் நின்று விடுமா? இல்லையே. எங்கே ஓட்டை இருக்கின்றது, எங்கிருந்து ஒழுக்கு விழுகிறது என்று பார்த்தா அந்த ஒழுக்கு விழுகின்ற அந்த ஓட்டையை அடைத்தால் வீட்டுக்குள்ளே ஒழுக்கு வராது. நான் கூறுவது புரிகிறது தானே? அதைத்தான் கூறுகிறேன். அந்த வெள்ளத்தை வந்து துடைத்துக் கொண்டிருப்பதை விட அந்த வெள்ளம் வந்த ஓட்டையை தானே அடைக்கணும். அதை விட நோய் வருகிறது, மக்களுக்கு நோய் கிருமியும் பாதுகாப்பு இப்படி செய்யணும், அங்கேயே போடுங்கள் என்று சொல்லி இவர்கள் சட்டத்தை வீழ்த்து கட்டுப்பாடு விதிக்கிறது விட ஏன் இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றார்கள்? அந்த மருந்தை கண்டுபிடித்து விட்டால் நோய் தீர்ந்து விடும். வருங்கள், இந்த பெரிய அம்மை நோய்க்கு கூட இன்றைக்கு கட்டுப்பாடு வைத்து தடமருந்தை மருந்தை கண்டுபிடித்து விட்டார்கள்.
0: போராடி செய்தாங்க அந்த காலகட்டத்தில், போராடி அதை முயற்சிட்டாங்க அந்த
1: காலகட்டத்தில். அப்ப இருந்த அறிவாளிகள் உள்ள அரசாங்கங்கள் ஒரு அளவுக்கு பொது நோக்கோட செய்தார்கள். இப்பொழுது அப்படி இல்லை. யார் கேட்டால் என்னுடைய பொக்கெட் நிறைந்தா காணும். இந்த வைத்தியத்திலே உடலை வியாபாரமாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றது அரசாங்கங்கள், எல்லா அரசாங்கம். நான் ஒரு அரசாங்கத்தை மட்டும் கூறவில்லை, உலகளாவ எல்லோ எல்லா நாடு. இதை நிறுத்த முடியாத நிலை இந்த இத்தனை வருடம் ஆகிவிட்டது ஐயா. 1919 ஆண்டு டிசம்பர் 12 மாதம் வந்தது. அதனால தான் COVID-19 என்று கூறினார்கள். அது வந்தது அக்டோபர்லே, அது வெளிவந்தது நவம்பர்லே, டிசம்பர்லே அவர்கள் அதை எல்லோருக்கும் பிரகடனப்படுத்தினார்கள். அதுதான் COVID-19 2020 முடிந்து விட்டது ஒரு வருடம். 2021 ஏழாம் மாசத்துக்கு வந்து விட்டோம். இருபது மாதங்கள் கடந்தது, அதுவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லைன்னா மக்கள் அந்த இருபது மாதத்துல எத்தனை லட்சம் அழிந்து விட்டார்.

0: இத்தனை கோடி
1: அழிந்தார்கள்.
0: இவர்கள் உரைக்கவில்லையா? இங்கிருந்து விஞ்ஞானம் பெருகிய நாள் இங்கிருந்து சந்திர மண்டலத்துக்கு போய் கொடி கட்டி விட்டு வருகிறோம், மண் எடுத்து வருகிறோம், கல் எடுத்து வருகிறோம், மண் இருக்கிறது ஆய்வு செய்கிறோம் என்று எல்லாம் தம்பட்டம் அடிக்கின்றார்கள். ஏன் இந்த விஞ்ஞான உலகம் திசை திருப்பி கண் நோக்கி இந்த நோய்க்கு இந்த நோய் கிருமிக்கு மருந்து காண முடியாமல் இருக்கின்றார்கள்? கண்டுவிட்டு அதை வியாபாரத்துக்காக இந்த ஊசிகளை விற்பதற்காக வைத்திருக்கின்றார்களா? அல்லது கண்டுபிடித்து விட்டால் இந்த நோயை வைத்து தங்களால் பிழைப்பு பிழைக்க முடியாது? அரசாங்கங்கள் தான் மறந்தால் தான்
1: உழைக்கின்றன.
0: அதனால் மறைத்து வைத்திருக்காங்க. வருத்தப்படுவது நோய்வாய்ப்படுவது யார்? இந்த மக்கள் எவ்வளவு கட்டுப்பாடு தேர்தல் நடத்தினார்கள். எல்லா நாடுகளிலும் தேர்தல் வெற்றி பிறந்த எழுதினார்கள். அவருக்கு துதிப்பாடும் ஊடகங்கள் சொல்லி இந்த கொரோனா வைரஸ் காலத்திலும் வெற்றிகரமாக தேர்தல் நிறைவேறியது என்று நாம் எழுதினார்கள். என்று எழுதுங்கள். இந்த வெற்றிகரமாக இந்த கொரோனாவுக்கு ஒரு சாவுமணி அடித்து விட்டோம், மருந்து வந்து விட்டது என்று மக்களுக்கு ஒரு பீதி உணர்வை இல்லாமல் செய்யட்டும் பார்ப்போம். ஏன் அவர்கள் செய்யவில்லை? அடுத்தது இன்னும் ஒன்று பாருங்கள். இப்ப நீங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது ஆயுள் காப்புறுதி நிலையங்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. அந்த ஆயுள் காப்புறுதியை நீங்கள் புதிதாக ஒரு ஆயுள் காப்புறுதி எடுக்கும்போது அவர்கள் தருகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த நோய்க்கு இந்த காலத்தில் கொடுக்க முடியாது. நேரு வருத்தம் உள்ளவருக்கு நோய் காப்புறுதி இலகுவாக பெற முடியாது தான். ஆனா இப்ப இலகுவாக பெற கொடுக்கிறார்கள் தானே, கொடுக்கிறார்கள் தானே. அவருடைய ஆயுள் காப்புறுதி பணத்தை மாதம் மாதம் எடுக்கிறார்கள் தானே. என்ன இது இந்த நோய்படியே இருக்க போகின்றது? இதை வைத்து பிழைப்புகள் நடந்து கொண்டு போகின்றதே தவிர உண்மையிலேயே இதற்கு என்ன வைத்தியத்தை கண்டுபிடித்திருக்கின்றார்கள்? தடுப்பு மருந்திலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அது மருந்தல்ல, தடுப்பூசி நாளுக்கு அந்த தடுப்பூசி. அப்ப இவர்கள் இந்த ஊசியை தான் காலம் முழுக்க தரப்போகின்றார்கள். மருந்து கொடுக்க மாட்டார்கள். முதலாவது அலை வருகின்றது, முதலாவது ஊசி, இரண்டாவது ஒன்று எடுங்கள், இரண்டாவது இப்ப மூன்றாவது எடுங்கள் என்றுகிறார்கள். அது முடிய நான்காவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தடுப்பூசியினுடைய அந்த வலிமை குறைந்துவிடும் தானே ஐயா. தடுப்பூசி காலம் முழுக்க இருப்பதில்லை. அது உண்மையிலே அம்மைக்கு தடுப்பூசி போட்டார்கள் பால் கட்டுவது என்று கூறுவது அது என்றும் அது சிறப்பாக இருக்கின்றது. மீண்டும் வராமல் இருக்கின்றது அம்மை நோய்க்கு. எங்களுக்கு எல்லாம் எங்கள் நாட்டில இல்ல, எங்க நாடு பூராவும் அந்த அமைப்பால் கட்டினாங்க. நான் பாடசாலையில் படிக்கும் காலம் எனக்கு 4 வயது அப்பொழுது. அதிலே வைத்த அடையாளம் இப்பொழுதும் இருக்கின்றது. ஒரு வாரம் அதை ஒரு சிலருக்கு பொங்கி எல்லாம் அமைந்தெல்லாம் வந்தா நான் எந்த ஆபத்தும் இல்லை, அங்கு அம்மையும் இல்லை. அது தடுப்பூசி. இப்பொழுது அந்த நோய் எதற்கு? எய்ட்ஸுக்கு தடுப்பூசி கண்டு போட்டார்களே தவிர மருந்து கண்டுபிடித்தார்களா? சார்ஸ் நோய்க்கு தடுப்பூசி என்று போட்டார்கள், மருந்தை கண்டுபிடித்தார்களா? முற்றாக இல்லாமல் பண்ணினார்களா? சிக்கன் கோனியாவை அப்படி எத்தனை வைத்த வருத்தங்கள் வந்து இதெல்லாம் காலத்துக்காலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனா இது வந்து மித மிஞ்சது. இது அவர்களே கூறிவிட்டார்கள், கட்டு கடங்காமல் போய்விட்டது என்று. அப்ப கட்டு கடங்காமல் போய்விட்டது என்றால் இந்த மக்களை நம் மக்கள் நம்பி அரசாங்கத்தை இந்த நிறுவனங்களை வைத்து பெரிய கல்விகளை கற்று பெரிய உயர் பதவியில் இருந்து கொண்டு செய்கிறார்களே, இவர்களுக்கு மண்டையங்கள் எதுவும் இருக்கா? மூளை இல்லாதவர்கள் தான் கூற வேண்டும். மக்கள் சரியான பயன் பீதியில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. நாங்கள் எல்லோரும் பீதிக்கு வெளியே போக முடியாமல் பாதி தடுமாறுவது. இப்படி முன்பு நாங்கள் இப்ப எந்த இப்படி நாங்கள் ஆபத்து உயிராபத்து நோய் இன்னும் உணவு இல்லாமல் எத்தனை வாழ்ந்திருக்கின்றார்கள், தண்ணீர் இல்லாமல் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு நிமிடம் வெளியே முகங்கி கையேங்கி போடாமல் வெளியே காற்றுக்களை போய் வர முடியாமல் இருக்கிறோம் அல்லவா நாங்கள். என்ன செய்ய போகிறார்கள்? இதுக்கு என்ன பதில் கூற போகின்றார்கள்? எப்படி நடவடிக்கை எடுக்க போகின்றார்கள் பார்ப்போம். படைத்தவன் தான் இதுக்கு, அவன் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றான். இப்ப அதர்மத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற எங்க போய் முடியுமோ எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அரசாங்கத்துக்கும் தெரியாது, சுகாதார தலைமைப்பிடத்துக்கே தெரியாது. இந்த வியாபாரமாக்கி தங்கள் நாட்களை ஓட்டி ஆட்சியை நடத்துவோம் என்று எல்லோரும் நடத்தி, அதுக்காக அவர்கள் ஆட்சியை விட்டுட்டு ஓட சொல்லி நான் சொல்லவில்லை. இந்த ஆட்சியாளர் எல்லாரும் சேர்ந்து கூடி இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அவர்கள் அணுக்குண்டு தயாரிப்பது, ஆளில்லா விமானம் தயாரிப்பதில் போர் போர் தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். சீனாவில எல்லாம் உலக உயர்தரமாக வந்தார்கள். அன்று வந்த இயற்கை சீற்றத்துக்கு அவர்கள் அதை என்ன செய்ய முடிந்தது? இயற்கை இயற்கை ஐயா. இது நிலவே ஆனந்தன் அவர்களை சிறிது நேரம் உரையாடினும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சிறப்புகள் என்று உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பதம் அற்புதமான ஒரு பதம். அம்மா அம்மா என்ற பதத்தை வைத்து ஐந்து பாடல்கள் தாருங்கள்.
2: அம்மா என்று
0: அழைக்காத
2: அம்மா தம்பி என்று அம்மம்மா தம்பி என்று நம்பி
0: அம்மம்மாவதுதான் இது வந்திருக்கு. அம்மா வரவில்லை, அம்மம்மான்றதுல வந்திருக்கு. அம்மா
2: அம்மா
0: அம்மா
2: அம்மம்மா அம்மா சும்மா இல்லடா அந்த ஒரு பழக்கத்துல
0: அப்பு அம்மா சும்மா இல்லடா நல்லது.
2: அம்மா நீ சுமந்த பிள்ளை திருவொடிந்த கிள்ளை அந்த பாடல்
0: நல்லது, நல்ல பாடல். அந்த பாடல் நீ சுமந்த பிள்ளை மூன்றாவது பாடல். நான்காவது கொண்டு வாருங்கள்.
2: அம்மா என்றால் அன்பு, ஆசான் என்றால் அறிவு, அது அந்த ஒரு பாடல்.
0: அடிமை பணி இல்லையா? இல்லை,
2: அடிமைப்பன்
0: அம்மா என்ற ஜெயலலிதா அவர்கள் பாடுகள். அம்மா என்றால் அன்பு நல்லது. இன்னும் ஒரு பாடல் இருந்தாலும் ஐந்து பாடல் வந்துவிடும். அம்மா ஞாபகத்தில் இருக்கு, அது எத்தனை பாடல் இருக்கு உங்களுக்கு தெரியும்.
2: பாடம் இருக்கு
0: நேரத்தில் வர வேண்டும். என்ன அதுல எங்களுடைய கமலஹாசன் அவர்கள் முதலாவதாக ஒரு பாடல் ஒன்று பாடுற சின்ன வயதில்.
2: அம்மாவும் நீ அப்பாவும் நீ அன்போடனும் தெய்வமும் நீ அந்த பாடல்கள்
0: பார்த்தீர்களா? இந்த பாடல் எவ்வளவு பாடல்கள் இருக்கின்றது அம்மா என்றது. உடனே வருவதுதான் ஞாபக சக்தியும் விவேகமும் இப்ப நாங்கள் பேசிய விடயத்திலிருந்து ஆனந்தன் நாங்கள் அதற்காக எங்களை நாங்கள் வருத்தி கொண்டோ நாங்கள் விரக்தி அடைந்தோ இருக்கக்கூடாது, நடக்கிறது நடக்கட்டும் என்று எங்களை நாங்கள் பாதுகாப்பில் வைத்திருக்கோம். பாதுகாப்பாக நாங்கள் இருந்தால் உண்மையிலேயே நிலம்
2: அதுதான் நம்பிக்கை.
0: வேறு யாராலும் எந்த விடயத்தாலும் பாதுகாப்பு கிடைப்பது அந்த ஊசி போடுவதிலும் வந்து எனக்கு தெரிந்தாலும் அந்த ஊசி வந்து போடுவது நீங்கள் தடுப்பூசி எடுப்பது உங்களுக்கு அந்த நோய் வராமல் இருக்க வேண்டும் என்று. அப்படி இல்லையென்ற அந்த நோய் உங்களுக்குள் வந்தால் அங்கே ஏற்றி வைத்த அந்த தடுப்பூசி வந்து அதை தடை செய்யும். ஓகே வைத்துக் கொள்வோம் அப்படி. ஆனால் அது உங்களே வந்து நீங்கள் இருக்கும் போது தும்மும் பொழுது அது வெளியே வருகின்றது அந்த கிருமி. அந்த கிருமி மற்றவர்களுக்கு தொட்டு பார்க்கும். அதனால்தான் பாதுகாப்பு ரெண்டு பக்கம் வந்து பாதுகாப்பு தடைஊசி போடுவது தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படாத வண்ணம். அப்போ 100 பேர் இருக்கின்றார்கள், 100 பேர் இருக்கின்றார்கள், ஊசி போட்டவர்கள் ஒரு இடத்துல கூடுகிறார்கள், சந்திக்கணும். நான் ஊசி போடவில்லை, எனக்கு வருத்தம் இல்லை. அவர்களுக்கும் ஊசி போட்டபடியே அந்த தடுப்பூசி வந்து அவர்களுக்குள் சென்ற அந்த நோய் கிருமி தடுத்து விடுகிறது. அந்த கிருமி வெளியே வரும்பொழுது எனக்கு தொற்றலாம் தானே. இது ஒரு தற்பாதுகாப்பு நடவடிக்கை முற்றாத ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் போடணும். அது எத்தனை பேர் பக்க விளைவுகளை ஏற்படுத்தி எத்தனை பேர் இறந்து விட்டார்கள் அதை ஒன்றும் வெளிவரவில்லை. செய்திகள் மூடி மறைக்கப்படுகின்றது பல செய்திகள். நல்லது ஆனந்தன், நம்பிக்கையோடு நீங்கள் கூறியபோது நம்பிக்கையும் துணிவும் இருக்க வேண்டும்.
2: துணிவும் தான் வேணும் சொல்லிட்டீங்க இந்த காலகட்டத்தில். அதுதான் நம்மளால செய்திருக்க
0: முடியாது. நல்லது ஆனந்தன், மீண்டும் நீங்கள் வரலாம். மீண்டும் வந்து ஐந்து பாடல்
2: தரப்போறதுக்கு
0: நன்றி. நன்றி. ஐந்து பாடலை அம்மா பாடல் தந்ததுக்கு நன்றி. எங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவன் காற்று சேர்ப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி.

ரசிகரமான பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை தொடர்ந்து இன்னொரு பாடத்தார இருக்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பு யார் வரப்போகுங்க, அடுத்து வரவருக்கு அற்புதமான ஒரு பதம், மிகவும் இலகுவான பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. வந்தால் அவர் முழு ஐந்து பாடலையும் மலமலண்டு தரக்கூடிய ஒரு பதம் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாடல் தான் அங்கே இந்த நிகழ்ச்சியின் மூன்றாவது நபருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. யார் வரப்போகின்றது கேட்போம். இந்த வேளையிலும் ஒரு பாடலை கேட்போமா?

0: தங்கை அடுத்த அந்த உறவு வந்து விட்டார். ஃபாரூக் அவர்கள் வந்து, வணக்கம் ஃபாரூக், தங்கை உங்களை நீண்ட நாள் காணவில்லை போது எனக்கு தோன்றுகின்றது. நலம் அறிந்து கொண்டோம், நலம் அறிந்து கொண்டீர்களா? நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். அங்கே சவுதி அரேபியாவிலே நீங்கள் வேலை அதாவது பணிபுரியும் இடமும் உங்கள் வீடும் என்றுதான் இருக்கின்றீர்களா, வெளியே இன்னும் சொல்கின்றீர்களா?
1: வீட்டுக்கு வந்துருவோம், வீட்டுக்கு
0: வந்துருவோம். நான் கேட்டு வேண்டும், இப்பொழுது அங்கே எப்படி இருக்கின்றது பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதை அறிவதற்காக.
1: பாதுகாப்பு இரண்டாவது ஊசி போட்டுக்கொண்டிருக்காங்க அனைவரும். ஆகஸ்ட் 1 இருந்து அனைவரும் முழுமையாக போடப்படும், போட்டால்தான் அந்த கடைகளுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கொரோனாவே அளிக்கவில்லை, கொரோனாவுக்கு எங்களுக்கு வராமல் இருந்து பாதுகாப்பு ஊசியைத்தான் தருகின்றார்கள். பாதுகாப்பு பெரியா முகக்கவசம் போட தேவையில்லை, போகலாம் என்ற மாதிரி சில இடங்கள்ல இருக்குதானே?
1: அப்படி இல்லப்பா, அப்படி இல்லப்பா, அப்படி இல்லப்பா, கண்டிப்பா போறோம்,
0: கண்டிப்பா போறோம்.
1: இறங்கினாலும் 10,000 போட்டாங்க.
0: அப்ப மண்டாடிகளுக்குள்ளே பொருட்களை வாங்க போற இடம் இடம் நெருக்கம் அப்படி இருக்கின்றது. ஜன நலமாட்டம் இடைத்துறது
1: கவனிக்கிறார்கள். அந்த மொபைல் ஆப் அந்த அப்ளிகேஷன் திறந்திருந்தாலும் உள்ள வருவாங்க, அதுல அந்த கிரீன் சிக்னல் காமிச்சது, ஊசி போட்டுருக்காங்க அப்படின்னு.
0: நீங்க உள்ள வரும்போதே அங்க காட்டுகின்றது சென்சர், அதுக்கேதான் கண்டுபிடித்து விட்டார்கள். போட்டிருக்கா போடவில்லையான்னு கண்டுபிடித்து விட்டார்கள். நீங்க போய் சொல்ல முடியாது நான் போட்டு முடியாது.
1: ஆமா, அதுல நம்ம அந்த மொபைல காமிச்சாதான் உள்ள போய் முடியும். அந்த அந்த அப்ளிகேஷன் காமிக்கும்.
0: அப்ப இதை எல்லாம் கண்டுபிடிச்சார்கள், மருந்தை கண்டுபிடிக்கிறார்கள். இல்ல, இந்த விஞ்ஞான உலகம் வியாபாரம் தான் பெருகி கொண்டிருக்கிறது விஞ்ஞானத்திலே. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள், போடவில்லையா போட்டாத்தான் வரவன், இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு எப்படி தெரியும் அந்த உண்மை இருப்பவர்களுக்கு இல்லை என்றது, அந்த பயம் இருக்கின்றது. அதனால தான் போட்டால் தான் வரலாம் அந்த நோய்.
1: இதுவரை எந்த விமானமும் உள்ள வரலப்பா,
0: வரல, இருக்கிறார்கள் ஐயா, வர முடியாது. சும்மா உள்ள ஊருக்குள்ள இந்த வியாபாரம் இப்ப அரசாங்கம் நடைபெறுவது எதனாலே என்றால் தடுப்பூசி மருந்தினாலே தான் வியாபாரம் இருக்கின்றது. மேலும் மேலும் எத்தனை கோடி மக்கள், அத்தனை கோடி மக்களுக்கும் அவர்கள் கோடிக்கணக்காக செய்ய வேண்டும் அல்லவா? இதை இரண்டா இந்த வருஷத்தை அவர்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டார்கள், கூறிவிட்டார்கள். எல்லோருக்கும் பெருமண்டு
1: வருமானம் குறைஞ்சு, வருமானம் அரசாங்கத்துக்கு குறைஞ்சதுனால நம்முடைய பொருள் எல்லாம் விலை உயர்த்திவிட்டாங்க.
0: ஆமா, விலை பொருட்கள் எல்லாம் விலையேற்றம் உயர்த்திருந்த விலை இன்றைக்கு இல்லை, அது பாடிப்பை இருக்கும், பழையதா இருக்கும். இன்று பார்த்தால் அதுக்கு விலை கூடவாக இருக்கும். அது மட்டுமல்ல, நோயை அழித்து முன்பு வந்து ஒரு நாட்டுக்குள்ளே பல நோய்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டுக்கு மற்ற நாடுகளும் உதவி செய்து சுகாதார நிறுவனம் மருந்துகளை செய்து வித்தார்கள். இப்பொழுது அந்த சுகாதார நிறுவனத்துக்கு உள்ளே இருப்பவர்களுக்கும் இது வருகிறது, அவர்கள் இதை தடுத்து நிறுத்த முடியாமல் இருக்கிறார்கள். அதான் உண்மை.
1: இரண்டு ஊசி போட்டவர்களுக்கும் மரணம் அடைகிறார்கள்.
0: இப்பொழுது கூறியிருக்கிறார்கள் 3வது ஊசியும் போட வேண்டும். ஏனென்றால் தடுப்பூசி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தானே, காலம் முழுவதற்கும் இல்லையே, அவர்கள் அப்படி கண்டுபிடிக்கவில்லையே. உங்களுக்கு ஊசி உங்களுக்கு தடுப்பூசி
1: சொல்லுங்கப்பா,
0: நீங்க கூறுவது கூறுங்கள்.
1: இந்தியாவுக்கு விடுமுறைக்கு போயிட்டு வந்தவர்கள் அங்கு ஊசி எடுத்து வந்து வந்தார்கள். இங்க வந்த பிறகு மீண்டும் ஊசி போட வேண்டும். அந்த ஊசி முடிந்துடைய தவறு இல்லை, இங்க வந்து போட வேண்டும்.
0: அந்த ஊசிக்கு அவருடைய வலிமை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தான், ஆனால் கொரோனாவுக்கு காலம் வலிமை இருக்கின்றது. ஒன்று போட சொன்னார்கள், 2வது போட வேண்டும் என்றார்கள். இப்ப 3வது அலை வந்துவிட்டது, 3வது ஊசி போட வேண்டும், 4வது ஊசி இப்படியே போட்டுக்கொண்டே இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த ஊசி ஒரே ஊசியைத்தான் தருகிறார்கள், அந்த மருந்து குறிப்பிட்ட நாளுக்கு தான் எங்களுக்கு செல்லுபடி ஆகிறது. அது வலிமை குறைய நாட்கணக்கு தந்து போட சொல்லுங்க. அப்ப காலம் முழுவதும் இந்த ஊசிகளை போட்டுக்கொண்டு ஊசி தயாரித்த ஸ்தாபனங்களுக்கு பணம், அதனால் வருமானம் அரசாங்கங்களுக்கு நிறைய உண்டு, வரிகளை அது நடக்க போகின்றதுதான். முன்பு ஒரு மருந்தை கண்டுபிடித்தார்கள் ஒரு வருத்தத்துக்குன்னா, அந்த மருந்தை தொடர்ந்து தந்தார்கள். அந்த மருந்தை தந்தவுடன் அந்த நோய் நின்றது. இது வந்து நோய் நிற்கவில்லையே. இப்ப ஒருவருக்கு இப்ப சரி, இப்ப நோய் வந்து ஒருவருக்கு போடுவதை அவர்கள் யோசிக்கிறார்கள் அல்லவா? அப்பயே இந்த மருந்தை நோய் வந்தவர்களுக்கு போட முடியாது. நோயை கண்டு அறைகுறை கண்டவுடன் வைத்தியசாலைக்கு போனால் அங்கேயே இப்படியே மருந்தை கொடுக்க முடியாது. பராமரிப்புத்தானே செய்து கொடுக்கிறார். அங்க எந்த விதமான மருந்தும் கொடுக்கவில்லை, ஆனால் அதற்கு பணம் விதையப்படுகிறது, பணம் ஒத்துணும் லட்சக்கணக்காக இருக்கிறார்கள்.
1: இது வந்து ஒரு முதலுதவி மட்டும்தான் சொல்ற மாதிரி இந்த ஊசி.
0: இந்த ஊசி அதுவும் இல்லை, அதுவும் இல்லை. எங்கேயும் அந்த ஊசி எடுத்துக்கொண்டு எல்லாம் சும்மா ஒன்றும் இல்லாமல் வெளியே தெரியக்கூடாது. ஊசி எடுத்த பிறகு ஏன் ஒன்றும் இல்லாமல் வெளியே போகக்கூடாது, முகக்கவசம் இல்லாமல் கைக்கு போடாம போடாம போக போக முடியாது. தடுப்பூசி என்னதுக்கு, நான் தடுப்பூசி போட்டேன், நான் போகலாம், நான் ஒரு கவசம் அணிந்து கொண்டு போவது போலத்தான் போட்டால் எனக்கு வராது என்ற நம்பிக்கை. அப்ப நான் போகலாம் தான், ஏன் நான் முகக்கவசம் போட வேண்டும்.
1: தடுக்காது
0: அவர்கள் சொல்லுவது மேதானே, இது மூன்று மாதத்தாலும் நீங்க என்ன ருசி எடுக்க வேண்டும், எனக்கு மூன்று மாதத்திலும் சொல்லுபடியா
1: சொல்லுகிறாங்க.
0: இப்ப தர்க்க ரீதியாக
1: கொஞ்சம் குறையும், குறைகிறது இல்லப்பா, அதனால கொஞ்சம் தாக்கம் குறைகிறது. அவ்வளவுதான், குறைகிறது
0: இல்லையா, பரவி கொண்டுதானே
1: ருசி எடுத்ததுனால
0: லட்சக்கணக்கானவர்கள் கோடிக்கணக்காரர்கள் எடுத்து விட்டார் என்று கணக்கு கூறுகிறார். அங்கே பரவி கொண்டிருக்கின்றது தானே, முற்றாக இல்லை. இந்த ஊசி வந்து முற்றாக குறைக்கவில்லை. இவர்கள் உலக உலக ஜனத்தொகை அத்தனைக்கும் இவர்களால் செய்யவும் முடியாது. இது கை கடந்தெல்லாம் போகிறது ஐயா, அதை அதை கண்டுபிடித்து அதற்கேற்ற மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு இந்த தடுப்பூசி எதற்காக இவர்கள் தருகின்றார்கள் என்று தெரியவில்லை. அது தாங்கள் நடவடிக்கை எடுக்கின்றோம், அதில் ஒரு பெர்சன்டேஜ் கூடுதென்றால் குறைந்ததென்றால் அது நல்லது, இது நல்லது. அதுக்குள்ளேயும் போட்டிதானே, எத்தனை எத்தனை விதமான ஊசி மருந்துகள் வந்துவிட்டது. இவர்கள் எல்லாரும்
1: சேர்ந்து அரசாங்கம் அரசாங்கம் உடைய செலவு தானப்பா, அது வந்து அரசாங்கத்துடைய செலவு, மக்களுக்கு வந்து இந்த செலவு இல்லை.
0: அவர்கள் செலவழிப்பது மக்கள் பணத்தை தானே, அவர்கள் எங்கிருந்து எடுக்கின்றார்கள்,
1: கூடுதலாகும்
0: எங்கிடம்தானே எடுக்கின்றார்கள். ஒரு வழியாலே வரிகள் செலவுகளை தருக, இந்த
1: வழியால்
0: இப்ப உங்களுக்கு கிடைத்திருக்க பதம் நல்லதொரு பதம் என்று கூறுனேன், ஓடி வந்தீர்கள். என்ன பதம் என்ன பதம் என்று நீங்க நினைக்கிறீர்கள்?
1: நானும் நினைக்கிறப்பா,
0: வந்த பதத்துக்கு பாதுல கொடுக்க வேண்டியதான் இல்லையா? இலகுவான ஒரு பதம் நிலவு, நிலவு
1: நிலவு சூப்பர் சூப்பர்
0: அப்ப போடுங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர் ஐந்து எழுதி சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் ஐந்து தடவை எழுதுகிறதா சூப்பர் நிலவு சூப்பர் நிலவு சூப்பர் நிலவு.
1: ஆமா, நிலவு ஒரு பெண்ணாகி நிலவு அது
0: ஒரு பாடல்.
1: அப்புறம் வந்து நிலா காய்க்கு சொல்ல முடியுமாதா,
0: நிலவு என்று வந்தா நல்லது அல்லவா?
1: அப்புறம் நிலவு தூங்கும் நேரம் அந்த பாடம்,
0: அது தூங்குனா நல்லதான வெளிச்சம் குறைவா இருக்கும்
1: இல்லையா?
0: நிலவு
1: அடுத்தது நிலா பாட்டு, நிலா பாட்டு அப்படி ஒரு பாட்டு இருக்கு,
0: நிலவு
1: பாட்டா இல்ல, நிலவு பாட்டு நிலவு பாட்டு விஜய் பாட்டு
0: அந்த பாட்டு, நிலவு பாட்டு நிலவு பாட்டு. சரி, இன்னும் ஒரு பாடல் இருந்தால் பிரச்சனை தீருது.
1: இல்ல, நிலவு பாட்டு நிலவு பாட்டு விஜய் பாட்டு
0: அந்த பாட்டு, நிலவு பாட்டு நிலவு பாட்டு.

0: இன்னும் ஒருபாடு இருந்தால் பிரச்சனை தீருது.
1: இளவுக்கு என்னடி கோபம் நெருப்பாம் இருந்து அந்த பாட்டு
0: அப்படிங்கிற கோபம் அன்பு கோபம். சரி, நீங்க முதலாவது நல்லது ஐந்து பாடலை தந்தீர்கள். நிலவு ஒரு பெண்ணாகி காயுது நேரம் நல்ல நேரம், நிலவு தூங்கும் நேரம், நிலவு பாட்டு நிலவு பாட்டு, நிலவுக்கு என்மேல் நல்லது. அந்த வேளையிலே நீங்க முதலாவது தடுப்பூசியை எடுத்த போது அவர்கள் என்ன கூறினார்கள் உங்களுக்கு ஃபாரூக்?
1: அவங்க வந்து இந்த லெப்ட் ஹேண்டா ரைட் ஹேண்டா கேட்டாங்க. நாங்க லெப்ட் ஹேண்ட் சொன்னோம், அப்பதான் தெரிஞ்சது அடுத்த ஊசிக்கு வந்து ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். அது மட்டும்தான் அவங்க சொன்னது. மற்றபடி அந்த அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் மருந்து பேரு கேட்டேன், நீங்க சொன்னது யாரும் இருந்துச்சு மருந்து அவங்க உடனே பை சேர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நன்றி டாக்டர்.
0: அதனுடைய தொழிற்பாடுகள் எப்படி இருக்கு, நீங்கள் என்னதை கடைபிடிக்க வேண்டும் என்று எல்லாம் கூறினார்களா?
1: அவங்க வந்து காய்ச்சல் தலைவர் இருந்தா அந்த பெனடோல் பிரமா டேப்லெட்டிங் அதுவும் எடுத்துக்கொண்டு அது அதை உபயோகிச்ச பிறகு நின்று அந்த தலைவர் காய்ச்சல் எல்லாம்.
0: ஆனா ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு நாங்கள் தடுப்பூசி எடுத்தால் எங்களுக்கு ஒண்ணுமே செய்யவில்லை என்று இல்லையா? அது ஏதாவது செய்ய வேணும், அப்படிதான் உங்களுக்கு தொழில்பட்டு இருக்குங்களா தெரியுமா? அதை எடுத்து பக்கத்தில் அந்த உபவாதைகள் தெரிய வேண்டும். தெரிந்தால்தானாம் அந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்கிறது என்பதை அறகுறியாம். ஒன்றுமே செய்யவில்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை என்று கூறுகிறார்கள். இதை நம்புவது தெரியாமல் இருக்கின்றது. அன்பு மகள் ஷியாமலா மீண்டும் வந்துவிட்டார். இரண்டாவது வகையாக மகளே வந்துவிட்டார். வாருங்களம்மா வாருங்கள். எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா? இரண்டாவது வரை ஐந்து பாடல் கொண்டு வந்து என்ன பதமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: ஒளி
0: பிறந்த போது நல்லது. அடுத்தது
2: ஒளி ஒரு பாட்டு ஒளி வந்து
0: பச்சை விளக்கு அது வந்து உங்களை பேரோட அது வந்து விட்டது. அந்த பச்சை
2: விளக்கு
0: தெரியுது தெரியும் உடனே எதிர்காலம் தானே அது கூறப்படுகிறது. அடுத்தது பழைய பாடல் அது எடுத்தாரு
2: என்ன அச்சிக்கு வரையிலேப்பா உன்னோட யோசிக்க முடியே
0: தட்டி பாருங்கள். சிந்தனை தட்டி தூசு தேய்த்து கொண்டு வாருங்க.
2: தொக்கு தொக்கு தலையில குட்டிட்டு இருக்கப்பா வீட்டுக்கு வரமாட்டேன்.
0: அடுத்த நன்றி. அடுத்த பாடல் இந்த பாடலை கேட்ட குறையில இருந்தும் இந்த பாடல் இசை

0: இப்பொழுது நான் ராபிக் அவர்கள் வருகின்றார். வணக்கம் ராபிக்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. இரவு வணக்கம். காலை வணக்கம் ஐயா.
0: உங்கள் இரவு வணக்கத்தோடு எங்கள் காலை வணக்கம், மதிய வணக்கம். இப்பொழுது எங்களுக்கு 12:51 நண்பகல்.
1: மதியம் வணக்கம் ஐயா. மதியம் வணக்கம் ஐயா.
0: நத்தியான
1: நலமா இருக்கிறையா? கல்யாணம் அழைஞ்சிட்டு இருக்கா? மவளுக்கு கல்யாணம் அடுத்த மாசம் 22ஆம் தேதி. ஆமா, மகளுக்கு
0: நல்லது. சிறப்புகள் அடுத்த மாதமா? ஆவணி மாதமா?
1: அடுத்த மாசம். ஆமா ஆமா ஆமா, அடுத்த மாசம் 22ஆம் தேதி 8ஆம் மாசம் கல்யாணம்.
0: மாப்பிள்ளை உள்ளூர் சொந்தத்துக்குள்ளேயா வெளியேயா?
1: வெளியே நான் ஒருத்தான் உள்ளூருக்குள்ளதா? நான் ஒருத்தன் மாப்பிள்ளை.
0: உறவினர்களுக்குள்ளேயா?
1: வாழ்த்துக்கள். அவர்கள்
0: சிறப்பாக நிகழட்டும், மங்களகரமாக நடையட்டும்.
1: நேரத்தில் வர முடியலையா? நேரத்தில் வர முடியல, பத்திரிகை அழைச்சிட்டு இருக்கேன்.
0: ஓ, அந்த கொஞ்சம் வேலைப்பளவா இருக்கின்றது. என்ன திருமண நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சிறப்பாக நல்ல திரகாத்திரமாக மங்களமாக நடைபெறட்டும். வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள். நன்றி. நன்றியா.
0: சரி, நீங்க தடுப்பூசி எடுத்து விட்டீர்களா?
1: எனக்கு வந்து ஆஸ்துமா ப்ராப்ளமா இருக்கு, அலர்ஜி இருக்கு, அரிப்பு இருக்கு. அதெல்லாம் பாத்துட்டு தான் போடணும். எங்க வீட்டு பக்கத்துல வயசானதுதான், 7 வயசாவது. அவன் ஊசியை போட்டு வந்ததுல உருவாத்த குப்பல் மாடிச்சு. ஒரு மூஞ்சா மாறி போச்சு. ஐயப்படத்துல சீன் வைக்கிற முறையே
0: அடிக்கிறது.
1: உங்க வயசு தான்
0: அது? இப்ப இருக்கிறாங்க.
1: உங்க வயசுதான் இல்ல? பக்கத்துல இருக்காரு, வெளியே வரது இல்ல.
0: ஓ, இப்படி
1: இருக்காரு.
0: ஆய்வுட்டோ.
1: ஆமா, அந்த ஊசி போட்டுதான்
0: அடிச்சுட்டேன். பலருக்கு பக்க விளைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் கவனமாக கண்டுபிடித்து பாடல் கொண்டு வரைக்கும் என்ன பதம் வந்தால் நல்லதென்று நீங்க நினைக்கின்றீர்கள்?
1: நீ என்ன சொன்னாலும் பாட்டு.
0: உங்களுக்கான வரிசையில வருகின்ற பதம் காற்று. காற்று என்ற பதம்.
1: காற்று. காற்று. காற்றா? தென்றல் காற்று. தென்றல் காற்றுன்னு சொல்லாமா?
0: அல்ல, காற்று என்று ஆரம்பிக்க வேண்டும்.
1: காற்று. காற்று கண்ணு. காற்று கண்ணு வேணும்னு பாட்டு இருக்கு.
0: நல்லது. முதலாவது காற்று கண்ணு வேணும். அடுத்தவர்கள் கேட்கும் போது நல்லா வரும், உங்களுக்கு வரும்போது தடுமாற்றமா இருக்கும் இல்லையா? காற்றோடு
1: சேர்ந்தது.
0: அப்படி வரக்கூடாது. காற்று ஆரம்பிக்கும்.
1: காற்று வருமா? காற்று
0: கலங்கரை.
1: காற்று வாங்க போனே, கவிதை வாங்க போனேன் அந்த பாட்டு. அப்படிதான். காற்று காற்று காட்டு கண்ணவெளி. அதனால சுஜாஜி பாட்டு. காற்று விஜய் பாட்டுல வராத என்ன பாட்டு? காத்து காத்து காத்து காது வீசு கண்டுபிடி போலாமையா?
0: காற்று காதல் வீசுதா?
1: ஆமா, அந்த என் புஷத்தை எனக்கு மட்டத்தில் வரும். விஜய் வந்து ஒரு பாட்டு வரும், காற்று காத்து என் காற்றும் வீசுதே என்ற பாட்டு.
0: நல்லது. நான் 3 பாடல்
1: தந்துருக்கேன். 3 பாடல் காதல் ரஜா. காத்து ரஜா. காற்று காத்து சொன்னவராது.
0: என்ன ஒரு பாடல் இருக்கின்றது? நான் இப்ப 1வது தவி செய்தேன். நான் மகள் சியாமலாவுக்குரிய ஒரு படத்தின் பெயரை சொன்னேன். நீங்கள் பாடலே கொண்டு வந்து விட்டீர்கள்.
1: காற்று கடல் என்ன பாட்டு வரும்? சந்தன காற்றே வர வராது, ரஜினி பாட்டு வரும். ஆமா சந்தனம் வரும்.
0: மீண்டும் அடுத்து வர இருக்குமாறு அந்த அன்பு உறவு எவராக இருக்கலாம் பாடலை கேளுங்கள்.

0: வணக்கம் வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் மகனே.
1: வணக்கம் அப்பா. தங்களுக்கு
0: இங்கே நண்பர்கள் வணக்கம் தந்த உங்களுக்கு நான் உங்களுக்கு இரவு வணக்கத்தை தருகின்றேன். இரவாகி விட்டதில் 10:26 நிமிடம் இப்பொழுது உணவருந்து ரொம்ப இந்த நீங்க இந்த தடுப்பூசி எடுத்தீர்களா மகனே?
1: இல்ல நல்லது
0: நல்லது பல காரணங்கள் இருக்கலாம். என்ன பதம் வந்தால் உங்களுக்கு கூற முடியும் என்று? என்ன பதம் சொன்னால் இந்த பாடல்களை கூற முடியும் நினைக்கின்றீர்கள்?
1: அழகு சொன்னதுக்கு முயற்சி பண்ணுவான்.
0: அகரத்தில் வராமல் ஆகாரத்தில் வருகிறது. ஆசை என்ற பதம் வந்திருக்கிறது உங்களுக்கு. ஆசை ஆசை விருப்பம் ஆசை என்ற நல்ல பாடல்கள் எழுதுங்க. இப்ப அண்மையில கூட ஒரு நகைச்சுவையான பாடல் வந்து இளைஞர்களுடைய பாடல். பல பாடல்கள் இருக்கின்றது. எத்தனை பாடல்கள்? எல்லாத்தையும் வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா என்ற பாடல் ஆரம்பிப்பது? அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். நாயக நீ சௌக்கியமா என்ற பாடல். இப்போது ஒரு பாடலே
1: இல்லப்பா. எனக்கு இந்த இங்க நாச்சல் வந்திருக்கப்பா, கொஞ்சம் இடம் மாறினது. இந்த மத்தியானம் வெயில்ல வந்தது கொஞ்சம் இந்த இதா இருக்குப்பா. உளைச்சல்ங்கிறப்பல அது கொஞ்சம் இருக்கு.
0: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காத்திருந்தால் வாங்கலாம்.
1: பேராசை
0: ஆசை ஆசை பேராசை நல்லது. மற்றது
1: ஆசை வச்சம் உண்மையில அப்படின்னு ஒரு பழைய பாட்டு இருக்குல்லப்பா.
0: நல்லது. ஆசை வச்சம் உண்மையில மச்சான் நல்ல பாடல். அதே மாதிரி இன்னொரு பாடல் இருக்குங்கிறது பழைய பாடல். அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நீசா. அதான் அதான் அப்படி
1: ஆரம்பிச்சாரன்
0: கெட்டிக்காரன் ஆசைய காத்துல தூது விட்டு வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு ரெண்டு பாடுதானே. அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா நானு ராஜா. அந்த பாடல் இருக்கு பழைய பாடல். முதல்
1: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம்.
0: சரி, அது வந்து விட்டது. நான் கூறுகின்றேன் நல்லது. இப்ப குழந்தைகள் பாடுறார்கள் ஒரு பாடல் உண்டு. விளையாட்டிலே கூட நாங்கள் அது விளையாட்டாக விளையாடுவதுண்டு. இது அப்பளம் படை என்றெல்லாம் பெரும் அடுத்த பாடல் நீங்க பிடிக்கல். ஆசை அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நீசா பேசும் அந்த பாடல் நடந்து விட்டு அற்புதமான ஒரு பாடல். நல்லது நல்லது. தந்துவிட்டீங்கன்னா இந்த பாடல் கட்டிக்காரன் நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்கள். அழைத்திருக்கின்றார் போல் தெரிகின்றது. வர வேண்டும், ஓடி வாருங்கள். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். ஆசை அன்பெல்லாம் கொள்ளை கொண்ட நேசா பேசும் ரோஜா என்னை பாரு ராஜா அப்படி ஒரு பாடல் இருக்குல்லவா. சரி, அடுத்த உறவு யார் வரப்போகின்றார் பாடலை சொல்லுவதற்காக இருவர்

0: முகமது ராபிக் வருகின்றார். வணக்கம் ராபிக், கொண்டு வந்து விட்டீர்களா பாடல்களை? கொண்டு ஓடி வாருங்கள். காற்று என்ற பாடல் இரண்டு பாடல் தர வேண்டும், வாருங்கள்.
1: காற்றில் உந்தன் கீதம் அந்த பாடல் ஜானி படத்துல
0: அல்லது
1: மொழி அந்த பாடல் படத்துல.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான வாழ்வு. ஐந்து பாடலும் தந்து விட்டீர்கள் பாத்தீர்களா. இத்தனை பாடல்கள் உடனே வரவேற்க நன்றி.
1: நன்றி,
0: மீண்டும்
1: வாழ்த்துக்கள்.
0: அங்கே ரேவதி வந்து விட்டார், வாருங்கள் ரேவதி. வணக்கம், இங்கே உங்களை காண கிடைக்கவில்லை. வணக்கம் ரேவதி, இந்தியாவில் தான் இருக்கின்றீர்களா ரேவதி?
2: அப்பா வணக்கம். அப்பா
0: வணக்கம். அவர்களே, எங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கின்றீர்களா, இங்க யாத்திரை சென்று விட்டீர்களா? காண கிடைக்கவில்லை.
2: நீங்க பாடல் எட்டு பாடல் சொன்னீங்க, எல்லாம் என் பேரண்ட்ஸ் கேட்ல ஏறி வச்சிருந்தேன். மறுக்கிய பாடல் வந்தவொடனே அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன்ப்பா.
0: தூங்கிட்டீங்க, கட்டி காரி அது நல்ல பாடல். தூக்கமும் கண்களை தலைவட்டு தினமும் மனங்களை நிலமா இருக்கின்றீர்களாம்மா?
2: நலமாக இருக்கேன்ப்பா.
0: இந்த சின்ன சின்ன வழிகள் எல்லாம் தீர்ந்து விட்டதா?
2: அது கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் மறுபடியும் போய் அதே இடத்துல காமிக்கலான்னு இருக்கேன். அவங்க ரெண்டு மாத்திரை கொடுத்தது, நான் நாலு வாரமா சாப்பிட்டுருக்கேன். அவ்வளவு அழகா கரெக்டா அந்த மாத்திரையை சாப்பிடறேன்.
0: அதனால பலன் உண்டா? உண்டு,
2: பலன் இருக்க மாதிரிதான் நினைக்கிறேன்.
0: அப்படி நினைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டுமோ மகளை? இது பண்ணுமோ அப்படி இதை எடுத்தாலும் எனக்கு சுகம் வரும். அதனால நம்பிக்கை எடுத்துக்கோங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரியா?
2: மற்றொன்று, தூக்கம் நன்றாக அந்த மருந்து சாப்பிடுறதால வருதுப்பா. ஒரு பத்து பத்தரைக்கு
0: தூக்கம் நிறைய வந்தால் நோய் இல்லை என்ற நோய் வராது. நோய்கள் வருவது உங்களுக்கு தெரியாது. தூக்கம் நன்றாக வர வேண்டும். அதே இது பகல்லையும் தூங்குகிறீர்களா? பகல் வேலையிலும் தூக்கம் வருவீங்களா?
2: இல்லப்பா, பகல்ல தூங்குறது
0: முடியாது. இரவு நேரம்
2: ஓ
0: சரி, தூக்கம் வந்தா நல்லதுதானே மகளே? தூக்கம் வருவது நல்லது. எத்தனை தூக்கம்
2: இல்லாம
0: நல்லதா இருக்க வேண்டும். உங்களுக்கு நல்லதா இருக்க வேண்டும் என்று. சரி, என்ன பதம் எதிர்பார்க்கின்றீர்கள்? உங்களுக்கு ஒரு பதம் இங்கே கொடுத்திருக்கிறார்கள், என்ன பதம் இதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? எதென்றால் சுகமாக இருக்கும்.
2: எப்படி நான் சொல்றதப்பா?
0: சொல்ல முடியாது இல்ல, எல்லா பாடலும் உங்களுக்கு தெரியும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு அன்பு என்ற பதம். அன்பு என்று ஆரம்பிக்கும் ஐந்து பாடல்கள் அங்கே கொண்டு வரப்பா.
2: முதல் பாடல்ப்பா, அன்பு வந்தது என்னை ஆள வந்ததுப்பா.
0: ஆஹா, அன்பு வந்தது.
2: இரண்டாவது பாடல், அன்பிலார் எல்லாம் தமக்குரியார்.
0: அன்பிலார் எல்லாம் தனக்குரியதா? சரி, அடுத்த பாடல்.
2: அடுத்தது மூன்றாவது பாடல், அன்பு மலர்களே
0: நல்லது
2: நம்பீருங்களே.
0: இன்னும் ஒரு பாடல்,
2: நான்காவது பாடல், அம்புள்ள அத்தான் வணக்கம்.
0: அன்புள்ள அத்தான் வணக்கம் நல்லது. அன்புள்ள அத்தான் வணக்கம். வேறு
2: வந்து அன்பு அன்பு மலர்களே நம்பீருங்களே.
0: தந்து விட்டீர்களே மூன்றாவது பாடலாக.
2: அப்படியா? சரியப்பா சரியப்பா. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை.
0: அன்பு மேகமே இங்கு ஓடி
2: ஓடிவா எந்த பூனை.
0: சிறப்பு சிறப்பாக இந்த பாடல் தந்து விட்டீர்கள். ஐந்து பாடம் வந்து அப்படி எப்படி உங்கள் பொழுது போகின்றது? அநேகமாக காற்றடைக்கு வருவதை காணுங்க, நீய நேரத்திலே பாடல் எழுவதை காணுங்க. நான் பல வார யோசிப்பேன். சுகமாக இருக்கின்றீர்களா என்று யோசிப்பதுண்டு.
2: எனக்கு ஆறு மணி காற்று பாடல் கேட்கணும் ஆவல்ப்பா. அந்த நேரம் தான் நான் திருப்பூர் கிளாஸ்ல இருக்கிறதுனால அந்த நேரம் தான் சார்ஜ் போடுறேன்ப்பா.
0: அப்ப நீங்க எத்தனை மணி நேரம்?
2: இல்ல இல்ல இல்ல, மூணுல இருந்து நாலரை திருப்பி வைப்பா. அது சார்ஜ் போடுறதுக்கோசரம் ஒரு அஞ்சு ஆறு மணி வரல போட்டுறேன். அந்த பாடல் கேட்க முடியல. இல்ல, நான் தினமும் வந்து ஒரு பாடல் உங்களை கேட்டு போறேன்ப்பா.
0: இல்ல நீங்களும் கூட வசதியை பொறுத்ததம்மா, வந்தால் என்ன வந்தாலும் எங்கள் காட்டலுக்கு வரும்போது எங்களுக்கு மகிழ்வு, ஏனென்றால் எங்கள் உறவுகள் எல்லாம் நலமாக இருக்கிறார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படும்.
2: பாக்கியம் பா, எங்களோட பாக்கியம் பா, உங்களோட அன்பு எனக்கு கிடைக்கிறது ஒரு பாக்கியம் அம்மா நீங்க. அதனால நான் சும்மா பாடலாவது கேட்கவே இல்ல, ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில வரம்
0: பாத்துக்கலாம். என்னவென்றால் மகளே, ஒழுங்காக நீண்ட நாளங்களோடு நீடித்து வருபவர்கள் ஒரு நாள் வரவில்லை என்றால் சரி, சில அசௌகரியங்கள் இருக்கலாம். இரண்டு நாள் மூன்று நாள் இருந்தவுடன் மனம் பத பேர் அளிக்கும், என்ன நடந்ததோ என்ன, இங்க அப்படித்தான் வருகின்றார்கள் அம்மா. இங்க எத்தனை பேர் எங்களோட பேசியிருக்க, அவர்களால் முடியாத நிலையில இருக்கின்றார்கள். நூல் வந்திருக்கின்றது, விட்டு வருத்தப்படுகிறோம் நாங்கள், ஒரு ஒன்றும் இல்லை. ஒரு தலைவே
2: கூட சகோதரர் ராஜசேகரன் உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாரப்பா, ஞாயிற்றுக்கிழமை பாட்டு பாட நிகழ்ச்சி.
0: அதுக்கு கடந்த மாதம் பிறந்த நாளுக்கு எல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு போன பேர் பிறந்த நாள் அவர்கள் வாழ்த்து சொல்லுங்க எல்லாம் கேட்டவர் திடீர்ந்து வருத்தம் வந்து விட்டது. அப்ப ஒவ்வொரு தரையும் பொழுது எங்களுக்கு அது கொஞ்சம் கவலையா, என்ன உறவுகளாக வளர்ந்து விட்டோம், மனதிலே பதித்து விட்டோம், அன்பாக மகளாக அப்பா மகள் பேரன் என்றெல்லாம் வாழும் பொழுது சகோதரம் இருக்கும் பொழுது ஒருவரை காணவில்லை என்றால் திடீரென்று எங்களுக்கு ஒரு இங்கே அப்படித்தான். அயல் வீட்டில் உள்ளவர்கள் வெளியே வரவில்லை என்றால் நாங்கள் யோசிப்பதுண்டு. அதே போன்றுதான் ஏழு பேர் நீண்ட நாள் வெளியே வரவில்லை என்று தொலைபேசி அடித்து கேட்போம், அவர்களும் விசாரணை செய்வார்கள். அப்படி பரிமாறிக்கொண்டு வாழும் இந்த நாள், வீட்டுக்குள்ளே வாழும் நாட்கள், நீங்களும் தடை மருந்து இரண்டு தடவை எடுத்து அதனாலே சில உடல் உபவாதைகளோட இருப்பதாக என்று அப்பாவிடம். அதனால தான் நாங்களும் அடிக்கடி விசாரிப்பது உண்டம்மா. நீங்கள் வானொலிக்கு வருவீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும், கேட்கின்றீர்கள் நன்றாக தெரிகின்றது. இந்த வந்து குரல் கொடுத்தால் நான் மட்டுமல்ல எங்களுடைய உறவுகள் அத்தனை பேரும் நினைப்பாரா, ரேதியம்மா வந்திருக்கின்றா, எல்லோரும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான். அதனால் தான் கூறுகிறேன்
2: முதல்ல எப்படியா இருந்தாலும் கலந்துக்க முயற்சி பண்றேன்பா. எனக்கு அந்த நிகழ்ச்சியிலதான் நான் முதல் முதல் ஆர்வத்தோடு ஓடி வந்தேன்பா அந்த நிகழ்ச்சிக்கு.
0: அப்ப மற்ற நிகழ்ச்சியில் ஆர்வம் இல்லையோ?
2: அது இல்லப்பா, முதல் முதல் நான் அந்த உறவுகள் வரும்போது எனக்கு மிகவும் பிடித்த பகுதி பாடுவோர் பாடல்.
0: பாடுவோர் பாடல மகள் வந்து நிகழ்த்தினா நிறைவாக எல்லோரை இணைத்து வைத்து மகிழ்ச்சியாக கலகல சிரிப்பாக செய்வீர்கள் இல்லையா? அப்ப அந்த கலகலப்பு இல்லையே என்றவுடன் நாங்கள் தேடுவது உண்டு, எங்களுக்கு ஒரு தேடல் ஏற்படும், எங்கே இவர் என்ன நடந்தது, எங்கே போய்விட்டார். இப்ப ஒரு சில அன்பு உறவுகள் வந்து இப்ப வராமல் இருக்கின்றார்கள், அவர்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு பார்க்கின்றோம், தொடர்பு கொண்டு கூட கேட்கின்றோம். நல்லது, மகளே நலமாக இருங்கள், மகளாக இருங்கள், உங்களுக்கு வசதி ஏற்படும் பொழுது குரல் காட்டுங்கள் எங்களுக்கு வந்து.
2: அவசியம் அப்பா, அவசியம், இது என்னோட பாக்கியம், எப்படியும் வருவேன்.
0: நல்லது மகளே, நல்லது, நன்றி நன்றி நன்றி நன்றி. சென்று வாருங்கள். இது முன்னிற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை சொல்லெடுத்து பாடுவோர் நிகழ்வை இருக்கின்றோம். அன்பு உறவுகள் வந்து தங்களுடைய பாடலை தந்து செல்லும் வழியில் முகமது ராபிக் வந்து நிரப்பி விட்டு சென்றார். இப்ப சியாமலா வர வேண்டும் வந்து தன்னுடைய பாடல் வரிகளை தரவன் அவர் ஆயத்தமாக வந்தார். நான் இன்னொரு உறவிலோடு இருந்தபடியால் அவர் இணைய முடியவில்லை. ஓடி வரலாம் மகளே, வாருங்கள்.

நிகழ்ச்சி முடிவில் உங்களுக்கான பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பும் பாடல்கள் ஒலிபரப்பப்படும். நீங்கள் புதிதாக நிகழ்ச்சி முடிவடைந்தவுடன் இணைந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டால் தருவேன்.

0: ஆமாம், இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று யாருக்கும் தெரியாது. வந்துவிட்டால் அன்பு மகள் ஷியாமலா வந்துவிட்டாள். மகளே, என்னம்மா கிடைத்ததா? எல்லோருக்கும் நல்ல நல்ல
1: பாடப்பட்டு தேடி ரெண்டு பாடுதான் பாட கிடைச்சது.
0: என்னம்மா வேற என்ன பாடம் கிடைத்தது? நல்லது,
1: அழகன் படத்துல ஒளி படைத்த கண்ணினால்.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி இன்னும் ஒரு பாடல் தானே.
1: ஒளியிலே
0: தெரியாது. நல்லதும்மா,
1: தெரியலப்பா.
0: ஒளி படைத்த கண்ணினால் வா. ஒரு பாடல் தான் இருக்கின்றது, கொண்டு வரலாம். இப்பொழுது உங்களுக்கு இரண்டாவது பதம் ஒன்று தரலாம். இரண்டாவது பதம் சரி, சியாமலாவுக்கு இரண்டாவது அடையாளம். ஒரு பாடல் உங்களுக்கு நிலுவையில் இருக்கின்றது, இரண்டாவது அடையாளம் உங்களுக்கு காதல் என்று ஆரம்பிக்கிற பாடல்.
1: காதல் காதல் காதல் என் கண்ணில் மின்னல் மோதல். அந்த பாட்டுப்பா, காதல் காயங்களி நீங்கள் ஆரங்களி சோழிஞ்சங்களி.
0: காதல் காயங்கள் இன்னும் வேறு காதல் வந்தால் சொல்லி அனுப்பு,
1: காதல் வந்தா சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்.
0: எப்படி வேற என்ன பாடல் அந்த கட்டிக்காரி ஒளியிலே அவ்வளவு. அடுத்தது இன்னொரு இன்னொரு காதல், இரண்டு காதல் வேண்டும்.
1: காதல்
0: சிறகை காற்றினில்,
1: காதல் சிறகை காற்றினில் விரித்து வான வீதியில் பறக்கவா.
0: அற்புதமான பாடல காதல். அடுத்தது என்று சொல்ல கண்ணன் வந்தானோ, என்று சொல்ல கண்ணன் வந்தானே என்ற பாடல்.
1: காதல் காதல் என்று சொல்ல கண்ணன் வந்தானோ.
0: பாத்தீங்களா பாத்தீங்களா பாடல்
1: இன்னும்
0: ஒரு ஒளியை தேடி பிடித்துக் கொண்டு வாருங்க. ஒன்றில் ரெண்டு மூன்று இருக்கு. வாழ்த்துக்கண்மகளே சிறப்பாக ஐந்து பாடம் அப்படி மகள்வாக தந்தாள் மகள். நன்றி. எங்கே அடுத்தது எங்களுடைய வடலூர் ஆனந்தன் அழைத்து விட்டு நின்றிருக்கின்றார். வரலாம் வடலூர் ஆனந்தன் இரண்டாவது சந்தர்ப்பத்துக்காக வருகின்றார். ரேவதி, நீங்களும் இரண்டாவது சந்தர்ப்பத்துக்காக வரலாம், பாடல் தரலாம். நீங்கள் வந்தவர்கள் ஒரு தடவை வந்தவர்கள் மறுதடவையும் பெறலாம். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சியாமலா கொண்டு வந்து கொடுத்தார். ஒளி பிறந்த போது இந்த உலகில் உயிர்கள் பிறந்தமா, ஒளிமயமான எதிர்காலம், ஒளியிலே தெரிவது தேவதையா, ஒளி படைத்த கண்ணினால் வா வா வா. எங்கே மற்றவர்கள் யாராவது தெரிந்தால் அந்த ஒளி என்பதற்கும் ஒரு பாடலை கொண்டு வந்து கூட்டிக் கொள்ளலாம், நீங்களும் சேர்த்துக் கொள்ளலாம். ஒரு வாருங்கள், ஒன்பதாவது நேயராக பாடல் வரிதர வருகின்றவர் யாராக இருக்கலாம்? நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, இதுதான் பயணம், இதுதான் வாழ்க்கை என்று யாராலும் எவராலும் சொல்லிவிட முடியாது. அற்புதமான ஒரு பாடல் வரி.
2: பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும்.
0: இப்பொழுது எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் வருகின்றார். செல்வா வணக்கம்.
3: வணக்கம்
0: எம் ஆர் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார், நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கீங்களா? அங்கே நீங்கள் பணி முடிந்து வந்து விட்டீர்களா?
3: பணி முடிந்து வந்து சாப்பிட்டு
0: இழைப்பாறு விட்டீர்கள். வாழ்த்துக்கள் மகனே. அங்கே இன்னும் மழை பெய்ததா? பணி பெரியது வீட்டிலே சுற்றாடல மழை பெய்யுங்களா?
3: சரியான மழைப்பா, நல்ல மழை.
0: அது ஒரு பிள்ளையும் இல்லை, எல்லாம் சரியான மழையாகத்தான் சரியாகத்தான் பெய்திருக்கிறது. பிழைகிறது மழை. சரி, அந்த மழை என்ற மழை என்ற பதத்திலே ஐந்து பதம் ஐந்து பாடல் கொண்டு வாருங்கள். மழை
3: மழைங்கிற பதம். மழை மழை முத்து முத்து பம்பேரி கிட்ட கிட்ட தள்ளுது.
0: மலை முத்து முத்து பந்தல்
3: மலை போல் இருந்து கொண்டே இருக்கும் உடல் நினைந்து கொண்டே இருக்கும் அந்த
0: பாடத்தான். ரெண்டு பாடம் தந்து விட்டார் கெட்டு காரன் என்னமான் அடுத்த பாடம்
3: மலையில வந்து
0: குடை கொண்டு வாண்டது ஒரு பாடல் இருக்குது.
3: மலை மலை வருது மலை வருது குடை கொண்டு வா அப்படி ஒரு பாடல் பாமும். அடுத்து வந்து மலை மலை மலை
0: முதல் மலை என்று பாடம் நடந்தது. முதல் மலை
3: என்று
0: முதல் மலையென்று ஆரம்பித்து அங்கே வரும் இது முதல் மலையா முதல் மலை என்று வரும்
3: முதல் மலை
0: என்று உங்களுடைய உங்களுடைய எண்ணத்திலே கொண்டு வர வேண்டும் கொண்டு வாருங்கள். அந்த வாழ்வே மாயன் திரைப்படத்தில் ஒரு பாடல் இருக்கு கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் ஒரு ஊடல் பாடல் உண்டு.
3: இன்னும்
0: ஒரு பாடல் இருக்கு தருமோ தருமோ ரம்மோகமண்டலம் ஒரு பாடல் மூக்கா முத்து என்றது இல்ல அது அவருடைய படம் இல்ல இன்னொருவர் அந்த இன்னொரு நடிகர் இருந்தவர் அவர் அந்த அந்த பாடல் ஸ்ரீதேவியை பார்த்து பாடுவார் அவர் நல்ல ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் மலை என்று பல பாடல்கள் நான் இப்ப ரெண்டு மூணு நாள் சொல்லிவிட்டேன் நீங்கள்
3: மலை மலை மாறி மேல போய் அது மாறி சரிங்கப்பா யோசனை
0: பண்ணிக்கலாம் சொல்லலாம் நீங்கள்
3: அப்படியாப்பா டயர் இருக்காங்கப்பா அப்ப வந்து மலை மலை மேகம்
0: அப்படி
3: அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குப்பா மலை மேகம் அப்படின்னு ஒரு பாட்டு இருப்பா முழு பாட்டு தெரியல
0: அப்ப பிள்ளை அது ரெண்டு மலை மக மண்டல சொல்லலாம் தானே வருமோ மோமகம்
3: அந்த அந்த பாட்டு தான்ப்பா மலை ஜானி ஜெயராம் அம்மா பாடுற பாடல
0: இல்ல இல்ல இல்ல
3: முழு பாட்டு எனக்கு
0: சொல்லுங்க சொல்லாம்
3: மலை மலை
0: நான் ரெண்டு மூணு பாட்டு கொடுத்துருக்கேன் நீங்க பிடிக்கவில்லை முதல் மலை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது தருமோ மேகம் என்று ஒரு பாடல் இருக்கின்றது
3: அந்த பாட்டு தான் சொல்லிட்டேன் மலை மலை மேகங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு சொல்லிட்டேன் நாலு பாட்டு இருக்கேன் நான் ஒரு பாட்டு சொல்லணும் ஒரு பாட்டு வந்து
0: அங்கே
3: மலை
0: மலைக்குள்ள தானே வந்தீர்கள் அந்த பாடல் வரலாம் தானே
3: மலை காலம்

0: மலையின் துளையில் நீ நயம் இருக்குது அப்படின்னு ஒரு பாடல் வைப்பான். அந்த பாடல்
1: அப்படி ஒரு பாடல் இருக்குதா?
0: சின்ன தம்பி, சின்ன தம்பி பெரிய தம்பியில பாட்டு இருப்பான். மலையின் துளையில் நயம் இருக்குது
1: மலை மலை முதல் மலை ஒரு பாடல் இருக்கிறது. அடுத்தது மலை தரும் மேகம் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது.
0: அந்த பாடல் சொல்லிங்க.
1: இல்ல இல்ல, மழைக்காலம் கடிகாரம் ஐந்து பாடல். பணியில் இருந்து வந்து வணிந்து சிறப்பிக்க வேண்டும், காட்ட வேண்டும் வந்தீர்கள். வாழ்த்துக்களையே நயம நலமாக இருக்க வேண்டும்.
0: நன்றி
1: நன்றி நன்றி. நீங்கள் மீண்டும் வந்து இதெல்லாம் பாடல் காரியம் இல்லை. அடுத்து யார் ஆனந்தன் அவர்கள் அழைத்திருக்கின்றீர்கள், வரலாம், வந்து பாடலை தரலாம். வர வேண்டியவர்கள் வரலாம். இது முன்னிறுத்தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கதம்பம்.

0: இனிமையான பாடல். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்ற ஒரு பாடல் நீண்ட காலமாக வானலையிலும் ஊடகங்களிலும் உலவிக் கொண்டிருக்கும் வேளையிலே பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டு மறைந்து கொண்டிருக்கின்ற நண்பர்களே, யாரோ ஒருவர் அழைக்கின்றார் என்று தெரியவில்லை. வணக்கம், மீண்டும் ரேவதி வந்துவிட்டார். வாருங்கள் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம் மகளே ரேவதி. ரேவதி
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். கட்டிக்காரி ரேவதி மீண்டும் வந்துவிட்டார். இன்னும் 5 பாடல்கள் பாடுவதற்கு. உங்களுக்கு ஒளியிலே ஏதாவது பாடல் தட்டுப்படுகிறதா? ஒளி என்பதில் ஒரு பாடல் தரவில்லை எங்களுடைய ஷியாமலா. அத்தனை முடியவில்லை என்று
1: ஒளிமயமான குடுத்துட்டாங்களாப்பா.
0: ஒளிமயமான ஒளிமயமானது வந்து ஒளி பிறந்த போது தந்தார். ஒளியிலே தெரிவது அந்த பாடல்
1: தந்தார்.
0: ஒளி படைத்த கண்ணினால் வா வா வா தந்தார். 4 பாடல்கள் தந்து விட்டார். நீங்கள் கொன்னதெல்லாம் தந்து விட்டார். ஒரு பாடல் தட்டுப்படுகிறது, அவருக்கு தடைப்பட்டு
1: கொண்டிருக்கிறது.
0: ஒளியிலே உங்களுக்கு தெரிந்தால் போறலாம். இப்ப உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வருகின்றது ஒரு பாடல். உங்களுக்கு என்ன பாடல் தரப்போன்று என்றால் போ இல்ல நீ என்ற பதத்திலே கொண்டு வாருங்கள்.
1: சரிப்பா,
0: கொண்டு வாருங்கள்.
1: நீ போகும் இடம் எல்லாம்
0: நீயா இல்லை நானா என்ற பாடல் நல்லது. அடுத்தது
1: 3வது நீ எங்கே என் நினைவுகள் அங்கே.
0: கட்டிக்காரே. 4வது
1: நீயும் நானுமா தன்னா நீயும் நானுமா.
0: அடுத்தது 5வது
1: இது சொல்றப்பா. நீயும் நானும் ஒன்று எந்த நிலையில் பார்த்தால் இன்று.
0: நல்லது நல்லது. நீயும் நானும் ஒன்று நல்லது. இன்னும் இருக்கின்றது நீ என்பது பல பாடல் கட்டிக்காரை. உங்களுக்கு ஒளி என்பதில் ஏதாவது பாடல் தெரிந்தால் வந்து கூறுங்கள்.
1: தெரிந்தால் சொன்னப்பா.
0: 5 10 பாடிட்டீங்களா மேம். முதல்ல அன்பு என்ற பாடினீர்கள். இப்ப நீ என்றதுக்கு 5 பாடல், 10 பாடல் தந்து விட்டீர்கள். கட்டிக்காரை கட்டிக்காரை. நிகழ்ச்சி முடிவிலே பாடல் கேட்கலாம். ஆயத்தமா இருங்கள் வருவதற்கு. நன்றி.
1: ஒளி ஏதாவது தெரிஞ்சா சொல்றேன்.
0: ஒளி தெரிஞ்சால் கொடுங்கள். ஒளியை பார்ப்போம். நாங்கள் ஒளியை தேடுகிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி மகளே. நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி. நாங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அன்னை பாடல்களை கேட்டுக்கொண்டல்ல, சொல்லெடுத்து பாடுவ நிகழ்விலே வந்து பாடல்களை தந்து கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடலை கேட்போமா? சரி, இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம். இது ஒரு இனிமையான பாடல். கேட்டுவிடுவோம் இந்த பாடலையும். எனக்கும்

விருப்பமான பாடல் உங்களுக்கும் விருப்பமாக இருக்கு. நீண்ட நாளைக்கு வந்திருக்கின்றதை இடையிடையே காற்றலையில ஒரு நீண்ட காலத்து பாடல் கேட்போம். இல்லை இல்லை, இந்த பாடல் வேறு யாரோ ஒருவர் பாடிக்கொண்டு அதையெல்லாம் கேட்டு நாங்கள் எங்களை விளக்க வேண்டாம். வேறொரு பாடல் தருகின்றீர்கள். அந்த பாடலை பி சுசீலா அம்மா பாடிய பாடலாக எடுப்போம். நல்ல பாடல் அந்த பாடல், எனக்கும் விருப்பமான பாடல் அந்த பாடல். பாப்பம்மா யார் பாடின பாடல் வருகின்றது என்று சுசீலாவின் பாடல் வருகின்றது. கேட்போம் இந்த பாடலை.

0: இப்பொழுது அன்புமன் ராபிக் இரண்டாவது தடவையாக வந்துவிட்டார். வாருங்கள் ராபிக்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். வணக்கம். இப்பொழுது இரண்டாவது தடவையாக பங்கு பெற்றுகிறீர்கள். சரி, உங்களுக்கு கிடைத்திருக்கிற பதம் மணி என்ற பதம். மணி
1: மணி மணிக்குயில் இசைக்கிதடி என்ற பாடல்.
0: ஒன்று, மணிக்குயில்
1: இசைக்கிதடி. மணியே மணிக்குயிலே மாயிலே மாம்பிலே அந்த பாட்டு நாடோடி தமிழ் பாடுவோம்.
0: மணிக்குயிலே
1: மணிக்குயிலே இலை கதிரவனே. மணிக்குயே மணி மணியே மணியே
0: பயணங்கள் முடிவதற்கு
1: மணியோசை மணியோசி கேட்டும் எழுந்து அந்த பாடலு.
0: வெட்டிக்காரன் தட்டி விட்டோன்னு மணி
1: மணியோசை இலைசி கேட்டு எழுந்து. அப்போ மணி மணியோசை மணியோசையா இல்ல
0: மணிக்குயில் இசைக்குதடி
1: பாடல்.
0: மணி மணிக்குயிலே தந்தீர்கள், தந்துவிட்டீர்கள். அடுத்தது
1: இன்னும் ரெண்டு பாட்டு, இன்னும் ரெண்டு பாட்டு இருக்கு. மணிக்கு மணி மாலையா மணி மணி மணி தெரியல. ரெண்டு படத்துல திரும்ப வரேன். திரும்ப
0: மணிமாலையும் மணிமாலையும்
1: அது மணமாலை மணமாலை மஞ்சள் சூடு அந்த படம். ஆமா ஆமா.
0: ரெண்டு
1: ஆமா சின்ன மணி குயில் அது ஒரு சின்ன வருது. ரெண்டு பாட்டு இருக்கேன் திரும்ப
0: வரேன்.
1: ஒளியும் சொன்னாங்கல்ல, ஒளி ஒளிப்படுத்தவனே கண்ணே வாபான்னு பாட்டிருக்கா.
0: அது
1: ரங்கோன் ரங்கோன் ரங்கோன் ராதன் படம் தந்துட்டாங்கள.
0: அவர் தந்து விட்டாரு.
1: சரி, அதான் ரெண்டு பாட்டும் ரெண்டு பாட்டும் தரணும். திரும்ப வரையப்பா
0: கட்டிக்காரன். வேற ஒளி தெரிந்தால் கொண்டு வரேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வாழ்த்துக்கள்.
0: அடுத்த பாடலை அடுத்து உறவு யார் வரப்போகிறீர்கள்?

0: இப்பொழுது வடலூர் ஆனந்தன் அவர்கள் வருகின்றார். வடலூர் ஆனந்தன் அவர்களே இரண்டாவது தடவையா வந்திருக்கீர்கள். வணக்கம். வணக்கம் ஆனந்தன்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நிகழ்ச்சி கேட்டு அது அமைதியா உட்கார்ந்துருக்கேன்.
0: சரி, உங்களுக்கு ஒளி என்பதில் ஏதாவது பாடல் தெரிகிறதா? ஒளி ஒரு பாடல் தட்டு
1: பாடல் கொஞ்சம் யோசிச்சுட்டே ஒண்ணும் அது தெரியல. சரி, ஆகிடுது.
0: சரி, நல்லது. இப்ப உங்களுக்கு இரண்டாவது தடையா வந்த முதல் தடையை வந்து அந்த ஐந்து பாடலை தந்து சொன்னீர்கள். இப்பொழுது இரண்டாவது தடையாக இருந்த பாடல் உங்களுக்கு ஒரு பதம், இனிமையான ஒரு நல்ல பதம், ரோஜா என்ற பதம்.
1: ரோஜா மலரே ராஜகுமாரி அந்த பாடல்.
0: ஆமா, அடுத்த பாடல்
1: காதல் ரோஜா வேறு வந்துடும். ரோஜா
0: காலாட்டம் தென்றல் என்ற ஒரு பாடல் இருக்கு அல்லவா?
1: ரோஜா வைத்தா நாட்டும் தென்றல்.
0: தொட்டு விட்டா எப்படி சொல்லுவாரு? அடுத்து கொண்டு
1: வாருங்க. ரோஜா ரோஜா ரோஜா அந்த படம்.
0: உனக்கு காதல் வரும் என்ற பாடல். என்ன
1: ரோஜா ரோஜா ரோஜா மற்றது ரோஜா மலரே அழுத ஒரு பாடல் நினைக்கிறேன்.
0: ரோஜா மலரே அழுகக்கூடாதவா, அப்படி ஒரு பாடல் இருக்கு. பாடல்
1: ரோஜா மலரே அழுகக்கூடாது கண்ணீரே வீணாகிறே அடிமை பாடல்.
0: நல்ல பாடல் ரோஜா மலரே அழுகக்கூடாது. இன்னொரு பாடல் தானே?
1: இன்னொரு பாடல்.
0: முகம் என்று ஆரம்ப ஒரு பாடல் வரும். இதோட சேர்ந்து
1: ரோஜா முகம்.
0: அதுதான் பாடல். ரோஜா முகம் ராஜா மகன் ராஜா மகன் பல பாடல்கள் எப்படி இந்த ரோஜா வரியிலையும். இப்பொழுது ஐந்து பாடல் வந்திருக்கீர்கள். முன்பு ஐந்து பத்து பாடல் வந்து சிறப்பித்திருக்கீர்கள். வாழ்த்துக்கள் ஆனந்தம். ஆனால் பாடல்கள் பழைய நினைவுகள்ல நிறைய நினைவுகள்ல இருக்கின்றது, உடனே வருவதில்லை. அது என்ன காரணம்?
1: கொஞ்சம் வேகம் மிக வேகம்
0: வேகம் ஞாபகத்தை துணி கொண்டு வர வேண்டும்.
1: முக்கியமான இது சட்டுன்னு இது நடைமுறைக்கு நிறைய தேவைப்படுது இல்ல. யாராவது ஒண்ணு கேட்கும் போது நம்ம டக்குன்னு அதை சொல்லிட்டுன்னா அது அடுத்தடுத்து போயிடலாம், இல்லன்னா அந்த இடத்துல நிக்க வேண்டியதா இருக்கு. அதனால இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அது
0: சிறப்பு சிந்தனைக்குரியது. யோசிக்கணும். நீங்கள் மட்டும் ஐந்து பாடலை யோசிக்கவில்லை. பதத்தை மற்றவர்களுக்கு வருகின்ற பதத்தையும் நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கின்றீர்கள்.
1: நிகழ்ச்சி முடிஞ்சதோட இல்ல, இது நம்ம வந்து அன்றாட நிகழ்வுல இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு நிகழ்வை எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஒரு சிந்தனை கொடுக்கும்.
0: ஞாபகத்தை அந்த பொக்கிஷம் ஞாபகம் என்ற பொக்கிஷத்தை நிரப்பிக் கொள்வது, அங்கே இருப்பதை நீண்டு இருப்பது போன்ற ஒரு சிந்தனைக்குரிய விடயம் தான் இது.
1: அது நடைமுறைக்கும் வந்துருது, நடைமுறைக்கும் வந்துருது. இதோட நிகழ்ச்சியோட போயிடுது இல்ல, அது அன்றாட நிகழ்வுலயும் இந்த மாதிரி ஒரு சட்டுன்னு
0: திருப்பி எடுக்க மாட்டான். நான் இடது கையால இங்கே ஆளியை பதிப்பேன், அதை உயர்த்த மறந்து விடுவேன். அப்படி எல்லாம் இருக்கின்றது. நல்லது ஆனந்தன். சிறப்பு பத்து பாடலை தந்து சிறப்பித்தீர்கள். இப்பொழுது அன்பு உறவு ரேவதி வருகின்ற கொண்டு வருகின்ற ஒரு பாடலை கேட்போம். வணக்கம் மகளே, கண்டுபிடித்து விட்டீர்களா பாடலை? ரேவதி கண்டுபிடிச்சு
2: அவளுக்கு என்று ஒரு மனத்துல ஒரு பாடல். ஒளி தந்து மறைகின்ற கற்பூரம், ஒளி தந்து மறைகின்ற கற்பூரம், அப்புறமா ஒளி தந்து வீசுகின்ற ஒளி வீசுகின்ற மெழுகு வத்தி அப்படின்னு வந்து.
0: இது வந்து ஒளி தந்து மறைகின்ற கற்பூரம் ஒரு பாடல். இன்னொரு பாடல்,
2: சோகமான பாடல்.
0: ஆமா, இன்னொரு பாடல் இருக்குதா?
2: இல்ல இல்ல, இந்த ஒரு பாடல் தான் இப்ப நான் நீங்க சொன்னீங்களேன்னு பார்த்தேன்.
0: வேறு பாடல்கள் தட்டுப்படவில்லையா? ஒளி
2: வரல, அது நீங்க சொன்னதெல்லாம் இருந்தது, ஒலி பிறந்த போது மண்ணில் உயிர் அதெல்லாம் இருந்தது. இடையில வருது ஒலி,
0: இடையிலே பரவாயில்ல, இடையிலே பரவாயில்ல. ஆமா, இந்த ஒலி என்று ஆரம்பிக்கிற பாடல் தான் நான் கேட்டேன். ஐந்து
2: பாடல் சோகமான ஒரு பாடல்,
0: சோகமான பாடல் கேட்டு மகிழ்ந்து எல்லாம் நினைக்கின்றேன்.
2: கடைசியில அந்த இதுக்காக வருது
0: பாரதி,
2: வாணி பாரதிப்பா, பாரதி
0: பாரதி பாரதி
2: வாழ்க்கை. ஆமா, காஞ்சனா பாரதி, காஞ்சனாக்கு கிடைக்கும் பாரதிக்கு கிடைக்காது. அவள் தான் கடைசியில இந்த மாதிரி பாடல் அவளுக்காக வருது போல இருக்கும்போது இறக்குற மாதிரி இருக்கு போல இருக்காச்சு.
0: சரி, இப்ப நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தரவில்லை, இன்னொரு சந்தர்ப்பம், ஒரு ஐந்து பாடல்
2: தாருங்களேன்
0: உங்களுக்கு தருகின்றேன். என்ன பாடல் என்றால் ரேவதிக்கு மூன்றாவது தடவை சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன் உங்களுக்கு. குயில் என்ற பாடலை கொண்டு வாருங்கள்.
2: சரிப்பா, முதல் பாட்டு குயிலா துயிலாதல்ல, அது துயிலாதப்பா. அப்புறம் இப்ப நான் ஒன்னு சொல்றேன், குயிலாக நான் இருந்தேன் முதல் பாடல்,
0: கெடுக்காரு கெடுக்காரு குயிலாக.
2: ரெண்டாவது பாடல், குயில் பாட்டு வந்தது எங்கே மானே,
0: அது விட இல்லை என்ன வேண்டு வரும் அதே பாட விட்டுட்டீங்க. குயில் பாட்டு ஓ வந்தது என்ன மானே, குயில் பாட்டு ஓ
2: வந்தது. ஆமா, குயிலு சத்தம், குயிலு சத்தம் ஒரு பாட்டு வரப்பா,
0: குயில் பக்கம் குப்பம் இருக்குல்ல, வந்ததே இல்ல,
2: குயில் குப்பம், குயில் குப்பம், குயில் குப்பம்
0: பாட்டு தவாரியில வந்ததில்ல இந்த பாடல் எல்லாம்.
2: அதுதான் எழுதி வச்சிருக்கேன் நான்.
0: அடுத்தது
2: அப்புறம் நாலாவது குயில் பா, எத்தனையோ குயில் இருக்கும், ஆனா இப்ப சமைச்சு ஒரு குயில் போக மாட்டேன்.
0: கவிக்குயில் ஒரு பாடல் இருக்கு, கவிக்குயில்
2: நீ அது நடுவில் வருதே,
0: கவி கவிக்குயில் என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல்,
2: குயிலே கவிக்குயிலே யாரு என்னை பாடுகின்றாய்,
0: கட்டிக்காரு. அடுத்த ஒரு குயில், ஒரு குயில்
2: அடுத்தது அப்பா, குயிலோ செய்யும் என்றும் குயலோ செய்ய கொஞ்சம் அப்படின்னு ஒரு பாடல்,
0: குயிலோ செய்ய வேண்டும் என்ற பாடல், கட்டிக்காரு. 15 பாடல்களையும் சந்தர்ப்பம் தந்து அதோட ஒரு பாடல் எடுத்து வந்து கொடுத்தீர்கள் அவளுக்கும், கட்டிக்காரி அம்மா, கட்டிக்காரி கட்டிக்காரி, வாழ்த்துக்கள் சிறப்புகள். இங்கே அடுத்த வருகின்றால் அவரை அழைத்து விடுகிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் சந்தன் ராஜய்யா அவர்களே.
3: இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கத்தோடு வந்திருக்கின்றீர்கள், எப்படி இருக்கின்றீர்கள், நலமா இருக்கின்றீர்களா?
3: நலமா இருக்கையா.
0: நலமாக இருக்கும் இந்த நல்ல வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை தரலாம் என்று எண்ணும் வேளையிலே உங்களுக்காக வருகின்றது என்ன பாடல் என்றால், என்ன எழுத்து என்றால், எப்படி வெண்ணிலா என்று போவோமே.
3: அவதாங்கய்யா.
0: சரிங்கய்யா.
3: ஆமா, அது வந்து சாதாரண வெண்ணில அல்ல.
0: ஆமா,
3: வெண்ணில் வரும் வேலை நான் விழித்திருந்தேன் ஒரு பாட்டு இருக்கு.
0: ஆமா, அங்க இருக்கு பாட்டுக்கு வாரியில.
3: ஆமாங்கய்யா, நிச்சயமா. வெண்ணிலவே வெண்ணிலவே வெட்டம் ஏனம்மா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் தான் வெண்ணிலா என்னோடு வந்து பாடவா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
0: நல்லது, வெண்ணிலா என்னோடு வந்து பாடவா.
3: வெண்ணிலா வானத்தை பிடிக்கலையா,
0: அடுத்துவின்
3: தீரிலேறி அந்த பாடல் ஒண்ணு இருக்கு.
0: வந்து விட்டது ஐந்து பாடல்கள். நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி, வணக்கம்,
3: நன்றி வணக்கம்,
0: நன்றி நன்றி. அடுத்த பாடலை கேட்போம். அடுத்த பாடலை தர யார் வருகின்ற, எல்லா பாடலும் வந்துவிட்டது, கிட்டத்தட்ட வந்துவிட்டோம். இனி வருவதற்கு புதிதாக யார் இருக்கின்றார்கள், யாரும் வரவில்லை. அதனால் நாங்கள் பாடல்களை கேட்க வருவோம். இந்த பாடல முடிப்போம். முதல்ல இந்த பாடல் ஒன்று கேட்ட குறையில இருக்கின்றோம், இல்ல அதை முடிப்போம்.

0: இனிமையான ஒரு பாடல். அந்த பாடல் காலத்தால் அழியாத ஒரு நல்லது ஒரு பாடல், குடும்ப பாங்கான பெண் பாடும் பாடலாக வந்து அமைந்தது. அந்த ஆலய மணி எங்கள் வாழ்க்கையிலே எந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலய மணி எங்களுக்கு எவ்வளவு அற்புதமான எண்ணங்களை நிவர்த்தி படுத்துகின்றது. நாங்கள் துன்பத்தில் இருந்தாலும் மகிழ்வில் இருந்தாலும் அந்த ஆலய மணியை கேட்டவுடன் எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றோம். அந்த வல்லமை அந்த மணிக்கு இருக்கின்றது. நல்லது. இப்பொழுது 14-70 பாடல்களை கேட்டிருக்கின்றோம், 70 பாடலை தெரிந்து கொண்டோம் என்று வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வந்து இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வந்து இணைந்தவர்கள் முதலிருந்து இறுதி வரை 2 தடவையும் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இணைந்தவர்கள் இப்பொழுது காற்றலையில் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை, இப்ப கேட்ட பாடல் தவிர்த்த, நீங்கள் தந்த பாடல் தவிர்த்த ஒரு பாடல், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள், ஒலிபரப்பப்படும் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றேன். எங்கு ஓடி வாருங்கள், யாருக்கு என்ன பாடல் வேண்டும்? ஆனந்தன், ராபிக், ரேவதி, சிவகுமார், ஷியாமலா மற்றும் ஃபாரூக், ஞானசேகரன், எல்லோரும் வாருங்கள். உங்களுக்கு என்ன பாடல் வேணுமோ கேட்டு செல்லலாம். முதல்ல இணைந்த ஷியாமலா மகள் 10 பாடல் இருந்த, அந்த 9 பாடல் இருந்து இறுதியாக ஒரு பாடல் பிடித்து விட்டோம். ராபிக் மணியோசையிலே 2 பாடல் இருந்தது தரவில்லை. எங்கே இப்ப பாடலை கேட்க வரலாம். யாருக்கு பாடல் வேண்டும், யாருக்கு கேட்க வேண்டுமோ அவர் வரலாம், பாடல் கொடுக்கப்படும். இந்த வரவுகள் குறைவாக இருக்கின்றது, இப்போது வருவதெல்லாம் இது முன்னர் தமிழ் வானொலி அல்லவா, 24 மணி நேர தமிழ் சேவை. யாருக்கும் பாடல் தேவையில்லை என்றால் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரவா, மற்றவர்கள் வரவில்லை. சரி, இது ஒரு மௌனமான நேரமா இருக்குது. வர வேண்டும், வர வேண்டும், காற்றலைக்கு வர வேண்டும், பாடலை தர வேண்டும். இது முன்னர் தமிழ் வானொலி. இப்பொழுது ஃபாரூக் வந்திருக்கிறார் பாடலை கேட்பதற்கு. அந்த பாடலை கேட்போம், அவரிடம் செல்வோம். வணக்கம், வணக்கம் ஃபாரூக்.
1: வணக்கம் பா, வணக்கம், வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காற்றலையில் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றிகள். சரி, என்ன பாடலை நீங்கள் கேட்கிறீர்கள்?
1: இதே கண்பாந்தமே இந்தன் பெயர்,
0: இன்பமே இந்தன் பெயர் செல்வம், அந்த பாடல் இன்பமே நன்றி மகனே, நன்றி,
1: நன்றி. அப்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான், நான் சிறப்பா
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். எங்கே முகமது ராபிக், நீங்கள் கொண்டு வந்தீர்களா மணியினுடைய பாடல்களை?
2: அது ஒரு பாட்டு தான் கிடைச்சு, பாட்டு மணி மேகலையே மணி ஆகடி, அந்த பாட்டு தான் வந்துச்சு, பாட்டு வரல.
0: அப்படியா,
2: கிடைக்கல
0: ஒரு பாடல் இல்லையா? மணி மேகலையே
2: இல்லையா, மணி ஆகலையே, காலமெல்லாம் காத்திருக்கிறோம், வேற பாட்டு வரல. மணி மணி, அது மணி மணி துட்டு மணி, அது அந்த பாட்டு வருவாயா?
0: மணி
2: மணி மணி மணி துட்டு மணி மணி காசு மணி மணி சாம்பாயா,
0: அந்த பாடலை எடுத்துக்கொள்வோம். நல்லது கட்டிக்காரன். இப்பொழுது என்ன பாடலை?
2: எனக்கு வந்து ஜில்லா வந்து ஜில்லா ஜில்லா விஜய் நடித்த ஜில்லா, அந்த பாடல ஜிங்கலமணி ஜிங்கலமணி, அந்த பாட்டும் அடையா விஜய் பாட்டு
0: ஜிங்கலமணி
2: ஜிங்கலமணி. ஆமா ஆமா,
0: சிங்கிமணி சிங்கிமணி, அந்த பாடம்
2: ஜிங்கலமணி, அந்த பாடம் வரும்.
0: அது ஜில்லா திரைப்படமா?
2: ஆமா ஆமா, விஜய் இப்ப விஜய் நடித்த ஜில்லா ஜில்லா.
0: சரி, அந்த பாடல் உங்களுக்கு சொல்கின்றேன், அடுத்த ஒருவரிடம் சொல்கின்றேன். வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே. ஆனந்தன்,
3: வணக்கம் ஐயா. வணக்கம்
0: வணக்கம். சிறப்பாக இருந்தது. எல்லோரும் வந்து பாடலை தந்தார்கள். நீண்ட நாட்கள் பின் ஒரு சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்ச்சியை கண்டோம். என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
3: பாசம் படத்திலிருந்து, மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியை போல.
0: மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில், அப்படிதானே? நல்லது.
3: உலகத்தில் இரு பக்கமும் இரவு பகல் இருக்கும்போது நமது மன்றியில் தமிழ் வானொலியில் வந்து இரண்டும் சந்தித்த ஒளியாக இருக்கிறது இல்லையா, அதனால அந்த
0: பாடல். வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்து, சிறப்பான பாடல் தருகின்றேன் உங்களுக்கு, அடுத்தவரவுடன் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம். எப்படி நிலமாம் எல்லாம் நிறைய பாடல்கள் தந்தார்கள், வெற்றிகரமாக முடித்து விட்டோம். என்ன பாடல கேட்போம்?
2: எப்படியா தக்கிற நடப்பு நம்ம நிகழ்ச்சியை சிறப்பாக்கிட்டாங்க எல்லாருமே.
0: எடுத்து கொடுத்து தருத்த இந்த ஞாபகம் என்பது மிக முக்கியமானது இல்லையா?
2: உங்களுக்கும் வாழ்த்து. ஜானகி சபதம் அப்படிங்கிற திருப்பதி ஒரு பாடல்.
0: என்ன பாடல்?
2: இளமை கோவில் ஒன்று இரண்டு தீபங்கள்.
0: இளமை கோவில் ஒன்றுவா?
2: ஆமா, இரண்டு தீபங்கள்.
0: ஓ, இளமை கோவில் ஒன்று இரண்டு தீபங்கள். நல்லது. அந்த பாடல் ஜானகி சபதத்தில் இருந்தது. கேட்போம் கேட்டோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் பெறவில்லை. இப்பொழுது ஷியாமடா எங்கே காணவில்லை, தூங்கிவிட்டாரோ தெரியவில்லை. செல்வகுமார் வந்திருந்தார், சென்று விட்டார், அவரும் வரலாம். இப்பொழுது ஒரு உறவு வருகின்றார். இவர் வந்து அழைத்து விட்டு சென்று விட்டார். அவரை தெரியும், நீண்ட நாட்களுக்கு பின் வருகின்றார். அவர் என்ன நிகழ்வு என்று தெரியாமல் வருகின்றார் போல் தெரிகின்றது. இப்பொழுது பாடல்களை தர ஆரம்பிக்கின்றேன். ஃபாரூக் வந்து ஒரு பாடலை கேட்டு சென்றார் அல்லவா, மற்றவர்களும் வந்து பாடலை தாருங்கள், உங்கள் பாடல் காற்றலைக்கு வரும். வந்து இணைந்தவர்கள் வரலாம் காற்றலைக்கு. அங்கே அன்பு மகளை காணவில்லை இன்னும், அல்லது ஓடி பேர் வர வரும் ஷியாமலா என்பதும். ரேவதி பாடலை கேட்க பாருங்கள். இன்பமே உந்தன் பேர் வள்ளலோ என்ற ஒரு பாடலை கேட்டிருந்தார். இதயக்கனி திரைப்படத்திலிருந்து அன்பு மகன் ராபிக் ஃபாரூக் மணிக்க வேண்டும். ஃபாரூக் இங்கிருந்த பாடலை தர முயல்கின்றேன். அடுத்தவர்கள் வந்து அழைக்கலாம், உங்களை எடுத்துக்கொள்வேன், எடுத்துக்கொண்டு பாடலை தருவேன் உங்களுக்கு. கேட்போமா?

அந்த பாடல் இதய கனி திரைப்படத்திலிருந்து கலம்பத்திலே வந்து சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வு கலந்து சிறப்பித்த பாடல் குங்களுக்காக ஒலித்த பாடல். அதே வேளையில் ராபிக் நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள் ஜில்லா திரைப்படத்திலிருந்து ஜிங்கினுமணி ஜிங்கினுமணி அந்த பாடலை கேட்போமா சிங்கினாமணி என்ற பாடல் வருகின்றது காற்றலையில்.

உறவுகளை ஜில்லா திரைப்படுத்த பாடலை அன்பு உறவு ராஃபிக் நீங்கள் வந்து கேட்டபடுகிறேன். அந்த வேளையில் ஆனந்தன், நீங்கள் ஒரு பாடலை தந்தீர்கள், இங்கே பகல் அங்கே இரவு, இங்கே மாலை அங்கே காலை என்று காலை மாலை இரவு நிறங்கள் சந்திக்கும் வேளைகளே ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள். மாலையும் இரவும் சந்திக்கும் ஒரு நேரம், அந்த நேரத்தை வைத்து அமைத்த ஒரு காதல் பாடல், அந்த பாடலை கேட்போமா? பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது ஆனந்தன் உங்களுக்காக.

விரைவாக அந்த பாடல் சென்றது போல ஒரு தோற்றம். இந்த பாடலில் ஒரு விஷ வடிவத்தை கண்டேன் ஆனந்தன். நீங்கள் கேட்ட பாடல் பாசம் திரைப்படம். நாயகன் நாயகியாக பொன்மை நிச்சயமல் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயாவும் அவன் சரஸ்வதி பி சரஸ்வதி அம்மாவும் நடித்த பாடல். பாடகர்களும் சரியாக இருக்கின்றது. பாடத்தின் பெயர் சரி, பாடலும் சரி. ஆனால் அங்கே அந்த காட்சியையே பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த காட்சியோடு வந்த பாடலை உங்களுக்கு நினைத்திருந்தேன். அந்த காட்சியிலே கல்யாணகுமாரம் இன்னொரு பெண்ணும் ஆடிக்கொண்டு போகின்றார்கள். அந்த பாடல்கள் எப்படி இந்த வேலையை தருபவர்களை மாற்றுகிறார்கள். ராஜ் ஸ்ரீ என்ற தளம் தான் இந்த பாடலை எனக்கு தரும். ராஜ் ஸ்ரீ தமிழ் என்ற ஊடகம்தான் இந்த பாடலை எங்களுக்கு விநியோகம் செய்திருக்கின்றது. அதிலே பாடலும் சரி, எழுத்துக்கள் எல்லாம் சரி, நடிகர்களை மாற்றி விட்டார்கள். அப்படி இருக்கும், அப்படி வாய் அசைப்பது போல் இருக்கின்றது அந்த பாடல். உண்மையிலே அந்த பாடல் எம் ஜி ராமச்சந்திரன் சரோஜா தேவி அம்மா அவர்களுக்கு தான் அந்த பாடல். நல்லது. இந்த வழியில இன்னொரு பாடல் எங்கள் அன்பு மிஞ்சம் நண்பர்களோ வண்டிக்கு சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் வந்து இணைந்து சிறப்பித்து விட்டு காற்றலையில் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் வருகின்றது ஜானகி சபதம் என்ற திரைப்படம். நீண்ட காலத்துக்கு பின்பு கேட்கின்றோம். இந்த பாடல் அநேகம் காற்றலைக்கு தரவில்லை, இவர் தந்திருக்கின்றார். இப்பொழுதும் அவர் அப்படித்தான். அந்த வகையில் அந்த பாடலை கேட்போம். இளமை கோவில் ஒன்று இரண்டு தீபங்கள் இரண்டும் எரிகின்றன என்ற ஒரு பாடல் கேட்போமா அந்த பாடலை.

பாடல் நீண்ட நாள் காற்றலையில் வராத ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். ஜானகி சபதம் திரைப்படத்து பாடல் தந்தவர் அன்பு நெய்ய நெஞ்சம் சந்தன் ராஜ் அவர்கள். இங்கே சியாமடா வரவில்லை, ரேவதி வரவில்லை. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். நிறைந்த நிறைவாக வருவார்கள், முன்பு இன்று குறைவாகத்தான் வருகின்றார்கள். காரணங்கள் பல இருக்கலாம், அவர்களுடைய அசௌகரியங்கள். வந்தவர்கள் அத்தனை பேரும் பாடலை தந்தார்கள். ஒரு பாடல் நிறைவேறாமல் இருந்ததை ரேவதி கொண்டு வந்திருந்தார். அந்த பாடத்தை வேடியதான் நினைவுகளை சிந்தனைகளை தூண்டிவிடும் தேடல்கள் மிக முக்கியமானது. தேடல்கள் தேடாமலே தானாக வர வேண்டும் சிந்தனை, அதுதான் விவேகம். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் வந்து சிறப்பித்து சென்றீர்கள். இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே புனிதத்தனி வானொலி ஒரு பாடலை தருகின்றது. அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்ற பாடலை கேட்போமா, என்ன பாடலை கேட்போம்? ஒரு பாடலை தந்து காற்றலை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன் என்று அடுத்தவர்கள் வரவில்லை, பாடலை கேட்கவில்லை, வராதவர்களுக்காக ஒரு பாடல் அந்த பாடலை தருகின்றேன். அந்த பாடலை கேளும் மலை என்பதை பற்றி வந்தபோது செல்வகுமார் தடுமாறி கொண்டு வந்து ஒரு பாடல் தந்தார், அதான் இந்த பாடல். மரகத மகம் சிந்தும் மலை என்று வருகின்றது. அந்த மலை முதலில் வரவில்லை. இந்த பாடலை நீங்கள் உச்சரித்தீர்கள், அங்கே கேட்போம். இந்த பாடலை எல்லோருக்குமாக இந்த பாடலை தருகின்றேன் அன்பு உறவுகளை அனைவருக்குமாக.

இனிமையான இந்த பாடல் மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற திரைப்படுத்த பாடல் அண்மையிலே நேயர் நேரத்துக்காக வண்டிகை திரு சந்தன்ராஜ் அவர்கள் கேட்டிருந்த பாடலை ஒலிபரப்பியிருந்தோம். மீண்டும் மீண்டும் இந்த பாடலை ஒலிபரப்ப வேண்டும் போல் இருந்தது. உங்கள் எல்லோருக்கும் ஏற்றதாக அந்த பாடல் இருந்திருக்கும். வந்தவர்கள் வராதவர்கள், பாடலை தந்தவர்கள் தராதவர்கள், வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அத்தனை பேருக்குமாக அந்த பாடலை ஒலித்தது அன்பு உறவுகளை. நேரம் இப்பொழுது உங்களுக்கு 8:41 நினைக்க வேண்டும். நள்ளிரவு நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். தங்களுக்கு 2:17 என்று காட்டுகின்றது. வந்த சிறப்பித்த அன்பு நீ நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் என் மனமா அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சில காரணங்களுக்காக, பல காரணங்களுக்காக, முக்கியமான காரணங்களுக்காக காட்டலை இணைய முடியாது விட்டாலும் நீங்கள் காடலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது தெரிகின்றது. உறவுகள் வந்து இணைந்து கொண்டால் எங்களுக்கு ஒரு மகிழ்வு. எங்கள் உறவுகள் எங்களோடு இருக்கின்றார்கள், எங்களோடு என்றல்ல உறவோடு நோயின்றி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதுதானே ஒரு ஆதங்கம். மற்றபடி நீங்கள் பாடலை கேட்கின்றீர்கள், இடையிடையே வருகின்றீர்கள் என்று தெரிகின்றது. தொடர்ந்து 2 நாள் வரவில்லை என்றால் மனம் ஒரு பேதரிக்கும் நிலைமை. இந்த காலம் தந்துவிட்டது, இந்த காலம் தந்துவிட்டது. இப்பொழுது எங்களை எல்லாம் கட்டியாலும் இந்த நுண்கிருமி தந்துவிட்டது. என்னுடைய நண்பர் ஹாலண்டிலிருந்து எழுதியிருந்த, ஹாலண்ட் ஐரோப்பிய நாட்டிலிருந்து பாலிய நண்பர், உண்மைதான் அது. இன்று கட்டுப்படுத்துகிறது அரசு, எங்க அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்தையே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த கொரோனா வைரஸ். உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் தான் எங்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது என்று கூறிக்கொள்ள வேண்டும். என் புறவுடைய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை பாடல்களை அன்பான பிரபுகள் வந்து கேட்டு மகிழ்ந்த பொழுது உங்களை தந்துவிட்டு நான் காற்றலை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றேன். அநேகமாக வந்து கேட்டவர்களுடைய பாடல்கள் ஒலிபரப்பியாகிவிட்டது. இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற இந்த வேளை இறைவன் கொடுத்த வேளை. தேக ஆரோக்கியத்தோடு, மன நிம்மதியோடு, மன நிறைவோடு உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கவும், என்னிடம் வந்து நீங்கள் பேசி காற்றலையில் கலந்து பாடல்களை கேட்டு மகிழவும் தந்த வேளை இது. இறைவன் தந்த வேளை, நாங்களாக அமைத்த வேளை அல்ல. நாங்கள் எதையும் அமைக்க முடியாது. நாங்கள் நினைப்பதெல்லாம் நடப்பது நல்ல என்ற பாடல்களையும் கேட்டிருக்கின்றோம், வரிகளை கேட்டிருக்கிறோம், மூதாது இருந்த அறிவுரைகளையும் கேட்டிருக்கின்றோம். வந்த வகையிலே இப்பொழுது எங்களுக்கு இருக்கின்ற இந்த வேலை போல் எல்லா வேலைகளும் எங்களுக்கு இருக்க வேண்டும். இறைவா, உலகளாக இருக்கும் உயிர் அனைத்துகளும் கிடைக்கும் வேலையை சுகமான வேலையை, அதனால் சுப வேலை என்று கூறுகின்றார்கள். சுப வேலைகளாக அமைய வேண்டும் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லா வேலைகளும் நல்ல சுப வேலையாக இருக்க வேண்டும். அள்ளி கொண்டு வந்த செல்வங்கள் மாடமாலேயே கூட கோபுரங்களை நாங்கள் கேட்கவில்லை. குறைவற்ற செல்வம் மனித வாழ்விலே எதுவென்றால் நோயற்ற வாழ்வு. நோய் நொடி இல்லாத, அது மன நோயாகவும் இருக்கலாம், உடல் நோயாகவும் இருக்கலாம், நோயற்ற வாழ்வை தர வேண்டும் இறைவா. அதற்கேற்ற வழிகாட்டி செல்வதற்கு எங்களுக்கு நல்ல சிந்தையை தர வேண்டும். எங்கள் காலிலே நாங்கள் நின்று நாங்களே சிந்தித்து நாங்கள் செயல்பட்டு எங்களை பாதுகாப்பான நிலையில் கொண்டு சென்று உன்னிடம் வரும் வரை எங்களை வைத்திருக்க வேண்டும் இறைவா. நோயற்ற அந்த வேலையை கொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவனை வணங்கி தினமும் செய்வது போல் என்றும் கேட்டுக்கொண்டு காற்றலை இந்த விடகற்றி செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெறுகின்றது கதம்பம். மீண்டும் நீங்கள் கதம்பத்தை கேட்பதற்கு மீண்டும் நீங்கள் அடுத்த நிகழ்வுக்கு சென்று கேட்டுக்கொள்ளலாம். அடுத்த உறவுகளின் உறவு செய்திகள் நிகழ்வுகள் வந்து கொண்டிருக்கும், கேட்டுக்கொள்ளலாம் என்று கூறி பாடல்களை கேட்டவர்கள், கேட்டுவிட்டு நன்றி கூறியவர்கள், வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் வணக்கத்தை கூறிக்கொண்டு காற்றிலிருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். தொடர்ந்து நிகழ்வை கேளுங்கள். நாளைய தினம் நீயர் நேரத்தில் நான் சந்திக்கலாம். இந்த வேலை நல்ல வேலையாக அமைய வேண்டும் என்று இறைவா எங்களை சந்திக்க வைக்க வேண்டும் என்று கேட்டு காற்றிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.